எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவா ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக

0: MOPCRS 107.8. Our community, our pride.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்க ஆர்ஜே பூமி
2: அண்ட் ஆர்ஜே யஷ்.
1: எல்லார் வாழ்க்கையிலயும் ரொம்ப முக்கியமான பருவம்ங்கிறது பள்ளி பருவம். அதுலயும் படிப்பை தவிர நம்மளோட மத்த நேரத்தை கடக்கிறது நம்ம திறமைகள்ல தான். சில பேர் அந்த திறமைகளை இப்ப வரைக்கும் கண்டினியூ பண்ணி நிறைய பிரைஸ் எல்லாமே வாங்கியிருப்பாங்க. ஆனா சில பேர் சில சிச்சுவேஷன்னால அந்த திறமைகளை புதைச்சிருக்காங்க. இப்போ அந்த புதைக்கப்பட்ட திறமைகளை பத்தி MOP வைணவ கல்லூரி மாணவிகள் நம்ம கூட பேச இருக்காங்க. சொல்லுங்க சஞ்சனா, உங்க பள்ளி பருவத்துல படிப்பை தவிர என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்க பண்ணீங்க?
3: வணக்கம், என் பேர் சஞ்சனா. நான் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா பேட்மிண்டன் தான் சொல்லுவேன்.
4: வணக்கம், என் பேர் தாரிணி. நான் ஸ்கூல் டைம்ல வந்து ஸ்கூல் படிக்கும் போது டான்ஸ் நிறைய ஆடுவேன். ஸோ அதுலதான் எனக்கு ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதுக்கு அதை வந்து நான் எப்படிலாம் வளர்க்கணும் அப்படிங்கறதுலதான் வந்து ஸ்கூல் டைம்ல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணேன்.
5: ஹலோ, வணக்கம், என் பேர் வந்து நிஷா. நான் வந்து எல்லாருமே இந்த சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து எங்கேஜா இருப்பாங்க. பட் நான் வந்து இந்த 10th இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணனேன். ஸோ நான் வந்து பேஸ் ட்ரம் அண்ட் சைட் ட்ரம், ட்ரம்பட், இதெல்லாமே வந்து நான் தான் வந்து ஸ்கூல்லேயே நான் மட்டும்தான் லைக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் வந்து நான் இன்ட்ரெஸ்டோட பண்ணேன்.
6: வணக்கம், என் பேர் வந்து நிவேதா. என்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா வந்து நான் ஸ்கூல் முடிச்சோடனே எனக்கு ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஸோ நான் அதை கத்துக்கிறதுக்காக டெய்லி போயிட்டு ஹிந்தி படிப்பேன்.
7: வணக்கம், என் பேர் தீக்ஷிதா. நான் வந்து நிவி மாதிரி தான் நான் வந்து ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹிந்தி கத்துட்டு இருந்தேன். அதை தவிர வந்து நான் 10th வயலின் கத்துக்க ஆரம்பிச்சேன். இப்பவும் போயிட்டு இருக்கு. பட் வந்து ரொம்ப அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலனாலும் என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
8: வணக்கம், என் பேர் சுனிதா. நான் வந்து சின்ன வயசுல எனக்கு குக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் ஏதாவது ஒன்று யூடியூப்லயோ இல்லை டிவிலயோ பார்த்து சமைச்சுக்கிட்டே இருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் வந்து 10th கிளாஸ்க்கு அப்புறமா கிட்டார் ரொம்ப நாளா சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கிட்டார் கிளாஸ் சேர்ந்தேன்.
9: வணக்கம், என் பேர் ஆஷா. ஸோ என்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அபாக்கஸ் ஸ்கூல் லெவல் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு ஹிந்தி படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் எடுத்து போனேன். பட் அது பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோட இன்ட்ரெஸ்ட் சொல்ல.
10: வணக்கம், என்னோட பேர் வந்து அபிராமி. என்னோட ஸ்கூல் டேஸ்ல நான் கத்துக்கிட்ட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கிளாசிக்கல் டான்ஸ் முடிச்சேன் 8th. அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் கத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது கூடவே சைட்ல வந்து பேட்மிண்டன் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன்.
11: வாவ், எல்லாருக்குள்ள இவ்வளவு திறமைகளா ஸ்கூல் டேஸ்ல? இதுல சில பேர் பேரண்ட்ஸ் சொல்லி போயிருப்பாங்க, இல்ல ஓன் இன்ட்ரெஸ்ட்ல போயிருப்பாங்க, இல்ல வேற யாராவது சொல்லி போயிருப்பீங்க. அதை பத்தி எல்லாம் ஷேர் பண்ண முடியுமா?
3: எனக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 4th இருக்கப்போ எனக்கு என் பேரண்ட்ஸ் தான் என்ன போய் சேர்த்து விட்டாங்க. சொன்னாங்க நீ போய் விளையாடு, ஜாலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு அவ்வளோலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி தெரியல. பட் விளையாட விளையாட எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தியானது. அது நானே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா எனக்கு மாறினது.
5: ஸோ வந்து நான் வந்து பேஸ் ட்ரம் அதெல்லாம் வாசிப்பேன்னு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு ஸ்கூல்லேயே வந்து சும்மா ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் ஸ்கூலில் யூஸ்வலாக இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சரி போகலாம், எதுலையுமே போகாமல் இருக்கோமே அப்படின்ட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ண பிறகு அதெல்லாம் தூக்கவே முடியாது. ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப பெயினாக இருக்கும், பாடியெல்லாம் பெயினாக இருக்கும், ரொம்பவே வலிக்கும். பட் நான் வந்து சீக்கிரமாகவே லேர்ன் பண்ணிட்டேன். லேர்ன் பண்ண பிறகு எனக்கே வந்து அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு.
7: ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் சுத்தமாக மியூசிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ எனக்கு மியூசிக் சின்ன வயசுலேயே பார்த்தோன்னே பாடுறவங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க பார்த்தோன்னே எனக்கு உடனே அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதை பார்த்ததுலேருந்து. பட் நான் ரொம்ப லேட்டாக தான் வந்து ரியலைஸ் பண்ணேன், சரி நம்ம ஜாயின் பண்ணோம், நம்மளும் கற்றுக்கணுன்ட்டு. ஸோ நானே தான் வந்து ரொம்ப கேட்டு கெஞ்சி ஃபீஸ் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல போகணும்னு சொல்லி நான் போய் ஜாயின் பண்ணேன்.
6: இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 5th வரைக்கும் ஹிந்தி படித்தேன். பட் சுத்தமாக ஹிந்தினாலே எனக்கு பிடிக்காது. சரி 7th தான் வந்து அம்மா நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொன்னனால தான் போனேன். பிடிக்காமல் போய் தான் அட்டன் பண்ணேன். பட் எடுத்தோடனே மார்க்ஸ் எல்லாமே அதிகமாக வந்த காரணத்தில் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு இன்னும்.
10: ஸோ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் ஜாயின் பண்ணது வந்து அம்மா கொண்டு போய் ஜாயின் பண்ணது தான். சும்மா வீட்டில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்பேன் அவங்க வந்து கூப்பிட்டு போய் சரி ஓகே நீ நல்லா பண்ணுற கிளாசிக்கல் கிளாஸ் சேரு, அப்புறம் உனக்கு செட் ஆச்சுன்னா நீ கண்டினியூ பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி போனால் அதுக்கப்புறம் நல்லா செட் ஆகி அதுவும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த எதிரில் பார்ப்பேன்னா அங்கே வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கோம், இங்கே கிளாசிக்கல் ஆப்போசிட்டில் வெஸ்டர்ன் போயிட்டுருக்கோம். அதை பார்த்து பார்த்து ஓகே வெஸ்டர்ன் பண்ணோம் அப்படின்னு ஆசை வந்துட்டு தான் அது போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் அப்படியே போயிட்டு இருந்துச்சு, அதுலேயும் நல்லா பெஸ்ட்டாக அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் இந்த பேட்மிண்டன், நெக்ஸ்ட் வந்து பேட்மிண்டன் கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணேன்னா, ஸ்கூலில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டேலாம் நடக்கும்போது கேம்ஸ்லாம் நிறையா கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போய் பேட்மிண்டன் விளையாண்டப்போ பிடி சார் வந்து பர்சனலாக கூப்பிட்டு உனக்கு நல்லா இருக்கு நல்லா பண்ணுற நீ ஜாயின் பண்ணு கிளாஸு, தனியாக போய் ஜாயின் பண்ணு, நம்ம ஸ்கூல்லேயும் நிறையா கோச்சிங் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணது தான் பேட்மிண்டன்.
4: ஸோ எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து லாஸ்ட் ஒரு 2 generations ஃபுல்லாக டான்சர்ஸ் தான், டான்சர்ஸ் இந்த சென்ஸ் வந்து சினிமாவில் பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் ஆடுறவங்க. ஸோ வந்து அந்த இதுவாக வந்து நீ விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை நீயும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி பேரண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் டான்ஸ் கிளாஸ்லாம் சேர்த்தாங்க. பட் சின்ன வயசுலேருந்து எனக்கும் சின்ன குழந்தைங்க யூஸ்வலாக டான்ஸ் ஆடும்ல, அதை பார்த்து சரி ஓகே இவ்வளோ டான்ஸ் ஆடுறா ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியில் அந்த ஜீன் இருக்குது அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஆக்சுவலி போய் ஜாயின் பண்ணாங்க. பட் ஒரு பிரேக் நடுவில் நான் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட பேரண்ட்ஸ் என்ன ஆக்சுவலி ஃபோர்ஸே பண்ணல, நானாக தான் வந்து இல்லை நான் வந்து டான்ஸ் கிளாஸ் போவேன் எனக்கு டான்ஸ் பிடிச்சிருக்கேன் எதுவுமே ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து போக ஆரம்பித்தேன். ஸோ ரெண்டு ஹாஃப் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பேரண்ட்ஸ் சொல்லி தான் ஆக்சுவலி என்னை வந்து போய் ஜாயின் பண்ணி விட்டாங்க. பட் அவங்க என்ன மோட்டிவேட் பண்ணதுலையும் அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட்லேயும் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த பிரேக் எடுத்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து நானே இன்ட்ரெஸ்ட்டில் இல்லை நானே தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து போனேன்.

0: community our pride.
1: That was a good match.
2: Yes. If our team can keep up with this performance, I'm sure we can win the season.
1: Wow, someone's optimistic.
2: Well, yeah. And what's wrong, Amrita?
1: Nothing. There's an itch in my foot that has been bothering me.
2: Are you hurt? Let me see. Oh God.
1: What?
2: It's your left foot. Between these toes, it doesn't look great.
1: Oh yeah, that's nothing new. My skin there has been red and itchy for quite some time. Nothing serious, Monica.
2: Amrita, it could be an infection. Let's go to the doctor.
1: Hello, doctor. Could you please take a look at my feet? There has been an itch that has been bothering me.
3: Sure, Miss Amrita. You have tinea pedis, also known as athlete's foot. Luckily, it is a relatively mild infection, so there's no need to panic. It's a quite common occurrence, mostly due to dampness around the feet because of sweat and lack of ventilation. It can be treated with maintaining hygiene and with antifungal terbinafine.
2: Prevention is better than cure. To prevent athlete's foot, it is essential to practice healthy hygiene habits, such as regularly washing feet, wearing comfortable and ventilated footwear, changing shoes regularly, avoiding being barefoot in public areas if possible. Issued in public interest by MOP CRS 107.8. Our community, our pride.
4: Hello, Chennai! நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
5: வாவ், இவங்களோட பதில்னா கேட்கும்போது என் மனசுல ரொம்ப ரிலேட் ஆனது அபிராமியோட கதை. நானும் அதே கிளாசிக்கல் டான்ஸரா இருக்கும்போது என் வீட்லயும் இந்த மாதிரிதான் சொல்லி சேர்த்து விட்டாங்க. ஆனா இதுல சில பேர் இப்ப வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லாட்டி நடுவில் அதை நிறுத்திருப்பாங்க ஏதாவது ஒரு காரணத்தினால. கண்டினியூ பண்றவங்களுக்கு என்ன ரீசன் அந்த உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறது? நிறுத்தினவங்களுக்கு ஏன் நிறுத்தினீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
6: இப்போ கண்டினியூ பண்ணுறது அப்படின்னா நான் எப்பயும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். டென்த்து வரும்போது வந்து டென்த்து பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ சரின்னு டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்தில் திருப்பியும் படித்தேன். லெவன்த்தும் வந்து பப்ளிக் அப்படின்னு சொன்னனால லெவன்த் டுவெல்த்துனையும் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அதோட இன்னும் ரெண்டு எக்ஸாம் தான் எனக்கு இருந்துச்சு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு சுத்தமாக, ஸோ நான் பண்ணலாம், எனக்கு வேண்டான்னு விட்டுட்டேன். பட் திருப்பி ரெண்டு எக்ஸாம் தான் இருக்கு, நீ முடிச்சுனா உனக்கு ஒரு டிகிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ்லாம் என்ன பண்ணி இப்போ சேர்த்து விட்டாங்க. ஸோ இப்பயும் எனக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, ஒரு எக்ஸாம் தான், அது முடிஞ்சிருச்சுன்னா ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்ட மாதிரி.
7: எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் கிளாஸ் போயிட்டு தான் இருக்கேன். பட் எப்படி சொல்றது, ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. இன்னும் பர்ஃபார்மன்ஸ் கூட நான் பண்ணதில்லை ஒழுங்கா. ஸோ அது வந்து ஒரு மனசில் ஒரு குறையாவே இருக்கும். பட் ஸ்டில் சரி கத்துக்கிறோம், நம்மளுக்கு ஒன்று தெரியுது அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. நடுவு நடுவில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் இருந்துட்டே தான் இருந்தது. டுவெல்த்தில் ஒரு பிரேக்கு, டென்த்தில் ஒரு பிரேக்கு, அதுக்கும் நிறைய திட்டு வாங்குறது அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்துச்சு. பட் நான் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹோப் எனக்கு வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் கிடைக்கும், எனக்கும் ப்ராக்டிஸ் நான் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன்.
2: ஸோ வந்து நான் வந்து டான்ஸ் போயிட்டு இருந்தேன், வீடு ஷிஃப்ட் பண்ணனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால வந்து நான் வந்து ஒரு பிரேக் எடுத்தேன். அண்ட் அகெனும் வந்து எனக்கு ஸ்கூல்லையும் சரியான சப்போர்ட் இல்லை, வீட்லேயும் வந்து அதை என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் நான் வந்து ரீஜாயின் பண்ண பிறகும் திருப்பி என்னால் போக முடியாமல் ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ரெண்டு மூணு வருஷம் கிளாஸ் போனேன். இல்லை நான் போயே தீருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நானே தனியாக அந்த சின்ன வயசுலேயே இல்லை நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போனேன். பட் ஸ்டில் ரெண்டு மூணு விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஐ ஹேட் டு டூ தட். அந்த மாதிரி நான் நிறுத்தி தான் ஆகணும், இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் விட்டேன்.
8: எனக்கு வந்து தாரிணியோட என்னால் ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது. எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே சிமிலர் சிச்சுவேஷன் தான். எனக்கு என்ன ஆனதுன்னா காலங்காத்தால 4 o'clock எழுந்து போகிற மாதிரி எனக்கு ட்ரைனிங் இருந்தது. அப்போ எனக்கு போய் கூட்டின்னு விட்டுட்டு எடுத்துன்னு திரும்பி கூட்டின்னு வரத்துக்கு எனக்கு ஆள் இல்லாமல் போனது. அப்புறமா வந்து எனக்கு ஸ்கூல்லேயே எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக போயிடுத்து. அகாடமிக்ஸில் தான் நீ ஃபோக்கஸ் வாங்கணும். நாட் தட் ஐ டிடன்ட் கெட் குட் மார்க்ஸ், நான் நல்லா வருது எல்லாத்துலேயுமே, நான் ஒரு 80% தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னும் நீ அகாடமிக்ஸில் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டோர்னமெண்ட் போகணுன்னா கூட நான் வந்து பிரின்சிபல் வரைக்கும் நான் போய் பெர்மிஷன் வாங்குற மாதிரி தான் எனக்கு ஆகும் எப்பயுமே.
9: ஸோ வந்து நான் வந்து கண்டினியூ பண்ண முடியாமலாம் இல்லை. லைக் என்ன எனக்கு வந்து நான் லைக் 10th 11th 12th அந்த டைமில் தான் வந்து இந்த மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் வருவாங்க ஸ்கூலில். அப்போ நீ தான் வந்து இந்த மாதிரி பேஸ் ட்ரம் வந்து வாசிக்கணும், அது பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோடய ஹெல்த்தும் வந்து ரொம்பவே இதுவாகிடுச்சு. என் ஹெல்த்தும் என்னால் தூக்கவே முடியாது, ரொம்ப ஹெவியாக இருக்கும் பேஸ் ட்ரம்லாம். ஸோ என்னால் வந்து அதுவும் தூக்க முடியல, பேக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறமா முட்டி வலி வர ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அம்மா வந்து இதுக்கு மேலே நீ பண்ணவே கூடாது, இதை வேணவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் வந்து எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் பிகாஸ் வந்து நிறைய பேர் நம்மளை தான் பார்ப்பாங்க, யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக தான் இருந்துச்சு. பட் என்னோடய ஹெல்த்னால வந்து நான் அதை அப்படியே விட்டுட்டேன்.
6: நான் வந்து கிட்டார் கிளாஸ் ஸ்டாப் பண்ணதுக்கு ஒரு ரீசன் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து அங்கே நல்லா லைக் சொல்லித்தரல, கிட்டாரே வந்து கொஞ்சம் கர்நாடிக் வெர்ஷன் சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. அதையும் மீறி நான் கண்டினியூ பண்ணேன், பட் ரொம்ப ஸ்லோவாக போனாலும் நான் அங்கே ஸ்டாப் பண்ணேன். பட் வேற எங்கேயாவது ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் போது லைக் காலேஜ்லாம் ஜாயின் பண்ண உடனே லைக் நம்ம டேலண்ட் சைடு போய் பண்ணலாமா இல்லை ப்ரொடக்டிவாக இருக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது நான் ப்ரொடக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி என் டேலண்ட்டை விட்டுட்டு நான் வந்து கிளாஸ் டியூஷன் மாதிரி ஹிந்தி டியூஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
7: நான் வந்துட்டு அபாகஸ் கிளாஸ் வந்து ஸ்கூலில் எடுத்தாங்க, ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் அதர் தென் தட் வந்துட்டு ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் போய் சேர்ந்தேன். ஒரு 3 லெவல் என்னமோ கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 4th 5th ஸ்கூலில் தர ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஹிந்தியும் படிக்க முடியல அப்படின்ற ஒரு இந்தியா வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேன்.
10: ஸோ என்னோட ஸ்டோரியில் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஒழுங்காக தான் போயிட்டு இருந்துச்சு, எந்த பிரேக்கும் இல்லாமல். ஏன்னா சின்ன வயசு வர, ஸோ பேரண்ட்ஸ் கூட்டு போய் கூப்பிட்டு வந்து விட்டுறதுனால அது கரெக்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வெஸ்டர்ன் டான்ஸ் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால போதும் இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு பொய்யான ரீசன் சொல்லிட்டு அப்படியே வெஸ்டர்னுக்கு ஜம்ப் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரேக் தான், நிறைய ரீசன்ஸ் லைக் டிஸ்டன்ஸ் ஃபேக்டரால கொஞ்சம் பிரேக் விட்டேன். பேட்மிண்டனும் சேம் தான், டிஸ்டன்ஸால நிறைய பிரேக் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பிரேக் வரும், திருப்பி போவேன், கிளாஸ் போவேன், ஒழுங்கா டோர்னமெண்ட்ஸ் போவேன், அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப பெருசா ஒரு பிரேக் விட்டு அதோட நான் அந்த சைடே எட்டி பார்க்காதது வந்து ஹையர் ஸ்டடிஸ் வந்த அப்பதான். இதுக்கு மேல வந்து நீ படிப்பு தான் பார்க்கணும், ஸ்கூல்லயும் டைம்ஸ் கொடுக்கல, அப்படியே ரொம்ப டைட்டா ஷெட்யூல்டா இருந்துச்சு. ஸோ வந்து என்னால எதுவுமே பண்ண முடியாம இப்போ இன்ட்ரெஸ்ட் லாஸ்ட் ஆயிருச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த கேப்னால நான் இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் திருப்பி அதுக்குள்ள போறதுக்கு.

0: திவ்யா, என்னமா ஆச்சு?
1: அச்சோ
0: தங்கமே, சரி நீ ஒரு படம் பாக்குறன்னு வச்சுக்கோ, அதுல ஹீரோ ஃபாஸ்டா ஓடி போய் ட்ரெயின் பிடிக்க போறான், அப்ப விழுந்துடுறான். அப்புறம் என்ன ஆகும்? இதே மாதிரிதான் ஒரு தடவை விழுந்துட்டா எதுவும் முடிஞ்சிடாது. அகைன் நீ தான் எழுந்து ஓடணும், இன்னும் வேகமா ஓடணும். ஓடாமலே விட்டா ஒண்ணுமே இல்லாம அப்படியே
1: நின்னுருவ. இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ஈவினிங்ல விளையாட போறேன்.
0: விழுறது தப்பு இல்லங்க, அதுக்கப்புறம் எழுந்திருக்க முயற்சியே பண்ணாம இருக்கிறதுதான் தப்பு. விழுவது மனிதனின் இயல்பு, எழுவதுதான் உன் சிறப்பு. பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: இப்ப இது எல்லாத்தையும் கேட்டா எல்லாரும் ஒரு டிஸ்டன்ஸ் ஃபேக்டர் இல்ல ஹெல்த் ஃபேக்டர் இதனாலதான் பிரேக் விட்டுச்சுன்னு சொல்றீங்க. இப்போ இதனால உங்க லைஃப்ல என்ன இம்பாக்ட் இருந்தது? நீங்க தினமும் பண்ற விஷயம் ஒரு நாள் நீங்க பண்ணாம விட்டீங்கன்னா அது உங்க லைஃப்ல என்ன சேஞ்சஸ் இந்த தினம்தான நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க அது பண்ணாம விட்டோமே இல்ல என்ன நினைச்சீங்க மனசுல என்ன எண்ணங்கள் ஓடிட்டு இருந்தது?
2: இப்போ நான் வந்து கிட்டாரோ இல்லை குக்கிங்கோ சொல்லும் போது லைக் ஆப்வியஸா குக்கிங் பண்ணும்போது நம்ம அம்மா எல்லாமே எங்கேயா சுட்டுப்பாங்க. அதே மாதிரி கிட்டாரை வாசிக்கும் போதும் நம்ம நிறைய ஸ்ட்ரிங் இது பண்ணும் போது நம்ம கையெல்லாம் ஆப்வியஸா கட் ஆகும். ஸோ யாராச்சும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம கெத்தா சொல்லலாம், ஏய் நான் வாசிக்கும் போது அடிபட்டுச்சு, ஓ நீ வாசிப்பியா அப்படின்னு நம்மள ஒருத்தர் கேட்கும் போது நம்மளுக்கு செமையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அது காயம் தான், அது நெகட்டிவா இருந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு ஒரு வீரத்தழும்பு மாதிரி இருக்கும்.
3: நான் வந்து நான் பேட்மிண்டனை விட்டது வந்து நான் ஃபிசிக்கலியும் ஃபீல் பண்ணேன் எமோஷ்னலியாகவும் ஃபீல் பண்ணேன். ஒரு நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக டெய்லி ஏதோ பண்ணிகிட்டே இருப்போம், அந்த பண்ணுறதும் நிறுத்திட்டோம். அது நிறுத்தினதுனால எனக்கு ஹெல்த் எந்த வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆனது. PCOS வந்தது, அதனாலேயே வெயிட் போட்டேன். வெயிட் போட்டுட்டு ஒரு பேட்மிண்டன் ஒரு கேம் ஒரு ஸ்போர்ட்ஸ் நிறுத்தினாலே அந்த ஃபீலிங்கே ரொம்ப மோசமாக இருக்கும். எப்பயுமே ரொம்ப நம்ம மைண்டே வந்து கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆன மாதிரி திடீர் திடீர்னு எமோஷ்னலா அவுட் பர்ஸ்ட் கூட நம்மளுக்கு வரும். நம்ம திடீர்னு கேமை நிறுத்திட்டோம், அப்பப்போ ரிக்ரெட்ஸ் கூட வரும், ஏன்டா நிறுத்தினோம், அவங்க ஸ்கூல் என்ன வேணாலும் ப்ரெஷர் போட்டுன்னு போட்டோம், நீ உன் கேம் விளையாடி இருக்கலாமேன்னு கூட தோணும்.
4: ஸோ நான் டான்ஸ் விட்டது அப்படிங்கும் ரெண்டு ரீசன் இருந்தது ஆப்வியஸாக. பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் நான் என்ன சொல்வேன்னா, சம்டைம்ஸ் வந்து எனக்கே வந்து சரி ஓகே இன்னைக்கு போக வேண்டாம், நம்ம வந்து இன்னைக்கு ஸ்கூலில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்க. ஏன்னா வந்து மோர் ப்ரெஷர் வந்து எனக்கு ஸ்டடீஸில் தான் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி நீ வந்து படிக்கணும், நீ படிச்சுட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ படிச்சுட்டு நீ டிகிரி வாங்கி கூட நீ டான்ஸ் கற்றுக்கலாம், அதுக்கான ஏஜ் உனக்கு நிறைய இருக்குது அப்படின்னு தான் பேசினாங்களே தவிர, படிக்க வேண்டிய வயசில் படி அப்படிங்கிற ஒரு வாக்கியம் எப்பவுமே வந்து எங்கள் வீட்டில் உண்டு. ஸோ அந்த மாதிரி வந்து படிப்பில் படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு என் மேலே வந்து எப்பவுமே வந்து ஒரு இது இருந்து ஒரே இருந்துக்கிட்டே இருந்தது பேரண்ட்ஸ் கிட்டேருந்து. ஸோ அதனாலே சரி நீ டான்ஸ்னா கூட நீ அப்புறமா கற்றுக்கோ, அதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது, டான்ஸ் வந்து எப்போ வேணால் கற்றுக்கலாம், ஆனால் படிக்கிறது இப்போதான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயம் எனக்கு இப்போ திடீர்னு இல்லைன்னா எனக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீயாக ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாமல் ரொம்ப பிளாங்க் ஆகிட்டேன். நான் எப்பவுமே வந்து டான்ஸ் கிளாஸ் போகும்போது ஒரு ஜாலியாக ஒரு நாலு பேர்கிட்ட பேசி டான்ஸ் ஆடுறது வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்தது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது இல்லை இல்லை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயப்படுத்தும் போது நான் ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் யார்கிட்ட போய் காமிக்கிறது, எனக்குன்னு ஒரு விஷயம் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு லோ எஸ்டீம் வந்து எனக்குள்ளே கொடுத்துருச்சுன்னு தான் நான் சொல்வேன்.
5: ஸோ நான் இதெல்லாத்தையுமே ட்ராப் பண்ணி விட்டப்போ வந்து எனக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு என் லைஃப்பில். ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்டடீஸால தான் வந்து லைக் அதுதான் வந்து ஒரு மேஜரான விஷயம், அதால தான் வந்து எல்லாமே போச்சு. ஸ்டடீஸ் வந்து ஒரு ப்ரொடக்டிவான விஷயம் தான், பட் ஸ்டில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறப்ப நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுவோம். எனக்கு அது இல்லையோ, நான் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாவோ இல்லையோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் வந்து எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கும். 24/7 வந்து புக்கையே பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து சத்தியமாக ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு. நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு. சஞ்சனா சொன்ன மாதிரி எனக்கு ஃபிசிக்கலாகவும் வந்து இப்போ டான்ஸும் சரி ஒரு ஸ்போர்ட்டும் சரி உடம்புக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குற ஒரு விஷயம், அதை திடீர்னு நம்ம ஸ்டாப் பண்ணுறப்போ லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் வந்து அதுக்கு நம்ம கொண்டு வரோம். அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நானும் ஹெல்த்தில்.
2: இப்போ இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இவங்களுக்குலாம் ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்துச்சு, பட் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய பெரிய இம்பாக்ட்லாம் சொல்ல முடியாது. பட் வந்து நான் நடுவில் அந்த 10th 11th 12th பிரேக் விடும்போது என் கூட எக்ஸாம் எழுதின பசங்கள்லாம் எல்லாருமே வந்து பேய் முடிச்சு பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டாங்க. ஸோ நான் காலேஜ் வரும்போது அவங்கள என்ன பார்த்து நான் முடிச்சிட்டேன் இன்னும் முடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது எனக்குள்ள ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, நம்ம அவங்க கூட முடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி அந்த செட் எனக்கு வந்து ரொம்ப ஒரு

0: ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அவங்க கூட போய் எழுதுறது எல்லாமே. ஸோ அவங்களே நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, அவங்க கூட நம்ம முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு.
1: யா, நிவி சொன்ன மாதிரி வந்து நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த இடத்துல. இப்ப எப்பவுமே வந்து ஒரு கிளாஸ் போறோம்னா எல்லாரும் டிராப் பண்ற மாட்டாங்க ஹையர் ஸ்டடிஸால. சில பேருக்கு தான், ஏன்னா மத்தவங்க ஸ்கூல் கொஞ்சம் லிபரலா இருக்கலாம், என் ஸ்கூல் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பார்க்கும்போது ஐயோ அவங்க எல்லாம் போறாங்களே நம்மளால முடியலையே அப்படின்ற ஒரு ஃபேக்ட் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: Deepa, I'm so bored with my life right now. I want to do something new. I just don't want to go back home and read the same old science textbook again.
2: I understand, Priya. That's why I enrolled in one of the courses in Swayam Portal.
1: Swayam? Swayam Portal? What is that?
2: Okay, so I'll just explain you. It is basically an initiative by the Government of India. There are a lot of courses from topics like law, management, engineering, health sciences, and even more.
1: So many. That sounds very interesting.
2: Yeah, it is. Videos are posted and you can learn it from anywhere at any time. It is totally up to you to change the timings or the location. The videos are also very interactive and informative. IITs, IIM, NCERT and other such reputed people are imparting quality content just for us, and it's absolutely free. This is not even age restrictive. As long as you are interested, irrespective of your age, you can enroll and learn.
1: Wait, does that mean even my mom or my grandfather can enroll?
2: Of course they can. All you need to do is going to swayam.gov.in and register yourself for the course of your choice.
1: That's amazing. What course did you join?
2: I first enrolled in Japanese language and now I'm thinking of joining psychology. You must also check it out.
1: I definitely will. Thank you so much, Deepa.
3: Knowledge is power. To learn is a boon. Visit swayam.gov.in for more information. Issued in public interest by MOP CRS 107.8, our community, our pride.
4: வணக்கம்
5: வணக்கம்
4: வணக்கம்.
5: தினம் தினம்
4: புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை
5: உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
6: இப்ப இங்க இருந்தவங்க சொன்ன ஸ்டோரி என்னால ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நான் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் 14 இயர்ஸா கத்துக்கிறேன். நான் இவ்வளவு தூரம் நான் கண்டினியூ பண்ணிருந்தான் இருக்கேன். ஆனா இதுக்கு நடுவுலயும் வந்து நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அபிராமி சொன்ன மாதிரி அந்த ஒரு அகாடமிக்ஸ் வந்துடுச்சுன்னா அது நம்மளுக்குள்ளே வந்துடும். 12th ஸ்டாண்டர்ட் வந்துருச்சுன்னா நல்ல மார்க் வாங்கணும், அம்மா அப்பாவுக்கு வந்து நல்ல மார்க் வாங்கி அவங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் கொண்டு வரணும், அது எல்லாமே இருக்கும். நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து டான்ஸை நிறுத்திட்டு அதுக்கு அடுத்ததே கொரோனா அந்த இயர் வந்தோடனே கண்டினியூஸா 2 இயர்ஸ் நான் விட்டேன். மனசு பிரகாரம் பாத்தீங்கன்னா எனக்கு திருப்பியும் போகணும்னு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆர் டான்ஸ் வந்துருச்சுன்னா அது உங்க பாடியில அப்படியே இருக்கும். டெய்லி பண்ணலனா உங்களுக்கு அது தெரியும் பாடியில, அது உங்களால இருக்கவே முடியாது, ஒரு இடத்துல நிக்க முடியாது. சோ அந்த 2 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ டான்ஸ் கிளாஸ் போகணுமே, ப்ரோக்ராம்ஸ் வார வாரம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அது போக முடியாம சரி 2 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு, கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, போலான்னு போனா பிசிக்கலா என்னோட பாடி வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்கல. இப்ப வரைக்கும் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஏதோ ஒரு இது நம்ம இவ்வளவு வருஷம் கத்துண்டுக்கோமே, அதனால நம்ம கண்டினியூ பண்ணும், இது நம்மளோட ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி தான் இதேதான் எனக்கு டான்ஸ்லயும் நடந்துச்சு, பேட்மிண்டன்லயும் நடந்துச்சு, யோகாலையும் நடந்துச்சு. சோ நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கும். சோ நான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா திருப்பி வந்து அந்த விட்ட திறமைகளை அடையணும் நீங்க நினைக்கிறீங்களா?
7: ஆக்சுவலா குக்கிங் ஆன் அது வந்து எனக்கு டேலண்டா அப்படின்னு தெரியாது. ஏன்னா எல்லாருமே சமைப்பாங்க, பட் நான் அதுல ஏன் டேலண்ட் சொல்றேன்னா நான் அதை விரும்பி சமைப்பேன். லைக் கம்பேரிட்டிவ்லி என் அம்மா வந்து நார்மலா, இப்ப நான் ஒரு சவுத் இண்டியன்னா அந்த சவுத் இண்டியன் டிஷ் மட்டும் தான் பண்ணுவாங்க, பட் நான் வந்து வேற குசைன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுவேன்.

0: இங்கே வந்து சான்ஸ்ன்னு பற்றி பேசும்போது எல்லாருமே வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள்லாம் பிரேக் எடுத்துகிட்டு இப்போ அந்த சான்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. பட் வந்து எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை. ஸோ கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை நான் போய் கேட்கும் போது மோஸ்ட்டாக வந்து அது வந்து ஒரு மென்ஸ் ஓட ஸ்போர்ட்டாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ நான் போய் கேட்கும் போது இல்லை பொண்ணுங்களை ஆட வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதனால நான் அதை பிரேக்குன்னு நான் போவே இல்லை. பட் இப்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, நீ உன்னை அவனை கிரிக்கெட் ஆட வைக்கிறேன் நீ போய் ஆடுறியா அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக போவேன். ஸோ எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கிடைக்கல. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நான் பிரேக் பண்ணியிருந்தால் அது வேறு மாதிரி பேசியிருக்கலாம். பட் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காம பட் இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் போக முடியாமல் இருந்து போக என்னை விடாமல் இருந்த ஒரு விஷயம் வந்து கிரிக்கெட். ஸோ சான்ஸ் கிடச்சா நான் கண்டிப்பாக கிரிக்கெட் ஆடுவேன்.
1: இப்போது தாரணி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வருது. நான் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ் வந்து ரொம்பவே நல்லா வந்து ஓடுவேன். ஸ்கூல்லலாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அப்படிதான் எடுத்திருக்கேனே. பட் எனக்கு அந்த தாரணி சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எடுத்துக்கல. சரி, சிக்ஸ்த்தில் வேறு ஸ்கூல் மாறும்போது அங்கே ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சு. சரி, நம்ம போய் ரன்னிங் ரேஸ் சேரலாம் அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மைண்டில் இதுவாக இருந்துச்சு. பட் டிஸ்டன்ஸ் காரணமாக அதே மாதிரி தான், எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காம அப்படியே புதஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்.
2: எல்லாரும் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. நான் கண்டினியூ பண்ணுறதை விட இப்போ தான் என்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் எப்படின்னா அகாடமிக் படித்தா போதும் அந்த மாதிரி ஒரு பேரண்டிங் அந்த மாதிரி தான். ஸோ எங்கள் அம்மா தான் வந்து அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி எதுலையாவது அந்த பசங்களை பாருங்கள் அவங்க ஊர் எக்ஸ்ட்ராவாக போகிறாங்க, எங்கே போனையும் சேர்த்து விடுங்க. ஸோ அந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணி எங்களெல்லாம் சேர்த்து விடுவாங்க. ஸோ அதுவும் இன்னும் நான் ஹிந்தி அதுலேயும் பிரேக் ஆகிடுச்சு. உருப்படியாக பண்ணது அபாக்கஸ் மட்டும் அப்படி தான் சொன்னேன் சொல்ல முடியும். ஸோ இப்போது நான் ஏதோ ஒரு பார்ட் டைம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி எனக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலரை ஃபைன் பண்ணி நான் திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏஜ் இல்லை, திறமையை டெவலப் பண்ண ஏஜ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் எனக்கு ஏஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் என்னோட திறமையை கண்டிப்பாக வளர்க்க இது பண்ணுவேன்.
3: ஸோ இப்போவும் வந்து என் ஸ்கூலில் இருந்தால நான் தான் வந்து என் பேஸ் ட்ரம்லேயே நாங்கள் தான் வந்து லாஸ்ட் பேஜ்னே சொல்லலாம். அதுக்கு மேலே யாருக்குமே கற்றுக் கொடுக்கல. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போவும் வந்து ஸ்கூல்லலாம் வந்து சொல்லிக் கொடு, சின்ன பசங்களுக்குலாம் சொல்லிக் கொடு. ஏன்னா மினிஸ்டர்லாம் வந்தாங்கன்னா அப்போ யாருமே வந்து பேண்டு அப்படின்ற ஒரு சைடுக்கே போக மாட்டாங்க. ஸோ நீ வந்து சொல்லிக் கொடு, நான் உனக்கு பே கூட பண்ணுறேன் சொல்லிக் கொடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு தான் வந்து இங்கே டைமிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இனிமேல் கூப்பிட்டாலுமே நான் வந்து அவங்களுக்கு போய் கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன் நினைக்கிறேன், கண்டிப்பாக செய்வேன்.
4: ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே நம்ம வந்து ஏன் விட்டோம், எதுக்கு விட்டோம், அதோடைய ரீசன்ஸ் கண்டினியூ பண்ணுவோமான்னு யோசித்தோம். பட் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வரும், பூரியா பொங்கலா அப்படின்ற மாதிரி. லைக் ப்ரொஃபஷனாக பேஷனா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். அண்ட் அது வந்து நம்ம இப்போ நம்ம இப்போ லைக் நார்மலாகவே இப்போ நம்ம ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்து தான் வந்து நம்ம ப்ரொஃபஷனாக பேஷனான்னு சூஸ் பண்ண முடியும். அண்ட் அதையும் மீறி நம்ம பேஷன் அப்படின்னு சூஸ் பண்ணும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். லைக் நம்ம வீட்டில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்குமா அது தெரியாது, நம்ம ஸ்டடீஸ் மேனேஜ் பண்ணும். ஏன்னா இப்போ பேஷன் நான் பண்ண போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அட்லீஸ்ட் ப்ரொஃபஷனாச்சு எனக்கு கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் மினிமம் பர்சன்டேஜ் இருக்கணும், அப்போ தான் அது இல்லைனா இது அப்படிங்கிறதுக்கு நான் வர முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதான்
0: எனக்கு இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏன் பேஷனை வந்து நம்ம ப்ரொஃபஷனாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேஷனையும் ப்ரொஃபஷனையும் நம்ம தனித்தனியாக பார்க்குற போது தான் அது வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து கஷ்டமாயிடுது. பட் நம்ம வந்து பேஷனை நினைக்கிறத ப்ரொஃபஷனாக மாற்றலாமே, ப்ரொஃபஷனாக மாற்றி அதில் வந்து வேஸ் டு கெட் லைக் இப்போ ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸே இருந்தாலும் நீ பேஷனை ப்ரொஃபஷனாக மாற்றி அதுலேருந்து நீ ஃபினான்ஸ் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்.
2: இதில் நான் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ரெண்டுமே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வித் குட் பேரண்டிங் அண்ட் குட் சப்போர்ட் ரெண்டுமே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்.
5: நீங்கெல்லாம் பேசுறது கேட்டு எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. ஸோ நான் ஸ்கூல் படிக்கும் போதே எங்கள் அப்பா அம்மா என்ன ஹிந்தி கிளாஸ் சேர்த்து விட்டாங்க, மியூசிக் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா டிப்பிக்கல் பேரண்ட்ஸ் பண்ணுறது தான் என் பேரண்ட்ஸும் பண்ணாங்க. ஆனால் ரெண்டுமே நான் பிடிக்காம தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு என்ன டேலண்ட் இருக்கு என்னன்னே எனக்கு எதுவுமே தெரியல. சரி அட்லீஸ்ட் என் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் நான் ரெண்டுமே போயிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு 7th 8th அந்தக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா ஒரு மெச்சூரிட்டியால் என்னன்னு தெரியல, நிறைய பேர்கிட்ட பேசி பழகி அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது இது நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்கல, நம்ம எதையோ நோக்கி போகிறோம் ஆனால் இதை நம்மளுக்கு பிடிச்சதே கிடையாதுன்னு சொல்லி நான் வீட்டில் சண்டை போட்டு நான் வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்லேயே நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பிடி பீரியட்ல தான் அதுக்கப்புறம் நான் நல்லா பேட்மிண்டன் விளையாட ஆரம்பிச்சேன். பேட்மிண்டன் விளையாட ஆரம்பிச்சப்பக்கப்புறமா நான் வீட்டில் என் அக்கா கூட வந்து நிறைய ஈவினிங் டைம்ல என் அக்கா வந்ததுக்கப்புறமா அவ கூட நான் சேர்ந்து ரோட்ல நாங்கள் போய் ஜாலியாக விளையாடுவோம். அதை பார்த்து எங்க அக்கா சொல்றேன் நீ நல்லா ஆடுற நீ கிளாஸ் போயேன் அப்படின்னு சொன்னக்கப்புறமா தான் கரெக்டாக நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்தேன். எங்க ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட்ல வந்து 10th போர்ஷன்ஸ் தான் வந்து நல்லா அப்போ கடகட

0: நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு டென்த்துக்கு வந்து நல்லா ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்பயும் என்னால் கிளாஸ் எதுவுமே போக ஆரம்பிக்கல. இப்போ அப்புறம் கொரோனா வந்துருச்சு, இப்போ காலேஜ் வந்துட்டேன், எதுவுமே என்னால் இப்போ இது வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்னோட டேலண்ட் கண்டுபிடிக்கப்போ எல்லா அப்டக்கிள்ஸ் வந்து என்னால் இப்போ வரைக்கும் என்னோட டேலண்ட் வந்து என்னால் ஒரு எஃபெக்டிவாகவே என்னால் எது போடவே முடியல. உங்களெல்லாம் பேசினக்கு அப்புறமா கேட்டக்கப்புறம் எனக்கு ஏன் நம்ம எதுவுமே பண்ணாமல் போயிட்டோம், ஒருவேளை நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் 1 hour தான் ஆகும் அந்த கிளாஸ் போகிறதுக்கு. வீட்டில் சண்டை போட்டு இல்லை நான் போகியே தீர்வேன், நான் கண்டிப்பாக ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி நான் போயிருக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ மக்களே, திறமைக்கு வயதில்லை. ப்ரொஃபஷனை பேஷன் ஆக்கலாம், பேஷனை ப்ரொஃபஷன் ஆக்கலாம், இல்லை ரெண்டுமே பண்ணி உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். விழ விழ எழுவேன், விழ விழ எழுவேன், ஒன்றாய் விழ ஓராயிரமாய் எழுவேன். நம்ம பேனல் டிஸ்கஷன் கலந்துகிட்ட எல்லாருக்கும் மற்றும் நம்ம லிசனர்ஸ் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ பூமி,
0: RJ யஷ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: You are listening to MOP 107.8 FM. Suno suno, life gungunao.
2: சேத்தன் பேசுறேன். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, வண்டி ஓட்டும் போது தெருவில் மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம ஓட்டினா நல்லது. ஏன்னா நீங்க மட்டும் அவசரமா போனா பத்தாது, எல்லாருமே அவசரமா தான் போகணும். அதனால நீங்களும் சீக்கிரம் போகணும், மத்தவங்களும் சீக்கிரம் போகணும் அப்படின்னா டிராபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணுங்க, கரெக்டா ஓட்டுங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: உங்க தெருவில் அடிபட்ட மிருகங்கள் பார்த்திருக்கீங்களா? நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
1: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்க போறோம். எதை பத்தி பார்த்தோம்னா, அழகான மெமரிஸ் பத்தி தாங்க. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மெமரிஸ் இருக்கும். ஸ்கூல்ல ஒரு மெமரிஸ் இருக்கும், காலேஜஸ்ல ஒரு மெமரிஸ் இருக்கும், ஒர்க் பண்ற பிளேஸ்ல ஒரு மெமரிஸ் இருக்கும், கல்யாணத்துல ஒரு மெமரிஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம லைஃப்ல எக்கச்சக்கமான மெமரிஸ் இருக்குங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோட கருத்தரங்கத்துல எம்பி வைணவ கல்லூரி மாணவிகள் அவங்களுடைய பள்ளி தருணத்தை, அவங்களுடைய மெமரிஸ நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. அதை கேட்கலாம். என்ன சௌமியா, நீங்க எப்படி வருஷம் வருஷம் ஸ்கூல் மாறுவீங்களா, இல்ல பல வருஷம் ஒரே ஸ்கூல்ல படிப்பீங்களா?
1: நான் ஒரே ஸ்கூல்ல தான் பல வருஷமா படிச்சேன். வாங்க, நம்மளோட அரங்கத்துல இருக்கிற அனைத்து மாணவிகள்கிட்டயும் அவங்க எப்படி படிச்சாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க லீலா.
2: என் பேரு லீலா. நான் என்னோட ஸ்கூல் டேஸ் பத்தி சொல்லணும்னா, என்னோட ஸ்கூல் டேஸ் எனக்கு ரொம்பவே மறக்க முடியாத ஒரு நினைவுகளை கொடுத்துருக்கு. நான் 14 வருஷமா ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சேன், வேற வேற ஸ்கூல்னு போகல. ஸ்கூல்னு சொன்னாலே எனக்கு என்னோட ஸ்கூல் மட்டும் தான் ஞாபகம் வரும். அதை பத்தி ஒரு சின்ன கவிதையை நான் சொல்றேன். துள்ளி திரிந்த காலம் மீண்டும் துளிர்க்காதோ என்று தவியாய் தவிக்கும் நெஞ்சம். சிறைச்சாலை என்று நினைத்தாலும் சின்னஞ்சிறு குறும்புகளுடன் சிறகடித்து சிங்காரமாய் சிலிர்த்து கொண்டோம். வாழ்நாள் முழுவதும் நினைவுகளை நினைத்து பூரிக்க வைக்கும் புன்னகை தேசம். பட்டாம்பூச்சி கால்களால் துள்ளி ஆடிய பருவம் அது. ஆனந்த வாழ்வின் அர்த்தம் அறிந்து கொண்டேன் அழகிய பள்ளி பருவத்தில்.
3: வணக்கம், என் பேர் பூமிகா. லீலா மாதிரியே நானும் வந்து 14 இயர்ஸ் ஃபுல்லாக ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன். இன்ஃபேக்ட் வந்து அந்த ஸ்கூலில் நான் படித்தது என் அண்ணனை சேர வச்சு, முதல்ல அவனை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன சேர்த்தாங்க சிப்ளிங்ஸ் அந்த ரூல்னு வச்சு. என்னோடது ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். நிறைய ரிக்ரெட்ஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது. நான் ஏன் அந்த டைமில் இது பண்ணல, ஏன் இது பண்ணலன்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் வந்து ரொம்ப ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது ஒரு பெரிய விஷயம். நான் ஸ்கூலில் இருக்கும்போது எல்லாருக்குமே இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஐயோ இதே டார்ச்சரா இருக்கே, எப்படா ஸ்கூல் டேஸ் முடியும்னு. ஆனா இப்போ ஐ மிஸ்ஸிங் தோஸ் டேஸ்.
4: வணக்கம் நேயர்களே, என் பேர் ராஜலட்சுமி. நான் என்னோட 10th வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல தான் படித்தேன். 11th 12th மட்டும் நான் ஸ்கூல் மாறினேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மெமரினா, நான் என்னோட 11th and 12th தான் சொல்லுவேன். 11th and 12th என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிறைய மெமரிஸ் எனக்கு கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப ஒரு மெமரபிள் லைஃப் ஜேர்னி தான் எனக்கு காட்டினாங்க. ஸோ யா,
0: ஓகே. கேட்ட வரைக்குமே ரெண்டு பேர் 14 வருஷம் ஒரே ஸ்கூல், பாப்பா சம்மல. அடுத்ததாக பள்ளி பருவம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கில் வந்து ஒரு பெஸ்ட்டாக ஒன்று இருக்கும். லைக் இது சொன்னோன்னே, இப்போ பர்த்டேன்னு சொன்னால் கேக் ஞாபகம் வரும், சாக்லேட் வரும் ஞாபகம் வரும். அதே மாதிரி பள்ளி பருவம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வர்றது என்ன விஷயம்?
5: எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் தீக்ஷிதா. இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஸ்கூல் இல்லை, ரெண்டு ஸ்கூலில் படித்தேன். அது வந்து நடுவில் மாறி மாறி அப்படிலாம் இருந்தாலும் ரெண்டு ஸ்கூலில் படித்தேன். ஸோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. எப்படி வந்து பாஷா வந்து கேட்டாங்க என்கிட்ட பர்த்டேன்னு ஒன்று, கேக் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஸ்கூல்லனே மேக்ஸ் கிளாஸ் ஞாபகம் வந்தது. மேக்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சார் இருந்தார். மேக்ஸ் கிளாஸ்னாலே அது ஒரு தனி ஃபன் தான். அது வந்து எப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரீல் மாதிரி, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் போயிட்டு இருக்கோம், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சார் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு, இன்னொரு சைடு ஒரு பையன் வந்து தனியா நின்றுட்டு இருப்பான். என்னடா தனியா நிக்கிறேன்னு கேட்டா சார் வெள்ள நிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவான். ஸோ மேக்ஸ் கிளாஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரேஞ்சான வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்னோட மெமரபிளான மொமெண்ட்டு. நானும் அங்கே நிறைய ஃபன் பண்ணியிருக்கேன்.
6: என் பேர் வந்து ஹர்ஷினி. நான் வந்து லைக் 12th வரைக்குமே ஒரே ஸ்கூலில் மட்டும்தான் படித்தேன். எனக்கு வந்து மேக்ஸ் கிளாஸும் ஃபிசிக்ஸ் கிளாஸும் ரொம்ப பிடிச்ச கிளாஸ். எல்லோரும் கேட்பீங்க என்னடா பிடிக்கவே இல்லாத சப்ஜெக்டை வந்து இப்போ பிடிக்குதுன்னு சொல்கிற. எங்களுக்கு வந்து சப்ஜெக்டே பிடிக்காது, அந்த கிளாஸில் இருக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் ரெண்டுமே மேல் ஸ்டாஃப்ஸ் தான். அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நாங்கள் கலாய்ச்சாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எங்களை வந்து எங்கள்கிட்ட ஜாலியாக பேசுறது, எங்கள்கிட்ட வந்து லைக் மேக்ஸ் கூட ஃபன்னாக தான் சொல்லி தருவாங்க, ஃபிசிக்ஸ் கூட ஃபன்னாக தான் சொல்லி தருவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எனக்கு ஸ்கூல்னு சொன்னாலே எனக்கு என்னோட 12th மெமரிஸ் மட்டும் தான் ஞாபகம் வருது. அதுவும் எக்ஸ்பெஷலி மேக்ஸ் கிளாஸும் ஃபிசிக்ஸ் கிளாஸும் தான் ஞாபகம் வருது.
7: ஸோ என்னோட பேர் வந்து நிஷா. எனக்கு வந்து ஸ்கூல் மெமரிஸ் அப்படின்னு சொன்னாலுமே வந்து லைக் எனக்கு 9th and 10th ஸ்டாண்டர்ட் தான் ரொம்பவே வந்து ஃபேவரட் சொல்லுவேன். பிகாஸ் வந்து என்னோட 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட கிளாஸ் டீச்சர் வந்து நாங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 10th அவங்களே வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து லைக் டீச்சர் மாதிரியே இல்லாமல் ஒரு மாம் மாதிரியே மாறிட்டாங்க. எது எடுத்துகிட்டு வந்தாலும் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரது. நாங்கள் வந்து ட்ரீஸ்லாம் இருக்குமா ஸ்கூலில், ஸோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் மாங்காய் அதெல்லாம் பறிப்போம். ஸோ அந்த மாங்காய்லாம் வந்து டீச்சர்ஸ்க்கு தருவாங்க, ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு தருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் செம்ம ஸ்வீட்டான மெமரிஸ்லாம் இருக்குது.
1: ஸ்வீட்டான மெமரிஸ் அப்படின்னு கேட்ட உடனே பல பேர் உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும்தான் நீங்க மேஜரா சொன்னீங்க. அப்படி உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் யாரு அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் யாரு, அவங்க உங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு உங்க மனசுல இடம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க.
2: எனக்கு 9th 10th ஒருத்தங்க சோஷியல் எடுத்தாங்க, அதே மேம் தான் எனக்கு 11th 12th எக்கனாமிக்ஸ் எடுத்தாங்க. அந்த மேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான மேம், ஆனால் எங்கள் எல்லாருக்குமே அந்த மேமை பிடிக்கும். அவங்க எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அதை வந்து பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு தடவை ஏதோ காமர்ஸ் குரூப்னாலே சேட்டை பண்ணுற குரூப்னு சொல்கிற ஒரு சொசைட்டியில் தான் நாங்கள் ஸ்கூல் படித்தோம். எங்கள் குரூப்பை எப்போ பார்த்தாலும் மட்டை தட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை மொத்த பிரின்ஸிபல் ஆஃபீஸ் எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒன்றத்துக்கு ஆக மாட்டீங்கன்னு எங்கள் கிளாஸ் மேம சொல்ல எங்கள் மேம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எங்கள்கிட்ட வந்து அப்படி கத்துறாங்க. மற்ற கிளாஸ் பசங்களாம் வந்து கேட்குறாங்க என்ன பண்ணீங்க இவ்வளோ சத்தம் வருது உங்கள் கிளாஸில் இருந்துன்னு. எங்கள் மேம் பேசவே இல்லை எங்கள் கிட்ட அந்த எக்ஸாம் வர வரைக்கும். ஸோ எங்கள் கிளாஸில் 4 மார்க் 2 மார்க் எடுக்கிறவங்க வரைக்கும் அந்த மேம் பேசணுங்கிற அந்த வந்த எக்ஸாம்ல எல்லாருமே பாஸ் பண்ணாங்க. காமர்ஸ் குரூப்ல ஒரு ஃபெயிலியர் கூட இல்ல. இது ரொம்பவே எல்லா ஸ்கூலே எங்க கிளாஸ் திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மேம் தான் காரணம்.
3: எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட இங்கிலீஷ் மேம், அவங்க வந்து எனக்கு இது வரைக்கும் எடுத்தது இல்ல. ஆனா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னோட ஜேர்னில அவங்க இருந்திருக்காங்க. நான் வந்து பரதநாட்டியம் டான்ஸர். ஸோ எனக்கு அகாடமிக்ஸ்லேயும் சப்போர்ட் பண்ணி இந்த டான்ஸ்லேயும் சப்போர்ட் பண்ணி ஷி வாஸ் த ஒன்லி பர்சன் ஹூ டோல் மீ தட் எஜுகேஷன் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நீ வந்து எந்த டிகிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ டான்ஸில் வந்து ஏதாவது எனக்கு நீ பண்ணி காமிக்கணும். அண்ட் நான் வந்து அந்த ஒரு சேட்டையாக இருக்கிற கேர்ள், 11th 12th ஃபுல்லாக எந்த மேம் பேச்சும் சுத்தமாக கேட்க மாட்டேன், எப்போதுமே பிரின்ஸிபல் வாசலில் போய் நிற்கிறாள். எனக்கு வந்து நான் ஏதாவது ஒரு மேம் என்ன ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே நான் பேசிடுவேன், அவங்கள எதிர்த்து பேசிடுவேன். அதனால நிறைய பேட் நேம்ஸ் வந்திருக்கு. என்னோட இங்கிலீஷ் மேம் மட்டும்தான் ஷி வாஸ் லைக் நீ வந்து கொஞ்சம் பொறுமையா இரு, இது வந்து உனக்கு பெர்மனன்ட் கிடையாது. ஸோ வந்து நீ என்ன கேரக்டர்னு எனக்கு தெரியும், உனக்கு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை வந்து இப்போ வரைக்கும் என்ன டவுட்டாக இருந்தாலும் லைஃப் டவுட்ஸாக இருந்தாலும் நான் அவங்ககிட்ட ஒரு செகண்ட் ஆகாது கால் பண்ணி கேட்டால் அவங்க திருப்பி எனக்கு வந்து ஷி கிவ்ஸ் மீ அட்வைஸ். ஸோ வந்து அந்த இங்கிலீஷ் மேம் வந்து லைக் ஃபார் எவர் கிஃப்ட் ஐ காட் ஃப்ரம் காட்னே நான் சொல்லுவேன்.
8: என் பேர் யஷ்வினி. ஸோ என்னோட ஸ்வீட் மெமரி எனக்கு என்ன ஸ்வீட் மெமரிஸ்ன்னு சொன்னால் எனக்கு ஒரு டீச்சர் ஞாபகம் வருது என்னன்னா என்னோட காமர்ஸ் டீச்சர், காமர்ஸ் டீச்சர் அண்ட் எக்கனாமிக்ஸ் டீச்சர். நான் எனக்கும் லீலா மாதிரி தான் ஒரு காமர்ஸ்னாலே ஒரு பெரிய ஒரு பேர் அப்படி இருந்தது. அந்த காமர்ஸில் அப்படி என்னதான் தெரியல எல்லாருக்கும் அப்படி ஒரு காண்ட் அந்த காமர்ஸ்ன்ற டிபார்ட்மெண்ட் பேர்லேயே. நாங்கள் எங்கள் நான் என்னையும் சேர்த்து ஒரு 5 பேர் பின்னாடி லாஸ்ட் பெஞ்சஸ் இருப்போம், அதுவும் ஒரு பெஞ்சு தள்ளி தான் நாங்கள் பின்னாடி உட்காந்துப்போம். அதான் நாங்கள் என்ன சேட்டை பண்ணாலும் பின்னாடி சுத்தமாக தெரியாது, டீச்சர்ஸ்க்கும் சுத்தமாக தெரியாது. அதனால அந்த எங்களோட எக்கனாமிக்ஸ் டீச்சர்னா எங்களை பார்த்துக்கிறதுக்காகவே ஒரு அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் செய்கிறோம்னு. பின்னாடி உட்கா நல்லா தூங்கி சொக்கி வழிவோம், ஒரு வாட்டி திட்டி திட்டி போய் அவங்க கிளாஸ் மட்டுமே நாங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம் நாங்கள் வந்து அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் ஆச்சு ஒரு நாளைக்கு மூஞ்சி கழுவாம வந்ததே இல்லை, அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் கிளாஸில்.
4: ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர்னா நான் 3 டீச்சர் சொல்லுவேன் என்னோட 11th 12th. ஃபஸ்ட்டு லீகல் ஸ்டடீஸ் எடுத்தாங்க எனக்கு லா பேப்பர். அவங்க எப்படின்னா இன்னும் கூட இன்றைக்கி கூட அவங்க வீட்டுக்கெலாம் வர சொல்லுவாங்க, டெய்லி ஒரு நியூஸ் அனுப்புவாங்க. ஸோ எங்களை ரொம்ப என்டர்டெயின்டாகவே வச்சுப்பாங்க. அடுத்து சொன்னோன்னா எங்கள் எக்கனாமிக்ஸ் டீச்சர், நாங்கள் அவங்கள ரொம்ப கலாய்ப்போம் ரொம்ப திட்டுவோம், ஆனால் இன்றைக்கி கூட நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர்ஸ் ஆக்சுவலி.
5: நீங்க எல்லாரும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் டீச்சர் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப எங்க டீச்சர் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சப்ஜெக்ட் எடுக்கல, 4 சப்ஜெக்ட் எடுத்தாங்க. அதாவது வந்து சயின்ஸ் எடுத்தாங்க, சோஷியல் எடுத்தாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்தாங்க, வந்து முடிஞ்சா அவங்க ஹிந்தி கூட எடுத்திருப்பாங்க தெரிஞ்ச அந்த அளவுக்கு அவங்க வந்து இது மட்டும் கிடையாது, அவங்க ஒரு ரைட்டர் அண்ட் அவங்க ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு மல்டி ஃபேஸ்டட் பர்சனாலிட்டி அவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு மதர் மாதிரியே எங்களை பார்த்துக்கிட்டாங்க ஒரு 4-5 இயர்ஸ்க்கு. அவங்க வந்து எப்படி சொல்றது, இப்போ கூட என் பர்த்டே இல்லை ஏதாச்சுன்னா நான் அவங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்காமே போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டீச்சர். அவங்க வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் ஒரு டீச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா க்ளோஸ் டு மை ஹார்ட். அது வந்து அந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருக்கும் அமைவாங்கன்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு அமைஞ்சதுன்றது ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. இந்த இடத்துல எனக்கு அதை சொல்றது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கு.
1: டீச்சர்ஸ் ஆர் செகண்ட் மாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்வீட் மெமரிஸில் அது கண் கூட தெரியுது. ஸோ ஸ்கூல் டேஸ் ஆர் இன்கம்ப்ளீட் வித்தவுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்கூல் லைஃப் கண்டிப்பாக இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்திருப்பாங்க, பேக் பெஞ்சில் பயங்கரமாக அரட்டை அடிச்சிருப்பீங்க. அந்த மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சிஆர்எஸ் லிசனர்ஸ்க்கு.
9: வணக்கம், என் பேர் தாரிணி. நான் படிக்கும்போது ரொம்ப அரட்டை அரைச்சு அப்படின்னு தான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து ஒரு லெவன்த்து டுவெல்த்தில் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து எல்லா பேரண்ட்ஸுமே சொல்கிற மாதிரி லெவன்த் டுவெல்த் மட்டும் எப்படியா கஷ்டப்பட்டுரு, அதுக்கப்புறம் நீ காலேஜ் போய் காலேஜ் லைஃப் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதை நம்பி நான் லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப கடத்திட்டேன். ஆனால் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த டுவெல்த், அதாவது டுவெல்த்து முடிய போகுதுன்னு தெரிஞ்சவொடனே எங்கள் ஹோல் கிளாஸுமே, கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஈவன் ஸ்கூலுமே வந்து ஹோல் டுவெல்த்துமே வந்து ரொம்ப ஒன்றா சேர்ந்துட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து அங்கே நினச்சிருந்தோம், ஆஹா நம்ம வந்து படிக்கணும்னு ஓடாமல் கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் அரட்டை அடிச்சிருக்கலாமோ, இன்னும் டுவெல்த்தை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடிச்சிருக்கலாமோ, ஏன்னா அப்போ தான் கரெக்டாக எங்களுக்கு இந்த கொரோனாவும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம், ஐயோ எக்ஸாம் டைமில் கூட நம்மளால் ஒன்றவே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அந்த டுவெல்த்தோட லாஸ்ட் பீரியடில் ரொம்பவே ஜாலியாக வந்து படிக்கிறோம் படிக்கலங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஸ்கூல் லைஃப் இப்போ முடிய போகுது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்த பிறகு தான் எங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் லைஃபோட ஒரு முக்கியத்துவம் எங்களுக்கு ரொம்ப ஆக்சுவலி புரிஞ்சுது. ஐயோ நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ஆனால் அது தெரியல அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டுவெல்த் எண்டில், அதாவது முடிய போகுது அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஆக்சுவலி புரிஞ்சுது.
10: வணக்கம், என் பேர் சஞ்சனா. எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்கூல் லைஃப்னு கேட்க போவேன், எனக்கு ஃபஸ்ட்டு என் மைண்டில் தோணுது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்போயுமே ஸ்கூல் லைஃப்னு யாராவது யோசிச்சா கூட கண்டிப்பாக அந்த ஒரு ஃப்ரெண்ட் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் வந்துட்டே இருக்கும் மைண்டில். ஏதாவது திடீர்னு பண்ணப்போ கூட ஸ்கூல்ல நம்ம இது பண்ணிருக்கலாமேனு தோணும். எனக்கு வந்து நான் ஸ்கூல்ல நான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சிருந்தேன், பட் தே வே வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இப்போ கூட பிகாஸ் ஐ ஹேட் லைக் ஒரு செலக்டட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால தான் ஐ கீப் இன் டச் வித் தெம், காண்டாக்ட் தெம். இப்போ கூட ஏதாவது பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் நான் போய் போவேன். அவங்க ஒரு எவ்வளோ பெரிய பார்ட் பண்ணியிருந்தாங்களோ என் லைஃப்ல, ஐ கேன் நெவர் ஃபர்கெட் இட். இப்போ வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து நான் காம்படிஷன்ஸ் நான் நிறைய அட்டெண்ட் பண்ணுவேன், பேட்மிண்டன் டோர்னமெண்ட்ஸ்லாம் போயிருக்கேன், ஸ்டேட் ஸ்பான்சர்டாக இருந்திருக்கேன். பட் எவ்ரி டைம் நான் ஏதாவது நோட்ஸ் மிஸ் பண்ணாலோ ஏதாவது மிஸ் பண்ணாலோ கரெக்டாக அவங்க கிட்டேருந்து ஒரு கால் வந்துடும். நான் ஃபஸ்ட்டு போய் கேட்க மாட்டாங்க, அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்க அவங்களோட பண்ணது, கேன்டீனுக்கு போனது, பிளே கிரவுண்டில் லஞ்சுக்கு அப்புறமா நடந்து போகிறது, குட்டி குட்டி விஷயமானது வந்து இப்போ வந்து ஐ எம் திங்கிங் எவ்வளோ ரொம்ப ப்ரெஷியஸான மெமரிஸாக இருக்குன்ட்டு.
6: ஸோ எனக்கு வந்துட்டு என்னோட டுவெல்த்து செட்டே ரொம்ப பிடிக்கும், அதாவது கிளாஸே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அதாவது சில டைம்ஸ் வந்து நான் வந்து கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது வீட்டிலேருந்து கிளம்புறப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த டைமில் வந்து கொஞ்சம் மைண்டு சரி இருக்காது, ரொம்ப சோகமாக போவேன். எப்போ நான் கிளாஸ்க்குள்ளே எடுத்து வைக்கிறேனோ, காலடி எடுத்து வைக்கிறேனோ, அப்படியே எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும், நான் அப்படியே வேற மாதிரி மாறிடுவேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அது எல்லாத்தையும் மாற்றினாங்க அந்த இடத்துல. இப்போயுமே எல்லாருமே க்ளோஸ் வித் மை ஹார்ட்டில் தான் இருக்காங்க, ரொம்ப எல்லாருமே க்ளோஸு, எனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுன்றது என் லைஃப்லேயே ஒரு பெரிய பார்ட்டாகவும் இருந்திருக்காங்க.
2: எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் லாஸ்ட் பெஞ்ச் எப்படி இருக்கும்னு ஸ்கூல் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான் இருப்பேன். அதுக்காக நான் படிக்கிறனால என்னை ஃபஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சாங்கன்னு நினைக்காதீங்க, நான் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பேங்கிறனால என்னை ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்து வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்தே கிளாஸ் நடத்தும் போது தூங்கிடுவேன் நானும் என் ஃப்ரெண்டும். ஒரு தடவை எங்கள் கிளாஸ் மேம் வந்து எங்கள் மூஞ்சில் தண்ணி அடித்து எழுப்புற அளவுக்கு நான் ஒரு தடவை தூங்கிட்டேன். ஒரு தடவை எங்களுக்கு நைட் ஸ்டடிலாம் வைப்பாங்க, 7:30 வர ஸ்கூல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஈவினிங் ஸ்டடிலலாம் அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும்போது எங்கள் மேம் சொல்லுவாங்க, நீ தயவு செஞ்சு கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கலீலா, நீ கண்ணை மூடி தூங்கினா என்னால் கிளாஸ் எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு தடவை நான் ரொம்ப தூங்கி விளைஞ்சதை பார்த்து என்னையும் என் ஃப்ரெண்டையும் பெஞ்ச் மேலெலாம் ஏறி நிப்பாட்டி விட்டுட்டாங்க. ஒரு 12th பொண்ணு பெஞ்ச் மேலே ஏன் ஏறி நிற்கிறான்னு ஸ்பீக்கரில் சொல்லி சின்ன பசங்கள்லாம் வந்து

0: ஏன்கா நீங்க பெஞ்ச் மேல ஏறி நின்னு இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு என்னோட ஸ்கூல் டேஸ்ல வந்து அவ்வளவு 12th class வரைக்கும் நான் ரொம்பவே ஒரு பேட் நேம் வாங்கி வாங்கி கடைசியில ஸ்கூலை விட்டு வெளியே வந்தேன்.
1: ஆக்சுவலாக லீலா சொல்கிறது எனக்கும் ரொம்ப ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா நான் பேசுறது கம்மியாக இருந்தாலும் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து நான் ஒரு 3rd பெஞ்சில் இருந்தாலே வந்து பக்கத்து கிளாஸ் வரைக்கும் சவுண்டு கேட்கும். ஸோ எல்லாரும் என்ன நினச்சிட்டுறாங்கன்னா நான் பேசும்போதெல்லாம் ஐயோ அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு மேம் எங்கள் எக்கனாமிக்ஸ் மேம் என்ன பண்ணுறாங்கன்னா செவத்து பக்கத்தில் உட்கார வச்சிட்டாங்க. ஏன்னா நான் செவருக்கிட்ட பேசுறதுல அப்படின்னு சொல்லிட்டு செவருக்கிட்ட பேசு அப்படின்னு உட்கார வச்சிட்டாங்க. அதே மாதிரி என் கூட படிக்கிற பொண்ணு வந்து ரொம்ப ஒபீடியண்டான பொண்ணு, நல்ல பொண்ணு, அவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அவ வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட். என்ன பண்ணிட்டாங்க, அவளையும் என்னோ தள்ளி தள்ளி உட்கார வச்சிட்டாங்க. ஏன்னா நான் அவளுக்கு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அதாவது நான் கேட்கறதா, டீச்சர்ஸ் வந்து எப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டை கெடுக்கிறான்னு சொன்னால் அப்போதான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஓகே இவங்க ரெண்டு பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ அதே மாதிரி என் ஸ்கூல் மெமரிஸ் சொல்லப்போனா ஹர்ஷினி சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இன்னும் கூட டச்சில் இருக்கும். லைக் வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இன்னும் வரைக்கும் வந்து கூட வந்து என் பர்த்டே அப்போ சரி எல்லாத்துக்குமே ஒன்றாவே இருப்போம். நாங்கள் எப்பவுமே ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக கூட உடனே ஏதாவது வேலை செய்யணும் வருவாங்க, அந்த மாதிரி க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி நான் சொல்வேன்.
2: வரேவா இன்னமா அரட்டாச்சிருக்கீங்க, பயங்கரம் தான். சரி, அடுத்ததாக பார்க்கும்போது லைக் இந்த ஸ்கூல் பியூப்பிள் லீடர் இல்லை கிளாஸ் லீடர் அப்படி ஆகிட்டா கொஞ்சம் ஃப்ரீடம் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நம்ம ஃபீல் பண்ணோம். ஸோ இங்கே யாராவது இந்த கருத்தரங்களை யாராவது வந்து கேப்டனாக இருந்து லைக் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருக்கீங்களா ஸ்கூல் லைஃப்பில்?
3: ஆக்சுவலி எனக்கு என்னென்னா எவ்ரி இயர் வந்து நான் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அது லீடர் ஆகிடுவேன். ஸோ ஃபெமிலியரான ஃபேஸ் என்னோட கிளாஸ்லன்னு பார்த்தா என்னோடதாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு மேம் உள்ளே வராங்கன்னா அப்படி யாராவது ஒருத்தரோட மூஞ்ச தேர்ந்தாங்கன்னா என் மூஞ்சு தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான, ஃபேமஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன், ஆனால் டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேர்ளாக தான் இருந்தேன். ஸோ என்ன ஆச்சுன்னா எவ்ரி இயர் நான் வந்து அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே, ஏன்னா வர மேமுக்கு எந்த பசங்களை பற்றி எதுவுமே தெரியாது, பட் ஆனால் என்னைய மட்டும் தெரியும், என்னை லீடராக போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது ஆப்வியஸாக என் கூட இருக்கவங்களுக்குலாம் நான் ஏதோ வந்து ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரியோ நான் ஏதாவது பண்ண வந்து போய் போட்டு கொடுத்துருவேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். ஸோ யாருமே வந்து என்கிட்ட வந்து வந்து வந்து ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணினே இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, நான் டீச்சர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பற்றி நான் அப்போ ஏதாவது நான் ஏதாவது தப்பாக சொன்னால் போய் டீச்சர் கிட்ட சொல்லிடுவா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஸோ நான் வந்து எவ்வளோதான் நான் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக சரி ஓகே எத்தனையோ டீச்சர்ஸ் கிட்ட நான் நல்ல பேர் வாங்கியிருக்கேன். எங்கள் அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் அந்த டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஐயோ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நான் ஒரு நல்ல பேர் வாங்கினாலும் எனக்கு வந்து க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் லைஃப்பில் இல்லவே இல்லை. இந்த ஸ்கூல் லைஃப் முடித்த பிறகு தான் நிறைய பேருக்கு என்னோட இன்னொரு சைடே, அதாவது இல்லை அவர் ரொம்ப சீரியஸ் கிடையாது இந்த மாதிரி ஜாலியான ஒரு டைப் ஆஃப் தாரணியும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சம்டைம்ஸ் எடுக்கும் போது நம்மளோட ஒரிஜினல் சைடு தெரியாமல் போயிடுது ஸ்கூலில் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து.
4: என்னை பொறுத்த வரைக்கும் நான் மொத்தம் 3 லீடராக இருந்திருக்கேன். கிளாஸ் லீடர் 10th standard வரைக்கும் இருந்தேன். அப்புறம் கல்ச்சுரல் லீடர் வந்து 8th standardலேருந்து இருந்தேன். அண்ட் தென் NCC லீடராக இருந்தேன். கிளாஸ் லீடர் 10th standard வரைக்கும் இருந்த பூமிக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழம், பழத்துக்கும் பழமாக இருப்பேன். மேம் சொல்லது அவ்வளோ கேட்பேன், படிச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி நானே கிளாஸ் லீடருக்கு இன்னும் நான் இருக்கேன் மேம் அப்படின்னா நான் சொல்லுவேன். பட் ஐ திங்க் என் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணது 11th and 12th அண்ட் த ஃப்ரெண்ட்ஸ் அட் ஐ காட் இன் 11th and 12th. அதுலேருந்து கிளாஸ் லீடர் வேணான்னு சொல்லிட்டு நிறுத்தியாச்சு. NCC லீடர் இருக்கும்போது ஐ திங்க் நான் வந்து எதையும் நான் ரிக்ரெட் பண்ணல. ஏன் நான் இதை மிஸ் பண்ணேன்னு நான் வந்து ரிக்ரெட்டே பண்ணல. மார்னிங் NCC ப்ராக்டிஸ் இருந்தாலும் அது அந்த டைமில் ஒரு வேறு மாதிரி பூமிக்காவாக இருப்பேன், கிளாஸ் டைம்ஸில் இருக்கும்போது வேறு மாதிரி பூமிக்காவாக இருப்பேன். ஆனால் வந்து இப்போ தாரணி சொன்ன மாதிரி ரெஸ்பான்சிபிள்ன்னு வந்தால் வி மிஸ் அவுட் ஆன் ஃபியூ திங்ஸ்ன்னுவா, எனக்கு அதோட ஆப்போசிட் தான் நடந்துச்சு. 10th standard நான் 10th standard படிக்கிற வரைக்கும் கல்ச்சுரல் இவெண்ட்ஸ் எதுவுமே நடந்ததில்லை. ஆனால் 11th standardில் எங்கள் பேட்ச் தான் வந்து பிரின்ஸிபல் ரூம் வரைக்கும் போய் வி ஆக்சுவலி லெட்டர்னா கொடுத்து இந்த மாதிரி கல்ச்சுரல் இவெண்ட் வச்சே ஆகணும்னு சொல்லி என்னோட ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் கல்ச்சுரல் லீடர் நான் தான். அப்போ வந்து இன்னுமே ஃபன்னாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த இனிஷியேட்டிவ் வந்து நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி நிறைய மெமரிஸ் தான் எனக்கு அதில் கிரியேட் ஆச்சு. என்னை பற்றி நான் நிறையா தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு ரிக்ரெட் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே இருந்ததில்லை.
5: நான் வந்து ஓவர் த இயர்ஸ் நான் நிறைய வாட்டி நான் லீடராக இருந்திருக்கேன். 5th standardல் இருந்த சஞ்சனா லீடர் வேற, 12th இருந்த சஞ்சனா லீடர் வேற. 5th வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அப்படியே யாராவது சத்தம் போட்டால் அப்புறம் பிளாக் போர்டில் போய் அவங்க பேர் எழுதிடுவேன், பேட் நேம்ஸ் 1, 2, 3, 4, 5. ஸோ நான் 12th வந்ததுக்கு அப்புறமா ஃபுல் ஆப்போசிட்டாக மாறிட்டேன். என்ன நடந்தது, நான் வந்து 12th வந்ததுக்கு அப்புறமா ஐ நியூ எல்லாரும் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க, தே நோ தேர் லிமிட்ஸ். இப்போ கிளாஸ் போய் மைண்ட் பண்ணணும்னா பண்ண மாட்டேன். ஏதாவது டீச்சர் வந்து கத்திட்டு போவேன், என்ன கிளாஸ் இவ்வளவு சத்தம் போடுறது, லீடர் என்ன வேலை பாக்குறீங்க, அவங்க முன்னாடியே தான் நான் சும்மா உட்காந்து நினைப்பேன் சாரி மேம்னு சொல்லிட்டு அவங்களையும் அனுப்புவேன். பிகாஸ் 12th வந்தப்போ அதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்கூல் இயரா இருக்கும், கண்டிப்பா பேசணும்னு ஆசைப்படுவோம், கண்டிப்பா சத்தம் போடணும்னு ஆசைப்படுவோம், பட் எவ்ரி ஒன் நியூ தேர் லிமிட்ஸ். ஸோ எனக்கு அப்படின்னு எனக்கு வேலை இருந்ததே இல்லை.
3: ஸ்கூல் லைஃப்ல தான் நம்மளோட டேலண்ட்ஸ் எல்லாமே வெளிப்படும். அப்படி உங்க டேலண்ட்ஸ் ஏதாவது வெளிப்பட்டிருந்தா அதை எங்களோட சிஆர்எஸ் லிசனர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
0: என்னன்னா எல்கேஜி படிக்கும் போது திடீர்னு என்னை வந்து ஸ்டேஜில் ஏற்றி விட்டு நீ பேசுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு அப்படி தோணுச்சுன்னு தெரில, என்னோட கிளாஸ் டீச்சர் சும்மா ஏற்றி விட்டு நீ பேசுமான்னாங்க. நானும் என்னவோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மைக்கை வாங்கிட்டு எல்கேஜிலேயே பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் எங்கள் கிளாஸ் மேம் இந்த பொண்ணு என்ன எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்கு அப்படின்ட்டு பார்க்காம, இந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு தான் டேலண்ட் இருக்கு, ஸோ நம்ம அதை வளர்த்து விடுவோம். என்னோட செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் வந்து ரொம்பவே எனக்கு ஸ்பெஷல். அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்துலயே என்னை டேக் கேர் பண்ணிட்டே இருப்பாங்க, லைக் நான் அவங்களுக்கு பெட்டு மாதிரி. இத்தனைக்கும் நான் வந்து கிளாஸ்ல படிக்க மாட்டேன், அவங்க சொல் பேச்சை கேட்க மாட்டேன், ஆனாலும் என்னோட பேசுற டேலண்ட்டை எப்படியாச்சும் வளர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னைய ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல சேர்த்து விட்டாங்க. நேருலாம் வேஷம் போட்டு போனேன், சரி நம்ம கேர் பிரைஸ் தரப்போறோம் அப்படின்ட்டு பார்த்தா செகண்ட் பிரைஸ் கிடைச்சிச்சு. அதுல ஒரு மோட்டிவேட் ஆகி சார் நம்ம கிடைச்சிரும் அப்படின்ட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயும் அப்படியே ஃபேன்சி ட்ரெஸ் போயிட்டே இருந்தேன். ஒரு 5th 6th வர ஃபேன்சி ட்ரெஸ் போனேன், அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. 7th 8th பெருசா நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. அதே செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் திரும்ப வந்து, நீ ஏன் சும்மாவே இருக்க, உனக்கு தான் பேச நல்லா வருமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்கூலோட மைக் ரூம் இன்சார்ஜா என்னைய மேம் கிட்ட கோஆர்டினேட்டர் மேம்கிட்ட சொல்லி என்னைய அப்பாயிண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நிறைய ஸ்பீச் காம்படிஷன் அது இதுன்னு அனுப்பிச்சு எனக்கு ட்ரைனிங் தனியா எனக்கு ஸ்பீச்சுக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிராஸ் பண்ணி ஸ்டேட் லெவல் நான் போய் ஸ்டேட்ல ஜெயிக்கல, பட் நான் ஸ்டேட் வரைக்கும் வந்த ஸ்பீச்ல அதுக்கு என்னோட செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் தான் ரொம்பவே காரணம். எனக்கு பேசுறத வந்து எல்லாரும் குறையா சொன்னப்போ அவங்க உன்னால பேச முடியும், நீ அதை வந்து மாத்தி காமி அப்படின்னு சொல்லி என்னைய இந்த லெவலுக்கு கூட்டு வந்தது வந்து என்னோட செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர்.
1: ஸோ எனக்கு எங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் வரைஞ்சு வைப்பேன். ஸோ எங்க மேம் அதை பார்த்துட்டு, நீ ஏன் பேப்பர்ல வரையக்கூடாது, நீ ஏன் இப்படி நோட் புக்ல எல்லாம் வரையறன்னு சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்தா எனக்கு தெரிஞ்சது எனக்குள்ள இவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வரைய ஆரம்பிச்சேன்.
2: வாவ், ஸ்கூல் நம்மளுக்கு எவ்வளோ அழகான டேலண்ட்ஸ்லாம் வளர்த்து கொடுத்துருக்குல. உண்மையிலே பருவம், ஸ்கூல் பருவம்னா பருவம் தான்ப்பா. ஸோ இப்போ ஸ்கூல் அப்படின்னு சொன்ன உடனே குட் மெமரிஸ்லாம் நம்மளுக்கு நிறையாவே ஞாபகம் வரும். அதே போல் ஸ்கூல் அப்படின்னு சொன்ன உடனே பேட் மெமரிஸும் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ நம்ம ஸ்கூல் லைஃப்பில் இந்த மெமரிஸ் நம்மளுக்கு நடந்திருக்கவே வேண்டாம்ல அப்படின்னு சில மெமரிஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும்.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: படிச்சதுதான் நான் ரிக்ரெட்ன்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு ஹாப்பி மெமரி அங்க கிடையாது. நான் டென்த் லெவன்த் டுவெல்த்ல மாறினதுக்கு நான் அப்பயே மாறிருக்கணும்ன்றதுதான் நான் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன்.
1: இப்போ யஸ்வினி சொன்னாங்கல்ல அதே மாதிரிதான். ஆக்சுவலா என்னோட ஸ்கூல் வந்து ரொம்ப சின்ன ஸ்கூல், எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், பட் வந்து லைப்ரரியே இருக்காது. ஸோ பாரோ பண்றது எதுவுமே பண்ணுவோம், லைப்ரரின்னு ஒன்று இருக்கும் அப்பப்போ போவோம். ஸோ லைப்ரரி இருந்ததில்ல, கிரவுண்டுன்ற ஃபெசிலிட்டிஸும் அவ்வளோ இருந்ததில்ல. இன்னொன்று இங்கிலீஷ் கூட எனக்கு அவ்வளோலாம் சின்ன வயசுல வராது. நான் இங்கிலீஷே நான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் கத்துக்கிட்டேன். ஸோ இப்போ எங்க ஸ்கூல் ஆக்சுவலா மூடிட்டாங்க, லைக் அந்த ஸ்கூலே இல்லை இப்போ. ஸோ நான் படித்த ஸ்கூல் இப்போ இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு பேரே இல்லைன்ற போது அதுதான் எனக்கு என்னோட பெரிய வரியா தான். ஸோ எனக்கு எனக்கு ஆக்சுவலா நாங்கள் சின்ன வயசுல படிக்கும்போது நாங்களாம் யோசிப்போம், எங்க கிளாஸ்ல வெறும் 10-11 பேர் தான். நாங்க யோசிப்போம் நம்ம எல்லாம் வந்து வளர்ந்து நம்ம ஸ்கூலை பெருசா ஆக்கணும், நம்ம ஸ்கூல் ஒரு கிரவுண்ட் பெருசா கட்டணும், நம்ம வந்து நிறைய பில்டு பண்ணணும், இங்க நிறைய கொண்டு வரணும் பசங்களுக்குன்னு. இப்போ நான் ஸ்கூலே இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சுனே கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. ஸோ அதை நான் இங்க சொல்ல விரும்புறேன். அண்ட் எனக்கு இவ்வளவு கொடுத்த ஸ்கூலுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன்.
2: ரொம்ப நல்லா பேசினீங்க. ஸோ எல்லாரோடைய பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ யாருக்காவது சாரி தேங்க்ஸ் ஸ்கூல் லைஃப்ல சொல்லணும்னு இருந்தா டேக் அ மூமெண்ட் டு தேங்க் தெம் ஆர் டெல் சாரி டு தெம்.
3: ஸோ எங்கள் ஸ்கூலில் வந்து எப்படின்னா, லைக் ஸ்கூல் லஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது கொஞ்சம் தான் போடுவாங்க, லைக் கொஞ்சம் தான் போடுவாங்கன்னா தயிர் சாதம் சப்பாத்தி அந்த மாதிரி தான் போடுவாங்க. இருந்தாலும் ரொம்ப செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. காஸ்ட்டு வந்து 35 ரூபீஸ் தான். நான் டென்த் படிக்கிறப்பலாம் வீட்டில் அடம் பிடிச்சி போய் வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் லெவன்த் டுவெல்த்தில் அவங்களே வந்து மந்த்லி டோக்கன் சேர்த்து விட்டாங்க. ஸோ டெய்லியுமே நான் ஸ்கூலில் லஞ்ச் சாப்பிடுவேன். ஸோ அந்த லஞ்சை வந்து கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அத்தனை பேர்த்துக்கு செய்கிறது வந்து ஈஸி கிடையாது, அத்தனை
4: என்ன நடந்தாலும் பாயர்னா எனக்கு இதை தாங்கன்னு சொன்னாலும், பணம் இருக்கோ இல்லையோ அவர் தந்துடுவாரு. இன்னி வரைக்கும் நான் எப்போ ஸ்கூல் பக்கம் போனாலும் பார்த்து பூமிக்கா எப்படிமா இருக்க இந்த இதை இதை சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த கிட்ஸ். உண்மையா, ஏன்னா ஸ்கூல் முடிச்சா அவ்வளோ டயர்டில் இருப்போம், வெயில் அப்படி இருக்கும், அந்த ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம், அந்த ஒரு கோலி சோடா, அதுக்கு தான் ஏங்கி நிற்போம். அப்போன்னு பார்த்து கையில் பணம் இருக்காது. ஸோ அந்த பாய்கடை அண்ணாக்கு தான் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன்.
5: ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஃபுல் 14 இயர்ஸுமே வந்து லைக் நான் டீச்சர்ஸ்க்காக நிறைய வேலை செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கே அது தெரியும். பட் வந்து நான் டீச்சர்ஸ்க்காக எவ்வளோ வேலை செஞ்சாலும் அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ், அதாவது டீச்சர்ஸ்ன்னு இல்லாமல் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து எப்போவுமே வந்து ஹெச்ஓடி மேம் ரூமில் இருப்பேன், அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்காக நான் ஹெச்ஓடி மேம் ரூமில் இருப்பேன். ஆனால் ஹெச்ஓடி மேமுக்கு வந்து அவர் அவ்வளோ வேலை செஞ்சுருப்பாரு எனக்கு தெரியாது. பட் நான் ஏதாவது வேலைன்னு போகும்போது இருமா நீ ரொம்ப நேரம் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், அதாவது அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, பிஏ தான் இருப்பாங்க, பட் அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை அங்கே இருக்க ஆயமாக ஏதாவது நான் வேலை செய்யறதை பார்த்தா ஏதாவது கீழே கீழே விழுந்தா கூட வந்து கையில் எடுத்து கொடுத்து இருந்தாமா நீ ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கே, ஏதோ அவசரமாக ஏதோ போகணும் போல அப்படின்னு. சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப லேட் ஆகிடும், நான் ஏதாவது குடுகுடுன்னு பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அந்த ஆயமாக வந்து இருந்தா நீ இதை வச்சுக்கோ, இதை வச்சுட்டு அப்புறமா போ, நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டைம் வந்து எனக்கு ரொம்ப மோஸ்ட்டாக டீச்சிங்கோட நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் தான் வந்து நான் வந்து உண்மையில வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பட் என்ன மாதிரி அதாவது டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு

0: என் தங்கச்சி இருக்கும்போது அவ ஆன்லைன் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தா, சோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா ஆன்லைன்ல. அவளுக்கு வந்து பிசிக்ஸ்ல இருந்து சோஷியல்ல இருந்து எல்லாத்தையும் ஆன்லைன்ல சொல்லி கொடுத்தேன். அதுவும் ஃப்ரீயாவே வந்து நிறைய தடவை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ வந்து அவங்க நான் சொன்னேன் மல்டி ஃபேசிட்டான எங்களோட டீச்சர், அவங்க தான் அவங்க. சோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புறேன். இன்னொரு வந்து நான் ஆக்சுவலா நம்ம எப்பவுமே வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை வந்து ரொம்ப ஒரு மாதிரி தப்பு தப்பா பேசிதான் நம்ம கேட்டிருப்போம். ஆனா நான் என் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப தேங்க் பண்ண விரும்புறேன். ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க நின்றாங்க, அட்லீஸ்ட் வந்து ஒரு பெரிய விஷயம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்து கஷ்ட ரெக்கக்னேஷன் இல்லாத போது கூட எங்களை படிக்க வச்சதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புறேன்.
1: எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கேன்டீன்ல வந்து சாப்பாடு, ஹர்ஷினி சொன்ன மாதிரி எங்க ஸ்கூல் கேன்டீன்ல உள்ள சாப்பாடு அவ்வளோ சூப்பரா இருக்கும். காஸ்ட்டுமே 20 குள்ளதான் இருக்கும், ரொம்பலாம் காஸ்ட் இருக்காது. ஒரு சாப்பாடு தான் போடுவாங்க, ஆனால் அந்த ஒரு சாப்பாடுமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். என்னன்னா ஸ்கூல் பசங்கள்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. சேட்டை பண்ணும்போது கேன்டீன் உள்ள தட்டை உடச்சி வச்சிருவாங்க, அங்கே உள்ள கரண்டியெல்லாம் தூக்கிட்டு போயிடுவோம், டீ போட்டுட்டு இருக்கும்போது டின்னோட தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சேட்டை நடந்தனால என்ன பண்ணிட்டாங்க, 10th 11th 12th கேன்டீன் ஃபுட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேன் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிருச்சு. எனக்கு கேன்டீன் சாப்பாடு இல்லாமல் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாளாச்சும் நான் போய் கேன்டீனில் சாப்பிட்ருவேன். ஈவினிங் கிளாஸுக்குலாம் நான் கேன்டீன் அந்த அக்கா கிட்ட போய் பேசாம அந்த அக்கா கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடாம என்னால இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் 10th 11th 12th இப்படி பேன் பண்ணோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஈவினிங் போடுற ஸ்நாக்ஸ் அந்த அக்கா வந்து எங்க குவாடினேட்டர் மேம்க்கு தெரியாம லீலா இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு தனியா அவங்க சாரியில ஒளிச்சு வச்சிருப்பாங்க ஸ்நாக்ஸ், அவங்க எடுத்து எனக்கு ஒரு குட்டியா கிளாத் பேக் மாதிரி வச்சு கொண்டு போய் கிளாஸ்க்கு போய் மேம்க்கு தெரியாம சாப்பிடுன்னு கொடுப்பாங்க. நான் அந்த அக்காக்கு இப்ப ரொம்ப தேங்க் பண்ண விருப்பப்பட்டிருக்கேன்.
2: ரொம்ப அழகாவே உங்களுடைய சாரி தேங்க்ஸ் எல்லாமே கண்டிப்பா அவங்களை போய் சேரும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ எல்லா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாமே நம்ம அதுல இருந்து பல பாடங்களை கத்துப்போம். இப்போ ஒரு வேலை செய்யறோம்னா அதுல இருந்து ஒரு பாடம் கத்துப்போம், இல்ல ஒரு தப்பு செய்யறோம்னா அதுல இருந்து நம்ம ஒரு பாடம் கத்துப்போம். சோ எல்லாத்துலயுமே ஒரு லெசன் அப்படின்றத நம்ம கத்துப்போம். அந்த மாதிரி நீங்க ஸ்கூல்ல இருந்து கத்துக்கிட்ட உங்களுடைய லைஃப் லெசன்ஸ் என்ன?
3: நான் மெயின் லைஃப் லெசன் சொல்லணும்னா கண்டிப்பாக ஹவு டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள்னு தான் சொல்லுவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எப்படி பழகுவோம், நம்ம வந்து டீச்சர்ஸ் கிட்ட எப்படி பழகணும், பேசிக் எட்டிக்கெட்ஸ்லாம் வந்து ஸ்கூல் லைஃப்ல தான் நம்ம கத்துக்கிறது தான் நம்மளோட லைஃப் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபாலோ ஆகும். எப்பயுமே சொல்லுவோம்ல சின்ன வயசுலேருந்து நல்ல நல்ல ஹேபிட்ஸ் இன்கல்கேட் பண்ணணும்ன்ட்டு, கண்டிப்பாக அது ஸ்கூல் லைஃப்லேருந்து தான் வந்தது. ஸோ ஐ வில் தேங்க் மை ஸ்கூல் ஃபார் டீச்சிங் மீ குட் ஹேபிட்ஸ் அண்ட் ஹவு டு ஹேவ் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்.
4: ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்லும் போது எனக்கு வந்து மேஜராக ரொம்ப அஃபெக்ட் ஆனது வந்து டைம் மேனேஜ்மெண்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் காலைல அந்த 8 to 3 வந்து நம்மளுக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது. நம்ம வீட்டுக்கு வரத்துக்கே ஒரு 5-5:30 ஆகும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு படுத்துங்க, லைக் அந்த டே போக எப்படி போகுதுன்னே தெரியாது, பட் போயிடும். அப்போ வந்து ஆனால் அப்பயும் கூட நம்மளுக்கு வந்து அவ்வளோ வேலை இருக்காது செய்யறதுக்கு. வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் செய்கிற வேலை மட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அளவுக்கு தான் நம்ம ஸ்கூல் லைஃப்பில் இருக்கும். வீட்டுக்கு வருவோம், ஹோம்ஒர்க் செய்வோம், சாப்பிடுவோம், கார்ட்டூன் பார்ப்போம், தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொட்டீன் லைஃப்லேருந்து திடீர்னு ஸ்கூல் முடிஞ்சிச்சு, நீ இப்போ காலேஜ் வந்துட்டேன், நிறைய விஷயம் இப்போ பண்ணணும் அப்படின்னு வரும்போது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே ஸ்கூலில் எதுக்கு வந்து 8 to 3 வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போடுறான். டைம் டேபிள் இவ்வளோ நேரம் நீ படிக்கணும், இவ்வளோ நேரம் நீ பிரேக் எடுக்கணும், இவ்வளோ நேரம் நீ விளையாடணும், இவ்வளோ நேரம் இது பண்ண, அவ்வளோ டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் நீ இதுக்கு ஒதுக்கு, அப்போ வந்து உன்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்து கற்றுக்கிட்டேன்.
5: ஸோ நான் வந்து என்னன்னா லைக் எங்கள் ஸ்கூல் டேஸில் நிறைய சேரிட்டி, அதாவது நான் வந்து எல்கேஜியில் சேர்ந்ததுலேருந்து 12th வரைக்கும் ஒரு தனி வேனில் கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு ஆசிரமத்துக்கோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறைய சேரிட்டி பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நான் 12th முடிச்சப்போ தான் கரெக்டாக அந்த குக் ஃபார் கோவிட்லாம் வந்துச்சு, நிறைய கோவிட் பேஷண்ட்க்கு முடியாமல் இருக்கிறவங்க பேஷண்ட்ஸ்க்கெலாம் நிறைய குக் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ வந்து லைக் அந்த அந்த சர்விங்ன்றதே எனக்கு எங்கள் ஸ்கூல்லேருந்து தான் வந்துச்சு, சேரிட்டின்றதே எங்கள் ஸ்கூல்லேருந்து தான் வந்துச்சு.

0: சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை
1: உங்களுக்காக வழங்கிக்
2: கொண்டிருக்கடா.
3: நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க?
1: நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை இப்பதான் பாக்க முடியுது. எல்லா அசைன்மெண்ட்ஸும் கரெக்டா எழுதினியா?
3: அதுல டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்னு எழுதிட்டு வந்துட்டேன்டா.
1: என்ன இப்படி சொல்ற? ஒழுங்கா ரிசர்ச் பண்ணி எழுதினியா இல்லையா?
3: அதெல்லாம் யாரு பண்ணுவா? என்னமோ ஒன்னு கடமைக்குன்னு எழுதிட்டு வந்துட்டேன்.
4: After 2 days.
1: ஹலோ, சொல்லு கிரண், என்ன கால்லாம் பண்ணிருக்க?
3: அது வந்து
1: ஏ என்னாச்சு கிரண், சொல்லுடா.
3: ஸ்பீடா அவசர அவசரமா எழுதுனல, அதான் மேம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அகைன் எழுதுன்னு சொல்றாங்கடா.
1: நான் எத்தனை டைம் உன்கிட்ட சொல்லிருக்கேன், நிதானமா ரிசர்ச் பண்ணி எழுது, எது செஞ்சாலும் கரெக்டா பண்ணுன்னு. இப்ப பாரு, உனக்கு தான் கஷ்டம்.
3: ஆமா ஆமா, இப்ப புரியுது. இனி எது செஞ்சாலும் நிதானமா யோசிச்சு பண்ணணும்னு.
1: மக்களே, எந்த ஒரு காரியம் செய்தாலும் நிதானத்தோட செஞ்சு பழகுங்க. இததான் சொல்றாங்க, பதறாத காரியம் சிதறாதுன்னு. அக்கறையுடன் வெளியிடுவோர் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்
5: இன்ஃபார்ம், எஜுகேட் அண்ட் என்டர்டெயின்.
4: டியூன் இன் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8.
5: ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட்.

0: MOPCRS 107.8 Our community, our pride.
1: இந்த சென்னையில சென்னை மாநகரில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பல கல்லூரிகள் மிக சிறப்பான முறையில் மாணவர்களுக்கு கல்வியை போதித்து தரமான ஒரு கல்வியை வழங்கி அவருடைய எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல வழியை காட்டுகின்ற கல்லூரிகளாக பல இருக்கின்றன. அவற்றில் பல கல்லூரிகளை குறிப்பிட்டு சொல்லலாம், சிலவற்றை மேம்பாடாக சொல்லலாம். அந்த சிலவற்றிலும் ஒன்றிரண்டை நான் உறுதியாக சொல்லுவேன், இது சிறந்த கல்லூரி என்று. அந்த ஒன்றிரண்டு கல்லூரிகளிலே இந்த எம்ஓபி வைஷ்ணவா மகளிர் கல்லூரி ஒரு மிகச்சிறந்த கல்லூரியாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த இங்குள்ள அமைப்பு, கட்டமைப்பு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கிளாஸ் ரூம், இந்த வகுப்பறைகள் மற்றும் இங்கு ஒரு ஈடுபாடும் ஒரு தங்களையே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை உள்ள ஆசிரியைகள், ஆசிரிய பெருமக்கள், இந்த கல்லூரி முதல்வர், இதனுடைய நிர்வாகம், அவருடைய குறிக்கோள், இந்த கல்லூரியில் இதன் மூலம் வருகின்ற அந்த ஃபினான்ஸ், அந்த ஃபண்ட், அந்த பணத்தை எவ்வாறு மறுபடியும் இந்த கல்லூரிக்கே செலவழிக்க வேண்டும், இந்த கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற பல வகையிலே இந்த கல்லூரி நிர்வாகம் மிகச்சிறப்பாக செயல்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த கல்லூரி முதல்வர் பேராசிரியர் லலிதா பாலகிருஷ்ணன் இந்த சிண்டிகேட் மெம்பர், அதாவது ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்தின் பல இயங்கும் முறைகளுக்கும் பலவிதமான கருத்துக்களுக்கும் பல விஷயங்களுக்கும் அவர் இந்த ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக தன்னால் இயன்ற நல்ல கருத்துக்களையும் பணிகளையும் செய்து வருகிறார். எனவே நான் அவரை எப்பொழுதும் பாராட்ட தயங்குவதில்லை. அந்த வகையில் இந்த கல்லூரியை நான் முதன்முதலாக பார்த்த பொழுது வியந்து போனேன். அப்பொழுதே சொன்னேன், நான் ஜெர்மனியிலே பணிபுரிந்த பொழுது அங்கிருந்த வகுப்பறைகள், அங்கிருந்த அந்த பிளாக் போர்டு, அதாவது அந்த கிரீன் போர்டு, பிளாக் போர்டு, மற்ற கிளாஸ் ரூம், இந்த டிசிப்ளின், கிளீன்னஸ் இதெல்லாம் வந்து மறுபடியும் இந்த கல்லூரியில் தான் நான் பார்க்குறேங்கிறத ஒரு மகிழ்வான ஒரு முறையில் நான் வாழ்த்துக்கிறேன்.

வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்கள் RJ யோகா.

0: தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு பேச போறேன்.
1: வணக்கம், என் பேர் சௌமியா. நான் டெஸ்டினேஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பேச போறேன்.
2: ஹாய், என் பேர் ஸ்வாதி. நான் வந்து ஜேர்னி தான் முக்கியம்னு பேசுறேன்.
3: வணக்கம், என் பேர் ஆஷா. நான் வந்து ஜேர்னியை விட டெஸ்டினேஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற தரப்புல பேச போறேன்.
4: வணக்கம், என் பேர் பூமிகா. நான் ஜேர்னி தான் இம்பார்ட்டன் பேச வந்திருக்கேன்.
5: வணக்கம், என் பேர் தீக்ஷிதா. நான் டெஸ்டினேஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தி பேச போறேன்.
6: வணக்கம், என் பேர் சஞ்சனா. நான் ஜேர்னி தான் ரொம்ப முக்கியம்னு பேச போறேன்.
7: ஹலோ, மை நேம் இஸ் அம்ரிதா. ஐ வுட் லைக் டு ஸ்பீக் ஃபார் டெஸ்டினேஷன்.
8: ஹலோ, மை நேம் இஸ் ஸ்ரேயா அண்ட் ஐ ஸ்பீக் ஃபார் ஜேர்னி.
9: வணக்கம், என் பேர் தீபஸ்ரீ. நான் டெஸ்டினேஷன் தான் முக்கியம் அப்படின்னு பேச போறேன்.
10: இப்போ நான் டெஸ்டினேஷன் தான் முக்கியம்னு சொல்ற தரப்புல இருந்து தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களை பொறுத்தளவுல டெஸ்டினேஷன் அப்படின்னா என்ன?
5: டெஸ்டினேஷன் அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னே நமக்கு தெரியும், இது வந்து ஒரு குறிக்கோள். இது வந்து நம்ம ஃபுல்லா லாங் டேர்மா தான் செட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டெய்லி வாழ்க்கையிலே நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன குறிக்கோள் வச்சு வாழலாம். இந்த குறிக்கோள் இதெல்லாம் தான் டெஸ்டினேஷன்.
10: இப்போ உங்க தரப்புக்கு வரலாம். உங்களை பொறுத்தளவுக்கு ஜேர்னினா என்ன?
2: ஜேர்னினா இப்ப வந்து இப்ப இதான் நான் போய் அடையணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இல்லாம போற பார்த்துதான் வந்து எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த நிமிஷம் நாங்க அனுபவிக்கிற இந்த ஹாப்பினஸ் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இதுதான் எங்களுக்கு இப்ப இருக்கிற இந்த நொடியில இருக்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து போறதுதான் நாங்க ஜேர்னி வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பேசுறேன்.
10: சொல்லுங்க சஞ்சனா.
6: நொடியில இருக்கிற சந்தோஷம் மட்டும் இல்லாம நாங்க டெஸ்டினேஷன் எங்களுக்கும் இருக்கும். அந்த ஜேர்னி போற இடத்துலயே நாங்க ஹாப்பியாவும் இருக்கோம். வீல் ஆல்சோ ரீச் த டெஸ்டினேஷன் இன் அ குட் வே.
10: சொல்லுங்க ஸ்ரேயா.
8: Okay, so for me, journey means the experiences as well as the happy moments of the end goal. That is, while reaching the destination, it is important to also sit back and enjoy the view along the way. For example, take that you are going on a road trip to Ooty. Not just Ooty, even the sight along the way must be cherished. Otherwise, the trip remains incomplete. Hence, I believe that journey is also important.
10: Nandri Shreya. இப்போ எனக்கு உங்ககிட்ட இன்னொரு தடவை ஒரு க்வெஸ்டின் வருது. எந்த தருணத்துல எங்களுக்கு டெஸ்டினேஷன் விட ஜேர்னி தான் முக்கியம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க?
2: இப்போ வந்துட்டு எல்லாரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு இதுதான் வேணும், நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே யோசிச்சுட்டு நான் அதை தான் பண்றேன் அதை தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க இருக்கிற அந்த டைமை வந்து அது ஃபுல்லா அதுலயே வந்து யோசிச்சு இருக்கிற டைமை வந்து அவங்க இப்ப என்ன பண்றோம், இப்ப என்னோட சந்தோஷம் என்ன, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நமக்கு தேவையான ஒரு நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தையே பண்ணாம அதை மறந்துட்டு அவங்க வந்துட்டு நான் இதை தான் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க ஃபோக்கஸ்டா அப்படியே அதுலேயே அவங்க போயிட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து அதை மறந்துடுறாங்க. லைக், நான் இது இப்போ பண்ண போறேன், நான் இது எனக்கு சேவை, இது எனக்கு பண்ணணும், எனக்கு இந்த சந்தோஷம் தரும் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு குட்டி ஹாபிஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து அவங்க மறந்துட்டு அவங்க வந்து இதை தான் பண்றேன் அப்படின்னு அவங்க போயிட்டே இருப்பாங்க.
6: ஐ மீன் அந்த ஃபோக்கஸ் அவங்க அந்த ஃபோக்கஸ் வச்சு போறது தப்புன்னு சொல்லலை. பட் ஆனால் அந்த ஃபோக்கஸ் இருக்கும் போதும் இஃப் யூ லுக் பேக் அட் வாட் பாத் வி டுக்குங்கிற போது தேர் ஷுட் ஆல்வேஸ் பி அ ஸ்மைல். யூ ஷுட் நாட் ரிக்ரெட் தட் யூனோ நான் ஏன் அந்த டைம்ல இதை பண்ணலை, நான் இதை பண்ணியிருக்கலாமே, இப்போ நான் என்னோட வந்து கோலை வந்து ஐ அச்சீவ் மை கோல். பட் ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லாமே நான் அச்சீவ் பண்ணிட்டேன்ல, நான் வந்து சந்தோஷமா இருந்திருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக், நான் வந்து இன்ஜினியரிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த கோலை நான் ரீச் பண்ணிட்டேன். பட் நான் என் ரூம்லேயே அடைஞ்சு ஃபுல்லாக படித்து எல்லாமே பண்ணி என் பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணல, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகல, ஆர் அந்த ஒரு மொமெண்ட் வந்து யூ ஷுட் நாட் ரிக்ரெட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஆர் வாட் எவர் இட் இஸ், தர் ஷுட் பி நோ ரிக்ரெட். ஸோ அதான் இப்போ டெஸ்டினேஷன்னே போனோன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கெட்யூலில் நம்ம விழுந்துடுவோம், ஒரு ரோபோ மாதிரி நம்ம வேலை பார்ப்போம். தட் இஸ் நாட் லைஃப். லைஃப்னா ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணும். இந்த ஜேர்னியை நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே போகப்போ டெஸ்டினேஷன் வில் பி ஈவன் ஸ்வீட்டர்.
10: இப்போ அவங்க ரெக்ரெட்ஸ் பற்றி பேசினாங்க, அப்போ நீங்கள் பண்ணுற சாக்ரிஃபைசஸ்லாம் உங்களுக்கு ரெக்ரெட்ஸாக மாறுதா?
1: அது ரிக்ரெட்ஸாக மாறுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது, இப்போ நான் இதை தான் முடிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கேன் அப்படின்னா அதை முடிச்சதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக ஃப்ரீயாக தானே இருக்க போகிறேன். அப்போது நான் செரிஷ் பண்ணிக்கிறேன், ஹாப்பியாக இருந்துக்கிறேன். இப்போ நான் இப்போ எந்த குறிக்கோளை நான் எடுத்துருக்கணும், இப்போ ஒரு படிக்கிறதோ

0: இல்ல ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதோ, அந்த மாதிரி எது நான் எடுத்திருந்தாலும் அந்த அதையுமே நான் ஹாப்பியா பாக்குறேன், அதையுமே ஒரு ஹாப்பி ஜேர்னியா பாக்குறேங்க. இப்போ வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ். நாங்க இப்படியும் ஒரு டெஸ்டினேஷனுக்காக ஒரு ஃபோக்கஸ்டா இருந்து கூட லைஃப் ஹாப்பியா பாக்கலாம் அப்படின்னு சொல்ல வரோம்.
1: இன்னொன்னு பார்த்தோம்னா ரிக்ரெட்ஸ். இதை வந்து நம்ம டெய்லி நம்ம கேட்கறது தான், நம்மளுக்கும் ஃபீல் பண்றது தான். பட் என்னோட ஒப்பீனியன் ஆனஸ்டா பாத்தீங்கன்னா, ஜேர்னியை ஃபீல் பண்ணாம இருக்க ரிக்ரெட்டை விட நம்மளால டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியலேன்னு இருக்க ரிக்ரெட் பெருசு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிக்ரெட் வந்து லைஃப்ல ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இருக்கு அது லைஃப்ல. இப்போ ப்ராக்டிக்கலாக பேசணும்னா நம்பர்ஸ் அண்ட் நம்மளோட ஸ்கோர்ஸ் தான் எல்லாமே. எங்கே போனாலும் அந்த நம்பர்ஸ் தான் என்னோட டெஸ்டினின்னு ஆகிட்டும் போது, ஐ டோன்ட் சே தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஜேர்னிஸ். லைக் வந்து ஒருத்தர் நினச்சா ஒரு பாதையில் தான் போகணும்னு இல்லை. சபரிமலைக்கு இப்படி போகலாம் அப்படி போகலாம், அத்தனை பாதை இருக்குது, ரெண்டு மூணு பாதை இருக்குது, அதில் ஏதாவது ஒரு பாதை எடுத்து போகிறாங்க. கல் முள் இருக்கிறது, கல் முள் இல்லாதது, நிறையா பாதைகள் இருக்குது. பாதைகள் நிறையா இருந்தாலும் டெஸ்டினேஷன் ஒன்று தானே. ஸோ அந்த டெஸ்டினேஷனுக்கு போனதுக்கப்புறமா ரிக்ரெட் இருக்கக்கூடாது. ஸோ அந்த டெஸ்டினேஷன் போகிறது தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்.
2: தீக்ஷிதா பாயிண்ட் அக்செப்ட் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க சொன்ன மாதிரி அதே சபரிமலை எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சபரிமலைக்கு போகிறோம், இப்போ நானே போகிறேன்னு வச்சுக்கோங்க. போகிறோம்னா நம்ம ரீச் ஆகாமல் இருக்கலாம், நடுவில் ஏதாவது நடக்கலாம். ஆனால் நம்ம திருப்பி வரும்போது நம்ம மனசில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், ஓகே நம்ம வந்து அவ்வளோ பக்தியோட நம்ம அவ்வளோ தூரம் போயிருக்கோம், அது போதும் நம்மளுக்கு, நம்ம நெக்ஸ்ட் டைம் போகிறோமா, நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஐ திங்க் வி லேர்ன் ஃபியூ திங்ஸ் ஃப்ரம் ஜேர்னிஸ், அதுதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று வந்து, இப்போது சொன்னாங்க டெஸ்டினேஷன் முடிச்சதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் டு செரிஷ்னா யூ கேன் செரிஷ் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக இருப்பேன் செரிஷ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா, இப்போது காலேஜ் போகிறோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த ஒரு கோல் இருக்குது, நான் 3 இயர்ஸ் முடிக்கணும், அதுக்கு வந்து நான் ஹேவ் டு கிவ் மை ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னோடய க்வெஸ்சன் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரினா பண்ணுன்றீங்க, ஒரு கோல் இருக்குது, அதுலேருந்து நான் வந்து அந்த ஃபோக்கஸ்லேருந்து வெளில வர மாட்டேன், இதெல்லாம் தான் இருக்குன்றீங்க. லெட்ஸ் சே யூ வாண்ட் டு என்ஜாய் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தேட் யூனோ பிகம்ஸ் அன் ஆப்ஸ்டக்கிள் ஃபார் யோர் டெஸ்டினேஷன்னா, வாட் வுட் யூ டூ? யாராவது உங்ககிட்ட உங்கள் காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க?
3: ஓகே, இவங்க இப்படிலாம் சொன்னாங்க எல்லாம் சரிதான். எனக்கு வந்து இன்றைக்கி நான் யோசிக்கிறேன், எனக்கு வந்து டெஸ்டினேஷன் ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு நான் தூங்கணும்னு யோசிக்கிறேன், நான் தூங்கிடுறேன். அது எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணியிருக்கேன்னு யோசிக்கும் போது ஒன்றுமே பண்ணல, தூங்க மட்டும் தான் தூங்கியிருக்கேன். நம்ம சின்ன சின்ன ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு பெரிய விஷயத்தையே கோட்டை விடுறோம். இப்போ நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு ஜேர்னி முக்கியம் இல்லை அப்படின்லாம் சொல்லுங்க, டெஸ்டினேஷன் முக்கியம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதுக்காக நாங்கள் இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணாமலாம் இருக்க போறதில்லை. இதில் இருக்கும் போதே எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷன் கோல் இருக்கும்போது நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் செட் பண்ணி வச்சுப்பேன், அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீ டைம்ல என்ஜாய் பண்ணிக்க போறேன். அது இல்லாமல் இந்த டெஸ்டினேஷனே எனக்கு பிடிச்சது அப்படிங்கிறப்போ எனக்கு பிடிச்சது தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன்.
1: எனக்கு என்னன்னா, மோஸ்டா ஜேர்னியை பார்க்க போய் நீங்க டெஸ்டினேஷனே விட்டுறீங்களோன்னு தான். இப்போ அவர் சொல்லும் போது கடைசியில் நான் சபரிமலைக்கு போயிட்டு வரலனாலும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உன்னோட டெஸ்டினேஷன் என்னவா இருந்தது? சபரிமலைக்கு போறது. ஆனால் நீ அந்த டெஸ்டினேஷனே விட்டுட்டு பார்த்து தான் முக்கியம் விட்டனாலும் உன் டெஸ்டினேஷனே போயிடுச்சு கடைசியில். அதுதான் என்னோடது. அதாவது பார்த்துக்காக நம்ம ரொம்ப யோசிச்சு அதாவது அல்டிமேட் எய்மா இருந்த டெஸ்டினேஷனே நம்ம விட்டுறோம்.
4: சொல்லுங்க சஞ்சனா.
5: ஜேர்னி தான் என்ஜாய் பண்ணுறோம்னு பேரில் அதுக்கும் நாங்கள் டெஸ்டினேஷனை கோட்டை விடுறோன்னா இல்லை, நாங்கள் அந்த ப்ராசஸ்ஸை நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்களும் எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துக்கு நாங்களும் வருவோம். கிவன் தட் நாங்கள் இன்னொரு சந்தோஷமான பாதையில் நாங்கள் வரோம்.
6: ஓகே, டு ஆட் ஆன் டு சஞ்சனாஸ் பாயிண்ட், வி டு நாட் எக்ஸாக்ட்லி ட்ராஷ் ஆன் த டெஸ்டினேஷன். ஜஸ்ட் ஆஸ் யூ செட், ஃபார் சபரிமலா வி டூ வாண்ட் டு டேக் த அல்டிமேட் டெஸ்டினேஷன், தட் இஸ் த காட்ஸ் ஃபீட், தட் இஸ் அ லாட் ஐப்பன். பட் அட் த சேம் டைம் த ஜேர்னி இஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். விதவுட் கீப்பிங் த விரதம், விதவுட் ஹேவிங் த பக்தி அண்ட் ஆல், இட் இஸ் இம்பாசிபிள். சேம் வே ஈவன் டு கம்ப்ளீட் அ கோர்ஸ் வி நீட் டு டூ ஸ்டடி அஸ் வெல் அஸ் பேலன்ஸ் இட் வித் த என்ஜாய்மெண்ட், தட் இஸ் கோயிங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டடிங் அஸ் வெல் அஸ் paying attention to class and completing the coursework given by the professors. And that is how you reach the destination, through the journey. So that is what we meant. Because it is through the journey itself we reach to the destination and it cannot be done without the journey.
1: Okay, இது நான் ஒத்துக்கிறேன். இதே மாதிரியே நான் ஒன்று சொல்கிறேன், டெஸ்டினேஷன் இல்லாம ஜேர்னி இல்லை அப்படின்னு நான் சொல்வேன் என்னோட ஒப்பீனியன்ல. அதாவது ஒரு டெஸ்டினேஷன் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு அதே மாதிரி சொன்னாங்க. இப்போ ஒருத்தங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு காலேஜ் இல்லை, பல காலேஜ் இருக்கு, பல முறைகள் இருக்கு, ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு டைப் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, டெஸ்டினேஷன் இல்லாம ஜேர்னியே இல்லை அப்படின்ற போது அந்த டெஸ்டினேஷன் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கேள்வியே. பிகாஸ் ஜேர்னின்றதே டெஸ்டினேஷனால் தானே வருது, அதை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்?
2: இப்போ நீங்க சொன்ன மாதிரியே அதே இன்ஜினியரிங் எடுத்துப்போம், நிறைய காலேஜ் மூலமா போறோன்னு எடுத்துப்போம். டோன்ட் யூ திங்க் தட் அந்த காலேஜ் வழியா போறது இட்ஸ் ஆல்சோ அ ஜேர்னி? யூனோ யூ கான்ட் அப்படியே நீங்க குதிச்சோடனே நீங்க இன்ஜினியரிங் ஆக மாட்டீங்க. இன்னைக்கு ஃபார்ம் அப்ளை பண்றீங்கன்னா நாளைக்கு மார்னிங் இன்ஜினியரா ஆக மாட்டீங்க நீங்க. தட்ஸ் இம்பாசிபிள் ஐ வுட் சே. ஐ மீன் வி ஆர் நாட் சேயிங் டெஸ்டினேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஆர் சச் திங். அதுக்கு ஜேர்னி இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ ஷுட் என்ஜாய் யுவர் ஜேர்னி. வை ஐ மீன் எப்படி சொல்றது, நீங்கள் இப்போ சொன்னீங்க டெஸ்டினேஷன் இல்லாமல் எப்படி ஒரு ஜேர்னி இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், டெஸ்டினேஷன் எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நான் இப்போ வந்து ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருக்கேன்னா மேபி அட் ஃபர்ஸ்ட் டே அந்த அதுதான் உங்கள் டெஸ்டினேஷனாக இருக்கும். லெட்ஸ் ஏ ஆஃப்டர் இயர் அதான் உங்கள் டெஸ்டினேஷனாக இருக்கும். பட் ஆர் யூ 100% ஷோர் தட் ஆஃப்டர் 10 years தட் வுட் பி யுவர் டெஸ்டினேஷன்?
0: ஓகே, டெஸ்டினேஷன்ஸ் மேபி சேஞ்சிங், ஆனால் வந்து நம்ம ஒரு டெஸ்டினேஷனே இல்லாமல் இதை தான் நான் பண்ண போகிறேன்ற ஒரு ஃபோக்கஸே இல்லாமல் அப்படியே நான் ஏதாவது ஒரு ஜேர்னியை நோக்கியே நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒரு பாயிண்டில் வந்து மேபி நம்ம வந்து டீவியேட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஒரு குறிக்கோள் இதுதான் நம்ம முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட் இல்லை அப்படின்னாக்கா நம்ம அந்த ஏதாவது வேற ஏதாவது ஒரு டீவியேஷன் வரும்போது நம்ம அந்த டீவியேஷன் மூலமா அப்படியே போயிடுவோம். ஸோ இப்போ ஒரு ஃபோக்கஸ், ஒரு குறிக்கோள், இதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன் நம்ம ஒரு பாயிண்ட் ஒரு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது இல்லைனாலும் நம்ம வேற ஒரு இடத்துல லேண்ட் ஆகும். இதை நான் வந்து உடோ பாயிண்டை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு ஒரு கோட்டோட முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எய்ம் ஃபார் தி மூன், இஃப் யூ மிஸ் யூ மே ஹிட் அ ஸ்டார். ஸோ இப்போ நம்ம ஒரு மூணுக்கு வந்து அதாவது ஒரு மூன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து எய்ம் பண்ணோம் அப்படின்னாக்கா மூனில் லேண்ட் ஆகலை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு ஸ்டார் இல்லை ஒரு எரிபொருள்லையாவது நம்ம போய் லேண்ட் ஆகும் அப்படின்றது தான் இதோட கருத்து.
1: ஓகே, அவங்க சொன்னாங்க நான் வந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஏம் பண்ணேன் பட் ஆனால் நான் வேற டெஸ்டினேஷன் வந்தால் கூட எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்க. பட் உங்களோட ஃபோக்கஸ் வந்து நீங்கள் ஒரு டெஸ்டினேஷனில் வச்சிங்க, அது நீங்கள் மிஸ் ஆயிடுச்சு. உங்களோட ஜேர்னி ஃபுல்லாக டீவியேட் ஆகிட்டு வேற ஒன்று தானே நீங்கள் வந்து கிடச்சிருக்கு. ஸோ டோன்ட் யூ ரிக்ரெட் இட். நான் வந்து ஒன்றத்தை காசப்பட்டேன், எனக்கு அது கிடைக்கல, என்னோட ஜேர்னி டீவியேட் ஆகி என்னோட டெஸ்டினேஷன் வேற என்னமோ கிடச்சிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த ரிக்ரெஷன் இருக்காதா?
4: அல்டிமேட் எய்ம் வந்து டெஸ்டினேஷன் தான், வந்து நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து டெஸ்டினேஷன். அதாவது நம்ம என்ன சாதிக்கிறோம் அப்படிங்கிற நாம் ஒரு ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ் போட்டிருந்தாலும் நம்ம ஒரு டெஸ்டினேஷனில் போய் அடையும் போது நம்ம இவ்வளோ ஃபோக்கஸ் போட்டு அதுக்கான தகுதியை நம்ம வச்சிருக்கோங்கிற நம்ம எப்போ ஃபீல் பண்ணுவோம்னா அதுக்கான உழைப்பை நம்ம அங்கே அந்த இடத்துல போட்டாங்க.
1: அந்த உழைப்பு வந்து ஜேர்னி தானே வரும், நீங்கள் போட்ட உழைப்பு
4: ஜேர்னிங் என்ன சொல்றீங்க, லிவ் த மூமெண்ட்னு சொல்றீங்க இல்லைங்களா? லிவ் த மூமெண்ட் அதாவது நீங்க எப்படி பேசுறீங்க, நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் என் கூட ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு என்னன்னா நான் அந்த 24x7 அந்த இடத்துல ஃபோக்கஸ் போட்டு அந்த டெஸ்டினேஷன் கிடைக்கும் போது எனக்கு அது 100% இருக்கு. நான் 100% அதுக்கு நான் உழைச்சிருக்கேன், அந்த உழைப்புனால தான் எனக்கு இந்த டெஸ்டினேஷனை வந்து நிற்கிறேன். நான் தப்பான டெஸ்டினேஷன் போனாலும் என்னோட 100% உழைப்பு நான் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கேங்கிற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்குது.
3: சரி, இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி தோணுது, நீங்க எப்ப வந்து இந்த டெஸ்டினேஷன்ல வந்து என்னால போய் அடைய முடியாது இல்ல போய் சேர முடியாதுன்னு வேற டெஸ்டினேஷனுக்கு மாறுறீங்க சொல்லுங்க ஆஷா.
7: நீங்க சொன்னீங்க ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் பாத்தீங்கன்னா, லைக் இப்ப நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில டீச்சர் டீச்சர்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாம் சொன்னேன், இன்னும் கொஞ்ச நாள் வளர்ந்தேன் நெக்ஸ்ட் லாயர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ கடைசியில இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா லைக் ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும் அப்படின்ற ஒரு இப்போதான் என்னுடைய குறிக்கோள் எப்படி இருக்கோ ஸ்ட்ராங்கா இருக்கு. லைக் நான் யார் பேச்சும் கேட்கல, தனிமையா நானே முடிவெடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி இதில் தான் மற்றவங்க சொல்லி அப்படின்ற போது தான் என் டெஸ்டினேஷன் மாறுது. பட் இப்போ நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ஸோ அதுக்கான நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணோம்.
2: இப்போ ஆஷா சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்க இப்போ அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்னு. ஐ திங்க் அவங்க அந்த முதல் டீச்சர்னு சொன்னாங்க அது சேஞ்ச் ஆனதே அவங்க ஜேர்னினால தான். அந்த ஜேர்னியில் வந்த அந்த ஒரு பாயிண்ட்ஸு ஆர் தேட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு இதனால தான் வந்து அவங்களால டீச்சர் வந்து வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் ஒன் ஸ்டெப் ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் நம்மளால சொல்ல முடியும். இல்லாட்டி யாருமே அவங்ககிட்ட சொல்லனா இப்போ வரைக்கும் அவங்க டீச்சர் தான் ஆனோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே டீச்சர் ஆனோ இல்லை டாக்டர் ஆனோ இல்லாட்டி நான் இப்படி தான் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். பட் நம்மளை சுற்றி முற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் ஆர் பீப்புள் பீப்புள் அரவுண்ட் அஸ் இன்ஃப்ளூயன்சஸ் அது நிச்சயமாக நடக்கும். தேட் இஸ் ஜேர்னின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் டெஸ்டினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எங்களுக்கு என்னென்னா நாங்கள் அங்கே போகும்போது வென் வி ஆர் கோயிங் த்ரூ தட் ஜேர்னி நாங்கள் வந்து ஸ்மால் கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாம், பண்ணால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், பண்ணலனாலும் வி டோன்ட் ரியலி ரிக்ரெட் இட் ஐ வுட் சே. ஏன்னா வி ஆர் இன் தட் ஜேர்னி அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நம்ம இப்போ இருப்போமா, வி டோன்ட் நோ வாட் இஸ் கோன் ஹேப்பன் டுமாரோ மார்னிங். ஸோ ஐ டோன்ட் ரியலி வாண்ட் டு லைக் யூனோ சே ஓ ஐ டென்ட் ட்ரை திஸ் டுடே. அந்த மாதிரி ஒரு குவெஸ்டன் மார்க் வந்து நைட்டு தூங்க போகும்போது இருக்கக்கூடாது எப்போதுமே.
3: இப்போ என்னன்னா எங்களோடலையும் நாங்கள் இதான் சொல்கிறோம், கான்வர்சேஷன் போக போக எப்படி மாறுது அப்படின்னா என்னமோ நாங்கள் ஜேர்னியே வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி போகுது. நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை. எல்லா டெஸ்டினேஷனுக்கும் ஒரு ஜேர்னி இருக்குது. அவங்க வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க, நாங்கள் கோல் ஓரியன்டாக வைக்கிறோம் அப்படிங்கிறோம். நாங்கள் திரும்பவும் சொல்கிறது என்னன்னா எங்கள் கோல் தான் எங்களுக்கு ஆனால் என்ஜாய்மெண்ட், அது எப்படி நாங்கள் வேணான்னு சொல்ல முடியும், எங்கள் என்ஜாய்மெண்ட்டே இதுதான் அப்படிங்கிறோம் நாங்கள்.
4: நான் வந்து பூமிகா சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். அவ வந்து என்ன சொன்னா, இந்த மாதிரி நான் ராத்திரி தூங்க போகும்போது நான் இது முடிக்கல, அதாவது நான் வந்து இதை என்ஜாய் பண்ணல, அதுவே எனக்கு டெஸ்டினேஷன் தான். நான் அட் தி எண்ட் ஆஃப் த டே நான் இதை பண்ணலன்னா அப்போ அது என்னோட டெஸ்டினேஷனை நான் பண்ணலன்னு தான் அர்த்தம். ஸோ நீ ஜேர்னிலேயே எவ்வளோ டெஸ்டினேஷன் தாண்டி தான் நீ அல்டிமேட் டெஸ்டினேஷனுக்கு போவேன்.
2: பட் டோன்ட் யூ திங்க் அட்லீஸ்ட் யூ ஹாவ் தட் யூ நோ ஹாப்பினஸ் ஆஃப் ஓகே ஐ ட்ரைட் இட் டுடே.
4: யா, தட் இஸ் வாட் தி டெஸ்டினேஷன் இஸ். நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் என் டெஸ்டினேஷன். நான் இனி அட்லீஸ்ட் ஒரு தடவை நான் கட்டடிக்கணும்ப்பா, நான் யோசிச்சு நான் டெஸ்டினேஷனாக வச்சு அதை கட்டச்சுட்டு போனேன். அப்படி தான் இருக்கணுமே தவிர ஓகே நான் கட்டச்சுனாலும் என்னோட மெயின் டெஸ்டினேஷனே போயிடுச்சா நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது எங்கள் பாயிண்ட் கிடையாது.
6: ஓகே, டு கவுண்டர் தாரிணிஸ் பாயிண்ட் இன் அ வே, ஐ வுட் சே தட் வி டு நாட் கண்டோன் ப்ரோக்ராஸ்டினேட்டிங் ஆர் ட்ராஷிங் ஆர் டெஸ்டினேஷன் இன் ஃபேவர் ஆஃப் என்ஜாய்மெண்ட். வி ஜஸ்ட் வாண்ட் டு என்ஷோர் தட் த ஜர்னி டேக்ஸ் அஸ் டு த டெஸ்டினேஷன் இஸ் என்ரிச்சிங் ஆஸ் பாசிபிள். ஸோ த பியூட்டி ஆஃப் த ஜர்னி இஸ் தட் ஜஸ்ட் ஆஸ் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் த சேம் ஷாப், லைக் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ வாண்ட் டு ரீச் அ பர்டிகுலர் ஜாயிண்ட் ஆஃப் பர்கர். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ குட் ஹாவ் டேக்கன் த ஒன் road B or road A. So hence we too as people can use different journeys or different ways of expressing to reach the same point. So it is the effort and the journey that goes in the way that matters.
0: ஸோ உங்கள் தரப்புக்கு நான் ஒரு க்வெஸ்சன் வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஜேர்னியை என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ டெஸ்டினேஷன் நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃபிக்ஸ் பண்ணுறத வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களா, நம்ம இது ஒன்று நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத?
5: எல்லாருக்குமே கண்டிப்பாக டெஸ்டினேஷன்ஸ்னு ஒன்று வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். ஜேர்னின்னு இருந்தால் தான் யுவர் ஸ்டார்டிங் டுவர்ட்ஸ் யுவர் டெஸ்டினேஷன். ஜேர்னியே இல்லாமல் டெஸ்டினேஷன் வச்சு என்ன பிரயோஜனம்? அதே சமயம் ஒருத்தங்க டெஸ்டினேஷனே இல்லாமல் ஜேர்னி பண்ணலாம். நான் இங்கே சுற்றுறேன், நான் அங்கே போகிறேன், ஐ வாண்ட் டு ட்ரை திஸ், நான் இது ட்ரை பண்ணால் மேபி எனக்கு நல்லா இருக்குமே லைஃப்பில், இல்லைனால நல்லா இருக்காது, இந்த மாதிரி நிறைய விதத்தில் இருக்கு. டெஸ்டினேஷன் இருக்கு, இல்லாதவங்களும் ஜேர்னி ஆரம்பிக்கலாம். டெஸ்டினேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஜேர்னி இருந்தால் தான் யூல் ரீச் யுவர் டெஸ்டினேஷன். இல்லை டெஸ்டினேஷனே வேஸ்ட், மைண்டோட மைண்டாக போயிடும்.
4: என்ன கேட்டால் டெஸ்டினேஷன்றது அன்அவாய்டபிள் நான் சொல்வேன். ஏன்னா வந்து இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, எவ்வளோனா நாடோடி மாதிரி போயிடலாம், ஆனால் நாடோடிக்குமே இன்றைக்கி நைட் தூங்கணுன்றது ஒரு டெஸ்டினேஷன் தான். ஸோ ஒரு நாடோடியாக போனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சொல்லியோ இல்லை சொல்லாமலேயோ ஒரு மைல் ஸ்டோன் ஒரு கோல் வந்துடுது. ஜேர்னி செரிஷ் பண்ணுறது அது ஒரு திங், பட் டிஃப்ரெண்ட் ஜேர்னிஸ் மூலியமாலையும் ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணலாம் அப்படின்றதான் நாங்கள் சொல்ல வரோம். அந்த டெஸ்டினேஷன் நீங்கள் செட் பண்ணிட்டு தான் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படின்னு தான் நாங்கள்
2: சொல்கிறோம். அப்போ நீங்கள் அந்த ரீச் ஆர் டெஸ்டினேஷன், இஸ் இட் ஃபைன் ஃபார் யூ இஃப் யூ டேக் அ ராங் ஜேர்னி இன் விச் லைக் யூ ஆர் நாட் ஹாப்பி, யூ ஆர் ரியலி நாட் ஹாப்பி டேக்கிங் த ஜேர்னி?
4: பாத கல்லு முள்ளா இருந்தாலும் போய் சேர்ற இடம் கோவிலாக இருக்கணும் அப்படின்றதான் நாங்கள் சொல்ல வரோம்.
2: இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறேன்னே வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி போகணும்னு நினைப்பீங்க ஒரு கோவிலுக்கு? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு தான் போகணும்னு நினைப்பீங்க? அப்படியே வீட்டில் இருக்கிற மாதிரி போய் கோவிலில் போய் நின்றுருவீங்களா? யூ ரிக்ரெட், டெல் மீ ஆனஸ்ட்லி, நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே போகும்போது வீட்டில் இருக்கிற மாதிரியே அப்படியே போய் நின்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இன் யோர் லைக் லெட்ஸ் சே யூ ஆர் இன் யோர் பஜாமாஸ், யூ ஆர் கோயிங் டு த டெம்பிள் இன் பஜாமாஸ், டூ யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் கோயிங் டு டெம்பிள் இன் பஜாமாஸ்? டூ யூ திங்க் இட்ஸ் ரைட்?
0: எங்க எந்த கடவுளும் இதுல வரணும் அதுல வரலாம் அப்படிலாம் சொல்லுங்க. என்னோட டெஸ்டினேஷன் கோவிலுக்கு போகணும், அவ்வளவுதாங்க. அது எப்படி போனா
7: மனசால போறோமா அது மட்டும் தானே முக்கியம். லைக் நம்ம கம்ஃபர்ட் அதுல எதுக்கு?
5: வாழ்க்கையில சாக்ரிஃபைசஸ் இருக்கு நான் ஒத்துக்கிறேன், இல்லாமலாம் வாழ்க்கையே இருக்காது. அதுக்காக சாக்ரிஃபைஸ் கொடுத்தாதான் நான் டெஸ்டினேஷனே போவேன். சாக்ரிஃபைஸ் இருந்தாதான், நான் விட்டு கொடுத்தாதான் அந்த ஜேர்னி என்னால போக முடியும். போக
7: மாட்டீங்களா சொல்ற இருக்கிறத ஹாப்பியா எடுத்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கிட்ட டெஸ்டினேஷனா ஹாப்பியா எடுத்தீங்கன்னா எல்லாமே உங்க ஜேர்னி அது கசப்பா இருந்தாலும் அது நல்லாதான் இருக்கும். நீங்க டெஸ்டினேஷனா ஹாப்பியா எடுத்துருந்தா எல்லாமே சந்தோஷமா தானே இருக்கும்.
3: சரி, இப்போ எனக்கு உங்க தரப்புல இருந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, உங்க பாதையில ஏதோ சாக்ரிஃபைசஸ் வந்தா, சாக்ரிஃபைசஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை பண்ண மாட்டீங்களா?
6: பண்றேன். வில் டெஃபினெட்லி டூ, பிகாஸ் ஜஸ்ட் டேக் த எக்ஸாம்பிள் தட் யூ வாண்ட் டு கோ டு திஸ் பர்டிகுலர் பிளேஸ் அண்ட் த பாத் இஸ் பிளாக்ட். ஹவர் வி கேன் எதர் டூ சம்திங் அபவுட் இட் ஆர் ஜஸ்ட் ஸ்டே இன் தட் பிளேஸ் அண்ட் கிரிப். ஆப்வியஸ்லி வி கேனாட் ஸ்டாப் அண்ட் சே ஐயோ என்னால முடியல முடியல, அது பண்ணிட்டு தான் வி கேன் கோ ஃபார்வர்ட்.
3: அப்போ அந்த இடத்துல அது டெஸ்டினேஷனா மாறலையா?
6: ஐ வுட் சே தட் மை டெஸ்டினேஷன் வுடன்ட் கெட் அஃபெக்டட் பிகாஸ் ஐ வுட் டேக் அ டிஃபரெண்ட் டர்ன் டு ரீச் த சேம் பாயிண்ட். த பாயிண்ட் இஸ் trying again and again. That is the point of journey, perseverance and the determination to reach the destination, without which the destination just cannot be achieved. Hence journey is very much important.
5: நீங்க டெஸ்டினேஷன் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டா அந்த பாதையில தான் நான் போவேன். இதே மாதிரி ஒரு ரோடு ஒன்று பிளாக்கே இருக்குன்னா நீங்க அப்படியே நீங்க நிப்பீங்க. என்ன பண்றது என்ன பண்றது எனக்கு என்ன பண்றதே தெரியாம நிப்பீங்க. இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த ஒரு ஜேர்னி உங்களால எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவீங்க.
3: அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் டெஸ்டினேஷனுக்கு போகணும், அதுதான் எங்கள் கோல். இந்த இடத்துல பார்த்தோம்னா நாங்கள் தான் வந்து என் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஈஸியாக போனாலும் பரவாயில்ல. ஒரு ரூட் பிளாக்னா ரெண்டாவது ரூட் போகிறது நாங்களாக தான் இருக்கும். உனக்கு நான் அந்த டெஸ்டினேஷன் போனாலும் பரவாயில்ல போகலனாலும் பரவாயில்லன்னு இருக்கும்போது நீங்கள் எப்படி வேறு ரூட் எடுத்து போவீங்க? அப்போ நீங்களும் ஆப்வியஸாக டெஸ்டினேஷன் நோக்கி தானே போவீங்க, ஜேர்னி என்ஜாய் பண்ணலையே.
7: இந்த மாதிரி பல ரூட்டுகளை இது இல்லைனா அது இல்லைனா அது இல்லைனா அது இல்லைனா அப்போ எப்போதான் உங்களுடைய டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவீங்க? அப்படி ஜேர்னியிலே போய் லைஃப் அச்சீவ் பண்ணுற முடியுமா?
3: சரி, இந்த இடத்துல எனக்கு உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு தோணுது. இப்போ டெஸ்டினேஷன் ட்ரை டெஸ்டினேஷன் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க, அந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறவங்க ஒரு பாத் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னொரு பாத்துக்கு ஆப்வியஸாக மாறுவீங்கல்ல?
7: கண்டிப்பாக மாறுவோம்,
5: மாறுவோம்.
3: ஜேர்னி முக்கியம் கிடையாது, எங்களுக்கு டெஸ்டினேஷன் தான் முக்கியம். எந்த ஜேர்னிலனா அந்த ஜேர்னி அவ்வளவுதான்.
2: அப்போ நீங்க ஜேர்னி ஜேர்னின்னு சொல்றீங்கல்ல, அது ஒரு இம்பார்ட்டன்ட் தானே உங்களுக்கு? புரியலையா? ஜேர்னி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட்.
3: நாங்க ஜேர்னி வேணாம்னு சொல்லி எனக்கு நான் சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு நாங்க கேட்கல. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு டெஸ்டினேஷன் முக்கியம் தான் கேக்குறோம்.
8: ஜேர்னி இஸ் இம்பார்ட்டன்ட், பட் யூனோ when you doesn't care about the destination, it will be like an aimless ship in the ocean.
6: Okay, just to clarify some point, even though we place a lot of importance on the journey and taking it slow, that doesn't mean that we neglect the difficulties or the paths. Obviously, every rose has thorns, and the same way, journey itself will not be as smooth as possible. But it is staying together and working it out that is the one which enriches the journey and which will help propel us towards the destination, without which the destination will be of no use. So the journey is not just a bed of roses as you guys assume. It is also contains the difficult parts which in turn makes the good parts even sweeter.
2: நீங்க சொன்ன மாதிரி லைக் டெஸ்டினேஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, we are not saying that எங்களுக்கு இப்படிதான் நாங்கள் வந்து we are not saying. எங்களுக்கு என்னன்னா டெஸ்டினேஷன், சஞ்சனா சொன்ன மாதிரி டெஸ்டினேஷன் எல்லாருக்குமே இருக்கும், இல்லாமல் இருக்காது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அதுக்கு எடுக்கிற நாங்கள் அந்த பாத்து, we want to live in that moment. அவ்வளோதான் நாங்கள் சொல்லுறது. ஜேர்னி இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். நீங்க எப்படிப்பட்ட ஜேர்னி எடுக்கிறீங்கிறது, நீங்க இப்ப வெளில போனீங்கன்னா நீங்க என்ன டிகிரி பண்ணீங்க எல்லாம் கேட்பாங்க. நீங்க என்ன காலேஜ் போனீங்க, வேலைக்கு போறீங்கன்னா நீங்க என்ன காலேஜ் போனீங்க, எப்படி படிச்சீங்க, அங்க என்ன மார்க்ஸ் வாங்கினீங்க. டோன்ட் யூ திங்க் தட்ஸ் அ ஜேர்னி? யோர் டெஸ்டினேஷன் இஸ் ஆக்சுவலி வேல்யூட் பை யோர் ஜேர்னி. இஃப் யூ டேக் யோர் பேட் ஜேர்னி ஆர் லைக் யூனோ லெட்ஸ் சே பேட் ஜேர்னி கூட சொல்ல வேணாம், ஜேர்னி இட் செல்ஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் தான். பட் something that you regret ne vechupome yaradha unga kitta ketaanga na neenga idha sollumbodhu don't you think indha mari you get judged epdina indha destination yen neenga ya andha path eduthinga indha path neenga eduthirukalam alla
4: appo neenga judge pandringa appdin solringa appo neenga kettingle koil pomodhu paithamas pottu povingala appo adhu judgmental thana so you become very judgmental when you focus on only on your path ஓகே. ஸோ டெஸ்டினேஷன்ல இருக்கும் போது உங்களுக்கு ஜட்மெண்டல் இருக்காது கண்டிப்பா.
2: கரெக்ட். பட் இப்போ சௌமியா முன்னாடி சொன்னாங்க டெஸ்டினேஷன் முடிச்ச உடனே வி ஆர் ஃப்ரீ, ஆஃப்டர் தட் வி வில் செரிஷன்னு சொன்னாங்கல்ல. அப்போ என்ன இவங்க இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, இவங்க என்ன இந்த மாதிரி சொன்னாங்க, ஐயோ நான் இந்த காலேஜ் போயிருக்கலாமே, why didn't I do that? Don't you question yourself about that? If you

0: If you really want to cherish after achieving your destination, na, cherish is something where you'd be happy, right?
1: Of course. அதாவது நான் எனக்கு என்ன ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னா அந்த டெஸ்டினேஷனில் போய் கரெக்டாக சேர்ந்தாதான் எனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். நான் அதை தாண்டி ஐயோ நான் அப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கம்பெனியில் போய் உட்காரும் போது நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர நீங்கள் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணிங்களான் யாருமே கேட்க போகிறது இல்லை. நீங்கள் வந்து காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணனால தான் நீங்கள் இந்த டெஸ்டினேஷனில் வந்து சேர்ந்திருக்கீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்கள் மார்க்ஸ் எப்போ, நீங்கள் காலேஜ் முடிச்சு எப்படி வந்தீங்க, ஓகே உங்களோட டெஸ்டினேஷன் எப்படி இருக்கணும், உங்களோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்கள் டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் கரெக்டாக வந்திருக்கீங்களா இல்லை உங்கள் டெஸ்டினேஷன் அட்லீஸ்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா தான் யாராக இருந்தாலும் பார்ப்பாங்களே தவிர உங்கள் ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு யாருமே பார்க்க போகிறது இல்லை. ஏன் சச்சின் டெண்டுல்கரே அவர் 400 அடித்த பிறகு தான் அவர் டெஸ்டினேஷன் என்னவாக இருந்தது, அவர் செஞ்சுரி அடித்தாதான் அவர் ஃபேமஸ் ஆகணும்னா செஞ்சுரி அடித்த பிறகு தான் அவங்களுக்கு ரெக்கக்னைஸ்னு கிடச்சிடு. ஸோ டெஸ்டினேஷன் ஒன்று அச்சீவ் பண்ணாதான் உங்கள் ஜேர்னியே மதிப்பாங்க.
2: இப்ப ஜர்னிங்கிறது வந்து இப்ப யாருக்காகவும் நாங்க பண்றது இல்ல, அந்த ஜர்னி வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போனோம் அந்த ஜேர்னி எடுக்கிறது அது எங்களுக்காக பண்றது, எங்களோட சந்தோஷத்துக்காக பண்றது. மித்தவங்க என் ஜேர்னியை ரெக்கக்னைஸ் பண்ணணுங்கிறதுக்காக நாங்க ஒரு பாத்து எடுத்து நாங்க ஒரு ஜேர்னியில நாங்க ஃபோக்கஸ் பண்றது இல்ல.
3: என்னை பொறுத்த வரைக்கும் ஜேர்னியோட அல்டிமேட் கோல் இஸ் ஓகே டெஸ்டினேஷன் தான். வி ஆர் நாட் சேயிங் டெஸ்டினேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், டெஸ்டினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான். பட் அந்த ஜேர்னியில நாங்கள் எப்படி போறோம், என்ன மாதிரி போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் ஒரு ஒரு நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னும் போது எப்படி நான் அந்த ஜேர்னியில் அந்த மேக்ஸில் எப்படி பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வேக நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன், 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டேன்னா அதுக்கடுத்து என்ன, அது தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஜேர்னி இன் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
4: ஸோ நீங்கள் ஜேர்னியை வந்து நான் என்ஜாய் பண்ணுறன்ற பேரில் உங்கள் டெஸ்டினியை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ வாதத்தை வைக்கிறோம். நீங்கள் வந்து ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்க, ஆனால் வந்து உங்கள் டெஸ்டினியை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை மறக்காமல் அது கூடவே ட்ராவல் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல
5: வரேன். ஓகே, ஜஸ்ட் டு கவுண்டர் சௌமியாஸ் பாயிண்ட், ஐ அக்ரி த டெஸ்டினேஷன் ஷுட் நாட் பி ஃபர்காட்டன் இன் த ஜேர்னி. ஹவ்வர் இன் த I would also like to say that in the race to get to the destination, do not neglect your journey. Because just imagine if you had you're spending a time in an event and your ultimate aim is to just win the prize at the event, and doing so you neglect to spend time with the other competitors and interact with the fellow batchmates and stuff, and in the end you win the prize, then being asked on how the event was, what would you remember best? Don't we remember the good times at first? So my point is that in the race to get to the destination, do not neglect your journey and the present moment. That's all.
6: இப்போ இறுதியா உங்க தரப்புல இருந்து யாராச்சும் ஒருத்தர் டெஸ்டினேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க.
7: ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் இப்போ சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசை, நான் சயின்டிஸ்ட் ஆகிட்டேன். ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், கஷ்டப்படுறேன், பல நாள் தூங்கலை சாப்பிடல எல்லாத்தையும் பண்ணி கஷ்டப்படணும், அதை கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னா அதான் டெஸ்டினேஷன். அங்கே நான் என் ஜேர்னியை சுத்தமாக என்ஜாய் பண்ணலை, ஏன்னா என்ஜாய் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், பட் சந்தோஷமா இல்லை, லிவ் த மூமெண்ட் அப்படிங்க அவங்க சொல்ற மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இப்படி இருக்கிறவங்க தான் நாளைக்கு பெரிய இடத்துல போய் நிற்கிறாங்க. ஒரு கம்பெனியோட சிஇஓவோ இல்லை சயின்டிஸ்டோ இல்லை ஒரு கிரிக்கெட் பிளேயரோ ஒரு ஆக்டரோ யாரை வேணா அந்த உச்சியில் இருக்கும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவங்க டெஸ்டினேஷன்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு இந்த சந்தோஷம் நம்ம முக்கியம்னு யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்களால அவங்க டெஸ்டினேஷனை ஃபுல்ஃபில்ஸ்டா பண்ணியிருக்க முடியாது.
6: இப்போ உங்க தரப்புல இருந்து ஜேர்னினா என்ன அதை பத்தி சொல்லுங்க.
0: ஜேர்னிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது ஹாப்பியாக இருக்கலாம், சேடாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் யூ ஹாவ் டு என்ஜாய் இட். சேடாக இருந்தாலும் யூ ஹாவ் டு என்ஜாய் இட். ஓகே ஐ ஹாவ் கான் த்ரூ திஸ், ஃபைன், அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் கான் த்ரூ திஸ்ங்கிறது. இன்ஃபேக்ட் டெஸ்டினேஷனுக்கு அப்புறமும் ஒரு ஜேர்னி இருக்குது லைஃப்பில். டெஸ்டினேஷன் முடிச்சா லைஃப் ஓவர் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு என்ஜாய் த ஜேர்னி.
6: இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்காக உங்க இரு தரப்பினருக்கும் என் மனமார்ந்த நன்றி. என்ன மக்களே, நீங்களும் கேட்டிருப்பீங்க, இந்த இரு தரப்பினரும் இந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ஜேர்னி அண்ட் அதுல வர ஹாப்பினஸ் தான் முக்கியம்னு சொல்றாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா டெஸ்டினேஷன், அதுல அடைஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைக்கிற ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இந்த ரெண்டுத்துல இருந்தும் நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புலப்படுது, என்னன்னா ஜேர்னி இல்லாம டெஸ்டினேஷன் இல்ல, டெஸ்டினேஷன் இல்லாம ஜேர்னி இல்ல. உங்களுக்கு இந்த கருத்தரங்கம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களை வேறொரு நிகழ்ச்சியில சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி யோகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: ரேடியோ ஸ்டேஷன் எம்ஓபியின் சமுதாய வானொலி. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8 MOPCRS.
1: அம்மா
2: சொல்லுடாமா, எப்ப ஸ்கூல்ல இருந்து வந்த?
1: நான் அப்பவே வந்துட்டேம்மா.
2: அப்படியாமா, ஸ்கூல்லாம் எப்படி இருக்கு?
1: ஜாலியா இருக்கு, புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சிட்டாங்களே.
2: சூப்பர் சூப்பர்மா.
1: அம்மா, எங்க மிஸ் டிராபிக் சிக்னல்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சிட்டு வர சொன்னாங்கம்மா, அத பத்தி கொஞ்சம் சொல்றியா?
2: டிராபிக் சிக்னல்ஸா? அதுல மூணு கலர்ஸ் உண்டுமா, ரெட், எல்லோ அண்ட் கிரீன். ரெட் சிக்னல் போட்டா நம்ம ஸ்டாப் பண்ணணும், எல்லோ சிக்னல் போட்டா ரெடியா இருக்கணும், கிரீன் சிக்னல் போட்டாதான் நம்ம மூவ் ஆகணும். நம்ம இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்.
1: அப்படியாமா, சப்போஸ் நம்ம அத ஓபே பண்ணலனா என்ன ஆகும்?
2: அது ரொம்ப தப்புமா. நம்ம ஒருத்தர் அத ஓபே பண்ணலனாலும் அது பெரிய ப்ராப்ளம் ஆகும்.
1: அப்படி என்னமா ப்ராப்ளம் ஆகும்?
2: ஆக்சிடென்ட்ஸ் ஆகலாம், ஆப்போசிட்ல வரவங்களுக்கு அடிபடலாம். சப்போஸ் நாய் பூனை மாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸ் ரோட்ல இருந்தா பாவம், அதுக்கும் அடிபட சான்ஸ் இருக்குமா?
1: இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்க என்னமா பண்ணணும்?
2: அதுக்கு நம்ம டிராபிக் ரூல்ஸ் ஓபே பண்ணணும்.
1: அது என்ன ரூல்ஸ்?
2: கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுட்டு தான் டூ வீலர் ஓட்டணும், ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணவே கூடாது, சிக்னலை கரெக்டா ஓபே பண்ணணும், ஸ்பீட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம், சும்மா ஓவர் ஸ்பீட்லலாம் போக கூடாதுமா, மொபைல் யூஸ் பண்ணவே கூடாது டிரைவ் பண்ணும்போது. இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், நிறைய ப்ராப்ளம்ஸை தவிர்க்கலாம்.
1: ஓ அப்படியாமா, சரி சரி, இனி நம்மளும் இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணலாம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்றேன்.
2: நில், கவனி, செல். விதிகளை மதிப்போம், விபத்துகளை தவிர்ப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
3: வணக்கம், ஐ எம் நாசர் ஆக்டர் ஹியர். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். வணக்கம், நான் நடிகர் நாசர் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நீங்க இப்ப கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீபாவனா. இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், மரக்கன்றுகள் நடுதல் விழிப்புணர்வு. ஆமாங்க, மரம் இருந்தாதான் மனுஷன் வாழ முடியும். மரம் இல்லைன்னா பூமிக்கு உயிர் இல்லை. சரி, கொஞ்சம் போனை சைட்ல வச்சுட்டு அமைதியா யோசிச்சு பாருங்க. நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது ரோடு ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். பறவைகளோட சத்தம் அலாரம் மாதிரி எழுப்பும். மழை வரும் முன்னாடி மண்வாசனை வந்த உடனே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். மரத்தோட நிழல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா அந்த சந்தோஷம் இப்ப நினைச்சா கூட மனசுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல மக்களே. இவ்வளவு அழகான இயற்கை நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருந்துச்சு. ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் கான்கிரீட் கட்டிடங்கள், நாளுக்கு நாள் அதிகரிக்கிற வெயில், வாகனத்திலிருந்து வரும் புகை, இதனால காற்று சுவாசிக்க கஷ்டமா இருக்குல்ல மக்களே. இது எல்லாம் ஏன் இப்படி மாறிச்சுன்னு யோசிச்சா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இயற்கைய கொஞ்சம் கொஞ்சமா மறந்ததுதான். நம்ம முன்னோர்கள் மரங்களை வெறும் செடியா பாக்கல, அவங்க அது உயிர் காக்குற தெய்வமா மதிச்சாங்க. வீட்டுக்கு பக்கத்துல கண்டிப்பா ஒரு மரம் இருக்கும், குளம் பக்கம் மரம் இருக்கும், சாலை ஓரம் போகிற மக்களுக்கு நிழல் கொடுக்க மரம் இருக்கும். அதனால அந்த காலத்துல காற்று சுத்தமாவும் மனசும் அமைதியா இருந்துச்சு. ஆனா இப்போ வளர்ச்சின்னு சொல்லிட்டு மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். புது ரோடு வேணும், மாலு வேணும், ஃபேக்டரி வேணும்னு சொல்லிட்டு தினம் தினம் மரங்களை அழிக்கிறோம். மரங்கள் குறைஞ்ச உடனே பூமியோட சமநிலையும் மாறுது மக்களே. வெயில் அதிகமாகுது, மழைக்காலங்கள் மாறுது, காற்று மாசு அதிகமாகுது. அதனோட எஃபெக்ட் நம்ம உடல் நல மேல கூட தெரியுது. திருக்குறள்ல கூட சொல்லிருக்காங்க, நீரின்றி அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு. இந்த குறளோட பொருள் என்னன்னா, இந்த உலகத்துல யார் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தண்ணி இல்லாம வாழ முடியாது. அதே மாதிரி மழை பெய்யலனா உலகத்தோட இயல்பு வாழ்க்கையும் ஒழுக்கமும் சரியா நடக்காது. ஆனா அந்த தண்ணீரை சேவ் பண்ண மரங்கள் ரொம்ப முக்கியம்னு நம்ம மறந்துட்டோம். மருத்துவர்கள் இப்பவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, காற்று மாசுனால சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதான பெரியவங்க வரைக்கும் மூச்சு பிரச்சனை, ஆஸ்துமா, அலர்ஜி, இந்த மாதிரி பல உடல் நல பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. ஆராய்ச்சி நிபுணர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, மரங்கள் அதிகமா இருக்கிற இடத்துல வாழும் மக்களுக்கு உடலும் மனசும் நல்லா இருக்கணும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், மரம் நடுறது ஈஸி, அத வளர்க்கறது தான் உண்மையான பொறுப்பு. சில பேர் நிகழ்ச்சி நடக்கும் போது மரக்கன்று நட்டு போட்டோ எடுத்துட்டு போயிடுவாங்க, அப்புறம் அந்த செடிய பாத்துக்கவே மாட்டாங்க. அதனால மரக்கன்று நடுறதோட மட்டுமில்ல, தினம் தண்ணீர் ஊத்தணும், ஆடு மாடு கிட்ட இருந்து பத்திரமா பாத்துக்கணும், சூரிய ஒளி சரியா கிடைக்குதான்னு பாக்கணும். அப்பதான் அந்த சின்ன செடி நாளைக்கு பெரிய மரமா வளரும். அந்த பெரிய மரம் தான் பின்னாடி சுத்தமான காற்று கொடுக்கும், வெயிலின் தாக்கத்தை குறைக்கும், மழை வர உதவி பண்ணும், பறவைகளுக்கு இருப்பிடமாகும், நிலத்தடி தண்ணீர் அதிகரிக்கும், மனசும் அமைதி கொடுக்கும். காலையில பச்சையான மரங்கள் பக்கத்துல நடந்து போன உடனே மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் பாத்தீங்களா, அதுதான் இயற்கையின் உண்மையான சக்தி. அதனால சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு மரம் நடுறது சொல்லி கொடுக்கணும். அப்பதான் இயற்கை மேல பாசம் வரும், பொறுப்புணர்வு வளரும், பூமிய பாத்துக்கணும்னு புரியும். சோ இனிமே நம்ம வீட்டுல நடக்கிற பிறந்த நாள், கல்யாணம், நினைவு நாள், இது மாதிரி மறக்க முடியாத நாட்கள்ல நினைவு படுத்துற விதமா நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச அளவுல மரக்கன்றுகளை நடணும். ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் எடுக்கிற சின்ன முயற்சி நம்ம நாட்டையே மேல் நோக்கி நிறுத்த உதவும். அதனால இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுப்போம், அட்லீஸ்ட் ஒரு மரக்கன்று நடுவேன், அத அன்போடு வளர்ப்பேன்னு. நம்ம கையில இருக்கிற சின்ன மாற்றம் நாளைக்கு பெரிய மாற்றத்துக்கு ஆரம்பம் ஆகலாம். அதனால நம்ம இனில இருந்தே முடிவெடுப்போம், மரம் காப்போம், மனித வாழ்க்கைய காப்போம். இது உங்க அன்பு ஆர்ஜே ஸ்ரீபாவனா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: आप राइट। வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் தாரணி. பொதுவா பாத்தீங்கன்னா மீடியாங்கிற வார்த்தைய பாசிட்டிவாவும் யூஸ் பண்றாங்க, நெகட்டிவாவும் யூஸ் பண்றாங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிற பொறுத்து கருத்துக்கள் வேறுபட்டுகிட்டே வருது. இத பத்தி இன்னைக்கு பேச MOP வைணவ கல்லூரியில இருந்து மாணவிகள் வந்திருக்காங்க. நேரம் கடத்தாம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நீங்க எந்த மோட் ஆஃப் மீடியாவை நீங்க ரொம்ப ஃபாலோ பண்றீங்க, அதுவும் ஏன்?
1: வணக்கம், என் பேரு தீக்ஷிதா. நான் யூஸ்வலா ரொம்ப யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா தான். அதுல வந்து இன்ஸ்டாகிராம் தான் அதிகமா யூஸ் பண்றேன். இதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இன்ஸ்டால வந்து நம்மளுக்கு நிறைய செய்திகளோட அப்டேட் கிடைக்குது. அதே நேரத்துல வந்து இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு டேட்டா இருக்கு, என்னென்ன தேவையோ உடனே உங்களுக்கு கிடைச்சிருது. அதனால அதை நான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றேன். அது யூஸ் பண்றதுக்குமே ரொம்ப சுலபமா இருக்கிறதுனால யூஸ் பண்றேன்.
2: வணக்கம், என் பேர் பூமிகா. நான் என்னோட அன்றாட வாழ்க்கையில ரொம்ப யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது கல்லூரி சம்பந்தப்பட்டதுமாவும் இருக்கட்டும், இல்ல வந்து குடும்ப சம்பந்தப்பட்டதுமாவும் இருக்கட்டும், அதுதான் ரொம்ப யூஸ் பண்றேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அது எல்லா இடத்துலயும் அது தேவைப்படுது. எங்க போனாலும் உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு இதை மெசேஜ் பண்றேன். நீங்க நார்மலா ஏதாவது ஒரு கடைக்கு போனாலும் அதுதான் சொல்றாங்க, உங்க பில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் சார், அவர் மேடம் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ நான் வாட்ஸ்அப் தான் ரொம்ப யூஸ் பண்றேன்.
3: வணக்கம், என் பேர் சுனிதா. நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட்றது பாத்தீங்கன்னா டிவி பாக்குறதுல தான். ஏன்னா நான் வீட்டுல தனியா இருப்பேன், எனக்கு எதுவும் பெருசா வேலை இருக்காது. ஸோ நான் டிவியை பார்த்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது எதுவாக இருந்தாலும் ஒரு கார்ட்டூனோ இல்லை சீரியலோ எதுவாக இருந்தாலும் நான் சேனல் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்டுருப்பேன்.
4: வணக்கம், என் பேர் ராஜலட்சுமி. நான் அன்றாட வாழ்க்கையில் மெயினாக யூஸ் பண்ணுறது ஸ்னாப் சாட் தான். ஏன்னா எனக்கு ஸ்னாப் சாட்டில் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. இன்னொன்று எனக்கு அதிக மெசேஜ் அங்கே தான் வருது.
5: வணக்கம், என் பேர் யோக விக்னேஸ்வரி. நான் அதிகமாக யூஸ் பண்ணுற மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். யூடியூப்ல நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், அதே சமயத்தில் யூடியூப்ல என்டர்டைன்மெண்ட் பர்பஸும் அதிகமாக இருக்குது.
6: வணக்கம், என் பேர் ஹர்ஷினி. நான் அதிகமாக யூஸ் பண்ற மீடியா வந்து பாத்தீங்கன்னா யூடியூபு. அதாவது என்ன எனக்கு ஒரு டவுட் இருந்தாலும் சரி, எப்படி என்ன தைக்கணும் எப்படி என்ன பண்ணணும்னாலுமே யூடியூப் எனக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ நான் அதில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்.
7: வணக்கம், என் பேர் சௌமியா. ஸோ அன்றாட நம்ம யூஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அடிக்ட். ஏன்னா அதில் வர ஒவ்வொரு படத்தையும் நான் ஃபஸ்ட்டு பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. நைட் ஃபுல்லாக பார்த்தாலும் டப்டே டைம் ஸ்பெண்ட் ஆகிடும்.
8: வணக்கம், என் பேர் சஞ்சனா. நான் நிறையா பார்க்கறதுன்னு வச்சிங்களா, இந்த மாதிரி ஹாட் ஸ்டாரில் இருக்கிறதுலாம் நான் நிறையா பார்ப்பேன். டெய்லி காலேஜ் போயிட்டு வருவேன். ஸோ நிறைய ஷோஸ்லாம் நான் மிஸ் பண்ணுறதுனால நான் வீட்டுக்கு வந்து நான் இதில் தான் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
9: ஓகே, வணக்கம், என் பேர் ஸ்ரேயா. நான் பின்ட்ரெஸ்ட்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அங்கே மீம்ஸ் கேம்ஸ் எல்லாம் பார்த்து நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன்.
10: வணக்கம், என் பேர் அஸ்வினி. நான் மோஸ்டா யூஸ் பண்றது ஹாட் ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ் தான். ஏன்னா அதுலதான் இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் நிறைய படத்தை ரிலீஸ் பண்றதுனால காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே அதை தான் நிறைய படம் சீரீஸ் தான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன்.
11: வணக்கம், என் பேர் நிஷா. நான் வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான். பிகாஸ் அதுலதான் வந்து என்ன நியூஸ் பாக்குறதா இருந்தாலுமே டப்புன்னு போய் பாத்துடலாம், அண்ட் வந்து நல்லா என்டர்டைனிங்காகவும் இருக்கு. ஸோ நான் அதான் யூஸ் பண்றேன்.
12: வணக்கம், என் பேர் ஆஷா. நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மீடியா அப்படின்னு பார்த்தா டிவி தான். ஸோ டிவியில் வந்து காமெடிஸ் எல்லாம் மிக்ஸ்ட் ஆஃப் சேனல்ஸும் இருக்கும்போது ஸோ அது வந்து ஒரு பெரிய வேஸ்ட் பிளேஸாக இருக்குது என்ஜாய் பண்ண. ஸோ நான் வந்து டிவியில் தான் ரொம்ப மோஸ்ட்டாக என்டர்டெயின்.
13: வணக்கம், என் பெயர் நிவேதா. நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான். ஏன்னா அதில் ஒரு வீக்லி வந்து வெப்சீரிஸ் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அது பார்க்குறதுக்கு அப்படியே டைம் போயிடும். ஸோ அதனால் அதிகமாக நெட்ஃப்ளிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன்.
14: வணக்கம், என் பேர் லீலா. நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தா இன்ஸ்டாகிராம். ஏன்னா அதில் தான் வந்து நியூஸ் அப்டேட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வரும். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருக்கிறதுனால நான் டெய்லியுமே இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன். நான் அதிகமாக யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம்.
15: வணக்கம், என்னோட பேர் அபிராமேஸ்வரி. நான் பேசிக்காக இவங்க சொன்ன எல்லா சோஷியல் மீடியாவும் நானும் யூஸ் பண்ணுவேன். அதில் அதிகமாக நான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அது வந்து மூவிஸ் சீரீஸ் இருக்க பிளாட்ஃபார்ம்ஸ் தான், லைக் நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட் ஸ்டார், டெலிகிராம், அதில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
13: நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது போத் சோஷியல் மீடியா அண்ட் மாஸ் மீடியா வந்து ஒரு அன்றாட தேவையா மாறிடுச்சு அப்படிங்கறது தெரிய வருது. சோ இப்ப நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி பேச ஆரம்பிக்கலாம். சோஷியல் மீடியாவும் சரி மாஸ் மீடியாவும் சரி, எந்த அளவுக்கான ஒரு இம்பாக்ட் உங்க லைஃப்ல கிரியேட் பண்றது நீங்க நினைக்கிறீங்க, அது பாசிட்டிவாவா இல்ல நெகட்டிவாவா? அதே மாதிரி எந்த வயதினருக்கு இது அதிகமான இம்பாக்ட கிரியேட் பண்ணுது நீங்க நினைக்கிறீங்க?
5: மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமாவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. எப்படின்னா இப்போ ஒரு ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், இப்போ நம்ம கோவிடே எடுத்துக்கலாமே, அந்த கோவிடுக்கே நம்ம அவேர்னஸ் கிரியேஷனுக்கு வந்துட்டு அதிக

0: அதிகமா யூஸ் பண்ணது வந்துட்டு மீடியா தான். மீடியா இல்லைனா இப்போ வந்து நம்மளால கோவிடுக்கு இவ்வளவு அவேர்னஸ் பரப்பி இருக்க முடியுமா நம்மளுக்கு தெரியாது. சோ எந்த வயது அப்படின்னு பாக்கல, மீடியால வந்துட்டு இப்ப எல்லா வயதினரும் பரவி கிடக்குறாங்க. அதே சமயத்துல எந்த வயதுல அதிகமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு டீனேஜும் யங் அடல்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, அதாவது 20 to 35 வயதினர், இவங்களை தான் அதிகமா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது நான் நினைக்கிறேன்.
1: இப்ப சோசியல் மீடியாவே எடுத்துக்கிட்டோம்னா ரீல்ஸ் எல்லாம் நிறைய இன்ஸ்டாகிராம்ல வருது. ஸோ ரீல்ஸுக்கு அது ஒரு பாசிட்டிவ் ட்ரெய்ட்ஸும் இருக்கு, நெகட்டிவ் ட்ரெய்ட்ஸும் இருக்கு. இப்ப நிறைய ரீல்ஸ்ல எஜுகேஷன் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் போடுறாங்க, அதெல்லாம் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனா இதே இது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் போனோம்னா, இப்ப நிறைய பாட்டு இருக்கு, அது மீனிங்கே தெரியாம இப்ப சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதை ரீல்ஸ் போடுறாங்க, அது நிறைய பேருக்கு தப்பான ஒரு இம்பாக்ட கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு.
2: என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் ஃப்ரம் 11 to 16 நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த கோவிட்னால எல்லாருமே ஆன்லைன் எஜுகேஷன் மாறினாங்க. ஸோ பசங்க எல்லாருக்கையிலுமே பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்கு. முன்னாடியாவது அம்மா அப்பா ஃபோன் எடுத்து அதில் கிளாஸ் அட்டன் பண்ணுறோமோ இல்லை வீடியோ பார்க்குறோமோ இருந்துச்சு. பட் இப்போ என்ன எடுத்துன்னா பேரண்ட்ஸ்க்கும் ஜாப்னு இருக்கு, அவங்களுக்கும் ஃபோன் லேப்டாப் வேணும்னு எடுத்து, பிளஸ் இந்த குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுன்னு வரும்போது அவங்களுக்கும் ஃபோன் வேணும்னு இருந்தாலும் தனியாவே ஃபோன் வாங்குறாங்க நிறைய பேரண்ட்ஸ். ஸோ அவங்க கிட்ட ஒரு ஃபுல் அத்தாரிட்டி வந்த மாதிரி எனக்கு தோணுது, சில்ட்ரன்ஸ் கிட்டே ஃபுல் அத்தாரிட்டி வந்துடுது. ஸோ அதனால அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம இப்ப கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உடனே வந்து இன்ஸ்டாகிராமோ இல்ல ஃபேஸ்புக்கோ போற மாதிரி எனக்கு தோணுது. பேரண்ட்ஸ் அதை கவனிக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா சில பேர் கவனிக்கலாம், சில பேர் கவனிக்க மாட்டாங்க, ஏன்னா ஜாப் அவங்களோட டைம்னு ஒண்ணு இருந்தது. பட் இந்த ஒரு காரணத்தினால டேக் ஓவர் பண்ண மாதிரி இருக்கு, ஃபோன்ஸ் அண்ட் இந்த டெக்னாலஜி வந்து இந்த ஹோலி தான் டேக் ஓவர் பண்ண மாதிரி இருக்கு. அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு ஈஸியா ஆக்சசபிளா இருக்கு, அது ஒரு மெயின் விஷயம்.
0: ஸோ நம்ம மார்க்கெட்டிங்னு அப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்கா சோஷியல் மீடியாவில் தான் மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ப்ராடக்ட் ஆகட்டும், நம்ம பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை வந்து நம்ம ஏதாவது எஜுகேஷ்னலாக ஒரு அப்டேட் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஏதாவது புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன்னா அதை மோஸ்ட்டாக வந்து சோஷியல் மீடியா மூலமாக தான் நம்மளை வந்து கவர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேனாக்கா, நம்ம ஒரு ஏதோ ஒன்று ஸ்க்ரால் பண்ணும்போது திடீர்னு ஏதோ ஒன்று போய் நிற்கும், அது எத்தனை பேர் வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா மோஸ்டா ஒரு டீனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா டக்குன்னு வந்து அது அவங்களை கவர்ந்து அது உள்ள போய் பார்க்கணும்ன்றது வந்து அவங்களுக்கு தோணும். ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் ஆஸ்பெக்டா நான் பாக்குறேன்.
3: நம்ம வந்து சௌமியா சொன்ன மாதிரி இல்ல பூமிகா யார் சொன்ன மாதிரியும் பார்த்தோம்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே இன்ஃபுளுன்ஸ் ஆகுறாங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணமே சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 50 இருக்கிற பெண்மணி இருக்காங்க. அவங்க வந்து வீட்டுலதான் வேலை செய்யறாங்க. இப்போ வீட்டுல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டே சீரியல் அந்த மாதிரி விஷயங்கள் தான். அந்த சீரியல் அதெல்லாம் மட்டும் இல்லாம இப்ப வந்து ஃபேஸ்புக் வந்து ரொம்ப அதிகமாவே இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டாங்க நிறைய பேர். இப்ப எங்க போனீங்கனாலே ஆண்டி வந்து ஏ என்ன இன்க்ளூட் பண்ணியா, என்ன இந்த குரூப்ல போட்டீங்களா, இந்த ஒரு டிவோஷனல் ஆனாலும் சரி இல்லைன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படி இல்லைன்னா ஒரு நார்மல் குக்கிங் இல்ல என்ன எடுத்தாலுமே சரி எல்லாத்துலயுமே வந்து இப்போ ஃபேஸ்புக்ல விமன் குரூப்ஸ் வந்து ரொம்ப பெருசா வந்துட்டு இருக்கு. ஃபேஸ்புக்ல விமன் குரூப்ஸ்ன்றது ஆதி காலத்துல இருந்தே ரொம்ப பெரிய விஷயம் தான். இப்போ இந்த கோவிட் டைம்ல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய வயசானவங்க கூட வந்து தனிமையில இருந்து வெளிப்பட்டு இருக்காங்கன்னு சில பேர் நான் சொல்வேன். ஏன்னா என்னோட சொந்த தாத்தா பாட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இது மூலயமா வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்னு எங்களை மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா வந்து ஃபேக் நியூஸ் அந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம். அதெல்லாம் வந்து தப்பு, ஃபேக் நியூஸ் எல்லாம் தப்புன்றதையும் அவங்க தெரிஞ்சுக்க செய்யறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. சோ அது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன்.
0: இப்போ வந்து நம்ம எல்லாமே நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கப்போ கண்டிப்பா ஒரு சைடு மட்டும் இருக்காது, ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்கும் ஒரு நெகட்டிவ் சைடும் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எப்படி நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்கிறோமோ அதுதான் முக்கியம், எப்படி உள்வாங்குறோம் அந்த இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுக்குதான் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரையரா ஒரு அவேர்னஸ் இருக்கணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல எடுத்துக்க கூடாது, நம்ம எமோஷனலா ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாது. நிறைய வாட்டி சோசியல் மீடியால நம்ம வந்து ஒரு லெவல் ஒரு லிமிட் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். இந்த லிமிட் வந்து சின்ன பசங்க கிட்டயும் இருக்காது, அதே சமயம் பெரியவங்க கிட்டயும் இருக்காது. நம்மள மாதிரி ஒரு டீனேஜர்ஸோ ஒரு யூத்தோ ஒரு 50 கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சர்டன் லெவல் ஆஃப் அவேர்னஸ் இருக்கும், வெளியில போவாங்க வருவாங்க இதை பத்திலாம் தெரியும். பாட்டி தாத்தாங்களா இருக்காங்களா அவங்கதான் வந்து ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்க, ஒரு விஷயம் ஃபேக்கா நிஜமா ஒன்னும் தெரியாது அவங்களுக்கு. சோ அதுதான் நான் மெயினா பாக்குற ஒரு அவேர்னஸ் ஒன்னு இருக்கணும், எது எடுத்துக்கணும் எது எடுத்துக்க கூடாதுன்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வந்து 10 to 17 உள்ள இருக்க ஏஜ் குரூப்ஸ் ஆஃப் அந்த அந்த கிட்ஸ் தான் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போடுறாங்கன்னா வந்து அந்த பாட்டு என்ன மீனிங்னே தெரியாது, அதுக்கேற்ற மாதிரி வேற அந்த பசங்க அந்த அளவுக்கு அவங்க பண்றாங்கன்னா அவங்க அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஏஜ்ல எப்படி இருந்திருக்காங்க, எப்படி அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது எனக்கு தோணுது. இன்னும் சொல்ல போனா வந்து அந்த கிட்ஸுக்குள்ள ஒரு இன்னோசென்ஸே வந்து போயிடுதுன்றதுதான் வந்து நான் நினைக்கிறேன்.
3: ஸோ இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. எப்படி ஒரு நார்த் போல் சவுத் போல் அந்த மாதிரி இருக்கோ எல்லாத்துலயுமே அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல நல்ல விஷயங்கள் வந்து லைக் அது மூலியமா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட பார்ட்னே ஆனதுக்கு அப்புறமா அது மூலியமா எல்லாரும் கருத்துக்களை வெளியிடுறாங்க, நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். பட் கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, தேவையில்லாத கெட்ட லைக் ஒரு தேவையில்லாத ஒரு அன்வான்ட் விஷயத்த வந்து ட்ரெண்ட் அப்படின்னு கொண்டாடுறது இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஒரு அதுவே ஒரு ட்ரெண்டாவே ஆயிடுச்சு. அன்வான்ட் திங்ஸ் வந்து தேவையில்லாம செலிப்ரேட் பண்றது அது அப்படிங்கறது வந்து ஒரு சில சமயங்களில் கிரிஞ்சா இருக்கு.
4: நான் நினைக்கிறேன் சோஷியல் மீடியால கொஞ்சம் நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. பிகாஸ் ரொம்ப சோஷியல் மீடியா ஆப்ஸ்ல இருந்து டீனேஜர்ஸ் உமன் பாத்தீங்களா சில பசங்க டார்கெட் பண்றாங்க பிரெடேட்டர்ஸ். அதுக்குதான் நான் நினைக்கிறேன் இது சரியா இல்லை.
3: எனக்கு என்ன தோணுதுன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ்ஸும் இருக்குது. பட் நிறைய பேர் பாசிட்டிவ்ஸை எடுத்துக்கிறதே கிடையாது. அதாவது நெகட்டிவாக எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணுதுன்னா, சில பேர் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வச்சுக்கிறாங்க, இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி நிறைய பேரை ஃபேக்காக அவங்கள்ட்ட போய் பேசி அதில் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அது தெரியாமல் அவங்க ஏமாந்து நிறையா இமோஷ்னலாகவும் அட்டாக் ஆகுறாங்க இதனால.
1: ஆக்சுவலாக சுனிதா சொன்ன மாதிரி இப்போதைக்கு இருக்க அந்த கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு 6th to 7th படிப்பாங்க. அவங்களே வந்து ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி, அது ஏன் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க இப்போவே இந்த வயசுலன்னு கேட்டால், அக்கா இப்போ இதுதான்க்கா ட்ரெண்டு, இது இல்லைனா எல்லாரும் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ட்ரெண்ட் இல்லாமல் எப்படிக்கா, அந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும்.
5: இதனால என்ன ஆகும்னா, கிட்ஸோட பேசிக் மெச்சூரிட்டி அதாவது அந்தந்த ஏஜுக்கு இந்த மெச்சூரிட்டி இருக்கணும்னு ஒன்று இருக்கும், அது வந்துட்டு அவங்களோட ஏஜுக்கு வந்துட்டு அளவு கடந்த மெச்சூரிட்டியா ஆகுது. இந்த மெச்சூரிட்டினால என்ன ஆகுதுன்னா, அந்த ஏஜ்ல உள்ள சைல்ட் இன்னசென்ஸ் போறது மட்டும் இல்லாம அவங்க சில விஷயங்களை தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க.
3: இப்போ நம்ம வந்து சில இப்போ வந்து முன்னாடி வந்து சின்ன வயசுல இருக்கும் போது பென்சில் பாக்ஸ் வச்சிருப்போம், ஸோ அதுக்கப்புறம் பவுச் போறது வந்து ஒரு மெச்சூரிட்டியா நம்ம நினைச்சிருந்தோம். ஸோ அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இப்போ முன்னாடி நான் ஃபேஸ்புக்ல இருந்தேன், ஸோ நான் அப்போ இன்ஸ்டாகிராம் வராத சமயம் இன்னுமா இன்ஸ்டாகிராம்ல வரலையா நீ அப்படின்னு வந்து நம்மளை வந்து டவுன் பண்ணி சில சமயம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஸ்டாகிராம் போயிட்டாங்க, ஃபேஸ்புக் வந்து வயசான ஆப் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம அது ஏன் இஷ்டம், நான் யூஸ் பண்றேன் யூஸ் பண்ணுறேன் பண்ணாதது. பட் இன்ஸ்டா அதை சொல்லி என்ன வந்து டவுன் பண்ணி நீ இன்னும் ட்ரெண்ட்லேயே இல்லை, அப்படி ட்ரெண்ட்ல இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, அதுவும் ஒரு பாயிண்ட்.
5: யா சுனிதா சொன்ன மாதிரி இது ஒரு கட்டாயமாயிருச்சு, சோசியல் மீடியான்றது எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ரெஷர்ல இப்போ நீ கண்டிப்பா நீ போ இன்னைக்கே ஓபன் பண்ண இது இப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு டேஸ்ட் ஒரு ஐடியாலஜி இருக்கும், இது எல்லாமே ஸ்பாயில் ஆகி எல்லாருமே ஒரே மாதிரி ஆயிடுறாங்க, எல்லாருமே ஒரே ட்ரெண்ட் ஃபாலோ பண்றது அப்படி ஒரு விஷயம் வந்து ஆயிருது. அண்ட் இன்னொன்று வந்து கண்டிப்பா சோசியல் மீடியா இல்ல எந்த மீடியானாலும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கு. அதுல வந்து இப்போ ஸ்கேம்ஸ் அதிகமா சோசியல் மீடியாக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாவே ஆயிருச்சு. ஸ்கேம்ஸ் ஈஸியா பண்ணிரலாம் சோசியல் மீடியால, ஏன்னா சின்ன பசங்க கிட்டயும் மொபைல் இருக்கு, பெரியவங்க கிட்டயும் இருக்கு, அவன் டார்கெட் வச்சு ஓகே இவனுக்கு இது பண்ணா அதுல அந்த ஸ்கேம் பண்ணி நம்மளால காசு பறிக்க முடியும், ஓகே ஒரு வயசானவங்கனா இந்த விஷயத்த பண்ணா காசு பறிக்க முடியும்னு ஒரு டார்கெட் வச்சு அது மாதிரி ஏமாத்துறாங்க.
3: இப்போ அபிராமேஸ்வரி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க, அது எனக்கு ஸ்கேம்ஸ் எவ்வளோ அதிகமாக நடக்குது. இந்த ஸ்கேம்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் நேர்லேயே டீல் பண்ணியிருப்போம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வந்து வங்களே வந்து நிறைய பேர் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வராமல், ஜுவல்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க ஆன்லைனில் பட் வீட்டுக்கு வராமலாம் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஸ்கேம் சிச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப வந்து ரெகுலர் ஆயிடுச்சு. இது முன்னாடி எல்லாம் இமெயில் ஸ்கேம்ஸ் இருந்துச்சு, இப்போ எல்லாம் இதெல்லாம் சோசியல் மீடியா ஸ்கேம்ஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்கேம்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி நம்ம பேசணும்னா வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே ட்ரெண்ட் ஃபாலோ பண்றது இதை மாதிரிலாம் நம்ம பார்க்காம, நம்ம 25 வயசு இருக்கிறவங்களே எடுத்துப்போமே, அவங்களே இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கிறது ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு கட்டாயம்னா, நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்றீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு அந்த வேலைக்கு ஃபில் பண்ணும்போது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்குறாங்க, ஏன் இன்ஸ்டாகிராம் என்னோட தனிமைப்பட்டது, என்னோட தனி விஷயம் அது. ஏன் என்னோட பிரைவேட்டான விஷயத்த நான் வந்து எழுதணும்? அதே மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைல்ல நம்மளுக்கு இருக்கு. இது லிங்க்டின்றது ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ இதை பத்தி நிறைய டிபேட்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அது மூலயமா வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனா சில பேருக்கு அது மூலயமா டிஸ்அட்வான்டேஜும் அமைஞ்சிருக்கு. லிங்க்டின்றது நல்லதோ கெட்டதோ அது நம்மளுக்கு இப்ப விஷயம் இல்ல. ஒரு இடத்துக்கு போனா முன்னாடி எல்லாம் அட்ரஸ் எவ்வளவு முக்கியம் ஆயிடுச்சோ, அதே மாதிரி இமெயில் முக்கியமாச்சு. இப்ப அடுத்தது இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், லிங்க்டின் ப்ரொஃபைல் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஒரு ஒரு காலத்துக்கு எவால்வ் ஆயிட்டு போயிட்டு இருக்கோம், ஆனா எல்லா காலத்திலயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கதான் செய்யுது. இதான் என்னோட ஒப்பீனியன்.
1: சோ இப்ப அபிராமி சொன்ன மாதிரி ஒருத்தனோட யூனிக்னஸே லாஸ்ட் ஆயிடுது. சோ இப்ப இது எப்படி இருக்குன்னா, ஒரு வெள்ளாடுக்கு முதல்ல ஒரு கருப்பாடு இருந்தா அந்த ஆடுக்கும் அவங்க வெள்ளை கருப்பாடுக்கும் வெள்ளாடிச்சு விட்டுற மாதிரி ஆயிடுது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஆன்லைன் ஸ்கேம், சோசியல் மீடியா ஸ்கேம் பத்தி பேசும்போது, ஒரு சின்ன பையன் அவன் போன்ல ஏதோ கேம் விளையாடுறான். அந்த ஒரு கேம்ல வந்து ஏதோ டைமண்ட்ஸோ அதுல இருக்கிற ஒரு பொருளையோ அது வாங்க சொல்லுது, அந்த கேமுக்கு தேவையானது. சோ அதை வந்து குடுக்கும் போது அவனுக்கு அதுல காசு போகுதுன்னே தெரியல. அவங்க அம்மாவோட அக்கௌண்ட் வந்து போன்ல ஒரு பேமெண்ட் பண்ற ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் ஆப் இருக்கோ இல்ல டெபிட் கார்டு எல்லாம் லிங்க் பண்ணி வச்சிருக்காங்களோ, அது மூலியமா பல காசு போய் அது நியூஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. சோ அது நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு.
6: நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சோசியல் மீடியாவும் சரி மாஸ் மீடியாவும் சரி, ஒரு சிலருக்கு வந்து அது அடிக்டிவா மாறுதோ அப்படின்னு தோணுது. சோ இது வந்து அடிக்டிவா ஆயிட்டோம் அப்படின்னு ஒருத்தர் வந்து உணரும் போது அவங்க என்ன பண்ணணும், அதே மாதிரி பேரண்ட்ஸோட ரோல், அதாவது கிட்ஸுக்கு வந்து அவங்க அடிக்ட் ஆகுறாங்கன்னு தெரியும் போது பேரண்ட்ஸோட ரோல்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து.
7: இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஜென்ரலா சின்ன பிள்ளைங்க வந்து சாப்பிடலன்னா முந்தியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்மாக்கள் வந்து பின்னாடியே குழந்தை ஓடிச்சுன்னா ஓடி ஆடி அம்மாவும் சரி பின்னாடியே ஓடி போய் சோறு ஊட்டுவாங்க. ஆனா இந்த காலத்துல எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூடியூபையோ எதையோ ஒன்னு கையில கொடுத்துட்டு அந்த பிள்ளைய அதை பாக்க வச்சுட்டு சாப்பாடு ஊட்டுறாங்க. இது பேரண்ட்ஸ் மேலதான் முழுக்க முழுக்க தப்புன்னு நான் சொல்லுவேன்.
8: நிலா காட்டி சோறு ஊட்டுறதுலாம் போய் இப்ப யூடியூப் காட்டி சோறு ஊட்டுறது வந்துருச்சுன்னு அவங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆனா அதையும் தாண்டி என்ன நடக்குதுன்னா, இப்போ எங்க குடும்பத்துல என்ன ஆச்சுன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு வயசான மொட்டை அடிப்பாங்கல்ல, அப்போ யூஸ்வலா என்ன ஆகும், அந்த குழந்தை வந்து அந்த மொட்டை அடிக்கிறதுக்கு அழுகும், பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வேற விளையாட்டு காட்டுவாங்க. ஆனா இப்ப அது போகி எல்லாரும் யூடியூப் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அப்ப அந்த குழந்தைக்கு வந்து முடி எடுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த குழந்தை அளவே இல்லை, ஏன்னா அந்த குழந்தை வந்து யூடியூப்ல அவ்வளோ மெய்மறந்து இருக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த வழியே தெரியலன்னா எந்த அளவு அடிக்ஷனுக்குள்ள அது உள்ள போயிருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அந்த பேரண்ட்ஸ் அப்படின்னா, ஸ்கிரீன் டைமுக்கு பதிலா புது புது கதைகள் சொல்லலாம். இந்த மாதிரி புத்தகங்கள், படம் நிறைய இருக்கிற புத்தகங்கள்லாம் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி புத்தகங்கள் காமிச்சு விளையாட்டு காமிக்கலாம். இந்த மாதிரி ஆகுறதுனால குழந்தைங்களோட கிரியேட்டிவிட்டியும் அதிகமாகுது.
9: பேரண்டல் ராங் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்டா மூவ் பண்ணும். அவங்க என்ன யார்கிட்ட என்ன பேசுறாங்க, என்ன பாக்குறாங்க, போன்ல என்ன நோண்டாங்க, யார்கிட்ட என்ன என்ன டெக்ஸ்ட் பண்றாங்க, எப்படி டெக்ஸ்ட் பண்றாங்க, அவங்க கூட ஃப்ரெண்டா மூவ் பண்ணீங்கன்னா, நீங்க நல்ல விஷயம் ஃப்ரெண்டா பேசுனீங்கன்னா பசங்களுக்கு இன்னும் சீக்கிரமா உள்வாங்கி அவங்க அம்மா கூடவோ அப்பா கூடவோ ஃப்ரெண்டா மூவ் பண்ணி என்ன நடக்குது என்ன அவங்ககிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்றது பேரண்ட்ஸ்க்கும் தெரிய வரும்.
1: ஸோ இப்போ நம்ம யாராச்சும் வீட்டுக்கு போனோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எல்லாரோடையும் போய் பேசுவோம், சுத்தி இருக்கிறதெல்லாம் கவனிப்போம். ஆனா இப்ப இருக்கிற பசங்க சின்ன பசங்களை பார்த்தோம்னா அவங்க ஆளுக்கு ஒரு போனை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இதுவே அவங்க நம்மளுக்கு தெரிய காட்டுறது பசங்க அடிக்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு.
3: ஸோ இப்போ நான் வந்து ஒரு படத்தில் ஒரு காமெடி பாட்டு, அது ரொம்ப பழைய படம் தான். ஸோ அதில் வந்து ஒரு காமெடியில் எப்படின்னா, ஒரு திருடன் வருவான், திருடன் வந்து அந்த வந்து சாவி எங்க அப்படின்னு கேட்பான். சோ அந்த சீரியல பாத்துக்கிட்டே தலகாந்தி பின்னால இருந்து சாவி எடுத்து கொடுத்துருவாங்க, அவன் திருடிட்டு போயிடுவான். சோ திருட வந்து திருடனாங்கிறது கூட தெரியாம அவங்க சீரியல் பாக்குறாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸோட ரோல் எப்படி இருக்கணும்னா, யஷ்வினி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஒரு சில பேர் வந்து மிரட்டி உருட்டி அப்படி இருப்பாங்க, பட் மிரட்டும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த சின்ன பசங்க வந்து ஐயோ எங்க அம்மா திட்டுவாங்க, இப்ப எங்க அம்மாக்கு தெரியாம பண்ணலாம் அப்படின்னு மறைச்சு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்படி மறைச்சு பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம தைரியமா பேசிட்டு இது பண்ணாலே அவங்க வந்து அம்மா இது மாதிரி நான் பண்ணினேமா அப்படின்னு சொன்னாலே அவங்க அடிப்பாங்களோ திட்டுவாங்களோ நம்ம அம்மா அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம அது ஏதோ பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை.
8: ஸோ இப்போ இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எதனால ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து மாஸ் மீடியாவில் போய் ஷைன் ஆகணுன்ற ஒரு ஆசை ஒரு கனவு இருக்கும். அதனால அதை நம்ம சோஷியல் மீடியா மூலயமா நம்ம வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம், ரீல்ஸ் பண்ணலாம்,
7: பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஃபர்ஸ்ட் டே பண்ணும் போது நம்ம பேஷனேட்டோட பண்ண ஆரம்பிப்போம், செகண்ட் டே பண்ணும் போது அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்க குறைகள் எல்லாம் தீர்த்து அதை ஒரு நல்லா கொண்டு வரணும், நம்ம ஒரு ஆக்டர் மாதிரி பண்ணணும், அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். அது கொஞ்ச நாள் அப்படி போக போக ஒரு நாள் ரீல்ஸ் பண்ணதுனாலும் நம்மளால வாழவே முடியாத அளவுக்கு நம்ம ஒரு அடிக்ஷனுக்குள்ள போயிடுவோம். ஸோ இதை வந்து இதெல்லாம் எல்லாமே நம்மளாலதான் ஆகுதுன்றத நம்ம உணரணும். செல்ஃப் அக்செப்டன்ஸ்ன்றது ரொம்பவே தேவைப்படுது.
9: இப்ப சௌமியா சொன்ன மாதிரி இந்த ரீல்ஸ் அதையே வந்து ஒரு கரியரா எடுத்துன்னு போறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற எல்லா குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா கையில ஒரு போன் வச்சுட்டு அவங்க கிட்ட போய் கேட்டா உன்னோட எய்ம் என்னடாக்குனா அப்படின்னு கேட்டா அவங்க

0: ஆஃபீஸ் போகணும், அப்படியே போயிடுறாங்க. அந்த ஒவ்வொரு பியூட்டிஃபுல்லான ஒவ்வொரு மொமெண்ட்டை வந்து பேரண்ட்ஸும் மிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி குழந்தைங்களும் ஏதாவது நடந்துச்சுன்னா, ஐயோ அம்மாகிட்ட போய் கேட்க வேணாம், திட்டிடுவா, நம்மளே வந்து ஃபோன் பார்த்து சைலண்ட்டாக உட்காந்துடலாம், ஸ்கூலில் இந்த மாதிரி டீச்சர்ஸ் திட்டாங்கன்னா ஐயோ அம்மாகிட்ட போய் சொல்லவே வேணாம், அவங்க திட்டிடுவாங்க, நான் சும்மா சைலண்ட்டாகவே உட்காந்துக்கிறேன், இது ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து இந்த ஃபோன் கொடுத்து, ஃபோனுன்னு மட்டும் சொல்ல முடியாது, டிவி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை கொடுக்கறதுனால தான் ஐ திங்க் ஸோ மேபி சௌமியா சொன்ன மாதிரி கரியர் ஆப்ஷனே வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஷியூரிட்டி இல்லாமல் வெறும் அந்த ஒரு மொமெண்ட்ரி திங்காக அவங்க மாத்துறாங்களோன்னு எனக்கு தோணுது.
1: ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஃபோனை காமிச்சா ஒரு குழந்தை வந்து அமைதியாயிடும் அப்படின்றீங்க. பட் வந்து எல்லாருமே வந்து இப்போ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சீரியல்ஸ் பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு சில சீரியல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்ஸ் வந்து பார்க்கக்கூடியாத சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அது வந்து 4 வயசு இருக்க குழந்தையும் சரி, ஒரு 10 வயசு இருக்க குழந்தையும் சரி, அதை பார்த்து அது எப்படி ஒரு அஃபெக்ட் ஆகுதுன்னா, அதுதான் வந்து ஒரு 17 வயசுலயோ ஒரு 18 வயசுலயோ வந்து இன்னும் வந்து அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துதான் வந்து அந்த பசங்க எல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்.
2: இப்போ அடிக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஈவன் நம்மளுக்கும் அடிக்ஷன் இருக்கும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டாலே, எக்ஸாம்பிள் என்ன எடுத்துட்டாலே, எனக்கு வந்து இப்போ ஒரு சீரீஸோ மூவிஸோ பார்க்காம நல்லா சாப்பிட முடியாது, நைட்டு தூங்கும்போது பார்த்துட்டே தூங்குவேன், அந்த மாதிரி எனக்கு அந்த அடிக்ஷன் இருக்கு. அன்டில் அது வந்து எனக்கு இது அடிக்ஷன் தெரியற வரைக்கும் என்னால் அது ஓவர் கம் பண்ணவே முடியாது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஓவர் கம் பண்ணி வர மெச்சூரிட்டி எனக்கு இருக்கு. ஆனால் அது கிட்ஸ்க்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஈவன் பேரண்ட்ஸ்க்கே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கே தெரில, இது வந்து இப்போ இவ்வளோ நேரம் ஒரு ஸ்க்ரீன் டைம் பார்க்குறாங்க, அந்த குழந்தைக்கு கண் ஏதாவது ஆகும், இந்த மாதிரி நிறைய மெடிக்கலாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதுவே தெரியாமல் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு தான் இந்த அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த ஒரு அடிக்ஷன் வந்து அவங்களுக்கும் இருக்கு, ஃபஸ்ட்டு அவங்களுக்கே கொடுக்கணும், அவங்களே நிறைய அடிக்ஷன்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த அவேர்னஸ் தேவைப்படுது, தென் அவங்க சில்ட்ரன்ஸையும் அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும்.
0: இப்போ எல்லாரும் லாக்டவுன் மூலமா நான் வந்து அதிகமாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இன்ஸ்டாகிராம் வந்ததே லாக்டவுன் டைமில் தான். ஸோ நான் வந்து லாக்டவுன் போர் அடிச்சதுன்னு வந்தேன் அப்படின்றாங்க. அப்போ போர் அடிச்சதுன்னு நீங்கள் சோஷியல் மீடியா மாஸ் மீடியா சூஸ் பண்ணும்போது ஏன் வேற எதுவும் உங்களோட ஒரு யூனிக் டேலண்ட்டை ஷோ பண்ண விரும்பலை அப்படின்னு நான் கேட்குறேன். லைக் நான் வந்து நடுவில் வந்து டிராயிங்ஸ்லாம் நடுவில் கார்ட்டூன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு அப்புறம் குக்கிங்ஸ் தான் நான் நிறைய அதிகமாக பண்ண ஆரம்பித்தேன் லாக்டவுனில். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணினாங்க. பட் ஸ்டில் அதுவுமே சோஷியல் மீடியா மூலியமாக தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எல்லாரும் இப்போ இந்த டல்கோனா காஃபி ஆகட்டும், அதெல்லாமே ஃபேமஸ் ஆனதே சோஷியல் மீடியா மூலமாக தான், எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ இப்போ கிட்ஸ் ஐ மீன் யங்ஸ்டர்ஸ் வந்து லைக் ரொம்ப ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா கூட, லைக் இப்போ எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவன் என்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் டி அப்படின்னு வந்து சொல்லாமல் யூடியூப்ல போய் டிப்ரெஷன் சாங்ஸு பிரேக்கப் சாங்ஸு அப்படின்னு டவுன்லோட் பண்ணி அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்களே தவிர என்கிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போ நானே அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்க மாட்டேன். சில சமயம் நான் வந்து என்னோட தங்கச்சிங்களெல்லாம் திட்டிருப்பேன், ஏ ஏன்டி இதை போடுற, இதை போட்டால் உனக்கு என்ன யூஸ், இதை போடுற மூலயமா யாரும் வந்து என்னாச்சுன்னு கேட்பாங்க ஆப்வியஸா. பட் அதை போட மூலயமா உனக்கு என்ன டிப்ரெஷன் சால்வ் ஆக போகுதா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து என்னுடைய.
1: இப்போ குட்டி பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் பார்த்து அந்த டைலாக்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதே மாதிரி வீட்டில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க, ஏன் பிள்ளை பாரு எவ்வளோ சூப்பராக அந்த டைலாக் பேசுது அப்படின்லாம் சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, அந்த பிள்ளையோட மழலையே அதுக்கு போய் அது அந்த ஒரு டைலாக்கை பேசுதுன்றது தெரியாமல் கூட அவங்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்கரேஜ் தான் பண்ணுறாங்களே தவிர அதை டிஸ்கரேஜ் பண்ணலை.
3: இந்த மழலை பற்றி பேசும்போது நம்ம அந்த குழந்தைங்க வந்து இந்த டைலாக் பேசுறது இதெல்லாம் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணே இருக்கா, ரொம்ப சின்ன வயது தான், ஒரு 10வது படிக்கிற பெண்ணு தான். ஆனால் வந்து மற்றவங்க சொல்றது மற்றவங்க கேட்டு செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ சுனிதாவே சொன்னாங்க, இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் டிப்ரெஷன் சாங்ஸ் இந்த மாதிரி சாங்ஸ் அப்படிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை மட்டும் கேட்காம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி மீடியாலெல்லாம் சொல்றது பிரச்சனையை வந்து சோசியல் மீடியாவில் இல்லை மற்ற மீடியா மூலயமா வெளில காட்டலாம், பாடல்கள் மூலயமா வெளில காட்டலான்ற பேரில் அவங்களே அவங்கள ஹார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு செல்ஃப் ஹார்ம் வேற பயங்கரமான லெவல் வரைக்கும் கூட போயிட்டாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, வெளியே பார்க்கும் போது ரொம்ப வருத்தமா இருந்தது.
4: இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி குட்டி பசங்க வந்துட்டு ஒரு விஷயம் செய்யறாங்க, இப்ப யூடியூப்லயே இருக்கட்டுமே, குட்டி பசங்க போயிடுறாங்க எல்லாத்தையுமே கடகடன்னு பாத்துறாங்க. நமக்கு தெரியாத நிறைய விஷயம் கூட அந்த குட்டி குட்டி பசங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. இதை பேரண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, என் பிள்ளை வந்து இதெல்லாம் நல்லா பண்றான் அப்படின்னு அவங்க அதை என்கரேஜ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிட் வந்துட்டு லாக்டவுன்ல என்ன பண்ணா, பெயிண்ட் எடுத்து லைக் ஏதோ ஒரு டிராயிங் பண்ணி அவன் பெயிண்ட் பண்ணிட்டு வீடு ஃபுல்லா அந்த பெயிண்ட் ஆக்கிட்டான். சோ அவங்க அம்மா என்ன சொல்லணும், என்ன செஞ்சாங்கன்னா அவனை அடிச்சு நீ எதுக்கு இப்படி வீடு ஃபுல்லா குப்பையாக்குறவனுக்கு தான் போன் இருக்குல்ல.

0: நீ போனை யூஸ் பண்ணு அப்படின்ட்டு அவங்களே அதை என்கரேஜ் பண்ணி போனை கொடுத்து அவனை ஒரு இடத்துல உட்கார வச்சிடறாங்க. அவனுக்கு அந்த பெயிண்ட் பண்ணணும்னு இருக்கிற இன்ட்ரெஸ்டே அவனுக்கு அதுல இருந்து போயிருது. சின்ன பசங்க புக்ஸ் எடுத்து வந்து அனிமல்ஸ் பார்த்து குட்டி குட்டி அனிமல் பொம்மையை வச்சு விளையாண்டாங்கன்னா நீ பொம்மை வாங்குறதுக்குனே நிறைய செலவழிக்கிற, நீ அதுக்கு பதிலாக போனை நோண்டா அதுலயே அனிமல்ஸ் பாரு அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிடறாங்க. சோ அவங்களுக்கு அவங்க வந்துட்டு அந்த போனை தவறி வேற எதையுமே வேற எதை பத்தியுமே அவங்க யோசிக்க முடியல. இப்போ அந்த பசங்க ஸ்கூலுக்கு போகணும்னா நான் ஏன் ஸ்கூலுக்கு போகணும், அதான் போன் இருக்குல்ல அப்படின்ட்டு அந்த பசங்க அவங்க வீட்டுல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், எதுக்கு என்ன ஸ்கூலுக்கு அனுப்புறதா, ஏபிசிடி நான் போன்லயே படிச்சிருவேனே அப்படின்னு அந்த பசங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இது எல்லா பேரண்ட்ஸையும் சொல்லல, ஒரு சில பேரண்ட்ஸ் இப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன பசங்களுக்கு பிராக்டிக்கலா ஸ்கூல் லைஃப்னா என்ன வெளி உலகம்னா என்னன்னே தெரியாம அவங்க போன்லயே எல்லாத்தையும் கத்துக்கலாம் அப்படின்னு தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க.
1: ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம எல்லாருமே பேசணும், பட் நிறைய நெகட்டிவாக தான் இருந்துச்சு. பட் நான் என்ன பாசிட்டிவ் பார்க்குறேன்னா, சௌமியா சொன்னாங்க ரீல்ஸோ இல்லை ஏதோ ஒரு சோஷியல் மீடியா மூலமா நம்ம டேலண்ட்டை காட்ட முடியுது. ஸோ அந்த காலத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து அவங்க இப்போ நிறைய பேர் வந்து சென்னைக்கு ஒரு சில அந்த காலத்தில் சென்னை தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ சென்னையில் வந்து நான் சாதிக்கணும், நான் சினிமாவில் துறையில் சாதிக்கணும், நான் டேரக்டர் ஆகணும், ஹீரோ ஆகணும், நாயகி ஆகணும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்காது. ஒரு சில பேர் கிடச்சி அதை வந்து செயல்படுத்தி அவங்க பெரிய ஆள் ஆயிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அதுக்கு இன்னும் இப்ப வரைக்குமே ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஒரு சில பேர் வந்து இதை விட்டுட்டு இதுக்கு மேல என்னால முடியல அப்படின்ட்டு அவங்களால என்ன முடியுதோ அந்த வேலையை பொழப்ப தேடி அவங்க போயிட்டாங்க. பட் இப்போ சோசியல் மீடியா மூலமா யா எல்லாருக்குமே ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்குது, அது ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன்.
2: இப்ப சுனிதா சொன்னதை பாத்தீங்கன்னா நிறைய வந்து நிறைய பேருக்கு அதுல வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சின்ன வேலை வாய்ப்பு இல்லாம நிறைய பேருக்கு மேனேஜர் சிஇஓ அளவுக்கு சம்பளம் வாங்குற அளவுக்கு நல்லாவே வேலை கிடைக்குது. அதாவது பாசிட்டிவா யூஸ் பண்றவங்களுக்கு நல்லாவே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் சொல்றேன்.
3: ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ நிறைய அடிக்ஷன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுல என்னன்னா நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி ஒரு நல்ல காசுக்காண்டி இப்போ சௌமியா சொன்ன மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு தேடியோ இல்ல ஒரு ஒரு காசுக்காகவோ நம்ம சோசியல் மீடியாலயோ இல்ல மீடியாலயோ வந்திருப்போம். ஆனா அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு நாள் முடியறதுல நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல அந்த சோசியல் மீடியாலயோ மீடியாலயோ அடிக்ட் ஆகி நம்ம எல்லாருமே இப்போ ஒரு அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இருக்கிறோம். இது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பா சொசைட்டி வந்துட்டு நம்மள ஒரு கட்டாய ஜோனுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. அதே சமயத்துல நம்ம ஒரு பேரண்டா நம்ம யோசிச்சோம்னா ஒரு பேரண்ட் வந்து ஸ்கிரீன் டைம் வந்துட்டு கண்டிப்பா அவங்க ரெகுலேட் பண்ணி ஆகணும். என்னதான் நம்ம குழந்தைங்களுக்கு யாரும் இப்ப போன் கொடுக்காதீங்க போன் பார்க்க சொல்லாதீங்கன்னா நம்ம இப்ப சொல்ல போறது இல்ல, அதே சமயத்துல நம்ம என்ன சொல்ல போறோம்னா அவங்களோட ஸ்கிரீன் டைமை வந்து கம்மி பண்ணுங்க, அவங்க என்ன பாக்குறாங்கன்னு நீங்க ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்ல போறோம். அதே சமயத்துல நம்ம எப்படி ஸ்கிரீன் டைமை கம்மி பண்றது, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம அவங்களுக்கு கிரியேட்டிவா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சொல்லி கொடுக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸ் ஆகவோ இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள இருக்கிற டேலண்ட கொண்டு வர மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், இல்லைன்னா புக்ஸ் படிக்க வைக்கலாம், நிறைய வெளிய இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம், நிறைய நம்ம அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்துட்டு அதிகமா இன்வால்வ் பண்ண வைக்கலாம்.
4: எம்ஓபி வைணவ கல்லூரி மாணவிகள் ரொம்ப அழகாவே இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் சோசியல் மீடியா அண்ட் மாஸ் மீடியாவை பத்தி அவங்களோட கருத்துக்களை நம்ம கிட்ட சொன்னாங்க. நேர்கள் அங்கே உங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். அதே மாதிரி எல்லா கருத்துக்களையும் நாங்க இதுல சொல்லிட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. சோ நான் இன்னொரு இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் ஆர்ஜே தாரிணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: आप राय।
1: அக்கா எனக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் அப்புறம் ஒரு ப்ளூபெரி டோனட் போதும். அது வாணி நீயா?
2: லதா.
1: ஹாய் வாணி, எப்படி இருக்கே? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
2: ஆமால, லாஸ்ட் டைம் நம்ம ஸ்கூல்ல பார்த்தது.
1: ஆமாடி, இப்ப பாரு, நீ இந்த கேஃபேல என்ன பண்ற?
2: நான் இங்க வெயிட்ரஸா வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: அப்படியா? கடவுளே, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கே, நீ எப்படி மேனேஜ் பண்ற இங்க?
2: அப்படி எந்த கஷ்டமே இங்க இல்லையே, எனக்கு இங்க ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது.
1: ஆனாலே வாணி, எனக்கு உன் பார்த்தாலே பாவமா இருக்கும். இந்த வேலை சரியில்லைம்மா, இது யாருக்குமே செட் ஆகாது. என்ன பாரு, நான் ஒரு பெரிய யூஎஸ் கம்பெனியோட சிஇஓயா இருக்கேன், இங்க நீ ஒரு வெயிட்ரஸ் வேலை பண்ற பாத்துக்கதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு இந்த வேலை அசிங்கமா இல்லையா?
2: இல்ல லதா, இங்கதான் நீ தப்பு பண்ற. எனக்கு இந்த வேலைனால எந்த கஷ்டமும் இல்ல. உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் ரொம்ப தப்பா இருக்கு. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாத்தக்கூடாது. அப்படி பண்ணாத எந்த தொழிலும் நல்ல தொழில் தான். எனக்கு இந்த ஒர்க் ரொம்ப மன நிம்மதியா இருக்கு.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: up, right?
1: You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. வணக்கம். இது வினோத் சந்தர். நான் இசையமைப்பாளர் சந்திரபோஸுடைய மகன். இன்னைக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லலாம்னு வந்திருக்கேன். இசையமைப்பாளருடைய மகன்றதுனால இசையை பற்றியே பேசலான்னு. இப்போ இந்த காலத்து இசை எல்லாமே ரொம்ப நல்ல நவீன டெக்னாலஜி வச்சுட்டு நல்ல வெஸ்டர்ன் கல்ச்சரை பேஸ் பண்ணி நிறைய இசைகள் வருது. ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ குழந்தைங்களாம் நிறைய இசையை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு 2 வயசு 3 வயசுலேருந்து குழந்தைங்க வந்து எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்கறது, ஃபுல்லாகவே சன் மியூசிக் இந்த மாதிரி பல பல வானொலிகள் இந்த மாதிரி நிறைய இதில் பாட்டுகள்லாம் கேட்குறாங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் என்னன்னா, கொஞ்சம் நல்ல கருத்துள்ள பாடல்கள்லாம் சின்ன வயசுலேருந்து கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஒரே ஒரு சோஷியல் மெசேஜ் தான் எனக்கு வேணும். ஏன்னா இப்போ எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இருக்கே தவிர லிரிக்ஸ் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்காகவே நானும் என் நண்பர்களும் அப்பாவுடைய இதை விட வேணாம்னு சொல்லிட்டு நானும் என் நண்பர்களும் சேர்ந்து சூச்சு டிவின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கான பாடல்கள். அதில் வந்து இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மற்றவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல இன்ஸ்பைரிங்காக இருந்து பெரிய லெவல் வரத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, அப்புறமா வந்து ஒரு தப்புலேருந்து திருந்தி அடுத்த தடவை அந்த தப்பு பண்ணாமல் இருக்க எப்படி நம்ம கற்றுக்கிறது, இந்த மாதிரி நல்ல வேல்யூஸ் இருக்கிற பாட்டுகளாக நாங்கள் எழுதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சினிமாவிலையும் இந்த மாதிரி பாடல்கள் நிறையா வந்ததுன்னா பார்க்குற இள வயது குழந்தைகளுக்கு வந்து நல்ல இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா இந்த நாட்டில் நடக்கிற பல ராங்கான விஷயங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல, இவங்க சின்னவங்க தான் நாளைக்கு நாட்டை ஆள போகிறாங்க, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நல்ல எண்ணத்தை விதைக்கிறது தான் நாங்கள் பிளான் பண்ணி சூச்சி டிவியில் பண்ணுறோம். அதே மாதிரி சினிமாலையும் அந்த மாதிரி அதர் மீடியாலையும் அந்த மாதிரி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன். நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே தீபஸ்ரீ. லைஃப் அப்படியே மெக்கானிக்கலா போயிட்டு இருக்கப்போ, என்னடா இப்படி போரா ஒரே மாதிரி போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, டிங் டிங் ஒரு மெசேஜ் சவுண்ட். என்னடான்னு பார்த்தா, ஹலோ மிஸ் தீபஸ்ரீ, உங்கள் கல்லூரி உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு மெசேஜ். என்ன விஷயம்னா, காலேஜ்ல, அதாவது என்னோட யூஜி படிச்ச காலேஜ்ல 25th இயர் அலுமினி மீட் செலிப்ரேஷன். எல்லா அலுமினிஸும் இன்வைட் பண்ணிருக்காங்க. அப்படியே எனக்கு ஒரே ஜாலி தான். பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம், நிறைய நிறைய மெமரிஸ், அந்த பில்டிங்கில் பண்ண சேட்டைகள், வாழ்க்கையில் இல்லை வாழ்க்கையே கற்றுக் கொடுத்த அந்த காலேஜ், இக்கச்சக்க எமோஷன்ஸ், அது ஒரு செம்ம ஃபீலுங்க. அப்படியே ஓடி போய் இதை எங்கள் அம்மா கிட்ட சொல்ல, அவங்க உடனே அவங்க காலேஜ் அலுமினி ஃபங்க்ஷனில் நடந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டதுலேருந்து ஒரு மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதான் உங்ககிட்ட சொல்லான்னு ஓடி வந்துட்டேன். ஒன்ஸ் அகைன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம், நமது பெருமை, வித் மீ ஆர்ஜே தீபஸ்ரீ. அந்த கதைக்காக தான் நான் அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும். இதுக்கு மேல வெயிட் பண்ண போறது இல்ல, சொல்றேன், கேளுங்க. அதாவது இதுவுமே சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் தான். அதான் எனக்கும் இதுக்கு இருக்க ஒரே ஒற்றுமை. மொத்த காலேஜும் கலர்ஃபுல்லா அப்படியே ஜொலிக்குது. மின்மணி பூச்சி மாதிரி எல்லா பக்கமும் எரிஞ்ச நிற விளக்குகள், பலூன், கலர் கோலோன்னு ஒரே கொண்டாட்டம். ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் அந்த நட்சத்திரத்தை கே டஃப் கொடுக்கற மாதிரி அவங்கவங்க துறையில ஜொலித்துக் கொண்டிருக்கும் அந்த காலேஜோட முன்னாள் மாணவர்கள். சுத்தி ஒரே சிரிப்பு சத்தம், இந்த பக்கம் ஆனந்த கண்ணீர்னு செலிப்ரேஷன்ல எமோஷன் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கு. ஒரு 2 மணி நேரம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போக, எல்லாரும் அப்படியே அவங்கவுங்க வாழ்க்கை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி தன்னோட வாழ்க்கையில முதல் படிக்கல ஏறி இருக்காங்க. சிலர் கனவுல அடைஞ்சிருக்காங்க, சிலர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே தான் செய்யற வேலையில தன்னோட முயற்சியால பெருமைதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கான்வர்சேஷன் ஸ்லோ டவுன் ஆக, அங்க இருக்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே கம்ப்ளைண்ட் தாங்க, ஸ்ட்ரெஸ், பிரஷர், மெக்கானிக்கல் லைஃப். இது எல்லாத்தையும் ஓரமா நின்று கேட்டுட்டு இருந்த ப்ரொஃபசர் உடனே கிச்சனுக்கு போய் ஒரு பெரிய பாத்திரத்துல காஃபியும் அதோட சேர்த்து வகை வகையா கப்பும் எடுத்துட்டு வந்தாரு. அதுல கோல்டு, சில்வர், எவசில்வர், கிளாஸ்னு வகை வகையா நிறைய இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரே டயர்ட், ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. கரெக்டா அவரும் சரி வாங்க ஸ்நாக்ஸ் டைம்னு கூப்பிட்டு நீங்களே கப்பும் காஃபியும் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. முதல்ல வந்த எல்லாரும் கோல்டு சில்வர்னு எடுக்க, பின்னாடி இருக்கிறவங்க எவசில்வர் கிளாஸ்னு எடுத்தாங்களாம். அதுக்கும் கீழே கம்மி காஸ்ட்ல இருக்க கப்ஸ் யாருமே எடுக்கல. எல்லாரும் காஃபி குடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபசர் ஸ்டேஜ்ல ஏறி, உங்க கையில இருக்க கப்பை எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணாங்களாம். என்ன சொன்னாருன்னு சொல்றேன், கேளுங்க. எல்லாருமே வெரி பெஸ்ட்டை தான் வேணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பெஸ்ட். இங்க யாருக்குமே லீஸ்ட் தேவைப்படல. இது நேச்சுரலா எல்லாரும் பண்றதுதான். ஆனா இதுதான் நீங்க இவ்வளவு நேரம் பேசின ஸ்ட்ரெஸ், பிரஷர் எல்லாமே. எந்த கப்ல சாப்பிடுறோமோ அதனால காஃபியோட குவாலிட்டி மாற போறது இல்ல. விலை குறைவான கப்ல சாப்பிட்டாலும் காஃபியோட டேஸ்ட் அதே தான். உங்களுக்கு டயர்ட்னால தேவைப்பட்டது ஒரு நல்ல காஃபி, ஆனா நீங்க தேடி போனதோ நல்ல கப்ப. அதுக்குதான் எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க. உள்ள இருக்கிற உங்களுக்கு தேவைப்படுற காஃபிக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே உங்க கப்பை எடுக்கிறத விட அடுத்தவங்க கையில என்ன கப்பு இருக்குன்னு தான் பாத்துட்டு இருந்தீங்க. உங்களோடத விட அது காஸ்ட்லினா, ச்சே அதை நம்ம எடுத்துருக்கலாம்னு ஒரு வருத்தம் வேற. அதே சமயம் உங்களத விட கம்மி காஸ்ட்னா, அப்பாடா நம்ம இதை எடுத்துட்டோம்னு பெருமை, சந்தோஷம். இவ்வளவுதாங்க வாழ்க்கையிலயும். இந்த காஃபி தான் நம்ம விரும்புற விஷயம், அந்த கப்பு தான் பணம், பதவி, அந்தஸ்து. நமக்கு எது தேவையோ, நம்ம எதை தேடி போறோமோ, நம்ம அதை மறந்துட்டு அடுத்தவங்க விட பெட்டரா இருக்கோமான்னு பாக்க ஆரம்பிச்சிடும். கப்பு மேல நம்ம செலுத்துற எக்ஸஸ் கான்சென்ட்ரேஷனால காஃபியோட நல்ல டேஸ்ட் கூட மறந்துடுறோம். சந்தோஷமா வாழுற எல்லாரும் எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கிறது இல்லைங்க. நமக்கு பிடிச்சதை தேடி போனா, நமக்கு தேவையானது நோக்கி போனா, அது கண்டிப்பா கிடைக்கும். அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சன், திருப்தி தான் முக்கியம். ஆசைப்பட்டு போராடி ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதுக்கு குறுக்க பேராசை வந்துடுச்சுன்னா ஆசையில அடையிற ருசி கூட மறந்துடும் அப்படின்னு சொன்னாருங்க. என்ன கதை இல்லங்க, எனக்கு எங்க அம்மா சொன்ன மத்த செலிப்ரேஷன், எமோஷன் எல்லாமே மறந்துடுச்சு. இவ்வளவு பெரிய கருத்து, இவ்வளவு அழகா ஒரு காஃபி ஒரு கப்பை வச்சு முடிச்சிட்டாரு. வாழ்க்கை அனுபவம் நமக்கு சொல்லி கொடுக்கற பாடமே தனி தாங்க. அவர் அனுபவம் தான் இப்படி அவரை பேச வச்சிருக்கு. இதனால என்ன சொல்ல வரோம்னா, வாழ்க்கைய எளிமையா வாழுங்க, கருணையோட வாழுங்க, சாட்டிஸ்பாக்சனோட இருங்க, வாழ்க்கை ஜாலியா சந்தோஷமா இருக்கும். அப்புறம் என்ன மக்களே, இன்னைக்கு நீங்க கேட்ட கதை பிடிச்சிருந்ததா? நான் எங்க காலேஜ் அலுமினி மீட்டுக்கு போயிட்டு வந்து அங்க நடக்கிற கதையும் சொல்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஜே தீபஸ்ரீ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

ஹலோ, நமஸ்தே, நமஸ்கார், வணக்கம், வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் RJ தீபஸ்ரீ. நம்ம போன ப்ரோக்ராம்ல நான் அலுமினிமிட் போயிட்டு வந்துட்டு கதை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி தாங்க, சூப்பரா இருந்துச்சு. அப்படியே கலகலன்னு கலாட்டாதான். இதுல இருந்து சொல்ற அளவுக்கு கதையெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ் கோவிட் பேட்ச்னு எல்லாருக்கும் தெரியும். காலேஜ் முடிஞ்சு கூட எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணவே முடியல. சர்டிபிகேட்லாம் கூட தனித்தனியா தான் போய் வாங்கினோம். எங்க கிளாஸ்ல சூப்பரா படிக்கிற பொண்ணு இருந்தாங்க. அவளுக்கு ஒரு பெரிய கம்பெனில ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அதுக்காக தான் படிச்சா, ரொம்ப கடினமா உழைச்சா. அவ நினைச்ச மாதிரி அந்த கம்பெனில வேலையும் கிடைச்சது. ஆனா இந்த கோவிட் பீரியட்னால எக்ஸ்ட்ராவா யாரையும் வேலை கெடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க போல. வேலை கிடைச்ச வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அப்புறம் ரொம்ப பேசிக்கல. மீட்ல எங்க அந்த பொண்ணை காணும்னு கேட்டப்போதாங்க தெரிஞ்சது, அவன் அந்த ஜாப் கிடைக்கலன்னு மென்டலா டிப்ரெஸ் ஆகி டெய்லியும் அதே யோசிச்சு யோசிச்சு சைக்கலாஜிக்கலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்கா போல. அப்புறம் அவளை தெரப்பி சென்டர்லாம் கூட்டு போய் ஒரு வழியே ஆகிடுச்சான். இதை கேட்டோன்னு எனக்கு செம்ம ஷாக்கு. இவ்வளவு பாவம் இல்ல ஃபேமிலியில எல்லாரும். பசங்க ஆசைப்படுறாங்கன்னு எல்லாம் செய்யறாங்க, கடன் வாங்கியாச்சு பணம் கட்டுறாங்க. ஆனா அந்த பசங்க ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படிங்கிற உடனே இப்படிலாம் பண்ணா பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு கஷ்டம். இங்க ஜெயிக்கிறதுக்கு வயசெல்லாம் கணக்கு இல்லைங்க. இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு ஜெயிக்க போறோம். இதை கேட்டோன்னே எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்தது. எங்க ஸ்கூல்ல 2003 முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் சார் வந்திருந்தாரு. அப்போ அவர் பிரசிடென்ட் பீரியட் வேற. எங்க ஸ்கூலோட ஒரு மெம்பர் MIT காலேஜ்ல அவரோட ப்ரொஃபஸரா இருந்தாரு. அவர் கேட்டதுக்காக இவரும் உடனே வந்தாரு. அங்க அந்த வருஷம் போர்டு எக்ஸாம் எழுதுற பசங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவரும் சரி இந்த பசங்களை அட்ரஸ் பண்றேன்னு சொன்னப்போ அதுல இருந்து ஒரு பொண்ணு, நீங்க ஏன் சார் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்க அவர் ஒரு கதை சொன்னாரு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே பறக்கணும்னு ஆசை, பைலட் ஆகணும்னு ஆசை. என்னால அண்டர் கிராஜுவேட்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க முடியல. எனக்கு இருந்த வசதிக்கு காசு கொடுத்தும் படிக்க முடியாது. அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல பிசிக்ஸ் படிச்சுட்டு, ஆனா ஆசைப்பட்டதை விட முடியுமா? விடாம நல்ல ஸ்கோர் பண்ணி மாஸ்டர்ஸ்ல போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு சென்னை வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சேன். அதுக்கப்புறம் நான் நினைச்ச ஃபைட்டர் பைலட்டா என்னால் ஆக முடியல. அந்த சீட்டுக்கு 8 பேர் தான் அலவுட். நான் முடிச்சதோ 9th. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட், சயின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு DRDO-லயும் ISRO-லயும் வேலை பார்த்தேன். இதாங்க அவர் சொன்ன கதை. வாழ்க்கை எப்பவும் நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்கும். நம்ம தான் அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதை தேடி போகணும். இங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அதை தான் சொல்றேன். நீங்க ஆசைப்பட்டதை படிக்க முடியலன்னா மனசு உடைஞ்சு போகாதீங்க. எப்பயும் அடுத்து நமக்காக என்ன காத்திட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதையும் சொன்னாருங்க. இந்த கதையை நான் ஏன் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, இப்ப அவர் சொன்ன இந்த கடைசி 3 லைன் தான், நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கு எப்பவுமே தெரியாது. JK Rowling அப்படிங்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தன்னோட வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சப்போ, அவ்வளவுதான் லைஃப்ல நினைச்சிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இருந்தப்போ அவங்க மைண்ட சடனா வந்த ஸ்டோரி தான் ஹாரி பாட்டர். அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் புக் பண்ண சாதனைகளை சொல்லவா வேணும். யுவராஜ் சிங், அதாவது நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்,

கேன்சர் வந்தும் கிரிக்கெட் விளையாடினார். இன்னைக்கு மாதிரிலாம் இல்லைங்க, அன்னைக்கு கேன்சர் அப்படிங்கிறது கியூர் பண்ணுறதே ரொம்ப ரேர். ஆனால் அவர் கியூர் பண்ணிட்டு வந்து திரும்பவும் வந்து கிரிக்கெட் ஆடினார்ல, அதுதாங்க, அதுதான் வில் பவர். தன்னோட ஸ்கூல் லைஃப்ல ஃபெயிலியரா இருந்த எடிசன் அண்ட் ராமானுஜம் தான் இன்னைக்கு உலகத்தோட தலை சிறந்த விஞ்ஞானி மற்றும் கணித மேதை. நமக்கு வாழ்க்கை எங்க எப்படி கொண்டு போகும்னே தெரியாதுங்க. ஹென்ரி ஃபோர்ட் அவர் வாழ்க்கையில முதல் கார் மாடல் உருவாக்கினது 45 வயசுல. ஹார்லக்ஸ் லேண்டர் அதாவது KFC பிசினஸோட ஓனர் அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது 62 வயசுல. தோல்விகளுக்கு ரெண்டு பக்கம் தள்ளி தாங்க வெற்றிகள் இருக்கு. ஆனா அந்த வெற்றிகளை ரசிக்க நம்ம அந்த பக்கம் வரைக்கும் பயணிக்கணும். அதுக்கு முன்னாடியே புத்தகத்தை மூடி வச்சா எப்படி? இதை பத்தி யோசிங்க மக்களே. எந்த ஒரு விஷயத்தினாலையும் வாழ்க்கை முடிஞ்சிடாது. இந்த வாழ்க்கை புத்தகத்தை கவிதை புத்தகம் போல் நேசிச்சு கடைசி பக்கம் வரைக்கும் வாசிப்பாயாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் RJ தீபஸ்ரீ.

0: அக்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், நான் கிளம்பட்டுமா? என்னாச்சுக்கா, ஏதாச்சும் பிரச்சனையா?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரேகா, உன்கிட்ட ஒரு ஸ்கீம் பத்தி சொல்லணும் உன் குழந்தைங்களுக்காக.
0: என்ன ஸ்கீம்க்கா அது?
1: அந்த ஸ்கீம் பேரு செல்வ மகள் திட்டம். அது என்னன்னா, நீ அந்த திட்டத்தின்படி ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சமா 1000 ரூபாய் செலுத்தலாம். உன் வீட்டுக்கிட்ட இருக்க கவர்மெண்ட் போஸ்ட் ஆபீஸ் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் பேங்க்ல இந்த பணத்தை போய் கட்டலாம்.
0: சரிக்கா, ஆனா நீங்க குழந்தைகளுக்காக தானே சொன்னீங்க?
1: அதுதான் ரேகா, உன்னோட குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் 10 வயசு ஆகலல்ல. அப்போ நீ இந்த ஸ்கீம் இப்பவே உன் ரெண்டு பசங்களுக்கு அப்ளை பண்ணு. அதாவது 10 வயசு கீழே இருக்க உன் பொண்ணோ அப்படி இல்லைனா உன் பையனுக்கும் இந்த ஸ்கீமை நீ அப்ளை பண்ணலாம். இந்த பணத்தை நீ 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் உன் பசங்களோட எதிர்காலத்துக்காக நீ எடுத்துக்கலாம். நீ ஒரு மாசத்துக்கு 250 ரூபாய் செலுத்தினாலே போதும், அந்த பணம் உனக்கு வட்டியோடவே கிடைக்கும் ரேகா.
0: என்னக்கா சொல்றீங்க, இத பத்தி ஒரு தகவலும் இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லையே.
1: இந்த ஸ்கீம் 2015 கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. நிறைய பேரு அவங்க குழந்தைகளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அவங்க பிள்ளைங்களோட ஃபியூச்சருக்காக. எனக்கு இந்த ஸ்கீம் பத்தி முன்னாடி தெரிஞ்சிருந்தா என் பசங்களுக்கும் நான் இதை அப்ளை பண்ணி வச்சிருந்திருப்பேன்.
0: ஓ அப்படியாக்கா, சரி நான் இன்னைக்கே போய் போஸ்ட் ஆபீஸ்ல செல்வ மகள் திட்டத்தை என் பசங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன்.
1: நேயர்களே, நீங்க இந்த பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட கேட்டுட்டு மட்டும் இருக்காதீங்க. தயவு செய்து இந்த ஸ்கீமை பத்தி எல்லாருக்கும் சொல்லுங்க. அவங்க குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது

0: Hi, sir. So, how do you feel about coming to MOP?
1: Okay. Hi, my name is RJ Syed. I work for Fever 91.9 FM, the Bollywood superstar. So, MOP, let me tell you a story about MOP, okay? MOP is one of the most super coolest women colleges in Chennai. My own sister studied in MOP. My cousin's sister studied in MOP. It's like my khandan literally studies in MOP. So, MOP has always been that thing for me where it's like, you know, that connection. Like that kind of connection. So coming here inside MOP as one of the guests for a lecture is kind of honorable thingy. And it's an amazing college. I mean, you people make it amazing. I mean, college is just filled with buildings and stuff like that, but the students and the management who are inside, you guys make it amazing.
0: Thank you so much, sir. We are honored to have you. And what do you feel about cyber safety? How important is it to you?
1: Okay, cyber safety is one of the thing that, you know, in the world of internet where everyone wakes up seeing their phone, that's the first thing they do. They do not even stare at their partners or go say namaskar or namaste to their parents. The first thing everyone does when they wake up is open their phones. So that's basically the cyberspace. And places like Facebook, Twitter, Instagram, Snapchat, WhatsApp, they might be a very fun place, but at the same time, there are risks for, you know, potential, quite a lot of risk. And responsible people will get out easily, but there are a few people who get stuck, unfortunately, so it's hard for them. So I think cyber safety is very, very important. Since bachpan se lekar, when you grow up, I think it's very important to be knowledgeable. You cannot tell them, you cannot stop them from talking to someone on WhatsApp or, you know, stalking someone on Tinder, but all you can do is make them responsible so that they kind of do not, you know, cross the line.
0: Yeah.
1: So
0: thank you, sir. Thank you so much.
1: You're listening to MOP Community Radio 107.8. My name is RJ Syed, and a message to all you youngsters, all you beautiful looking soup girls out there. When you're on the internet, make sure you're safe and you're responsible and don't be too naughty on the internet. Yeah, that's me, RJ Syed.
2: Neenga ketittirukkaradhu madavidai aarogyame mangain aarogyathin mudal padi. With me, RJ Harini, only on MOP CRS 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
3: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பெண்கள் அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனா அவங்க ஹெல்த்னு வரும்போது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லையோன்னு தோணுது. இன்னைக்கு அவங்கள மாதிரி பெண்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா பெண்களுக்கும் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் சுத்தி இருக்கிற மித்ஸ் டாபூஸ் பத்தி கிளாரிட்டி கொடுக்க நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க டாக்டர் அபிநயா. அவங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல 20 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் 13 வருஷமா கைனகாலஜி பிராக்டிஸ் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியில பிரத்யேகமா பெண்களுக்காக மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றின விழிப்புணர்வு கொடுக்க வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் லேடிஸ் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் வர்றப்போ அவ்வளோ கவனம் கொடுக்கறது இல்லையோன்னு தோணுது. ஸோ இப்ப லேடிஸ்க்கு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் எவ்வளோ முக்கியம்னு கொஞ்சம் சொல்லுங்க.
4: மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனி விமன் அவங்களோட லைஃப் டைம்ல from 13 or 14 years onwards avangalukku menses start agudhu and 45 50 years varaikkum irukku. So majority of their lifetime avangalukku menses abindra oru idu nadakka pogudhu abindrappo and the menstrual hygiene and private part hygiene is very very important. So what is menstrual hygiene, adoda importance yen abdin paathona, see it's a very sensitive part, private part abdinalum andha edam hygienic ah illa abdina white discharge, infection, ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் ஃபியூச்சர்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் ஒரு அடலசன் கேர்ள், அதாவது 13 அந்த பியூபர்ட்டி ப்ரீ பியூபர்ட்டி ஏஜ்லயே அடல்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பேச போறது அம்மா தான். ஸோ அம்மாங்க அவங்க குழந்தைங்க கிட்ட பேசுறோம். இஃப் தே ஆர் நாட் கம்ஃபர்டபிள் ஆர் அவங்களுக்கு அது தெரியலைன்னா ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட மென்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது பியூபர்ட்டிக்கு முன்னாடியே கூட்டிட்டு போய் அப்படின்னா என்ன அதோட பிளஸ் மைனஸ் என்னன்னு எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற அவேர்னஸ் கொடுக்கணும். அப்பதான் அவங்களால த்ரூ அவுட் த லைஃப் அதை பார்த்துக்க முடியும். சிம்பிளி என்ன அப்படின்னா அந்த இடம் கிளீனா இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா கிளியர் கிளீன் சானிடரி பேட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த காலத்துல க்ளோத்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப அதெல்லாம் ரிஃபைன் ஆகி இப்ப சானிடரி பேட் டாம்பூன்ஸ் அண்ட் கப்ஸ் வந்துருச்சு. அதை பத்தின டீட்டெயில்ஸ் இனிமே பார்ப்போம். பட் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்ல பேடோ இல்ல டாம்பூனோ வாட் எவர் இட் இஸ், ஃபர்ஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸ் வென் த ஃப்ளோ இஸ் ஹெவி யூ ஹாவ் டு கம்பல்சரி சேஞ்ச் த பேட் எவ்ரி 4 to 6 hours. எவ்ரி 4 to 6 hours ஒன்ஸ். நீங்க ஒர்க்கிங் விமனா இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், யூ ஹாவ் டு சேஞ்ச் த பேட். அண்ட் நைட் டைம்ல ப்ராபப்ளி 8 to 12 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்சே பண்ணாம 24 hours அது மாத்தாம சுத்துறது எனக்கு மைல்டு ஃப்ளோ, ஸ்கேண்டி ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த மாதிரியான ஃப்ளோவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸ் 4 to 6 hours, அண்ட் நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸ் ப்ராபப்ளி 6 to 8 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிடுறது பெட்டர்.
3: இப்போ மென்ஸ்ட்ருவேஷன் அதை சுத்தி நிறைய விஷயங்கள்ல ஓபனா பேசுறது கிடையாது, அதை சுத்தி நிறைய மித்ஸ் டாபூஸ் எல்லாம் இருக்கு. சோ அதை பத்தி கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்க முடியுமா?
4: எஸ், அந்த காலத்துல டு பி ஃபிராங்க் வித் யூ, ஒரு 15-20 இயர்ஸ் பிஃபோர் மென்சஸ் பீரியட்ஸ் பியூபர்ட்டி இதெல்லாம் ஒரு மித்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. பாய்ஸ் கேர்ள்ஸ் ஃபாதர் பிரதர் எவ்ரிபடி, ஈவன் அந்த பேடு கூட நம்ம ஃபார்மசியில போய் அண்ணாவோ அப்பாவோ வாங்குற அளவுக்கு வந்தாச்சு. இட் இஸ் நாட் வெரி bad like before, but still adha pathina oru oru koocham oru oru oru oru myth appadina sollalam irukku. adukku enna panna mudiyum, andha kulikkanuma, andha kulichitta dhaan hygiene ah poganum, adella andha mari nariya oru oru variety of thoughts irukku regarding menstrual cycle and idu. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. குளிக்கணும்னு அந்த காலத்துல சொன்னதெல்லாம் கூட ஒரு பர்சனல் ஹைஜீன் விஷயத்துக்காக தான் சொன்னாங்க. 3 days தனியா இருக்கணும், தனி ரூம்ல இருக்கணும், பிளேட்ஸ் டம்ளர்ஸ் எல்லாம் தொடக்கூடாது. அதோட சயின்ஸ் பிஹைண்ட் இட் வாஸ் இன் தோஸ் டேஸ் உமன் ஆர் ஈக்குவலி ஒர்க்கிங் ஹார்ட், மேனுவல் லேபர் நிறைய இருந்தது. இப்ப வேணா ஒர்க்கிங் விமன் அஃபீஷியல் ஒர்க் இருக்கு, அந்த காலத்துல மேனுவல் லேபர் நிறைய இருந்தது. அவங்களுக்குன்னு ஒரு டைம், அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட் இருக்கணும் மந்த்லி 2-3 days. அதுக்காக வந்த கான்செப்ட் தான் தனி ரூம் தனி பிளேட்டு, அதை சொன்னாதான் அப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்றதை தவிர மற்றபடி அதுல எந்த டேபுவும் இல்லை. எந்த குளிக்கணும் உடனே தலை குளி, மிட் ஆஃப் த நைட்ல பீரியட்ஸ் வந்தா கூட தலை குளிக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம். அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியமும் இல்லை.
3: ஸோ இப்போ மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அதை ஃபாலோ பண்ணலைன்னா அதோட பின் விளைவுகள், அதாவது மென்ஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் டிசீசஸ் என்ன?
4: அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ஆர் பிரைவேட் பார்ட்டை நம்ம கிளீனாக பார்த்துக்கல அப்படின்னா அதனால என்ன ஃபர்ஸ்ட் வரும் எல்லாருக்குமே தெரியும், ரேஷஸ் வரும். தைஸுக்கு நடுவுலலாம் ரேஷஸ், அது நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கப்போ இச்சிங் வந்ததுன்னா இச் கூட பண்ணிக்க முடியாது. இட் வில் பி அ வெரி எம்பாரசிங் சுச்சுவேஷன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த ரேஷஸ் வரும். அப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ், அது மைல்டாக இருக்கலாம். கொஞ்ச நாள் போக போக அதையும் இக்னோர் பண்ணிட்டோம்னா நான் ஸ்டாப்பாக ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், ஸ்மெல்லி டிஸ்சார்ஜ் வர ஆரம்பிக்கும். அப்புறம் வெஜைனா அந்த பிரைவேட் பார்ட் உள்ளாரெல்லாம் இச்சிங் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இதையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நான் 1 monthலயோ 1 yearலயோ நடக்கும்னு சொல்லல. அந்த அவேர்னஸ் இல்லாததுனால இதெல்லாம் காமன் தான் போல. ஒயிட் டிஸ்சார்ஜ் இஸ் ஓகே, இச்சிங் இஸ் ஓகே, இரிட்டேஷன் இஸ் ஓகேன்னு அதை நம்ம ரொம்ப கண்டுக்காம விட்டுட்டோம்னா இன் ஃபியூச்சர் லைக் 40, 45, 50ல ஈவன் யூ கேன் கெட் கேன்சர். கேன்சர்ன்றது வந்து பெரிய டயக்னோசிஸ், நான் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல வரல. ஸ்கின்ல கேன்சர் வரலாம், மவுத் ஆஃப் தி யூட்ரஸ்ல கேன்சர் வரலாம், சர்விக்கல் கேன்சர்ஸ் வரலாம். இதெல்லாம் வந்துட்டு மென்சஸ் பேடு நான் சரியா யூஸ் பண்ணாததுனாலயானா கிடையாது, அதுவும் ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். பிகாஸ் நான் ஸ்டாப் இரிட்டேஷன் டு எனி ஏரியா நமக்கு இருக்குன்னா அந்த இரிட்டேஷனை கோப் அப் பண்றதுக்கு நம்ம உடம்புல செல்ஸ் மல்டிப்ளை ஆகும் ஃபாஸ்டா. அது ஒரு லெவலுக்கு மீறி மல்டிப்ளை ஆகிறத தான் நம்ம கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ மைல்டு மாடரேட் சிவியர்னு இருக்கு. நான் சிவியர் ப்ராப்ளம்னு சொல்றது கேன்சர், உடனே எல்லாரும் பயப்பட வேண்டாம், அது லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் டயக்னோசிஸ் தான். அதை விட்டுட்டோம்னா அந்த ஸ்கின் பீல் ஆகிறது, அங்கே வந்து பெர்மனண்டாக அல்சரேஷன்ஸ் வர்றது, ஒயிட் டிஸ்சார்ஜ், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் நிறையா வரும் இஃப் யூ டோன்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்ஸ்ட்ரல் ஐ மீன் ப்ரைவேட் பார்ட்ஸ்.
3: ஸோ இப்போல்லாம் PCOS பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆஸ் அ மெடிக்கல் ப்ராக்டிஷனர் குட் யூ த்ரோ மோர் லைட் ஆன் தி சப்ஜெக்ட்? அது PCOS-னா என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்?
4: PCOD அண்ட் PCOS பேசணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கலாம். இட் இஸ் அ வெரி வெரி வெரி காமன் ப்ராப்ளம் அமாங் ஆல் த விமன். அண்ட் அது அடலசன்ட்லேயும் வரலாம், 20s, ஏர்லி 20s, லேட் 20s, ஏர்லி 30s, லேட் 30s, யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம். அப்படி இது ஆக்சுவலி PCOD-ன்றது வந்து கிளினிக்கல் டயக்னோசிஸ், அதாவது ஒரு பேஷண்ட் வரப்போ அவங்க சொல்கிற சிம்டம்ஸ், அவங்களோட ஹைட்டு வெயிட்டு, அவங்களோட ஃபிசிக் வச்சு டாக்டரே கண்டுபிடிக்க நினைக்கிற ஒரு டயக்னோசிஸ் தான். ஸ்கேன் டயக்னோசிஸ் எல்லாம் சப்போர்ட்டிவ் டயக்னோசிஸ். ஸோ ஹேவிங் செட் தட், எப்படி நாங்கள் பிசிஓடி டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த விமன் அந்த பொண்ணோட ஏஜுக்கு மீறின, அவங்களோட ஹைட்டுக்கு மீறின வெயிட் இருப்பாங்க, ஓவர் வெயிட் இருப்பாங்க, ஒபீசிட்டியில் இருப்பாங்க, ஹேர் ஃபால் ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க, ஆக்னி நிறைய வருதுன்னு சொல்லுவாங்க, கம்ப்ளெக்ஷன் சரியா இருக்காது, மீசை இருக்கும், தாடி இருக்கும், அப்நார்மல் பிளேசஸ்ல ஹேர் வரும், லைக் நிப்பில் சுத்தி ஹேர் வரும், வயிறுல ஹேர் வரும், மேல் பேட்டர்ன் பால்னஸ் இருக்கும், அதே மாதிரி மேல் பேட்டர்ன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹேர், கை கால எல்லாம் கொஞ்சம் அதிகமா ஹேர் வரும். இதெல்லாம் பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஃபார் பிசிஓடி. அதாவது ஒரு பொண்ணுக்கு அந்த மீசை தாடி இருந்தாவே ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கோ, இந்த பொண்ணுக்கு பிசிஓடி இருக்குமோன்றது பார்த்த உடனே மனசுல தோணிடும். நம்பர் டூ, அவங்க கிட்ட பேசுறப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் என்ன தான் டயட் பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் வெயிட் குறையிறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ ஃபேவரிங் டயக்னோசிஸ். ஸோ அப்படின்னா என்ன, அதுக்காக டயட் எக்ஸசைஸ் பண்ணாதீங்கன்றது அர்த்தம் கிடையாது. மற்றவங்க பண்றதை விட நீங்க கொஞ்சம் அதிகமா பண்ணணும், ஸ்ட்ரிக்டா பண்ணணும்ன்றது தான். ஸோ பிசிஓடின்றப்போ இந்த மாதிரி நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த ஆக்னி, தாடி மீசை வளர்றது, ட்ரங்கல் ஒபிசிட்டி, தொப்பை நிறைய போடுவாங்க, ஓவர் வெயிட், ஒபிசிட்டி. இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா யோசிச்சு பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், அண்ட் வெரி ரேர்லி தே கேன் ஆல்சோ சஃபர் ஃப்ரம் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை வரதுலையும் கஷ்டப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க கேட்க ஸ்கேரியா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான், பிசிஓடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். அது வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஸோ அது வந்துருச்சுன்றதுக்காக வருத்தப்படமோ இல்லை அது போயிடுச்சுன்றதுக்காக சந்தோஷப்படவோ வேண்டாம். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க ஒழுங்கான லைஃப்

0: ஸ்டைல் ஃபாலோ பண்ணீங்கன்னா லைக் டயட், எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஸ்லீப்பு, ப்ராப்பராக தண்ணியெல்லாம் குடிக்கிறீங்க, கரெக்டாக ஹைட்ரேஷன் பார்த்துக்கிறீங்க, இதெல்லாம் இருந்தாவே உங்களுக்கு வந்து பிசிஓடியை கண்ட்ரோலில் வைக்கலாம். த மோமெண்ட் யூ ரிலாக்ஸ், லைக் வீட்டில் ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், மேரேஜோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இருக்கலாம், இல்லை சேட் நியூஸ் லைக் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை யாராவது இறந்துடலாம், இந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலி நீங்கள் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறப்போ டயட் ஆகுது எக்ஸசைஸ் ஆகுது போங்கப்ப என்னால் முடியாதுன்னு நமக்கு ஒரு விரக்தி வரும்ல, அந்த டைம்ல இஃப் யூ டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் டயட் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் யுவர் லைஃப் ஸ்டைல், சரியா தூக்கம் இல்லை, சரியா இது இல்லை, அப்படி இருக்கப்போ கண்டிப்பா இர்ரெகுலர் பீரியட் வில் அகெயின் கம் பேக், பிசிஓடி வில் அகெயின் கம் பேக். ஹேவிங் செட் தட், இஃப் யூ ஃபாலோ அ ப்ராப்பர் டயட் அண்ட் ப்ராப்பர் எக்ஸாம் டைம்லயும் நான் 1 hour எக்ஸசைஸ் பண்ணுவேன், எக்ஸாம் டைம்லயும் நான் 10:30 to 6:30 தூங்கிடுவேன், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டெடிக்கேட்டடா நம்ம லைஃப் ஸ்டைல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா பிசிஓடி கேன் பி கெப்ட் அண்டர் கண்ட்ரோல் அண்ட் இட் வில் நாட் டிஸ்டர்ப் யூ. இதெல்லாம் பரவாயில்ல எனக்கு வரட்டுமே, 2-3 months பீரியட்ஸ் வரட்டுமே எப்போ அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ண பண்ண பண்ண, வென் யூ ஆர் அப்ரோச்சிங் 30s, குழந்தை வரதுல கஷ்டப்படுறப்போ அப்பவும் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கன்சீவ் ஆயிட்டேன்ல, அப்புறம் என்னன்னு இக்னோர் பண்ண பண்ண பிசிஓடிய சரியா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லைஃப் ஸ்டைல் மாத்திக்கலன்னா 35-40s ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், அந்த மாதிரி மேஜர் டயபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் ஓவர் வெயிட் அண்ட் ஒபீசிட்டி காம்ப்ளிகேட்டிங் டிசீசஸ் இதெல்லாம், ஸோ அதெல்லாம் வரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பிசிஓடிய பயப்படாதீங்க, பட் இக்னோர் பண்ணாதீங்க, யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல்.
1: ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஸோ பிஎம்எஸ் அதாவது ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன, அது ஏன் நடக்குது?
0: PMS, premenstrual syndrome, அப்படின்றது வந்து a woman goes through this before a week to 10 days. Like, ஒரு பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே அவங்களுக்கு இது ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட் ஹெட் ஏக்ஸ் வரும், இரிட்டபிலிட்டி, மூட் ஸ்விங்ஸு, தேவையில்லாததுக்கு கோவப்படுவோம், கத்துவோம், எரிச்சல் படுவோம், புசுக்குன்னு அழுதுருவாங்க, எதுக்கு சாதாரண விஷயத்துக்கு, அதாவது அதர்வைஸ் தே வில் பி போல்டு, பட் அந்த பிஎம்எஸ் அந்த 1 week 10 days டைமில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. பிஞ்ச் ஈட்டிங், அதாவது யாருக்கும் தெரியாமல் ஜங்க் ஃபுட்டை அப்படியே நிறைய சாப்பிட்றது, இப்போ என்ன நான் சாப்பிட்டேன் என்ன அப்படின்ற ஒரு கோபம் வரும் அவங்களுக்கு, அண்டு ஹெட் ஏக்ஸ் வரும், லேக் ஆஃப் ஸ்லீப், தூக்கம் சரியாக வராது, பிரெஸ்ட் பெயின் வரும், பிரெஸ்ட் டெண்டர்னஸ் இருக்கும், ப்ளோட்டிங் மாதிரி, அதாவது எதுவுமே சாப்பிட்டது சரிக்காத மாதிரி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக அன்ஈஸியாக இருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் வரணும்னு இல்லை, சில பேருக்கு வரும், அது ஏன்னா ஹார்மோன்ஸ்னால வருது. இது வந்து மைல்டாக இருக்கலாம், மாட்ரேட்டாக இருக்கலாம், சிவியராக இருக்கலாம். மைல்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூட தெரிஞ்சிருக்காது, ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பீங்க, அது நத்திங் டு வெரி ஆல்சோ. மாட்ரேட்ன்றது தான் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு ட்ரபிள்சமாக கூட இருக்கவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க நீ சரியில்லை, லெட் அஸ் கோ மீட் அ டாக்டர்னு. சிவியராக இருக்கவங்க வந்து வெளியில் காமிச்சிக்காம ஈவன் தி இட் கேன் காஸ் சூசைடல் டெண்டன்சி. ஸோ அந்த மாட்ரேட் ஃபேஸில் இருக்கிறப்பவே யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் சம்திங் விச் இஸ் பாதரிங் யூ. இது நான் நல்லா இல்லை, எனக்கு ரொம்ப மூட் ஸ்விங்ஸ், கரெக்டாக பீரியட்ஸ் ஆனால் நான் நல்லா ஆயிடுறேன், நல்ல ஹாப்பி கலகலான மூடு பாயிருது, அதுக்கு முன்னாடி நான் சஃபர் பண்றேன், ஸ்ட்ரகிள் பண்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செய்து டாக்டரை போய் பாருங்க, அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஹார்மோன்ஸ் தான் ரீசனா, அப்ப ஹார்மோன் டேப்லெட் கொடுத்தா எந்த டேப்லெட் சேஃப் உங்களுக்குன்றத ஹிஸ்டரியா டீடைல்டா கேட்டுட்டு நீங்க மெடிசன்லயே இதை மோஸ்ட் ஆஃப் த டைம் சரி பண்ணிடலாம். எடுத்த உடனே ஹார்மோன் டேப்லெட் கொடுக்க மாட்டோம், மல்டி விட்டமின், ஆன்டி ஆக்சிடன்ஸ், நேச்சுரல் சோர்சஸ் சரி அப்படின்னு சொன்னனால சொல்லிடுறேன். நேச்சுரல் சோர்சஸ் இந்த பிஎம்எஸ் பண்றதுக்கு கோப் அப் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும், அண்ட் அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃபெனுக்ரிக் சீட்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் நிறைய கிடைக்குது எல்லாருக்குமே, பம்ப்கின் சீட்ஸ், ஸோ சாலட்ல அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அண்டு தண்ணி குடிக்கிறது சொன்னேன். அப்புறம் அந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், லைக் நீர் சத்து அதிகமான வெஜிடபிள்ஸ், லைக் மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, சொரக்காய், பூசணி, பொடலங்காய், அந்த மாதிரி கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸை சாப்பிட்டிங்கனால நேச்சுரலாக இதை கொஞ்சம் கோப் அப் பண்ண முடியும். பியாண்ட் யுவர் கண்ட்ரோல் அது போயிடுச்சு அப்படின்னா அந்த தூக்கத்தை மிஸ் பண்ணவே கூடாது, லைக் ப்ராஜெக்ட் இருக்குது, நைட் ஷோ போகலாம், ஏதோ அப்படின்னு அன்னெசரியாக நீங்கள் தூக்கத்தை அவாய்ட் பண்ணாமல் டைமுக்கு தூங்கி டைமுக்கு எந்திரிங்க அட்லீஸ்ட் டூரிங் தட் டைம். இதெல்லாம் பண்ணிட்டும் உங்களால் முடியல, கோப் அப் பண்ண முடியல அப்படின்னா தயவுசெய்து டாக்டரை பார்த்து அதை சால்வ் பண்ணுறது பெட்டர்.
1: தேங்க்யூ டாக்டர். ஸோ இப்போ முன்னாடி ஜென்ரேஷன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கேர்ள்ஸ் சின்ன வயசுலேயே வயசுக்கு வர்றது நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். இது நார்மலா? இதுக்கு என்ன ரீசன்?
0: ஆக்சுவலாக ஐடியல் ஏஜ் ஃபார் பியூபர்ட்டி, அதாவது வயசுக்கு வரத்துக்கு கரெக்டான ஏஜ் என்னன்னு பார்த்தோன்னா 12 to 16 இயர்ஸ். 12 to 16 இயர்ஸில் தான் ஏஜ் அட்டன் பண்ணணும் அக்கார்டிங் டு அவர் பயாலஜி. நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் ரீசன்ட் பாஸ்ட், அதாவது ஈஸியாக சொல்ல போனோம்னா ஒரு 5 to 10 இயர்ஸில் பார்த்தோம்னா 8 to 12 இயர்ஸ்லேயே பியூபர்ட்டி, அதாவது ஏஜ் ஆஃப் ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி ரொம்ப சின்ன வயசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த காலம்னு நான் சொல்கிறது அகெயின் 20-25 இயர்ஸ் பேக் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருந்தது அமாங் ஸ்கூல் கிட்ஸ். இந்த செல்ஃபோன் அண்ட் அந்த லேப்டாப் அது வந்து ஆரம்பிச்சதுக்கு டிவியெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் கிட்ஸ் ஆர் இன்சைட் த ஹவுஸ். இது 20 இயர்ஸ் பிஃபோர் 2000s பார்த்தோம்னா விளையாடுவாங்க, வெளியில் போய் விளையாடுவாங்க, நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது. இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு, ப்ளஸ் சேஃப்டி வேற இப்போ இல்லை, வெளியில் அனுப்ப பயப்படுறாங்க. ஸோ அது ஒரு ரீசன். ரெண்டாவது ஜங்க் ஃபுட் நிறைய இப்போ எல்லாருக்குமே பர்கர் பீட்சான்றது வந்து தெரிஞ்ச விஷயம். அப்போல்லாம் அது ரொம்ப ரேர் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு பிஃபோர் 20-25 இயர்ஸ். பட் இப்போல்லாம் எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே கிடைக்கிற ஜங்க் ஃபுட் அவைலபிலிட்டி அதிகமாயிடுச்சு. கன்சம்ஷன் ஆஃப் மீட் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சிக்கன் அந்த அப்போ அகெயின் அந்த 20-25 இயர்ஸ் பேக்லாம் வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 டேஸ் ஒன்ஸ் தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் ரெகுலராக வீக்லி 2x or 3x நான்வெஜ் சாப்பிட்றாங்க, ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் தான் ரீசன் ஃபார் அவர் ஹார்மோன் இம்பேலன்ஸ். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் நம்ம அவ்வளோ சீக்கிரமாகவே எக்ஸ்போஸ் ஆகிடுறோம் ஏர்லி ஏஜ் ஆஃப் மென்சஸ் வந்துடுது. ஸோ இது வந்து நல்லது கிடையாது. இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு ஹெல்த் ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம்னா இட் கேன் பி மேனேஜ்ட்.
1: ஆண்களை விட பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் ரேட்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இஸ் திஸ் ரிலேட்டட் டு மென்ஸ்ட்ரேஷன் டாக்டர்?
0: இது சொன்னது உண்மைதான். இது சொன்னது எல்லாமே 25 இயர்ஸ் பேக். ஐ எம் சோ சாரி டு சே நவ் விமன் அண்ட் மென் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரிஸ்க் தான். பிகாஸ் 20-25 இயர்ஸ் பேக் வந்து மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ன்றது ரேர், அதாவது 100ல் 1-2 பேருக்கு தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். அப்போ மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் மோஸ்ட்லி ஹேவிங் ரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி ஆக்டிவ். இப்போ வந்து ரீசெண்டாக எல்லாருக்குமே செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. விமன் எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆனனால அவங்களும் ஆஃபீஸ் எல்லாம் போய் வேலை செய்கிறனால அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது, எஸ் தே ஆர் ஏர்னிங் மணி, தே ஆர் ரீட், அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது ஜென்ரலாக கம்மி ஆயிட்டனால ஒபீசிட்டி ஓவர் வெயிட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இன் விமன் ஆல்சோ ஃப்ரம் த பிகினிங். லைக் ஏர்லி 20s ஐ ஆம் சீயிங் லாட் ஆஃப் பீப்புள் வித் ஒபீசிட்டி. ஸோ அதெல்லாம் வரப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் கண்டிப்பாக ஃபீமேல் ஹார்மோன்ஸ் லைக் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் எல்லாம் கார்டியோ ப்ரொடெக்டிவ், ஹார்ட் அட்டாக்லேருந்து நம்மளை காப்பாற்றுற ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் யோசிக்க கூட டைம் இல்லாமல் ஓடிட்டுருக்கோம். நைட் ஷிஃப்ட்ஸ் பண்ணுறோம், லேடிஸ் சொல்கிறேன், நைட் ஷிஃப்ட்ஸ் பண்ணுறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், நம்மளை பார்த்துக்க நமக்கு டைம் இல்லை. இர்ரெகுலர் பீரியட் வந்து ரொம்ப இர்ரெகுலர் ஆனதுக்கப்புறம் தான் டாக்டரை போய் பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நம்ம தள்ளி போடுறனால நமக்கும் இப்போ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈக்குவலி, ஹார்ட் அட்டாக்லாம் 30s-40s வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த காலம் மாதிரியெல்லாம் இல்லை. கண்டிப்பாக மென்சஸ் கரெக்டாக இருந்து ஹைட் அண்ட் வெயிட் கரெக்டாக இருக்கிறப்போ நம்ம ஹார்மோன்ஸ் ஆர் டெஃபினெட்லி ப்ரொடெக்டிங் அஸ் அன்டில் மெனபாஸ், ஹார்ட் அட்டாக் எல்லாம் கம்மி. ஆனால் அதை நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சென்சஸ் எடுத்து பார்த்தோம்னா போத் ஆஃப் அஸ் ஆர் ஈக்குவலி அஃபெக்டட் வித் திஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் ஒபீசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் விச் ஆல்சோ காசஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ். அவ்வளோ.
1: ஜென்ரலாக வெஜைனா ஒரு செல்ஃப் கிளீனிங் ஆர்கன் சொல்கிறாங்க, ஆனால் சில பேர் இன்டிமேட் வாஷஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அண்ட் எப்போ யூஸ் பண்ணலாம்?
0: சி, வெஜைனல் ஹைஜீன் நம்ம ஜென்ரலாக பார்ப்போம். வெஜைனான்றது வந்து இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் அண்ட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன் பிகாஸ் மென்ஸ்ட்ரேஷன் எவ்ரி மந்த் வருது, சைல்ட் பர்த் இஸ் ஹேப்பனிங் அண்ட் செக்ஸ் எல்லாம் அதில் நடக்கிறனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் அ வெஜைனல் ஹைஜீன். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், சில டிப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிப்ஸ்னா பார்த்தோம்னா அண்டர் கார்மெண்ட்ஸ் கையில் துவைக்கணும், வெயிலில் காய வைக்கணும், வாஷிங் மிஷினில் போடக்கூடாது, 2-3 டேஸ் சேர்த்து வச்சு ஊற வச்சு துவைக்கிறதெல்லாம் கூடவே கூடாது. இவ்வளோ நல்லா நீங்கள் பார்த்துக்கிட்டா கூட 2 months once பேண்டீஸை தூக்கி போட்டுட்டு புதுசு மாற்றிடணும். இது நம்பர் 1. நம்பர் 2, அந்த டைட் ஃபிட்டிங் லெக்கிங்ஸ், டைட் ஃபிட்டிங் பேண்ட்ஸ், ஜீன்ஸ் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். அது ஒன்ஸ் இன் அ வைல் ஃப்ரெண்ட்ஸோட 2 hours வெளியில் போகிறோம், பண்ணலாம், ஆனால் ஃபுல் டே பண்ணுறது வந்து தப்பு. அதுவும் ஏன்னா வென்டிலேஷன் இருக்காது, சூடாக இருக்கும். ஓவர் அ பீரியட் ஆஃப் இமீடியட்டாக நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம், ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அகெயின் இட் காசஸ் வெஜினல் இன்ஃபெக்ஷன். நம்பர் 3, ஆர்கானிக் காட்டன் சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணணும். ஏனோ தானோன்னு மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பேடும் நம்ம யூஸ் பண்ணோம் சீப்பாக இருக்குன்றதுக்காகன்னு யூஸ் பண்ணோன்னா, அந்த பேடெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னா, நியூஸ் பேப்பரை வாங்கி, ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் வாங்கி ப்ளீச் பண்ணிவிட்டு அதை தான் சானிட்டரி பேடாக மாற்றுறாங்க. அப்போ இமேஜின் த அமௌண்ட் ஆஃப் ப்ளீச் ஆர் கெமிக்கல் எக்ஸ்போஷர் டு த மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் அவர் பாடி. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க. நம்பர் 4, ஷேவ் பண்ணாதீங்க பிரைவேட் பார்ட்டை. சிசர்ஸ் வச்சு கிளிப் பண்ணுங்க. வேக்சிங் பண்றேன், ஷேவ் பண்றேன், க்ரீம் யூஸ் பண்றேன்ட்டு அதனால நீங்க ஹேர் ஃபாலிக்கல் மற்ற இடத்துல எல்லாம் முடி இல்லாம அங்க மட்டும் இருக்குன்னா தெர் இஸ் அ ரீசன் ஃபார் இட், இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன். அதை நம்ம அஃபெக்ட் பண்றப்போ அகெயின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். நம்பர் 5, நீங்க கேட்ட கேள்வி, உடம்புக்கு போடுற சோப்பே அந்த இடத்துக்கும் போடலாமா பிரைவேட் பார்ட்ல? ஏன்னா போடக்கூடாது, ஏன்னா பிஹெச் டிஃபரன்ஸ் இருக்கு. உடம்புன்றது நமக்கு ரொம்ப நல்லா அழுக்கு போகணுன்றது, ஏன்னா வி ஆர் எக்ஸ்போஸ்ட். ஆனால் அந்த பார்ட் இஸ் நாட் எக்ஸ்போஸ்ட் பார்ட், அதுக்கு பிஹெச் கம்மியாக இருந்தால் போதும். நம்ம ரொம்ப அசிடிக்காக போட்டோம்னா அதுவே நல்லதில்லைன்னு போயிடும். தட் இஸ் வை வி ஆல்வேஸ் என்கரேஜ் பீப்புள் டு யூஸ் வெஜைனல் வாஷ் ரதர் தென் சோப். ஹேவிங் செட் தட், வெஜைனல் வாஷ் டெய்லி யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, டெய்லி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது பிரச்சனை இருக்குன்னா அது அண்டர் டாக்டர் சூப்பர்விஷன் யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் வெளியில் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்க, காலேஜஸ்க்கு போகிறீங்க, ட்ராவல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான டைமில் வேர் யூ யூஸ் பப்ளிக் டாய்லெட் ஃப்ரீக்வெண்ட்லி, வீட்டுக்கு வந்த உடனே வெஜினல் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிடுறது பெட்டர். வீட்டிலே இருக்கப்போ வாஷ் பண்ணணுமானா வேண்டாம், ஏன்னா டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங். டெய்லி வாஷ் பண்ணுறதும் நல்லதில்லை. வென் எவர் யூ திங்க் இல்லை, நான் இப்போ இன்னைக்கு மூவி போனேன், ரெண்டு மூணு வாட்டி மாலுக்கு போனப்போ பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டேன், ஐ திங்க் இட் இஸ் நாட் குட்னு உங்களுக்கே தோணும், அந்த டைமில் வெஜினல் வாஷ் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் ஷவர் ஆர் ஹெல்த் ஃபாசட்னு சொல்லுவோம்ல, அதை டைரக்டா நம்ம பிரைவேட் பார்ட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ப்ரெஷரைஸ்டு வாட்டர் வந்துட்டு இட் ரிமூவ்ஸ் த குட் பாக்டீரியா அலாங் வித் பேட் பாக்டீரியா. குட் பாக்டீரியா இஸ் தேர் ஃபார் டிஃபென்ஸ், ஸோ த மொமெண்ட் த டிஃபென்ஸ் இஸ் ப்ரோக்கன் ஈஸியா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் வந்து ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. த மொமெண்ட் வி ஹாவ் இச்சிங், வீட்டில் பெரியவங்க ஆயில் போடு, தேங்காய் எண்ணெய் போடு, விளக்கெண்ணெய் போடு, சரியாயிடும் சொல்லுவாங்க. பட் ஆயில் இஸ் அ ஃபங்கஸ் கல்ச்சர் மீடியா, க்ரோத் மீடியா. ஆயில்னா ரொம்ப பிடிக்கும் ஃபங்கஸ்க்கு. அது முதல்ல ஆயிலை சாப்பிட்றப்போ நமக்கு இன்ஃபெக்ஷன் குறைஞ்ச மாதிரி இச்சிங் குறைஞ்சிரும். பட் த மொமெண்ட் இட் ஃபினிஷஸ் ஈட்டிங் த ஆயில், டபுள் ஸ்ட்ரென்த்தோட நம்மளை அட்டாக் பண்ணும். ஸோ டு நாட் அப்ளை எனி திங் அன்னெசரலி டு யுவர் ப்ரைவேட் பார்ட். எனி ப்ராப்ளம் மீட் த டாக்டர் அண்ட் கெட் த சொல்யூஷன்.
1: ஸோ இந்த காலத்தில் நிறைய பெண்கள் மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸில் சடன் ஸ்டாப்பிங் ஆஃப் பீரியட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அதாவது மெனோபாஸ்க்கு ரொம்ப வருஷம் முன்னாடி. ஸோ இது ஏன் நடக்குது அண்ட் இதை நேச்சுரலாக க்யூர் பண்ணுறதுக்கு ஏதாவது?
0: இப்போ நான் தான் சொன்னேன், பிகாஸ் ஆஃப் ஆல் அவர் செடென்டரி லைஃப் ஸ்டைல் அண்ட் லேக் ஆஃப் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் இல்லாததுனால ஏர்லி மென்சஸ் வர மாதிரியே ஏர்லி மெனோபாஸ், 35-40 ப்ரீமெச்சுர் மெனோபாஸ் வரலாம். இல்லை ரொம்ப லேட்டாக மெனோபாஸ், 45-50 ஆக வேண்டியது 50-55 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறது. இது எல்லாமே வந்துட்டு ஆஸ் அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் இன்சிஸ்டிங் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல். இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா வி ஷுட் ஹாவ் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னா என்னன்னா 3 meals a day, அது 3 meals மோஸ்ட்லி ஹோம் குக்டு ஃபுட்டாக இருக்கணும், டைம்லி ஃபுட்டாக இருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்னா 8-8:30, லஞ்ச்னா 1-1:30, டின்னர்னா 7-7:30. ஒன்ஸ் இன் அ வைல், மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம சீட்டிங் டேவாக வச்சுக்கிட்டு எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா கொஞ்சம் அப்படி இப்படி சாப்பிடலாம். பட் 25-28 days நம்ம வந்து வி ஷுட் ஸ்டிக் ஆன் டு அவர் ரெகுலர் ஃபுட், ஹோம் குக்டு ஃபுட். எக்ஸசைஸ்னா அட்லீஸ்ட் 1-1.5 hours. எனி சார்ட் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரே மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது நல்லது. லைக் ஜிம் எல்லாம் நீங்கள் 1 year மெம்பர்ஷிப் எடுக்கக்கூடாது. 3 months ஜிம் பண்ணீங்கன்னா, 3 months ஸ்விம்மிங் பண்ணுங்க, 3 months ஏரோபிக்ஸ் பண்ணுங்க, 3 months யோகா பண்ணுங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் காட் இட்ஸ் இம்பாக்ட் இன் யூ அண்ட் யூ வில் ஆல்சோ ஃபீல் இன்ட்ரெஸ்டிங், இல்லைனா போர் அடிச்சு போயிடும். அண்ட் 3-4 liters, எவ்ரி 20 kg பாடி வெயிட் ரிக்வயர்ஸ் 1 liter ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம பாடி வெயிட்டுக்கு எவ்வளோ லிட்டர், 60 kg 3 liters, 80 kg 4 liters கம்பல்சரி குடிக்கணும். அதே மாதிரி 8 hours ஆஃப் ஸ்லீப், 10:30-6:30. இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு 70-80% ஃபாலோ பண்ணோம்னாவே இந்த ஏர்லி மெனோபாஸ், ஏர்லி மென்சுரேஷன், லேட் மெனோபாஸ்ல இருந்து தப்பிச்சுக்கலாம்.
1: மென்ஸ்ட்ரல் கப்ஸ் அண்ட் டாம்போன்ஸ் யூஸ் பண்றது ரெக்கமெண்ட் பண்றீங்களா?
0: மென்ஸ்ட்ரல் கப்ஸ் அண்ட் டாம்போன்ஸ் ஆர் வெரி வெரி என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, இட்ஸ் வெரி வெரி குட். நத்திங் ராங். நான் சொன்னேன்ல சானிட்டரி பேட்னா நீங்கள் பார்த்து ஆர்கானிக் காட்டன் பேட்ஸ் வாங்கணும். மென்ஸ்ட்ரல் கப் அண்ட் டாம்போன்ஸ் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ஒன்லி திங் இஸ் வென் அ விமன் இஸ் நாட் செக்ஷுவலி ஆக்டிவ், அவங்களோட வெஜைனா அந்த ஹைமன் எல்லாம் இன்டாக்டாக வெர்ஜின்ஸாக இருக்கிறப்போ இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் டாம்போன்ஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப்

0: என்ன சைஸ், என்ன வெரைட்டிஸ் ஆஃப் சைஸ் இருக்கு, ஸ்மால், மீடியம், லார்ஜ், உங்களுக்கு எது கரெக்ட், ஏன்னா அது கரெக்டான சைஸ் யூஸ் பண்ணலாம் வேஸ்ட் அது அகெயின். ஸோ இதெல்லாமே மெடிக்கல் சூப்பர்விஷன்ல நீங்க பண்றப்போ டெஃபினெட்லி ரெக்கமெண்டட் டு யூஸ் மென்ஸ்ட்ரல் கப்ஸ்.
1: தேங்க்யூ டாக்டர். பீரியட் கிராம்ஸ் போது பில்ஸ் இல்ல மெடிசன்ஸ் எடுக்கிறது அட்வைசபிளா, இல்லாட்டி வேற ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் ரெக்கமெண்ட் பண்றீங்க?
0: பீரியட் கிராம்ஸ் வருதுன்னா அது எதனால வருதுன்றது முதல்ல பாக்கணும். சி ஸ்கேனு, நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஸ்கேன் கேட்பாங்க, இண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்டுன்னு நிறைய ரீசன்ஸ் இருக்கும் ரொம்ப சிவியர் பெயின் வரத்துக்கு. முதல்ல அதை ரூல் அவுட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நார்மலாவே கொஞ்சம் பெயின் அதிகமா இருக்கு, ஸ்கேன் எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்றப்போ எஸ் இட் இஸ் ஓகே டு டேக் மைல்டு பெயின் கில்லர்ஸ் லைக் பாராசிட்டமாலோ, மெஃபெனமிக் ஆசிட்ஸோ, இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அதுல சைடு எஃபெக்ட், லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கும் மீறி ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ரீசன்ட் ஸ்டடிஸ் சேஸ் ஜிங்க் அண்ட் மெக்னீசியம் ரிச் ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த கோப்ப பணம், இது ரெண்டுமே வந்துட்டு ஆன்டி இன்ஃபிளமேட்ரி, அதாவது இன்ஃபிளமேஷனை குறைக்கிறது. நமக்கு இங்க அடிப்பட்டா ரெட் ஆகுறதுல அதுதான் இன்ஃபிளமேஷன், அதனாலதான் வலி வருது. அந்த ரெட்னஸை குறைக்கணும், வலியை குறைக்கணும்னா ஆன்டி இன்ஃபிளமேட்ரி. அதுக்கு என்ன கொடுப்போம், மெக்னீசியம் அண்ட் ஜிங்க் ரிச் ஃபுட். அது எது எதுல இருக்குன்னா, ரெட் பனானா, நட்ஸ், அந்த பாதாம், பிஸ்தா, அது சுண்டல், கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை, இதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட். நான்வெஜ்ல சால்மன் ஃபிஷ், எஸ்பெஷலி சால்மனா, இந்த மாதிரி நிறைய இதுல வந்துட்டு மெக்னீசியம் அண்ட் ஜிங்க் நிறைய இருக்கு. அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க அதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நேச்சுரலாவே கொஞ்சம் பீரியட் பெயின் கோப்ப பண்ணலாம். அதுக்கு மீறியும் முடியல அப்படின்றப்போ டெஃபினட்டா நீங்க அந்த பெயின் கில்லர்ஸ் போடுறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன். பார்மசில நீங்களே போய் ஓவர் த கவுண்டர் மெடிசன் வாங்காதீங்க. அவ்வளவுதான்
1: டாக்டர். இப்போ டஸ் கோவிட் எஃபெக்ட் யுவர் பீரியட் சைக்கிள்? அது
0: இப்போ நாங்கள் பார்த்த இந்த 2 இயர்ஸ் வச்சு தான் எங்களால் அதை சொல்ல முடியும், பட் பார்த்த வரைக்கும் ஒரு 20-30%, அதாவது 10-3 பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிருக்கு. இர்ரெகுலர் பீரியட்னா என்ன, 15 டேஸ்லேயே வந்திருக்கும், இல்லை 45-50 டேஸ், அதுவும் 1 or 2 cycles தான் அப்படி ஸ்கிப் ஆயிருக்கு வென் தேர் அஃபெக்டட் ஆர் வென் தேர் டேக்கன் த வேக்சினேஷன். இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ பெர்மனன்ட் ப்ராப்ளம். அண்ட் ஏன் அந்த சில பேருக்கு மட்டும் வருது, மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலைன்றது வந்து இன்னும் நம்ம வி ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ஸ்டடீஸ். பட் எஸ், இர்ரெகுலர் பீரியட் அண்ட் லோ பேக் பெயின், சிவியர் பேக் பெயின், இதெல்லாமே டாக்குமெண்டட் போஸ்ட் கோவிட் இன்ஃபெக்ஷன் ஆர் போஸ்ட் கோவிட் வேக்சினேஷன். பட் இதை வந்து நாங்கள் இன்னும் பப்ளிஷ் பண்ற அளவுக்கு, ஸ்டடீஸ் போடுற அளவுக்கு இன்னும் எங்களுக்கு சென்சஸ் வரல. We have to wait and see.
1: So lastly, periods அப்போ ஏதாவது டயட் ஃபாலோ பண்ண ரெக்கமெண்ட் பண்றீங்களா?
0: நோ ஸ்பெஷல் டயட் டூரிங் பீரியட்ஸ், பட் நான் சொன்னதே தான், தேவையில்லாம வெளியில சாப்பிடாதீங்க. ஏன்னா பீரியட்ஸ் அப்போ வந்துட்டு சில பேருக்கு ஹார்மோன்ஸ்னால கான்ஸ்டிபேஷன் ஆகும், சில பேருக்கு ஹார்மோன்ஸ்னால டிசென்ட்ரி டயரியா ஆகும். அப்படின்றப்போ நம்ம வந்து பிளாண்ட் ஃபுட், ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி கூட்டு, கீரை, அந்த மாதிரி பனானா, இந்த மாதிரி மைல்டா ஸ்டொமக் ஃப்ரெண்ட்லி, பவல் ஃப்ரெண்ட்லி ஃபுட் எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, இளநீ குடிக்கிறது, பட்டர் மில்க் குடிக்கிறது. ஹைட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம காலேஜ்ல இருப்போம், தண்ணி குடிக்க கூட டைம் இருக்காது, ஓடிட்டு இருப்போம். ஸோ அட்லீஸ்ட் டூரிங் தட் 3-5 days, மேக் ஷுர் தட் யூ ஆர் வெரி வெல் ஹைட்ரேட்டட், வெரி வெல் ரெஸ்டட். அந்த எக்ஸசைஸ்லாம் ஓவரா பண்ண வேணாம் அந்த டைம்ல, கொஞ்சம் நார்மலா வாக்கிங் மட்டும் போதும். அண்ட் ஹோம் குக்டு ஃபுட், ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற ஃபுட், இது தானே தவிர ஸ்பெஷல் டயட் டூரிங் பீரியட்ஸ்னு எதுவும் இல்லை.
1: Okay, thank you so much.
0: Thank you.
1: ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், உங்க டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அண்ட் எங்களோட டவுட்ஸ் கேட்டு பொறுமையா ஆன்சர் பண்ணதுக்கு. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த இன்டராக்ஷன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் டாக்டர். வித் திஸ் வி ராப் அப் ஆர் ப்ரோக்ராம். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென், திஸ் இஸ் ஆர்ஜி ஹரிணி சைனிங் ஆஃப் வித் மை டீம் மேட்ஸ் ஐஸ்வர்யா, ஹரிணி, மாதுரி அண்ட் நிஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
2: You're listening to

0: அர்ணி அர்ணி வாமா, டைம் ஆயிடுச்சு, கல்யாணமே முடிஞ்சிர போகுது.
1: இதோ கிளம்பிட்டேமா. சரி, என்ன கிஃப்ட் உங்க மேரேஜ்க்கு வாங்கிருக்கீங்க?
0: அதுவாமா, நான் உங்க மேரேஜ்க்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியா ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு போலான்னு இருக்கேன்.
1: என்னது, ஈகோ ஃப்ரெண்ட்லியா? எந்த காலத்துலமா இருக்கீங்க? இதெல்லாம் நம்ம கொடுத்தா நம்மள ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. நம்ம கிளாக் இல்லனா பிளாஸ்டிக் டின்னர் செட் அந்த மாதிரி ஏதாச்சும் போய் வாங்கி கொடுக்கலாம்.
0: நான் பழைய காலத்துல தாமா இருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சியில நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லியா நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு போய் கொடுக்கலாமா? 1000 பேரும் பிளாஸ்டிக் கிஃப்ட்ஸ், டின்னர் செட் அதுதானே வாங்கி தராங்க. நம்ம ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரலாம். அந்த மாற்றம் பிளாஸ்டிக் இல்ல ஒரு புது சூழலா இருக்கட்டுமேமா?
1: நீங்க சொல்றது நல்லா யோசிச்சு பாத்தேமா, கரெக்டா தான் இருக்கு. பிளாஸ்டிக்னால இந்த சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே ஆபத்து தான் ஏற்பட்டு இருக்கு. முதல் படியா இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்றத நம்ம குறைச்சிடலாம். இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லியான பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம். என்ன நேயர்களே, ஹரிணிக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அதனால பிளாஸ்டிக் பொருட்கள் அதிகமா யூஸ் பண்றத குறைச்சிட்டு நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லியான பொருட்களை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. மாசுபாட்டின் ஒரு பகுதியாக இல்லாமல் தீர்வின் ஒரு பகுதியாக இருங்கள். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், எம்.பி. சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
2: You're listening to MOPCRS 107.8, our community, our pride.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ரெண்டையுமே தவிர்த்துடலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம காசை நம்மளே செலவு பண்ணி நம்மளுடைய உடம்புக்கு எடுத்துக்கிறது வந்து நமக்கு லைஃபுக்கும் நம்மளுடைய டைமுக்கும் எந்த சந்தோஷத்தையும் தரப்போகிறதில்லை. ஸோ ப்ளீஸ் குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஃப் நீங்கள் வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. பண்ணாதவங்க அதை பண்ணாதீங்கன்னு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: You're listening to 107.8 FM, a community pride. MOPCRS 107.8 FM. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே வரலட்சுமி கார்த்திகேயன். பாடசாலை போதுமே, உன் வறுமை தூரம் போகுமே, நாடே முன்னால் போகுமே, நீ பூமி ஆழ வாடா வாடா. சோ இந்த வரிகள்லயே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு. ஒவ்வொரு வருஷமும் புது புது ஆர்டிஸ்ட் சினிமால அவங்க அவங்க என்ட்ரியை கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. அந்த மாதிரி 2020 இந்தியாக்குள்ள என்ட்ரி கொடுத்தது தான் கோவிட் 19. ஆரம்பத்துல ஒரு புரியாத புதிராதாங்க இருந்துச்சு. இந்த லாக்டவுன், பேண்டமிக், குவாரண்டைன் புது புது வார்த்தைலாம் வேற கத்துக்கிட்டோம். நல்லா ஃப்ரீயா ஜாலியா ஆஃபீஸ் ஸ்கூல்னு போயிட்டு இருந்த நம்ம எல்லாரையும் வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருச்சுங்க இந்த கோவிட். வேலை எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமா மாறிச்சு. நேர்ல போய் அட்டன் பண்ற கிளாஸஸ்லாம் ஆன்லைன் கிளாஸஸா மாறிச்சு. நிறைய பேருக்கு வேலையெல்லாம் போயிருச்சு. படாத பாடுபட்டு இப்பதான் ஒரு வழியா அந்த ஃபேஸ்ல இருந்து நம்ம எல்லாரும் வெளியே வந்திருக்கோம். நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு பிரச்சனை, ஒரு ஃபால்னா அது கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தாங்க. ஆனா நிறைய பேருக்கு இந்த கோவிட் என்ன, அதுக்கு முன்னாடில இருந்தே நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கு, இப்பவும் இருந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு ஃபிளாட் வாங்கினோம்னா நிறைய விஷயங்களை பார்ப்போம். அதுல மெயினா ஒண்ணுனா பக்கத்துல ஸ்கூல் இருக்கான்னு தான் பார்ப்போம். ஃபிளாட் விக்கிறவங்க கூட அட்வர்டைஸ் பண்றப்போ பள்ளிக்கூடத்திற்கு மிக அருகாமேல் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. இப்படி சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபெசிலிட்டிஸ் ஈஸியா அவைலபிளா இருக்கிறப்போ நிறைய கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி இன்னும் எட்டா கனியா தாங்க இருக்கு. சரி, நானே பேசிட்டு இல்லாம நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர் இத பத்தி நகைச்சுவையா சொல்றத கேப்போம்.
2: குழந்தைகளின் கல்விதான் இந்தியாவை உயர்த்தும் சொல்ற டாக்டர் அப்துல் கலாமுடைய போட்டோவை மாட்டி வச்சுட்டு ஒரு ஏழை குழந்தையோட கல்வியை ஸ்டாப் பண்றே, இது அநியாயம் இல்லையா?
1: மறைந்த நடிகர் விவேக் சார் கல்வி எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. இத மாதிரி கல்வியோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிட்டு ஈவித்ய லோக்கான ஒரு ஆர்கனைசேஷன் நிறைய ரூரல் ஏரியாஸ்ல எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. சோ இப்போ இன்னைக்கு நம்ம கூட மிஸ் காயத்ரி ரமேஷ் இருக்காங்க. வெல்கம் மேம். சோ மேம பத்தி சொல்லணும்னா, அவங்க ஈவித்ய லோக்காவோட தமிழ்நாடு ரூரல் செக்டர் ஆபரேஷன்ஸ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவித்ய லோக்கானா என்ன அண்ட் ரூரல் எஜுகேஷனை பத்தி இவங்க கருத்து என்னன்னு இன்னைக்கு ஒரு நேர்காணல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், வெல்கம் டு அவர் ரேடியோ ஸ்டேஷன். ஈவித்ய லோக்கானா என்ன, அவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன அண்ட் நீங்கள் ஏன் ஈவித்ய லோக்கா ஜாயின் பண்ணீங்க?
3: வணக்கம், வாழ்க வளமுடன். திஸ் இஸ் ஹவு எவ்ரி டே அட் ஈவித்ய லோக்கா ஸ்டார்ட்ஸ், எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு டிஎன் சென்டர்ஸ். அதர்வைஸ் இட்ஸ் மல்டிலிங்குவல் அக்ராஸ் த ஸ்டேட்ஸ். ஸோ ஈவித்ய லோக்கா இஸ் அ நான் ப்ராஃபிட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் which is actually striving for quality education in rural government school in the remotest villages of India. We saw an acute teacher shortage a decade back across all these schools. So, Evidyaloka actually is a brainchild of two people. One, Mr. Satish Vishwanathan, and another one is Mr. Venkatraman Sriraman. These both had that urge to give back something to the society they live in. And what best could be more than education to the children? And incidentally, both of them are very passionate teachers, though they are technically qualified and coming from different walks of a professional life. They actually went through the rural scenario and decided, okay, education is the best thing that we can work upon. And rural children also deserve that place to have that equal opportunity to learn everything and anything that comes their way. There should be no barricade as a urban child or a rural child. So Evidyaloka actually sprung in 2010. Slowly the journey moved. We started from one school, then to two schools, and we are still moving. So the mission of Evidyaloka is quality education to rural children, which addresses the teacher shortage. We are a big team now. We started from the scratch. We are a big team now. We are operating across 10 states across India. We are trying to cover as much as remote schools where there is a need for the children to have to learn everything that they need to learn. So about my journey at Evidyaloka, so I joined Evidyaloka as a volunteer way back in 2012. So I wanted to see if I can do something for the society. So I started as a meager volunteer. Then becoming attached to the children, I thought, okay, they also deserve that opportunity to learn. So what is my part? Then slowly I moved into an admin role where I managed the TN centers for Evidyaloka. Currently, I am the state coordinator for Evidyaloka in managing Tamil Nadu centers in the rural sector. So for me, it's a complete transformation from a homemaker to someone who's striving to do something a little bit for the society.
1: Thank you so much, ma'am. As students, hope we also get to join hands with Evidyaloka and contribute something.
3: I think Evidyaloka is all about passionate volunteers. So you have passion, you want to do something, you're always welcome at Evidyaloka, and we have the doors kept always open for people with a passion to step in.
1: Thank you, ma'am.
4: எஜுகேஷன் வந்து ஒரு பேசிக் நீட் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல லேக் ஆஃப் எஜுகேஷன் சொசைட்டியை ரொம்ப பாதிச்சிருக்கு?
3: சி, லேக் ஆஃப் எஜுகேஷனுங்கிறத விட லேக்குங்கிற வார்த்தை வந்து, இன்ஃபேக்ட் வி ஆர் ஆல் லிவிங் இன் அ மெட்ரோ, ஸோ நம்மளுக்கு வந்து லேக்குங்கிற வார்த்தையே தெரியாது. வென் வாட் வி ஸ்பீக், இன்னைக்கு கேப் கிடைக்கல, இன்னைக்கு பவர் இல்லை, தட்ஸ் வாட் வி கால் லேக். பட் வென் வி கோ இன் டு த வில்லேஜஸ், வி ரியலி நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லேக். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த சினாரியோ வேர் ஐ எம் ஒர்க்கிங் இன், லேக் இஸ் த பேசிக் ஃபெசிலிட்டி. ஜஸ்ட் ஸ்டெப் இன் டு அ கவர்மெண்ட் ஸ்கூல் இன் அ மெட்ரோ அண்ட் அ கவர்மெண்ட் ஸ்கூல் இன் அ வில்லேஜ், யூ வில் சீ அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். த ஃபஸ்ட் லேக் இஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Is there a proper building? There is a question mark. Children have benches to sit on? That's a question mark. Is there enough drinking water in that particular school? That's a question mark. And of all things, do they have enough teachers to teach them? That's a big question mark. It's not a generic scenario, but I'm talking about the places where this can also be placed. Like India is almost 80% of villages, and I can definitely vouch half of this scenario is prevalent in across all the village schools or villages in India. In fact, to be very particular, I think 1 lakh is the mode of transport. How do children even communicate? how do children commute from their homes to the schools? What if the village or there is no such school in their own proximity? சோ லேக் அப்படிங்கறது நிறைய விஷயத்துல இருக்கு. ஆனா அதையும் தாண்டி வென் வி சீ சில்ட்ரன் கம்மிங் அவுட் ஃப்ரம் ரூரல் ஸ்கூல்ஸ், வி நோ தட் தே ஆர் ரெடி டு ஃபேஸ் எனி சேலஞ்சஸ்.
4: ஸோ ரூரல் ஏரியாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு ஈ வித்யாலோகா எந்த மாதிரியான மெஷர்ஸ் எடுத்திருக்கு மேம்?
3: ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ ஜிஸ்ட் ஆஃப் வாட் எக்ஸாக்ட்லி ஈ வித்யாலோகா டஸ். ஸோ ஈ வித்யாலோகா இஸ் focusing on addressing teacher shortage and quality education in the remote village schools. We generally focus on the vernacular medium of that particular state. So in Tamil Nadu, it's going to be Tamil.

0: medium schools in Andhra, it's going to be Telugu medium schools. So what we do, we tie up with local NGOs in those particular states who are actually doing a lot of community service, and through them we get hold of the schools which need an external support for their children to learn. Then we, through the proper channel of taking governmental permissions, we get into the school, we make them understand what Evidya Loka is going to do for them, and then finally we have our own digital infra placed inside the school, and we connect volunteers from across the globe. Since this is a virtual platform, there is no need for people to step inside the school premises. We just take the time slots from the school. Actually, when I say people from across the globe, we have people from more than 100 countries for us as volunteers, depending on their availability of timings and the language that they are comfortable to speak in. We assign them to various states and various schools, and we deliver classes for English, Maths and Science. We focus on the curriculum of that particular state. As an addition, we want the children to learn English. It's not that English theriyalena பெரிய விஷயமா இல்லை, பட் இங்கிலீஷ் கேன் ஆல்சோ பூஸ்ட் அப் யுவர் மொராலே வென் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் டோர்ஸ். ஸோ நாட் ஜஸ்ட் த கரிக்குலம் பேஸ்ட் இங்கிலீஷ், வி ஆல்சோ டெல் தெம் ஹவு டு பி கான்ஃபிடென்ட் இன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், ஹவு டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த இங்கிலீஷ் கரிக்குலம். ஸ்மால் ஸ்மால் லைஃப் ஸ்கில்ஸ். ஸோ இட் வுட் பி அமேசிங் டு சீ தட் வாட் இஸ் அ பொட்டன்ஷியல் ஆஃப் அ ரூரல் சைல்டு. Though they come from government schools, we don't get to see, like, I think being artists or media students yourself, ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இருக்கிற ஆர்ட் டேலண்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ வண்டர் திங். வி கெனாட் ஈவன் ஜட்ஜ் தட் ஓகே டஸ் இட் கம் ஃப்ரம் அ 10-year ஓல்ட் சைல்டு ஆர் அ 12-year ஓல்ட் சைல்டு. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அட் பொட்டன்ஷியல், பட் ஹவு இஸ் இட் ப்ராட் அவுட்? ஸோ நாட் ஜஸ்ட் ஸ்ட்ரைவிங் டு take them to the academic curriculum, we also are working to give them an exposure to the outside world by displaying their own skills, so that not just education but also a co-scholastic scenario can help them progress in the it's definitely a competitive world.
1: ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர் ஃபேஸிங் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ப்ராப்ளம்ஸ் வித் கம்யூட்டிங் டு ஸ்கூல்ஸ், ப்ராப்ளம்ஸ் வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ராப்ளம்ஸ் வித் ரீசோர்ஸஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன் அண்ட் ஆல் ஆஃப் தேட். ஸோ வாட் இஸ் இட் லைக் ஃபார் கேர்ள்ஸ் இன் தீஸ் வில்லேஜஸ் ஹூ ஆர் கோயிங் டு ஸ்கூல்? ஆர் தே கோயிங் டு ஸ்கூல் ஆர் லைக் வாட் இஸ் த சினாரியோ ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஜென்ரல் மேம் இன் தீஸ் வில்லேஜஸ்?
0: சி எக்ஸ்பிளிசிட்லி எதுவுமே தெரியாது. ஒரு வென் யூ கெட் இன் டு அ வில்லேஜ், யூ டோன்ட் கெட் டு சீ இஃப் தேர் இஸ் அ ஜெண்டர் பயஸ் வென் இட் கம்ஸ் டு எஜுகேஷன். ஸோ அட்லீஸ்ட் இன் த ப்ரைமரி அண்ட் தி ஹை ஸ்கூல் விச் வி கால், ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் டில் 8th ஸ்டாண்டர்ட் தே கால் இட் அஸ் மிடில் ஸ்கூல் ஆர் அப்பர் ப்ரைமரி ஸ்கூல். ஸோ அது வரைக்கும் தேர் இஸ் நாட் மச் ஆஃப் அ ஜெண்டர் பேரிகேட், because government offers so much of free facilities, like a midday meal scheme, avangalukku vandha books free, uniform free, and we also get to see that the children need not actually travel much to the school. So romba minji minji pochuna walking distance would be a kilometer. So till the primary school or the high school, middle school level, we don't see. But when the children migrate from middle school to a high school where they have to go to classes 9 to 12, because we insist on a child completing a school education. So 8th standard lane, the 9th standard or not just a girl child, a child going to school, appa vandu in the lack vandu innu nariya theriya aarambikkirathu. So the nearest high school would be at least a minimum of 5 kilometers away. So local commute, local commutation iruka, mala vanda bus varuma, Does every parent have a cycle or a two-wheeler to drop them even at school? So, இதெல்லாம் நிறைய question mark இருக்கும்போது, there we see a bit of a gender bias. So, we see a certain percentage of girl child getting dropped out after class 8. Just because of the fact that they are not able to continue their education because of the distance that they had to cover or the lack of awareness in the parents. But as of now, I think we are completely ruling it out. In fact, government schools எல்லாம் வந்து பார்க்கும்போது we have a very clear-cut scenario. Every child continues the education till that what was the end grade in that school, and the school themselves ensure that every child from their school gets admitted for an higher education in that school. And with all those exposure, not just we as an NGO do, there are many people, there is an awareness being created. We see girl children are doing more wonders than boys, actually. And we try to actually educate the parents. See, education varumbod, it's not just teaching the children, but also to tell the parent what your child is capable of and how to support them. So, we are actually in that process also involving the parents. So, 100% scenario maariduthun solla maten, but we are definitely progressing rapidly in the way of girl children continuing their education and completing their school education or even higher education.
1: But this is definitely a happy thing to know.
2: Yes,
1: yes, because I feel a lot of girl childs are being stopped from going to school. But this rapidly, there's a progress in that. This definitely is a happy thing to know, for us to know.
3: Ma'am, so has the pandemic affected this growth rate in education at any point?
0: Pandemic growth rate of education சொல்ல மாட்டேன். Pandemic has actually interimly stopped children from only going to the school. It has not stopped them from learning. Of course, for every one of us, in fact, பெரிய மெட்ரோஸ்ல இருக்க நம்மளுக்கே வந்து, when there was a lockdown announced in March 2020, till I think for 3 months, we didn't know what to do, where to go. So that particular period was a dark zone for everybody. And we also learnt, okay, we have a life like this to live. So it's not just a village or a urban thing, it was common for all. But when the new academic year usually sets in at June, okay, so appa June la varumbodhu indha moonu maasa, it gave us a time to think that, okay, we know it's a pandemic, it's not a small issue. So pandemic mode, we should be looking at a futuristic prospect of what can be done. So we started doing our homework, how the children, okay, now that we know there's a lockdown across the country, the children cannot move out even of their houses, but what is that we can do to keep the children engaged? Forget about teaching them. Nee English padika vendam, Tamil padika vendam. But how can you keep them engaged? வீட்டு கதவை திறந்து வெளியில போக முடியாது. When மோர் தென் 3 பீப்புள் கெட் டுகெதர், we know we have a fear of that the COVID has an impact. But how can we keep the child engaged? So we started doing our homework then. So I would say it's an interim barricade that came in our way, actually, which taught us to do a lot of homework and explore more options to see that, okay, if the child does not go to school, how can or what can we do to keep the child learning on? So actually, at eVidyaloka, we started teaching the children from July 2020 itself. So June la school tarakum, there was a month gap. We started teaching children in July 2020 from their homes. So the growth of education stop aayirukku nichayama illa. The children actually started learning more. There was more focus. But ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னா, த சில்ட்ரன் வேர் நாட் இன் ஸ்கூல். வி வேர் நாட் ஏபிள் டு அட்ரஸ் ஆல் த சில்ட்ரன். If there are 20 children in a class, we may not be able to address all 20 children, but we definitely did justice to at least 50 to 75% of the children.
2: So, ma'am, basic traditional education vandu rural areas ka kondu porudhe romba periya vishayam. So, online abdingra mode vandu avungalukku kondu poi sekkuradhu evlo periya responsibility a irundhathu. Plus, avunga side la irundhu endha maari responses irundhathu, ma'am?
0: When we started this online mode of education, it was not just tough for children to adapt. It was tough for elders to adapt. So the first question was, நாங்கள் நேரில் பாடம் நடத்தும் போதே பசங்க வந்து கவனிக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து ஆன்லைனில் நடக்கும் போது என்ன வந்து கவனிச்சிட போகிறாங்க. So the first thing what we did was make them aware that what is exactly virtual mode of teaching. So we need to ensure that, okay, it's an interactive mode. It's not a one way. Like, ஒரு டிவியை ஆன் பண்ணா பேசிட்டே இருப்பாங்க, பசங்க கவனிக்கிறாங்க இல்லை. இட்ஸ் நாட் லைக் தட். அ டீச்சர் இஸ் டீச்சிங், அ சைல்டு இஸ் ரெஸ்பாண்டிங் ஃப்ரம் தி அதர் எண்ட், அண்ட் அ டீச்சர் இஸ் டீச்சிங் பேஸ்ட் ஆன் வாட் த சைல்டு நீட்ஸ் ஆர் ரெஸ்பான்ஸ். இன்ஃபேக்ட், காமிக்கலி ஸ்பீக்கிங், அ டிகேட் பேக் ஒரு ஸ்கூலில் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ரா, ஆக்சுவலி ஆர் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் அ பிக் ஸ்கிரீன் டெலிவிஷன், அ நார்மல் சிஸ்டம், ஆனால் வித் அ பிக் ஸ்கிரீன் டெலிவிஷன், ஸோ தட் த சில்ட்ரன் ஹாவ் அ ப்ராடர் வியூ. So when a teacher's face popped, the child thought that something magical is happening. They thought that it was not a live person who's coming in the screen, but some automated robot which came. Slowly from there, we actually materialized the curiosity of the child. The child wanted to know, screen la yaar varanga? அவங்க எதுக்கு வராங்க? நாங்க எதுக்கு ஸ்கூல்ல வந்து ஒரு டிவி முன்னாடி உட்காந்துருக்கோம்? சோ தேர் வேர் சோ மெனி க்வெஸ்சன்ஸ் ரன்னிங் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த லிட்டில் சில்ட்ரன். சோ வி தாட் தட், ஓகே, ஸ்டார்ட் மெட்டீரியலைசிங் ஆன் த க்யூரியாசிட்டி ஆஃப் த சைல்டு, வாட் த சைல்டு வாண்ட்ஸ் டு நோ. தென் ஸ்லோலி வி டோல் தெம், ஓகே, எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் த்ரூ த புக்ஸ், பட் இட் கேன் ஆல்சோ பி டன் த்ரூ மெனி ஆடியோ விஜுவல் எய்ட்ஸ் லைக் ஆடியோ லெசன்ஸ், வீடியோஸ் ஆர் ஈவன் இமேஜஸ், 3D இமேஜஸ் விச் கேன் கேப்சர் த அட்டென்ஷன் ஆஃப் த சைல்டு, பட் ஸ்டில் மேக் த சைல்டு லேர்ன், நாட் டிஸ்ட்ராக்ட் them away from their academics, but they can learn more and more. So the first challenge was to create an awareness that this is also for education and not for any entertainment purpose only. And number two, the children were the ones who got adapted to this setup first, more than the teachers. So down ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் த சைல்ட் நியூ, ஓகே, அக்கார்டிங் டு த டைம் டேபிள் இன் இஸ் ஆன்லைன் கிளாஸ் ரூம், ஹி வாஸ் தேர் இன் த கிளாஸ் 5 minutes பிஃபோர் த திங். ஸோ வென் த ஸ்கூல் டீச்சர் ஆஸ்க் வாட் இஸ் இட் ஹேப்பனிங், ஹி சேஸ் மை ஆன்லைன் கிளாஸ் இஸ் தேர் அண்ட் ஐ எம் கோயிங். ஸோ தே விச் கிரியேட்டட் த க்யூரியாசிட்டி இன் த ஸ்கூல் டீச்சர் டு கம் இன் டு த ரூம் அண்ட் நோ வாட் வாஸ் ஹேப்பனிங் தேர். So actually here the child gave us the chance to create the connect between an online, what is a virtual teaching to the people, to the school teachers in the rural schools.
2: So ma'am, online education பண்ணதுக்கு அப்புறம் நீங்க Gmeet or WhatsApp மூலமா எப்படி வந்து கான்வர்ஸ் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட? பேண்டமிக் அப்போ,
0: ஓகே, ஸோ இந்த பேண்டமிக்ல வந்து ஒரே சேலஞ்ச், நான் சொன்ன மாதிரி பீப்புள் கேனாட் ஸ்டெப் அவுட் ஆஃப் தேர் ஹோம்ஸ். வி ஆர் டீலிங் வித் சில்ட்ரன் இன் த ரிமோட் வில்லேஜஸ். ஸோ இங்கே சிட்டியில் இருக்கிற மாதிரி எல்லார்ட்டையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடையாது. ஹார்ட்லி 1 in 5 or 6 ஹவுஸ் ஹோல்ட் வில் ஹாவ் அ ஸ்மார்ட் ஃபோன். தி அதர் சேலஞ்சஸ், டஸ் எவ்ரி வில்லேஜ் ஹாவ் அ ப்ராப்பர் கனெக்டிவிட்டி? ஸோ வென் இட் கம்ஸ் டு ஸ்கூல், we ensure a proper connectivity. நாங்க ஸ்கூல்ல ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது அங்க வந்து டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. ஸோ அன்இன்டரப்டட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். பட் வென் யூ கோ இன் டு த ரெசிடென்சியல் லொக்கேஷன்ஸ், தேர் இஸ் ஆல்வேஸ் அ லேக் ஆஃப் கனெக்டிவிட்டி ஆர் அ ஃபிளக்சுவேட்டிங் கனெக்டிவிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட், அஃப்கோர்ஸ், த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் We call it Learn From Home, LFH. The first phase of LFH, when we started collecting data about how many smartphones were available. In fact, one blessing in disguise was, due to the lockdown, the parents were also at home. அப்ப வந்து அப்பா அம்மாக்களும் வேலைக்கு போகல. So, phones இருந்தது. So, எத்தனை பேர்கிட்ட phone இருந்தது? யார்கிட்ட வந்து எந்த ஏரியால கனெக்டிவிட்டி நல்லா இருந்தது? And, see, there is no need for a rural parent to have a data pack for a phone. அவங்களோட phones வந்து just for a call sake. So, அவங்களுக்கு வந்து, just like what we did for the school teacher, we collected the phone numbers from the villages through the volunteers, because movement was restricted. யாராலையும் வெளியில போக முடியாது. Who will go and collect phone numbers? We went around, collected phone numbers with the help of governmental support. We actually educated the parents. Okay, பசங்க வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. We don't know when the school is going to reopen. Let us use the phones to reach out to the children. So, we need to tell them that, okay, உங்களால டேட்டா பேக் போட முடியலையா, நாங்கள் டேட்டா பேக் போடுறோம், பட் வி வில் ஆல்சோ என்ஷுர் தட் த சைல்டு யூசஸ் த ஸ்மார்ட் ஃபோன் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் நாட் ஃபார் பிளேயிங் கேம் ஆர் வாட்சிங் அன்வான்ட் வீடியோஸ் விச் இஸ் ஆக்சுவலி வெரி காமன் இன் யங்ஸ்டர்ஸ். ஓகே, ஸோ ஃபேஸ் ஒன்ல வி குடன்ட் ஹாவ் மச் சில்ட்ரன், பட் எங்கெல்லாம் ஃபோன் நம்பர் கிடைச்சதோ வி குரூப்டு தெம். வி ஆல்சோ தாட் தட் ஒரு ஸ்கூலில் ஒரு இடத்துல உட்காரும்போது வி வேர் ஏபிள் டு அட்ரஸ் 20 or 25 சில்ட்ரன், பட் ஒரு ஒரு வீட்லேருந்து இருக்கும்போது வி டென்ட் வாண்ட் அ பிக் கேதரிங். வி வாண்டட் ஒன்லி 3 or 4 சில்ட்ரன் இன் அ குரூப். ஸோ வாட் வி டிட் வாஸ் வி கலெக்டட் 5 numbers or 10 நம்பர்ஸ். ஸோ 5-5 பேராக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு டீச்சர்கிட்ட அவங்க வந்து தி யூ கேன் டீச் தீஸ் 5 children or 6 சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு வி கனெக்டட் அ வாலண்டியர் டீச்சர் டு தெம். ஓகே, ஸோ வேர் எவர் த கனெக்டிவிட்டி வாஸ் குட், ஸோ த கிளாஸஸ் வேர் ஹேப்பனிங் த்ரூ ஜி மீட். லைக் தே ஷெட்யூல் 2 கிளாஸஸ் இன் அ வீக். வி ஆல்சோ டெல் த பேரண்ட்ஸ் ஓகே, இஃப் யூ ஹாவ் அ 6th ஸ்டாண்டர்ட் சைல்டு, ஓகே உங்கள் பையனுக்கு வந்து வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து காலம்பரை 10 மணிக்கு கிளாஸ், ஸோ ப்ளீஸ் கிவ் த ஃபோன் டு ஹிம் பை 9:55 ஸோ தட் த சைல்டு இஸ் ரெடி வித் த ஃபோன். வி ஆல்சோ டெல் த சைல்டு தட் இட் இஸ் மோர் ஆர் லெஸ் அ கிளாஸ் ரூம், ஸோ சிட் வித் அ ஃபோன், யுவர் நோட் புக் ஆர் அ புக் வாட் எவர் இட் இஸ் அண்ட் அட்டன் டு த கிளாஸ் ரெகுலர்லி ஃபார் தட் பீரியட் ஆஃப் டைம் ஆஃப் 45 or 50. ஸோ ஒரு 5 to 6 பீப்புள்ங்கிறதுனால த வாலண்டியர் டீச்சர் ஹேட் இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ். Okay, wherever the connectivity was not so good for a live connect. So, G-Meet la andha definitely vandha live a connect pannadhukku or bandwidth venum. Appadi illadhumbodhu what we did was, we still made WhatsApp groups of, but we circulated lessons to them. We had audio lessons. We made the volunteer teacher actually recorded an audio, sent it through the WhatsApp group, sent a small homework in the same WhatsApp group, made the child do the homework and revert it back in the group, and slowly started engaging every child. So connectivity strong ah irundhadna live classes panninom, connectivity idhuva media kara irundhadna we went in for WhatsApp based classes. This was actually phase 1 of pandemic where we didn't know, like our motto was to make the child learn. Phase 2 was actually எங்களுக்கு வந்து to connect every child. What is that we can connect every child? So by the time pandemic was also, people awareness ஜாஸ்தியாக போயிடுத்து, we know what are the safety measures to be taken. So we actually tried exploring different modes of learning to them.
3: Ma'am, in the pandemic mode, government, they had come up with some initiatives. So, Diksha introduced Panindanga. So, it's basically an e-portal for students where they can attend classes, as in like they'll have access to textbooks which are readily available online and all of that. So, adla ungalku help aacha ma'am, because TV liyum program lam potirundanga, vanoli program irundhudu. So, ungala portha varaikum how much did it reach the audience, and the audience being the students? during the pandemic, how much did those government initiatives help the students, or how much did you utilize those things to sort of

0: each children, ma'am?
1: See, I can answer this in two parts. One, so Deeksha is an app. So, ஒரு ஒரு லெசனுக்கும் ஒரு ஒரு QR கோட் இருக்கு. அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணா வீடியோ லெசன்ஸ் வரும். அகெயின், யூ நீட் அ ஸ்மார்ட் ஃபோன், யூ நீட் அ கனெக்டிவிட்டி. ஸோ வி ஆர் மைக்ரேட்டிங் பேக் டு வாட் இவித்யா லோகா இஸ் டூயிங். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் இருந்தது அப்படின்னா வி ஆக்சுவலி கிளப்ட் ஒன். நம்பர் டூ, அஃப்கோர்ஸ் வி ஆல்சோ கெப் டெல்லிங் பீப்புள், அதாவது இந்த கல்வி தொலைக்காட்சி மூலமாக வந்து சில்ட்ரன் வேர் கிவன் லெசன்ஸ். ஐ திங்க் எவ்ரிடே ஹாஃப் அன் அவர் ஒரு ஒரு சப்ஜெக்ட் இது பண்ணிட்டு இருந்தாங்க. வி டென்ட் கெட் மச் இன் டு தட். அஃப்கோர்ஸ் வி என்கரேஜ் சில்ட்ரன் டெல்லிங் தட், சி டு கீப் யுவர் லேர்னிங் ஆன். நம்மளுக்கு ஸ்கூல் என்றைக்கு திறக்க போகிறதுன்னு தெரியல, அதுக்காக வி கெனாட் ஜஸ்ட் சிட் ஐட்லி அட் ஹோம். அண்ட் எவ்ரி all day long you cannot always learn from your smartphones also. So whenever you have classes, attend the classes in your phone. Whenever possible, pick up your books and read. Do watch Kalvi TV if you have it. Again, see, சிட்டி லெவல்லையோ இல்லாட்டி ஒரு மாதிரி செமி ரூரல் லெவல்லையோ பீப்புள் ஹேட் ஆக்சஸ் டு டெலிவிஷன்ஸ். ஸோ அந்த கல்வி தொலைக்காட்சி பார்க்கறது இட் வாஸ் அ கிரேட் போன். பட் வென் யூ டாக் அபவுட் வில்லேஜஸ் மச் இன்டீரியர், எத்தனை பேர் வீட்டில் டெலிவிஷன் இருக்கு? ஓகே, பட் ஸ்டில் வி ஆல்சோ சா ஸ்கூல் டீச்சர்ஸ் டேக்கிங் தட் initiative of sending video lessons or audio lessons. So we were actually operating in a different path of live classes or WhatsApp classes, but we also kept the school teachers informed on what we were doing to their children. So we made sure that we are not actually crossing the paths. So pasanga padikanam, adu yaar moolama padicha enna, and pasanga vandu கம்ஃபர்டபுளாக படிக்கணும் வித்தவுட் அ ப்ரெஷர் ஆன் தெம். ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் விளையாடலாம் படிக்கலாம், வீட்டில் உட்காந்துட்டு வந்து படிக்கணுங்கிறது தட்ஸ் அ லாஸ்ட் திங் அ சைல்டுஹுட் வாண்ட் டு டூ இன் த வேர்ல்ட். ஆனாலும் வி மேட் த சைல்டு ரியலைஸ் தட் ஓகே, திஸ் இஸ் த ஏஜ் வேர் யூ ஹாவ் டு லேர்ன், யூ ஹாவ் நோ அதர் கோ. ஸோ வி என்ஷூர் தட் வாட் த கவர்மெண்ட் டஸ் அண்ட் வாட் வி டூ may not go a hand in hand, but definitely not crossing path. The child is benefited by both methods of learning. That's the only thing we had in mind during the entire pandemic phase.
2: Ma'am, neenga sonna mari initially teachers nariya issues face pannirukanga. Technology thavirthu vera enna mari issues la face pannanga ma'am?
1: So mostly it was technology. Adhaadu when we say we make a group of 6 students, so if I am a teacher, I get 6 students. Okay, so my job is to teach them max. So I pick up 2 days. So my intention would be those 6 students should attend all sessions. Okay, what happens is non-technology related issues enna agum appadina, slowly when people start settling with this lockdown, parents started taking their phones back. நாங்க வேலைக்கு போறோம், நாங்க போன் எடுத்துட்டு போறோம். So the child will not have the phone. Okay, so that's a not a technology issue, but it's a practical issue. The parent is away from home, so he has to take the phone. The child doesn't get an opportunity to learn. That was number one. So what we did was we adjusted to the time schedule of the parent. So we requested our volunteers, since it's learning from home, we'll just check with the parent. நீங்க எத்தனை மணிக்கு போறீங்க, எத்தனை மணிக்கு வேலைக்கு போயிட்டு வரீங்க, why don't you give us those timings so that we can put your child in that particular group. Maybe if they come back at 5 o'clock or if they come back at 6 o'clock, அந்த பேச்சஸ்ல உங்க பசங்க போடுறோம். உங்களுக்கும் உங்க பசங்க படிக்கணும், எங்களுக்கும் பசங்க படிக்கணும். That one. So the next one was continuity in learning. So since we addressed rural population, we also told them that okay, if you have an health issue, ungalku jwaram varamari irundhathu, if you are feeling cold, ப்ளீஸ் ஸ்டாப் அட்டெண்டிங் கிளாஸஸ். இட் மே நாட் பி கோவிட், பட் ஸ்டில் வி வாண்ட் டு என்ஷூர் தட் த சைல்டு இஸ் ஹெல் அண்ட் ஹெல்த்தி வைல் அட்டெண்டிங் கிளாஸஸ். ஸோ வென் த சைல்ட் இஸ் நாட் healthy and he stops attending classes maybe for 1 or 2 weeks, the continuity is lost. So third week, though we ask, go back to the child and telling them, okay, you are okay now, you come back to the classes, that child's interest or the parents push to the child mattered a lot to keep the continuity of learning on. So on a holistically, டெக்னாலஜி இஷ்யூஸ் தான் வந்து மேஜராக ஃபேஸ் பண்ணோமே தவிர நான் டெக்னிக்கல் இஷ்யூஸும் வந்து இல்லவே இல்லை. பிகாஸ் வாட் த பேண்டமிக் டாட் த பேரண்ட் வாஸ் எவ்ரி சைல்டு குட் லேர்ன் அண்ட் எவ்ரி பேரண்ட் வாண்டட் த சைல்டு டு லேர்ன். ஸோ எவ்ரி பேரண்ட் வாஸ் சப்போர்ட்டிவ் இன் ஆர், நாங்கள் என்ன பண்ணினோமோ அதை அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தேவர் ஆல் வெல்கம் ஃபார் இட். சோ நான் டெக்னிக்கல் கிளிச்சஸ்ங்கிறது குறைச்சலா தான் இருந்தது ஃபார் வென் இட் கம்ஸ் டு லேர்னிங் த்ரூ பேண்டமிக்.
0: மாம், இப்போ கோவிட் ஃபேஸ்ல அடாப்ஷன் வந்து வி ஹேட் டு அடாப்ட் டு நியூ சேஞ்சஸ் இன் லைஃப். ஹவு டு டீச்சர்ஸ் அடாப்ட் டு திஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம்? இந்த சேஞ்சஸ் எல்லாம் புதுசா இருந்துச்சு ஆப்வியஸ்லி. நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இட் செல்ஃப் ஹாவ் இந்த ரூ த பீப்புள் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன் சிட்டி நோஸ் டு யூஸ் கேஜெட்ஸ் அண்ட் எவ்ரி திங். But the students in rural areas may not know the use, I mean, how to use the gadgets. So in the adaption, how did they react to it and how their perception?
1: See, at eVidya Loka, actually, one village, when we start a center, started through a partner NGO there. So the partner NGO there actually has a person for every center as a who to monitor or to run the operations of classes, whom we call as class assistant. So in the pandemic la, in the LFH classes aarambikkum bodu, we took the help of that person in that village. See, I am in Chennai. I have a cluster of centers in Thiruvannamalai. I cannot even travel to Thiruvannamalai and see what is happening. So my point of contact in that particular village is a class coordinator. So I pick up a call with her, tell them that, okay, unga school ethana pasangalta smartphones irukko, number vaangunga, grade wise number vaangunga. Okay, so then we put them into batches. Okay, then we tell her, okay, we first tried through Skype, but Skype was too huge because சிம்பிள் ரீசன், அதாவது த குவாலிட்டி ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிள் இன் அர்பன் இஸ் மச் மச் மச் பெட்டர் தேன் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிள் இன் த ரூரல் செக்டர். ஸோ ஸ்கைப் இஸ் அ பிக் திங் டு அகாமடேட் இன் அ ஃபோன். தென் அப்போதான் வந்து இந்த ஜிமீட் வாஸ் ஹேட் அ லோவர் பேண்ட்வித். ஸோ வாட் வி டோல் தெம் வாஸ் ஓகே, வி ஆக்சுவலி கம்யூனிகேட்டட் த்ரூ த கோஆர்டினேட்டர். இந்த ஜிமீட்டுங்கிற ஒரு ஆப் இருக்கு, இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இந்த லிங்கை வந்து பசங்கள்கிட்ட கொடுத்து அவங்க ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்க சொல்லுங்க. அஞ்சு பசங்களா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்க. கிளாஸ் இருக்கும்போது தட் டீச்சர் ஷீ வில் சென்ட் அ ஜிமீட் லிங்க் இன் தட் பர்டிகுலர் வாட்ஸ்அப் குரூப் மேபி 10 minutes பிஃபோர் த கிளாஸ். ஸோ த கோஆர்டினேட்டர் வாட் ஷீ வில் டூ இஸ் ஷீ வில் ஜாயின் த லிங்க் ஃபர்ஸ்ட், கால் ஆல் சில்ட்ரன் டு சே தட் த கிளாஸ் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட், பீப்புள் வில் கம் இன். யாருக்கெல்லாம் இஷ்யூஸ் இருக்கோ ஐதர் தே ட்ரை டு ரிசால்வ் ஆன் வாட் இஸ் த இஷ்யூ, எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதர்வைஸ் இஃப் இட் இஸ் தட் இஸ் சம்திங் அவுட் ஆஃப் தேர் கண்ட்ரோல், தே கம் பேக் டு அஸ் அஸ் கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் மேடம் இந்த ஆப்ல வந்து இந்த இஷ்யூ இருக்கு, இவங்களால ஜாயின் பண்ண முடியல. ஸோ வி ட்ரை டு ஃபிகர் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங். ஸோ வி டாட் தெம் டு யூஸ் த கேட்ஜெட்ஸ் ப்ரொடக்டிவ்லி. கிளாஸ் இதில் தான் இருக்கும், ஸோ நீங்கள் இப்படி போங்க. அதே மாதிரி ஒன்ஸ் அ கிளாஸ் இஸ் ஓவர் ஆன் ஜி மீட், தட் பர்டிகுலர் வாட்ஸ்அப் குரூப் வில் ஹாவ் த ஹோம்ஒர்க். ஸோ த டீச்சர் வில் சென்ட் த வாட்ஸ்அப் குரூப். ஸோ பசங்கள்கிட்ட என்ன சொல்லுவோன்னா, ஹோம்ஒர்க்கை வந்து காப்பி பண்ணிட்டுருங்க, ஃபோன்ஸை வந்து பேரண்ட்ஸ்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் கிளிக் த ஃபோட்டோ ஆஃப் தட் பர்டிகுலர் ஹோம்ஒர்க், அப்லோட் இன் த சேம் வாட்ஸ்அப் குரூப். தென் யூ ஹாவ் நோ நீட் ஃபார் அ ஃபோன். So we also tell the parents, class ஒரு மணி நேரம் அட்டன் பண்ணுவாங்க, ஹோம்ஒர்க் காப்பி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும், ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க முடிக்கிறாங்களான்னு பாருங்க. ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் மேபி தட் அப்லோட் பண்றதுக்கு ஒரு 10 minutes ஆகும். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் அ சைல்ட் கெட்ஸ் டு ஹாவ் அ ஃபோன் மேபி ஃபார் 1.5 hours a day. ஸோ ஃபார் த லேர்னிங் பர்பஸ் பி டாட் த சைல்ட் டு யூஸ் தட் பர்டிகுலர் கேஜெட். அண்ட் சின்ஸ் ஜிமீட் வாஸ் வெரி பாப்புலர் அண்ட் ஈஸி டூல், கெட்டிங் அடாப்டட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் த சில்ட்ரன். இன் ஃபேக்ட் நாட் ஜஸ்ட் த கிளாஸஸ், வீ டிட் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் எல்லாமே நாங்கள் அந்த ஜிமீட்டில் தான் பண்ணோம். We called all parents together. We created a link. We created all parents to come together to see pasanga enna pandranga, neenga eppadi pasangalukku vandha support pandringa, what you feel like, is this really positive in the life of your child. Now it's very happy to see that almost at EV Dialoka every child who has a smartphone has a Gmeet app downloaded. Because it was very easy, it was user friendly, and more than anything we made sure that it was productively used for learning purpose only. So adaption theriyam irukkaratha kattukkaradhukku children were ready, so it was easy for us also to teach them.
0: Parents evlo cooperate pannanga for all these initiatives that were taken by E Vidya Loka.
1: So phase 1, நாங்கள் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து பேரண்ட்ஸை எஜுகேட் பண்ணுறது தான். ஏன்னா பேரண்ட்ஸ்டேந்து ஃபோனை வாங்கி பசங்களுக்கு கொடுக்கணும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு முதல் தெரியணும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ பேரண்ட்ஸ்கிட்ட போய் நாங்கள் வந்து இது வந்து லேர்ன் ஃப்ரம் ஹோம் கான்செப்டு, வாலண்டியர்ஸ் வந்து பாடம் நடத்த போகிறாங்க, ஸ்கூல் எப்போ திறக்கும் தெரியாது, பசங்க திருப்பி ஸ்கூலுக்கு எப்போ போவாங்கன்னு தெரியாது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு சம்மர் பிரேக்குக்கு அப்புறம் பசங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து போனாலே வந்து தே டென் டு ஃபர்கெட் வாட் ஐ வாஸ் ஸ்டார்ட் இன் த லாஸ்ட் இயர். ஸோ அந்த பிரேக் விழாமல் இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த லேர்ன் ஃப்ரம் ஹோமை வந்து அப்சர்வ் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் வாட் வி இன்ஸ்ட்ரக்டட் த பேரண்ட் வாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ், அதாவது ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கிளாஸ் இப்படி தான் நடக்க போகிறதுன்னு ஒரு மீட் மாதிரி கண்டக்ட் பண்ணினோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செஷனில் அந்தந்த வாலண்டியர் டீச்சரை வந்து பசங்களோட சேர்ந்து அந்த பேரண்ட்டையும் பேச சொன்னோம். ஃபஸ்ட்டு 10 minutes அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே மேக்ஸ் கிளாஸ் இருக்குது, ஸோ பசங்களை வந்து கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்கள், 5 minutes முன்னாடி லாகின் பண்ண சொல்லுங்கள், இந்த டைமுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோனை திருப்பி வாங்கிக்கலாம், நிச்சயமாக தினமும் ஹோம்ஒர்க் கொடுப்போம், ஸோ பசங்க ஹோம்ஒர்க் பண்ணுறாங்களா நீங்கள் பாருங்கள் பண்ணிவிட்டு. இன்ஃபேக்ட் வி என்கரேஜ் பேரண்ட்ஸ் வந்து பசங்க வந்து நோட்புக்கில் ஹோம்ஒர்க் பண்ணும்போது கீழே வந்து அவங்க சைன் பண்ணுங்கள், சைன் பண்ணிட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து பசங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது the parents were also a minor part of this learning process. So educating the parent has actually helped us in making this LFH program a big success. So poga poga vande, in fact we involved parents in competitions. Independence Day more the lockdown, so pasanga school ku ellam poradhu illa, so naanga enna panninona pasangala veetla inda varaiya sonnom. We did a rangoli competition. ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா பசங்கள்ட்ட, யூ கேன் டேக் த ஹெல்ப் ஆஃப் ஒன் ஆஃப் த பீப்புள் அட் யுவர் ஹோம். ஸோ வி வர் சர்ப்ரைஸ் டு சீ தாத்தாஸ் அண்ட் பார்ட்டிஸ் கம்மிங் அவுட். ஸோ வென் த சைல்டு ட்ரூ அ ட்ராயிங், த எல்டர்ஸ் அட் ஹோம், த சிப்ளிங்ஸ், அவங்கெல்லாம் வந்து கலர் ஃபில் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை எங்களுக்கு அனுப்பும்போது தே ஆல்சோ நோ தட் ஓகே த சைல்டு இஸ் டூயிங் சம்திங் குட். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்கோ இல்லாட்டி ஒரு சங்கிங் காம்படிஷன் வரும்போதோ அந்த பர்டிகுலர் சைல்டு பாடித்து இல்லாட்டி இது பண்ணினாங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் வித் த பேரண்ட். ஸோ வேர் எவர் வி குட் இன்வால்வ் த பேரண்ட், பட் வி இன்ஃபார்ம்டு தெம் பிஃபோர் ஹேண்ட், வி டென்ட் டேக் தம் ஃபார் அ சர்ப்ரைஸ். இது நடக்க போகிறது, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்களையும் இன்வால்வ் பண்ணதுனால, பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வேர் எவ்ரி படி வாஸ் ஆக்சுவலி ஃபியரிங், முதல் பேண்டமிக்குன்னு வந்தவுடனே எல்லாருக்கும் பயம் வந்தது. ஸோ அந்த பயம் இரு பயம் போனதுக்கு அப்புறம் வி ஹேட் அ ஹியூஜ் சப்போர்ட் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் ஆல் பேரண்ட்ஸ், நாட் ஜஸ்ட் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஒன் ஸ்டேட் ஆர் டூ ஸ்டேட், அக்ராஸ் த ஸ்டேட்ஸ் வி ஹேட் பேரண்ட் கிவிங் அஸ் தட் சப்போர்ட். இன்ஃபேக்ட் தே கேம் பேக் டு அஸ் ஆல்சோ வித் அ வெரி குட் ஃபீட்பேக். இல்லாட்டி வந்து என் பையன் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் மேடம், நீங்கள் சொல்லுங்க. ஐ எம் சீயிங் ஹிம் ஒர்க்கிங், அதாவது ஹோம்ஒர்க் இன்னிக்கே முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஐ எம் ஸோ ஹாப்பி டு சீ ஹிம். ஸோ தட் இஸ் அ இன்வால்மெண்ட் ஆஃப் அ பேரண்ட். வி டோன்ட் வாண்ட் தம் டு டீச் த சில்ட்ரன் ஆர் பை நீ புக் எடுத்துன உட்காந்துருக்கே அதெல்லாம் பார்க்க வேண்டாம். பட் மானிட்டர் த சில்ட்ரன் அட் ஹோம், சப்போர்ட் த சில்ட்ரன், என்ஷுர் தட் வாட் எவர் இஸ் வாட் த எஃபர்ட் வி டேக் ஃப்ரம் ஆர் சைட் இஸ் ரீச்சிங் த சைல்ட் on proper time. So parental support vandu it was enormous. At one point vandu we didn't know that ipdi irukuma naanga nenachad aarambikkala, it was so tremendous.
2: ஸோ மேம், ஆன்லைன் எஜுகேஷன் வந்து விமென்க்கு வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ஏன்னா சில பேருக்கு பாதி லைக் எயித் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு நிறைய பேர் அனுப்புறது இல்லை, ஆன்லைன் வந்து அவங்களுக்கு பெனிஃபிஷியலான ஒரு ஒரு சோர்ஸா அப்படின்னு கேட்குறேன்.
1: சி ஒன், ஐ திங்க் வென் வி ஸ்டார்டட் திஸ் வர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் வி டோல் தெம் தட் ஓகே அ சைல்ட் ஷுட் கம்ப்ளீட் அட்லீஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன். 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி தே வில் ஹாவ் தட் செல்ஃப் மோட்டிவேஷன் டு ரீட் ஃபர்தர். நாங்கள் ஒரு கிராஜுவேஷன் பண்ணணுமோ இல்லாட்டி நான் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் அக்வயர் பண்ணிக்கணும், ஆனால் ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கணும், அப்போ தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி வரும். ரூரல் செக்டாரில் வந்து இந்த 8th அப்புறம் ஸ்கூல் மாறணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து ட்ராப் அவுட்ஸ் இருக்கும். ஓகே, பட் எவ்ரி டீச்சர், அதாவது எவ்ரி ஸ்கூல் டீச்சர் வுட் வாண்ட் தேர் to see their child coming up in future. So, school liye vandu avanga enna pandranga appadina, each standard mudicha pasangala definitely neenga 9th seirunga, indha school la poi seirunga appdin solvanga. But when we started, our volunteer teachers actually opened the doors more wide for these children. Okay, so see, இவ்ளோ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இவ்ளோ ஸ்கில்ஸ் நீங்க அக்வயர் பண்ணலாம், இட் இஸ் நாட் ஜஸ்ட் a BA, BSc or BCom degree. அதையும் தாண்டி நீங்க நிறைய கத்துக்கலாம், நிறைய வரலாம். சோ வென் தே கெட் டு ஹியர் அபவுட் கண்டினியூங் எஜுகேஷன் ஃப்ரம் மெனி பீப்புள், சோ ஒரு பக்கம் ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் ஆன்லைன் டீச்சர்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்லோலி சி ஒன் அ சைல்ட் ஆல்சோ கெட்ஸ் த ஃபீலிங் தட் இல்ல நான் நிறைய படிக்கணும், அண்ட் தே கோ பேக் டு த பேரண்ட் அண்ட் ஆல்சோ சே இல்ல எங்க ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருக்காங்க இப்படி படிச்சா இப்படி வரலாம், இதெல்லாம் கத்துக்கிட்டா வந்து இது மாதிரி லைஃப்ல அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது த பேரண்ட் ஆல்சோ ஹேட் ஸ்லோலி ஸ்டார்டட் ஹேவிங் தட் அவேர்னஸ். ஸோ ஐ திங்க் when it comes to a woman or girl child, just as I said in the beginning, drop outங்கிறது இப்போ வந்து டெஃபினட்டா குறைஞ்சிட்டே வருது. I think maybe 5 years down the lane the drop outங்கிற பிரச்சனையே இருக்காது, because we have seen that the awareness for education is still more, and with so much of government schemes and so much of passionate volunteers, every child is getting to learn. So that even the remotest village child is getting to learn not just through school teachers but also through technology abdingumbodhu, I know people are feeling that it is their responsibility to make their child learn. So girl child learning definitely on a futuristic thought looks very bright.
3: During the pandemic, especially like in the beginning of the pandemic, there were lots of migrants in madri Nepal la vandirupanga illana northeastern states la vandirupanga, so avangalukku vandha enna na like were their children affected in any way in terms of the like in terms of education during the pandemic, avangaloda children specifically?
1: See, this is off the record. When it comes to Vidyaloka, we are very particular about teaching school children. But living in a society, we are definitely responsible to answer this. So migrants, first phase of lockdown, they were in the same place. அதனால ஒன்றும் தெரியல. பட் when people start, when they know that okay, lockdown continue ஆகுது, இனிமே இங்க உட்காந்துட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது,

0: taken. Because we saw actually migrants moving in bunches. ஒத்தர் ரெண்டு பேர் இல்லை, கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் வந்து மைக்ரேட் பண்ணினாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. பட் ஐ மே நாட் பி ஏபிள் டு ரெப்ரசன்ட் த என்டையர் பாப்புலேஷன், பட் யார் யாரெல்லாம் ஹோம் டவுனுக்கு போனாங்களோ, பீங் அன் என்ஜிஓ செக்டர், ஐ கேன் ஆல் ஐ கே ஐ டெஃபினெட்லி சா தட் தெர் வெர் மெனி என்ஜிஓஸ் ஹூ டுக் திஸ் த எஜுகேஷன் டியூரிங் பேண்டமிக் வெரி சீரியஸ்லி அண்ட் புட் இன் ஆல் தேர் எஃபர்ட்ஸ். So they made sure that okay, if a volunteer who has taken proper permission from the government to get into a street, so she went into the street. அங்க இருக்கிற ஒரு நாலு பசங்களுக்கு வந்து பேசிக்கா என்ன சொல்லணுமோ, மேபி இன்னைக்கு வந்து ஒரு ஏபிசிடி எழுத சொல்லி கொடுத்துட்டு போனாங்கன்னா நாலு நாள் நீங்க ஏபிசிடி எழுதுங்கம்பாங்க, இல்லாட்டி ஒரு ரெண்டு டேபிள் சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா டூ டேஸ் கழிச்சு டேபிள் சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஸோ வாட் எவர் எஃபெக்ட் எஃபர்ட் தே கேன் புட் ஃபார் கீப் make the child learn, that happened. That irrespective of it is a migrant or it is the local light who's living there, I think every effort was taken to make the child learn and stop them from that deprived status. Nichima
1: pudu pudu innovations la vandirukku technologies la. So is it a boon to the education sector? அது வந்து ஸோ பேசிக்கலி இட் டெஃபினெட்லி இஸ் அ போன் டு எஜுகேஷன் செக்டர், பட் ஹவு இஸ் இட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ்?
0: சி, வென் யூ சே இன்னோவேஷன் இட் இஸ் பாசிட்டிவ், அதர்வைஸ் யூ டோன்ட் சே இட்ஸ் அன் இன்னோவேஷன், ரைட்? ஸோ ஒரு ஆஸ்பெக்டை நம்ம வந்து இன்னோவேஷன் டேர்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய லெவலில் டெஸ்ட் பண்ணியிருப்போம். இது வந்து இஸ் இட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் இன் ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் த்ரீ, ஸ்டேஜ் ஃபோர். For example, at eVidyaloka, when we started this learn from home, though our mode was pasanga padikino, ana how will we reach? Pasanga varvaangla, parents othupaangla, school teachers othupaangla, will there be an impact? Is the child really learning? Okay, so finally we termed LFH as an innovation. Learning from home is an innovation. Child learned. So similarly, innovation is positive and innovation enna portha varaikku it's a journey. So iniki irukra innovation vandu phase 1 na naalikku vandu phase 2 la poporadhu avladha, there is nothing called an end point. And innovation in technology, the magnitude is so enormous that enakku therinju the fear should be only there in the urban area. The use of gadgets, availability of gadgets la vandu urban la vandu nariya irukku, and children also have much access to it. But when it comes to the rural sector or the so called underprivileged children, it's a luxury for them. So when it is a luxury and we want or we educate them to use that particular luxury for developing themselves, ungaloda life la neenga vandu move ahead pannanum appadina inda technology e positive va productive va use pannunga. Technology can be put into use both productively and productively. Productive va use pannunga, positive va use pannunga. See that it is good for you. See that it doesn't hampers your progress. அந்த மாதிரி யூஸ் பண்ண அவங்கள வந்து எஜுகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இனோவேஷன் இஸ் ஆல்வேஸ் அ பூன். இஃப் வி ஃபெயில் டு எஜுகேட் தெம், ஜஸ்ட் அஸ் ஐ சே, ஸோ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, படிங்க, வீடியோ லெசன்ஸ் இருக்கு, பாருங்க, இஃப் யூ கேன் கனெக்ட் டு அ டீச்சர், டீச்சர்கிட்ட டவுட் கேளுங்க, ரைட்? ஸோ இதெல்லாம் டெக்னாலஜி. இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபைன். இல்லை நான் வந்து கேம்ஸ் தான் விளையாடுவேன், நான் வந்து யூடியூப் வீடியோஸ் தான் பார்ப்பேன் அப்படின்னா, சி ஐ எம் நாட் சேயிங் இஸ் ராங், பட் வாட் இஸ் த டைம் ஆர் வாட் இஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் யூ ஃபீல் தட் யூஸிங் அ கேஜெட் இஸ் அன் இன்னவிட்டபிள் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். சி வி ஆல்வேஸ் சே சின்ன வயசில் தான் விளையாட முடியும், maybe if I pick up a phone now, Candy Crush looks alien to me.

0: 8, but 10 years back Candy Crush was like, okay, it was a literally a crush game. Okay, so if we should also give that liberty to the children to have that entertainment quotient also, but not at the cost of your progress. So technology, when rightly delivered by right person at the right time, is definitely a boon. But when it is misinterpreted or miscommunicated, then it becomes a bane. Adu vandu not just underprivileged children, for any children. Nammalke vandu lockdown has taught that life is not on phones. Okay, in fact, lockdown la vandu phone alla thooki vechittala vandu thoongi irukom, paattu ketirukom, we had enjoyed with family and all. Okay, we know that, okay, life, there is life beyond technology also. A realistic world is there. Okay, so now we know to draw a line of demarcation. Technology use pananona pannuvom, technology len thalli irukka mudiyana thalli irpom, but technology cannot be removed from life. World is running on technology and we have to run along with the world. Abding bodu a proper and positive use is definitely going to be the order of the day. Actually,
1: ippo vandu I think 2021 la I had read one report saying that edtech companies such as Byju's and all of the other Indian edtech companies vandu I think VC funding le they had acquired some $1.3 billion appdin na padichen ma'am. But நான் இன்னொரு சர்வேயும் படித்தேன், அது ஸ்கூல் சர்வேன்னு ஒன்று படித்தேன் மேம். இப்போது ஐ திங்க் பேண்டமிக் மோட் தான் வந்திருக்கு. அதில் வந்து என்னென்னா 24% ஆஃப் அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒன்லி 8% ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆக்சுவலி ஹேவிங் ஆக்சஸ் டு எஜுகேஷன் டியூரிங் த பேண்டமிக் அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட் இருந்தது மேம். ஸோ வென் யூ சி $1.3 billion இன் விசி ஃபண்டிங் அண்ட் ஒன்லி 24% இன் எஜுகேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் the whole of India, what do you think about that?
0: It's a very big number when it comes to funds. Okay, the pandemic portha varaikum I think the first priority was health. Okay, so many people wanted nammale paathukom evlo per vandu just because their livelihood was spoiled. Okay, so evlo how had they contributed for the people? Okay, the first priority was health. Mask வாங்கி தரோம், sanitizer வாங்கி தரோம். The next was education. ஏன்னா all of us are of the mindset that the child should go to school, only then he will learn. அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நம்ம எல்லாருமே 2020 வரைக்கும் இருந்தோம். ஓகே, ஆனா this pandemic has shown us the way that learning is only a process. அதை வந்து நீ education and learning can be done anywhere if you have a proper channelized, if you have a proper channel. It may be at home, it may be at school, it may be someone. So, the funds poured in. Actually, வந்து I don't know. See, I generally don't believe in this so-called big survey or data. You know, most of them are based on sampling. Okay, so how many of you know how many villages are there? Or like whenever I go talk about Evidya Loka, my first question would be how many government schools are there in India? One of you just give me a number. How many government? It's millions. It's millions actually. ஸோ ஒரு ஒரு ஸ்கூல்லையும் வந்து மினிமம் வந்து ஒரு 4-5 டீச்சர் இருக்கணும் அப்படின்னா வி ஆர் ரன்னிங் டு க்ரோர்ஸ், பட் வி டோன்ட் ஹாவ் தட். ஓகே, ஸோ அங்கேயே வந்து நம்மளால வந்து அந்த நம்பரை ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகே, ஸோ வென் இட் கம்ஸ் டு அ சர்வே, இட்ஸ் டன் ஆன் அ சாம்பிளிங். ஐ டூ அக்ரி தட் வி ஆர் ஃபண்ட்ஸ் ஃப்ளோயிங் இன், பட் இன் திஸ் பேண்டமிக் வி ஹவ் ஆல்சோ சீன் தட் ஃபண்ட்ஸ் ஆர் ஆக்சுவலி யூட்டிலைஸ்டு ப்ராப்பர்லி வென் இட் கம்ஸ் டு த எட்டெக் சினாரியோ. See, even paid platforms have become free platforms. We have seen volunteers just like, see, Evidya Loka saw a surge in college children taking classes for our children. எங்களுக்கு காலேஜ் கிடையாது, வி ஆர் ஹேவிங் ஆன்லைன் கிளாஸஸ் ஒன்லி இன் திஸ் பர்டிகுலர் டைம், ஸோ வி ஆர் ரெடி டு டேக் கிளாஸஸ். இட் வாஸ் ஈஸி ஃபார் தெம் டு கனெக்ட். சி, ஃபார் அன் 18 இயர் ஆர் 19 இயர் ஓல்டு டு கெட் கனெக்டட் டு அ 10 இயர் ஓல்ட் வாஸ் அன் ஈஸி டாஸ்க். ஒரு சிங்கிங்கோ, ஒரு டான்சிங்கோ, ஒரு ஆரிகாமியோ, ஒரு இட் வாஸ் ஈஸி டு சேனல். ஸோ டெஃபினெட்லி எட்டெக் சினாரியோ டெவலப்டு, பட் பர்சன்டேஜ் என்ன, மார்ஜின் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹோலிஸ்டிக் சினாரியோ எடுத்துக்கணும். சாம்பிளிங் வில் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அட் ஆல். அண்ட் தீஸ் ஃபண்ட்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஒன் டைம் ஃபண்ட்ஸ், ரைட்? ஸோ பீப்புள் ஆர் கோயிங் டு கீப் ஒர்க்கிங். ஐ வுட் சே தி ஐரனி இஸ், ஆர் இஃப் ஆல் தி எட்டெக் கம்பெனிஸ் குட் ஃபோக்கஸ் யூனிஃபார்ம்லி, சி, வித்தவுட் அன் அர்பன் அண்ட் அ ரூரல் பேரிகேட், ஐ திங்க் நீங்க சொல்ற நம்பர் வந்து இட் வில் பிரிட்ஜ் அப். 24/8 மேபி இட் வில் ஸ்லோலி ஸ்டார்ட் லுக்கிங் ஆன் அ பேலன்ஸ். வி ஆல்சோ நோ தட், சி, தட் மே நாட் ஹேப்பன், தட்ஸ் அ வெரி லாங் ஸ்டோரி, தட் மே நாட் ஹேப்பன், பட் டெஃபினெட்லி மார்ஜின் வந்து இட் வில் கம் டவுன். ஏன்னா நவ் வி ஆர் அடாப்டட் டூ டைப்ஸ் ஆஃப் லேர்னிங், ஒன் இன் ஸ்கூல் லேர்னிங், ஒன் அவுட் ஆஃப் த ஸ்கூல் லேர்னிங். அதாவது ஆன்லைன் மோட் ஆஃப் எஜுகேஷன், ஆஃப்லைன் மோட் ஆஃப் எஜுகேஷன், ரெண்டுத்துக்கும் வி ஆர் வெல் ப்ரிப்பேர்ட். ஓகே, ஸோ ஸ்கூல் போய் படிக்கலாம், ஸ்கூல் போகாமையும் படிக்கலாம். ஸ்கூல் போகாமல் படிக்கிறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வி ஆர் ஆல்சோ சீயிங் பீப்புள் சப்போர்ட் கம்மிங் இன், ஃபண்டிங் சப்போர்ட் கம்மிங் இன், அண்ட் பீப்புள் ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் டு நோ இஸ் மை ஃபண்ட் பீங் ப்ராப்பர்லி யூட்டிலைஸ்ட். வி ஆர் ஆஸ்கிங் க்வெஷ்சன்ஸ். ஓகே, ஸோ இஃப் ஐ எம் பேயிங் 1,000 rupees for a child or a something to happen, I definitely go and ask, right? Where are you utilizing it? Okay, so the questioning capacity has increased because we have realized the value of money in this lockdown. Okay, so what an impact theriyadu nichayama vandu whatever funds that has been coming, if properly utilized, will help us in bridging the gap between the how it is being taken to the rural or the urban sector.
2: Thank you so much, ma'am. It was a very insightful session.
0: Actually, thank you so much. Like, it's heartwarming to see that youngsters like you have decided to take up something to see what happens in the other part of the society. நம்ம மெட்ரோல இருக்கோம், மெட்ரோல என்ன பண்றோம்னு பார்க்காம, வி லிவ் இன் அ சொசைட்டி, த சொசைட்டி ஹாஸ் நோ பேரிகேட் ஆஃப் அ வில்லேஜ் ஆர் அ சிட்டி. ஆல் ஆஃப் அஸ் லிவ் இன், வி ஆல் பிலாங் டு அஸ் நேஷன், வி வாண்ட் ஆர் செல்ஸ் டு ப்ராக்ரஸ் அலாங் வித் எவ்ரிபடி பிஹைண்ட் அஸ், இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், ஆன் ஆர் சைட்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி யூ ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஆஃப் வாட் ஆக்சுவலி யுவர் பேப்பர் இஸ் எய்மிங் அட். லெட் அஸ் நாட் actually repeat the word called underprivileged in the coming days. There should be no word called a privileged or underprivileged. A student is a student wherever he or she is, and let's try to do what is our role to the society and keep spreading that message also. Give back to the society. When the society has taught you so many good things, it's our responsibility to give back to the society we live in. So I think that's a huge responsibility on youngsters like you, and especially when it comes to people like you who are there in the media thing, it's an added responsibility for you to not just spread the message but also to be role models.
1: Yeah. Let's hope there's no underprivileged and privileged the words in future, and let's hope that there equal opportunities are given for both sections of the society.
0: Exactly, there are opportunities, utilization of opportunities also should be there, and the impact of the utilization opportunity should also be very transparent, so that we don't get to listen to question of, is it really happening? It is happening. Let us strive to make things happen much more on a larger scale across all parts of the society.
1: Thank you so much, ma'am.
0: Thank you.
2: Thank you, Ms. Gayatri Ramesh. ரூரல் எஜுகேஷனை பத்தி உங்க கருத்துக்களை எங்களுக்கும் நேயர்களுக்கும் புரியற மாதிரி பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்கள் நற்பணியை மேலும் தொடர ஈவி தெலோகாவுக்கும் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் லிசனிங். This program is presented to you by Aishwarya Arvind, Nagashri Valli, Nirmala and Subiksha from 3rd BSc Visual Communication. Kalvi என்பது தேவை அல்ல அத்தியாவசியம். எல்லோருக்கும் கல்வி, இது உரிமை அல்ல உயிர் மூச்சு. This is RJ வரலட்சுமி கார்த்திகேயன் signing off. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: listening to
1: 107.8 FM, a community of pride.
0: MOPCRS 107.8 FM.
2: I'm Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
3: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. எல்லாரும் நம்மளோட குழந்தை பருவத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. கோலி விளையாடுறதுல இருந்து பச்சை குதிரை, பம்பரம், நொண்டி, கல்லாமண்ணு எந்நேரமும் நம்ம ரோட்ல விளையாண்டதுலாம் ஞாபகம் வருதுல? அதுவும் நான்லாம் எங்க வீட்டு சைடு விளையாடுறதே கிடையாது, பக்கத்து ஏரியாவுக்கு போய் விளையாண்டது தாங்க அதிகம். அது ஒரு பொற்காலம்னு கூட சொல்லலாம். அப்படியே ரீவைண்ட் பண்ணி இப்ப இருக்கிற காலத்துக்கு வாங்க. குழந்தைங்களை பக்கத்து வீட்டுல விடுறதுக்கு பயம், எய்த வீட்டுல விடுறதுக்கு பயம், ஏன் சில சொந்தக்காரவங்க வீட்டுக்கு விடுறதுக்கு கூட பயப்பட வேண்டியதா தாங்க இருக்கு. இந்த பயம் எதனால வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாத்துக்குமே ஒரே பதில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா தான் இருக்கு. சமீப காலமாவே குழந்தைங்களுக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே பாலியல் தொல்லைன்றது அதிகமாவே நடந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகள்ல நிறைய இழப்புகளும் ஏற்பட்டுட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கிற விதமா நம்ம அரசாங்கம் ஒரு ஆப் ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆப் பேரு தான் காவலன் SOS. நிறைய பேரு இத பத்தி தெரியாமையே இருக்காங்க. அதாவது உங்களுக்கு எங்கேயாச்சும் பாலியல் ரீதியா தொல்லை ஏற்பட்டுச்சுன்னா உடனே இந்த ஆப் உங்களை காவல்துறைக்கு அலர்ட் பண்ணிரும். அது மட்டும் இல்லாம ஃபிளட், எர்த்குவேக் மாதிரியான நேரத்துல கூட இந்த ஆப் பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் இப்ப யாராச்சும் லிப்ட்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா கூட இந்த ஆப் மூலமா நீங்க காவல்துறைக்கு அலர்ட் பண்ணிரலாம். மக்களே, என்ன யோசிக்கிறீங்க? உடனே எல்லாரும் உங்க போன்ல காவலன் SOS ஆப்ப பதிவிறக்கம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏத்தின உடனே உங்க போன் நம்பர், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா ஃபைனலா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சோடனே ஒரு ரெட் பட்டன் மட்டுமே இருக்கும். ஸோ நீங்க ஆபத்தான நேரத்துல இருக்கும் போது அந்த ரெட் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா 5 நொடியில உங்களோட கரண்ட் லொகேஷன் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போகிரும். கூடவே உங்களோட போனோட பேக் கேமராவும் ஸ்டார்ட் ஆகிரும். என்ன மக்களே, இவ்வளவு நேரம் காவலன் SOS ஆப் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இனிமேலு யாராச்சும் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டீங்கன்னா உடனே காவலன் SOS ஆப் பயன்படுத்துங்க. ஆபத்து காலத்தில் பாதுகாக்கும் காவலன், காவலன் SOS ஆப். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ಎಂಒಪಿಸಿಆರ್ 107.8 ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ ಎಫ್ಎಂ.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே பிரீத்தி. இன்னைக்கு நம்ம பூமியை காப்போம் வாருங்கள் நிகழ்ச்சியில பஞ்சபூதங்கள்ல ஒன்னா இருக்கிறதும், மேலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில தேவைப்படுற அத்தியாவசிய வளங்கள்ல ஒன்னா இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் நாம இப்போ பேச போறோம். ஆமா நேயர்களே, நாம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில தண்ணீர் பத்தி தான் பேச போறோம். மேலும் இத பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்றதுக்காக ரேகா மற்றும் சுவாதி கலந்துரையாட போறாங்க. வாங்க மக்களே, அவங்களோட கலந்துரையாடல் மூலமா நம்ம தண்ணீரோட முக்கியத்துவத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ரேகா.
2: ஹாய் சுவாதி,
1: எப்படி இருக்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
1: நானும் நல்லா இருக்கேன் ரேகா. இங்க என்ன பண்ற?
2: ஒண்ணும் இல்லப்பா, தண்ணி காலி ஆயிடுச்சு, அதான் தண்ணி புடிச்சிட்டு போலான்னு வந்தேன்.
1: சரி. ஏ ரேகா, தண்ணி ஃபுல்லாகி கீழே போகுது பாரு.
2: சரி, இதோ நிறுத்துறேன்.
1: தண்ணிய ஏன் இவ்வளோ அனாவசியமா வீணாக்குற?
2: தண்ணி தானப்பா, அதான் நிறைய இருக்குல்ல.
1: தண்ணி நிறைய இருக்குறதுக்காக நிறைய வீணாக்கலாமா?
2: ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன். சரி விடு, இனிமே நான் இந்த மாதிரி தண்ணிய வீணாக்க மாட்டேன்.
1: சரி ரேகா, நீ இனிமே இது மாதிரி தண்ணிய மறுபடியும் வீணாக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்.
2: சரி இதெல்லாம் விடு சுவாதி, ஏன் தண்ணின்ற ஒரு சின்ன விஷயத்துக்கு நீ இவ்ளோ கோவப்படுற?
1: சரியா போச்சு, அப்படினா உனக்கு இன்னும் தண்ணியோட முக்கியத்துவமே தெரியலன்னு நினைக்கிறேன். சொல்றேன் கேளு. தண்ணிங்கிறது மனிதர்களோட வாழ்வுக்கு மட்டும் இல்லாம எல்லா உயிரினங்களோட வாழ்வுக்கும் அத்தியாவசியமான ஒண்ணு. இதனாலதான் நீரின்றி அமையாத உலகன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவரால திருக்குறள்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த ஒரு குறள்லயே தண்ணியோட முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மேலும் தண்ணியோட முக்கியத்துவத்தை நம்மளுக்கு உணர்த்தவும் அதை பாதுகாக்க வேண்டிய கடமைகளை உணர்த்துவதற்கும் தான் மார்ச் 22 அன்னைக்கு உலக தண்ணீர் தினத்தை கடைபிடிக்கிறோம். இது முதல்ல 1993 ஐக்கிய நாடுகள் சபையால அறிமுகப்படுத்தப்பட்டதா இருக்கு. இந்த நாள் மூலமா தண்ணீரோட முக்கியத்துவத்தையும் தண்ணீர் பாதுகாப்பு, நீர் மாசுபாடு, இது போன்ற பல விஷயங்களை பத்தி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. உலகம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை அதிகமா வந்ததால மக்கள் தண்ணீரோட மதிப்ப உணர வேண்டும்ன்ற நோக்கத்தோட இந்த நாளை உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த உலக தண்ணீர் தினத்தப்போ ஒவ்வொரு கருப்பொருள், அதாவது தீம் அறிமுகப்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு வாட்டர் ஃபார் பீஸ், கிரவுண்ட் வாட்டர், வேலிவிங் வாட்டர் போன்ற தீம் மூலம் தண்ணியோட பல பிரச்சனைகளை பத்தி மக்களுக்கு எடுத்துரைக்கிற விதமா கொண்டாடுறாங்க.
2: அப்பாடி, இந்த மார்ச் 22 பின்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கா? சரி சுவாதி, தண்ணீரோட அவசியத்தை பத்தி கொஞ்சம் சொல்றியா?
1: சொல்ற ரேகா. இந்த உலகத்துல தண்ணி இல்லாம எந்த உயிரும் வாழ முடியாது. நாம காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் தண்ணி தான் பயன்படுத்தி கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு குடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கும், குளிக்கிறதுக்கும், சுத்தம் செய்யறதுக்கும், விவசாயத்துக்கும், தொழிற்சாலைகளுக்கும், மேலும் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும் தண்ணி தேவைப்படுது. இந்த தண்ணி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும், பறவைகளுக்கும், தாவரங்களுக்கும், கடல் உயிரினங்களுக்கும் தேவைப்படுது. ஆனா பூமியில இப்போ இருக்க தண்ணியோட நிலை என்னன்னு தெரியும்ல?
2: தெரியும் சுவாதி, பூமியில நிறைய தண்ணி இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில குடிக்கிற அளவுக்கு இருக்க தண்ணி ரொம்ப ரொம்ப குறைவுதான்.
1: ஆமா ரேகா, நீ சொல்றது சரிதான். பூமியில சுமார் 70% பகுதி தண்ணீராலதான் சூழப்பட்டிருக்கு. ஆனா அதுல பெரும்பாலும் கடல் தண்ணி தான் இருக்கு, அத நேரடியா குடிக்க முடியாது. மிச்சம் உள்ள நல்ல தண்ணி கூட பெரும் பகுதி பனிமலைகளால உறைந்த நிலையில தான் இருக்கு. அதனாலதான் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் கம்மியா இருக்கு.
2: ஓ, அப்போ அதனாலதான் சில காலத்துல எல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுதா?
1: ஆமா ரேகா, இன்றைய உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள்ல ஒண்ணுதான் இந்த தண்ணீர் பற்றாக்குறை. மக்கள் தொகை அதிகரிப்புனாலையும் மழை குறைவதனாலையும் காடுகள் அழிவதனாலையும் நீர் வீணாக்குறதுனாலையும் நிலத்தடி நீர் அதிகமா பயன்படுத்துறதுனாலையும் இது மாதிரியான காரணங்களால தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது. சில கிராமங்கள்ல மக்கள் குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போக வேண்டிய நிலை இருக்கு. சில பள்ளிகள் கூட மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லைன்னு ஒரு சில ஆய்வறிக்கைகள் சொல்லப்படுது. இது மட்டுமல்ல, நீர் மாசுபாடும் இருக்கு.
2: அத நான் சொல்றேன்.
1: சரி சொல்லு ரேகா.
2: தண்ணீர் பற்றாக்குறைக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நீர் மாசுபாடு. தொழிற்சாலைகளிலிருந்து வரும் ரசாயன கழிவுகள் ஆறுகளையும் ஏரிகளையும் கலக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு மட்டும் இல்லாம அங்க இருக்க எந்த ஜீவராசிகளுக்குமே தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுது. தொழிற்சாலைகள் மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் கழிவுகள், கழிவு நீர், மருத்துவ கழிவுகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், இது எல்லாமே தண்ணிய மாசுபடுத்துறது மட்டும் இல்லாம நச்சுத்தன்மையும் உண்டாக்குது. இந்த தண்ணிய பயன்படுத்தினா காலரா, டைஃபாய்ட், வயிற்றுப்போக்கு, டெங்கு போல நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் தண்ணிய பாதுகாக்கிறது இந்த உலகத்தையே பாதுகாக்கிறதுக்கு சமம்னு சொல்றாங்க.
1: அப்போ இது மட்டும்தான் தண்ணி பற்றாக்குறைக்கு காரணம்னு நினைக்கிறியா?
2: நான் இது வரைக்கும் தான் நினைச்சேன். ஏன், வேற ஏதாவது இருக்கா?
1: ஆமா, இன்னும் இருக்கு. எப்படி நீர் பற்றாக்குறைக்கு நீர் மாசுபாடு, மக்களோட அலட்சியம் போன்ற காரணங்கள் இருக்கோ அதே அளவுக்கு காலநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்சும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. மழை காலங்கள் மாறி வருவதனால சில இடங்கள்ல வெள்ளம் அதிகமா வருது, சில இடங்கள்ல கடுமையான வறட்சி ஏற்படுது. இதனால விவசாயம் பாதிக்குது, குடிநீர் தட்டுப்பாடு அதிகரிக்குது, உணவு உற்பத்தி குறையுது. ஏன்னா விவசாயம் முழுவதும் தண்ணீர் சார்ந்தே தான் இருக்கு. இதனால விவசாயிகளோட வாழ்க்கை மழையையும் தண்ணியையும் சார்ந்தே தான் இருக்கு. ஒருவேளை தண்ணி மட்டும் இல்லாம போயிடுச்சுன்னா நெல் வளராது, காய்கறிகள் விளையாது, உணவு உற்பத்தியும் குறையும். இதனால தண்ணியை பாதுகாக்கிறது உணவை பாதுகாக்கிறதுக்கு சமம்.
2: அப்போ இதுக்கெல்லாம் வேற என்னதான் தீர்வு?
1: பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா தீர்வுங்கிறது ஒண்ணு நிச்சயமா இருக்கும். சொல்றேன் கேளு. நாம தினசரி வாழ்க்கையில ஒரு சில ஈஸியான பழக்கங்களை பின்பற்றினா தண்ணிய பாதுகாக்கலாம். இதை இன்னும் உனக்கு சுலபமா ஞாபகம் வச்சுக்க மூணா பிரிக்கலாம். அதுதான் வீட்டுல நம்ம தண்ணியை சேமிச்சு வைக்கிறது, அது மட்டுமல்லாம சமூகத்துல, அதாவது பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் அவங்களோடைய கடமைகளான தண்ணிய சேமிச்சு வச்சா இந்த தண்ணீர் பற்றாக்குறைய போக்க முடியும்.
2: சூப்பர் ஸ்வாதி, எனக்கு புரிஞ்சிருச்சு. வீட்ல இருக்கும் போது தேவையில்லாம குழாயை திறந்து விட கூடாது, ஒழுகுற குழாய உடனே சரி செய்யணும். குளிக்கும் போது தண்ணிய சிக்கனமா தான் பயன்படுத்தணும். இது மட்டும் இல்லாம மழை நீர் சேகரிப்பு திட்டங்களை நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்லயும் பயன்படுத்தி அது மூலமா வர தண்ணிய சேமிக்கணும். இதுக்கு மேல நம்ம வீட்டுல யாராச்சும் தண்ணீரை வீணாக்குனா அதை தடுக்கிறதும் நம்ம கடமைதான். ஏரி, குளம், கம்மாய், காவாய் போன்ற நீர்நிலைகளை தூர்வாரி மழை நீரை அதுல சேமிச்சு வைக்கலாம். மரங்கள் அதிகமா நடுறது மூலமா மழை சரியான காலங்கள்ல பொழிய உதவும். இது எல்லாத்துக்கும் மேல இனிதே ஒரு துவக்கம் மாதிரி சின்ன வயசுல இருந்தே பின்பற்றி வளர்ற விதமா தண்ணீர் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பல பள்ளி கல்லூரிகள்ல நடத்தணும். இது எல்லாமே இளைஞர்களோட மனதுல விதைத்தாதான் அவங்க அவங்களோட அப்பா அம்மான்னு இருக்க மூத்த தலைமுறையினருக்கும், தம்பி தங்கைன்னு இருக்கிற அவங்களோட வருங்கால தலைமுறையினருக்கும் இவங்க எடுத்து சொல்றது மட்டும் இல்லாம அதை பின்பற்றவும் முடியும்.
1: அப்படின்னா இது மட்டுமா மாணவர்களோட பொறுப்பு,
2: வேற என்ன இருக்கு?
1: மாணவர்களோட பொறுப்பு இதோட முடியல. மாணவர்களோட பொறுப்பா பெரும்பாலும் தண்ணீர் வீணாக்காம இருக்கணும், அவங்களுக்குள்ளேயே அவங்க நண்பருக்கெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். ஏன்னா இவங்களுக்குள்ள இது மாதிரி ஏற்படுற ஒரு சிறிய மாற்றமே பெரிய மாற்றத்தை உருவாக்கும்.
2: ஆமா ஸ்வாதி, நீ சொல்றதோ சரிதான். ஒருவேளை நம்ம இப்பவே தண்ணி சேமிக்கிறத பத்தி கண்டுக்காம விட்டுட்டோம்னா குடிக்கிற தண்ணீர் கிடைக்காம போகலாம், உணவு பற்றாக்குறை ஏற்படலாம், நோய்கள் அதிகரிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதனால உயிரினங்கள் அழியலாம். இன்னிலிருந்து எல்லாருமே ஒரு சின்ன முயற்சி எடுக்கலாம். தண்ணீர் சேமிக்கிறது அப்படின்றது எல்லாருடைய பொறுப்பு.
1: எப்படியோ ரேகா, நீ தண்ணீரோட முக்கியத்துவத்தை பத்தி ஒத்துக்கிட்டியே. ஏன்னா தண்ணிங்கிறது ஒரு வளம் மட்டும் இல்ல, அது நம்மளோட உயிர் வாழறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இதனால நம்ம தண்ணீர் தினத்தை முன்னிட்டு ஒரு உறுதி எடுப்போம்.
2: ஆமா, கண்டிப்பா.
1: தண்ணீரை வீணாக்க மாட்டோம், நீர்நிலைகளை பாதுகாப்போம், மழை நீர் சேகரிப்ப ஊக்குவிப்போம், மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். ஏன்னா ஒவ்வொரு துளியும் எதிர்காலத்தின் நம்பிக்கை. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரேகா மற்றும் சுவாதியோட கலந்துரையாடல் மூலமா தண்ணீரோட முழு விவரங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். ஆமாங்க, தண்ணிங்கிறது நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் உயிர் இயக்கிற ஒரு முக்கிய வளமா திகழற ஒண்ணு. அதனால நம்ம எல்லோரும் தண்ணிய வீணடிக்காம அதை சேமிச்சு அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு சேர்ப்போம். சரி நேயர்களே, மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜே பிரீத்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: Inform, educate and entertain.
1: Tune in to MOPCRS 107.8.
0: Our radio, our community, our pride.
2: நீங்கள் கேட்பது குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை பற்றி. ஒன்லி ஆன் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது

0: ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 FM. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜி அவந்திகா பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னோட இருப்பது
1: அஜய் வைஷ்ணவி.
0: வணக்கம் மக்களே.
1: சொல்லுங்க அவந்திகா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி கேட்க போறோம்?
0: இன்னைக்கு நம்ம லேர்னிங் அபௌட் MSME கார்னர்ல MSME பத்தி கேட்க போறோம்.
1: MSME-யா? அப்படின்னா
0: MSME நம் மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், அதாவது குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள். பேரே என்னமோ கேட்க பயங்கரமா தான் இருக்கு. ஆனா நம்ம டே டு டே அவசியத்துக்கு வாங்கும் கடைகள் கூட சிலது MSME கீழ வருங்க. சொல்லுங்க, நீங்க உங்க டே டு டே அவசியத்தை எங்க இருந்து வாங்குறீங்க?
1: நான் கிராசரிஸ்க்குலாம் முருகன் ஸ்டோர்ஸ்ல இருந்து வாங்குறேன்.
0: அதுவும் MSME தாங்க.
1: என்னது, அது MSME-யா? அப்போ ஜெராக்ஸ் கடை, டெய்லர் கடை, பியூட்டி பார்லர், பண்டி ரிப்பேர் கடை, சொல்லுங்க லாண்ட்ரி, ட்ரை கிளீனிங், இதெல்லாமும் MSME கீழே வரும்.
0: கண்டிப்பா வருங்க.
1: அது எப்படிங்க வரும்? நான் சொன்ன ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு டைப் ஆஃப் நிறுவனம் இல்ல, அது எப்படி எல்லாமே MSME கீழே வரும்?
0: MSME-ன்னு சொல்லிக்க சில கேட்டகரிஸ் இருக்கு. மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ், அதாவது உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள். சர்வீஸ் என்டர்பிரைஸ், அல்ல சேவை செய்யும் நிறுவனங்கள். ஹோல்சேல் கடை, ரீட்டைல் கடை, இதெல்லாம் கூட MSME தாங்க. இது ஜெனரல் கேட்டகரிஸ் தான், நீங்க நம்ப மாட்டீங்க. MSME நிறுவனம் கவர்மெண்ட் ஒரு 43 சப் கேட்டகரிஸ் கொடுத்திருக்கு. அதுல நீங்க கேட்ட ஜெராக்ஸ் கடை, பியூட்டி பார்லர், டெய்லர் கடை, போட்டோகிராபிக் கடை, வண்டி ரிப்பேர் கடை, லாண்ட்ரி, ட்ரை கிளீனிங் கூட, எக்ஸ்ரே கிளினிக்ஸ், பர்னிச்சர் அண்ட் வுட் ப்ராடக்ட், ஸ்டேஷனரி கடை, இன்னும் எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்குங்க.
1: அப்பா, இதெல்லாமும் MSME-யாங்க? கேட்டுக்கிட்டீங்களா மக்களே, நம்ம எல்லாரும் தினம் தினம் பொருள் வாங்கும் நிறுவனத்துக்கு MSME-ன்னு இன்னொரு பேர் கூட இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாம போச்சு. இப்போ MSME பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா பேச போறது சிவப்பிரியா. வாங்க சிவப்பிரியா.
2: வணக்கம் மக்களே. நம்ம இப்போ MSME, அதாவது குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஏன் நம்ம இவ்ளோ நேரமா இந்த MSME-க்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிட்டு இருக்கோம்? MSME கிட்டத்தட்ட நம்ம கண்ட்ரியோட GDP-க்கு 29% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்தியாவோட 45% மேனுஃபேக்சரிங் அவுட்புட் MSME-ல இருந்து தான் வருது. 40% ஏற்றுமதி MSME கொடுக்குது. MSME-ய நம்ம இந்தியாவோட முதுகெலும்புனே சொல்றதுல தப்பே இல்லை.
0: வாவ், அப்படியா?
2: ஆமா, நம்ம இந்தியாவோட சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு MSME ரொம்ப முக்கியம். MSMEs நமக்கு வேலை வாய்ப்புகளை மட்டும் தராம ரூரல் ஏரியாஸ், அதாவது கிராமங்களை டெவலப் பண்ண உதவுது. இந்த குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூலமா நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் நமக்கு கிடைக்குது. நம்ம அண்ணாச்சி கடை கூட MSME தாங்க. லோ கேபிட்டல் காஸ்டோட கிராமத்துல சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ண MSME நமக்கு ஹெல்ப் பண்ணுது. MSME சுமார் 120 மில்லியன் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இந்தியாலே செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டிங் செக்டரா பேர் பெற்றிருக்கு.
0: என்னங்க நிஜமாவா சொல்றீங்க?
2: MSME மினிஸ்ட்ரி வந்து MSME-யோட GDP கான்ட்ரிபியூஷனை 50% இன்க்ரீஸ் பண்ணி இந்தியாவை $5 trillion இக்கானமியா 2025 ஆக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: அப்பா, அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டியா இது?
2: அஃப்கோர்ஸ், நம்ம மேக் இன் இண்டியா மூவ்மெண்ட்ல MSME ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இந்த MSME செக்டருக்கு நம்ம கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ், லோன்ஸ், வேவர்ஸ்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கன்சியூமர்ஸா நம்ம இந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ண என்ன பண்றது?
1: என்ன பண்ணோம்? நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் போதும். இந்த மோர் மாதிரி பெரிய கடையில வாங்கறதுக்கு பதில நம்ம சின்ன சின்ன பொட்டி கடையில வாங்கி நம்ம கம்யூனிட்டியில வேலை பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், US-ல ஒரு சின்ன டவுன்ல அங்க இருக்கிற லோக்கல் ரெஸ்டாரண்ட்க்கு பேண்டமிக்ல பிசினஸ் அடி வாங்கினதுனால அந்த கம்யூனிட்டி டேக் அவுட் டியூஸ்டேன்னு ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க. டியூஸ்டே அன்னைக்கு எல்லாரும் அந்த கடையில வாங்கி லஞ்ச் சாப்பிட்டாங்க. அந்த கடையோட பிசினஸும் நல்லா பூமாச்சு. சின்ன சின்ன கடையில வாங்கி நமக்கு ஒரு நம்பிக்கையாகவும் அதே நேரத்துல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். நம்ம கம்யூனிட்டியை நம்ம பார்த்துக்கிட்டா நம்ம கம்யூனிட்டி நம்மளை பார்த்துக்கும். தேங்க்யூ.
1: ரொம்ப நன்றி சிவப்பிரியா MSME பத்தி சொன்னதுக்கு. மக்களே, இன்னைக்கு நம்ம கூட MSME பத்தி பேசுறதுக்கு ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே சிறு நிறுவனத்தோட ஓனர்ஸ். அவர்கள் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அண்ட் மிஸ்டர் ஹரிஷ்.
0: அவங்க கூட நம்ம கொஞ்சம் பேசி இன்டராக்ட் பண்ணி அவர்கள் பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். வணக்கம், பிளஷர் டு ஹேவ் யூ போத்.
3: வணக்கம், சொல்லுங்க.
1: நீங்க என்ன டைப் ஆஃப் MSME நிறுவனம் நடத்துறீங்க, எவ்வளவு வருஷமா நடத்துறீங்க, உங்க நிறுவனம் பத்தின குறிப்பு நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க.
3: கட்டாயமா. என்னுடைய நிறுவனம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மென்பொருள் தயாரிப்பு. இப்போ இந்த நிறுவனம் வந்து 2019 அதில் ஆரம்பித்தோம். மூணு வருஷமாக இதை நடத்திட்டுருக்கோம். இதுக்கு முந்தி சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சேர்ந்து வச்சுட்டு இருந்தோம். அது வந்து 2000 ஆரம்பித்தோம். அது 2019 வரைக்கும் அது வச்சுட்டு இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 22 வந்து சாஃப்ட்வேர் டெவலப் ட்ரைனிங் டெவலப்மெண்ட் இந்த தொழில்துறையில தான் நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம்.
1: மிஸ்டர் ஹரிஷ், இப்போ நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க.
4: நாங்க வந்து மேனுஃபேக்சரிங் எம்எஸ்எம்இ கீழே வரும். ஸோ ஈவன் தோ நாங்க ஒரு எஜுகேஷன் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் எம்எஸ்எம்இல முக்கியமா மேனுஃபேக்சரிங் ஆர் சர்வீஸ் கீழே தான் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்க முடியும். ஸோ வி ப்ரிடாமினி கம் அண்டர் மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ கடந்த 6 இதை நடத்திட்டு வரும். ஸோ நாங்க ஃபோக்கஸ் பண்றது குழந்தைங்களுக்கு அவன் ஹேண்ட்ஸ் ஆனா படிக்கிறதுக்கான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஹார்ட்வேர் கிட்ஸ் மாதிரி ஃபார் தெம் டு அவங்க கத்துக்கிற விஷயத்த ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்த்து கத்துக்கிறதுக்கான விஷயங்களை தயார் செஞ்சுட்டு இருக்கோம்.
1: சார், எம்எஸ்எம்இ பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை, அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
3: எம்எஸ்எம்இ அப்படின்றது வந்து நிச்சயமா ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அது இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அதை பற்றி இப்போ நிறைய, இப்போ நீங்கள் கூகுளெலாம் வந்துருச்சு, இப்போ நீங்கள் நிறைய தேடினீங்கன்னா அப்போ கட்டாயமாக எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றது தெரியும். அதை தவிர நீங்கள் ஃபீல்டில் இருக்கிறவங்கக்கிட்டேயும் பேசணும். படித்தவங்க கம்பெனி ஆரம்பிக்கும் போது கட்டாயமாக எம்எஸ்எம்இயை பற்றி அவேர்னஸ் இருக்குது. வந்து ரொம்ப படிக்காதவங்க அதுக்கு அவங்களுக்கு இல்லை. அது அரசாங்கம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவேர்னஸ் இன்னும் இப்போ இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் என்னோட கருத்து.
0: இப்போ மிஸ்டர் ஹரிஷ், உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
4: ஸோ அவேர்னஸ் பொறுத்த மட்டும் எங்களுக்குமே எங்களோட ஜேர்னி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வி கேம் டு நோ எம்எஸ்எம்இன்னு ஒன்று அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்தியாவில் பொறுத்த மட்டும் எனி கவர்மெண்ட் ஸ்கீம் அதுக்கான தேவை உள்ள எக்ஸ்போஷர் நம்மளுக்கு கிடையாது. அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்கன்னா ரைட் ஃப்ரம் காலேஜ்லேயோ இல்லை ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல்லையோ என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது நம்ம வேலைவாய்ப்புக்கோ இல்லை நம்ம வேலைவாய்ப்போ உருவாக்குறதுக்கான ஸ்கீம்ஸை நம்மளுக்கு பற்றி யாரும் சொல்கிறது இல்லை. நம்மளா போய் தேடி கண்டுபிடிச்சி இல்லை யாரோ ஒரு மென்டர் இல்லை நம்மளுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருப்பாங்க அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டு தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் ஒரே இடத்துல இல்லை நிறைய இடத்துல இருக்குது, அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ எம்எஸ்எம்இ நாங்களும் ஸ்டார்ட் அப் ப்ரைவேட்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணோம். பிகாஸ் அந்த ஸ்கீம்ல சில பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் அந்த ஸ்கீம்ஸை பத்தி புரிஞ்சு அந்த பெனிஃபிட்ஸை அதோட வெப்சைட்ல போய் கூகுள் பண்ணியோ இல்லை அந்த எம்எஸ்எம்இ ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டோ அதை பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். பட் எஸ், கவர்மெண்ட் வந்து இன்னும் அந்த ஸ்கீம்ஸ் பத்திக்கான அவேர்னஸோ இல்லை அதுக்கான ஒரு மாஸ்டர் கிளாஸ் இல்லை ஒரு கோர்சஸ் மாதிரி யூடியூப்லேயே ரொம்ப ஆக்சசபிளா லோக்கல் லாங்குவேஜ்ல இருந்தா இன்னும் நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன்.
1: முதல்ல நீங்க உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் என்ன சார், அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க?
3: எல்லா பிசினஸுக்குமே இருக்கிற அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ராப்ளம் தாங்க எங்களுக்கும் தலையாக இருந்தது. இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம முதல்ல கம்பெனி ஆரம்பித்து நம்ம கம்பெனி இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம முதல்ல ரா மெட்டீரியல் வாங்கணும், மூலப்பொருள் வாங்கணும், அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி அதை நம்ம அவங்களுக்கு சப்ளை பண்ணுவோம் நம்ம இவங்களுக்கு, அப்புறம் அவங்கக்கிட்டேருந்து பே பண்ணுறோம். எங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது நாங்கள் ட்ரைனிங் பெரிய கம்பெனிக்கு போய் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் கொடுக்கும்போது எங்கள் ட்ரைனருக்கு நாங்கள் சம்பளமோ இல்லை நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் சார்ஜோ நாங்கள் உடனே கொடுத்தாகணும். ஆனால் எங்களுக்கு பேமெண்ட்டு வந்து 90 120 அது மாதிரி தள்ளி தான் வரும். அப்போ நமக்கு டேர்ன் ஓவருக்கு நமக்கு வந்து ஒரு 3-4 இல்லை சில சமயம் 6 கூட ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும். அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து ஒரு நெருக்கடியான நிலைமை தான் வரும். அதுதான் நாங்களும் முதல்ல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்.
1: சார், நீங்கள் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்ன?
4: கண்டிப்பாக எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் தெல் பி லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பர்சன் அது கண்டிப்பாக இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, மேபி ஃபேமிலியில பிசினஸ் பண்ணிருப்பாங்க, பட் நம்ம அதுல பெருசா நம்ம கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது, நம்ம ஒரு அப்சர்வர் தான் இருந்திருப்போம். ஸோ நம்ம இறங்கி செய்யும் போது ஒரு பிசினஸ்ல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்த்துக்க வேண்டியதா இருக்கும். ஒரு ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்றதுல இருந்து அப்புறம் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், டாக்ஸ் ஃபைலிங்ஸ், இந்த இந்த லீகாலிட்டிஸ் ஃபில்ஃபில் பண்றது எல்லாமே ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல முக்கியமா நாங்கள் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் இஸ் இந்த இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் ஃப்ரம் ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடல் பிளான் பண்ணி கரெக்டாக அந்த ரெவன்யூ ஹிட் பண்ணுறோமா, ஒரு ஒரு பிஸ்னஸோட சர்வைவபிலிட்டிக்கு தேவையான ஃபினான்ஷியல்ஸ் என்னவா இருக்கும் ஒரு ப்ராடக்ட்க்கு. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு சர்வைவ் அ பிஸ்னஸ். பட் இதுக்குக்கான தேவையான பீப்புள் கிட்ட நாங்கள் மீட் பண்ணோம், நெட்ஒர்க் பண்ணி அவங்க கூட உள்ள கனெக்ட்ஸ் வந்து அவங்க கைடன்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு எக்கோசிஸ்டம் நம்மளுக்கு தேவை. அதாவது இந்த பிஸ்னஸ் டுகெதரா தே கேன் கம் அண்ட் லேர்ன், அந்த மாதிரி அவங்க கண்டிப்பாக அவங்க நிறைய பேரோட மிஸ்டேக் வந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ட்டு இருக்க பட்சத்தில் நம்ம ஊரில் பெருசாக அந்த எக்கோசிஸ்டம் வந்து இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு. நாங்கள் ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ தட் பீப்புள் இன்னும் தைரியமாக போயிட்டு இன்னொருத்தக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறதோ இல்லை சப்போர்ட்டோ இல்லை அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி நம்ம கற்றுக்கிறதோ நிறைய இருக்கும். ஸோ அந்த நெட்ஒர்க்கிங் ப்ளஸ் ஒரு பிஸ்னஸோட லீகல்ஸ் அண்ட் மற்ற விஷயங்களை எப்படி பார்த்துக்கிறது, ஃபைலிங்ஸு, அந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வாஸ் த டிஃபிகல்ட் பார்ட் விச் யூ ஓவர் கம் த்ரூ பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற பட்சத்தில். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் வி ஆல்சோ ஓவர் கம் ஓவர் த டைம்.
5: ஒரு சிறு நிறுல வியாபாரியா நீங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன மாதிரி சலுகைகள்லாம் எதிர்பார்க்கறீங்க?
3: ஓ, எம்எஸ்எம்இக்கு நிறைய சலுகைகள் கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே வந்து இப்போ இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு வந்து முதல் 3 வருஷத்துக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது, அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வரா மாதிரி எம்எஸ்எம்இக்கும் வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேக்ஸ் கிடையாது, இல்லை வந்து சேல்ஸ் டேக்ஸில் கொஞ்சம் வந்து பெனிஃபிட், ஜிஎஸ்டியில் கொஞ்சம் பெனிஃபிட், அது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து நல்லாயிருக்கும்.
1: ஹரிஷ் சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள்.
4: ஆஸ் அ எம்எஸ்எம்இயா நாங்கள் வந்து நான் எம்பத்தைஸ் பண்ணுறது, ஒருத்தர் இப்போ எம்எஸ்எம்இயா ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு, இட் குட் பி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் எந்த லெவலில் இருந்தாலும் இனிஷியலாக அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுற விஷயங்கள் முக்கியமாக இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஆர் லோன் வசதிகள் அது மாதிரி இருக்கும், இல்லை அவங்க பிஸ்னஸ்ஸு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை சப்சிடைஸ் ரேட்ஸில் வாங்கிறதுக்கான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க இப்போ கவர்மெண்ட் சப்ளை பண்ணுற எலக்ட்ரிசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி இடத்துல தே குட் அவைல் பெனிஃபிட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் ஆர் 2 இயர்ஸ், டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கலாம். இது எல்லாமே நிறையா இப்போ எம்எஸ்எம்இ வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்களோட சலுகைகளை அறிவிச்சிட்டு இருக்காங்க. இது இது வந்து எந்த அளவுக்கு மக்கள் போய் அதை அவைல் பண்ணுறாங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா நம்ம எல்லாமே பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு எம்எஸ்எம்இலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பட் நம்ம ஒரு பிஸ்னஸ் நடத்துகிற அந்த ஓட்டத்தில் இதுக்கான ஃபோக்கஸும் பண்ணுவோமா அப்படின்னு தெரியல. மேபி அந்த ப்ராசஸும் அந்த செட்டப்பு இல்லை அது ஈஸியாக அந்த ஸ்கீமை ரொம்ப வெரிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு சிம்பிளாக அந்த ப்ராசஸ் இருக்கிற பட்சத்தில் நிறைய பேர் அந்த அந்த பெனிஃபிட்ஸ்லாம் அவைல் பண்ணுவாங்கன்னு தோணுது. பட் இந்த மாதிரி பேசிக் பெனிஃபிட்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் லோன்ஸு, அப்புறம் ஏதாவது எலக்ட்ரிசிட்டி பில் வேவ் ஆஃப் பண்ணுறதுக்கான விஷயங்கள், டாக்ஸ் பெனிஃபிட்ஸு, இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஆரம்ப கட்டம் பிஸ்னஸ் நடத்தும் போது.
5: நீங்கள் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பிஸ்னஸ் ரன் பண்ணீங்களா? பண்ணியிருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: நான் வந்து 1995 சொந்தமாக தான் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன். முதல்ல வந்து அப்போ வந்து ஒரு ஆட்டோமொபைல் டீலர்ஷிப் வச்சுட்டு இருந்தேன் ஒரு 8 வருஷத்துக்கு. அப்புறம் நடுவில் தான் இந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கு அது ஆரம்பித்தோம். அதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி பிஸ்னஸ், இது வேறு மாதிரி பிஸ்னஸ். அதில் நீங்கள் வந்து கஸ்டமரை நீங்கள் தேடி போகணும், அது இண்டிவிஜுவல் கஸ்டமர். இப்போ நீங்கள் பிஸ்னஸை இங்கே வந்து ஒவ்வொரு கம்பெனியாக நாங்கள் தேடி போகிறோம். இது ஒவ்வொன்றத்தையும் நம்ம நிறைய கற்றுக்கிட்டே இருக்கோம், இன்னும் நிறைய கற்றுருக்கோம், கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது.
5: நிறைய பேருக்கு ஒரு பிசினஸ் மேனோ இல்ல ஆண்டர்பிரனரோ ஆகணும்னு ஆசை இருக்கு, ஆனா ஏதோ நம்ம ஃபெயில் ஆயிடுவோமோ ஒரு தயக்கம் இருக்கலாம். அதை உடைக்கிற மாதிரி எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க.
3: கட்டாயமா வந்து உங்களுக்கு ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பிளானை பக்காவாக போட்டுட்டீங்க, நான் இந்த இதில் ஆகணும், இதில் வந்து நம்மளால் சக்ஸஸாக வர முடியும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் தைரியமாக இறங்கலாம். ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கம்மி. ஆனால் அதே சமயத்தில் உங்களோட குடும்பம், பேரண்ட்ஸோ இல்லை ஒய்ஃபு குழந்தையோ குழந்தைகளோ அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க புரிஞ்சுக்கணும் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே இவங்க இனிஷியலாக வந்து நிறைய உழைக்கிறாங்க, நிறைய உழைக்கணும், கட்டாயமாக பின்னாடி ரிட்டர்ன்ஸ் வரும், ஆனால் இப்போ நம்ம அதை சப்போர்ட் பண்ணணும், நம்ம அவங்கள டிஸ்கரேஜிங்காக பேசக்கூடாது அப்படின்றது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறவங்க எல்லாரும் கட்டாயமாக ஜெயிக்க முடியும். உங்கள் பிளானும் நல்லா பக்காவாக இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்காங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஃபெயில் ஆக மாட்டீங்க.
1: தேங்க்யூ ஃபார் யுவர் இன்புட் சார். மிஸ்டர் ஹரிஷ், நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா?
4: கண்டிப்பாக. ஸோ எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் பீப்புள் கன்சிடர் பண்ணுறது ஒரு ஒரு ரிஸ்கியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான நிறைய ஸ்கில் செட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறோம், எல்லாமே முக்கியம் தான். பட் இதெல்லாமே நாங்கள் இதெல்லாமே யோசிச்சு நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கல, பிகாஸ் இதெல்லாமே யோசிச்சோன்னா நம்ம கண்டிப்பாக அதை நம்ம ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம ஒரு சின்ன விஷயங்கள், நம்ம பிஸ்னஸில் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறோம், அது எந்த அளவுக்கு சின்னதாக மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் செஞ்சு அதை வாங்குற மக்கள் இருக்காங்களா, முதல்ல நம்மளுக்கான கஸ்டமர் பேஸ் இருக்கா, அதுக்கான மார்க்கெட் இருக்கான்னு முதல்ல நம்ம செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். அவங்க பே பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மோட்டிவேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம அந்த ரிஸ்ட்ராக்டரை தாண்டி வருவோம். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது. ஏன்னா நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்னு அப்படின்னு எதுவும் நினச்சி ஆரம்பிக்கல, ஏன்னா அதுக்கான டெக்னிக்காலிட்டிஸ் எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு எங்களோட ஆடியன்ஸ் யார், என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம், அந்த ஃபோக்கஸில் தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அது ஒரு கால அடைவில் அது வந்து ஒரு ஒரு பிஸ்னஸாகவோ ஒரு ஸ்டார்ட் அப்போ இப்போ மாறி நிற்குது. ஸோ இதுக்கான ஸ்கில் செட்ஸ், இது பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா, லைக் சி பிஸ்னஸ் ஈவன் தோ ஃபெயில் ஆனால் கூட அதுவும் ஒரு ஒரு லேர்னிங் தான். ஆனால் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபினான்ஷியலாகவும் எந்த அளவுக்கு நம்ம கால்குலேட்டட் ரிஸ்காக எடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம அதை ஆழம் தெரியாமல் கால் வைக்க முடியாது. பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கம்பெனி க்ரோ ஆகிற பட்சத்தில் அது வந்து அதுக்கப்புறம் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். அதை லெவல் மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலே நம்ம வந்து பெருசாக போகாமல் படிப்படியாக அதை நம்ம செஞ்சு பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போனால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. பட் மக்களுக்கு அதுதான், இஃப் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா அதை பற்றி அந்த பிஸ்னஸ் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அதில் இன்னன் அவுட் கற்றுக்கோங்க. அதில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற பீப்புளோ செய்கிற பீப்புள் கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு உங்கள் பேக்ரவுண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு யூ கெட் டவுன் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் தென் ட்ரை. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அது பேச்சளவில் போயிடும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஒரு பெரிய ரிஸ்க் ஃபார் த ஃபேமிலி எல்லாமே இருக்கு கன்சிடரேஷன். பட் அதுக்கான ஸ்கீம்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான லோன்ஸ் ஆகட்டும், இப்போ எம்எஸ்எம்ஏ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நீங்க மினிமல் ரிஸ்க்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இறங்கி பாருங்க. உங்க பிஸ்னஸை நீங்களே ஒரு டைம் கொடுத்துக்கோங்க, ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ, இதுக்குள்ளே நான் இதை அச்சீவ் பண்ணேன்னா நான் கண்டினியூ பண்ணுவேன், இல்லைனா ஐ ஹாவ் அ பிளான் பி. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இன்னும் கான்ஃபிடண்டாக இறங்கி செய்யலாம்னு நினைக்கிறேன்.
5: பொதுமக்கள் மத்தியில் மந்த்லி பேட் ஜாப்ஸ், அதாவது 9-to-5 ஜாப்ஸ்க்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோன்னு தோணுது. ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி அவேர்னஸ் நிறைய கிரியேட் ஆனால் கூட மக்கள் ப்ரிஃபர் மந்த்லி ஜாப்ஸ் தென் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜாப்ஸ்.
3: ஒரு பேரண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பசங்க படிப்பை முடித்த உடனே ஒரு வேலையில் உக்காந்தாங்க, சம்பாதிச்சாங்க, செக்யூராக இருக்காங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் எப்போவுமே வந்து ஒரு செக்யூரிட்டியை தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கச்சே நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து சொந்தமாக தொழில் தொடங்க போகிறோம், முதல் 2 வருஷத்துக்கு நாங்கள் வந்து எங்களோட உழைப்ப மூலதனமாக போட போகிறோம், ஜாஸ்தி பணம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அதுலேருந்து அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு உள்ளூர ஒரு பயம் வரும். நீங்கள் அவங்கள கூட உக்கார வச்சு பேசி, இல்லை இது மாதிரி இதெல்லாம் பக்காவாக நம்ம பண்ணலாம், பண்ணால் இதெல்லாம் நடக்கும், என் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸில் இப்போ ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அது இதுன்னு நிறைய பண்ணுறாங்க, நிறைய பேர் இப்போ வந்து தனியாக தொழில் தொடங்க வராங்க. நிச்சயமாக இது ஒரு வெல்கம் சைன் தான். அது
0: Thank you, Mr. Srinivasan. Mr. Harish, உங்க views?
4: அந்த இந்த விஷயங்கள் ரொம்ப காலகாலமாக இருக்கிற விஷயம் தான். இது எதுவும் புதுசு கிடையாது. பிகாஸ் நாங்கள் ஆரம்பிக்கும் போதே பேரண்ட்ஸ் ஜென்ரலாக சொல்றது எங்கள் பேரண்ட்ஸ் சொன்ன விஷயங்கள், எதுக்கு இது இது ரிஸ்கியாக இருக்கும், நம்ம ஒரு ஒரு சேஃப் பெட்டா 9 to 5 ஜாப், அந்த மாதிரி ஒரு ஜாபே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கே போகலாமே, இது எல்லாரும் சொல்ற விஷயங்கள் தான். பிகாஸ் நம்ம நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் பிஸ்னஸ் சொன்னாலும் பிஸ்னஸ் ஆஸ் அ ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் தான் நிறைய இருக்கு. அது நம்ம சுற்றி இருக்கிற சொசைட்டியில நிறைய நெகட்டிவ் தான் நிறைய ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதனாலேயே வந்து நிறைய பேர் அதை பயந்துட்டு 9 to 5 ஜாபை இவன் தான் அவங்க பிடிக்காம தே ஸ்டிக் ஆன் டு இட். அட்லீஸ்ட் அந்த மந்த்லி சேஃபாக வந்து ஒரு ஒரு சேலரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கம் இது இது அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த கமிட்மெண்ட், ஃபேமிலி சுச்சுவேஷன், அது நம்ம தப்புன்னே சொல்ல முடியாது. பட் ஒரு மக்கள் 9 to 5 ஜாப்ல இருந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும்னா, மேபி தே குட் டூ இட் விதவுட் லீவிங் த ஜாப். அவங்க வந்து ஒரு ஒரு பார்ட் டைம்லயோ இல்லை அவங்க ஃப்ரீ ஹவர்ஸ்லயோ இந்த விஷயங்கள் ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அது க்ரோ ஆகிற பட்சத்தில், அதுக்கான கான்ஃபிடன்ஸ் வர பட்சத்தில் மேபி அவங்க 9 to 5 ஜாப் விடலாம். இப்போ நிறைய பேர் ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ ஆஸ் அ பார்ட் டைம். ஒன்ஸ் அது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கற போது மேபி தே கேன் லீவ் த ஃபுல் டைம் ஜாப் இஃப் தே ஃபீல் இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு ரெவன்யூல இருந்து வேலை எல்லாமே. பட் இந்த ஸ்டீரியோ டைப் கண்டிப்பாக கண்டினியூ ஆகிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா டிபெண்டிங் ஆன் த ஃபேமிலி சுச்சுவேஷன், இந்தியா இஸ் மோர் ஆஃப் லைக் சார்ட் ஆஃப் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், இந்த மாதிரி மக்களுக்கு அந்த ரெகுலர் கமிட்டட் சேலரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க சர்வைபிலிட்டி, இவன் தோ பிஸ்னஸ்ல அதிகமாக ஏர்ன் பண்ணாலும் அது வாலட்டைலாக இருக்க பட்சத்தில் நம்ம அடுத்த மாதம் எவ்வளவு வருதுன்னு எனக்கு தெரியாது, டிபெண்டிங் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன் நிறைய மாறும். ஸோ இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலை இருக்கிறதுக்காக தான் நம்ம நிறைய பீப்புள் ஆர் ஸ்டில் ப்ரிஃபரிங் 9 to 5 ஜாப். ஆனால் இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸோ மக்களோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வர்றதான் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் வி சி மோர் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ், காலேஜ்லேயே ஸ்டார்ட் அப் பண்ணுற மக்கள், ஃப்ரீலான்சர்ஸ் பண்ணுற மக்கள், இல்லை ஸ்டார்ட் அப்ல

0: தனியாக வந்து டெண்டர்ஸ் வந்து விடும்போது, கவர்மெண்ட் வேலைகளுக்கு டெண்டர் விடும்போது எம்எஸ்எம்இ மட்டுமே அப்படின்னு சொல்லி நிறைய டெண்டர் விடுறாங்க. ஸோ இப்போ டெண்டரில் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னா இஎம்டின்னு ஒன்று கட்டணும். இப்போ டெண்டர் வேல்யூ வந்து 1 கோடி அப்படின்னு சொன்னால் நீங்கள் 10 லட்சம் ரூபாய் இஎம்டி கட்டணும். அதுதான் நார்மலாக இது 10%. ஸோ எம்எஸ்எம்இக்கு அந்த இஎம்டி கட்ட வேண்டாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்கீம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இக்கு ரா மெட்டீரியல் வாங்கிறதுக்கு லோன் கொடுக்கணும் பேங்க்ஸ் எல்லாம் அப்படின்னு ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய பலதரப்பட்ட ஸ்கீம் இருக்குது. ஒவ்வொரு எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் மாதிரி, ஏன்னா பலதரப்பட்ட நிறுவனங்கள் அதில் இருக்குது. ஸோ உங்கள் நிறுவனங்களுக்கு, நீங்கள் நடத்துகிற நிறுவனத்துக்கு என்ன மாதிரி வந்து கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம ரெகுலராக நம்ம தெரிஞ்சுக்கணும். எம்எஸ்எம்இ வெப்சைட்டில் எல்லாம் போட்டிருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது
1: மிஸ்டர் ஹரிஷ், இதை பற்றி உங்கள் வியூஸ்.
2: நீங்க எம்எஸ்சிஆர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான முக்கியமான அடிப்படையே அதுக்கான ஸ்கீம்ஸ் நம்ம அவைல் பண்றதுதான். ஸோ எம்எஸ்எம்இல நிறைய அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஒன்று, இது மாதிரி நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி லோன்ஸ் அந்த மாதிரி அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து சிம்பிள் ஆகுது நீங்க எம்எஸ்சிஎம்ஆ இருக்கும் போது. அதே மாதிரி உங்களுக்கான எலக்ட்ரிசிட்டி வே ஆஃப் ஆகட்டும், இந்த மாதிரி டாக்ஸ் பெனிஃபிட் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி எம்எஸ்எம்இ நீங்கள் உள்ள அந்த எம்எஸ்எம்இயோட ஸ்கீம் டாக்குமெண்ட் இருக்குது, நீங்கள் கூகுளில் போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த டாக்குமெண்ட் நீங்கள் படிக்க முடிஞ்சுன்னா அது அதில் இருக்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கண்டிப்பாக போட்டிருக்கோம் அதில். ஸோ இதை வந்து நீங்கள் இதை புரிஞ்சு எம்எஸ்எம்இ அப்ளை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னா அதுக்கான ஒரு ஒரு செப்பரேட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ அதே ஸ்டார்ட் அப் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கும். மேபி நிறைய விஷயங்கள் எங்களோட ஜேர்னியே அந்த ஸ்கீமை முன்னாடி நாங்கள் வந்து மேபி அந்த எக்ஸ்போஸ் இல்லாதனால லேட்டராக தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருந்திருக்கு, நம்ம அவைல் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணியிருக்கும். ஸோ அதனால முன்னாடியே இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லை, இந்த பெனிஃபிட்ஸை ஆல்ரெடி யூஸ் பண்ண மக்கள்கிட்ட பேசி அது வந்து அது ரியல் ஸ்டேட்டஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி செய்யும் போது எம்எஸ்எம்இ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு முழு பயணமே நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
3: உங்கள் கேட்டகரி ஒரு ஃபீல்டில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது, நீங்கள் தனித்துவமாக நிற்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க?
0: நிச்சயமாக இப்போ எங்களது வந்து நான் சொன்ன மாதிரி மின்பொருள் தயாரிப்பு, இது நம்ம வந்து கூவி கூவி விற்கிற ஒரு ப்ராடக்ட்டு இல்லை, இது ஒரு மாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராடக்ட்டு இல்லை. ஸோ அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ப்ராடக்ட்டு எந்த மாதிரி கம்பெனிகளுக்கு தேவை அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறோம். அது ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்குது. அது எங்களுக்கு வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா, லிங்க்டின் அது மாதிரி வந்து நிறைய இடத்துல போய் தேடி யார் யார் வந்து எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ப்ராடக்ட்டுக்கு அவங்கக்கிட்ட உபயோகம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களோட கான்டாக்ட் அவங்கக்கிட்ட கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் ப்ராடக்டை பற்றி டெமோ காமிச்சு அப்படி தான் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எங்கள் ப்ராடக்டோட வந்து ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாத்தோடையும் நிறைய இருக்குது அப்படின்றது தான் எங்களோட ஒரு யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன், தனித்துவம்னு சொல்லலாம்.
1: மிஸ்டர் ஹரிஷ், நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறீங்க?
2: நாங்கள் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கோம்னா, நாங்கள் வி ஆர் இன் டூ ப்ராக்டிக்கல் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங், அதாவது குழந்தைங்க செயல் வழியாக கற்றுக்கிறதுக்கான விஷயங்களாக உள்ளே வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறுவனங்கள் நம்ம நாட்டில் பெருசாக க்ரோ ஆனதோ பெருசாக சஸ்டெயின் ஆனதோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டோரிஸாக இருக்கும். இது ஏன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் முக்கியமாக ஃபோக்கஸ்ட் ஆன் ரோட் பேஸ்ட் ஆர் எக்ஸாம் பேஸ்ட் லேர்னிங். இதுவே நீங்கள் வந்து ஐஐடி ப்ரிப்பேர் பண்ணுற இன்ஸ்டியூட்டோ, இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற கம்பெனிஸு, அது வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி க்ரோ ஆகுது நம்ம பார்த்துருப்போம். இது வந்து எங்களோட ஃபிலாசபிக்குள்ளே அது வரல. ஸோ எங்களோட ஃபிலாசபி என்னென்னா, குழந்தைங்க அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக விஷயங்களை கற்றுக்கணும், என்ஜாய் பண்ணி கற்றுக்கணும். அண்ட் இது வந்து எல்லாருமே ஒரு நேச்சுரல் லேர்னர்ஸ் வந்து செஞ்சு பார்த்து கற்றுக்கிறதுல நம்ம வாழ்க்கையே நிறைய அப்படிதான் நம்ம கற்றுட்ருக்கோம். ஸோ இந்த ஃபீல்டில் நாங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அன்லாக் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு இப்போ கோவிட் அது இன்னும் அதிகரிச்சிருக்கு. இன்னும் நெக்ஸ்ட்டு 2 to 5 இயர்ஸில் வந்து இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் சரி, ப்ளஸ் வீட்டில் பேரண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாமே எதோ நோக்கி இருக்கோம்னா ஸ்கில்ஸ்

0: நோக்கி தான் இருக்கும். இந்த ஸ்கில்ஸ் எப்படி கிடைக்கும்னா, ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் மூலமா தான் அது கிடைக்கும். நம்ம தியரிட்டிக்கலா அது படிச்சுட்டு நம்ம அது ஸ்கில்டுன்னு சொல்ல முடியாது. அது தியரிட்டிக்கலா படிச்சுட்டு அதை ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான விஷயங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ மூவிங் ஃபார்வர்ட், ஸோ இந்த மாதிரி ஏரியாஸை நாங்கள் டார்கெட் பண்றோம். நாங்க ஃபீல் பண்றது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் போர்ட்ஃபோலியோ ஒரு குழந்தை ரெடி பண்றான் சின்ன வயசுல இருந்து. அந்த போர்ட்ஃபோலியோ ஷுட் பி இனஃப் ஃபார் த சைல்ட் ஆர் த ஸ்டூடெண்ட் டு மூவ் ஃபார்வர்ட் இன் த கெரியர் ஆல்சோ. ஸோ ஏதாவது ஒரு கம்பெனி அப்ளை பண்ணும்போது அவங்க போர்ட்ஃபோலியோ கேட்குறாங்க, இல்லை அவங்க என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு தான் கேட்குறாங்க. அது சின்ன வயசுலேருந்தே நம்ம பில்ட் பண்ண முடியுமா? ஸோ இதுதான் எங்களோட கோர் ஃபிலாசபி, தான் எங்களோட யூனிக்னஸே நினைக்கிறேன். அண்ட் வி ஆர் ஸ்டிக் ஆன் டு இட் ஃபார் சோ மெனி இயர்ஸ். அண்ட் இன்னும் அது சேலஞ்சிங்காக இருந்தாலும் வர வருஷத்தில் அதுதான் இன்னும் அதிகரித்து வரப்போகுது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.
1: இப்போ ஒரு நிறுவனம் நடத்தும் போது சார், நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ண, நிறைய விஷயம் பண்ணுவாங்க. நீங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? வியாபாரம் பெருக நீங்க புதுசா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
2: புதுசா ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு ப்ராக்டிஸ் தான். நீங்கள் எந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ். எங்கள் ஃபீல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் வந்து கம்பெனிஸ்க்கு தான் நாங்கள் போகணும். ஸோ கம்பெனியை நேராக போய் கதவு தட்ட முடியாது. அப்போது அந்த கம்பெனியில் வந்து அவங்க இப்போ வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, அதில் பிரச்சனை இருக்கா, இப்படிலாம் நாங்கள் ரிசர்ச் பண்ணி, ஸோ அப்போ நமக்கு அங்கே வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டை எடுத்து, அந்த ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டில் யாரை ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து, வேறு எந்தெந்த சேனலில் அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து, ஸோ அவங்கள ரீச் அவுட் பண்ணி அப்புறம் வந்து அவங்களோட வந்து பேசி, இது நிறைய டைம் எடுக்கும். இது வந்து நம்ம வந்து ப்ராஸ்பெக்ட்னு சொல்லுவோம். ப்ராஸ்பெக்ட்ன்றதுலேருந்து வந்து அவங்கள கஸ்டமராக மாற்றுறதுன்றது வந்து சில சமயம் மாதங்களாகலாம் வருடங்களாகலாம். பொறுமையாக பேஷண்ட்டாக நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
3: Mr. Harish, what is your take on this?
0: Any startup or business ஒரு முக்கியமான விஷயங்களே அது வந்து மார்க்கெட்டிங் சொல்கிறது. ஸோ மார்க்கெட்டிங்னா எப்பவுமே அது சோஷியல் மீடியாவாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஈவன் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத், ஒருத்தங்க நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிட்டு சொன்னாலே அதுவுமே ஒரு விதமான மார்க்கெட்டிங் தான். ஆனால் அது ரொம்ப முக்கியம் ஒரு பிஸ்னஸ் வளருது. நம்ம பிஸ்னஸ் வளர்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமே நம்மளோட கஸ்டமர்ஸ் க்ரோ ஆகிறது தான். இப்போ அந்த கஸ்டமர்ஸ் க்ரோ ஆகணும்னா நம்மளுக்கு நிறைய பேர் நம்ம பிராண்டை பற்றியோ நம்ம ப்ராடக்ட் பற்றியோ முதல்ல தெரியணும். ஃபர்ஸ்டே அவேர்னஸ் தான். நம்ம நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இந்த கம்பெனி இதை பண்ணுறாங்க அப்படின்னு தெரியணும். அதுலேருந்து சில பேர் வந்து அங்கே இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குவாங்க, தென் அவங்க நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, அப்படி தான் அது க்ரோ ஆகும். ஸோ நாங்கள் வந்து எங்களோட ஃபிலாசபியில் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் நிறைய ஒர்க்காக இருக்குது. நாங்கள் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால ஒரு ஸ்கூல் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு பெனிஃபிட்ஸாக இன்னொரு ஸ்கூலுக்கு ஷேர் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு பேரண்ட் அவங்க குழந்தைக்காக ஒரு கிட் வாங்கிட்டு அதை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதாகட்டும், இந்த வேர்ட் ஆஃப் மவுத் ஆர்கானிக்காக க்ரோ ஆகும். இது வந்து நேச்சுரலாக அதுக்கான டைம் எடுக்கும். ஸோ இன்னொரு வழி வந்து இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இன் சோஷியல் மீடியா. பர்டிகுலராக ட்ரெடிஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நாங்கள் போகலை, பிகாஸ் அது இன்வால்வ்ஸ் மோர் பட்ஜெட் அண்ட் ரிஸ்க் ஆஸ் வெல் இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஆகட்டும் டிவி ஆகட்டும். பட் நம்மளுக்கு இப்போ ஆடியன்ஸ் நிறைய பேர் சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அதை எப்படி நம்ம டார்கெட் பண்ணலாம், நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஆடை எப்படி டார்கெட்டடாக கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி க்ரியேட்டிவ் வீடியோஸு, டாக்குமெண்ட்ரிஸ், இப்போ நம்ம பண்ணுற ஒர்க்கே வந்து யூடியூப்பில் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோஸை எங்களோட சிம்பிளாக எங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இந்த மாதிரி ஸ்டோரிஸில் விற்கிற பட்சத்தில் அதை பீப்புளை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒருத்தர்கிட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸே ஒரு பெரிய நெட்ஒர்க் தான். ஸோ அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ பார்க்கும்போது அது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே உங்களுக்கான நெட்ஒர்க் நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போது அதையும் தாண்டி இப்போ லிங்க்டின் அந்த மாதிரி விஷயங்கள் பிளாட்ஃபார்ம்ஸும், ஏன்னா எங்களோட ஆடியன்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்கிறதுக்காக அங்கேயுமே நாங்கள் இப்போது என்ன மாதிரி கான்டென்ட் ஆர் எந்த மாதிரி எங்களோட ஒர்க்கை நான் வந்து ஷேர் பண்ணலாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம்.
1: சார், கடைசியாக ஒரு கேள்வி, நம்ம சமுதாயமோட நேயர்களுக்கு நீங்க எம்எஸ்எம்இ பத்தி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொன்னா நீங்க என்னெல்லாம் கொடுக்க விருப்பப்படுறீங்க?
2: முதல்ல வந்து நம்ம எம்எஸ்எம்இ அப்படின்றதே நீங்க சொந்தமா தொழில் தொடங்குறவங்களுக்கு தான். அது சொந்தமா தொழில் தொடங்கினா நீங்க முன்னேற முடியும், நீங்க கட்டாயமா நீங்க ஃபெயில் ஆக மாட்டீங்க. சரியா பிளான் பண்ணி நீங்க வந்து திட்டமிட்டு நீங்க பண்ணீங்கன்னா கட்டாயமா உங்களால ஜெயிக்க முடியும், உங்களாலும் முடியும் அப்படின்ற முதல்ல அந்த அவேர்னஸை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் தொடங்கின உடனே உங்களுக்கு அரசாங்கம் வந்து உங்களுக்கு இது மாதிரி எம்எஸ்எம்இன்னு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனால என்னெல்லாம் உங்களுக்கு இந்த அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு எம்எஸ்எம்இயோட எல்லா ஸ்கீம்ஸையும் எடுத்து சொல்லி அவங்களுக்கு அவங்களோட இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்கீம்லாம் அவங்களுக்கு அப்ளிகபிள் அவங்களுக்கு வந்து ஒத்து போகும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்னா கட்டாயமாக இன்னும் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இந்தியாவில் உருவாவாங்க.
3: மிஸ்டர் ஹரீஷ், சமுதாயத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: எம்எஸ்எம்இ ஆகட்டும், ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் ஆகட்டும், எனி பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான எந்த ஃபீஸுமே கிடையாது நம்ம கவர்மெண்டில். பட் அந்த புஷ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷனிங் அதுதான் நம்மளுக்கு தேவை, இல்லை அந்த அவேர்னஸ் அபவுட் ஸ்கீம் அதுதான் நம்மளுக்கு தேவை. இது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கான பெனிஃபிட்ஸ் அவைல் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே இப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாமே ஒரு கம்யூனிட்டியாக இருக்கிற இடம் வந்து எம்எஸ்எம்இஸ், இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ஐசி ரிசோர்ஸ் கம்யூனிட்டி, அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற பட்சத்தில் நம்ம அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாரும் பகிர்ந்துக்கலாம். நம்ம ஒரு பிஸ்னஸாக இருக்கும், நம்ம பார்த்துட்டு அதை நம்ம இன்னொருத்தருக்கு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கான அவேர்னஸ் இன்னும் நம்ம நிறைய அவேர்னஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம சிட்டியில் இருக்கோம், நம்ம இது பேசிட்டு இருக்கோம், பட் இன்னும் டயர் டூ டயர் த்ரீ சிட்டியில் இருக்க மக்களுக்கும் அதை போய் சேரணும்னா அது இன்னும் நிறைய அவேர்னஸ் ஆர் இதை பற்றி மேபி இட் குட் பி செலிபிரிட்டிஸ் பேசர்ஸ் ஆகட்டும், யார் சொன்னால் அது நிறைய ரீச் ஆகும், இதை சீக்கிரமாக போய் ரீச் ஆகும். நம்ம லோக்கல் லாங்குவேஜ்லையும் சரி, தெரிஞ்ச முகமாக சொல்லும் போது அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இது யாராவது ஒருத்தங்க எடுத்து நடத்தும் போது அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அண்ட் இது நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகிற பட்சத்தில் இது கம்பெனியோட எக்கனாமிக் க்ரோத்தோட சாரி கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தோட இது டைரக்டாக ரிலேட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கண்ட்ரியோட பெரும்பாலான ஜிடிபி இஸ் டிபெண்ட் ஆன் எம்எஸ்எம்இஸ் தான். ஸோ அவங்க நிறைய இண்டஸ்ட்ரி நம்ம பெருசாக பார்த்துட்டு இருக்கோம், பட் குட்டி குட்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிராமப்புறத்துலையோ டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ்லயோ இருக்கு, அதுவுமே ஒரு நம்ம கம்பெனி கண்ட்ரியோட எக்கனாமிக்கு பெருசாக அது உதவுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாரும் அது ரெஜிஸ்டர் பண்ணும் போது இட் ஆல்சோ நம்ம கண்ட்ரியோட க்ரோத்துக்கு அது டைரக்டாக ரிலேட்டட் தான். ஸோ இதை நம்ம நினைச்சாலே கண்டிப்பாக நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ணி விர் ஆல் ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம இன்னும் அந்த பிஸ்னஸ் அடுத்த நிலையை கொண்டு வரும் நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இந்த ஆடியோ பார்த்து உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களோட இனிஷியேட்டிவ்க்கோ உங்கள் பிஸ்னஸ்க்கோ. ஸோ தட் அட் நீங்கள் எடுத்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போனால் இட் வில் பி ஐ மீன் யூ ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு த கண்ட்ரிஸ் க்ரோத் தான் நான் சொல்லுவேன். ஸோ யா, தி பெஸ்ட் விஷஸ்.
3: வாவ் சார், உங்க ரெண்டு பேரு பதில்களில் இருந்து எம்எஸ்எம்இ பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட நம்ம லேர்னிங் அபவுட் எம்எஸ்எம்இ கார்னர் முடிவடையுது. இன்னைக்கு நம்ம எம்எஸ்எம்இ என்னன்னே தெரியாம இருந்து எம்எஸ்எம்இ பத்தி கொஞ்சம் கத்துக்கிட்டோம்.
1: அக்ரி, நல்லாவே கத்துக்கிட்டோம். தேங்க்யூ லிசனர்ஸ் ஃபார் டியூனிங் இன். மறக்காம ஸ்டார்ட் சப்போர்ட்டிங் எம்எஸ்எம்இஸ் அண்ட் சப்போர்ட் தி மேக் இன் இந்தியா மூவ்மெண்ட்.
3: திஸ் இஸ் ஆர்ஜே அவந்திகா
1: அண்ட் ஆர்ஜே வைஷ்ணவி,
3: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 FM. Signing off.

0: Inform, educate and entertain.
1: Tune in to MOPCRS 107.8.
0: Our radio, our community, our pride.
2: Hi Anu, Sunday plan lam potacha?
3: ஹா ராஜி, நானும் என் சிஸ்டரும் மூவிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்.
2: ஆ சாமடி, என்ன மூவி போறீங்க?
3: அதுதான் என்னோட ஃபேவரட் ஹீரோட மூவிக்கு தான்.
2: ஆ ஆனால் அது எப்படி உன் தங்கச்சியை கூட்டிட்டு போவ? அவ ஏஜ் என்ன?
3: அவளுக்கு 8 வயசு ஆகுது. ஏன் என் தங்கச்சியெல்லாம் மூவிக்கு கூட்டு போக கூடாதா?
2: இல்லடி, அது ஒரு ஏ ரேட்டட் மூவி, அதுக்கு போய் எப்படி உன் தங்கச்சியை கூட்டிட்டு போவ?
3: இதெல்லாம் பார்த்தா மூவி பார்க்க முடியுமா?
2: அது புரியுது, பட் ஸ்டில் ஏ ரேட்டட் மூவி பசங்களுக்காக கிடையாதுடி. அது அவங்கள மென்டலா அஃபெக்ட் பண்ணும் தெரியுமா?
3: ஹே, ஆஃப்டர் ஆல் ஒரு மூவி தானே
2: அப்படின்னு நம்ம நினைக்கலாம், பட் மூவிஸ்க்கு பீப்புள் மேலே எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? இதனால தான் நம்ம கண்ட்ரியில் சென்சர் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. இந்த சென்சர் போர்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கு ஒரு மூவி சூட்டபிளா இல்லையான்னு டிசைட் பண்ணுவாங்க. இதுல டிஃப்ரெண்ட் ஏஜ் ரேட்டிங்ஸ் இருக்கு, யூ, யூஏ அண்ட் ஏ. யூனா அன்ரெஸ்ட்ரிக்டட், அதாவது எல்லா வயசு சேர்ந்தவங்களும் பார்க்கலாம். அதே மாதிரி யூஏன்னு ஒன்று இருக்கு, அப்படின்னா 12 வயசு கீழே உள்ளவங்க அவர் பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸை கூட்டிட்டு போய் அவங்க பார்க்கலாம். இதே மாதிரி ஏ ரேட்டட் மூவிஸ் இருக்கு. ஏ ரேட்டட் மூவிஸ்லாம் 18 இயர்ஸ் அண்ட் 18 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க மட்டும் தான் பார்க்கணும் தெரியுமா? நீ இப்போ தங்கச்சியை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அது ஒரு ஏ ரேட்டட் மூவி. ஏன் ஒரு மூவிக்கு ஏ ரேட்டிங் கிடைக்குது தெரியுமா? ஏன்னா அந்த மூவில மெச்சூர் கண்டென்ட் இருக்கு, அதனால தான்.
3: ஓ, இதுல இவ்ளோ இருக்கா? எனக்கு இவ்ளோ சிஸ்டம் இருக்குன்னு தெரியவே தெரியாது. நல்ல வேலை நீ சொன்ன, இல்லனா நான் என் தங்கச்சியை கூட்டி போயிருப்பேன்.
4: என்ன மக்களே, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்க ட்ரெய்லரை பாருங்க, பார்க்காம போங்க, ரிவ்யூவை படிங்க, படிக்காம போங்க, ஆனா சென்சர் சர்டிபிகேட் பத்தி தெரிஞ்சிட்டு படத்துக்கு போங்க.
3: சென்சார் சர்டிபிகேட் பத்தி தெரிஞ்சிட்டு போங்க.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: gadgets and invention of it.
1: Hello, I'm Sheelata, a parent of a 12-year-old teen. Parents consider giving teenagers mobile phones for security purpose. However, the possible misuse and other side effects of mobile phones on teenagers are not very known. While yes, it does serve the purpose of being aware of your child's whereabouts, it's also important to consider its adverse effects. Teenagers use their mobile phones for various purposes and have their own pros and cons. And the worst sight is to see teenagers these days stand together and have no conversation as they're being involved in their phones. There are a lot of effects of mobile phones on teenagers. There is no doubt that mobile phone is a handy tool. It eases communications with colleagues, friends, family. But every technology that provides such benefit comes with a set of negative impacts. The impact of mobile phones on youth and society is immense. It is this area that requires attention when you are giving a phone to your teen. And the different ways that a mobile phone affects a teen is first, is there is teen tendonitis. Excessive messaging can lead to it. It causes pain in hands, back, and neck due to poor posture. Basically, it results in musculoskeletal disorders. The second is stress. Having a cell phone will tempt your teen to spend all day thinking or texting instead of doing something productive. Studies have proven that teens who spend too much time on their phone are prone to stress, anxiety, and depression. Researchers have also found that excessive use of smartphones may result in increased risk of mental health problems. The third is sleep loss. Most teens keep their cell phones nearby by sleeping to respond to texts and calls and remain reachable around the clock. This may lead to sleep interruption and disruption, basically not having sound sleep. Studies have found that teenagers who use their cell phones after lights out experience have increased tiredness. Also, college students who use cell phones after the onset of sleep are reported to be awake for extra 46 minutes per week, which is very unhealthy. The fourth one is accidents. Teen tends to attend call and text while driving, which is proven to be dangerous. According to Center of Diseases Control and Prevention, teens are more likely to be distracted than drivers of any other age. So, using a phone while driving should be a strict no. The fifth is anxiety. Relying on text as a primary mode of communication can increase anxiety in teens. Texting is constantly gratifying, but it also produces anxiety. The instant reply by a friend can bring joy and elation, but in case of delayed response and no response, the same pleasure can be turned into disappointment. Also, mobile phone addiction can turn into an obsession to check messages and reply immediately. It can also increase anxiety by creating an illusion that they had received a message even when there is no message, making them frequently check their phones.
2: And I'm sure that all the listeners would have gained an insight into how to be a responsible parent and protect their child from the rapidly growing technological world. This is me, RJ Ayushi, RJ Sakshi, and RJ Sibani, signing off from MOPCRS 107.8, Our Community, Our Pride.
3: Inform, educate, and entertain.
4: Tune in to MOPCRS 107.8.
3: Our radio, our community, our pride.
5: Current trends, entertainment, social awareness, and divine music. All in one radio channel. You're listening to MOPCRS 107.8, Our Community, Our Pride.
6: Neha, Saprava, இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏதோ பசங்களுக்கு ஃப்ரீயா டியூஷன் சொல்லி தர பார்த்தனா 9 மணி வரைக்குமா?
7: அம்மா, பரீட்சை டைம்லமா, அதான் ஃப்ரீயா சொல்லி தரத அந்த பசங்களால அவ்வளோ காசு கட்டி இன்ஸ்டிடியூட்லாம் போக முடியாதுன்னு, அதுக்காக தரத்தை குறைக்க முடியாதுலமா?
6: அதுக்கு நேரம் இருக்குல்ல, சரி சாப்பிடவா.
7: அக்கா, ஹே, பிளேட்டை தட்டாத. சரி, உனக்கு ஸ்கூல்லாம் எப்படி போகுது?
8: அது ஒரு மாதிரி போகுது. அக்கா, இப்போதான் ஞாபகம் வருது, இன்னைக்கு ஸ்கூல்ல ஒன்னு சொன்னாங்க. இல்லம் தேடி கல்வின்னு ஒரு ஸ்கீம் இருக்கான், அதுல உன்ன மாதிரி ஃப்ரீயா டியூஷன் எடுக்கிறவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமா. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு 20 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சருங்கிற மெத்தட்ல அதுல போய் பதிவு பண்ணி அந்த பசங்களுக்கு ஃப்ரீயா டியூஷன் எடுக்கலாம்க்கா.
7: அப்படியா, இது நல்லா இருக்கே. இது மூலமா பசங்களையும் நம்ம தேடி போக வேணால. சரி, நான் பாக்குறேன்டா. எதுல பாக்கணும்னு ஏதாவது சொன்னாங்களா?
8: ஒரு நிமிஷம்க்கா. இல்லம் தேடி கல்வி tnschools.government.in இந்த வெப்சைட்ல பார்க்க சொன்னாங்கக்கா.
7: ஓகே, நான் பாக்குறேன்டா. இல்லம் தேடி கல்வி ஒரு தன்னார்வ தொண்டு. கொரோனா பெருந்தொற்று பரவல் சார்ந்த பொது முடக்க காலங்களில் அரசு பள்ளிகளில் 1 முதல் 8 வரை பயிலும் மாணவர்களின் கற்றல் இடைவெளி மற்றும் இழப்புகளை சரிசெய்ய இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளி முடிந்த பின்பு மாலை நேரங்களில் இல்லம் தேடி கல்வி மையங்களில் கற்பித்தல் சேவையை மேற்கொள்ள உள்ள தன்னார்வலர்கள் பதிவு செய்ய ஏதுவாக படிவம் இவ்விணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இல்லம் தேடி கல்வி tnschools.gov.in. I repeat, இல்லம் தேடி கல்வி tnschools.gov.in. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி

0: நேஹா, நேஹா எழுந்துருமா, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு.
1: ஆமா 5 மினிட்ஸ்மா, எழுந்துக்கிறேன்.
0: சீக்கிரமா எழுந்துரு, அப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு காலேஜுக்கு போக முடியும். இன்னைக்கு வேற உங்க காலேஜ்ல நடக்கிற ஓட்டப்பந்தயத்துல நீ கலந்துக்கறன்னு சொன்னல்ல.
1: ஓகேமா, எழுந்துட்டேன்.
0: ஏய் நேகா, ஏன் இவ்ளோ வேகமா சாப்பிடுற?
1: மா, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு.
0: அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், சீக்கிரம் எழுந்துருன்னு. ஏய் நேகா, என்ன பண்ற? ஏன் குடிக்கிற தண்ணில கை கழுவுற?
1: அச்சோ, இதுக்கு தான் கத்துறீங்களா? தண்ணி தானமா, என்னவோ தங்கத்தை செலவு பண்ண மாதிரி கத்துறீங்க.
0: அப்படிலாம் சொல்லாத நேகா, மனுஷங்க மட்டும் இல்ல எல்லா ஜீவராசிக்கும் தங்கத்தை விட தண்ணி தான் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியம். சரி, இவ்ளோ பேசுறியே, தண்ணி இல்லனா என்ன பண்ணுவ?
1: அதெல்லாம் நான் சமாளிச்சுப்பேம்மா, நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. சரி சரி, எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்.
0: சரி, பாத்து போயிட்டு வா.
2: ஹாய் நேஹா, வா வா.
1: ஹாய் பிரியா, என்னாச்சு, போட்டி ஆரம்பிச்சிட்டாங்களா?
2: இல்ல இல்ல, இன்னும் ஆரம்பிக்கல. இருந்தாலும் அந்த போட்டியில கலந்துட்டு இருக்க நீயே இவ்வளவு லேட்டா வரலாமா?
1: ஏய் சாரிப்பா, வா போலாம், டைம் ஆச்சு.
2: ஹே நேஹா, பரவாயில்லையே, காலேஜுக்கு லேட்டா வந்தாலும் போட்டியில ஃபர்ஸ்டா வந்துட்டியே.
1: தேங்க்ஸ் ரீ, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தண்ணி தா, தண்ணி வேணும்.
2: ஐயோ, இப்பன்னு பார்த்து தண்ணி வேற இல்லையடி. சரி இரு, இந்த ஈவெண்ட் முடிட்டோம், உனக்கு தண்ணி வாங்கி தரேன். இந்தாடி தண்ணி குடி.
1: அப்பாடா, இப்பதான் உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் ரீ பிரியா, நான் கிளம்புறேன்.
2: சரிடி, பாத்து போயிட்டு வா.
1: அம்மா, அம்மா எங்க இருக்கீங்க?
0: வாவா நேகா, காலேஜ்ல போட்டிலாம் எப்படி போச்சு? அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இவ்வளவு சோர்வா இருக்க? என்ன
1: மா, நான் இன்னைக்கு காலையில தண்ணிய மதிக்கவே இல்லை. நீங்க எனக்கு சொல்லும் போது கூட அத நான் கேக்கல. ஒருவேளை தேவைக்கு முன்னாடியே கிடைச்சதுனாலயோ என்னவோ அதோட மதிப்பு எனக்கு புரியலம்மா. ஆனா தேவைக்கு கூட தண்ணி இல்லாம போகும்போதுதான் அதோட அருமை புரிஞ்சுது. இனிமே நான் தண்ணிய வீணடிக்கவே மாட்டேன்.
0: சரிம்மா, ஏதோ ஒரு வழியா நீ புரிஞ்சுகிட்டல்ல, அதுவே போதும். இனிமே நம்ம எல்லாரும் தண்ணிய சேமிக்க ஆரம்பிப்போம்.
2: இன்னைக்கு நம்ம சேமிக்கிற சிறு துளி தான் ஒரு நாள் பெருவெள்ளமா ஆகும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: Inform, educate and entertain.
1: Tune in to MOP CRS 107.8.
0: Our radio, our community, our pride. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்கள், பயத்தை அல்ல. கிவ் அஸ் ஃப்ரீடம், நாட் ஃபியர்டம். மெஜாரிட்டியா நம்ம எல்லாரும் இதான் யோசிப்போம், தட் பெண்களுக்கு எதிரான குற்றம் எல்லாமே வெளியே மட்டும்தான் நடக்கும். பட் அப்படி இல்லை, நிறைய இன்சிடென்ட்ஸ் மோஸ்டா தெரிஞ்சவங்கனாலதான் நடக்குது. அதுவும் வீட்டுல நடக்கிற இன்சிடென்ட்ஸ் ரொம்பவே அதிகம். பெண்களின் பாதுகாப்பு அவர்களை பாதுகாப்பது பற்றி மட்டுமல்ல, அன்றி அவர்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்கு நடவடிக்கையும் எடுக்கப்படணும். உங்க எல்லாருக்கும் நிர்பயா என்ற அந்த இன்சிடென்ட் பத்தி நிறைய தெரியும். ஆனா அந்த மாதிரி எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ் மோஸ்டா வெளிப்படுத்தாம அப்படியே இருக்கு. இதுக்கான முக்கிய காரணம், நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த பத்தி ஓபனா பேச பயம். ஏன்னா அவங்களுக்கு சொசைட்டி என்ன நினைக்கும், இல்ல என்ன சொல்லும், இல்ல வீட்டுல தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு தாட் எப்போதும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் எதுவுமே வெளியே சொல்றது இல்ல. அதுவும் இல்லாம நிறைய பெண்கள் தனக்கு நடக்கிறத பத்தி வெளிப்படையா சொன்னா கூட வீட்டுல இல்ல சொசைட்டில, ஐயோ இதெல்லாம் சொன்னா ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கான எந்த ஆக்ஷனும் எடுக்காம போயிடுறாங்க. அப்படி ஆக்ஷன் எடுத்தா கூட கடைசியில எத்தனை பெண்களுக்கு நிஜமாவே ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பெண்களின் பாதுகாப்புனா என்ன, அண்ட் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அண்ட் எப்படி அந்த குற்றத்தை வெளிப்படுத்தி அதுக்கான மெஷர்ஸ் எடுக்கலாம்னு கேட்க போறோம். சரி, ரொம்ப பேசியாச்சு, இப்ப ப்ரோக்ராம்க்கு போலாமா? இன்னைக்கு வி ஹேவ் மிஸ் ஸ்வர்ணலதா மகேஷ் அவர்கள், அவங்களோட ஒரு சின்ன நேர்காணல் கேட்க போறோம். அவர்களை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு. அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 1993 இருந்து அட்வொகேட்டா இருக்காங்க. அவர்கள் பெண் ப்ரொடெக்ஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் நாரி என்ற ஒரு என்ஜிஓல ட்ரஸ்டியா இருக்காங்க. நிறைய வருஷமா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் குற்றத்தை தடுக்கிறதுக்கு பத்தி தான் இருந்திருக்கு. அவர்கள் பெண்களின் ரைட்ஸ்க்காக நிறைய டிஃபரன்ஸ் எடுத்துட்டு வர பாக்குறாங்க பை பீயிங் அ மெம்பர் ஆஃப் நிறைய இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் சில நிறுவனங்கள் அண்டர் பாஷ் என்பது பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013. வெல்கம் டு அவர் ப்ரோக்ராம் மேம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பென் என்ற அந்த என்ஜிஓ பத்தி சில வேர்ட்ஸ் ஷேர் பண்றீங்களா?
2: நன்றி வர்ஷா. பென் ப்ரொடெக்ஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் நாரி, நாரினா விமன். ஸோ இது பேசிக்காக ஒரு ஆர்கனைசேஷன், அ ட்ரஸ்ட். இதனுடைய நோக்கம் என்னன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அவர்களை வழி நடத்துவதற்கான ஒரு அமைப்பு. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ப்ரொடெக்ஷன், இட்ஸ் ஆல்சோ எம்பவரிங் த விமன். இப்போ இந்த பெண் என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு இப்போ நம்ம பார்த்தோம்னா, வி ஸ்டார்டட் ஆஃப், வி ஆர் அ ஸ்மால் ட்ரஸ்ட் ஓன்லி. ஒரு இது எங்களோட மூன்றாவது வருஷம். நாங்கள் பேசிக்காக செல்ஃப் டிஃபென்ஸ், ஜெண்டர் சென்சிடைசேஷன், ஆர்ட்ஸ் பேஸ்ட் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். ஸோ இந்த ஹாரஸ்மெண்ட், இந்த கொடுமை, வன்கொடுமை மற்றும் அப்யூஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் ஒரு தீர்வு காணுவதற்கு பதிலாக முன்னாடி அது முன்கூட்டியே அதை தடுப்பதற்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வி வுட் லைக் டு டூ ஹாவ் திஸ் ப்ரோ ஆக்டிவ் அப்ரோச்.

0: ஒரு இரண்டு காலேஜுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம், சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். வேற இந்த உடையாள் படைன்றது வந்து அவருடைய அந்த இன்ஸ்பிரேஷன் இஸ் ஃப்ரம் வேலு நாச்சியார், அ குவீன் ஃப்ரம் சிவகங்கா, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் விமன் குவீன் ஹூ ப்ராட் இன் அ உடையாள் படை. தட் இஸ் த டீம் ஒர்க்கிங் அண்டர் ஹர் வேர் எக்ஸ்க்ளூசிவ்லி விமன். ஷீ ட்ரெயின் விமன் கேர்ள்ஸ் அண்ட் ஷீ அலாங் வித் தெம் ஃபாட் அண்ட் ரீகாட் ஹர் கிங்டம். She was a princess. She became a queen after marrying. Then she became a very young widow with a very small baby in her hands. Ana, avangalude dhairyathala, avangalude buddhi koormayala, she created Udaiyaal Padai and she got back, redeemed her kingdom. Andha ammava vandu avangalude valor, the determination, the grit, adu vandu oru sagaptham dhaan adu. அதுலேருந்து ஒரு முன்கூட்டியை எடுத்துக்கிட்டு மிஸ்டர் ஸ்ரீராம் சர்மா ஹாஸ் இவால்வ் திஸ் உடையாள் படை. இட் இஸ் நவ் ஃபங்க்ஷனிங் இன் குவீன் மேரிஸ் காலேஜ். குவீன் மேரிஸ் காலேஜ் ஹஸ் ஆல்ரெடி காட் த உடையாள் படை அண்ட் நவ் குருநானக் காலேஜ் இஸ் ஆல்சோ இன்ஸ்டியூட்டட். வி ஆர் கிவிங் செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங், பேசிக் செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங். அது வந்து அவங்கள மட்டும் பாதுகாக்கிறதுக்கல்ல, தங்களை சுற்றி இருக்கும் நண்பர்கள் மற்றும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஆல் விமன். ஸோ இட் இஸ் டீச் த ட்ரெய்னர், த ட்ரெய்னர் வில் எட் அகெயின் டீச் அனதர் பர்சன். அது மாதிரி நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி வி ஆர் கிவிங் திஸ் ட்ரெய்னிங். வி ஆர் ஆல்சோ கிவிங் தெம் அ மென்டல், அ சைக்கலாஜிக்கல் பேலன்ஸ் பை கிவிங் தெம் திஸ், பை மேக்கிங் தெம் அண்டர்ஸ்டாண்ட் த சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி, த கல்ச்சர் இன்வால்வ்ட். And we are also looking into the aspect of, you know, making them mentally resilient. So, ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா அதை நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பாதுகாக்கணும், தங்களையும் தங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் மேற்கொண்டு அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதும் வந்து ஒரு கருத்து கொண்டு பார்க்க வேண்டும். ஸோ அது மாதிரியும் தே ஆர் டூயிங். ஸோ பென் ஆன் த ஹோல் வி வாண்ட் டு ஹாவ் திஸ் ப்ரோஆக்டிவ் அப்ரோச் and do more for the society, not only by means of our own objectives of self-defense and mental and psychological and education part of it. We want to take it further to the government to, you know, create a curriculum, a syllabus for the self-defense and this empowerment.
1: Thank you, ma'am. I think Kandipa, this will be very helpful for everyone who's suffered or, you know, who are in that situation where அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா கண்டிப்பா இந்த என்ஜிஓக்கு வந்து இஃப் தே கம் அண்ட் அப்ரோச் டெஃபினெட்லி ஐ திங்க் இட் வில் கிவ் தெம் லைக் தே வில் ஹாவ் அ சேஞ்ச் இன் தேர் ஓன் லைஃப். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ உங்க ஒப்பீனியன்ல வாட் யூ திங்க் இஸ் விமன் சேஃப்டி?
0: விமன் சேஃப்டினா எப்படி எடுத்துட்டு போகலான்றது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ், ப்ராக்டிசஸ், பாலிசிஸ். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், ப்ராக்டிசஸ், பாலிசிஸ்னா ஒரு ஜெண்டர் பேஸ்ட். அது இப்போ நம்ம வாழ்கிற சமூகத்தில் வந்து ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு தனி சுதந்திரம், பெண் பிள்ளைக்கு ஒரு தனி சுதந்திரம். அதை ஒரு அளவுக்கு முறியடிக்கணும். ஆண் பிள்ளைகளும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி, ரெண்டு பேரும் சமம். ஸோ ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக அந்த ரைட்ஸை கொடுக்கணும். ஸோ அந்த ரைட்ஸ் கொடுக்கும்போது ஃப்ரீடமும் கொடுக்கணும், லிபர்ட்டியும் கொடுக்கணும். ஃப்ரீடம் டு த எக்ஸ்டென்ட் தட் வி ஹாவ் டு எக்யூப் த கேர்ள்ஸ் சில்ட்ரன் to understand that they can also on par with the men go out and create a name for themselves. எப்பவுமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு நம்ம ஊரில். 6:30க்கு மேலே கேர்ள்ஸ் வந்து, பெண்கள் வந்து, பெண் குழந்தைகள் முக்கியமாக வெளியே போகக்கூடாது. அது நீங்கள் வந்து இந்த சுதந்திரம் வந்து வெறும் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு பேக் ஸ்டாபாக நினைக்காதீங்க. ஈவன் மேரீட் விமன் will not be allowed to go out of the house after a point of time. Either she has to be accompanied by her husband or her brother. So, அப்படி இருக்கும்போது பெண்களுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. காலம், டைம், 7:30, 8:30, 9:30. இப்போ கேர்ள்ஸ், விமன் ஆர் ஒர்க்கிங் அண்ட் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஷிஃப்ட்ஸ். திஸ் ஷிஃப்ட்ஸ் இஸ் த ஷிஃப்ட் சிஸ்டம் தட் இஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் 2:00 டு 10:30 இன் த நைட், or you know 10:30 to 2 in the morning or 3 in the morning.

0: So this day and night, women are going out for their profession, for their work. அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட இது மாதிரியான ஒரு சுதந்திரம் இல்லை. So people were not able to, girls especially were not able to travel like this. They were not allowed to travel. இப்போ எஜுகேஷன் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோமோ அது கூட நம்ம இந்த செல்ஃப் டிஃபென்ஸோ இந்த மென்டல் யூனோ பிக்அப் ஆல் திஸ் வென் வி கிவ் தே வில் பி இவன் மோர் பெட்டர் தே வில் பெர்ஃபார்ம் இவன் மோர் பெட்டர். ஏன்னா அவங்க மனசில் வந்து ஐயோ நான் வீட்டுக்கு இத்தனை நேரத்துக்கு போகலன்னா என்ன ஆகிடுமோ அது மாதிரியெல்லாம் இருக்காது. பிகாஸ் மென் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இஸ் ஆஃப் அ வெரி லெஸ் பர்சன்டேஜ். வி ஹாவ் டு இன்க்ரீஸ் தட். ஸோ தட் வில் கம் ஒன்லி ஆஸ் பர் த டெமோக்ராஃபிக் ஆஃப் அவர் கண்ட்ரி. வி கேனாட் எக்ஸ்பெக்ட் தட் சார்ட் ஆஃப் அ அவுட்லுக் ஃப்ரம் த மென் ஃப்ரம் அ வில்லேஜ் இன் அவர் ஓன் ஸ்டேட் ஆர் எல்ஸ்வேர். ஸோ இட் கம்ஸ் பேஸ்ட் ஆன் த பிளேஸ் வேர் தே லிவ், வாட் இஸ் அ கல்ச்சர் ப்ரிவேலன் தேர் and what is the education they have undergone. So it is more strategy and policies. Ipo government vandu solitaanga illa all women should go out of the house from 6:30 to the next morning 6:30 they can work. They can work only during 6:30 PM to 6:30 AM na nobody yaarume idhukku marpu solla mudiyadhu. So adu maadhiri policy, strategy, socio economic rules and regulations idella vanda there will be a it will be a different atmosphere. So the crime against women will have to be taken to a next level. Definitely adu appo and the point of time la korayum.
1: So pengal edera nariyave kutrangal nadakkudu. So adukana reasons enna la irukku?
0: Reasons for crime against women. First namba vandu basica namba naadu vandu it's a men's what to say patriarchal society. Patriarchal sonna aanvali. நம்ம எல்லாரும் ஆண் வழியை தான் நம்ம வரும். இந்த ஆண் வழி ஆணை சுற்றி தான் நம்மளுடைய வாழ்வியல் இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் அ ஃபியூ ஸ்டேட்ஸ், இப்போது கேரள மாநிலம் எடுத்துக்கோங்க, அது மேட்ரியாக்கல் சொல்கிற சொசைட்டி. ஸோ அங்கே வந்து அங்கே இருக்கிற மூத்த பெண்மணியோட வாக்கு சொல்லு தான் பலிக்கும், அதுதான் வேத வாக்கு. அதே நீங்கள் வந்து பெங்காலும் எடுத்தா அதே தான். பட் பேசிக்லி 80% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் இஸ் ஃப்ரம் அ பேட்ரியாக்கல் சொசைட்டி. ஸோ இந்த பேட்ரியாக்கல் சொசைட்டியில் என்ன பண்ணுறாங்க? பேட்ரியாக்கல் சொசைட்டின்னா அப்பா சொல்கிறது, தாத்தா சொல்கிறது, அண்ணா சொல்கிறது, தம்பி சொல்கிறது, கணவர் சொல்கிறது, இதை தான் நம்ம கேட்க முடியும். நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து சுதந்திரம் கிடையாது. ஸோ இவர்கள் சொல்லி நம்ம நடக்கும்போது இவர்கள் ஒரு பெரியப்பாவோ ஒரு பெரிய தாத்தாவோ ஒரு சித்தப்பாவோ ஒரு மாமாவோ செய்யும் பாலியல் குற்றங்கள் மற்றும் அது சார்ந்த ஒத்த இருக்கும் குற்றங்கள் வெளிக்கு வராது. ஒரு பெண் இதை அனுபவித்தாலும் அவளுக்கு தைரியம் இருக்காது வெளியே வந்து சொல்ல. நோ கேர்ள் இஸ் கோயிங் டு கம் அவுட் அண்ட் ரிப்போர்ட் அ கேஸ் ஆஃப் வயலன்ஸ் ஃப்ரம் அண்ட் அமாங் த ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்படி மீறி அவ சொல்லிட்டானா அவ வந்து அந்த பெண் வந்து வீட்டை விட்டு ஒதுக்கி வைப்பார்களே தவிர்த்து அவளை அவளுக்கான பிரச்சனையை ஒரு தீர்வு காண்றதுக்கு விடமாட்டாங்க. அதுதான் நம்மளுடைய சொசைட்டி. ஸோ இட் இஸ் பேசிக்லி த மென், த அவுட்லுக் ஆஃப் த மென் அண்ட் வாட் தே ஃபீல் ஆர் டூ ஷுட் நாட் பி சம்திங் டு பி க்வெஸ்டன்ட். The women did not have a chance to question the act of the men. Or aan magan seiyum endha vidhamana kutrathiyum or pen aala kelvi kekka mudiyadhu. Hostile attitude irukum, violence jaasthi agum, idhu maari ella nariye vandu idukana vandu side effects dhaan jaasthi. Main issue namba tackle pannanum nencha odane the society vandu nammala hostile antum paaru avangalude மாமாம் பேலையே ஒரு குற்றம் சொல்லிட்டா, அதுவும் பாலியல் குற்றத்தை போய் சொல்லிட்டா, எப்பேற்பட்ட பொண்ணாக இருப்பான்ற ஒரு அவதூறு இந்த பெண்களுக்காக பெண்களுக்கு மட்டும்தான் வரும். அதனால் முக்கால்வாசியான பெண்கள்னு சொல்ல மாட்டேன், 90% மேலான பெண்கள் இதை வெளியே எடுத்துகிட்டு வரமாட்டாங்க. தே வில் சஃபர் இன் சைலன்ஸ். மேக்சிமம் தே டூ இட் probably they will share it to their closest or the best friend. At some point of time, even the parent, that is the mother or the sister, will not be able to do anything. She will not agree to it at all. So that's the way giving or, you know, open playground for the men to play is the factor for all this, basic factor.
1: Ma'am, so United Nations Women, they had an article called COVID-19 lockdown, there were a lot of violence against women. So Adipati, can you tell us, ma'am?
0: As per these records and statistics prevalent, 7 out of 10 women study eduthumbodhu, 7 out of 10 women say that domestic violence has increased. So veetla nadakkum violence vandu 7 pengal 10 pengala 7 pengal adai anubhavithirkaargal, and 4 out of 10 women have undergone sexual harassment. So neenga solradhu pola or United Nations you or any other கண்ட்ரிலையுமே அப்படி இருந்தால், தென் இமேஜின் த மேக்னிடியூட் இன் இண்டியா, வே வி ஆர் பேசிக்லி அ பேட்ரியார்க்கல் சொசைட்டி அண்ட் வி டூ நாட் ஹாவ் தட் மெனி ரைட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. ஸோ கோவிட் இவ்வளோ இந்த பேண்டமிக் வந்து எவ்வளவோ பிரச்சனைகளில் எடுத்துகிட்டு வந்திருக்கு, அதில் ஹாரஸ்மெண்ட் அப்யூஸ் வயலன்ஸும் ஜாஸ்தி. ஸோ ஆஸ் ரிகார்ட்ஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவைலபிள் invariably on the internet, it is very alarming and it is very, very high, relatively high than the normal time we go through.
1: So pengalin edira ennala vidamana kutrangal nadakkudhu and adinala avangala ad eppadi baadhi avanga eppadi ad face panni how are they impacted by it?
0: Basically it is sexual harassment, verbal abuse, physical abuse, and you know, basic necessities are being denied to them. This is like sexual harassment na oru geeliya pesuradhu mattum kedaiyadhu, even at times it is physical. Once that physical comes into play, then the violence, from the abuse level it goes to the violence. So harassment la aarambichu, then it goes to abuse, then it goes to violence. Invariably adutha stage vandu she is going to be a victim. So idu maari irkumbodhu it is increased. What happens idu maari vandu or pen pillai vandu or abuse sandhichirukanga na enna aagum? Avangalukku vandu amma kitta solla mudiyadhu, akka kitta solla mudiyadhu, chitti maami yaar kitta solla mudiyadhu. She doesn't have the confidence first of all in telling. So what she does, she keeps it to herself. Ava than manasukulliye adu vechikra, veliye pogamaata, veetliye ukandirpa, oru moolaiyila irpa, velichathila irukamaata, irittila iruka, thanakku ennamo vandu than vaalkai mudindu vittadu indra oru manapanmai vandrum. She will have such a feeling that she would like to shun herself from everybody, from the world. At one point of time she'll feel ashamed of herself, she'll feel dirty about herself. So in the dirtiness and this shame comes only because she keeps herself away from the from others, from the world as such. So either how do you overcome this? You need to undergo so many other things. You need to have an awareness, you need to have people to help you out, to counsel you, and people to show you the way as to do what next. What are you supposed to do next? இது மாதிரி ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்தால், ஓகே ஒரு ஒரு இது மாதிரியான கொடுமை நடக்கக்கூடாது, அப்படி நடந்து விட்டால் என்னென்ன பண்ணணுன்றதும் ஒரு ஆங்கிள். இன்னொன்று மற்றும் ஒரு இதை நீங்கள் யோசிக்க வேண்டியது வந்து, யூ ஷுட் நாட் அலாவ் யுவர் செல்ஃப் டு யூனோ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். ஸோ ஒரு ஹாரஸ்மெண்ட்டோ ஒரு அப்யூஸோ நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களை எக்விப் பண்ணணும். அந்த பாயிண்டில் தான் பென் என்ற நிறுவனம், அதோட அப்ஜெக்டிவே அது தான். வி வாண்ட் டு ஹாவ் அ ப்ரோ ஆக்டிவ் அப்ரோச் டுவர்ட்ஸ் த ஹாரஸ்மெண்ட் அப்யூஸ் அண்ட் த வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமென் அண்ட் சில்ட்ரன்.
1: ஸோ இப்போது பெண்களுக்கு எதிராக நிறைய குற்றம் நடக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் பேசுறாங்க இந்த மாதிரி இந்த ஹெல்ப் பண்ணணும் அது பண்ணணும், பட் உண்மையா பார்த்தா யாரும் போய் ஹெல்ப் பண்றதுக்கு நிக்க மாட்டேங்கிறாங்க, வெறும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க. ஸோ அது மாதிரி அந்த அது எப்படி அதை தடுத்து ஹவு கேன் வி யூனோ டெல் பீப்புள்கி அது பேசு பேச்சு மட்டும் இருக்கக்கூடாது, அது செயல்லையும் காட்டணும்.
0: நம்ம எல்லாரும் சொசைட்டியில் இருக்க எல்லாரும் சேர்ந்து தான் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். ஸோ ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஷுட் மேக் அன் எஃபர்ட் டு கண்ட்ரோல் திஸ் ஹரஸ்மெண்ட் அண்ட் அப்யூஸ் அண்ட் த வைலன்ஸ். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு இது ஒரு மேலாய ஒரு கருத்தாக ஒரு விஷயத்தை இதை எடுத்துக்கணும். வி ஷுட் பி ஏபிள் டு ப்ரிவெண்ட் இட். நம்மளால் வந்து அதை தடுக்க முடியலன்னா அடுத்தது வந்து வி ஷுட் பி ஏபிள் டு ரிட்ரீவ் த பர்சன் ஃப்ரம் தட் பிளேஸ். அவங்கள அந்த இடத்த விட்டு நகர்த்தணும். அதுக்கு நமக்கும் தைரியம் வேணும். நமக்கோடும் அவர் மென்டல் ஸ்டெபிலிட்டி ஷுட் பி டு த நெக்ஸ்ட் அண்ட் தட் வி வில் பி வில்லிங் டு ஃபேஸ் த ரெப்பர்கஷன்ஸ் த கான்சிக்வன்சஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒரு தனக்கான ஒரு ஒரு மேலோக்கான ஒரு உணர்வோட தே ஷுட் டேக் இட் தட் ஐ ஆம் ஹியர் டு ப்ரிவெண்ட் ஹரஸ்மெண்ட் அப்யூஸ். அப்படி அது நடந்துவிட்டால் நான் ஒரு தோழியாக ஒரு தோழனாக அந்த பெண் பிள்ளைக்கு அந்த பெண்மணிக்கு அந்த குழந்தைக்கு தோள் கொடுப்பேன். ஸோ ஐ ஷுட் எக்யூப் மை செல்ஃப் நாட் ஓன்லி ஃபார் மை செல்ஃப் பட் ஆல்சோ ஃபார் த சொசைட்டி.
1: ஸோ பெண்களுக்கு எதிராக நடக்கும் வயலன்ஸ் தடுக்க என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம்?
0: First, educating women on the crime. Then, prevention of the same by using certain techniques. And latest, all of us are exposed to online work. So, the online safety. First would be educating. Second is prevention. And third is we need to use the technology for the online safety. Educating women na awareness program. மூலமாக அவங்களுக்கு இது இது இப்படி இப்படி செய்யலாம், இது இது நீங்கள் செஞ்சீங்கன்னா தற்காப்புக்கு இது நல்லதுன்றத சொல்லலாம். க்ரைம் ப்ரிவென்ஷன், க்ரைம் ப்ரிவென்ஷனுக்கு அவங்க ஃபஸ்ட் தங்களை தாங்களே வந்து தே ஷுட் பி ஏபிள் டு டேக் கேர். தட் இஸ் இஃப் யூ வாண்ட் டு ப்ரிவெண்ட் அ க்ரைம் யூ ஷுட் ஃபஸ்ட் பி எக்யூப்ட். அதனால் அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்து ஊக்கத்தை கொடுத்து உன்னால் முடியும்னு சொல்லிட்டு coupled with it nammala vandu education moolamaga and self defense moolamaga we should equip them. Third is unnecessarily usage of social media, you know, and the time spent online. Idha curb pananum. We should know enga polam, endha site kulla polam, endha site kulla poga koodadhu. So the online safety, the measures to be taken and what you post on the social media should be relevant and important for another person to know. Where you are, what you are drinking or whom you are with is not necessarily going to be of any interest to a third person. It is just that you are promoting your own self. இது வந்து நிறைய பேர் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதனால் என்ன, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன், நான் என்ஜாய் பண்ணேன். I want to say it to my other friends or, you know, I want certain people. That is, they'll have somebody in mind and they will post all this. So what happens? It is not that somebody you have in mind looks into this post. It's a social media. அதனால் யார் வேணா பார்ப்பாங்க. So in the யார் வேணா பார்ப்பாங்கன்றதுல வந்து you have good elements and bad elements. So உங்களுக்கு வேண்டாதவர்கள் or a person who's not with an appropriate frame of mind can start stalking you. உங்களை பின்தொடரலாம். உங்கள் மேலே ஒரு கண் வைப்பதுனால உங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் அக்கம் தேரும். அவர் ஒரு பர்வர்ட்டாக இருந்தா இல்லை, தட் இஸ் அவர் வந்து ஒரு வேறு விதமான ஒரு எண்ணத்தில் இருந்தார்னா யூ வில் பி அ ரியல் டார்கெட் ஃபார் ஹிம் அண்ட் யூ ஆர் அ வல்னரபிள் டார்கெட். அதை முக்கால்வாசி குழந்தைகள் பெண்கள் அதை வந்து புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார். They do not understand that you are the most vulnerable target when you post unnecessary, unwanted, unimportant messages on your social media, whether it is a Twitter or whether it's a Facebook or whether it is Instagram, anything. what you cook, what you eat, what you do is going to be not harmful. It's going to be basically, you know, something you want to express your joy with your friends. But where you're going, whom you're going with, at what time you're going is going to make a difference. So if you're going to cook a good snack at home and post pictures of the same, welcome. All of us will want to have that yummy food. But at the same time, if you are going to leak information as to where you're going, that is, you're planning to go for a party tomorrow night at this PM at this place. Yes, people who like you might come to enjoy along with you. People who do not like you will also come there to create a problem for you. So the decisiveness and, you know, the clarity of thought would not be there. So you are a vulnerable target. So all this could be prevented when you know about the online, what happens, the views online. All of a few must have heard about trolling and, you know, stalking and so many other things. But it is happening. It is not only for celebrities. It is for each of us. If I'm going to go post today that, you know, I have come here to do some a show like this, I might have people who will encourage me and will be happy for me. But there'll be other persons to use me to come into your campus who might have a bad intention. So what I'm going to post today is going to be relevant to the extent of not putting you all in trouble. So it is a very simple task. You know, I'm old enough to understand the good and the bad, but yet I forget the fact that there is something called online abuse and I'm going to go ahead with doing this. It is going to be a problem. You all will be the vulnerable targets. So I have to be judicious. You have to be judicious in what you do. It is not that by doing this, we are, you know, curtailing your freedom of expression or anything. You have enough of rights guaranteed under Article 14. But this is for your personal safety.
1: Now, you mentioned there are like nariya rights under Article 14. There are so many people who அவங்களுக்கு தெரிய கூட தெரியாது இந்த மாதிரி ரைட்ஸ் இருக்கு, இல்லை வந்து அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரி நம்மளுக்காக நம்மளே சண்டை போட்டு நிற்கலாம். அப்படி இருக்கும் போது கேன் யூ ஷேர் ஃபியூ ஆர்டிகல்ஸ், அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் ஐ திங்க் இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் தெம் ஹூ ஆர் லிசனிங் ஆல்சோ.
0: ஃபர்ஸ்ட், ஐ ஹோப் உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே காவலன் ஆப்பை உங்கள் ஃபோனில் வச்சுருக்கீங்கன்னு. காவலன் ஆப் உங்கள் ஃபோனில் இருந்தால் அதுவே ஒரு தைரியம். You will get, subconsciously, you will all be empowered. இதாவது நடந்தால் ஒன்றும் பயம் இல்லை, எங்கக்கிட்ட காவலன் ஆப் இருக்குது, ஐ வில் பி ஏபிள் டு கெட் ஹெல்ப். அது ஒரு தைரியத்தை கொடுக்கும். அது உங்ககிட்ட இருந்துட்டு உங்களுடைய நேபர்ஹுட்டில் வேறு யாருக்குனா எதனா பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் இமீடியட்லி வாட் வில் கம் டு யுவர் மைண்ட் இஸ் ஐ ஹாவ் த காவலன் ஆப், எங்கிட்ட காவலன் ஆப் இருக்குது, நான் போலீஸை கூப்பிடலாம், நான் ஹெல்ப் கேட்கலாம். ஸோ that happens only because you are equipped with the apps. What happens when people are not equipped? Awareness mooliyamaga mattum dhaan idu ipdi ipdi nadakkum, nadandhal idu mari seiyanum, nadakkamalum ipdi prevent pannalam. So awareness, workshops, educating students, going to the villages, speaking to the women. It's not that only, you know, schools and college going students only have faced this. No, villagers also face it. People working in, you know, a domestic household also go through this. Going through factories, working in, you know, multinational companies also. All the people there, you know, who are doing menial jobs. Ellarkume vandu harassment and abuse is happening. But how do they know their rights? Unless and until we teach them, we tell them. Idu eppadi panna mudiyum? Workshops mooliyama. அவர்கள் இருக்கும் இடத்துக்கு நம்ம போய் அங்கே போய் இது மாதிரி இருக்குது, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், இது மாதிரி வருமுன்னும் காக்குங்க பை டூயிங், யூனோ, அண்டர் கோயிங் சர்டன் ட்ரெயினிங். அப்படி வந்துட்டதுனால நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. வி ஆர் தேர்ன்றது வந்து த காவலம் ஆப் வில் பி சம்திங் விச் வுட் பி ஆர் ட்ரம்ப் கார்டு இனிஷியலி. அதை தவிர்த்து வாட் எல்ஸ் கேன் யூ டூ? இப்போ சில சொசைட்டியில் வந்து மென் வில் நாட் ஹாவ் அ சே because there'll be a confined environment. So it is not only the men who are going to abuse you, even another woman can abuse you. Adhu mari situations la vande it will be only the community women who are going to help you. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே அந்த விமென்குள்ளேயே தான் அது நடக்கும். அவங்களே அதுக்கு ஒரு தீர்வு காணலாம். அந்த தீர்வை வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தெர் ஆர் மெனி என்ஜிஓஸ் ஹூ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் அண்ட் ப்ரைமர்லி வி ஆர் ஒன் என்ஜிஓ பென் இஸ் அன் என்ஜிஓ வி வுட் லைக் டு ஸ்டெப் இன் டு த ஷூஸ் ஆஃப் த அலெஜ்ட் விக்டிம் ஷி நீட் நாட் நெசசர்லி பி எ விக்டிம் ஷி மைட் பி கோயிங் டுவர்ட்ஸ் இட் வி ஆர் தேர் டு ப்ரிவென்ட் சச் அ பர்சன் சச் அன் இன்சிடென்ட் ஹேப்பனிங் டு த பர்சன்.
1: MOPCRS லிஸ்னர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது வி அட் பென் வுட் ஆல்சோ லைக் டு கிரியேட் அவேர்னஸ் அமாங் மேல் தட் இஸ் ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸும் ஈவன் த பாய் ஸ்டூடெண்ட்ஸ் வி வாண்ட் டு கிரியேட் அன் அவேர்னஸ் வித் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் த இஷ்யூஸ் ஃபேஸ் பை த விமென். ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்களுடைய அந்த நோக்கத்தை பெண்கள்னால் ஒரு அடிமையோ அவங்கள அடிமைப்படுத்தணுன்றது இல்லாமல் அந்த காலகட்டத்திலேருந்து தே ஷுட் லுக் அப் டு விமென் வித் ரெஸ்பெக்ட்ன்றது சொல்லிக் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் க்ரியேட்டிங் அவேர்னஸ் அமாங் பாய்ஸ் அண்ட் மென். அதர் திங் இஸ் ஜெண்டர் சென்சிடைசேஷன். வென் வி டூ தட் வி ஷுட் பி able to tell them that not only girls and boys are on par, we have our own strength. So engla vandu don't undermine us. Iva or pen ivlala enna panna mudiyunnradhu nenaikadinga. Chinna vayasilende idu mari or ennatha avanga manadhula namba implant panitomna, as they grow up they are not going to look at women in a different way as submissive. Another thing is, பெண்ணோட உடையாள்படை, we want to bring it up on par with the NSS and NCC and things like that. So, the mental, the physical strength, the emotional quotient is also going to be looked into through உடையாள்படை. Our education systemல வந்து, we should bring a little change. Where we speak more about inculcating self-respect and we should also be able to respect the woman for whom she is. So the activities should be basically focused on male students. Make them aware of the sensitiveness of the issue and sensitize them to the extent that nothing happens further. நம்ம இவ்வளோ பேசியிருந்தாலும் நம்ம நாடு வந்து தாய்மையை அவ்வளோ ஒரு போற்றுதல் உண்டு. ஆனாலும் தாய்மார்களும் பெண்களும் தான் கொடுமையை அனுபவிக்கிறார்கள். வி கிவ் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் டு மதர் இந்தியா, வி கால் இந்தியா ஆஸ் மதர் இந்தியா, பட் சம்வே வி ஹவ் ஃபெயில் டு லிவ் அப் டு இட் because women in our country are going through hell. So it is not only each and every one of us, the girls and the boys put together should bring about the change. Inculcate in your children as they grow up, the basically for the time being it is utmost important that the boys, the male members should understand that women are a prerogative. They should be given their due respect. The world is open and they should be able to lead a life according to their will. Stand by them, help them, and you will see a better change in the society.
1: உங்க பிஸி ஸ்கெட்யூல் இருந்து டைம் எடுத்து இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா நேயர்களுக்கு நீங்க சொன்னது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்தது. மேலும் இது போன்ற நல்ல நிகழ்ச்சியோட உங்களை நாங்கள் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியை வழங்கியது அதித்தி, ராஷி, அவ்யா, பூஜா மற்றும் ஆர்ஜே வர்ஷா சைனிங் ஆஃப். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: Inform, educate and entertain.
1: Tune in to MOPCRS 107.8.
0: Our radio, our community, our pride.
2: வணக்கம், நான் சுதா ரகுநாதன் பேசுறேங்க. நான் ஒரு கர்நாடக இசை பாடகி. இப்ப நான் வந்து சொல்ல போற விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமுள்ள ஒரு விஷயம், எஸ்பெஷலி மகளிருக்கு. இப்ப வந்து நீங்க குடும்ப தலைவி எடுத்திருந்தீங்கன்னா அவங்க வந்து எப்போதுமே அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தி தான் யோசிப்பாங்க. உணவு பொறுத்த வரைக்கும் எல்லாம் அவங்களுக்கு வந்து சாதிச்சுட்டு தான், அவங்க வந்து அவங்களுக்கு பரிமாறிட்டு தான் இவங்க வந்து என்ன மிச்சம் இருக்கோ அதை வந்து சாப்பிட்டு இருப்பாங்க யூஸ்வலா. அந்த நிலைமை இப்ப கொஞ்சம் மாறிட்டு வருது, ஆனா முழுமையா மாறல. அதாவது அழுத்தமா சொல்லணும் அப்படின்னா அந்த குடும்ப தலைவி வந்து கண்டிப்பா தன் உடம்ப வந்து முதல்ல பாத்துட்டாதான் குடும்பத்தை வந்து தன்னோட தோல்ல வந்து சுமக்க முடியும். சத்துள்ள உணவுகளை வந்து கண்டிப்பா உட்கொள்ள வேண்டும். அதாவது பால், சின்ன வயசு அதாவது 30 வயசு 35 வயசுக்குள்ள இருந்தா தயிர் கண்டிப்பா சாப்பிடலாம். அசைவ உணவு சாப்பிடுறவங்களா இருந்தா மீன் வகைகள், முட்டை இதெல்லாம் சாப்பிடலாம். சைவ உணவு சாப்பிடுறவங்க வந்து கண்டிப்பா வந்து பச்சை நிற காய்கறிகளை வந்து கண்டிப்பா சேர்த்துக்கணும். இப்ப பீன்ஸ், அப்புறம் லீஃபி வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம், அதாவது கேபேஜ், அப்புறம் கேரட்டு, கீரை வகைகள். அதாவது தினமே ஒரு கீரை வந்து உணவுல வந்து சேர்த்துந்து அவ்வளவு நல்லது. ஒரே விதமான கீரையா இருக்கணும்ன்றது இல்ல, ஒரே விதமா சமைச்சுதான் சாப்பிடணும்ன்றது இல்ல. ஆனா எத்தனை விதமான கீரை இருக்கோ அத்தனை விதமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரையை சாப்பிட்டு வந்த அவ்வளவு நல்லது. இதை தவிர முடிஞ்ச அளவுக்கு வைட்டமின்ஸ், மல்டி வைட்டமின் வந்து அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஒரு வைட்டமின் டேப்லெட். அயர்ன் சத்து வந்து எப்போதுமே வந்து நம்ம வந்து அயர்ன் லெவல் எப்படி இருக்கு உடம்புலன்றது செக் பண்ணிட்டே இருக்கணும். ஹீமோக்ளோபின் லெவல அது வந்து சரியா இல்லைன்னு அதுக்குண்டான பேலன்ஸ் பேலன்ஸ்ல கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு 14% அப்படி இருக்கணும் அந்த ஹீமோக்ளோபின் லெவல். அந்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு ஃபீஃபால் அந்த மாதிரி ரேரி கேப் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு சாப்பிடலாம். கால்சியம் வந்து கண்டிப்பா வந்து லெவலையும் கண்டிப்பா பாத்துக்கணும். ஏன்னா இந்த கால்சியம் வந்து சின்ன வயசுல நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ அதுதான் வந்து பிற்காலத்துல மெனோபாஸ் முடிஞ்ச உடனே இந்த ஆஸ்டியோபோராசிஸ் அப்புறம் அதுக்கு சம்பந்தப்பட்ட போன் சம்பந்தப்பட்டமான நோய்களை வந்து நம்ம வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். அதாவது வராதபடிக்கு கூட தடுக்க முடியும். இது வந்து நான் சொல்றது இப்போ வந்து ஒரு குடும்ப தலைவி பொறுத்த வரைக்கும். டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா வந்து அவங்களுக்கு கண்ணில் படுறது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் தான், சாட், பீட்சா, அப்புறம் அந்த ஹெவி ஆயில், சீஸ் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் அவங்க கண்ணுக்கு வந்து ஒரு விருந்தா இருக்கு. அதைதான் வந்து விரும்பி சாப்பிடுறாங்க. இது சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா வந்து சாப்பிடுறது வந்து ஒரு ஒரு வாரத்துல ஒரு நாள், ஒரு இல்லாட்டா ஒரு 10 நாளைக்கு ஒரு 2 தடவை இப்படி சாப்பிடுறது நல்லது. மெயினா அவங்க சாப்பிட வேண்டியது பால் வந்து அட்லீஸ்ட் 3 டம்ளர்ஸ், ஒரு 3 டம்ளர் பால் வந்து தினம் சாப்பிடணும் கண்டிப்பா. அது வந்து இரவு சாப்பிடுற பாலில் வந்து ஹார்லிக்ஸோ போன்விட்டாவோ கலந்து சாப்பிட்டா அந்த மால்ட் வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த நிதிரையில வந்து அவங்கள இருக்கிறதுக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கு வந்து இட்ஸ் ஸ்டிமுலன்ட். இதை தவிர அவங்களும் அஃப்கோர்ஸ் கீரை, கேரட், முடிஞ்ச எக், அப்புறம் காலையில சாப்பிட்ற பாலுக்கு முன்னாடியோ பாலோடையோ ப்ரோட்டீன் எக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் உள்ள வந்து ப்ரோட்டீன் நியூல்ஸ், பிஸ்கெட், இப்படி நிறைய இன்னைக்கு இருக்கிற நீங்க கடையில போய் பாத்தீங்கன்னா எத்தனையோ விதமான ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து கண்ணுக்கு படுறது. ஆனா எல்லாத்தையுமே நாம வந்து அப்படி ஆஃப் தி ஷெல்ஃப் வாங்கிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன வேணும் அதிகப்படியான்றது டாக்டர்கிட்டையும் கேட்டுக்கணும் சில விஷயங்கள். பட் நேச்சுரல் ஃபுட் சாப்பிடுறச்சே ஆட்டோமேட்டிக்கா அந்த பால், எஸ்பெஷலி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், சாலட் நிறைய சாப்பிடணும். நிறைய குக்ட் ஃபுட் வந்து ஃப்ரைட் ஃபுட் தான் வந்து குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க, வறுவல், வத்தல் அந்த மாதிரி தான். பட் சாலட் வந்து சாப்பிட்றது என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு சாலட் ஒரு வேளை ஒரு நாளைக்கு கண்டிப்பா வந்து சாப்பிட்றது அவங்களுக்கு மூளைக்கு வந்து ஒரு நல்லது. பிளஸ் அவங்களுடைய கம்ப்ளெக்ஷன், ஏன்னா இந்த வயசுல ஒரு 15-16 வயசுல வந்து கம்ப்ளெக்ஷன் வந்து இந்த ஹார்மோனல் சிக்ரீஷன், ஆயில் சிக்ரீஷன்னாலையும் பிளஸ் டெஃபினெட்லி அந்த பருவ நிலை வந்து அந்த அடாலசன்ஸ் வரதுனாலையும் அவங்களுடைய கம்ப்ளெக்ஷன் வந்து நிறைய பருக்கள், அப்புறம் பிம்பிள்ஸ்,
3: பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட் இதெல்லாம் வந்து வந்து கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: திவ்யா, என்னமா ஆச்சு? அச்சோ தங்கமே, சரி நீ ஒரு படம் பாக்கறன்னு வச்சுக்கோ, அதுல ஹீரோ ஃபாஸ்டா ஓடி போய் ட்ரெயின் புடிக்க போறான், அப்ப விழுந்துடுறான். அப்புறம் என்ன ஆகும்? இதே மாதிரிதான் ஒரு தடவை விழுந்துட்டா எதுவும் முடிஞ்சிடாது. அகே நீ தான் எழுந்து ஓடணும், இன்னும் வேகமா ஓடணும். ஓடாமலே விட்டா ஒண்ணுமே இல்லாம அப்படியே
2: நின்னுருவ. இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ஈவினிங்ல விளையாட போறேன்.
1: விழுறது தப்பு இல்லங்க, அதுக்கப்புறம் எழுந்திருக்க முயற்சியே பண்ணாம இருக்கிறதுதான் தப்பு. விழுவது மனிதனின் இயல்பு, எழுவதுதான் உன் சிறப்பு. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: You have tuned to MOPCRS 107.8 FM, a radio channel that is for the community, by the community, and to enlighten the community. It's our community, our pride. So stay tuned.
1: Inform, educate, and entertain.
2: Tune in to MOPCRS 107.8.
1: Our radio, our community, our pride.
3: யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த குரலை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. யாரா இருந்தாலும் குழந்தைகள் அப்படின்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய உயரத்துல இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், மீண்டும் நீங்க ஒரு பருவத்துக்கு போகணும் அப்படின்றது என்ன பருவம் கேட்டா அது குழந்தை பருவம் தான். யாரா இருந்தாலும் அதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா எதிர்காலத்தை பத்தின ஒரு பயம் இல்ல. எப்பவுமே அப்பா அம்மாவோட சந்தோஷத்துல அரவணைப்புல ஜாலியா இருந்தோம். எப்பவுமே படிப்பா இருந்தாலும் சரி, பள்ளியா இருந்தாலும் சரி, நண்பர்கள், விளையாட்டு, அது இதுன்னு சொல்லி ஒரு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருந்த காலம் அது. எப்பவுமே சந்தோஷம் அப்படின்றது நம்ம கூடவே இருந்ததுனால அதை பத்தி நம்ம யோசிக்கவே யோசிக்காத ஒரு காலம். அப்படி ஒரு காலம் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி வரப்போகுது. ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட பள்ளி குழந்தைகள் எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க நாம அவங்க கிட்ட பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அட்ட காசமான MOP சமுதாய வானொலி 107.8. நாங்க பண்ற எல்லாமே ஹிட். நான் உங்கள் அஜய் ஹேமாவதி. இப்போ நம்ம கூட வந்து நம்மளோட ரேடியோ ஸ்டேஷன்ல அசம்ஷன் ஸ்கூல் பள்ளி குழந்தைகள் வந்திருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட தான் பேச போறோம். முதல்ல அவங்க கிட்ட நம்ம எல்லாரும் அவங்களோட பேரை கேட்டுடலாம். ஓகேவா? நீங்க எல்லாம் உங்களுடைய பெயர், நீங்க என்ன வகுப்பு படிக்கிறீங்க அதெல்லாம் எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க.
4: என் பேர் வந்து தர்ஷினி, நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
5: வணக்கம், என் பேர் நேத்ரா, நானும் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
6: வணக்கம், என் பேர் அக்ஷயா, நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
7: வணக்கம், என் பேர் யாமினி, நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
8: வணக்கம், என் பேர் காவ்யா, நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
9: வணக்கம், என் பேர் புனிதா, நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
3: சரி, இப்போ எல்லாருமே உங்களோட பேரை, நீங்கள் என்ன வகுப்பு படிக்கிறீங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டீங்க. இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அதாவது உங்களுக்கு உங்களை பற்றி பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? நான் எனக்கு இது பண்ண தெரியும், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்கிட்ட இந்த கேரக்டர் இருக்குது, யாராவது வந்து மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் உடனே டக்குன்னு மன்னிச்சிருவேன், என்கிட்ட அந்த ஃபர்கிவ்னஸ் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட பிடிச்ச ஒரு கேரக்டர், உங்களுக்கு எதனால் அது பிடிக்கும், உங்ககிட்ட இருக்கிற ஒரு பிடிச்ச குவாலிட்டியை பற்றி எங்ககிட்ட சொல்லுங்கள்.
4: என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சண்டை போடுவாங்க. என்கிட்ட எனக்கு பிடிச்ச கேரக்டர் என்னன்னா, நான் வந்து எல்லார்கிட்டையும் சண்டை போட்டேன்னா கோவப்பட மாட்டேன், மன்னிச்சிருவேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்.
3: ரைட்டு, சூப்பர். அடுத்து
10: எனக்கு எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க பிடிக்கும், யார்கிட்டயும் சண்டை போட பிடிக்காது, ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்.
3: ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களாம். ஆ,
7: வணக்கம், நான் வந்து நான் ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்க மாட்டேன், எப்பவுமே ரொம்ப அழுவ மாட்டேன், அதனால எனக்கு பிடிக்கும்.
3: வாவ், கூல் கேரக்டர், அந்த ஸ்வாக். ஓகே, அடுத்து
9: எனக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்க பிடிக்கும், யாருக்கிட்டயும் சண்டை போட மாட்டேன்.
3: ஓகே, யார்கிட்டயுமே சண்டை போட மாட்டாங்களா, எப்பவுமே அமைதி. ஆ, அடுத்து
11: ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டேன், அதனால எனக்கு பிடிக்கும்.
3: ஓகே, டென்ஷன் ஆக மாட்டாங்க.
6: நான் வந்து எப்பயுமே வந்து எல்லாரையும் வந்து சிரிக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச உங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டி என்னன்னு சொன்னீங்க. இப்போ அடுத்து வந்து ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன, எதனால அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்?
5: எனக்கு வந்து சயின்ஸ் சப்ஜெக்டும் இங்கிலீஷ் சப்ஜெக்டும் பிடிக்கும்.
3: எதனால உங்களுக்கு பிடிக்கும் சயின்ஸ் பிடிக்கும்னா, ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம்ல?
5: எனக்கு வந்து குழந்தைலேருந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை, அதனால வந்து அம்மா கிட்ட நிறைய டைம் கேட்பேன், அம்மா எனக்கு இந்த டாக்டர் ஆகணும், எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும், எந்த குரூப் எடுக்கணும்னு சின்னதுலேருந்து ஆர்வமாக கேட்பேன். அம்மா சொல்லுவாங்க அதுக்காக சயின்ஸ் குரூப் எடுத்து நல்லா படிக்கணும், அதுக்காக ஆர்வம் காமிக்கணும்னு சொன்னாங்க. அப்போதுலேருந்து நான் கொஞ்சம் ஆர்வமாக படித்தேன், அதனால எனக்கு சயின்ஸ் குரூப் வந்து அது சயின்ஸ் புக் மேலே கொஞ்சம் இதுவாக இருப்பேன். கஷ்டம்.
3: சூப்பரே, ஒரு டாக்டர் அம்மா இருக்காங்க இங்கே. ஓகே, அடுத்து
10: சயின்ஸ் சப்ஜெக்ட்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு எதனால தெரியலனா டீச்சர்கிட்ட போய் கேட்பேன், அவங்க வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எங்களுக்கு வந்து டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுவாங்க, அதனால சயின்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்.
3: ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே வராது, அப்படியே வந்தாலும் சீக்கிரமாக கிளியர் பண்ணிடுவாங்கன்னு உங்களுக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அடுத்து
7: எனக்கு வந்து மேக்ஸ் பிடிக்கும், ஏன்னா ஒன்று புரிஞ்சுட்டா எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும், அதனால.
3: ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆன்சர், மேக்ஸ் பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, வேற லெவல். ஓகே, அடுத்து
11: எனக்கும் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சம்மு தப்பாயிடுச்சுன்னா இன்னொரு வாட்டி போட்டு பார்க்கும் போது அது கரெக்டாக வந்துடும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, நான்லாம் ஒரு வாட்டி தப்பாகி மறுபடியும் போட்டாலும் எனக்கு தப்பாக தான் வரும். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து,
9: எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். எங்கள் மிஸ் இங்கிலீஷ் நல்லா சொல்லி தருவாங்க, அதனால பிடிக்கும்.
1: ஓகே, வா. ஸோ சயின்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷு, இந்த தமிழ் சப்ஜெக்டு, ஆ நீங்கள்?
6: எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஏன்னா எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இங்கிலீஷ் தான் தேவைப்படும்ன்றது. எனக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை.
1: ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னலாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு குளோபல் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், வாவ், ஒரு பர்பஸோட ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட் இருக்குது. எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னா தமிழ் இலக்கியம். ஏன்னா சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், இல்லை அந்த காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியத்துலலாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பழந்தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு ஆவணம் அதெல்லாம். ஸோ நம்ம அதை படிக்கும் போது, வா, இப்படிலாம் இருந்திருக்கு போல. நீங்கள் சிலப்பதிகாரம்லாம் படிச்சிங்கன்னா அங்கே இருக்கிற கடை தெரு பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், மதுரை மாநகரம்லாம். ஸோ அதை படிக்கும் போது ஒரு டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி உங்களுக்கு என்னன்னா, இப்போ பிடிச்ச பாடம்லாம் என்னன்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யாரு, உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாரு, எதனால அவங்கள பிடிக்கும், அவங்க உங்க வாழ்க்கையில ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க, இல்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல எங்க ஆசிரியர் இந்த விஷயம் பண்ணாங்க அதனால எனக்கு அவங்கள பிடிக்கும், நான் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு எதாவது தெரியுமா?
5: எனக்கு வந்து எங்க கிளாஸ் மிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து எப்பவுமே எங்க மேல அவ்வளவா கை வைக்க மாட்டாங்க, நல்லா பாசமாவும் நல்லா சொல்லி தருவாங்க. அதேமாரி எனக்கு விஜயசாந்தி மிஸ்ஸையும் பிடிக்கும், மேக்ஸ் டீச்சர் அவங்க. அதேமாரி அவங்களும் யார் மேலே கை வைக்காம நல்லா பாசமா சொல்லி தருவாங்க.
1: ஓகே, பாசமா சொல்லி தருவாங்க.
5: என் கிளாஸ் மிஸ் பேர் வந்து சகாய செல்வி மிஸ். மேக்ஸ் மிஸ் பேர் விஜயசாந்தி மிஸ்.
10: எனக்கு வந்து சகாய் செல்வி மிஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் மேலேயும் கேரிங்காக இருப்பாங்க, அதனால ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, ரொம்ப கேரிங் டீச்சர். ஓகே,
7: எனக்கும் சகாய் செல்வி மிஸ் தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து ஏதாச்சும் டவுட் நமக்கு கிளியர் பண்ணால் ஒரு வாட்டி இல்லை நிறைய டைம்ஸ் கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க நமக்கு புரிகிற வரைக்கும். அதே மாதிரி அதை டெஸ்ட்டு எழுத சொல்லுவாங்க, அப்போ தான் நமக்கு மைண்ட்லேயும் அது ஏறும். அதனால எனக்கு சகாய் செல்வி மிஸ் பிடிக்கும்.
11: எனக்கு விஜயசாந்தி மிஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சம் புரியலன்னா புரியுதான்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி திருப்பி சொல்லி தருவாங்க, அது புரியுற வரைக்கும் சொல்லி தருதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அடுத்து,
9: எனக்கும் விஜயசாந்தி மிஸ் ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ் புரியலன்னா கேர் பண்ணி சொல்லி தருவாங்க.
6: எங்கள் கிளாஸ் மிஸ் ரொம்ப பிடிக்கும், சகாய செல்வி மிஸ். அதுக்கப்புறம் வந்து பிடி மிஸ் ரொம்ப பிடிக்கும்.
1: பிடி மிஸ்ஸுடைய பேர்
6: ரெஜினா மிஸ்.
1: ஓகே, ஸோ பிடி மிஸ் பிடிக்கும் உங்களுக்கு. விளையாட்டுனா பிடிக்குமா?
6: இல்லை, அவங்க வந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்க பிடினா இருந்தால் அவங்கவுங்க பீரியட் விட்டு கொடுத்துருவாங்க. எங்க மிஸ் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த பீரியட். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க மிஸ் வந்து கேரிங்காக இருப்பாங்க, சிரிக்கிற நேரத்தில் சிரிப்பாங்க, அடிக்கிற நேரத்தில் அடிப்பாங்க. அதனால
1: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் பத்திலாம் சொன்னீங்க. இப்போ அடுத்த என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாருக்குமே புதுசா ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். எதுவா வேணா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அப்படி உங்களுக்கு கத்துக்கணும்னு நினைச்ச விஷயம் ஏதாவது இருக்கா? என்ன விஷயம் நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கத்துருக்கீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்க.
5: எனக்கு வந்து சின்னதுலேருந்தே டான்ஸ்னால் ஆர்வம். நான் படித்த ஃபஸ்ட் படித்த ஸ்கூலில் வந்து எல்லா டான்ஸுக்கும் ஹேண்ட்வெல் டே அந்தமாரி ப்ரோக்ராம்லாம் வந்துச்சுன்னா நான் போய் பேர் கொடுத்துருவேன். டான்ஸு இந்த ட்ராமாலாம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக நான் பண்ணுவேன் எடுத்து. எனக்கு அதேமாரி டான்ஸுன்றது ரொம்ப ஆர்வம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது மேலே ஒரு க்ரஷ்ஷு. எப்பவுமே நான் டான்ஸ்னால் எங்கே வேணால் போய் ஆடிடுவேன், வீட்டில் கூட அடிக்கடி ஆடி பார்ப்பேன். ஆனால் எனக்கு டான்ஸ் கிளாஸ் போகணுன்னு ஆசை, ஆனால் அதுக்கு சூழ்நிலை எனக்கு தெரியல.
1: ஓகே, நீங்கள் சீக்கிரமாக டான்ஸ் கிளாஸ் போவீங்கன்னு நாங்கள் வாழ்த்துறோம்.
10: எனக்கு வந்து கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து விராட் கோலினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவரை பார்த்து ஒன்று ஒன்றும் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை இருக்கும். நான் எப்போனா விளையாடுவேன், விளையாடும் போது அவரை நினச்சிக்கிட்டு விளையாடுவேன், இதுமாரி விளையாடணும் அப்படி விளையாடணுன்ட்டு அவரை பார்த்து கற்றுக்க.
1: ஸோ அவரோட பேட்டிங் டெக்னிக்,
10: அவரோட பேட்டிங் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால
7: எனக்கு வந்து பரதநாட்டியம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கிளாஸ்க்கு ஒன்று வந்து போனேன், அதுக்கப்புறம் என்னால் டியூஷன் போகிறதுனால போக முடியல, அதனால எனக்கு பரதநாட்டியம் கிளாஸ் போகணும்னு ஆசை.
11: எனக்கு வந்து பெயிண்டிங் பிடிக்கும் அண்ட் ட்ராயிங்கும் பிடிக்கும். அது ரொம்ப பண்ணுறதுக்கு பிடிக்கும், நிறைய பண்ணியிருக்கேன் இது வரைக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, நீங்கள் இது வரைக்கும் பண்ண பெயிண்டிங்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங், அதை பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைராக ஃபீல் ஆன ஒரு பெயிண்டிங்னா ஏதாவது இருக்கா?
11: ட்ரீ மாதிரி ஒன்று பண்ணேன், அது சூப்பராக வந்துச்சு, அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
9: எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ஆடணும்னு ஆசை.
3: டான்ஸ், அப்போ டான்ஸ் ஆட சொன்னா நீங்க ஆடுவீங்க, அந்த ஷைனஸ் எதுவுமே இருக்காது. ஏ வா, வேற லெவலுங்க அது. அடுத்து
6: எனக்கு வந்து சிங்கிங் ரொம்ப பிடிக்கும், எல்லா கண்ட்ரியோட சிங்கர் எல்லாமே ரொம்ப பிடிக்கும்.
3: சிங்கிங் பிடிக்குமா சிங்கர் பிடிக்குமா?
6: ரெண்டுமே பிடிக்கும்.
3: இப்போ வந்து ஒரு சீரியஸ் க்வெஸ்சன், இவ்வளவு நேரம் ஃபன்னா போச்சு. இப்போ வந்து இப்ப நான் கேட்க போற கேள்வி எப்படின்னா, நம்மளுடைய இந்திய நாடு வந்து எவ்வளோ விஷயங்களை சந்திச்சிருக்கு. இன்னைக்கு 75 வருடங்களா ஒரு சுதந்திரம் பெற்ற நாடா இருக்குன்னா, அதுக்கு வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து அதுக்காக ரத்தம் சிந்தி உழைச்சிருக்காங்க. அப்படி உழைத்த மக்கள்ல நம்மளோட தலைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் இல்லைன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு யாரா இருக்காங்களா? ஏன் அவங்கள பிடிக்கும், அவங்கள பத்தி சொல்லுங்க.
10: எனக்கு வந்து வேலு நாச்சியார் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்துட்டு வீரமா எல்லாருக்கூடையும் ஃபைட் பண்ணுவாங்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: வேலு நாச்சியார் பிடிக்குமா? சூப்பர்.
7: எனக்கு வந்து ஜான்சி ராணி பிடிக்கும், ஏன்னா அவங்க ஒரு பெண்ணா இருந்து சுதந்திரத்துக்கு அவங்களும் போராடி இருக்காங்க அதனால.
3: ஓகே. எனக்கு வந்து கொடிகாத்த குமரன் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் கொடியை விடாம அவர் இறந்து போனார், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ்.
9: ஜவஹர்லால் நேரு ரொம்ப பிடிக்கும்.
3: ஓகே. அடுத்து
5: எனக்கு காந்தி தாத்தாவை ரொம்ப பிடிக்கும்.
3: சூப்பர். ஓகே. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு நீங்க இவங்க பேர்லாம் சொன்னீங்க, உங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் யாரா இருக்காங்களா?
5: எனக்கு
6: வந்து மதர் தெரசா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப ஹெல்பிங் மைண்டா இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து வயசாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: ஓகே. சரி, நீங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி பேசுனீங்க, தலைவர்கள் பத்தி சொன்னீங்க, இவங்களோட இன்ஸ்பிரேஷனும் நீங்க சொன்னீங்க, இப்போ உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னு யாரா இருக்காங்களா? நான் இவங்களை மாதிரி ஆகணும், அப்படி இல்லைன்னா இவங்க கிட்ட இந்த ஒரு விஷயம் பிடிக்கணும், அந்த விஷயத்த நானும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், என் வாழ்க்கையிலயும் நான் அதை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் அப்படி யாரா இருக்காங்களா?
10: எனக்கு வந்து விராட் கோலினா ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து கிரிக்கெட் ஆடுறதுனால ரொம்ப பிடிக்கும். என்னோட ஆம்பிஷன் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், அவரை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பேன்.
3: சூப்பர். கிரிக்கெட் பிளேயர் ஆகிற ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இப்ப நம்ம கூட இருக்காங்க. ஓகே. அடுத்து
6: எனக்கு வந்து கொரியால வந்து ஒரு கேபாப் பிராண்டன் பிடிஎஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அதுல வந்து லீடர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து அவர் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு, இங்கிலீஷ் சொல்றதையும் சரி நிறைய அவரு எப்படி சொல்றது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் அவர் கொடுப்பாரு.
3: அதை சொல்லணும்ல.
5: எனக்கு வந்து என்னோட ரோல் மாடல் வந்து எங்கள் அம்மா தான், எனக்கு வந்து எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சின்னதுலேருந்தே எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை, எங்கள் அம்மா மட்டும்தான் என்னை தனியாக வளர்த்தாங்க. எங்கள் அம்மா அந்த அந்த விஷயத்தில் எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா நான் இது வரைக்கும் ரொம்ப லவ் பண்ணுறேன். சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா மாதிரி நானும் ஒரு சிங்க பெண்ணாக வரணும்.
3: நிஜமாலே இது வந்து எப்படி சொல்றது, ஹார்ட் டச்சிங். இங்க இருக்கிற இந்த உலகத்துல இது வரைக்கும் போராடி ஜெயிச்சிட்டு இருக்க ஒவ்வொரு பெண்ணுமே சிங்கப்பெண் தான். இங்க ஒரு சிங்கப்பெண் இருக்காங்க, இங்க இத்தனை சிங்கப்பெண்கள் இருக்காங்க, உங்க அம்மாக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். ஓகே. அடுத்து
7: எனக்கும் எங்க அம்மா மாதிரிதான் ஆகணும்னு ஆசை, ஏன்னா எங்க டாடி வந்து இல்ல, எங்க அம்மா வந்து எங்க மூணு பேரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்க, அதனால எனக்கு எங்க அம்மா மாதிரி ஆகணும்.
3: இப்ப அடுத்த கேள்வி அப்படின்றது, சின்ன பசங்க அப்படின்றாலே விளையாட்டு அப்படின்றது உங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா சின்ன பசங்களை விளையாட்டையும் பிரிக்கவே முடியாது. நம்ம பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் விளையாட்டே இல்லை அப்படின்னாலும், நம்ம இன்னைக்கு வரைக்கும் சின்ன பசங்கன்னு யோசிச்சாலே நம்ம விளையாடினதுதான் நமக்கு ஞாபகம் வரும். உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன, ஸ்போர்ட்ஸ் எதுவா வேணா இருக்கலாம்?
5: எனக்கு வந்து ரேஸ் மேல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி, ரன்னிங் ரேஸ் ஓடணும்.
3: வாவ், ரேஸ். சூப்பர். அடுத்து
10: எனக்கு வந்து கிரிக்கெட் தான் பிடிக்கும்.
3: கிரிக்கெட். ஓகே.
7: எனக்கு வந்து கொக்கோ ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கொக்கோ நல்லா விளையாடுவேன், அதனால எனக்கு கொக்கோ பிடிக்கும்.
3: சூப்பர்.
11: எனக்கும் கொக்கோ பிடிக்கும், கபடி பிடிக்கும்.
3: கிரேட்.
9: எனக்கு கபடி பிடிக்கும்.
3: வாவ்.
6: எனக்கு ஃபுட்பால் பிடிக்கும்.
3: வேற லெவல். கபடி, கொக்கோ, ஃபுட்பால், கிரிக்கெட். சூப்பர். போங்க. அடுத்து வந்து இப்போ உங்ககிட்ட நான் ஒரு ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் கேட்க போறேன், ஹாபினா என்னன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஹாபினா என்னன்னு நினைக்கிறீங்க? என்னது
11: ஃப்ரீ டைம்ல பண்றது?
3: வாவ், ஃப்ரீ டைம்ல பண்றது. ஓகே. வேற?
5: பொழுதுபோக்கு.
3: பொழுதுபோக்கு, நம்ம டெய்லி லைஃப்ல ஃப்ரீ டைம்ல பண்ற பொழுதுபோக்கு, வேற லெவல். சூப்பர். சோ ஹாபின்றது
10: நம்ம அதிகமா பண்றது,
1: நம்ம அதிகமா பண்ற ஒரு விஷயம்
7: பிடிச்சது செய்யறது.
1: சூப்பர். நம்ம நம்மளா இருக்கும்போது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம ஃப்ரீ டைமோ பொழுதுபோக்குக்காகவோ நம்ம செய்யற ஒரு விஷயம் ஹாபி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹாபிஸ் இருக்கா, என்னென்ன ஹாபிஸ் நீங்க மெயின்டைன் பண்றீங்க?
10: எனக்கு வந்து டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஃப்ரீ டைம்ல வந்து டிராயிங் பண்ணுவேன். மைண்ட் ரிலீஃபா இருக்கும் டிராயிங் பண்ணும் போது, அதனால ரொம்ப பிடிக்கும்.
1: வாவ், மைண்ட் ரிலீஃபா இருக்கும், அதனால டிராயிங் பண்ணுவீங்க, சூப்பர்.
7: நான் வந்து டெய்லி ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒன் லைன்னா ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்.
1: ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எங்கள் வீட்டிலலாம் என்னை உட்கார வச்சு எழுத சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன். அதை ஹாபியாக பண்ணுறீங்க, வேற லெவல். அடுத்து
11: டிராயிங் பிடிக்கும். டிராயிங் வந்து ஃப்ரீ டைமில் பண்ணும்போது சூப்பராக வரும். அதை பார்க்கும்போது நிறைய பண்ணணும்னு ஆசை வரும்.
1: சூப்பர்.
5: எனக்கும் அதே ஆசை தான். நானும் ட்ராயிங்லாம் சூப்பராக பண்ணுவேன். எனக்கு நான் நிறைய பண்ணி வீட்டில் வச்சுருக்கேன். ஆனால் இது வரைக்கும் என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரே ஒரு ட்ராயிங் தான் காமிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு ட்ராயிங் பண்ணால் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்.
1: கிரேட். அடுத்து
6: எனக்கு வந்து இந்த வீட்டில் இருக்க வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பொருள் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கிராஃப்ட் அந்த மாதிரி பொருள் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இந்த ஷார்ப்னரில் இருந்து அந்த இது சீவும் போது ஒன்று இருக்கும்ல, அதை வச்சு இது பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சூப்பர். ரீசைக்ளிங் அந்த மாதிரி. ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இந்த கேள்வி வந்து கொஞ்சம் ஃபன்னான கேள்வி, அதே சமயம் வந்து கொஞ்சம் நிறைய திங்கிங் இருக்கிற கேள்வி. என்னன்னா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாலோ இல்லை ஏதாவது வாங்கி கொடுக்க சொன்னாலோ முதல்ல அவங்க சொல்ற விஷயம், நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி பண்ணேன் தெரியுமா, நான் இப்படி தான் பண்ணேன், நீங்க என்ன இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கதை, ஒரு ஹிஸ்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட ஃபேஸ் பண்ண ஒரு சிச்சுவேஷன் என்ன, அதுக்கு அவங்க அவங்க சொன்ன டயலாக் என்ன?
10: நான் வந்து ஃப்ரீ டைமில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவேன். ஒரு 10 minutes அது மாதிரி யூஸ் பண்ணுவேன். எங்கள் மம்மி என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு சின்ன வயசில் ஃபோனுனா என்னதுன்னு கூட தெரியல, இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் தெரியுது ஃபோனில் அப்படின்ட்டு சும்மா இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க.
1: ஓகே. ஸோ கரெக்டு தான், உண்மையாலே ஃபோன் வந்து ரொம்ப பெரிய ஜென்ரேஷன் கேப்புன்றதுனால அப்படி இருக்கு. ஆனால் அது இரிட்டேஷன் நம்ம எடுத்துக்கூடாது, நம்மளோட நல்லதுக்காக தான் நம்மளோட பெற்றவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து
11: இதெல்லாம் சாப்பிடலன்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி தரேன், ஆனால் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டதில்லை, நீங்கள் சாப்பிட்டுருணும் அப்படின்னு சொல்லி.
1: ஓ, நாங்களாம் சாப்பிட்டதில்லை ஆனால் உங்களுக்காக வாங்கி தரோம். பெற்றவங்களோட நல்ல உள்ளம் அதெல்லாம்.
5: நான் வந்து காய்கறி சாப்பாடில் அந்த காய்கறிலாம் எடுத்து வச்சிருவேன். ஆனால் எங்கள் அம்மா என்னம்மா சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாங்கள்லாம் இது கூட இல்லாமல் ஒரு நேரத்தில் ரோட்டில் பசியோட உட்காந்துருந்தோம். ஆனால் உங்களுக்கு அதோட அருமைலாம் புரியாது, உங்கள் நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த அருமை புரியும்னு எங்கள் அம்மா எப்போவும் திட்டுவாங்க.
1: கரெக்டு தான். நிறைய வாட்டி பெற்றவங்க ஃபீல் பண்ணுறது வந்து இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நம்மலாம் எப்படி கஷ்டப்பட்டோம். ஓகே. அடுத்து
6: நான் வந்து வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லும் போதெல்லாம் வந்து எங்கம்மா வந்து நல்லா எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா நடந்து போயிருக்கேன், இங்கேருந்து நான் விருப்பப்பட்ட ஸ்கூல் நான் வந்து ஆசைப்பட்டு எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், அந்த ஸ்கூலை எங்கள் அம்மா சேர்த்து விட்டாங்க. அது தூரம் நான் இப்போ எனக்கு தெரியல, ஆனால் நான் போகும்போது 2 kilometers 3 kilometers கிட்டே நடப்பேன். உனக்கு உங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு போய் பைக்கில் விடும்போதே உனக்கு இப்படி இருக்குன்னா நான் அங்கேருந்து நடந்து போகிறேன், எனக்கு எப்படி இருக்கும். அதுவும் உன்னோட புக்ஸ்லாம் வந்து அவ்வளோ வெயிட்டே இல்லை, என் புக்கெலாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், நான் எப்படி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போனேன் நீலாம் இப்படி சொல்கிறேன்னு சொல்லுவேன்.
1: ஆறு மலை காடெல்லாம் தாண்டி போனேன் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே. ஓகே. அடுத்து
7: இது எப்பவுமே வீட்டில் படி படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க, ஏன்னா நான் என்னால் படிக்க முடியல, நீ நல்லா படிக்கணும் என்னை விட அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஓகே. படிக்க சொல்லி இது பண்ணுவாங்க, சூப்பர், நல்லது. அடுத்து
9: நான் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுவேன், ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு திட்டுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் ஃபோனே யூஸ் பண்ணாமல் இருந்தோம், இப்போ எதுக்கு உனக்கு ஃபோனுன்னு கேட்பாங்க.
1: ஓகே. ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்காகவே இப்போ அடுத்த ஒரு கேள்வி, இந்த காலத்தில் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அது மொபைல் ஃபோன் அடிக்ஷன் தான். மொபைல் ஃபோன் யூசேஜ் அப்படின்றது வேற, ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகுறதுன்றது வேற. ஏன்னா இந்த காலத்தில் இப்போ இருக்கிற எல்லா விஷயமே வந்து கைக்குள்ளே அடங்கிருச்சு.

0: எனக்கு வந்து இங்கிலீஷ் பிடிக்கும். இப்போ இங்கிலீஷில் எதனா தெரியலன்னா நான் கூகுளில் போய் வீட்டில் போயிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்ப்பேன், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு போட்டு பார்ப்பேன். அதில் வரும் அதை வச்சு நிறைய கற்றுப்பேன்.
1: ஓகே, மீனிங் சொல்கிறதுக்காக. ஆமாம், ஆனால் இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஒரு வேர்டோட மீனிங் வந்து ஈஸியாக இருக்கு. எல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் சின்ன வயசில் டிக்ஷனரியில் டி எங்கே இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஐ எங்கே இருக்கு அப்படிலாம் சொல்லி சர்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து
2: நான் வந்து ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். எடுத்தால் ஒரு 10 minutes, அதுவும் குரூப்பில் ஏதாச்சும் மிஸ் மெசேஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அவ்வளோதான்.
1: ஓகே, ஸோ குரூப் மெசேஜஸ் அதுக்கெலாம் ஆனால் ஆக்சுவலாக கரெக்டு தான் இல்லை. ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் ஃபோன் கிடையாது. ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது. அடுத்த நாள் லீவுனா கூட ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் அது லீவுன்னு தெரியும். ஆனால் இந்த காலத்தில் குரூப் மெசேஜில் ஈஸியாக வந்துடுது. ஓகே, அடுத்து
3: டிராயிங்காக அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவேன்.
1: ஓகே, டிராயிங் அண்ட் இங்கிலீஷ் பார்க்கறதுக்காக. ஓகே,
4: நானும் இங்கிலீஷ் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவேன்.
1: இங்கிலீஷ் பார்க்கறதுக்காக
5: நான் வந்து ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். ஒரு நாள் 24 hours அதில் 10 hours ஆகிட்டு தான் ஃபோன் இருக்கும்.
1: ஆனஸ்ட் ஆன்சர்,
5: ஒரு 4 hours தான் அங்கே சார்ஜ் போட்டுருக்கோம். மற்ற 10 தான் என்கிட்ட தான் இருக்கும். அந்த இதுவுலையும் என்ன பண்ணுவேன்னா புரியாது, இல்லை புரியாதது நின்று புரியாத ஆன்சருக்கும் கேட்பேன். இருந்தாலும் வந்து இப்படி யாருமே கேட்காத குவெஸ்டினா போய் கேட்டு
1: வச்சிருப்பேன்.
5: ஒரு மாதிரி புரியாத புதிரா போட்டு வச்சிருப்பாங்க.
1: நிறைய வாட்டி சர்வர் டவுன் ஆகுறது உங்களாலதான் நினைக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆனாலும் ஃபோன் நம்ம என்னதான் நம்மளோட இன்குவிசிட்டிவ் மைண்டா இருந்தாலும், கியூரியாசிட்டியா இருந்தாலும், ரொம்ப ஆர்வக்கோளாரா இருந்தாலும், நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்றது அப்படின்றது நம்ம லிமிட் பண்ணிக்கணும். ஏன்னா அது நம்மளுடைய உடல் நலத்துக்கும் ஒரு இதுவா இருக்கு. நம்ம அதுல இருக்கிற ப்ளூரேஸ், அதுல இருக்கிற லைட், அந்த விஷயம் எல்லாம் வந்து இன்னும் சயின்டிஸ்ட் அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஓகே நேயர்களே, இப்போ இங்க இருக்கிற அசம்ஷன் பள்ளி மாணவிகளோட விருப்பங்கள், அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க ஸ்கூல்ல ஒரு சின்ன பசங்களா இருக்கும் போது என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சது, என்னென்ன பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இப்ப கேட்டோம். இப்போ நம்ம கூட அவங்களுடைய டேலண்ட்டை அவங்க வந்து ஷேர் பண்ணிக்க போறாங்க. இங்க இருக்கிற சில மாணவிகள் திருக்குறள் சொல்ல போறாங்க, சில மாணவிகள் கதை சொல்ல போறாங்க. ஸோ வாங்க, நம்ம இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்போம்.
0: வணக்கம், என் பேரு தர்ஷினி, நான் உங்களுக்காக திருக்குறள் சொல்ல போறேன். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. விளக்கம், என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமலே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரிது. விளக்கம், என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணாமலே அன்பின் காரணமாக நாம் செய்த உதவி கடலை விட பெரிதாகும். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. கருத்து, கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமர கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். விளக்கம், நாம் படிக்கக்கூடிய நல்ல நூல்களை குற்றமில்லாமல் படிக்க வேண்டும். அவ்வாறு படித்த பின்பு அதற்கான தக்க தொழிலில் நடக்க வேண்டும். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியல் பிறக்கு. கருத்து, அன்பு இல்லாதவர் எல்லாம் பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார். அன்புடையவர் தம் உடமையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வார்.
6: வணக்கம், என் பேர் காவ்யா, நான் திருக்குறள் சொல்ல போறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. விளக்கம், எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதே போல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. விளக்கம், தீயினால் சுட்ட புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும். ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது. ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விளக்கம், ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. விளக்கம், மழையானது உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருக்கிறது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர்

0: திருக்கண்ணீர் பூசல் தரும். விளக்கம்: அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ? அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும்.
1: வணக்கம், என் பேர் புனிதா. திருக்குறள் சொல்லப்போற: இனிய உளவாக இன்னாத கூறல், கனியிருப்ப காய் கவர்ந்தற்றே. விளக்கம்: இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை பேசாமல் கடுமையான சொற்களை பேசுதல் கனி இருக்கும்போது காயை தேடி செல்வது போன்றதாகும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. விளக்கம்: தன்னை தோன்றுபவரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதே. விளக்கம்: ஒருவருக்கு ஒரு நன்மையையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாதே. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. விளக்கம்: செவியாட்கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வமாகும். அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும். அறிவுடையார் எல்லா முடையார் அறிவில்லார் என்னுடைய ரேணுமிலர். விளக்கம்: ஏதும் இல்லாதவரானாலும் அறிவுடையார் எல்லாவற்றையும் உடையவரே. எதை பெற்றவராயிருந்தாலும் அறிவு இல்லாதவர் ஏதும் இல்லாதவரே.
2: என் பெயர் யாமினி. நான் திருக்குறள் சொல்ல போறேன். ஈன்ற பொழுதின் பெரிது வக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் தன் மகனை கல்வி ஒழுக்கங்களுக்கு நிறைந்தவாறு என்று அறிவுடையே கூற அதை கேட்ட தாய் அவனை பெற்ற பொழுதை காட்டினிலும் மிகுதியாக மகிழ்வாள். தக்கார் தகவில்லார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். விளக்கம்: இவர் நீதியானவர் இவர் நீதியற்றவர் என்ற வேறுபாட்டை அவரவர் தம் செல்வம் புகழ் பிள்ளைகளின் ஒழுக்கம் ஆகியவற்றால் அறிந்து கொள்ளலாம். எனைத்தானும் நல்லவை கேட்ப அனைத்தானும் மாற்ற பெருமை தரும். விளக்கம்: எவ்வகையிலும் நல்லவற்றை கேட்டு அறிந்தால் அறிந்தல் வேண்டும். அது எல்லா வகையிலும் சிறந்த உயர்வை தரும். தெய்வத்தால் ஆகாது எண்ணினும் முயற்சி தன் மேய்வர்த்த கூலி தரும். விளக்கம்: ஊழியனின் காரணத்தால் ஒரு செயலை செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியாவது கொடுக்கும். இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிட. விளக்கம்: நம்மை தீமை செய்தவரையும் தண்டிக்கும் வழியாக அவர்கள் வெட்கப்படும்படி அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும்.
3: வாவ், சூப்பர். எல்லாருமே அவ்வளோ அழகாக திருக்குறள் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன கதையும் அவ்வளோ அழகாக இருந்தது. நானும் உங்களுக்கு ஒரு திருக்குறள் சொல்லட்டா? எனக்கு பிடிச்ச திருக்குறள் என்னன்னா, யாகாவா ராயினும் நாகாக காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. அதாவது என்னன்னா, ஒருத்தர் தன் கிட்ட இருக்கிற எந்த விஷயத்த காப்பாற்றிக்க முடியலனாலும் தன்னுடைய நாக்கு அவர் காப்பாற்றிக்கணும். அதாவது அந்த நாக்கை வச்சு அவர் எந்த ஒரு வன்மையான சொற்களையும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் நாவினால் சுட்டவடு ஆறாது. அதனால நம்மளுடைய நாக்கை நம்ம ஒழுங்காக பாதுகாப்பாக வச்சு நல்ல சொற்கள் சொல்லாமல் நம்ம தவறாக ஏதாவது சொற்கள் சொல்லிட்டோம்னா அதற்கான விளைவை நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன எல்லா திருக்குறளுமே அவ்வளோ அழகாக இருந்தது. இவ்வளோ நேரம் இவங்க சொன்ன திருக்குறள்லாம் கேட்டிருப்பீங்க. ரொம்ப அழகாக திருக்குறள் எல்லாத்தையுமே ஒப்பிச்சு அழகாக சொன்னாங்க. இப்போ அடுத்தது நம்ம கூட ரெண்டு மாணவிகள் இருக்காங்க. அவங்க வந்து நமக்காக ஒரு அழகான கதை சொல்ல போகிறாங்க. வாங்க கேட்போம்.
4: ஆ, வணக்கம். என் பெயர் நேத்ரா. நான் வந்து இப்போ ஒற்றுமையை பற்றி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு முதியவர் இருந்தாராம். அவருக்கு வந்து மொத்தம் மூன்று மகன்களாம். அந்த மகன்கள் வந்து எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு எப்பவும் ஒரு பிரிவாகவே இருந்தாங்களாம். அவருக்கு வந்து ரொம்ப மன வலி ஆயிடுச்சான். எப்பவும் இவங்க ஏன்டா சண்டை போடுறாங்கன்னு சொல்லி ஒரு நாள் வந்து ஒரு மூணு பேரையும் கூப்பிட்டு ஒரு குச்சி எடுத்து இதை உடைங்கன்னு சொல்லி கொடுத்தாராம். மூணு பேரும் ஈஸியாக உடச்சிட்டாங்களாம். ரெண்டாவது வாட்டி வந்து ஒரு நாலஞ்சு ஒரு ரெண்டு மூணு குச்சை கொடுத்து உடைங்கன்னு சொன்னாங்களாம். அதே எப்படி ட்ரை பண்ணி உடச்சிட்டாங்களாம். மூணாவது வாட்டி வந்து ஒரு பண்டல் இது கொடுத்து இதை உடைங்கன்னு சொன்னாங்களாம். மூணு பேராலையும் அது முடியலையா. அப்போ தான் அவர் சொன்னாராம், நீ தனி குச்சாக இருந்தபோது உன்னோட எதிரி உன்னை உடைச்சிருவான், நீ அதுவே ஒற்றுமையாக இருந்தனா உன்னை யாராலையும் உடைக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்தாங்களாம்.
3: சூப்பர்ல, ஒரு ஒற்றுமை தான் வலிமை அப்படின்றத அவ்வளோ அழகா உங்க அப்பா புரிய வச்சிருக்காரு. ஓகே, இப்ப அடுத்து வந்து இன்னொரு கதை இருக்கு நம்ம கிட்ட, வாங்க கேப்போம்.
5: வணக்கம், என் பெயர் ரக்ஷியா. ஒற்றுமையை பத்தி ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல வந்து நாலு பசுமாடு இருந்துச்சா. நாலு பசுமாடு இருந்துச்சா, அது எப்பயுமே ஒன்னாதான் இருக்குமா? வயல்ல சாப்பிட போனாலும் ஒன்னாதான் இருக்குமா? எப்பயுமே வந்து வயல்ல மேய்ஞ்சாலும் ஒன்னாதான் சுத்துமா? அப்போ வந்து இந்த நாலு பசுவை பார்த்தா சிங்கத்துக்கு புலிக்கு எல்லாருமே பயமாக இருக்குமா? அப்போ இவங்க நாலு பேருமே வந்து ஒன்றா இருக்கிறதுனால தான் வந்து எல்லாரையும் வந்து இவங்க வந்து பயப்பட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நரி வந்து தந்திரமாக யோசிச்சான். அப்போ அது வந்து அந்த நரி வந்து இந்த புலி அதுக்கெல்லாம் வந்து விசுவாசமாக இருந்துச்சான். அப்போ அது வந்து யோசிச்சான், இந்த நாலு பசுமாடு வந்து இருக்கும்போது வந்து ஒரு ஒருத்தர்கிட்டயாக போயிட்டு நீ வந்து தனியாக போய் சாப்பிடு, நீ ஒன்றா சாப்பிட்டா வந்து எல்லாம் உனக்கு கம்மியாக தான் புல் கிடைக்குது, நீ போயிட்டு என்னது ஒரு அந்த தனித்தனியாக போய் பாரு, உனக்கு நிறைய புல் கிடைக்கும், உனக்கு நிறைய புல் கிடைக்கும், நீ தனித்தனியாக போய் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிச்சான். எல்லாருக்கிட்டேயும் போய் இதை எல்லா பசுக்கிட்டையும் அதை சொன்னதுனால வந்து எல்லா பசுவும் வந்து எந்த பசுக்கிட்டையும் இந்த அது பசு கூட சுற்றுற எல்லா பசுக்கிட்டையும் சொல்லாமல் எல்லா பசு எல்லா மாடும் வந்து போயிட்டு வேறு வேறு திசையில் வந்து புல் சாப்பிட போயிடுச்சான். அப்போ இது இதை வந்து அந்த நரி வந்து அதோட எஜமான் கிட்ட போய் சொல்லும் போது அந்த புலி சிறுத்தை சிங்கம் எல்லாமே வந்து இந்த வேட்டையாடி சாப்பிட்டுச்சான். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், தனியா இருந்தா நம்மள வந்து இந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணுவாங்க.
3: அந்த பசுக்கள் இத்தனை நாள் ஒன்னா இருக்கும்போது அவ்வளோ பெரிய சிங்கமே அவங்கள வந்து தாக்கிறதுக்கு பயந்தப்போ அந்த பசுக்கள் தனித்தனியா போகணும், அந்த ஒரு ஆசைக்காக தனித்தனியா போனதுனால இப்ப அந்த பசுக்கள் வந்து மாட்டிக்குச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணும், எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும். யாராவது நம்மளோட நண்பர்கள் கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. திருவள்ளுவர் வந்து புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறல் அறிதே ஒப்புரவின் நல்ல பிற, அதாவது இந்த உலகத்துல வந்து ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு ஒற்றுமையை கடவுளுடைய உலகத்திலேயே போய் நம்ம தேடா கூட கிடைக்காது, ஏன்னா அது அவ்வளோ ஒரு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த அசம்ஷன் பள்ளி மாணவிகள் இவ்வளோ பேரும் இவ்வளோ அழகா நீங்க அவங்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே அவ்வளோ அழகா பதில் சொல்றதை பார்த்தோன்னே உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரியான பள்ளி மாணவர்கள் இவ்வளோ திறமையா இருக்காங்கன்னா அதற்கு காரணம் அவங்களோட ஆசிரியரும் தான். இப்போ அந்த பள்ளி மாணவிகளோட ஆசிரியை நம்ம கூட இருக்காங்க, நம்ம அவங்க கிட்டயும் சில கேள்விகளை கேட்போம். வணக்கம்.
6: வணக்கம்.
3: உங்களை பத்தி நீங்க ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்க முடியுங்களா?
6: வணக்கம், என் பெயர் சகாய் செல்வி. நான் அசம்ஷன் பள்ளியில் 10 வருடத்திற்கும் மேலாக வேலை பார்க்கிறேன். அறிவியல் ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
3: சூப்பர். இன்னைக்கு நம்ம கூட அறிவியல் ஆசிரியர் இருக்காங்க. இப்போ நம்ம பள்ளி மாணவிகள் கிட்ட கேள்வி கேட்டப்போ நிறைய பேர் சொன்னது எனக்கு சகாய் செல்வி மிஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம அந்த ஆசிரியர் கிட்ட தான் கேள்விகள் கேட்க போகிறோம். மேம், நீங்கள் வந்து உங்களோட டீச்சிங்கில் உங்களோட நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு எப்பவுமே ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போது, அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ண மொமெண்ட் இருக்கா, இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இன்னைக்கு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்ததுனால நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி?
6: கண்டிப்பா, முதல்ல சொல்லணும் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு பக்கத்துல வந்து குருவை வந்து எல்லாருமே வச்சிருக்கிறாங்க, அதுவே ஒரு நிறைவா தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். சின்ன வயசுல யாரை கேட்டாலும் முதல்ல என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசுல விளையாடும் போது டீச்சர் விளையாட்டு தான் விளையாடிருப்பாங்க, அதனால எல்லாருக்கும் அந்த கனவு இருக்கும். சின்ன வயசுல எல்லாருமே டீச்சரா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நான் டீச்சர் ஆனதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தொழில் தான், சரிங்களா? அறப்பணின்னு சொன்னாலும் ஒரு மனதுக்கு, நீங்க சொன்ன மாதிரி மனதுக்கு நிறைவு தரக்கூடிய ஒரு பணியா தான் நான் அதை பாக்குறேன். குழந்தைங்களோட இருக்கும்போது நம்ம அவங்களாவே மாறிடுறோம், அவங்க வயதுக்கு ஏத்த மாதிரி. சின்ன கிளாஸ்க்கு போகும்போது நம்மளும் வந்து என்ன பண்றோம், நம்மளோட சோகத்தெல்லாம் மறந்து அவங்க வயசுக்கே இறங்கி அவங்களோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. நம்ம வயதானவர்களா இருந்தாலும் நம்ம சின்ன கிளாஸ்க்கு போகும்போது நம்மளும் சிறியவர்களா மாறிடுறோம் அவங்களோடவே இருக்கிறதுனால, அது ரொம்ப மனதுக்கு திருப்தியா தருது. ரொம்ப நல்ல விஷயமா நான் அதை பாக்குறேன்.
3: சூப்பர் மேம். ஏன்னா நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்ட். யாரா இருந்தாலும் முதல்ல டீச்சர் விளையாட்டு தான் விளையாடி இருப்பாங்க. அது சொல்றதுக்கு ஈஸியா இருந்தாலும் அது ஒரு பணின்னு எடுத்து பண்ணும் போது நாளைய உலகத்தோட தூண்கள், நாளைய நாட்டுடைய தூண்கள் அவங்க ஒருத்தவங்க வராங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் கல்வி. அதுக்கு முக்கிய காரணம் அந்த கல்வியை கற்பிக்கும் ஆசிரியர்கள். அது வந்து ரொம்ப ஒரு உன்னதமான பணி அது. ஒரு ஆசிரியர் வந்து குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுத்தாலும் அந்த குழந்தைகள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற ஒரு சிச்சுவேஷனும் வரும். அப்படி நீங்க இந்த பள்ளி மாணவிகள் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிட்ட மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கா?
6: ஆமா, அவங்க சின்ன வயசுல இருக்கிறதுனால குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தெய்வத்துக்கு ஈடா அவங்க இருக்கிறாங்க. என்னதான் அவங்க வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம அவங்களுக்கு புரியாத டைம்ல நம்ம திட்ட வேண்டியதா இருந்தாலும் கூட அடுத்த நிமிஷமே அவங்க ஓடி வந்து நம்ம கிட்ட பேசும்போது நம்ம வந்து அவங்க கிட்ட அந்த விஷயத்த கத்துக்கணும். நம்ம வந்து பெரியவங்க அந்த மாதிரி இறங்கி போக மாட்டோம். சின்ன பசங்க திடீர்னு சண்டை போட்டா கூட உடனே ஓடி போய் பேசிடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. நம்மளும் அவங்க கிட்ட அந்த ஒரு நிலையை கத்துக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். சந்தோஷமா இருந்தா லைஃப் நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப அதை மறந்துடணும் உடனே. நமக்கு எந்த கஷ்டம் ஆனாலும் உடனே மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறேன்.
3: ரொம்ப சரியான விஷயம். ஒரு ஆசிரியர் சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஒரு மாணவனா ஒரு மாணவிய சிறந்த மனிதனா மாத்துறது ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் ஒரு சிறந்த ஆசிரியர். அந்த ஆசிரியர் கிட்ட இருக்கிற விஷயம் வந்து அவருடைய சிறந்த பண்புகள். அப்படி ஒரு ஆசிரியருக்கு தேவையான பண்புகள் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்னென்ன?
6: கண்டிப்பா, அவங்க வீட்டுல பெற்றோர்களோட இருக்கிற நேரத்தை விட அதிகமாக ஆசிரியரோட தான் இருக்கிறாங்க. அதனால ஒரு முக்கிய பண்பு ஆசிரியருக்கு இருக்கு. அதை நாங்க ஒவ்வொருவருமே புரிஞ்சு கொள்ளணும். மாணவர்கள் வந்து நம்ம கிட்ட தான் அதிக நேரம் இருக்கிறாங்க. அதனால அவங்கள நம்ம இன்னும் ஆர்வமா அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, வீட்டுல சொல்ல முடியாத விஷயங்களை கூட நம்ம கிட்ட வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாணவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத புரிஞ்சுட்டு நம்ம அதை வழி நடத்தணும்னா கண்டிப்பா எல்லா மாணவர்களையும் அவங்களோட உள்ள இருக்கிற திறமையும் வெளிக்கொண்டு வர முடியும். அவர்களை ஒரு நல்ல மாணவர்களாகவும் நம்ம வளர்க்க முடியும்.
3: ஒரு மாணவர்கள் வந்து அவங்களோட வீட்டுக்கு அடுத்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு இடம் அவங்களுடைய பள்ளி மட்டும்தான். அந்த இடத்துல இந்த மாதிரியான உன்னதமான ஆசிரியர்கள் இருக்கிறது ரொம்பவே கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இப்ப பள்ளி மாணவிகள் கிட்ட கேட்கும் போது எங்களோட சகாய செல்வி மேம் வந்து நாங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் மறுபடியும் மறுபடியும் சொல்லி கொடுப்பாங்க, புரியற வரைக்கும் சொல்லி கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி சொன்னாங்க. நீங்க உங்களோட மாணவிகளுக்கு புரியற வைக்கிறதுக்காக என்னென்ன உத்திகள் யூஸ் பண்ணுவீங்க, என்னென்ன டெக்னிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க?
6: அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்போ மாணவர்கள் வந்து நல்லா முன்னேறித்தான் வந்துட்டுருக்குறாங்க. அதனால அவங்களோட உட்காந்து அவங்களுக்கு எது புரியல அப்படின்றத கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த பயத்தை போக்கிடணும். நம்ம முதல்ல அவங்க நம்ம ஃப்ரீயாக வந்து கேட்குற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து கேட்பாங்க. நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக, சரிங்களா, எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே தடவை சொன்னால் புரிய போகிறதில்ல. அவங்கவுங்க மனநிலை வந்து வேற இருக்கு. 40 பிள்ளைங்கன்னா 40 பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம அவங்கவுங்களுக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் தனியாக விட்டுட்டு படிக்காத பிள்ளைங்களை நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற பயம் அவங்களுக்கு போயிடுச்சு, நம்ம கிட்ட ஓப்பனாக பேசுறாங்க அப்படின்னாலே நம்ம சொல்றத வந்து அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அவங்க பிடிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். பிடிக்கிற மாதிரி நடந்துக்கும் போது நம்மளை பிடிச்சா நம்ம பாடமும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்.
3: நீங்க இப்ப சொன்ன பதில் வந்து நான் உண்மையா சொல்றேன், ரொம்ப நெகிழ்வான ஒரு பதில். ஏன்னா 40 குழந்தைகள் இருப்பாங்க, 40 பேருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான உண்மை, ஆனா ஸ்டில் அண்டர் ரேட்டட். நீங்க ஒரு ஆசிரியர் இதை புரிஞ்சு அவங்களோட குழந்தைகளுக்கு இவ்வளவு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்ற போது எங்களோட சமுதாய வானொலி சார்பா உங்களுக்கு நாங்க வாழ்த்து சொல்றோம். மேலும் இந்த மாணவிகளும் ரொம்ப நல்லா வளருவாங்கன்னு நாங்க நம்புறோம். அடுத்து வந்து இப்போ எல்லா பள்ளிகள்லயுமே படிப்புக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம். படிப்பையும் தாண்டி வேற என்னென்ன கலைகள், ஒரு மியூசிக், இசை, நடனம், இந்த மாதிரியான கலைகள் குழந்தைகளுடைய படிப்புக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நிலைக்கும் எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க?
6: ரொம்ப முக்கியம். வெறும் படிப்புன்னும் போது அந்த படிப்பை வச்சுட்டே அவங்க வந்து முன்னுக்கு வரப்போறது கிடையாது. அதனால படிப்பு முக்கியமா இருக்கணும். படிப்பு இல்லாம மத்தது இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, சரியா? முதல்ல அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் எல்லாமே கேட்பாங்க. அதனால முதல் முக்கியத்துவம் படிப்புக்கு கொடுக்கணும். அந்த படிப்பை நம்ம நல்ல விதமா கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கரிக்குலரும் தேவை. அவங்க விளையாடுற நேரத்தை விளையாடணும், அவங்களுக்கு என்ன என்ன ஆர்வம் இருக்கோ நம்ம அதையும் வளர்த்தாதான் அவங்க அந்த படிப்புல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. வெறும் படிப்பு படிப்பு படிப்புன்னா அவங்க வந்து அந்த வழியில வந்து அவங்களை வளர்க்க முடியாது. அதனால அவங்கள அவங்களோடயே போய் தான் நம்ம இது பண்ணணும். கொஞ்சம் இந்த இதையும் அவங்க வந்து பேலன்ஸா கொண்டு வர முடியும். அதுதான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு.
3: சூப்பர் மேம், உங்களோட இவ்வளோ இன்சைட்ஃபுல் தாட்ஸை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ எங்களுக்கு புரியுது இந்த மாணவிகள் இவ்வளோ அழகாக எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு ஆசிரியர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த ரேடியோ ஸ்டேஷன் எம்ஓபி சமுதாய வானொலிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. எப்படி உங்களுடைய அனுபவம் இது எங்களோட ரேடியோ ஸ்டேஷன் பற்றி எப்படி இருக்காது எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க.
6: நான் இதுதான் முத தடவை வந்து ரேடியோ ஸ்டேஷன்ல பேசுறேன். இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு நிறைவா தான் இருக்கு. ஏன்னா எனக்கும் அந்த பயம் இல்லை சரிங்களா. புது அவங்க ரொம்ப நல்லா நமக்கு தெரிஞ்சவங்க. இப்ப முத முறை தான் எல்லாரையுமே பாக்குற, யாருமே முன்னாடி பழக்கம் இல்லை. ஆனாலும் நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி நல்லா பழகுறாங்க. பசங்கள்ல இருந்து ஆசிரியர்கள்ல இருந்து எல்லாருமே வந்து பசங்க கிட்டயும் நல்லா பழகுறாங்க, ஆசிரியர்கிட்டயும் ரொம்ப நல்லா பழகுறாங்க. அவங்க பழகுற விதம், அவங்களோட எளிமை, அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி சொல்ல வைக்கிறாங்க, அது ரொம்ப பிடிக்குது.
3: மிக்க நன்றி. இது கேக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம வந்து மாணவிகள் கிட்ட கேட்போம். ஏன்னா ரேடியோ ஸ்டேஷன் அப்படின்றது இத்தனை நாள் காதுல கேட்டு கேட்டு இப்ப உங்களுக்கு ஒரு புது ஏலியன் வேர்ல்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள?
4: எனக்கு வந்து இதுக்கு ஸ்டேஜ் ஏறி அவார்ட்லாம் வாங்கினது கிடையாது. ஆனா எனக்கு வந்து மைக்ல பேசணும்னு ஆசை. ஆனால் எனக்கு அதான வாய்ப்பு கிடைக்கல. நான் வந்து எந்த போட்டியாக இருந்தாலும் தெரியாத போட்டினா கூட பேர் குத்துருவேன். ஆனால் எனக்கு வந்து ரேடியோ ஸ்டேஷன் இது நான் கலந்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் இப்போ நான் அதில் இருக்கேன்ற போது எனக்கு உங்களோட
3: வாவ், நீங்கள் இனியும் வாழ்க்கையில் நிறைய மேடையில் ஏறி பேசுவீங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்குவீங்கன்னு நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். அடுத்து
4: இன்றைக்கி தான் என்னால் என் மனசில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் சொல்ல முடிஞ்சிச்சு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக கேட்டீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் கேட்டது மனசுக்கும் ஃபுல் ஃபில்லாக இருக்குது.
3: ரேடியோ ஸ்டேஷனோட ஒரு முக்கியமான விஷயமே நம்ம மனசுல இருக்கிறத வந்து இன்னொரு மனுஷங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு நமக்குள்ள அந்த ஒரு வால் இருந்தாலும் அந்த விஷயங்களை பகிர்ந்துக்கும் போது அவ்வளோ அழகா இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க அந்த விஷயத்த.
2: இது வரைக்கும் நான் ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்ததுல ஃபர்ஸ்ட் டைம், இது ஒரு புது அனுபவமா இருக்கு.
3: புது அனுபவம், ஓகே. நீங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி புதிய புதிய அனுபவங்கள்லாம் கத்துக்கணும்.
7: எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போது பயமாக இருந்துச்சு, அடுத்தது வந்து பேச பேச ரொம்ப ஜாலியாகிடுச்சு. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு.
3: எங்கே பேசுனா பிடிக்காது, பேச பேச பிடிக்கும். அந்த மாதிரி இன்னும் எல்லாம் நிறைய ப்ரோக்ராமில் ஃப்யூச்சரில் ரேடியோ ஸ்டேஷன் எம்ஓபி சிஆர்எஸ் உங்களோட சேர்ந்து பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அடுத்து
2: ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கிற அக்காங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனால எனக்கு சந்தோஷம். ஜாலியாக பேசுகிறாங்க.
3: இங்கே இருக்கிற அக்காங்க மேம் எல்லாரையுமே பிடிச்சிருக்கு உங்களுக்கு. சூப்பர்.
5: நான் வந்து நைட் தூங்கும் போதுல அந்த எஃப்எம் தான் கேட்டு தூங்கியிருப்பேன். எஃப்எம் தான் வந்து நிறைய சாங் போடுவாங்க. அப்போ அவங்க பேசும்போது நான் யோசிச்சிருக்கேன், எப்படி அவங்க பேசுகிறாங்க? ஒரு வேலை வந்து எல்லாத்தையும் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுன்னு பேசுகிறாங்களா, இல்லைன்னா வந்து பேப்பரை பார்த்து பேசுகிறாங்கன்னு வச்சு. இப்போ தான் தெரிஞ்சு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறாங்க பேசுகிறாங்க.
3: சூப்பர். முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுகிறோம் நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லா ரேடியோ ஸ்டேஷன்லையுமே அப்படி இல்லை, ஒரு சில டைம்ல திடீர்னு நடுவில் வந்து நேயர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை இது பண்ணும்போது அவங்களாம் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துல இருந்து கூட அவங்க நிறைய இது பண்ணுவாங்க. சில டைம் ப்ரிப்பேர் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி அழகான அறிவுள்ள குழந்தைகள் எல்லாம் நாங்கள் இன்டர்வியூ எடுக்கணும்னா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே வந்தாகணும். ஓகே, அடுத்து
4: எனக்கு வந்து இங்கே வந்ததுலேருந்து அந்த மேம் மேலே ஒரு கண்ணு. ஏன்னா அவங்க க்யூட்டாக நல்லா சூப்பராக இருக்காங்க. எனக்கு வந்து அவங்க சூப்பராக அது இல்லாமல் சூப்பராக சொல்லியும் தந்தாங்க. க்யூட்டாக எங்ககிட்ட பேசுகிறாங்க. எப்படி சொல்ல மொட்டைத்தன்மையே அப்படி சொல்லலை, க்யூட்டாக உங்களால் பண்ண முடிஞ்சு பண்ணுங்கடா அப்படி சொல்லி அழகாக க்யூட்டாக சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: நீங்கள் சொன்ன
4: உங்களுக்கு தேங்க்ஸ்.
3: நீங்க சொன்ன பதில்ல வந்து இப்ப நேயர்கள் எல்லாருக்குமே எங்க ரேடியோ ஸ்டேஷன் வரணும்னு ஆசையா இருக்கும். கவலைப்படாதீங்க நேயர்களே, எப்போ வேணா நீங்க எங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு வரலாம், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். சோ இன்னைக்கு நம்ம இந்த அசம்ஷன் பள்ளி மாணவிகளோடையும் ஆசிரியையோடையும் இந்த ஒரு கலந்துரையாடல ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். அவங்களுடைய சின்ன வயசு விஷயங்கள்ல இருந்து அவங்களுடைய அப்பா அம்மா கூட அவங்க எப்படி நேரத்தை செலவு பண்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இந்த விஷயங்கள்லாம் கேட்டப்போ நமக்கும் நம்மளுடைய சைல்டுஹுட்க்கு போயிட்டு அப்படியே லைட்டா பாலகிராஜா பட பிளாஷ்பேக் மாதிரி ஒரு பிளாஷ்பேக் இருந்திருக்கும். அதே மாதிரி சகாய செல்வி ஆசிரியை அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் எப்படி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இல்லை, நம்ம அவங்களுக்கு ஒரு தனி கவனம் எடுத்து சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணது இன்னைக்கு நாளோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா நான் நினைக்கிறேன். இதே இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு செக்மெண்ட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் அர்த்தமுள்ள ஒரு செக்மெண்டோட நான் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஹேமாவதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அட்டகாசமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நாங்க பண்ற எல்லாமே ஹிட்டு.

0: Inform, educate and entertain.
1: Tune in to MOP CRS 107.8.
0: Our radio, our community, our pride.
2: நான் டாக்டர் அம்பிகா காமேஸ்வர். நாம் சாப்பிடும் உணவு வகைகளை பொறுத்தே நமது ஆரோக்கியம் அமைகிறது. பெண்கள் உடல் அளவிலும் மன அளவிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், கண்டிப்பாக. அதற்கு சமவீத உணவு மிக்க அவசியம். விலை குறைவான உணவு வகைகள் கூட நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும். உதாரணத்திற்கு கீரை வகைகள், நெல்லிக்காய், நிலக்கடலை.
3: கண்டுக்காம போறாரு. ஹலோ, சொல்லுங்க. ஒரு நிமிஷம், இங்க சிக்னல் கிடைக்கல, நான் வேற இடத்துக்கு வரேன்.
4: என்னமா வெளியே ஏதோ சத்தமா இருக்கு?
3: இதோ பாக்குறம்மா, இப்போதான் போன் வந்ததுன்னு போன. அதுக்குள்ள என்னாச்சு? பூக்கார அக்கா, அங்க என்ன ஒரே கும்பலா இருக்கு, என்ன சத்தம்?
5: குப்பையில ஏதோ பிளாஸ்டிக் அவளை சாப்பாடு வச்சிருக்காங்க போலாமா. பாவம், அதோட மாடு சாப்பிட்டு பிளாஸ்டிக் அவர் அதோட வயிற்றுல மாட்டிக்கிச்சு. வாரத்துக்கு ஒரு நாள் இப்படிதான் பண்ணிடுறானுங்க. இவங்கெல்லாம் ஏன் தான் இப்படி பண்றாங்களோ. பாவம், இந்த ஆடு மாடு நாய் எல்லாம் இதை சாப்பிட்டு கஷ்டப்படுதுங்க.
3: நான் அப்பவே சொன்ன, சொல்றத கேட்டாதானே, கவனிக்கிறது கூட இல்ல. இந்த லேண்ட் ஓனர்ட்டையும் காம்பவுண்ட்ஸ் அவர் கட்ட சொல்லி எனக்கு தான் டயர்டாச்சு. இனிமே ஃபாரின் மாதிரி இப்படி பப்ளிக் பிளேஸ் குப்பையை கொட்டுறவங்கள ஸ்ட்ரீட் கேமரால பார்த்து ஃபைன் தான் போடணும், அப்பதான் திருந்துவாங்க போல.
5: இப்ப போனவருக்கு மட்டும் இல்ல மக்களே, எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான் இது. குப்பைகளை கண்ட இடத்துல போடாம குப்பை தொட்டியில மட்டும் போடுவோம். பிளாஸ்டிக் உபயோகிப்பதை தவிர்ப்போம்.
4: குப்பைக்கு சொல்வோம் குட் பை, உபயோகப்படுத்துவோம் துணிப்பை.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம் நமது வானொலி நமது.

0: விஜய் அம்மா, ரொம்ப நாளா ஆர்த்தி வீட்ல ஆளே காணுமே, எங்க போயிருக்காங்க?
1: உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அவங்க பையனுக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டுச்சான்.
0: என்ன சொல்றீங்க, அவங்க பையனுக்கு 32 வயசு தானே ஆகுது?
1: ஆமா.
0: இப்போ எப்படி இருக்கான்?
1: 50% பிளாக் போல. பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்காங்க. இப்போ நல்லாதான் இருக்கான்னு சொல்லிருக்காங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா. டயட் சார்ட் கொடுத்துருக்காங்க, மெடிசின்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: சரி விஜயம்மா, அப்புறமா நம்ம உங்க வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம்.
1: சரி ராணி அம்மா, நீங்க எல்லாரும் உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க, சரியா? ஒரு பொதுவான கருத்து இந்த உலகத்துல இருக்கதாங்க செய்து, மாரடைப்பு ரொம்ப பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் தான் ஏற்படுதுன்னு நினைக்கிறோம். ஆனா இப்போ நம்ம சாப்பிடற சாப்பாடுக்கும் வாழ்ற லைஃப் ஸ்டைலுக்கும் யாருக்கு எப்போ எந்த வயசுல வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா முதல் 1 hour, அதாவது கோல்டன் அவர்ல கொண்டு போய் சேர்த்தா ஈஸியா அவங்கள காப்பாத்திடலாம்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டா எப்படி முதல் உதவி செய்யறதுன்னு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாரும் ப்ராப்பர் டயட், நல்ல எக்ஸசைஸ், ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணி விழிப்புணர்வுடன் செயல்படுவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி.
2: Learn from yesterday, live for today, hope for tomorrow. You're listening to MOPCRS 107.8.
3: This is our community, our pride.
4: அனைவருக்கும் உங்கள் இசையமைப்பாளர் தினாவின் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கேன். என்ன நிகழ்ச்சினா, அது பெண்ணே நீ அறிவாற்ற நிகழ்ச்சி. இது என்னன்னா, என்னென்ன சாப்பிடணும்ன்றக்காக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், விருப்பப்படுறேன். பெண்கள் முக்கியமா தினமும் சாப்பிட வேண்டிய உணவு என்னன்னா கீரை வகைகள் தாங்க. ஏன்னா கீரையில இருக்கிற சத்து வேற எந்த ஒரு காய்கறியிலும் இருந்தாலும் கீரையில ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நல்ல கீரையில சாப்பிட பழைக்கணும். அது அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா சமைச்சு, அதாவது வந்து புளிப்பு நிறைய சாப்பிடறவங்களுக்கு நல்ல புளிப்பு நிறைய போட்டு, இல்ல தேங்காய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடறவங்க தேங்காவை போட்டு, இந்த மாதிரி நிறைய விதமான கீரை வகைகள் சாப்பிட பழகிக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த நான்வெஜ் சாப்பிடும் பிரியர்களுக்கு வந்து சிக்கன் மட்டன் தவிர்த்து ஃபிஷ் சாப்பிடணும். மீன் வகைகள் சாப்பிடுறது அவ்வளவு நல்லது உடம்புக்கு. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா எல்லா பெண்களும் இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிக்கணும். ஏன்னா அவங்க காலையிலிருந்து ஈவினிங் நைட் இருக்கும் வீட்டுக்கு வேண்டிய வேலைகளை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்டா இருப்பாங்க. என்னதான் சாப்பிட்டாலும் ஒரு டம்ளர் பால் சாப்பிடுறதுக்கு நிகர் வேற எதுவுமே

0: வணக்கங்க, நான் தான் உங்க ஜீவா பேசுறேன். ஸோ இந்த வாட்டி எனக்கு கிடைச்ச டாபிக் என்ன சொல்லணுங்கிறது பார்த்தீங்கன்னா, பேசிக்காவே அதாவது ஃபீமேலுக்கு வந்து அவங்களோட அதாவது மேலே கம்பேர் பண்ணாலே கொஞ்சம் அவங்க பேசிக்காவே அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வைஸ் அண்ட் அவங்களோட எல்லாமே கொஞ்சம் கம்மிங்கிற ஒரு இதுதான் இருக்கு. பட் எவ்வளோக்கு எவ்வளோ தேர் பீங் ட்ரைங் டு எக்ஸர்ட் தியர் செல்ஃப், நிறைய விஷயங்கள் நிறைய வேலை பார்க்குறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பார்த்துட்டீங்கன்னா வீடு துடைக்கிறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, பாத்திரம் இது பண்ணுறாங்க, துணி துவைக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. கம்பேரிட்டிவ்லி மேல் கிட்ட பார்த்துட்டீங்கன்னா லைக் திங்ஸ் ஆர் பிகம் லிட்டில் ஈஸி. அவங்க மேலுக்கு வந்து நிறைய எக்ஸாஷன் ஒன்று வந்துச்சுன்னா ரொம்ப கன்சிக்யூட்டிவாக ஒரு 10 to 15 hours ஜாஸ்தியாகவே எக்ஸாஷன் வரும். இல்லாட்டி இட்ஸ் ஜஸ்ட் லைக் அன் இன்டர்வல், அது சுத்தமாக எக்ஸாஷனே வராது. அண்ட் அதே மாதிரி ஃபீமேல் கம்பேர் பண்ணிங்கன்னா வித் ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே லைக் யூனோ தே ஹாவ் டு யூனோ ஃபிசிக்கலாகவே தே ஹாவ் டு ஒர்க் அவுட் வெரி மச். அண்ட் அதே ஒரு மேல் ஒரு ஆஃபீஸ் கோயிங் மேலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மைண்ட் வைஸ் கொஞ்சம் மென்டலி தே ஹவ் காட் டு டு இட். ஸோ ஃபிசிக்கலாகவே இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தே ஹவ் காட் டு ஈட், நிறைய சாப்பிடணும் நிறைய. இப்போ இருக்கிற இப்போ ஏன்னா எங்கள் அம்மா காலத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு கொடைக்கானல்ல இருந்திருக்காங்க. அவங்க ஃபார்மில் நல்ல நல்ல ஃபுட்டு, நல்ல பொட்டேட்டோ, நல்ல இது இதெல்லாம் கிரவுண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க. பட் இப்போ இருக்கிறதுலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் அந்த ஃபுட்டு இப்படி ஃபுட்டு ரொம்ப ஜங்க் ஃபுட்லேருந்து எல்லா ஃபுட்டும் வந்துருச்சு. ஹெல்த்தி ஃபுட் சுத்தமாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் த ஃபீமேல் அதாவது இருக்கிற எல்லா பாய்களும் வந்து அதுவும் யங்ஸ்டர்ஸ்லேருந்து இருக்கிற எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டோட டயட்டில் அவங்களோட அப்பிடைட்டை நல்லா பார்த்துக்கணும். தே ஷுட் ஹாவ் அ வெரி பேலன்ஸ்ட் டயட். அண்ட் அதாவது இப்போ ப்ரெக்னென்ட் ஆகி இப்போ டெலிவர் பண்ண ஃபீமேல் இருக்காங்க அவங்க வந்து எப்படின்னா தே ஷுட் ஆல்சோ ஹாவ் அ வெரி பேலன்ஸ்ட் டயட். ஏன்னா இப்போ குழந்தைக்கு ஊட்டி விடுவாங்க, குழந்தைக்கு ஊட்டி அது குழந்தை சாப்பிட்லன்னா மிச்சத்தை அவங்க சாப்பிட்ருவாங்க. புதே tend to put on a weight. I mean, they tend to really put on a lot of weight. So, the weight போறதுனால அவங்களோட ஃபிகர் அவங்களோட இது எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகி ஒரு அதனால தான் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் I'm just trying to say, like, you got to keep yourself pretty updated with the diet system. உங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ, இப்போ ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிட்றதுனா கூட தப்பு இல்லை, பட் 5 வேளையும் எவ்வளோ சாப்பிடணுங்கிறதுலாம் தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள், தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். ஏன்னா ஒரு டயட்டுன்னு எடுத்துக்கு போயிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்லா காலையில் எழுந்திரிச்ச உடனே நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய இது பண்ணணும், என் சிஸ்டம் எல்லாத்தையும் ரொம்ப கிளியராக வச்சுக்கணும். அண்ட் நிறைய ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் தான் அந்த ஃபுட்டு அது இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே டைஜஸ்ட் ஆகும். நீங்கள் பண்ணுற எல்லாம் ஹெவி ஹெவி ஸ்ட்ரெயின் அதுக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கனாவே இன்னும் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாகும், எனர்ஜி ஜாஸ்தியாகும். அண்ட் அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் கோயிங் இருக்கிற ஃபீமேல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மென்டலி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒர்க் அவுட் ரொம்ப கம்மி, அண்ட் பயங்கரமாக கண்டது கடி இதெல்லாம் சாப்பிட்ருவாங்க. அண்ட் இருக்கிறது அன்டைமிங் ஃபுட், காலையில் இது பண்ணணும். இப்போ அதே ஒரு ஆஃபீஸ் கோயிங் கேர்ள் ஒரு ஆஃபீஸ் கோயிங் விமன் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மேரிட் விமன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலியும் கவனிக்கணும், குழந்தையும் கவனிக்கணும், சாப்பிட்றதுக்கு சரியான ஒரு ப்ராப்பரான ஒரு அப்பிடைட் இருக்காது. எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா லைக் சாப்பிட்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம உழைக்கிறது, நம்ம இது பண்ணுறது எல்லாமே அதுக்கு நம்ம கரெக்ட் கண்டிப்பாக அதுக்கு தான் நம்ம எல்லாமே இருக்கிறோம். நம்மளோட வயிறு இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ அது மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும், முக்கியமாக ஃபீமேல் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுவும் கல்யாண புதுசுலாம் பார்த்துட்டிங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அது இதுன்னு ரொம்ப இருக்குங்கிறதுனால யாருமே சரியாக சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக டைமுக்கு டைம் கரெக்டாக சாப்பிட்ணும், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ணும், ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இந்த பானிபூரி அந்த இதெல்லாம் ஓகே, தட்ஸ் ஆல் அக்கேஷனல். அண்ட் நல்ல கீரை நிறைய சேர்த்துக்கணும், நிறைய ஃபைபர் சேர்த்துக்கணும் உடம்புக்கு, இந்த கியூகம்பர், ஆனியன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா நிறைய சேர்த்துக்கணும். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல டயட்டை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போவும் சரி, அவங்க குழந்தை பெற்றுக்கும் போது இருக்கிறதும் சரி, அவங்களோட அதாவது முதிர்ச்சியான காலத்துலேயும் சரி, அவங்களுக்கு முட்டி வலிக்காமல் இருக்கிறதும் இருக்கும், தே வில் பி மோர் செல்ஃப் டிபெண்டன்ட். வாட் ஐ ட்ரை வாட் ஐம் ட்ரை டு சே இஸ் லைக் இட்ஸ் ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் ப்ரிட்டி ஃபிட்
1: இன்ஃபார்ம். educate and entertain.
2: Tune in to MOPCRS 107.8.
1: Our radio, our community, our pride. நீங்கள் கேட்பது திருநங்கையின் வாழ்க்கை பயணம் வித் மீ ஆர்ஜே பிரியா. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
3: You're listening to 107.8 FM, our community, our pride. வணக்கம். You are now tuned into 107.8 FM, நம்ம எம்ஓபி காலேஜின் FM. Unfortunately, Anusha Akka could not be here with us today. ஆனால் இன்றைய நேர்காணல் தொலைபேசி மூலமாக கேட்கலாம்.
4: உங்களை பத்தி ஒரு ஃபியூ வேர்ட் சொல்லுங்க. யுவர் நேம், யுவர் ப்ரொஃபஷன், அது பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்.
5: ஹாய், திஸ் இஸ் அனுஷா. ஐம் ஃப்ரம் ஊரப்பாக்கம். It's nearby Vandalur. I have completed MBA Finance in Madras University at 2014. Okay, then Bachelor of Degree, BCom Commerce, same University of Madras in 2011 I have completed. And simultaneously, I have done lower, higher and diploma course for 2 years in computer applications. All those things I have completed. In the கோர்ஸ் நான் ஏன் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா, 2011 அண்ட் அந்த சரௌண்டிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ் உமன், டிரான்ஸ் மென் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் யாருக்குமே இருக்காது. டிரான்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். தே ஆர் சம்திங், அவங்க அந்த மாதிரி அப்படிதான் பேக்கிங் போறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லார் மட்டுமே இருந்துட்டு வந்தது. அண்ட் அந்த சமயத்துலதான் வந்து ஒரு ஒரு கிக் ஷாட் சொல்ற மாதிரி நாங்க மேல இருந்து வரக்கூடிய ஒரு தூக்கி விடக்கூடிய டிரான்ஸ் பீப்புள் தான் வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பாத் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு போகும்போது அதையும் நாங்க பின்தொடர்ந்து போனோம். அப்போ ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது. எங்களால படிக்க முடியல, பீசிங், திண்டல், கேலி, இதெல்லாம் பண்ணாங்க. பட் அதெல்லாம் நாங்க பாத்துட்டு இல்லை. ஏன்னா எங்க மனசுல இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான், பேரண்ட்ஸ் இழந்துட்டு வந்துட்டோம், பேரண்ட்ஸ் அக்செப்ட் கிடையாது, சொசைட்டி அக்செப்ட் கிடையாது, ப்ராப்பர் ஜாப் கிடையாது, என்ன பண்ணணுமே தவிச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ நம்ம வந்து காலகாலத்துக்குமே வந்து நம்ம வந்து ஒரு பெக்கிங் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐட்டம் வந்து நம்ம கையில வச்சுட்டு போக முடியாது. ஏதாவது ஒரு டைம்ல நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு ட்ரஸ்ட்ல ஜாயின் பண்ணேன், ஒரு ஆர்கனைசேஷன்ல. அது வந்து ஃபேமிலி டென்ஸ் அங்க போயிட்டு தென் இங்க வந்து இன் காலேஜ் அந்த மாதிரி நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு ஐ ஹவ் டன் இட். அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாம் அப்படி ஒரு மாதிரி ஒரு சைட்ல உட்காருவாங்க, ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நான் முன்னாடி போகும்போது பின்னாடி என்ன வந்து கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க, காது படவே பேசுவாங்க சில பேர். ஈவன் காலேஜ்லயும் சரி, காலேஜ் வெளியிலும் சரி, அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. உன்னோட இடுப்பு படம் எப்படி ஆடுது, அது நிறைய படம், அவனோட முகத்தை படம் ஒரு அப்படி எல்லாம் எனக்கு வந்து அது எனக்கு மனசுல ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும், பட் எனக்கு என்னோட கோல் வந்து நான் ஒரு டிகிரி வாங்கணும், ஒரு ஆர்கனைசேஷன்ல அட்லீஸ்ட் எனக்கு அப்போ இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல நான் படிச்சுட்டு அப்படியே மேல வந்துட்டே இருந்தேன். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க திட்ட திட்ட ஒரு மாதிரி கிண்டல் பண்ண பண்ண என் மனசுக்குள்ள இருக்கிற ஆதங்கம் வந்து அது பொங்கிட்டே இருந்தது. இவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும், இவங்களுக்கு முன்னாடி நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து இன்னும் மேல போயிட்டே இருக்கிறதால தான் நான் இத்தனையுமே பண்ண சைட்ல. ஒரு டிகிரி மட்டுமே நம்ம வச்சுட்டு போக கூடாது. அந்த டைம்ல எல்லாம் கம்ப்யூட்டர் தான் அப்படி ஒரு பரவலா வந்து ஒரு நாலேஜ் இருந்துட்டே இருந்தது. கம்ப்யூட்டர் இருந்தாதான் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதனால நான் டிப்ளமாவையும் சைட்ல போட்டு விட்டேன். அதுவும் தவிர பாரத் வித்யா பவன் சொல்லிட்டு மயிலாப்பூர்ல ஒன்று இருக்கு, அங்கேயும் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸும் அதுவும் அடிஷ்னலா பண்ணேன். ஸோ என்கிட்ட பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, நாளைக்கு என் பின்னாடி இத்தனை இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கு, என்னை பார்த்து கிண்டல் பண்ணவங்க கிட்ட நான் காட்டணும், நான் சொல்லணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருந்ததால இத்தனையும் நான் முடிச்சேன். இது என்ன ஒரு பியூட்டினா, இதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப நான் ஒரு நல்ல ஆர்கனைசேஷன்ல ஃபினான்ஸ் எக்ஸிகியூட்டிவா ஹெச்ஆர் இதுல இருக்கிறேன், பர்ச்சேசிங் அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். மந்த்லி சாலிடா எனக்கு வந்து 25,000 என்னோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகுது. எல்லாம் போக இப்போ நான் வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு அந்த சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கேன். ஆனா என்னை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கவங்க இப்ப மத்தவங்க பார்த்து சிரிக்கிறாங்கன்னா மத்தவங்க கிண்டல் பண்ற நிலைமைக்கு அவங்க இருக்கிறாங்க. நான் ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா தயவு செய்து யாரையுமே யாரும் டீஸ் பண்ணாதீங்க. அது உங்களோட ஜாப் கிடையாது. நம்ம பிறந்தது எதுக்காக? நம்மளோட லைஃப்பை நம்ம வாழணுங்கிறதுக்காக. அடுத்தவங்க நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரையும் நம்ம கிண்டல் பண்ணிட்டே இருப்போம், நம்மளையும் பின்னாடி கிண்டல் பண்ணுவாங்க. நம்மளும் வளர மாட்டோம், அடுத்தவங்களும் நம்ம வளர விட மாட்டோம். ஸோ தயவு செஞ்சு அவங்களோட மனசையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்கள நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஐ எம் வி ஆர் டெல்லிங் என்ன சொல்றோம்னா நீங்க தயவு செஞ்சு எதுவுமே எங்களுக்கு பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு எங்களுக்கு வழியை விட்டுருங்க. நானும் எங்க வழியை நாங்களே பார்த்துப்போம். எங்களால சாதிக்க முடியும், எங்களால படிக்க முடியும், எல்லாமே எங்களால முடியும். ஆனா உங்களோட பேன் எங்களை நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒரு ஃபோர்ஸ் பண்றீங்க, எங்களை வந்து அப்படியே புல் டவுன் பண்றீங்க. அது தயவு செஞ்சு பண்ணோம்னா எங்களுக்கு அதை பார்த்து விட்டுருங்க. பட் இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டும் சரி, இப்ப இருக்கிற ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸும் வேற எக்ஸ்பர்ட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து இந்த குழு அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலயமா மானியம் அப்படிங்கறது நம்ம கொடுத்து எங்களை வந்து மேல வளர விடுறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருநங்கைகள், டிரான்ஸ் பீப்புள் அப்படிங்கிறவங்க நிறைய துறையில வந்து சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா எங்களுக்குள்ள இருந்த ஒரு மாற்று எண்ணம், பழங்காலத்துல இருக்கிற மாதிரி இல்லாம இந்த மாற்று எண்ணத்தை எங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். நாங்க நாங்களும் வளர்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கும் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு ரெக்வஸ்ட், எங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க வைக்கிறோம். ஏன்னா நாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டதுக்கு ரீசன் என்னன்னா பிகாஸ் யூ ஒன்லி. உங்களோட அக்செப்டன்ஸ் இல்லாதால நாங்க மத்தவங்கிட்ட எவ்வளவு அசிங்கப்படுறோம், எவ்வளவு கேவலப்படுறோம், எத்தனை நாள் தூக்கம் இல்லாம இருந்திருக்கோம், எத்தனை நாள் கண்ணீர் சிந்திருக்கோம் அப்படிங்கறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்க வந்து கடவுள் பிள்ளைங்க அப்படி அப்படின்னா எல்லாமே சொல்றாங்க. தேவையில்லை, உங்களோட பிள்ளைங்கன்னு நீங்க நினைங்க. நீங்க மத்தவங்களை எப்படி 10 மாசம் சம்மந்தப்பட்டீங்களோ அதே மாதிரிதானே எங்களும் பெற்றீங்க. எங்களுக்குள்ள என்ன பாகுபாடு இருக்கு? இந்த உலகத்துல திருடா இருக்கிறாங்க, கொலகாரம் இருக்கிறாங்க, ஏமாத்தி பழக்கிறவங்க இருக்கிறாங்க, வஞ்சகம் செய்யறவங்க இருக்கிறாங்க. இத்தனை பேர் வாழும்போது, இத்தனை பேர் அந்த தாய் ஏற்றுக்கொள்ளும் போது நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீங்களை ஏத்துக்கிறதுக்கு ஏன் நீங்க தயங்குறீங்க? நீங்க அக்செப்டன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அவங்களுக்கு வந்து தப்பான ஒரு ஒரு சாதனை போக தேவையில்லாத ஒரு வழி கிடைக்கும். ஸோ நீங்க அதான் ரெஸ்பான்சிபிள். நீங்க அதை எடுத்து தயவு செஞ்சு பண்ணுங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட்.
6: தேங்க்யூ சோ மச் அக்கா. Listening to you, you literally answered above and beyond for what I expected for just a very simple question. And I really hope, you know, this, and I know it will, I know this definitely will touch everybody's heart. Thank you.
5: Because why? This is my life path. நான் என்னென்னலாம் இந்த சொசைட்டில வந்து ஸ்ட்ரகிள் எனக்கு ஸ்ட்ரகிள் இருந்தது, இந்த சொசைட்டி எனக்கு என்ன பண்ணுச்சு, நான் பண்ண இருந்தத என்ன பண்ண விடல ஆக்சுவலி அவங்க. அதுதான் நான் பேசுவேன். இன்னும் விட்டுருந்தாக்கா நான் எங்கும் போயிருப்பேன் ஆக்சுவலி, பட் விடல. இதுக்கடையில எனக்கு ஒரு லவ் அஃபேர்ஸ் கூட இருந்தது. அவன் வந்து என்ன அப்படின்னா அனைத்து என்னன்னா எல்லாம் செஞ்சான். கடைசியில பார்த்தா அவனும் ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி என்னை விட்டுட்டு தான் போனான். ஸோ அந்த இதுவே எனக்கு ரொம்ப இன்னும் பாதிப்பா இருந்தது. யோசிச்சு பாருங்க, என் மனசுல எவ்வளவு கொதிப்புறம் இருக்கும், எவ்வளவு ஆதம் வந்திருக்கும், நிறைய பண்ணிருக்கேன். இப்ப கூட நான் எல்லாமே சாதிச்சுட்டு போனாலும் என் பேரண்ட்ஸ் வந்து பேசுறாங்க, பட் அவங்க கூட போய் என்னால சேர்ந்து வாழ முடியல. ஒரு குழந்தை என்ன ஆசைப்படும்? தன்னோட தாய் தந்தையோட அரவணைப்புல இருக்கணும் எப்பவுமே ஆசைப்படும். அது பாதிகாலம் வரையினா நாங்க அனுபவிச்சிருக்கோம். பாதிகாலத்துக்கு மேல நாங்க அந்த அதை அப்படின்னா என்னன்னு இப்ப வரையும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 14 இயர்ஸ் ஆச்சு. எங்க அம்மா மடியில நான் தூங்கி, எங்க அம்மானா எனக்கு ரொம்ப இஷ்டம், எங்க அப்பானா எனக்கு ரொம்ப இஷ்டம், எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் அதுதான் இஷ்டம். பட் என்னோட வயசு ஒண்ணு வரும்போது, நான் இப்படின்னு உணரும் போது, நான் இப்படிதான் இருக்கணும்னு விரும்பும் போது நான் எல்லாத்தையுமே இழந்தேன்.
6: அக்கா, ஐ ஹாவ் ஒன் க்வெஸ்சன் ஃபார் யூ. வாட் டு யூ திங்க் இஸ் யுவர் விஷன் ஃபார் அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி? What would you say as a message to the next generation of people who you don't want them to go through the same struggles as you did? What do you think you can tell them to help their process and their path to be a little easier?
5: Okay. Future generation ku ஃபியூச்சர் டிரான்ஸ் உமன் டிரான்ஸ் பீப்புள் ஜென்ரேஷனுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு எல்லா பாத்துமெண்ட் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு, கவர்மெண்ட்ல ஸ்கீம்ஸ் வந்தாச்சு, கவர்மெண்ட்ல டிரான்ஸ் பீப்புளுக்கான எல்லா அவேர்னஸும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கவர்மெண்ட்ல ஜாப் இருக்கு, பிரைவேட்ல ஜாப் இருக்கு, எல்லா இடத்துலயும் ஜாப் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ஸ்கில்ல எஜுகேஷன்ல காட்டுங்க. யாரு என்ன சொன்னாலும் நீங்க அதை பத்தி அப்படி பண்ணிக்காதீங்க. உங்களோட ஸ்கில் இப்போ உங்களோட வந்து ஆட்டிடியூட் எதுல இருக்கணும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வித் யுவர் எஜுகேஷன். உங்களோட எஜுகேஷன் மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க கண்டிப்பா எஜுகேட் பண்ணி இன்னும் ஃபியூச்சர்ல லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓபன் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஜெண்டர் ஈக்குவாலிட்டியே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்காது, ஜெண்டர் வயலன்ஸ் இருக்காது. ஸோ டெஃபினட்டா ஐ கேன் டெல், இப்பவே ஓரளவுக்கு 50-50 ஆயிடுச்சு. இன்னும் ஃபியூச்சர்ல வந்து அது வந்துடும். ஸோ நீங்க அதை வந்து ஈஸியா கேப்சர் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய பார்த்துருக்கு. என்னோட ஒரே இன்ஃபர்மேஷன், யார் என்ன சொன்னாலும் விட்டுறாருங்க. எஜுகேஷன் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட்.
1: நீங்கள் கேட்பது திருநங்கையின் வாழ்க்கை பயணம் வித் மீ ஆர்ஜே பிரியா. இது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. அனுஷா மேடம் உடைய நேர்காணல் தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நீங்கள் கேட்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
7: ஒரு நாள் கடவுள் மூன்று மனுஷங்களை கூப்பிட்டு ஒரு வரம் தரணும்னு சொன்னாராம். அதுக்கு ஒரு ஆண், நான் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனாக வேண்டும் என்று கேட்டாராம். ஒரு பெண், நான் உலகத்திலே மிகப்பெரிய அழகியாக வேண்டும் என்று கேட்டாராம். ஆனால் ஒரு திருநங்கை, எனக்கு பணமும் வேண்டாம் அழகும் வேண்டாம், என்னையும் ஒரு சக மனிதனாக ஏத்துக்கிட்டா போதும், இந்த சமுதாயத்தில் எல்லாரையும் போல் நானும் வாழ வேண்டும் என்று சொன்னார்களாம். அவர்கள் பாலை அவர்கள் சொல்லட்டும், நாம் சர்க்கரை மற்றும் கலப்போம்.
8: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
1: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இப்போ தொடர்ந்து அனுஷா மேம் உடைய நேர்காணல கேட்கலாம். வாங்க.
9: You came for our workshop on social media, இல்லையா? நிறைய பேர் they are using social media now.
0: Yes.
9: How do you think trans people can effectively use it to promote themselves and as a brand, because everybody is doing it right now? Why yes. do you, like, even I feel like even they should not hold back. And the ivlo or useful on a platform irkumbodhu, I think everybody should use it, is my opinion of it. How do you think they can use it? How would you also want to use it?
5: Yes, social media, ipo pathinga in future, adavadhu past 10 years back vandu or information ungalku venumna you have to wait for inland letter or mail or phone, telephonic, அந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சேர்றதுக்கு நியூஸ் பேப்பர் ஒன் டே ஆகும். இப்போ ஈவினிங் மார்னிங் ஏதாவது நடந்தா அது உங்களுக்கு ஈவினிங் கேப்சர் ஆகும். அந்த மாதிரியான இப்போ சோசியல் மீடியால நான் இருக்கும்போது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் யூ கேன் காட் அ இன்ஃபர்மேஷன். இப்போ ஏதாவது ஒரு மொழியில ஒன்று நடக்குதுன்னா இமீடியட்டா உங்களுக்கு வந்து வேர்ல்ட் வைட்ல வந்து அந்த இன்ஃபர்மேஷன் பாப்புலேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சோசியல் மீடியாவை நல்லதுக்கும் யூஸ் பண்றாங்க, கெட்டதுக்கும் யூஸ் பண்றாங்க. கெட்டதுக்கு அவங்க யூஸ் பண்றாங்கிறதுக்காக நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. பிகாஸ் த பீப்புள் ஆர் தேர், அவங்களோட மைண்ட் என்ன, கெட்டது யூஸ் பண்ணணும், கெட்டதை பார்க்கணும், கெட்டது செய்யணும். அப்போ அவங்க வழி கெட்ட வழி, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. அதை எடுத்து ஓர வச்சுட்டு இந்த சோசியல் மீடியாவை நம்மளோட குரோத்துக்கு எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும், நம்மளோட இன்ஃபர்மேஷன், நம்மளோட கரிக்குலம் வீட்டா எங்கெங்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான மாடல்ஸ் கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் எஜுகேஷன் ரிசர்ச் சென்டர் இருக்குது, அப்புறம் வந்து இப்ப நிறைய ஆர்கனைசேஷன் வந்து அவங்க ஃப்ரீயா வந்து டெய்லரிங் கொடுக்குறாங்க, ஃப்ரீயா வந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இன்ஸ்டியூட் வச்சு நடத்துறாங்க. அந்த மாதிரி டிரான்ஸ் பீப்புள்லாம் வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு வந்து விட்டவங்க, அதாவது பாதியில விட்டவங்க எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சோசியல் மீடியால நிறைய பரவிட்டு இருக்கு. அதெல்லாம் போய் கேப்சர் பண்ணுங்க. நிறைய டிரான்ஸ் பீப்புள்லாம் பாத்தீங்கன்னா மாடல்ல ரொம்ப அழகா இருப்பாங்க, உங்களோட மாடலிங் போட்டோல எல்லாம் போடுங்க, மாடல் நிறைய இருக்குது, மேக்சின்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ இவ்வளவு வந்து நமக்கு அங்க இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ எல்லா சைட்லயுமே நம்ம போய் உட்காந்துக்கலாம், எல்லா இடத்துலயுமே நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம், எல்லா இடத்துலயுமே வந்து எல்லாருக்குமே தெரியும் ஓ த பீப்புள் ஆர் தேர், அவங்களுக்குள்ள இதுல டேலண்ட் இருக்குன்னு நம்ம நம்மள எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, நான் ஒரு செல்ஃப் ஆர்கனைசேஷன் வைக்கணும், ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணி என்னால இப்போதைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா சேவிங் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்துல என்ன போல இருக்கிற ரொம்ப மோசமான பீப்புள், அவங்க வந்து கரத்தை கர தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லாத பீப்புளுக்கும் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி எல்லாரும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு ஆர்கனைசேஷன் ஓபன் பண்ணி அந்த டிரான்ஸ் பீப்புளுக்கு ஃபுல்லா, அதாவது வளர்ந்து வந்தவங்க ஓகே அவங்களுக்கு ஆர்கனைசேஷன் இருக்கும், வளர முடியாத இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்காக என்ன முடியும், ஒரு டைலரிங் முடியும்னா ஒரு டைலர் மிஷின் வாங்கி போட்டு அங்க என்னன்னா அவங்களால பண்ண முடியும், அந்த மாதிரி பியூட்டிஷியன்னா ஒரு பியூட்டி பார்லர் மாதிரி வச்சு அங்க என்ன பண்ண முடியும், ஒரு மாடலிங்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ கனெக்ட் மாதிரி பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வைக்கணும், அதை வந்து நான் ரன் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப பெருசா இல்லாட்டா கூட ஏதோ நான் வாழ்ந்தேன் அப்படிங்கறதுக்கு ஒரு ஒரு ஒரு பாத் இருக்கணும் அப்படிங்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அதான் நான் வந்து பெரிய டிகேட்ஸ் ஆகணும், அந்த பெரிய பிளாக்லாம் ஆகணும் எல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. சிம்பிள் அனுஷா ஏதோ என்னால முடிஞ்சது நான் மற்ற பீப்புளுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு போகணும், அதே சமயத்துல நானும் வாழணும், என்னோட கரியரை வந்து நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் தான் என்னோட ஒரு சிம்பிள் திங்ஸ் தான் என்னோட ஒரு கோலாவே இருக்கு. தட்ஸ் இட்.
9: I really pray and hope that happens because it's a very, very nice idea. Seriously, I will pray for it. I really hope to see it within the next few years.
5: Thank you. Thank you. An idea. Ella kalyan sirumanga na vandu appadi aga poren na vandu ippadi aga poren ai enna panna poranamna நிம்மதியா தூங்க முடியாது, அதை படத்தை எப்படி சேமிக்கணும் தெரியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது ஒரு நல்ல வயதுல நம்ம செலவழிச்சோம் அப்படின்னா நமக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், அதுதானே வேணும் நமக்கு.
9: ஆமா, I think you already actually answered my next question, but I'll still ask you again. So, as a member of the LGBTQA community, what do you want to give back to the community that has supported you? I know otherwise people have been very harsh on the transgender community, but I know within the community there is endless support. So, அவங்க உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிருக்காங்க and how have you also given back to them in return?
5: எல்லாருமே சொல்லுவாங்க, சில கிளான்ஸ்க்குலாம் சொல்லுவாங்க என்ன வந்து அவங்க அப்படி பண்ணாங்க, என்ன வந்து அவங்க இப்படி பண்றாங்க, எனக்கு வந்து ரொம்ப இதுவா இல்லைன்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க, அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு மோல்ட் பண்ணிருக்காங்க. நம்ம வீட்டுல இருந்து வந்திருக்கோம், ஆக்சுவலி நம்ம வீட்டுல இருந்து வெளியில வந்த உடனே அவங்களை நமக்கு அடைக்கலும் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம், கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், தென் வந்து நம்ம வேற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்து சொசைட்டில காட்ட ஆரம்பிக்கிறோம். அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளை வந்து மோல்ட் பண்றாங்க. யூ கேனாட் டூ திஸ் திங்ஸ், நீங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுக்கு நம்மளை வந்து புஷ் பண்றாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு ஆட்டிவ் இதுக்கு கிரியேட் ஆகுது. அப்போ அவங்களுக்குள்ள இவங்க வந்து என்ன ரொம்ப ஒரு மாதிரி பேட் ட்ரீட் பண்றாங்க அப்படியே சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு தாட் வர வர அது என்ன ரொம்ப பெரிய விஷயமா வெளியில வருது அவங்களுக்கு. ஆக்சுவலி வந்து அந்த பெரியவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் ஒரு மூவ் பண்றாங்க. ஒரு சில பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அரகண்டா பிஹேவ் பண்றாங்க, பட் அவங்க வளர்ந்த விதம் அப்படி இருக்கிறதால அவங்க வந்து அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படி காட்டுறாங்க. பட் நம்ம என்ன பண்ணிக்கணும், இப்போ இந்த மாதிரி இருந்திருக்கு, நானும் நிறைய பாத்திருக்கேன். ஒரு சில பீப்புள்ஸ் வந்து ரொம்ப

0: வந்து டெஃபினட்டா சாய்ஸ் ஆகும். பேட் பீப்புளர் இந்த சொசைட்டில யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்ப ஜெண்டருக்கு ஜெண்டரை விட்டுருங்க, நார்மலி ஜெண்டரை விட்டுட்டு ஈவன் ஒரு கடவுள் வந்து எல்லாருமே நல்லவங்களா படைக்கல, எல்லாரையும் வந்து ஒரு ஒரு நார்மலான பீப்புளா தான் அவர் கிரியேட் பண்றாரு. பட் அவங்களோட வளர்ந்த விதம் அவங்களோட சிச்சுவேஷனால சம் பீப்புள் ஆர் கோயிங் டு பேட் வே, சம் பீப்புள் ஆர் கமிங் டு குட் வே, சம் பீப்புள் ஆர் கோயிங் கமிங் டு போத் சைட். அவங்க சிலப்போ பேடா இருப்பாங்க, சிலப்போ வந்து குட்டா இருப்பாங்க. அது அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட பிஹேவியர். பட் வி கேனாட் அப்சர்வ் தட் திங். நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு போகணும். அதுதான் நீ வந்து என்ன அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க வந்து என்ன ரொம்ப அரகண்டா வந்து ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ள இருந்ததுனாலே நம்ம வி கேனாட் டூ எனி திங். ஸோ என்ன எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ பேரண்ட்ஸ் கூட நம்ம வந்து பேரண்ட்ஸ் நம்ம வந்து என்ன செய்வாங்க, வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க, அந்த வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க, இந்த வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஃபைட் பண்ணுவாங்க, நீ ஏன் அப்படி உட்காந்து இருக்கிற, காலை மடக்கி உட்காரு, இதெல்லாம் அவங்களும் சொல்லதான் செய்வாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம், பேரண்ட்ஸை வந்து ரொம்ப அவங்க வந்து என்ன ஒரு மாதிரி பண்றாங்கன்னு நம்ம நினைக்கலாமா? இல்லை, நம்மளோட எண்ணம் தான் முக்கியம், நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும். ஸோ அவங்க சொல்றாங்களா, ஓகே நமக்கு இப்படி பிடிச்சிருக்கா, நம்ம இப்படி செஞ்சுட்டு போகணும், நம்மளோட பார்த்தா நம்ம தான் கிரியேட் பண்ணணும், நம்மளோட கூட நம்ம தான் அச்சீவ் பண்ணணும். ஸோ தட் இஸ் மென் ஜெண்டருக்குள்ள எல்லாமே இருக்கும். இப்போ என்ன இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்னு விட்டுருங்க, நார்மல் ஜெண்டருக்குள்ளே அப்படிதானே இருக்கும். இப்போ நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த பக்கத்து விட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஃபைட் பண்ணுவாங்க. ஒரு அரைஞ்சு செவரி எக்ஸ்ட்ரா தான் கட்டிங்க என்ன பண்ணுவாங்க, முன்னாடி வந்து அந்த செவத்து அடிப்பாங்க. அதோ இதோட ரொம்ப மோசமாலாம் நடக்குது இல்லையா. ஸோ இது வந்து நாட் அ ஜெண்டர் வயலன்ஸ், இது வந்து அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு வெறுப்பு தன்மையை அவங்க வெளியில கொண்டு வராங்க. அது எல்லா கம்யூனிட்டிலுமே இருக்கு, அதுதான் என்னோட பொதுவான கருத்து. நான் இன்னொன்னு என்ன சொல்லி சொல்றேன்னா, டிரான்ஸ் பீப்புளா கொண்டு வராங்கடா, அவங்களும் வந்து ஒரு சொசைட்டில ஒரு மெம்பர், அவங்களும் சொசைட்டி பீப்புள். ஸோ சொசைட்டி பீப்புள்ஸ் தான் எப்போ என்னென்ன பேரெல்லாம் இருக்கிறாங்களோ அதே ஆட்டிடியூட்ல இவங்களுக்கும் இருக்கும். ஸோ தேர் ஆல்சோ பீப்புள். அந்த கண்ணோடத்துலதான் நம்ம பார்க்கணும். என்னோட ஃபியூச்சர் நான் என்ன இப்போ ஃபியூச்சர்லயும் என்ன சொல்ல, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஃபியூச்சர்ல தயவுசெய்து எல்லாருமே வந்து டிரான்ஸ் பீப்புள் அப்படின்னு பார்க்க வேண்டாம். இப்போ டிரான்ஸ் மேனா அவங்க டிரான்ஸ் உமனா ஒரு பெண், அவ்வளவுதான். அப்படி நீங்க பாத்துட்டு நம்ம மாதிரி போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். நான் சொல்ல வரது அதுதான். டிரான்ஸ் பீப்புள்னு நீங்க தனியா பாத்துட்டீங்கன்னா நாங்க தனியா தெரிவோம். ஓகே, நான் ஒரு பெண்ணு நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்குள்ள ஒரு சரி ஆயிடுவேன்.
1: Humble request to you. Well, amazing. Um, you're very right, and first of all, one of the things that people would react in is just a reflection of their inner self. It's never, you know, another person's fault. And, uh, you know, people, நீங்க சொன்ன மாதிரி அது தனியா ஒரு whatever they call it, they call it a third gender. I think that is also not correct. நீங்க சொன்ன மாதிரி without that segregation, without that discrimination, that will definitely make the world a better place altogether.
2: Yes.
1: Oh my god. So nice akka. Very very nice. Thank you so much. நீங்க இவ்வளவு பேஷண்டா எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணீங்க, and you have really given us above and beyond what we actually expected and asked for. I know I already said it before, but seriously, like I'm very very happy to have spoken to you today.
0: The more I teach you, the more I learn as well. Anything else? இல்ல, ஒரு கலெக்டர் பார்த்து ஒரு இது மாதிரி ஒரு மனு மாதிரி கொடுக்க போறோம். நாங்க ஆக்சுவலி அந்த டிரான்ஸ் பீப்புள் விவகாரம் பத்தி தான். அவங்களுக்கு வந்து ஒரு வீடு அந்த மாதிரி எல்லாம் இன்னும் இல்லாம இருக்கு. ஆக்சுவலி ப்ராப்பரா அந்த ரெண்ட் தான் இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ அவங்ககிட்ட ஒரு மனு கொடுத்து அவங்கள வந்து ஒரு வீடு அவங்களுக்கு கவர்மெண்ட்லயே அலாட் பண்ற மாதிரி, எல்லாருக்கும் வந்து ஹவுசிங் போர்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்க எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப கேட்கறதுக்காக ஒரு மனு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல.
1: Very nice akka. நீங்களும் சொல்லுங்க, futuristically if there is anything where you know we can support you in a way where it also is applicable to our line of work. சோ அன்னைக்கே நாங்க வந்து மோகன் அக்கா கிட்ட எல்லாம் நாங்க பேசுறோம், சைட் ஏதாவது போட்டோகிராபி வீடியோகிராபி அவங்க ரெஸ்டாரண்ட் ஓபனிங் அது மாதிரி ரிலேட்டட் டு தட் ஃபார் யூ, ப்ளீஸ் டு லெட் அஸ் நோ. வி ஆர் டெஃபினெட்லி ஹியர் டு சப்போர்ட் யூ கைஸ்.
3: So, for number callers kagana or kelvi, have you come across a trans-owned business? If yes, what was it like? If not, would you support them and how? Don't touch that dial. We're waiting on your answers. Maatrangal namma edukra mudivilirundhu dhaan aarambikkum. In the words of Mahatma Gandhi, be the change that you wish to see in the world. We as human beings should leave discrimination of any form in the past and work towards building a better future for anyone and everyone, irrespective of their gender, caste, creed.

0: or anything of the sorts. This program was produced by Third Viscom by Natasha, Priya, Malvika, Vakasya, and myself, RJ Neha, signing off. Once again, you're listening to 107.8 FM, our community, our pride.
1: Inform, educate and entertain.
2: Tune in to MOP CRS 107.8.
1: Our radio, our community, our pride.
3: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சாரா இங்க வா, முதல்ல இந்த ரெண்டு கிணத்தையும் எடுத்து நம்ம காம்பவுண்ட் செவத்துல வை.
1: எதுக்குமா இதெல்லாம்?
0: முதல்ல போய் வெச்சிட்டு வா.
1: சரி. அம்மா வெச்ச உடனே ரெண்டு மூணு பேர்ட் வந்து தண்ணி குடிச்சதுமா?
0: அதுக்கு தாண்டா வைக்க சொன்னேன்.
1: ஏம்மா நம்ம வைக்கணும்? அதுக்கு தான் பாண்ட் லேக்லாம் இருக்குல.
0: இந்த வெயிலுக்கு பெரும்பாலும் குளம் குட்டை எல்லாமே வத்தி போயிடும்டா. அப்ப இவங்க எல்லாம் எங்க போவாங்க? நம்ம தானே ஹெல்ப் பண்ணோம்.
1: நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா.
0: இந்த பூமி நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, சின்ன சின்ன பறவைகள், பூச்சிகள், மிருகங்கள் எல்லாருக்குமே சொந்தம். அது மாதிரிதான் தண்ணி மாதிரி இருக்க அஞ்சு பூதங்களும் எல்லாருக்குமே சமம்.
2: நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி செஞ்சோம்னா பல உயிரினங்கள் உயிர் வாழும். இந்த வெயில் காலத்துல நம்ம பறவைகளுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணி வச்சாலே போதுங்க, அந்த பறவைகள் சந்தோஷமா வந்து குடிச்சிட்டு போகும். சோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பொதுநலன் கருதி வெளியிடுவோர், எம்.எஃப்.பி. சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
3: நீங்கள் கேட்பது எம்.எஃப்.பி. சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
4: நான் வந்துட்டு டாக்டர் சுகந்தினி, டாக்டர் ஆர். சுகந்தினி, டிபி ஹாஸ்பிட்டல் சேர்ப்பட்ட. விமன்ஸ் ஹெல்த் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் பார்த்தோம்னா, எப்பவுமே வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி எசென்ஷியல். அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், கொழுப்பு சத்து, புரதம், கார்போஹைட்ரேட் எல்லாமே ஒரே இதுல இருக்கணும். அதுல வந்துட்டு புரோட்டீன்ஸ் எக்ஸ்ட்ரா, கார்போஹைட்ரேட், ஃபேட் வந்துட்டு கம்மியா இருக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. டெய்லி வந்துட்டு அதனால தால் அட்லீஸ்ட் வந்து 1 கப்னா எவ்வளோ சொல்றது, ஒரு சின்ன கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் வெஜிடேரியன்ஸ் அப்படின்னா வந்துட்டு வீக்லி ட்வைஸ் வந்துட்டு சிக்கன் இல்லைன்னா ஃபிஷ், அதாவது வேக வச்சது ஃப்ரைட் ஃபுட் வந்து சாப்பிடக்கூடாது. அடுத்தது பார்த்தோம்னா மில்க் இஸ் வெரி எசென்ஷியல். பால் வந்துட்டு கண்டிப்பா தேவை, ஏன்னா வந்துட்டு அதுலதான் கால்சியம் சத்து வந்து நிறைய இருக்கு. ஸோ விமென்க்கு வந்துட்டு ஏஜ் ஆக ஆக வந்து கால்சியம் டிப்ரைவ் ஆகுறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த மாதிரி ஏதாவது வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு டெய்லி வந்து 2 glasses ஆஃப் மில்க் இஸ் எசென்ஷியல். 2 glass வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். இதை தவிர பார்த்தா நிறைய காய்கறி சேர்த்துக்கணும். ஃப்ரூட்ஸ், என்ன பழம் சாப்பிட முடியும்

0: upright.
1: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. உங்க எல்லாரையும் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்பதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் நந்திதா, அண்ட் இன்னைக்கு என்னோட 4 அழகான பெண்கள் இருக்காங்க. சே ஹலோ டு ஸ்னேஹா, மன்னா, காவ்யா அண்ட் சித்தாரா ஃப்ரம் எம்ஓபி.
2: ஹலோ.
3: ஹலோ.
1: இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பேரண்டிங் ஸ்டைல்ஸ் இன் ஃபிலிம்ஸ் அண்ட் டெலிவிஷன், அதாவது படங்களில் காட்டப்படும் வளர்ப்பு முறைகள். வளர்ப்பு முறைகளை டெக்னிக்கலா பார்த்தா நிறைய சுவாரஸ்யமான பாயிண்ட்ஸ் தெரிய வருது. வளர்ப்பு முறைகளை கேட்டகரியா பிரிக்கிறது கஷ்டம், ஆனாலும் எக்ஸ்பர்ட்ஸ் அதை அட்டெம்ப் பண்ணிருக்காங்க. வளர்ப்பு முறை என்பது ஒருத்தரோட கலாச்சாரம், வழக்கம், அவங்க இருக்கிற சமுதாயம்னால மாறலாம். நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் இன்ஃபுளுஷியல் ஆட்கள். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. இவங்க எப்படி நம்மள ஒரு மனிதரா செதுக்கிறாங்க, இத தொடக்கமா வச்சு நம்ம சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கறத பத்தி நம்ம யாருமே பேசுறதே இல்ல.
2: கரெக்டா சொன்ன நந்திதா, கண்டிப்பா. ஆனா நமக்கும் நம்ம பேரண்ட்ஸும் நமக்கு நடுவுல நிறைய வேறுபாடுகள் வரும்ல. உதாரணத்துக்கு இண்டிவிஜுவேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. இது படி பார்த்தனா குழந்தைகள் வளர வளர அவங்க ஒரு தனி பர்சனா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குன்னு தனி ஒப்பீனியன்ஸ், டேஸ்ட் அதெல்லாம் உருவாகும்ல. என்னதான் தனித்துவம் பெற்றாலும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ட் ஆக மாட்டாங்க. இந்த விஷயத்துல பேலன்ஸ் இல்லாம போகும்போதுதான் நமக்கு நடுவுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்ட் தானே?
1: கரெக்டா சொன்ன ஸ்னேகா. ஆனா நீ ரொம்ப டெக்னிக்கலா போயிட்ட. இப்போ நான் டெக்னிக்கலா போறேன். இப்போ பாத்தீங்கன்னா பேரண்டிங் ஸ்டைல்ஸ் 4 விதமா இருக்கு. அத்தாரிட்டேரியன், அத்தாரிட்டேட்டிவ், பெர்மிசிவ் அண்ட் அன்இன்வால்வ்ட். சரி, இப்போ நான் எல்லாத்துக்கும் ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் அப்படின்னா, இந்த பேரண்டிங் மெத்தட்ல ரூல்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. டிசிப்ளின்டா, ஒபீடியண்டா அவங்க பசங்களை வளர்க்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இந்த மெத்தடை அடாப்ட் பண்ணுவாங்க. சில பேர் திட்டி தண்டனைகள் கொடுத்து அவங்க பசங்களை வளர்க்கணும்னு நினைப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ் இந்த மெத்தடை அடாப்ட் பண்ணுவாங்க. இந்த பேரண்ட்ஸ் கிட்ட ஜாஸ்தி கண்ட்ரோல் இருக்கும், குழந்தைங்க கிட்ட கண்ட்ரோலே இருக்காது. சரி, அடுத்து அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் வந்து மென்டர்ஸா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பசங்களோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சு அவங்களோட கண்ட்ரோலை விட்டு கொடுக்காம இருக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இந்த மெத்தடை அடாப்ட் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் ஆஃப் பேரண்டிங்ல ஈக்குவல் லெவல் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பெர்மிசிவ் பேரண்ட்ஸ். இவங்க நான் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இவங்களும் அவங்களோட எல்லா டிசிஷன்ஸையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறன்ற பேர்ல பனிஷ்மெண்ட்டும் இருக்காது, கண்ட்ரோலும் இருக்காது. கடைசியா அன்இன்வால்வ் பேரண்டிங் பத்தி பாத்துடலாம். அன்இன்வால்வ் பேரண்டிங் கேட்டகரி ரொம்ப நெக்லெக்ட்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க பசங்க எப்படி போனாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. பசங்களோட லைஃப்ல பேரண்ட்ஸோட பிரசன்ஸே இல்லாம போலாம். சரி, இவ்வளோ பேசிட்டேன். இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிய வைக்கணும்னா, நம்ம இந்த படம்லாம் பாக்குறோம்ல ஸ்னேஹா, நீ அதை பத்தி என்ன நினைக்கிற?
2: ஆமா, உதாரணத்துக்கு கில்லி, அப்பா, இங்கிலீஷ் போன்ற திரைப்படங்கள்ல காட்டப்படுற அப்பா அம்மாக்களை நம்மளால மறக்கவே முடியாதுல்ல.
1: கரெக்ட். நம்ம இந்த படங்களை இவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு காரணம் இந்த படங்கள்ல நம்ம பாக்குற அம்மா அப்பா கேரக்டர்ஸ் அண்ட் அவங்களோட எவ்வளோ நம்ம ரிலேட் பண்றோன்றத வச்சுதான்.
4: ஆமா, கரெக்ட் யார். அபியம் நானும் படத்துல பிரகாஷ் ராஜ் சார் கேரக்டர் பார்க்கும்போது அப்படியே என் அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கும். இந்த படத்தை பார்க்காதவங்களுக்கு இந்த படத்துல ஓவர் ப்ரொடெக்டிவான அப்பா அதாவது ரகுராமனை பத்தி தான் பாக்குறோம். எப்படி அவர் பொண்ணு அபிய வளர்த்து அவ வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஸ்டெப் அதாவது மேரேஜ் அப்படி என்ற இதுக்கு போறத பத்தி தான் சொல்றாங்க.
2: ஆமா மன்னா, எல்லா ஓவர் ப்ரொடெக்டிவ் ஃபாதர்ஸாலையும் அந்த படத்தை பார்த்து ரிலேட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். என்னதான் அவங்கக்குள்ள ஜென்ரேஷன் கேப் இருந்தாலும் ரகு அண்ட் அபி அப்பா பொண்ணை விட நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாதிரி தானே காமிச்சிருப்பாங்க.
4: ஆமா, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அபியும் அவங்க அப்பா ரகு எவ்வளவு வளர்ந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சைல்டிஷ் இன்னசென்ஸ அவங்க மறக்காம அப்படியே இருக்கும். அதுல அவர் அபி வளர வளர ஃபேஸ் பண்ற சர்ப்ரைஸ பார்க்கும் போது ரொம்ப ரிலேட்டபிளாவும் ஃபன்னியாவும் இருக்கும்.
1: கரெக்ட் மண்ணா. ஒரு குட் டேக் அவே இந்த படத்துல இருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, என்னதான் அவர் சர்ப்ரைஸ் ஆனாலும் அதை அழகா அக்செப்ட் பண்றத பாக்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும்.
2: ஆமாமா, அது ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அவர் எப்பவுமே குழந்தையா பார்த்த ஒரு பொண்ணு, வீட்டுக்கு ஒரு பையன், அப்புறம் அவர் ஃபேமிலியெல்லாம் கூட்டிட்டு வரப்போ அவர் ரியாக்ட் பண்றத பாக்குறது எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருக்கும்.
1: ஏ, அந்த படத்துல ஒரு டயலாக் வருமே, ஐ நோ வாட் ஐ எம் டூயிங் பா. இந்த டயலாக ஆஸ் கேர்ள்ஸ் நம்ம எல்லாருமே அட் சம் பாயிண்ட் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிருப்போம் நினைக்கிறேன். அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் எப்பயுமே ஸ்பெஷல்னு எல்லாருக்குமே தெரியும். அதை ரொம்ப இமோஷ்னலா, நேச்சுரலா, பியூட்டிஃபுல்லா காமிச்சிருக்க படம் தான் அபியும் நானும்.
2: அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் ஓகே, இப்ப அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் சொன்னா உங்களுக்கு என்ன படம் ஞாபகம் வரும்?
4: சந்தோஷ் சுப்பிரமணியம், இப்ப கூட என் கை உங்க கைக்குள்ளதான் இருக்கு அப்படின்ற டைலாக எல்லார கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணிருக்கோம். அகெயின் டு தோஸ் ஹூ ஹேவன்ட் வாட்ச் தி ஃபிலிம், ஒரு லைன்ல சொல்லணும்னா சந்தோஷோட வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அவங்க அப்பா தான். சந்தோஷ் எப்படி கஷ்டப்பட்டு அவன் ஃபேமிலியில கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்றதுன்றது தான் கதையே. இந்த படத்துல சந்தோஷ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட் குழந்தையோட ரிலேஷன்ஷிப்பா காட்டியிருப்பாங்க.
2: இத ஆக்சுவலா ரெண்டு விதமா பாக்கலாம்னு நினைக்கிறேன், அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் பையன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவரு பையனுக்கு நல்லது பண்றேன்னு பண்ண விஷயங்கள் சந்தோஷ்க்கு வேற விதமா போய் சேரும். சந்தோஷ்க்கு அவங்க அப்பாவை டிசப்பாயிண்ட் பண்ண கூடாதுன்னு பயம், அதே சமயத்துல அவன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய வாழணும்னு நினைப்பான்.
0: கரெக்டா சொன்ன காவ்யா, அவனோட லைஃப்ல எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணணும்னு யோசிச்சு அவனோட வியூஸ கேட்க மறந்துடுவாரு அவங்க அப்பா. கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது ஒரு விஷயம், ஒருத்தரை சந்தோஷமா பாத்துக்கிறது இன்னொன்னு. நடுவுல உள்ள மெல்லிசான கூட இந்த படம் அழகா காமிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசியில அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வர புரிதல் பார்க்கவே ரொம்ப எமோஷனலா இருக்கும்ல.
1: கரெக்ட். சரி, இப்ப ரொம்ப சென்டிமெண்டா போவேனா, அப்பா பொண்ணு, அப்பா பையன், வேற அம்மா பையன், அந்த பியூட்டிஃபுல் யட் காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்ல.
3: கண்டிப்பா, அம்மாக்களுக்கு பொண்ணுங்களை விட அவங்க ஆண் குழந்தை மேலதான் ஒரு தனி கவனிப்பு இருப்போம்ல. இத பத்தி பேசும்போது எனக்கு தாரீஸ் மீன் பர் தான் ஞாபகம் வருது.
4: இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துல இருக்க குழந்தை டிஸ்லெக்சியா இருக்கிற கஷ்டப்படுறான், ஆனா இத அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கவனிக்கவே மறக்கிறாங்க. இது தெரியாம அவனை போர்டிங் ஸ்கூல்ல வேற சேர்த்து விட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஆர்ட் டீச்சர் அவனோட திறமைகளை கண்டுபிடிச்சு அதை வெளிக்கொண்டு வராரு. இததான் அந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க.
2: நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு அவங்க அவங்க குழந்தை எப்படி இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது உண்மையா இல்லனா அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அந்த குழந்தை என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கறத இந்த படத்துல பாக்கலாம்.
1: எக்ஸ்பெக்டேஷன் சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது, இந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க முடியுது. இது எல்லா பேரண்ட்ஸும் ஒரு தடவையாவது அவங்க வாழ்க்கையில பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கம்பேரிசன். இஷான் அவனோட அண்ணா யோகனோட படம் ஃபுல்லா கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு ஒரு தவறான வழிநடப்புன்னு நிறைய பேருக்கு புரியறதே கிடையாது.
3: கரெக்டா சொன்ன நந்திதா, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு குழந்தையோட செல்ஃப் இமேஜ் ரொம்ப பாதிக்கும்ல. படிப்பு மட்டுமே வாழ்க்கையில ஒவ்வொரு குழந்தைகளும் தனி திறமைகள் இருக்கு, அதை எப்படி சப்போர்ட் பண்ணி நர்ச்சர் பண்றதுன்னு எல்லா அப்பா அம்மாவும் புரிஞ்சுக்கணும்.
2: அவங்க டிசப்பாயின்மெண்ட் தாண்டி குழந்தையோட ஃபீலிங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்ங்கிற மெசேஜ கொடுத்திருப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கு உள்ள கேரை சரியான வழியில வெளிப்படுத்த இந்த படம் என்கரேஜ் பண்ணும்.
3: ஆனா நான் சொல்லட்டுமா, இஷானோட அண்ணா என் அம்மா கேரக்டர் பாராட்டியே ஆகணும்ல.
1: கண்டிப்பா, அதுல என்னதான் அந்த குழந்தை தப்பு பண்ணாலும் அதை மன்னிச்சு ஏத்துக்கிற அம்மாவை நம்மளால பாக்க முடியுது. என்னதான் இந்த சொசைட்டி ஏன் அவங்களோட ஓன் ஹஸ்பண்டே அவங்க பையன் கிட்ட குறை கண்டுபிடிச்சாலும் அவங்க கிட்ட இருக்கிற திறமைய மட்டும் அவங்க அம்மா பாப்பாங்க, பாராட்டுவாங்க.
4: ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ சமீபத்துல அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப் பத்தி வந்த படம்னு நீங்க உதாரணம் என்ன சொல்லுவீங்க?
3: கண்டிப்பா டர்னிங் ரெட்னு நான் சொல்வேன்.
2: நல்ல உதாரணம், நான் இப்பதான் ரீசெண்டா அதை பார்த்தேன். ரொம்பவே ஒரு ரியலிஸ்டிக் போர்ட்ரேல் ஆஃப் மதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப்ல. இந்த படத்துல மெய் அப்படின்னு ஒரு பொண்ணு எப்படி அவளோட தனி அடையாளத்தை வெளிக்கொண்டு வரான்றத பத்தி இருக்கும். அவ எப்படி அவ அம்மா நிழல்ல இருந்து வெளிவரான்னு தான் மீதி கதை. இதுல மெய்யன் அவங்க அம்மா அப்புறம் அவங்க பாட்டியோட பேரண்டிங்லாம் கூட பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுல.
3: எக்ஸாக்ட்லி, இந்த படத்துல ஜெனரேஷனல் கேப் அதோடு சேர்ந்த ஜென்ரேஷன் ட்ராமா பத்தியும் பேசியிருப்பாங்க.
4: ஜென்ரேஷன் ட்ராமா அப்படின்னா நம்ம தலைமுறை ஃபேஸ் பண்ற அதிர்ச்சிகள், கஷ்டங்கள், அது எப்படி தலைமுறை தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு தள்ளப்படுது அப்படின்றதுல இருக்கு. இதுல ஒரு முக்கியமான வழி எப்படி பார்த்தேன்னா, நம்ம அம்மா அப்பா அவங்கள முன்னோர்கள் வளர்ப்ப அப்படியே பின்பற்றதுனாலதான் இருக்கு.
0: காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற மறக்கிற பெற்றோரின் குழந்தைகள் ஜென்ரேஷன் ட்ராமாவை ஃபேஸ் பண்றதுல வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி.
3: இது போக பேரண்ட்ஸோட ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்பெக்டேஷன் எப்படியெல்லாம் குழந்தை மேல ப்ரெஷர் உண்டாக்கும்னு காமிச்சிருப்பாங்க. தாரிய ஜமீன் பர்ல அந்த குழந்தை இதை கேட்காம ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும். ஆனா இதுல மே அப்படி கிடையாது.
0: ஆமா, மே வந்து இதுல ஒரு ஓவர் அச்சீவிங் ஸ்டூடெண்டா காமிச்சிருப்பாங்க. என்னதான் மேயோட அம்மா அவளுக்கு எது எதுவா இருந்தாலும் பெஸ்டா இருக்கணும்னு நினைச்சு வளர்த்தாலும் அவ அம்மாக்கு தெரியாம ரகசியமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பா.
3: இதுல பார்த்தோம்னா மேயோட அம்மா எப்படி அவ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் ஒரு அங்கமா இருப்பாங்கன்னு. சில சமயங்கள்ல அது நல்லா விஷயமா இருக்கலாம், சில சமயத்துல அது அந்த குழந்தைக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி இல்லாம போன மாதிரி ஆயிடும்.
4: இதுல தப்போ சரியோ அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் வாழணும், முக்கியமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்றத இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. மெய்ய புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா அவளை ஏத்துக்கிறத பார்க்க ரொம்ப எமோஷனலாவும் அழகாவும் இருக்கும்.
1: கரெக்டா சொன்ன மண்ணா. சரி, படங்கள் இருக்கட்டும், டிவி ஷோஸ் பத்தி பேசலாமா? யூஸ்வலா டிவி ஷோஸ்ல காமிக்கிற விதவிதமான குடும்பங்களை பார்க்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல?
0: அட ஆமா நந்திதா, நிறைய ஃபேமிலி ரிலேட்டடா டிவி ஷோஸ் நான் பார்த்திருக்கேன். ஆனா மாடர்ன் ஃபேமிலிங்கிற ஷோ என்னோட ஃபேவரட். அதுல வர கிளேர் அண்ட் ஃபில்லோட ஃபேமிலி டைனாமிக்ஸ் என்னோட ஃபேமிலியே மாதிரியே தான் இருக்கும்.
3: அவங்க பசங்களுக்கு கூட விதவிதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இதுல அலெக்ஸ் தான் யூஸ்வலா பேரண்ட்ஸ் எக்ஸெப்ட் பண்ற படிப்பாளியா இருப்பா. ஹேலிக்கு படிப்பு மேல இஷ்டமே இருக்காது, அவ அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியே நடந்துக்க மாட்டான். லூக் ஒரு விளையாட்டு பையனாவே இருப்பா. இந்த மூணு குழந்தைகளும் வெவ்வேறு விதத்துல ஹேண்டில் பண்ணிருப்பாங்க இந்த ஷோல.
0: அது கரெக்ட் தான், இது இருக்கட்டும். ஆனா நீங்க சோஃபியா

0: ஜேயோட பேரண்டிங் பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் இருந்தாலும் ரெண்டு பேரோட எண்ணமும் மேனி என்னெல்லாம் வளர்க்க உதவும்.
1: கரெக்டா சொன்ன காவ்யா. சரி, இதோட முடிக்காதீங்க. மிச் அண்ட் கேமோட பேரண்டிங் பத்தி பாராட்டியே ஆகணும்ல. அவங்க லில்லிய தத்த எடுத்திருப்பாங்க, அதனால சொசைட்டி என்ன சொல்லுன்ற பயத்திலே எல்லாமே சரியா பண்ணும்னு நினைச்சு எப்பயுமே பயந்துட்டே இருப்பாங்க. ஆனா கடைசியில சரியான முடிவை தான் எப்பயுமே எடுப்பாங்க. இதை பார்த்தா எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் தான் ஞாபகம் வருவாங்க. ஏன்னா அவங்களும் எல்லாத்தையுமே சரியா பண்ணும்னு நினைச்சு பயந்துட்டே இருப்பாங்க.
0: ஆமா ஆமா. ஆனா நம்ம எப்பவுமே நம்ம அப்பா அம்மா ஒரே மாதிரி யோசிச்சாதான் நல்ல பேரண்டிங்னு நினைப்போம். ஆனா உள்ள வித்தியாசங்களையும் கண்டுபிடிச்சு அதை நல்ல விதமா எடுத்துக்கிறது ஒரு நல்ல வளர்ப்பு முறைன்னு நான் நினைக்கிறேன். எல்லா பேரண்டிங் ஸ்டைல்ஸும் இந்த ப்ரோக்ராம் அழகா கவர் பண்ணிருக்கோம்ல. அண்ட் என்னதான் வயசானாலும் அப்பா அம்மாக்கு நம்ம எப்பவுமே குழந்தைதான். இதை வந்து கிளேர், மிச்சல் அப்புறம் ஜெய் மூலியமா அழகா காமிச்சிருப்பாங்க. மொத்தத்தில் இது ஒரு ஹோல்சமான ப்ரோக்ராம்ல.
1: கரெக்டா சொன்ன. எனக்கும் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரோக்ராமோட இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா கிராஸ் கல்ச்சுரல் ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கும். எந்த மொழி எந்த கலாச்சாரமா இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் பார்த்து கண்டிப்பா ரசிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்காக ஒரு சின்ன ஸ்கிட் ரெடியா இருக்கு, அதை கேட்கலாமா? இந்த ஸ்கிட் ஒரு அம்மா பொண்ணுக்கு நடுவுல நடக்கிற கான்வர்சேஷன். இப்போ நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நாலு வகையான வளர்ப்பு முறைகளை பார்த்தோம்ல, அதை வச்சு இந்த சிச்சுவேஷன்ஸ புரிஞ்சுக்க போறோம். முதல்ல அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பாக்கலாம். இப்போ அம்மாவாக ஸ்னேகா பிளே பண்ண போறாங்க அண்ட் பொண்ணாக காவ்யா பிளே பண்ண போறாங்க.
2: காவ்யா, என்ன காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு? எக்ஸாம் ரிசல்ட்ஸ் முதல்ல வந்துச்சா? உன்னோட ரூம் முதல்ல நீட் பண்ணியா? எவ்வளவு வேலை இருக்கு?
3: சிதாரா வீட்ல ஸ்லீப் ஓவர் பிளான் பண்ணிருக்கோமா?
2: அதுக்கு
3: நானும் போலாமா?
2: உன்னோட கர்ஃபியூ 6 மணின்னு உனக்கே தெரியும், அதுவே ரொம்ப ஜாஸ்தி. போய் எக்ஸாமுக்கு படிக்கிற வேலைய பாரு, வெளியே சுத்தாத.
1: இது கேட்டிங்கல்ல, இப்போ இந்த சிச்சுவேஷன்ல காவியோட அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. கர்ஃபியூ மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க அவ ஸ்டடீஸ் அண்ட் சேஃப்டிய ப்ரையாரிட்டைஸ் பண்றேன்னு சொல்லி அவ ஃப்ரீடம குறைக்கிறாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் அவங்க வியூஸ முன்னிறுத்தணும்னு ட்ரை பண்ணும் போது குழந்தையோட வியூஸ கண்டுக்காம போயிடுறாங்க. அடுத்து அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம்.
2: ஹாய் டகாவியா, ஹவ் வாஸ் யுவர் டே?
0: ஹாய் மா, மை டே வாஸ் குட், ஹவ் வாஸ் யுவர்ஸ்?
2: நல்லா போச்சுடா.
0: மா, நான் உங்க கிட்ட ஒன்னு கேட்கணும்.
2: சொல்லுடா.
0: நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் அண்ட் மூவி போயிட்டு சிதாரா வீட்டில் ஸ்லீப் ஓவர் பிளான் பண்ணியிருக்கோமா? ஐ ரியலி வாண்ட் டு கோ மா, கேன் ஐ?
2: அப்படியா? சரி, ஓகே. But remember to be safe and call me once you reach, சரியா? நீ எந்த வீட்டுக்கு போற? சிதாரா தானே? அவங்க அம்மா நம்பர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிரு.
0: ஓகே, ஷோர் ஷோர் மா, தேங்க் யூ மா.
2: நோ ப்ராப்ளம் டா. ஆல்சோ நாளைக்கு வர்க்கிங் டே, அதனால காலையில சீக்கிரம் வந்துரு.
0: ஓகே மா, ஓகே மா, ஷோர் மா.
1: இந்த சிச்சுவேஷன்ல அவங்க அம்மா கன்சிடரேட்டா ஒரு பேலன்ஸ் சிச்சுவேஷன் மெயின்டைன் பண்ணதை நம்ம கேட்டோம். என்னதான் அவளை வெளியே போக அலோவ் பண்ணாலும் அவ சேஃப்டிய மைண்ட்ல வச்சுட்டு தேவையான கண்ட்ரோல எக்ஸசைஸ் பண்ணத நம்ம கேட்டோம். அடுத்து பெர்மிசிவ் பேரண்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம்.
0: அம்மா, நைட் ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் அண்ட் மூவி போயிட்டு நான் சிதாரா வீட்டில் ஸ்லீப் ஓவர் பிளான் பண்ணிருக்கோமா? நான் போறேன், ஓகேயா?
2: சரி, ஓகே, ஹேவ் ஃபன்டா.
0: மா, ஐம் ஆல்சோ டேக்கிங் தி கார் மா.
2: ஓகே, பெட்ரோல் இருக்காது, காசு டேபிள் மேலே இருக்க, போட்டுட்டு போ.
0: சரி சரிமா, தேங்க்ஸ்.
1: இப்போ இந்த சிச்சுவேஷன்ல காவ்யா பெர்மிஷன் கேட்காம வெறும் இன்ஃபார்ம் மட்டும் பண்றத நம்ம கேட்டோம். அவங்க அம்மா அவளை எதுவுமே சொல்ல முடியாத பொசிஷன்லயும் அவங்க இருக்கலாம். அவங்க அம்மா அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும்ன்ற முயற்சியில கண்டிப்பு இல்லாம காவ்யாவை வளர்ப்பாங்க. அடுத்து அன்இன்வால்வ் பேரண்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாக்கலாம்.
0: மா, நான் வீட்டுக்கு வந்தேன் மா.
2: ஆ, சொல்லுடா, என்னாச்சு?
0: மா, நான் உங்க கிட்ட ஒன்னு கேட்கணும்.
2: ஆ, டக்குன்னு சொல்லு, எனக்கு டைம் இல்ல.
0: ஆ, சரி சரி. நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் அண்ட் மூவி போயிட்டு சிதாரா வீட்டில் ஸ்லீப் ஓவர் பிளான் பண்ணியிருக்கோம். ஐ வாண்ட் டு கோ மா, கேன் ஐ?
2: இன்னைக்கும் போறியா? சரி போ.
0: ஓகேம்மா.
2: காசு டேபிள் மேல இருக்கு, எடுத்துட்டு போ. நான் இப்ப வெளியே போறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத.
0: ஓகேம்மா.
1: இந்த சிச்சுவேஷன்ல காவ்யாவோட அம்மாவோட பிரசன்ஸே பார்க்க முடியாது. காவ்யாக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பழகி கூட போயிருக்கலாம். இப்போ இந்த ஸ்கிட்டோட முடிவுல நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா, எல்லா பேரண்ட்ஸும் ஒரே முறைய பின்பற்றுவாங்கன்னு சொல்றது தவறு. சிச்சுவேஷன், ஏஜ்க்கு ஏத்த மாதிரி அவங்கள தங்களை மாத்திப்பாங்க.
4: இப்போ அமெரிக்கா, கனடா, இந்தியா, சைனா, எங்க இருந்தாலும் பேரண்டிங்கோட அடித்தளம் மாறப்போறதே இல்லை.
2: கண்டிப்பா. அம்மா அப்பாக்கள் எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு முக்கியமான அங்கம் இல்லையா? அவங்களோட என்ன டிஃபரன்சஸ் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இங்க இருக்கோம்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அவங்க தான். நம்ம அவங்க மேல வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் நம்ம சமுதாயத்துல எப்படிப்பட்ட மனுஷங்கிறத நல்லா காட்டி கொடுக்கும்.
5: படங்கள்ல வர மாதிரி பெற்றோரோட இருக்கிற பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அவ்வளோ எளிதா முடிவுக்கு வர்றதே இல்லை. நீங்க நினைக்கலாம் அவங்க எல்லாருமே நம்மள புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு, ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் அவங்களை கவனிக்கிறதே இல்லை.
1: நீ சரியா சொன்ன மன்னா. உலகத்திலேயே ரொம்ப அழகான உறவை பாதுகாக்கிறதுக்காக இந்த டிஸ்கஷன் அண்ட் ஸ்கிட்டை நாங்க பெற்றோர் மற்றும் குழந்தைங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். ப்ளீஸ் தேங்க் யூர் பேரண்ட்ஸ் ஃபார் தேர் எஃபர்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் அப்ரிஷியேட் யுவர் சில்ட்ரன்ஸ் எஃபர்ட்ஸ் மோர்னு சொல்லி இதோட எங்க டிஸ்கஷனை முடிவுக்கு கொண்டு வரோம். என்னோட இன்னைக்கு பங்கேற்ற ஸ்னேஹா, மன்னா, சித்தாரா மற்றும் காவ்யாக்கு என்னோட நன்றிகள். நான் உங்கள் ஆர்ஜே நந்திதா. இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுகிறேன். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக பேசுகிறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லேயும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்த நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான். ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்ட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாள்றதில்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்து இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லிக் கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும் போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை. 107.8

0: ஹே அனிதா, திவ்யாவை பாரு, நானும் காலையில இருந்து பாக்குற ஒரு மாதிரி இருக்க ஃபேஸ்.
1: ஹே, உனக்கும் அப்படி தோணுதா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. கொஞ்ச நாளாவே அவ சரியில்லை. என்னன்னு கேப்போம் வா.
0: ஹா வா.
2: ஹேடா,
3: சொல்லுங்க, ஏதாச்சும் வேணுமா? ரிப்போர்ட்ஸ் இன்னைக்குள்ள சப்மிட் பண்ணிடுறேன். சாரி, கொஞ்ச நாளா மைண்ட் சரியில்லடா. அதான்.
1: ஹே, சில் சில், அது கிடையாது. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை.
3: அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. ஐ அம் குட், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங்.
0: நீயே தானே சொன்ன இப்போ கொஞ்ச நாளா மைண்ட் சரியில்லைன்னு? என்ன ஆச்சு? பர்சனல் ஆர் அஃபீஷியல் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கா? அஃபீஷியல்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் சொல்லிடும் ப்ராப்ளம் பத்தி.
3: நோடா, பரவாயில்ல, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா எனக்கு தான் பிரச்சனை. எதுக்கு? இன்னும் கொஞ்ச நாள் தானே, நானே பாத்துக்கிறேன்.
1: சரி, டாக் டு அஸ், சொல்லு என்ன ஆச்சு. நாங்க இருக்கோம், நம்பி ஷேர் பண்ணு, எதுக்கும் பயப்படாத.
0: பரவாயில்ல, சொல்லுடா, என்னாச்சு?
3: இட்ஸ் மை பாஸ். அவர் கொஞ்ச நாளாவே நிறைய ஒர்க் லோட் கொடுக்குறாரு. எனக்கு அசைன் பண்ணனாலும் என்கிட்ட கொடுத்து பண்ண சொல்றாங்க. கேட்டால் பிளாக்மெயில் பண்ண மாதிரி பேசுறாரு. லைக் ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட நான் கோஆபரேட்டிவா இருக்கேன்னு மீனிங்ல அவர் பண்றாரு. ஐ ஹவ் பீன் ஃபேசிங் சம் அன்வெல்கமிங் டச் ஃபார் ஃபாஸ்ட் ஃபியூ டேஸ். அதான் பேப்பர் போட்டுட்டேன். அப்பவும் எதுவும் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. சரி, ஜஸ்ட் 2 மந்த்ஸ் தானே, நோட்டீஸ் பீரியட் சகிச்சுட்டு போயிடுறேன். வேற என்ன பண்ண முடியும்?
1: என்னப்பா இவ்ளோ பெரிய விஷயத்த இவ்ளோ ஈஸியா சொல்ற? நீ ஏன் பயப்படுற? ஃபர்ஸ்ட் பயப்பட வேண்டியது நம்ம இல்ல. போதும் நம்ம பயந்ததெல்லாம், என்ன பண்ணலாம்னு பாப்போம்.
0: ஓகே, இங்க பாரு, ஐ நோ சம்திங் அண்ட் ஹியர் இஸ் வாட் வி கேன் டூ. ஃபர்ஸ்ட், அவங்க கிட்ட இந்த மாதிரி பேசுறது பிடிக்கலன்னு சொல்லிடு. செகண்ட், இஃப் ரிப்பீட் பண்ணாங்கன்னா உன்னோட ஹையர் அத்தாரிட்டி கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடு. நெக்ஸ்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லிடு, அவங்க அப்ரோப்ரியேட் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பா எடுப்பாங்க.
1: இது எல்லாத்தையும் தாண்டி நீ அவங்க கிட்ட பர்சனலா கூப்பிட்டு பேசு. அப்பயும் சரி வரலனா கண்டிப்பா நம்ம ஆக்ஷன்ஸ் எடுப்போம். இதுக்கும் பயப்படாத, நாங்க இருக்கோம். பயப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல.
0: ஆமா, இப்ப நீ அவங்க கிட்ட இப்படி பண்றாங்க இக்னோர் பண்ணிட்டு போனினா, நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்க கிட்டயும் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. உன்ன மாதிரி இன்னொருத்தவங்களும் கஷ்டப்படணுமா என்ன சொல்லு?
1: உன்ன மாதிரியே இன்னொருத்தவங்க கஷ்டப்படக்கூடாது. லெட்ஸ் ஃபைட் பேக்.
3: தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட்ஸ் கைட்ஸ், இட்ஸ் மீன்ஸ் அ லாட். இப்பதான் எனக்கும் தைரியம் வருது.
4: You are listening to MOP CRS 107.8. Our community, our pride.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Inform, educate and entertain.
1: Tune in to MOPCRS 107.8.
0: Our radio, our community, our pride.
2: Hey, 4 days leave irukku. Nama engayachu veliya polama?
3: Ha, polame. Hey, beach ku polam pa.
2: Ha, kandipa polame.
3: வண்டில தானே?
2: ஐயோ, பெட்ரோல் விலைலாம் ஏறி கிடக்கு. நம்ம வண்டில தான் வேணாம், நம்ம ட்ரெயின்லயே போயிடலாம்.
3: ஓகே சரி, நாளைக்கு ரெடியா இருப்போம், போயிடலாம்.
2: ஓகே. நெக்ஸ்ட் டே.
3: ஹே திவ்யா, கிளம்பிட்டியா? நான் ரெடி ஆகி உங்க வீட்டுக்கே வந்துட்டேன். இவ்வளவு நேரமா கிளம்ப?
2: மறுபடியும்
3: செல்ஃபி அழைப்பர்கள் ஸ்டார்ட்.
2: இங்க பாருடி.
3: சரி சரி, போதும், வா போலாம். இப்ப பாரு, நம்ம ட்ரெயின் ட்ராக்க கிராஸ் பண்ண போறோம். உன்னோட போன் எல்லாம் எடுத்து உன் பாக்கெட்ல வச்சிரு.
2: ஏய் இரு இரு, இங்க இருந்து செல்ஃபி எடுத்து போட்டா எவ்வளவு லைக்ஸ் வந்து தெரியுமா? செம்ம கிக்கா இருக்கும்.
3: ஏய் இங்கெல்லாம் நின்னு எடுக்க கூடாது, ட்ரெயின் வந்தா என்ன பண்ணுவேன்?
2: இங்க பாரு, எங்கேயுமே ட்ரெயின் வரல. அது வரத்துக்குள்ள நான் போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு.

0: உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்க நின்னா செல்ஃபி எடுப்பாங்க, எங்க எங்க செல்ஃபி எடுக்கணும்னு ஒரு வியவஸ்தை இல்லையா உனக்கு? டெய்லி எவ்வளவு நியூஸ் வருது, பீச்ல போய் செல்ஃபி எடுக்கிறேன்னு அலையில மாட்டி எவ்வளவு பேர் அவங்க உயிர் இழந்திருக்காங்க தெரியுமா? அதே மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஹில் ஸ்டேஷன்ல போய் செல்ஃபி எடுக்கிறேன்னு மலைக்கு உச்சியில போயிட்டு அங்க இருந்து தவறு விழுந்து எவ்வளவு பேர் அவங்க லைஃப் லாஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? இவ்வளவு நியூஸ் வருது, இது தெரிஞ்சோன் ட்ரெயின் ட்ராக்ல நின்னா நீ செல்ஃபி எடுப்ப?
1: சாரி ஹரிணி, நான் இனிமே இந்த மாதிரி டேஞ்சரஸான பிளேசஸ்ல செல்ஃபி எடுக்க மாட்டேன்.
0: இந்த இன்சிடென்டே உனக்கு ஒரு லைஃப் லெசனா இருக்கட்டும்.
2: மக்களே, செல்ஃபி எடுக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல, ஆனா செல்ஃபிய அபாயங்கரமான இடத்துல எடுக்காதீங்கன்னு சொல்றோம். உங்க ஸ்வீட் மொமெண்ட்ஸ ஃப்ரீஸ் பண்ற அந்த செல்ஃபி கடைசியில மொமெண்டே இல்லாம பண்ணிடும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
3: You're listening to 107.8 FM.
4: அன்பான வணக்கம். பெண்கள் உடல் நலம் பேண வேண்டிய அவசியம் என்ன என்று என்னை கேட்டால், உடல் நலம் பேணிய பெண்கள் தான் மனநலம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். உடம்பு மனதை வெகுவாக பாதிக்கிறது. மன ஆரோக்கியம் இருக்க வேண்டுமெனில், கூர்மையாக சிந்திக்க வேண்டுமெனில், ஆழமாக இருக்க வேண்டுமெனில், பரபரப்பு குறைந்து அமைதியாக யோசிக்க வேண்டுமெனில், உடல் நலம் மிகச்சரியானதாக இருக்க வேண்டும். இயற்கையிலேயே பெண்களுக்கு உடல் நலம் சற்று தளர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் உண்டு. அது தொடர்பான பிரச்சனைகள் பலதும் இருக்கின்றது. இது போன்றவை காரணங்களால் பெண்ணின் மனநலம் பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரங்கள் மட்டுமல்லாது கடுமையான உழைப்பிலும் போஷாக்கு குறைவான உறவினாலும் அடக்குமுறை போன்ற பிரச்சனைகளின் கடுமையாலும் மனத்தளர்ச்சி அடைந்து மனத்தளர்ச்சியால் உடல்நலம் குன்றுகிறது. உடல்நலம் குன்றுவதால் மேலும் மனத்தளர்ச்சி ஏற்படுகிறது. அப்பொழுது பிரச்சனைகள் பூதாகாரமாகின்றன. மனம் மிக முக்கியமான விஷயம். கோபம் வருவது மிக சாதாரணமான விஷயம். கோபம் கொள்வது எளிது. ஆனால் அந்த கோபத்தை என்ன செய்ய போகிறீர்கள், எப்படி திசை திருப்பப் போகிறீர்கள்? உள்ளுக்குள்ளே அடக்கி வைத்த போகிறீர்களா, அல்லது அளவாக விடப்போகிறீர்களா, இல்ல ஆவேசமாக போகிறீர்களா? ஆவேசமாக போனால் பிரச்சனைகள் தீராது, அடக்கி வைத்துக் கொண்டால் பிரச்சனைகள் அதிகமாகும். ஆக உங்கள் கோபத்தை சரியான வகையில் சரியான திசையில் தெரிவிக்க வேண்டுமெனில் மன அமைதி மிக முக்கியம். எப்படி கோபப்படுறது, யாருக்கு கோபப்படுறது, எவ்வளவு கோபப்படுறது, கோபப்படுறதா கூடாதா, இப்ப கோபப்படலாமா, நாளைக்கு கோபப்படலாமா என்று மிக வேகமாக முடிவு பண்ண வேண்டும். இந்த மிக வேகமாக முடிவு பண்ணுவதற்கு ஒரு மனத்தெளிவு வேண்டும். அந்த மனத்தெளிவுக்கு அடிப்படை உடல் நலம் பேணுதல். உடல் நலம் பேணுதலில் என்னை பொறுத்த அளவில் முதன் முதலான விஷயம் வாக்கிங் போறது, காலையில நடக்கிறது. காலையில வீட்டு வேலையே சரியா இருக்கும், ஈவினிங் நடங்க. ஆனால் 24 மணி நேரத்தில் ஏதோ ஒரு நேரம் விருக்கு விருக்கு என்று நடக்க வேண்டும். வீட்டு வேலையிலேயே நான் 10 கிலோமீட்டர் நடக்கிறேன் என்று பெண்கள் சொல்வார்கள். நான் அதை ஏற்க மாட்டேன். நடக்க வேண்டும் என்று குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது நலங்கள். இடுப்பும் முதுகும் வயிறும் காலும் பாதங்களும் கைகளின் வீச்சும் உங்களுடைய உடல்நலம் பேணுவதை, மூச்சு சரியாக வெளியிடப்படுவதை சீராக்க உதவி செய்யும். மனநலத்திற்கு மிக அருகே இருப்பது மூச்சு விடுதல். மூச்சு விடுதல் சீராக இருக்குமானால், ஆழ்ந்த சுவாசம் உள்ளே இழுக்கப்பட்டு ஆழ்ந்து வெளியே விடப்படுமானால் மனம் அமைதியாக இருக்கும் என்று சொல்லப்படுவதுண்டு. மனதிற்கும் மூச்சிற்கும் நெருங்கிய சம்பந்தம். மனதால் மூச்சு, மூச்சால் மனது. கோபம் அதிகமாகும் போது மூச்சு பிளந்து போகும். மூச்சு பிளந்தால் கோபம் வரும். ஆக மனதை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள, மூச்சையும் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். மூச்சை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய எளிதான பயிற்சி நடந்து போதல். காலையோ அல்லது மாலையோ அரை மணி நேரம் கைகளை வீசி நடக்க வேண்டும் என்பதற்காக வேர்க்க வியர்வித்த நடத்தல். அப்படி நடக்கும் பொழுது சுவாசம் மிகச் சீராக வருகிறது. சுவாசம் சீராக இருப்பின் உடல் நலமும் பேணப்படும், மனநலமும் பேணப்படும். ஒரு பார்க்கில் ஒரு பீச் ஓரம் அல்லது ஆத்தங்கரை ஓரம் ஒரு நீண்ட நெடிய சாலை என்று தேர்ந்தெடுத்து கொண்டு நல்ல காலணிகள் உபயோகப்படுத்தி நடப்பதற்கு ஏற்றவாறு உடை உடுத்து கொண்டு ஒருத்தர் ரெண்டு பேரா இல்ல அநேகமா தனியா போங்களேன், பேசுறது போருமே, தனியாக நடங்கள், உங்களுக்குள் நீங்களே பேசிக் கொள்ளுங்கள். அப்பொழுது சரிய பல விஷயங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள். என்னுடைய வேண்டுகோளாக, என்னுடைய இறைஞ்சுதலாக பெண்களுடைய வாழ்க்கை சீராக வேண்டும் என்ற அக்கறையோடு நான் இந்த விண்ணப்பத்தை, இந்த வேண்டுகோளை உங்கள் முன்பு வைக்கிறேன். பெண்கள் நலமாக இல்லையெனில் ஆண்கள் நலமாக இருக்க முடியாது. பெண்கள் சந்தோஷமாக இல்லையெனில் ஆண்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆண்களின் உலகம் பெண்களை சுற்றித்தான் இருக்கிறது. ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் எல்லாருக்கும் தெரியும். பெண்ணினுடைய அண்மையும் அருகாமையும் அவருடைய ஆதரவும் அரவணைப்பும் அன்பான வார்த்தைகளும் ஆணுக்கு மிகப்பெரிய போஷாக்கு, நல்ல மருந்து. எனவே பெண்கள் நலமோடு வாழ்ந்தால்தான் அடுத்த தலைமுறை பலமாக வாழும். பெண்கள் தெளிவாக இருந்தால்தான் அடுத்த தலைமுறை தெளிவாக இருக்கும். நல்ல படிப்பு, நல்ல உணவு, நல்ல சிநேகிதம், நல்ல உடற்பயிற்சி, நல்ல கடவுள் வணக்கம். இந்த கடவுள் வணக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது அந்த வழிபாடு செய்ய தெரிஞ்சிருக்கணும். அப்பொழுது ஒரு பரிவு ஏற்படும். எல்லாம் எனக்கு தெரியும், நான் ரொம்ப அழகு, நான் ரொம்ப கெட்டிக்காரி நினைக்கிற போது சறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அழகா இருக்கணும், கெட்டிக்காரியா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும். அதே நேரத்துல இவையெல்லாம் தெரிஞ்சு அமைதியா இருக்கணும். அந்த அமைதியாக பரிவாக இருக்க கடவுள் வணக்க முக்கியம். எனவே இவை அனைத்தும் பெற்று விடுவி வாழ வேண்டும் என்று பெண்களை
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Inform, educate and entertain.
1: Tune in to MOP CRS 107.8.
0: Our radio, our community, our pride.
2: So my name is Srividya and I completed my BSc in psychology from MOP Vaishnav in 2021. So here I'll be talking about how my experience at MOP was. So firstly, as far as academics is concerned, MOP is a top-notch college where the faculties teach you very well and the curriculum is rigorous and complex. So the curriculum covers everything which you would be required to know, and you have a lot of electives to choose from as well. So second, the college provided me with ample research and internship opportunities. So this gave me a really good hands-on practical experience, and it really helped me secure a job as a HR professional after I graduated. So third, there are a lot of clubs and activities which really helped me build my soft skills. This helped me gain knowledge on various topics and try a lot of new things. So this helped me build my profile from a career front. So next, at MOP, I was given a lot of leadership opportunities, and this really helped me prepare for situations in the professional world. So in terms of career services and placement opportunities, you're given a lot of guidance and a lot of support. The college also has a very healthy alumni network. So this really helps increase your networking, and it helps secure a lot of opportunities within and after college. So lastly, the infrastructure and the facilities provided by the college are of very good quality. So this overall helped me have a very enriching college life. So that's it. Thank you.
0: Inform, educate and entertain.
1: Tune in to MOP CRS 107.8.
0: Our radio, our community, our pride.
3: MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இருக்கும் அதே மற்ற சில பேருக்கு வந்து மியூசிக் வந்து ஒரு தாயா இருக்கும், ஒரு தந்தையா இருக்கும். இன்னொரு சில பேருக்கு வந்து மியூசிக்கே உலகமா இருக்கும். ஸோ நான் வந்து அப்படிதான், எனக்கு மியூசிக் உலகம், எனக்கு உலகமே மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த இன்ட்ரடக்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போறேன்ட்டு. அஃப்கோர்ஸ் மியூசிக் பற்றி தான் பேச போறேன். அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல முதல் செக்மெண்ட் என்ன நம்ம பார்க்க போறோம்னா, ஞானி நீ. ஞானி நீ, ஞானி நீ அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு ஞானி இருப்பாங்க. சின்னவங்களோ சரி பெரியவங்களோ சரி, எல்லாருக்குள்ளயும் ஒரு ஞானி கண்டிப்பா இருப்பாங்க. அதை நம்ம தட்டி எழுப்பினாதான் நமக்கு தெரியும். இந்த ஞானி வந்து ஈதர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் நாலேஜ் ப்ரொசஸ் பண்ற ஞானியா இருக்கலாம், ஆர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு விஷயத்த கொண்டு போய் கருத்தா சேர்க்கிற ஒரு ஞானியா இருக்கலாம், இல்ல அந்த விஷயத்த வந்து ஜஸ்ட் சேர்க்காம அதனால ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஞானியா கூட இருக்கலாம். ஸோ எனக்குள்ள இருக்கிற ஞானி என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல பல அடிப்படையான விஷயங்கள், ஒரு மாற்றம் வர வேண்டிய விஷயங்கள் பல துருவங்கள்ல வந்து சொல்லியும் இன்னும் வந்து மாறாமலே அப்படியே இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஞானி நீ செக்மெண்ட்டை உங்களுக்காக மூணு பாகமா நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதோட முதல் பாகமாக, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துல அப்பான்னு ஒருத்தர் தான் வந்து சம்பாதிப்பார். அண்ட் அவர் ஒருத்தர் சம்பாதிக்கிறது வந்து போதுமானது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த ரேட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அந்த ரேட் ஆஃப் லிவிங்கை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும்னா ஒருத்தர் சம்பாதிக்கிறதுலாம் ஒரு வீட்டில் பத்தவே மாட்டேங்குது. ஏன்னா எல்லாமே விலைவாசி வந்து ஜாஸ்தி. ஸோ அப்பா சம்பாதிக்கிறத தாண்டி அந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் ஆன அம்மாவும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலைமை அண்ட் கட்டாயம் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து உருவாயிட்டிருக்கு. அதனால் என்ன ஆகுது, அப்பாவும் போயிடுறாரு, அம்மாவும் வீட்டில் இருக்கிறதில்ல, காலையில் போனால் நைட்டு தான் வராங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகுதுன்னா, அவங்களால அவங்கள போல இருக்க முடியறதில்ல, அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியறதில்ல. அண்ட் அவங்களோட டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்கக்குள்ளே அவங்க நினைக்கிற விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கோ ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ முக்கியமான அம்மாவும் அப்பாவும் அவங்க கூட இல்லாமல் போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அப்பா அம்மா என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போய் பாட்டி தாத்தா கிட்ட விட்டுறாங்க. நான் வந்து பாட்டி தாத்தா கிட்ட வளர்ற குழந்தைகள் வந்து நல்லா வளராதுன்றது சொல்ல வரல, பட் அம்மா கிட்ட வளர்ற அளவுக்கு இருக்கிற அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி அதுங்க வந்து பாட்டி தாத்தா கூட இருக்கும்போது வர்றது கிடையாது. ஸோ என்ன ஆயிடுது, எல்லா விஷயங்களும் தனக்குள்ள அடக்கி அடக்கி அம்மா கிட்ட இப்போ சொல்லுவோம் அப்போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளே தங்கிடுது. அதுக்கப்புறம் வந்து அந்த அப்பா அம்மாவுக்கும் வந்து என்ன சொல்றது, ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு இருக்க வேண்டிய ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமலே போயிடுது. ஸோ இது அப்படியே ஒரு வந்து பிரிவை வந்து உண்டாகுது ஸ்லோவாக. அப்பா அம்மாக்கும் குழந்தைக்கும் நடுவில் இருக்க வேண்டிய அந்த ஒரு பந்தமும் அந்த பாசமும் இல்லாமலே போயிடுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்துருது, அது வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகும், இல்லை வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் எங்கேயா போயிட்டு வேலை பண்ணுறதுக்கு நிறைய சம்பாதிக்கிறதுக்காக போகும். அப்போ போகிற டைமில் இந்த அப்பா அம்மா வந்து ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துட்டு கவலைப்படுவாங்க, ஐயோ என் குழந்தை கூட நான் டைமே ஸ்பெண்ட் பண்ணலையே, நான் பேசவே இல்லையே, எப்படி பேசுறது என்ன பண்ணுறது. அந்த டைமில் வந்து கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, இருக்கிறப்பவே குழந்தைங்களோட இருந்து லைஃப்பை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். எதுக்காக சம்பாதிக்கணும் சொல்லுங்கள், சம்பாதிக்கிறதே குழந்தைங்க நல்லா இருக்கணும், குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும், நல்லா லைஃப்பில் படித்து பெரியாளாகி நல்ல ஒரு லெவலில் வந்து செட்டில் ஆகணுன்றதுக்காக தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் அல்டிமேட்டம் என்ன, குடும்பமாக சேர்ந்திருந்து எல்லாத்தையும் சாதிக்கணும், அதுதான் வந்து முக்கியமே. எல்லாம் தனித்தனியாக ஒரு ஒரு இடம் பிரிஞ்சு போய் பண்ணுறதுல என்ன சந்தோஷம் இருக்குது சொல்லுங்கள், அதனால் என்ன லாபம், அதனால் மிஞ்சி போகிறது வந்து கவலையும் கஷ்டமும் தான். ஏன்னா லேட்டர் டைமில் வந்து அதை பற்றி யோசித்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனை உணர்த்துற மாதிரி ஒரு நால்வரி பாடல் உங்களுக்காக.

0: இந்த மியூசிக்கல் செக்மெண்டோட அடுத்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க நித்யஸ்ரீ பேசுறேன்.
1: முன்னாடி
2: செக் எண்ணெயில சமைச்ச உணவை சாப்பிட்டு தெம்பா சைன் போடுங்க. எவ்வளவுதான் எண்ணெய் வந்தாலும் செக் எண்ணெய் போல வருமா?
1: சரிடா வாங்குற,
2: பாத்து போங்க சார், பழிக்கிட போகுது.
0: MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி நித்யஸ்ரீ பேசுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மியூசிக்கல் செக்மெண்ட் என்னவா இருக்க போகுதுன்னா, இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் நான் சொல்லணும். ஏன்னா யூஸ்வலி வந்து நம்ம வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களோ இல்லை அந்த ஒரு ஒரு ஃபீல்டில் வந்து அச்சீவ் பண்ணவங்களையோ கூப்பிட்டு வந்து நம்ம ரேடியோ டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம நிறைய பண்ணுவோம் டு கெட் மோர் இன்புட் அண்ட் இன்டெப்த் நாலேஜ் அபவுட் தியர் ஃபீல்ட் அண்ட் அவங்க எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் இப்போ ஒரு சேஞ்சுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு டை ஹார்ட் மியூசிக் லவர், அவங்களுக்கு மியூசிக்னா அவ்வளோ இஷ்டம். சும்மா அப்படியே ரேண்டமாக நாங்கள் வந்து ஐ ஜஸ்ட் மெட் ஹர் அண்ட் அவங்க கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இசத் நம்மளோட இருக்காங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு மியூசிக் எவ்வளோ பிடிக்கும்?
3: வணக்கம்மா, ரொம்ப ஹாப்பிம்மா உன்னை மீட் பண்ணி பேசினதுக்கு. எனக்கு மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு மியூசிக் ரொம்ப ரொம்ப. ஐ மீன் ஜஸ்ட் லவ் மியூசிக் வந்துட்டு, அது என்ன டைப் ஆஃப் மியூசிக்காக இருந்தாலும் ஐ லவ்மா, ரொம்ப பிடிக்கும்மா எனக்கு மியூசிக்.
0: ஸோ எந்தெந்த டைம்லலாம் வந்து நீங்கள் மியூசிக் கேட்பீங்கம்மா? இப்போ யூஸ்வலி சில பேர் சொல்லுவாங்க சேடாக இருக்கும்போது நான் கேட்பேன், இல்லை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் கேட்பேன். சில பேர் வந்து காரில் போகும்போது கேட்பாங்க, சில பேர் வந்து வெளியில் எங்கேயா போகும்போது ஹோட்டலில் போகும்போது இல்லை பார்ட்டி பண்ணும்போதோ கேட்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி டைம் ப்ரிஃபர் பண்ணி மியூசிக் கேட்பீங்க?
3: நான் யூஸ்வல் அம்மா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக நான் மியூசிக் கேட்பேம்மா. செகண்ட்லி வந்து எனக்கு ஃப்ரீ டைம்னா காரில் ட்ராவல் பண்ணும்போது ஐ லவ் லிஸ்னிங் டு மியூசிக். அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து காரில் போகும்போது கேட்கறது, பிகாஸ் யுவர் மைண்ட் இஸ் ஃபுல்லி ஆக்கியபைட் வித் த மியூசிக். ஒன்று வெறும் வீட்டில் ஒன்றும் வேலை டென்ஷன் எதுவுமே இருக்காதுமா. ஸோ ஐ லவ் லிஸ்னிங் டு மியூசிக்மா. இதில் வந்து எனக்கு ஆக்சுவலாக அந்த மியூசிக் லவ் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், 2009-2010 சூப்பர் சிங்கர் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் இந்த சின்ன பசங்கள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. ஆக்சுவலாக டு பி வெரி ஃப்ராங்க், இப்போ நான் உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா, என் முன்னாடி இருக்கிற நித்யஸ்ரீ மூலமாக தான் எனக்கு இந்த மியூசிக்கே எனக்கு பிடிச்சது. எனக்கு வந்து எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள்கிட்ட, பிகாஸ் அந்த சீசனில் என் ரெஜிஸ்டர் ஆனது நித்யஸ்ரீ தான். ஷீ இஸ் டு டான்ஸ், எல்லாரும் அவளை சொல்லுவாங்க, அவ்வளோ கமெண்ட்ஸ் வாங்குவாள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஷீ இஸ் டு சிங். ஸோ அதில் இருந்து தான் ஐ ஹேட் அ கிரேஸ் ஃபார் மியூசிக். உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து ஐ இஸ் டு ரெக்கார்ட் அண்ட் இன்ன வரைக்கும் ஐ ஹேவ் அ ரெக்கார்டர் டு லிசன் டு மியூசிக். எவ்ரி திங் ஐ லிசன் மை லவ் மியூசிக். சூப்பர் சிங்கர்னா நான் இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணதே இல்லை. அதுக்கு காரணம் 2009-10 உள்ள ப்ரோக்ராம் தான், அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு இன்ன வரைக்கும். எனக்கு இதில் ரொம்ப பிளெஸிங் என்னன்னா, அவங்களே என்ன கேட்கறாங்க, எனக்கு என்ன யாரை வச்சு நான் அந்த மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் நானோ அதே குழந்தை இன்னைக்கு இவ்வளோ பெருசாக போய் இவ்வளோ வளர்ச்சி வந்தது எனக்கு வெரி வெரி வெரி ஹாப்பி.
0: உங்களோட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க வரை இவ்வளோ பெரியவங்க 60 இயர்ஸ் உங்களுக்கு ஆயிருக்கு, நம்ம சும்மா ஜாலியாக ஒரு ரேண்டமாக ஒரு டாக் ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் வந்து நான் உங்க லைஃப்ல வந்து மியூசிக்கு உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக ஒரு ஏதோ ஒரு காரியம் நான் பண்ணியிருக்கேன். என்னோட மியூசிக்கால என்னோட வாய்ஸாலேயோ என்னோட சிங்கிங்காலேயோ வந்து உங்களை நான் வந்து இது பண்ணிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இவ்வளோ சர்ப்ரைஸா இது வந்து நீங்க எனக்கு இவ்வளோ முன்னாடி
3: சொல்லவே நீங்க கேட்பேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த இன்டர்வியூ பேசுறதுக்கும், அது ஓ முன்னாடி நான் பேசுறதுக்கும். ஒன்ன வச்சு எனக்கு இந்த மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு முன்னே வரைக்கும் நான் அந்த சூப்பர் சிங்கர் பாக்குறேன்னா அதுக்கு ரீசன் நீதாம்மா. உங்களுடைய அந்த பர்டிகுலர் 2009-10 இது வரைக்கும் என் மைண்டை விட்டு ரேஸ் ஆனதே இல்லம்மா. நீ பாடின பாட்டு இந்த பட்டத்து ராணி நீ பாடினது முதற்கொண்டு என் மைண்ட்ல இருக்குது. ஸோ பட்டத்து ராணி கேட்டா ஐ ஆல்வேஸ் திங்க் இட் பிலாங்ஸ் டு நித்யஸ்ரீ தான் நினைப்பேன். அந்த அளவுக்கு ஐ லவ் யுவர் சாங்ஸ் மெயின் இன்ஸ்பிரேஷன் எனக்கு கேட்கறதுக்கு, இந்த பாட்டு கேட்கறதுக்கு இன்ன வரைக்கும் ஐ அம் கிரேசி ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் பிகாஸ் ஆஃப் யூ. எனக்கு அவ்வளவு பிடிக்குமா, நாங்க அப்படி கேட்போம், நாங்க அவ்வளவு ரெக்கார்ட் பண்ணி அவ்வளவு எங்க டைம் ஒதுக்கி அதுக்குன்னே ப்ரோக்ராம் அடுத்தது என்ன பாட போற எப்படி உனக்கு கமெண்ட்ஸ் வரும்னு அவ்வளவு இன்ட்ரெஸ்டடுமா எங்களுக்கு வந்து.
0: அதான் உங்களை மாதிரி என்ன சொல்றது சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆர்டிஸ்டோட வளர்ச்சி வந்து சப்போர்ட்டர்ஸ் கையில தான் இருக்கு. அவங்களோட பிளெஸிங்ஸும் அவங்களோட அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் தட் தே ஸ்ப்ரெட், அதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட க்ரோத் வந்து ஃபர்தர் எடுத்துட்டு போகும். ஏன்னா எங்களை மாதிரி நாங்க என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல வந்து அவ்வளோ டேலண்டட், என்னை விட டேலண்டட்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்கோம்னா அது மக்கள் தான் காரணம். சோ இப்ப ரேண்டமா இப்ப உங்களை மாதிரி
3: சின்னதுல
0: நினைவுகள் இந்த செக்மெண்டோட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான க்வெஸ்சன் எனக்கு ரொம்ப நாளா கேட்கணும் அப்படின்றது ஒரு ரைட்டான ஒரு கரெக்டான சந்தர்ப்பம் அமையல. பட் இப்ப எனக்கு அமைஞ்சிருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு. அண்ட் நீங்க இவ்வளோ ஒரு மியூசிக் லவரா இருக்கவே நீங்க பழைய பாட்டுல கண்டிப்பா நீங்க உங்க காலத்துல இருந்து எவ்வளோ பழைய பாடல் கேட்டுட்டே வந்திருப்பீங்க. அண்ட் இப்போ அப்கோர்ஸ் இப்ப வர புது காலத்து பாடல்களும் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. ஸோ எனக்கு என்ன தெரியணும்னா உங்களுக்கு அந்த காலத்து பாடல்களுக்கும் இந்த காலத்து பாடல்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுது. அண்ட் எது வந்து மாறினது நல்லது எது மாறினது நல்லது இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்காமா. ஆக்சுவலா சொல்ல போனா என்னுடைய ஏஜ் குரூப்புக்கு எல்லாருக்கும் வி ஆல் லவ் ஓல்ட் மியூசிக். அதனால இந்த நியூ மியூசிக் நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எங்க மெமரிஸ்ல இருக்கிறது லிரிக்ஸ் எல்லாம் இன்ன வரைக்கும் நீ பழைய பாட்டுல கேட்டீங்கன்னா ஐ வில் பி ஏபிள் டு டெல் யூ த லிரிக்ஸ். இது வரைக்கும் இந்த வயசுல எப்பவோ நான் கேட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பாடல்களோட லிரிக்ஸ் கூட என்னால சொல்ல முடியுமா? ஆனா இன்னைக்கு வந்த பாடல்கள் வந்து ஜஸ்ட் ஒரு நாள் கேட்போம் ரெண்டு நாள் கேட்போம், அதுக்கப்புறம் வேற ஏதாவது பாட்டு அதை விட ஏதாவது ஹெப்பான சாங் வரும், ஃபாஸ்டான மியூசிக் வரும், வேர்ட்ஸே லிரிக்ஸே புரியாதது வரும் எங்களுக்கு. ஸோ எங்க மைண்ட்ல அது ரெஜிஸ்டரே ஆகாது. இட்ஸ் ஜஸ்ட் அன்னைக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, அன்னைக்கு யூஸ் பண்ணுவோம் போட்டுருவோம், அடுத்த மியூசிக் வந்துடும் இதை மறந்துடுவோம் நாங்க. பட் ஓல்டு சாங்ஸ் வந்து நீ எத்தனை தடவை 100,000 தடவை கேட்டா கூட நாங்க வந்து அதை மறக்கவே மாட்டோமா. அது எங்களுக்கு வந்து வெரி வெரி ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரொம்ப லிரிக்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் வந்துட்டு. அது இன்ன வரைக்கும் எந்த இடத்துலயும் பாடலாம் அந்த லிரிக்ஸ் வந்துகிட்டு, யார் முன்னாடியும் பாடலாம், அர்த்தம் இருக்கு, இது இருக்காதுமா. இப்போ உள்ளது கொஞ்சம் இதாதாமா இருக்குது எனக்கு, அவ்வளவா ஆயிடும். அதுக்காக ஐம் நாட் அகேன்ஸ்ட் இட், அகேன்ஸ்ட் இல்ல. ப்ராபபிளி ட்ரெண்ட் மாறி இருக்கும், அதனால அப்படி இருக்கலாம். ஏஜ் குரூப் அப்புறம் வந்து மியூசிக் அதெல்லாமே டிஃப்ரெண்டா
0: மாறிடுவோம்.
3: இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டெஃபினட்டா வந்துட்டு இப்போ உள்ளது நல்ல நல்ல அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவ்ட், அதாவது ஹேட்ஸ் ஆஃப் டு த டெக்னாலஜிக்கு. நாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டோமா, எக்ஸலன்ட். பட் எங்க மெமரியில நிக்கிறது தான் லாஸ்ட். ஆனா எங்களுக்கு வந்து எங்க ஏஜ் குரூப், ப்ராபப்ளி உங்க ஏஜ் குரூப்க்கு என்ன சொல்லுவாங்க?
0: இந்த ஏஜ் குரூப்ல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க, எனக்கு இடிஎம் மியூசிக் தான் பிடிக்கும், எனக்கு பாப் மியூசிக் தான் பிடிக்கும், சில ஒரு கூட்டம் வந்து மொத்தமா எனக்கு கானா தான் பிடிக்கும், குத்து தான் பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. சில அதே இதுல சில நல்ல நாலேஜபிள் கூட்டமும் இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி செலக்டிவ் மெலடிஸ் இந்த மாதிரி கிளாசிக்கல் டியூன் உள்ள பாடல்கள்லாம் எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி லவர்ஸ் இருக்காங்க. பட் நீங்க சொல்ற மாதிரி மேஜர்லி எல்லாருக்கும் அந்த குத்து இல்ல பாப் அந்த மாதிரி தான் பிடிக்குது.
3: இருக்கட்டும், ஏமா அந்த காலத்துலயும் நல்ல குத்து பாட்டுலாம் இருந்துதான் இருக்குது. நிறைய பாட்டுகள் வந்து நல்லா இருந்திருக்கு.
0: இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு டக்கு ஞாபகம், தண்ணி தொட்டி
3: நல்ல பாட்டுதாம்மா, அதெல்லாம் வந்து நல்ல மீனிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. நாட் தட் அந்த காலத்துல குத்துப்பாட்டு இல்ல, எல்லா மேடம் எவ்வளோ ஃபாஸ்ட் சாங்ஸ் பாடி இருக்கிறாங்க வந்துட்டு. ஸோ ஐ வில் நாட் சே தட் அங்க இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படி இருந்தாலும் வி ஆர் ப்ராபப்ளி அங்க ஏஜ்னாலேயோ என்னன்னு தெரியல, வி லைக் ஓல்ட் மியூசிக்.
0: நீங்க 60 இயர்ஸ், எனக்கு இப்ப 19 இயர்ஸ் தான். பட் ஸ்டில் நான் வந்து உங்க சைடு தான் வருவேன், ஓல்டு மியூசிக் தான் வருவேன்.
3: அடுத்த வரி எடுக்க முடியும் எங்களால. பட் இப்ப உள்ள புது பாட்டுலாம் சார் அப்படியேம்மா, எனக்கு எனக்காக ஒரு இது பண்ணுமா, ஒரு ரெண்டு வரி எனக்கு பிடிச்ச பாட்டு, உன்னோட ஃபேமஸான பாட்டு பட்டத்து ராணி பாடினா எனக்கு வந்து அப்படியே பழைய ஞாபகம் வரும், எனக்கு ஒன் ரிமெம்பரன்ஸ். அந்த பாட்டு நீ தான் உரிமையாளர் மாதிரி எனக்கு இருக்குது, அந்த பாட்டு நீ பாடணுமா எனக்காக?
0: தேங்க்யூம்மா, கண்டிப்பா வந்து இவ்வளோ எனக்காக வந்து ப்ரே பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பிளஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஆக்சிடென்டலி நம்ம இவ்வளோ மீட் பண்ணி இவ்வளோ ஒரு ஒரு அமேசிங்கான மியூசிக்கல் டிஸ்கஷன், ப்ரொடக்டிவாகவும் சரி எனக்கும் மலரும் நினைவுகளாக சரி, உங்களுக்கும் சந்தோஷமான மெமரிஸ் எனக்கும் வந்து சந்தோஷமான மெமரிஸ். சோ கண்டிப்பா அந்த ரெண்டு லைனோட அந்த பட்டத்ராணி பாட்டோட நம்ம இந்த செக்மெண்ட்டை முடிக்கிறோம் சந்தோஷமா.
3: ஹாப்பிமா.

இந்த மியூசிக்கல் செக்மெண்டோட அடுத்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க நித்யஸ்ரீ பேசுறேன்.

0: சாரிமா, இப்பதான் உன் காலே பார்க்க முடிஞ்சது.
1: என்னடி இது, பயந்தே போயிட்டேன். 8 மணி ஆகுது, ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்ல. என்ன நினைக்க தோணும்?
0: அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, கிளாஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அவ்வளவுதான். பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமே வந்துருவேன்.
1: சீக்கிரம் வா.
0: ஓகே பாய். Hey, bold and beautiful, you are more powerful than you know. Be the girl who decides to fight for it. Zarya, a new space for learning martial arts only for girls. Check out www.zaryaarts.com and enroll right now. Zarya, jab it and damn it. Hey, மாப்பிள ரெடி ஆயிட்டனா பாருங்கடா. கோட் சூட் டை எல்லாம் போட்டானா போய் செக் பண்ணுங்க.
2: அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணுக்கு டை கட்டின மாப்பிள்ளலாம் வேணாமா, கை கட்டின மாப்பிள்ள தான் வேணுமா.
0: வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி நிதிஸ்ரீ பேசுறேன். சோ இப்ப நெக்ஸ்ட் மியூசிக்கல் செக்மெண்ட்ல என்ன நடக்க போகுதுன்னா, ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் ஞானி நீயோட பாகம் 2.
3: ஞானி
0: இந்த காலத்துல குழந்தைங்கெல்லாம் பிறக்கும் போதே மொபைல் எங்க அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு வந்து டெக்னாலஜி வந்து அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அந்த காலத்துலலாம் வந்து லேண்ட்லைன் கூட இருக்காது. ஸோ ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணுன்னாலே ஒரு இடத்துக்கு வெளியில் போய் அந்த மனுஷனை நேராக மீட் பண்ணி தான் அந்த விஷயத்தை நம்ம வந்து கன்வே பண்ண முடியுமே தவிர, அந்த காலத்துலலாம் வந்து ஃபோன்லாம் அப்படியே எடுத்து ஒரு விஷயத்த சொல்லணும்னா உடனே சொல்லிடலாம் முடியாது. ஸோ அந்த காலத்தில் வந்து நிறைய லைவ் ஆக்டிவிட்டீஸ்க்கான நிறைய சான்சஸ் இருந்தது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. எதுவாக இருந்தாலும் நடந்து போய் ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறது, எதுவாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் போய் விளையாடுறது, ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து சொல்லணுன்னா நடந்து போய் ஒரு இடத்துக்கு வந்து ஒருத்தவங்கள பார்த்து அவங்கள மீட் பண்ணி ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும். ஸோ அந்த காலத்தில் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இதனால் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. பட் இந்த காலத்தில் மொபைல் அப்படின்னு ஒன்று வந்ததுனால எல்லாமே ரொம்ப மொபைல் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்லி உட்கார்ந்த இடத்துலயே எல்லாத்தையுமே நம்மளால பண்ண முடியும், என்னத்தை வேணாலும் இந்த உலகத்தையே வந்து கைக்குள்ள கொண்டு வந்துருவாங்கன்ற மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையுமே நம்மளால பண்ண முடியும். ஸோ இதனால என்ன ஆயிடுது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாகுது, ஒரே இடத்துல உட்காடுறோம், இதனால நம்ம வெயிட் போடுறோம். அண்ட் இந்த சோஷியல் மீடியா, இந்த ஃபோன், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுது. நம்மளோட அந்த பொட்டென்ஷியல் டைம்னு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டேலண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதோ இல்லை நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட்ஸுக்கு, நம்மளை வந்து ஒரு பெட்டர் பர்சனாக ஆக்கிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு டைம் கிடைக்கிற நேரத்தில் இதை வந்து நம்ம எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம சோஷியல் மீடியாவில் உட்காந்தோன்னா நம்மளுக்கு போகிற டைம் நமக்கே தெரியாது, திடீர்னு ரியலைஸ் பண்ணுவோம், ஐயோ 2 மணி நேரம் போயிடுச்சு, ஐயோ 3 மணி நேரம் போயிடுச்சு. ஏன்னா தெரியாது, ஏன்னா அதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. சோஷியல் மீடியாவையோ இல்லை டெக்னாலஜியோ நான் வந்து குத்தம் சொல்லலை, ஏன்னா அதில் இருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது, அவேர்னஸ் இருக்குது, எல்லாத்தையுமே உட்கார்ந்த இடத்துலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது ஒன் வேல அது வந்து டைம் கன்சியூமிங் அண்ட் வெரி இன்ஃபர்மேட்டிவ். பட் அதில் வந்து இன்னும் நிறைய கச்சராசலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து சும்மா இதை பார்க்கலாமே, அதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு க்யூரியோசிட்டியில் உட்கார்ந்த இடத்துல அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதனால் நம்ம ரூமில் ஃபேன் இருக்கா, ஏசி இருக்கா, யார் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்க, எதுவுமே கிடையாது. வீட்டில் அப்பா அம்மா வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொன்னாலும் மொபைலை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது, அவங்க சொல்றதெல்லாம் தலையாட்ட வேண்டியது, ஆனால் எதுவுமே நம்ம மைண்ட்ல இருக்காது. அடுத்த நாள் வந்து அவங்கள நம்ம கேள்வி கேட்கும் போது அன்னைக்கு முன்னாடி நாள் அவங்க என்ன சொன்னாங்கன்றதை கூட நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து மொபைல்லையும் இந்த சோஷியல் மீடியாலையும் இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் டெக்னாலஜிலையும் நம்ம முழுகி கிடக்கும். அந்த அளவுக்கு உலகம் வந்து இப்போ மாறிடுச்சு. ஸோ இதனால் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு டைம் இல்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு டைம் இல்லை, டைம் போகுது, வேஸ்ட் ஆகுது. முன்னாடி மாதிரி ஒருத்தவங்களை மீட் பண்ணி அந்த வைக்காலில் போய் விளையாடுறதோ இதுவோ அந்த காலத்தில் இருந்த அந்த அழகு, அந்த நேச்சர் எதுவுமே இப்போ வந்து இருக்கிறது இல்லை. அந்த பசுமை போயிடுச்சு, நம்ம மனுஷங்கக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் போயிடுச்சு, எல்லாமே இந்த ஒரு சோஷியல் மீடியா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அதை நம்ம குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும், மாற்றம் வந்து நம்மக்கிட்டேந்தான் வரும். ஸோ முக்கியமாக இந்த மெசேஜ் வந்து நான் ஏன் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா, இது முக்கியமாக வந்து இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த குட்டி பசங்கள்லாம் இப்போவே வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயோ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேயோ வந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த நிலைமை வந்து மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாறினா எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் இந்த உலகத்துக்கு வரும் அப்படின்றது வந்து என்னோட நம்பிக்கை, எனக்கு இருக்கிற ஒரு ஆசை. அதை நிறைவேறதுக்காக ஒரு 4 லைன் பாடல் உங்களுக்காக.

0: Vera Boots keeps you moving.
1: சார் சார் சார் சார் என்னப்பா
2: செக்லியா சைன் போடுறீங்க?
1: பின்ன என்ன பார்த்தா எப்படி தெரியுது?
2: கோச்சிக்காதீங்க சார்,
1: போப்பா போய் வேலையை பாரு.
2: உங்களை பார்த்தா தெம்பாவே இல்லையே சார்.
1: டேய், அதுக்கும் செக்ல சைன் பண்றதுக்கு என்னடா சம்பந்தம்?
2: இருக்கே சார், செக்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி செக் எண்ணெயில சமைச்ச உணவை சாப்பிட்டு தெம்பா சைன் போடுங்க. எவ்வளவுதான் என்ன வந்தாலும் செக் என்ன போல வருமா?
1: சரிடா வாங்குறேன்.
2: பார்த்து போங்க சார், வழிக்கிட போகுது.
0: வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி நிதிஸ்ரீ பேசுறேன். அடுத்ததாக நம்ம கேட்க போறது ஞானினியோட மூணாவது பாகம். ஞானினி, இந்த உலகத்துல பிறக்கிற ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு லைஃப்ல ஒரு ஆம்பிஷன் இருக்கும். இது நம்ம பண்ணணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், இல்ல வேற மற்ற பல கனவுகள், ஒரு மியூசிஷியன் ஆகணுமோ இல்லை டான்சர் ஆகணுமோ, வாட் எவர் இட் இஸ். ஸோ எவ்ரிபடி வில் ஹாவ் அன் எய்ம், இதுவாக நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை நோக்கி போவாங்க. பட் இந்த பயணத்தை நோக்கி போகும்போது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறைய சந்தோஷமான விஷயங்களும் இருக்கும். ஸோ நிறைய செரிஷபிள் மொமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அக்செப்டன்ஸ் இருந்தாலே லைஃப்பில் வந்து பாதி ப்ராப்ளம் வந்து நமக்கு கம்மியாகும். இப்போ நம்ம வந்து சின்ன வயசில் ஒரு குழந்தையாக நம்ம இருந்திருக்கும் போது நம்ம அப்பா அம்மா என்ன வழி நமக்கு காட்டுறாங்களோ அந்த வழியை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். எல்கேஜி படிக்கணும்னா எல்கேஜி படிப்போம், நீ இப்போ இந்த கிளாஸ் போகணும்னா இந்த கிளாஸ் நம்ம போவோம். ஸோ எல்லாமே பெரியவங்களோட கைடன்ஸ்லேயே நம்ம வந்து வளர்ந்ததுனால நமக்கு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவேர்னஸோ ஒரு நாலேஜோ ஒரு ஒரு விஷயத்தை பற்றி கிடையாது. ஸோ வென் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் டெவலப்ஸ், நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வளர வளர மெச்சோரிட்டியோட ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம். நிறைய விஷயங்களை வந்து அதோட இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணி அதோட கோர் இதை வந்து நம்ம புரிஞ்சிக்க வந்து ட்ரை பண்ணும்போது அதோட கஷ்டங்களும் நமக்கு தெரிஞ்சிரும், அதோட பெனிஃபிட்ஸும் நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் அவேர்னஸ் கிரியேட் ஆகும்போது தான் பிரச்சனை கிரியேட் ஆகும். ஸோ இதில் பாசிட்டிவான விஷயங்களும் நிறைய இருக்குது, நெகட்டிவான விஷயங்களும் நிறைய இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும், நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு பிளான் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ஃப்ரெண்டோட வெளியில் போகணும், அதுக்கப்புறம் நான் வந்து படிக்கணும், இந்த கிளாஸ் போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு லெசனை முடிக்கணும், அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு நைட் ஒரு மூவி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நாலு பிளான் இருந்ததுன்னா அந்த நாலு பிளானில் எல்லா நாளுமே நம்ம அந்த நாலு பிளானுமே முடிப்போம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு ரெண்டு விஷயத்த முடிப்போம், இன்னொரு நாளைக்கு வந்து மூணு விஷயத்த முடிப்போம். ஒரு நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பிளான் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சுடுவோம். பட் என்னைக்கு இதை நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலையோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து மனசை தளர விட்டுறக்கூடாது. ஸோ அங்கே தான் வந்து கவலைன்ற ஒரு விஷயம் வந்து பிறக்குது. ஐயோ நம்மளால் இது பண்ண முடியலையே, இன்னைக்கு நாலு விஷயத்த பிளான் பண்ணோம், ரெண்டு தான் முடிச்சிருக்கோம், இந்த ரெண்டு விஷயம் வந்து நாளையோட வேலைக்கு ஆட் ஆகுமே, ஸோ நாளைக்கு வந்து ஆறு விஷயம் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கவலையிலேயே வந்து அன்னைக்கு பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் டே பண்ண வேண்டிய வேலையும் நம்ம வந்து சரியாக பண்ண மாட்டோம். ஸோ அன்னைக்கு மொத்த டேவுமே இதை பற்றி யோசிச்சு யோசிச்சு கவலையிலேயே போயிடும். ஸோ இந்த கவலைப்படுறதுனால என்ன பெனிஃபிட் சொல்லுங்க? அடுத்த நாளும் வேலை வந்து கெட்டு தான் போகுது, அன்னியோட வேலையும் கெட்டு போச்சு, நிம்மதியும் கெட்டு போச்சு, சந்தோஷமும் போச்சு. ஸோ இந்த கவலைன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல வந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் கவலை பிறக்கிறதுக்கான ஒரு இது வந்து கம்பேரிசன்.

ஸோ நான் இந்த மாதிரி பண்றேன், அவன் அந்த மாதிரி பண்ணிட்டானே, இவன் வந்து இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டானே அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து கவலை பிறக்குது. ஸோ இந்த மாதிரி கவலை பிறக்க வேண்டிய ஒரு ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோன்னா லைஃப்பில் வந்து கான்ஃபிடென்ஸோட நம்பிக்கையோட இஃப் வி ஸ்டார்ட் ஃபேஸிங் எவ்ரி திங் தட் கம்ஸ் ஃபார்வர்ட் தென் லைஃப் வில் பி மச் மோர் ஈஸியர் அண்ட் ஹாப்பியர். ஸோ இதை உணர்த்துற மாதிரி ஒரு நால்வரி பாடல் உங்களுக்காக.

0: ஞானி நீ என்ற தலைப்புல மூன்று அறிவுரைகள், ரொம்ப ரொம்ப அவசியமான அறிவுரைகள் நம்ம எல்லாரும் இன்னைக்கு கேட்டிருப்போம். இதனால நீங்க நிறைய பயனடைஞ்சிருப்பீங்க, புரிஞ்சிட்டு இருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்துல ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேலும் இந்த மியூசிக்கல் நிகழ்ச்சியில வந்து நம்ம டிஸ்கஷன் கேட்டோம், அது மட்டும் இல்லாமல் எம்ஜேயோட வாழ்க்கை வரலாறு பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இது உங்க எல்லாருக்கும் நிஜமாலே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி நிதிஸ்ரீ பேசுறேன். சாரிமா, இப்பதான் உன் காலே பார்க்க முடிஞ்சது.
1: என்னடி இது, பயந்தே போயிட்டேன். 8 மணி ஆகுது, ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்ல. என்ன நினைக்க தோணும்?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கிளாஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமே வந்துருவேன்.
1: சீக்கிரம் வா.
0: ஓகே பாய். Hey, bold and beautiful, you are more powerful than you know. Be the girl who decides to fight for it. Zarya, a new space for learning martial arts only for girls. Check out www.zaryaarts.com and enroll right now. Zarya, jab it and damn it.
2: Hey, macha romba pasikudra. பக்கத்தில் வேறு ஹோட்டல் இருக்கு, கையில் காசே இல்லை. ஏதாவது ஒரு ஐடியா பண்ண.
3: கவலையை விடுறா மச்சான், நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அன்பாக கொடுப்பாங்க, முக்கியமான விஷயம் 1 ரூபாய் கூட கொடுக்க வேணாம்.
2: அப்படியா? அப்படி என்ன இடண்டாது,
3: வா, நம்ம வீடு தான்.
0: Hi everybody, welcome back. You're listening to MOPCRS 107.8, our community, our pride. Now we are moving on to the next program, and it is a radio drama for all of you, which is written and directed by me. It's a very emotional story bringing out the love between a father and daughter, and also has beautiful family discussions and connections allied with it. I could really feel the true love between a father and a daughter, and it was really emotional when I penned down this story. The characters of this drama are as follows: Preet as father, Sana as mother, Mia as daughter, Rene as principal, Dipti as aunt, Sukriti as friend, and Malini as doctor. Proudly presenting the drama One Love to all of you. Scene 1.
4: Welcome to the world, dear.
5: I want to see, show her. Preet, now mama, Mia is 2 years old. Let's join her in school.
4: What? Are you mad? She's still a kid. Too small to start her schooling.
5: She already started recognizing letters. I guess we can go ahead.
4: Is it? Okay, let's go.
6: Running here and there? She seems to be very active and naughty. How will we be able to control and make her listen in class?
4: Ma'am, it's just that she's been home all these days, and suddenly coming out and looking at a new place, she's getting excited. That's why, ma'am. I think as days go, she'll be perfectly fine under your able guidance.
6: Okay then. Kindly fill these forms and pay the fees. We'll take good care of her. No worries. All the best.
4: Kindly take care of my little princess, ma'am. She's our everything.
5: Preet, can you just come? They know what to do. Thank you, ma'am.
7: Science talker Mia, social talker Mia, math talker Mia, English talker Mia.
5: In LKG itself, if she is able to score well, concentrate in class and study well, I'm so confident that she'll excel in her studies and pass out with flying colors.
4: Yes, Sana, I'm so proud of Mia and I'm feeling so complete today. I think we should celebrate this moment.
5: Okay.

0: Vera Boots keeps you moving. இந்த நிகழ்ச்சியோட முடிவுக்கு நம்ம வந்தாச்சு. சோ பிஃபோர் ஐ லீவ், ஒரு சின்ன ரீகேப் உங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில முதலாவதாக நம்ம கேட்டது ஞானி நீ. சோ ஞானி நீ மூலமா நம்ம நிறைய தாட்ஸ், மூணு பாகமா நிறைய விஷயங்களை நம்ம வந்து அறிவுரைகளை வந்து பகிர்ந்துகிட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து மாற்றத்துக்கு கொண்டு வரதுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு அழகான இன்னசென்டான ஒரு மியூசிக்கல் டிஸ்கஷன் ஒரு 60 வயது மியூசிக் லவரோட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கை வரலாறு பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு ரேடியோ டிராமா கேட்டோம். ஒரு அப்பாக்கும் ஒரு பொண்ணுக்கும் இருக்கிற ஒரு அழகான லவ், ஒரு ஃபேமிலி லவ், ஒரு எமோஷனல் சீரீஸ் வந்து நம்ம அந்த ஸ்டோரி மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அம்பாசிடர் பல்லவாவோட கார்பரேட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மொத்த நிகழ்ச்சியும் ப்ரொடியூஸ் பண்ணி வழங்கியது நான் தான். ஸோ நீங்கள் இதை கேட்டு ரொம்ப பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சௌமியா, நம்ம நாளைக்கு காலேஜ்ல அசைன்மென்ட் சப்மிட் பண்ணனும். மேம் சொன்னாங்கல, மறந்துட்டியா?
1: மறக்கலாம் இல்லடி. என்ன சும்மா ப்ராஜெக்ட் அசைன்மென்ட், எப்படியே போனா லைஃபை என்ஜாயே பண்ண முடியாது. கொஞ்சம் சில் பண்ணனும், படம்லாம் பார்க்கணும், அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
0: மேம் கேட்டா என்னடி பண்ணுவ? நான் நல்லதுக்கு தான் சொல்றேன், என் கூட சேர்ந்து முடிச்சிருவா, அப்புறமா மூவிலாம் பாத்துக்கலாம்.
1: என்னடி சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்க, என் லைஃபை எப்படி லீட் பண்ணனும்னு எனக்கு தெரியும். நீ சின்சியராவே இருந்துக்கோ.
0: ஒரு நாள் ஃபுல்லா அக்யூமுலேட் ஆக போகுது, அப்போதான் உனக்கு புரியும்.
2: சில நாட்களுக்கு பிறகு
3: இங்க பாருங்க ஸ்டூடண்ட்ஸ், ஆல்ரெடி நான் நிறைய எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டேன். நாளைக்கு தான் டெட்லைன், ஒழுங்கா எல்லாரும் வந்து சப்மிட் பண்ணிருங்க அசைன்மென்ட்ட.
1: ஏ யஷினி, முடிச்சிட்டியாடி? எனக்கு ஃபுல்லா அக்யூமுலேட் ஆயிடுச்சு, தலைலாம் வலிக்குது. நாளைக்கு எப்படி நான் சப்மிட் பண்றது?
0: நான் முடிச்சிட்டேன்டி, ஒரு தடவை செக் பண்ணனும் அவ்வளவுதான்.
1: அப்படியாடி, எனக்கும் அதே டெட்லைன் தான் கொடுத்தாங்க, உனக்கும் அதான் கொடுத்தாங்க, எப்படி முடிச்ச?
0: நான் அதான் அன்னைக்கே கூப்பிட்டேன்ல, வா முடிச்சிடலான்னு. நீ தான் மூவிஸ் ஆன்லைன் கேம்ஸ் இருந்துட்ட.
1: ஆமாண்டி, இனிமேல் ஒர்க்கை போஸ்ட்போன் பண்ணவே கூடாது. அந்தந்த ஒர்க்கை அன்னன்னைக்கு முடிச்சாதான் நிம்மதியா இருக்கும்.
3: வேலை செய்யும் போது வேலை பார், விளையாடும் போது விளையாடு. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
4: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சுகி சிவம் பேசுகிறேன். ஒரு பெண்களுடைய வாழ்க்கை முறையில நீங்க பாத்தீங்கன்னா, பிறருக்காக வாழுகிற ஒரு நல்ல பழக்கம் உண்டு. ஆனா பிறருக்காக வாழுகிறவர்கள் தங்களை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறத சரியா கவனிக்கிறாங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு குத்து விளக்கு ஏற்றி வச்சு நீங்க பாருங்களேன், ஒரு குத்து விளக்கு ஏற்றி வச்சு பார்த்தா அது எல்லா பக்கமும் பளிச்சுன்னு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனா குத்து விளக்குக்கு கீழே ஒரு இருட்டு இருக்கும். ஏன்னா அந்த குத்து விளக்கு எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்குதே ஒழிய, அதனுடைய தண்டே அதை மறைச்சு அதுக்கு கீழே வந்து ஒரு கருப்பா ஒரு நிழல் இருக்கும். பெண்கள் வந்து குத்து விளக்கு மாதிரி தான், மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு நல்லது செய்வாங்க, மற்றவங்களுக்கு டயத்துக்கு சாப்பாடு போடுவாங்க, மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நல்லா கவனிப்பாங்க. ஆனா தங்களை கவனிச்சுக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் நான் பெண்கள் இடத்துல ரொம்ப அன்பாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிற செய்தி, பிறருக்கு நாம எப்படி நன்மை செய்கிறோமோ அப்படி நம்முடைய உடல் நலத்திலும் நாம் அக்கறையோடு இருக்கணும். எப்படி பிறருக்கு கெடுதல் பண்ணக்கூடாதோ அது மாதிரி நம்முடைய உடம்புக்கும் கெடுதல் பண்ண நமக்கு உரிமை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உடம்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாகனம், அதை கெடுத்துடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? சரியான நேரத்துக்கு முதல்ல சாப்பிடணும், சரியான உணவு சாப்பிடணும், சரியான அளவு சாப்பிடணும். சரியான நேரம்ங்கிறது கணவர், குழந்தைகள் இவங்கெல்லாம் வெளியில போட்டோம், அப்புறம் வந்திருக்கிறாங்க விருந்தாளி அவங்க போட்டோம், இல்லை வந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் கவனிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவோம். காலம்பரை வந்து ஒண்ணுமே வேண்டாம், நேரம் நாம வந்து காப்பியை குடிச்சிட்டு மத்தியானம் சாப்பிடுவோம். இதெல்லாமே தவறு. ஏன் தவறு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில அது மாதிரி திரும்ப திரும்ப ஒரு திரவ உணவை சாப்பிடுற போது குடல் வந்து ஒரு அளவுக்கு மேல காஃபி டீ எல்லாம் சாப்பிடும் போது வீணா போயிடும். அசிடிட்டிங்கிற அமிலத்தன்மை வந்து அதிகமா கூடி இந்த குடல் எரிச்சல் வரும். அதன் மூலமா எல்லா உணவு பழக்கமும் உணவு நஞ்சாவதற்கே விஷமாவதற்கே வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்ல நேரத்துல சாப்பிடணும். காலை உணவு வந்து தவிர்க்கவே கூடாது. காலை உணவு கண்டிப்பாக சாப்பிடணுங்கிறது ஒரு இயற்கை உணவு விதி. பிறகு அதே மாதிரி சரியான அளவு சாப்பிடணும், சரியான உணவு சாப்பிடணும். நல்லதெல்லாம் பிள்ளைகள் சாப்பிட்டு நம்ம மோசமானதை சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிற அந்த எண்ணமும் பெண்களுக்கு இருக்கக்கூடாது. இது வீணா போகுது, இது வீணா போகுது, பழசை சாப்பிடுவோம், அதுக்கு முந்தினதை சாப்பிடுவோம், இந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து பெண்கள் வெளியில வரணும். பிறருக்காக வாழணும், அதே சமயத்துல நமக்காகவும் வாழணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு வந்து பெண்களுக்கு தேவை. உணவு இது சம்பந்தத்தில் விழிப்பு உணர்வு என்பது மிக அவசியம் என்பதை

0: அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆர்ஜே திவ்யா அறிமுகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போவது ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர், மாணவர்களின் நலம். படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு படிக்கிற மாணவர்களின் நலமும் முக்கியம் இல்லையா? சி, மார்க்ஸ் கேன் கிரியேட் அ கரியர், பட் குட் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் கிரியேட்ஸ் அ லைஃப். ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்ங்கிறது ஜஸ்ட் ஸ்டடிஸ் மட்டும் இல்லைங்க, அது ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னியில் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டலி ஸ்ட்ராங்காகவும் பிசிக்கலி ஹெல்த்தியாகவும் அண்ட் எமோஷ்னலி பேலன்ஸ்டாக இருக்கிறதும் ரொம்பவே முக்கியம். ப்ரெஷர், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், ஃப்ரெண்ட்ஷிப், கான்ஃபிடென்ஸ், இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் ஒரு ஸ்டூடெண்ட் தன்னோட வெல்பீயிங்கை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் லைஃப்பில் மேஜராக என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஒரு மாணவர்களின் நலத்தையும் குரோத்தையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு கலந்து பேசலாம். இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கும் நேயர்கள் MOP வைணவ கல்லூரி மாணவிகள். உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம்.
1: ஹாய், என் பேரு மகத்தி ஃப்ரம் BSc சைக்காலஜி.
2: வணக்கம் மக்களே, நான் கீர்த்தி ஃப்ரம் விஸ்காம்.
3: வணக்கம், நான் ஜர்னலிசம்ல இருந்து காயத்ரி.
4: ஹாய், நான் ரோஷினி ஃப்ரம் பிகாம் FNT.
5: ஹாய், நான் ஜோயந்திகா ஃப்ரம் பிகாம் FNT.
6: ஹாய், நான் ஸ்டீவ் அவனா ஃப்ரம் பிகாம் FNT.
7: வணக்கம், நான் அபிராமி ஃப்ரம் BSc சைக்காலஜி.
8: ஹாய், நான் கமலாட்சி ஃப்ரம் BSc டேட்டா சயின்ஸ்.
9: ஹாய், நான் பிரார்த்தனா ஃப்ரம் BSc எலக்ட்ரானிக் மீடியா.
10: வணக்கம், நான் காயத்ரி ஃப்ரம் பிகாம் FNT.
0: வாங்க நேயர்களே, முதல் கேள்விக்கு போலாம். ரீசன்ட் டேஸ்ல நிறைய மாணவர்கள் மென்டலி ட்ரெயின் ஆகுறத பாக்குறோம். இது எதனால ஆகுது? அதோ சில மாணவர்கள் ஆங்ஸைட்டி மற்றும் ஆங்கர் இஷ்யூ ஃபேஸ் பண்றத ரீசன்ட் டேஸ் தான் பாக்குறோம். இதெல்லாம் நீங்க உங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? எப்படி இத நீங்க ஓவர் கம் பண்ணீங்க?
11: நான் வந்து 10th படிக்கும் போது எங்கள் ஸ்கூலில் வந்து ரிவிஷன் அப்படிங்கிற பேரில் ரொம்ப கண்டினியூவஸாக ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி நிறைய டெஸ்ட் வச்சாங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே இங்கே நல்லதுக்கு தான் பண்ணாங்க. நிறையா படிக்கணும், நிறையா எக்ஸாம் எழுதினா தான் அந்த ப்ராக்டிஸ் கிடைக்கணும். அதெல்லாம் கண்டிப்பாக ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது, அதை நான் மறுக்கலை. பட் அப்படி தொடர்ந்து கொஞ்சம் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் கூட பிரேக் விடாமல் தொடர்ச்சியாக எக்ஸாம்ஸ் வச்சதுனால எனக்கு ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டின்னு என்ன பேர் சொல்றதுனே தெரியாம ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நான் வந்து போயிட்டேன். ஒரு கட்டத்தில் எனக்கு படிக்கவும் பிடிக்கல, ஆனால் என்னால் படிக்காமையும் இருக்க முடியாது, அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கும். அப்போ எந்த நிலைமையில் எனக்கு இருந்துச்சுன்னா, எங்கள் வீட்டில் கூட நான் ஒரு மாதிரி யார்கிட்டையும் பேசாத அந்த ஒரு ஸ்டேட்ல இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு யார்கிட்டையுமே பேசாம ஒரு மாதிரி தனியாவே இருந்துச்சு. எல்லாரும் என்னை சுற்றி இருந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி தனியாவே ஃபீல் ஆச்சு. அந்த நேரத்தில் ஒரு நாள் டக்குன்னு நான் வந்து உடஞ்சி ரொம்ப அழுதேன். திடீர்னு வீட்டில் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசினேன். அதுக்கப்புறமா வந்து எங்கள் வீட்டில் சரி பரவாயில்ல, இந்த ஒரு எக்ஸாமுக்கு வேணா நீ கொஞ்சம் ஃப்ரீயாக போய் எழுது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காது அப்படிலாம் சொன்னாங்க. பட் என்னமோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசினதுக்கப்புறமா நான் வந்து திருப்பி கொஞ்சம் சரியாயிட்டேன். மேபி நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லையோ ஆன்சைட்டிலையோ இருக்கும்பொழுது கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட நேரம் ஒதுக்கி பேசினாலும் கொஞ்ச நேரம், அஃப்கோர்ஸ் படிக்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம், பட் கொஞ்ச நேரம் நமக்காக நேரம் செலுத்தி ஏதாச்சும் ஒரு புக் படிக்கிறதோ இல்லைனா வேற ஏதாச்சும் ஒரு விளையாடுறதோ அந்த மாதிரி கொஞ்ச நேரம் நம்மளுக்காக டைம் ஒதுக்கினா அந்த ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டிலாம் அவ்வளோ வராது அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பேலன்ஸ் இருக்கணும், படிப்புக்கும் சரி நம்மளோட செல்ஃப் கேருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: காயத்ரி சொன்ன மாதிரி எனக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னன்னா 11th நான் படிக்கும் போது அப்போதான் வந்து நான் பயோமேத் குரூப் எடுத்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. அது ஏன்னா வந்து ஃபஸ்ட் இது வரைக்கும் நாங்கள் படித்ததெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். அது வந்து ஒன்றும் இன்டெப்த் ஆஃப் சயின்ஸ் போகும்போது ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு அந்த ஸ்டார்டிங் டைமில். அப்போ வந்து எங்கள் ஸ்கூல்லேயுமே வந்து ரொம்ப ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் எழுதுனது வந்து 11th வந்து போர்டு எக்ஸாம்ஸ் எழுதணும், அது அப்போ தான் நாங்கள் தான் அது எழுதுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் வந்து ரொம்ப ப்ரெஷர் போடும்போது எங்களுக்குமே வர வழியே இல்லை. ஏன்னா நாங்களுமே புதுசு தானே அதுக்கு. ஸோ எங்களுக்கும் ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி நிறையா யார்கிட்டயுமே பேச முடியல, வீட்டில் கூடமே ஃப்ரீயாக இருக்க முடியல, அடுத்தடுத்து டெஸ்ட் அந்த மாதிரி வச்சதுனால அந்த ப்ரெஷருமே வந்து ரொம்ப தாங்க முடியாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்டலாக ட்ரெயின் ஆகிறதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நாட் ஒன்லி அகாடமிக் ப்ரெஷர், ஆனால் இந்த சோஷியல் மீடியா கம்பேரிசன், அப்புறம் நம்ம ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிறது, அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இருக்கு. இந்த நிறைய ப்ரெஷரையும் வந்து அவங்க அடக்கி வைக்கும் போது தான் இந்த ஆங்கர் இஷ்யூஸ் அப்புறம் ஆன்சைட்டிலாம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். காயத்ரி சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டயோ இதை பத்தி பேசும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
8: ஸோ திவி கேட்ட மாதிரி நிறைய வாட்டி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோட லைஃப்ல. அண்ட் தென் அதை நான் ஓவர் கம் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே உதவியா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா என்னோட அம்மா தான். லைக் சம்டைம்ஸ் சொல்வாங்க நீங்க வந்து ஆங்ஸைட்டியோட இருந்தா லைக் எப்போ வந்து மென்டலி ட்ரெயின்டா இருக்கீங்க எக்ஸாஸ்டடா இருக்கீங்க அந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணும்போது அதை யார்கிட்டயாவது எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் அப் பண்ணுவீங்க, சில பேர் வந்து கசின்ஸ் கிட்ட பேசுவாங்க, சில பேர் அப்பா கிட்ட பேசலாம், சிப்ளிங்ஸ் கிட்ட பேசலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி அதை வந்து அப்போவே அழுது முடிச்சிடணும். ஸோ நான் வந்து என் அம்மா கிட்ட தான் பேசுவேன். லைக் நிறைய பேருக்கு இது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நானும் வந்து ஓவர் கம் பண்ணேன்.
0: அடுத்த கேள்வி, மென்டல் ஹெல்த் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிளாக இருக்க ஃபிசிக்கல் ஹெல்த் ஸ்டேபிளாக இருக்கணும்ல? ஃபிசிக்கல் ஹெல்த் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நல்ல ஃபிசிக்கல் ஹெல்த் அச்சீவ் பண்ண நீங்கள்

0: என்னெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க?
1: என்னன்னா, நம்ம சின்ன பசங்களாக இருக்கும் போது நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து நம்ம அவ்வளோவா வந்து நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டோம். அது வந்து நம்ம பேரண்ட்ஸே டேக் கேர் பண்ணிப்பாங்க. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம், அது எல்லாமே அவங்களே கவனிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் பெரிய பசங்களாகும் போது நம்மளே அதை பார்த்துக்கணும் தான், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம சரியாக தூங்குறதே கிடையாது. அதுக்கு வந்து என்ன தான் அகாடமிக்ஸ்ன்னு நம்ம ஒரு ரீசன் சொன்னாலும், ரொம்ப முக்கியமான ரீசன்னா அது வந்து ஃபோன் நோண்டுறது தான் நான் நினைக்கிறேன். நம்ம ராத்திரி ஃபுல்லாக வந்து ஃபோன் நோண்டிட்டு காலையில வந்து சீக்கிரமா எழுஞ்சி காலேஜுக்கு வந்துட்டு திருப்பி ட்ரைன் அவுட் ஆகி திருப்பி ராத்திரி போய் அதே ரிப்பீட் பண்ணி நம்ம பிசிக்கல் ஹெல்த் அதனாலயுமே வீக் ஆகுது. இந்த மாதிரி சரியா கரெக்டான ஸ்லீப் ஸ்கெடியூல் இல்லாததுனாலையோ, கரெக்டாக நம்ம சாப்பிடாததுனாலையோ, இல்லை நம்ம தப்பான உணவுகள்லாம் சாப்பிட்றதுனாலையோ, அது ரெகுலராக பண்ணுறதுனாலையும் வந்து நம்ம மென்டல் ஹெல்த்தும் அது பாதிக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம பிசிக்கல் ஹெல்த் பார்க்காததுனால
2: மகத்தி சொன்ன மாதிரி வந்துட்டு ஒழுங்கான ஸ்லீப் ஸ்கெட்யூல் இல்லாததுனால, அதுக்கப்புறம் ஒழுங்கான மீல் எடுத்துக்காததுனால, இப்போ வந்துட்டு எல்லாருமே டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கான டயட் பிளான் இல்லாமே வந்துட்டு புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறேன், இல்லை ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக எதுவுமே சாப்பிடாம இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால வந்துட்டு ஒழுங்கான ஃபுட் இன்டேக் இல்லாததுனால வந்துட்டு நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து ரொம்ப ட்ரெயின் ஆகுது. அப்புறம் இப்போ ஃபோன் நோண்டுறாங்க. மகத்தி சொன்ன மாதிரி வந்துட்டு கண்டினியூஸாக எப்போ பார்த்தாலும் ஃபோனே பார்த்துட்டு இருக்கிறதுனால ஃபோனில் வந்துட்டு ஃபுட்பால் ஆடுறது, ஃபோனில் கிரிக்கெட் ஆடுறது அப்படின்னு ஆடுறாங்களே தவிர வெளியே போயிட்டு வந்து விளையாடுறதில்ல, கிரவுண்டில் போயிட்டு ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் விளையாட்டோ விளையாடுறதில்ல. சின்ன பசங்களுமே இப்போ வந்துட்டு ஃபோனில் தான் கேம் விளையாடுறாங்களே தவிர வெளியே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஓடி ஆடி விளையாடுறது அது எதுவுமே வந்துட்டு இருக்க மாட்டேங்குது இப்போ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாததுனாலே வந்துட்டு பாதி ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து போயிடுதோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது.
3: அபிராமி சொன்ன மாதிரி தான், இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜுக்கு டைம் ஆச்சு அப்படின்ற ரீசன்காக, இல்லை பஸ் லேட் ஆயிடுச்சு பிடிக்க முடியாது அப்படின்ற ரீசன்காக மார்னிங் ஃபுட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து மார்னிங் ஃபுட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இப்போ மார்னிங் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டாலே அது டே ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் மார்னிங் நம்ம ஹெல்த்தியாக லைக் நிறைய சாப்பிடல அப்படின்னாலும் அதை ஹெல்த்தியாக ஏதாவது குடிச்சிட்டு வர்றதோ இல்லை ஏதாவது லைட்டாக சாப்பிட்டு வர்றதோ அதுவுமே ஹெல்த்தில் ஆட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
4: அபிராமி சொன்ன பாயிண்ட் வந்து நான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க நிறைய கிட்ஸ்க்கு வந்து அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, தனியாக ஒர்க் அவுட் பண்ணணும், லைக் ஜிம்க்கு போய் ஒர்க் அவுட் பண்ணாதான் அது வந்து ஃபிசிக்கலி ஒர்க் அவுட் பண்ணுறது, அப்போதான் அது வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் தென் ஒரு ஃபியூ ஜென்ரேஷன் லைக் நம்ம சின்ன பசங்களாக இருந்தப்போவே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்க கசின்ஸோட விளையாடுறது, தென் நெய்பரிங் கிட்ஸோட விளையாடுறது, இந்த மாதிரி வெளியே போய் விளையாடுறதே வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக இருந்துச்சு. லைக் உங்களுக்கு அதில் ஃபன்னும் கிடைக்கும், அட் த சேம் டைம்ஸ் மெமரிஸும் கிடைக்கும், அட் த சேம் டைம் ஃபிசிக்கலி நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்க. ஆனால் இப்போ இருக்கவங்க வந்து எப்படின்னா, லைக் தனியாக நீங்கள் வந்து ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணாதான் அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்க முடியும், அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்கோ அப்படின்றது வந்து என்னுடைய கருத்தா இருக்கு. அஃப்கோர்ஸ் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம், நீங்க பாடி பில்ட் பண்றீங்க அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நீங்க சில விஷயங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனா நீங்க வந்து நார்மல் டே டு டே லைஃப்ல இருக்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே செய்யாம அந்த அதுல உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸே விட்டுட்டு தனியா நீங்க தேடி போகணுன்ற அவசியமே கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம வீட்டுல அம்மாக்கு ஹெல்ப் பண்றோம், லைக் வீடை கிளீன் பண்றோம், ஓடி ஆடி வேலை செய்யறோம், இதுவுமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸ்போஷர் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் செய்யலாம். இதுவுமே வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஐடியலாக உட்காராம இருந்துட்டு நீங்கள் வந்து ஜாலியாக விளையாடுறீங்க, லைக் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்துலேயே உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும்.
1: நான் என்ன சொல்ல, கீர்த்தி சொன்னது வந்து ரொம்ப கரெக்ட். இதில் வந்து நிறையா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கீர்த்தி சொன்ன மாதிரி எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும், இல்லைனா நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜிம்க்கு போகணும், டயட் இருக்கணும் அப்படி தான் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து அப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, அதுக்கு நிறையா வழி இருக்குது.
0: எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு ஃபுல் பிஸி ஷெடியூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து காலையில் எழுந்து காலேஜோ ஸ்கூலோ போகிறாங்க, திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க, அவங்க நெக்ஸ்ட் டியூஷனு அது இதுன்னு போகும்போது இந்த பசங்க வந்து ஒரு அந்த 24 hours ஒரு 30 minutes ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுற அவ்வளோ நேரத்தில் கொஞ்சம் வந்து யோகா பண்ணி, கொஞ்சம் மெடிடேஷன், ஒரு 5 minutes மெடிடேஷன், ஒரு 30 minutes எக்ஸசைஸ், கொஞ்ச நேரம் வந்து வேறு ஏதோ ஒரு புதுசாக அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு பீஸாக இருக்கும். அதை விட்டுட்டு வந்து திரும்பி போய் ஃபோனையே பார்க்கும்போது அவங்க அதுலேயே நைட்லாம் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து திரும்பி காலையில் லேட்டாக வருது, நிறைய பிரச்சனை இருக்குது.
1: நான் சொன்னதுக்கே நான் ஒரு பாயிண்ட் வந்து ஆட் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அதான் திருப்பி நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா ட்ரெண்ட்ஸ் தான். இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா முன்னாடி நம்ம ஹாபிஸ்லாம் வந்து சிங்கிங், டான்சிங் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நான் கேட்குறது வந்து பெட் ராட்டிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம பெட்லேயே படுத்துட்டு ஃபுல்லாக அங்கேயே இருக்கிறது, அது வந்து எந்த இடத்துலேருந்து இது வந்து வந்துச்சுன்னே எனக்கு ஒன்றும் புரியல ஆக்சுவலி. ஏன்னா அது வந்து இப்போ நம்ம என்ன நினைப்போம், இது மாதிரி ஒன்று இருக்கா, அப்போ இது மாதிரியும் நம்ம பண்ணலாமா அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். இப்போ எப்படின்னா நம்ம வந்து சின்ன வயசுலலாம் விளாண்டோம், அதனால நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா இப்போ அது தேவையில்லையோ, அது ஒரு கான்செப்டாகவே நம்ம எடுத்துக்க மாட்டோம். அது வந்து நம்ம மென்டல் ஹெல்த் பற்றி பேசும்போது ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து ஒரு இதுவாகவே மதிக்கவே மாட்டோம். நம்ம வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். மென்டல் ஹெல்த்து கொடுக்குற முக்கியத்துவம் கூட நம்ம இப்போ ஃபிசிக்கல் ஹெல்த்து கொடுக்க மாட்டோம்.
2: இவங்க எல்லாரும் சொல்லும் போது தான் எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது. என்னன்னா இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போகிறாங்க இல்லை ஸ்கூல் போகிறாங்க, ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஒரு 4 o'clock அப்படி ஈவினிங் வராங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க டியூஷன் போயிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண. ஸோ பேரண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா குட்டி பசங்களாவே இருக்கட்டுமே அவங்க ஒரு இடத்துல வந்துட்டு உட்காந்து போன் பார்த்துட்டு அமைதியா இருந்தாலே அவங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேரண்ட்ஸ்லாம். எல்லா பேரண்ட்ஸும் சொல்லல, சில பேருக்கு வந்து அவங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னு தோணுது. எனக்கு அது புரியுது, அவங்களுக்கும் அவங்களோட டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம். ஆனா வந்துட்டு கிட்ஸ் போன் பார்த்துக்கிட்டே இருந்தா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்லதும் இருக்காது அப்படின்றது வந்துட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் கிட்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி டியூஷன் போயிட்டு டியூஷன் போனாதான் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்டா அவங்களுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லைனாலும் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி டியூஷன் அமைச்சு விட்டுடுறாங்க சில பேர் வந்துட்டு. நானே அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அவங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்க வீட்டில் இருந்து படிக்கிறோம், அவங்களே தானாக படிக்கணும் அப்படின்னா அவங்கள படிக்க விட்டு அவங்க விளையாடணும், வெளியே போய் விளையாடணும்னா போய் விளையாடு அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது.
1: அபிராமி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, நம்ம ஸ்கூல்லையுமே வந்து சின்ன பசங்க நம்ம கொஞ்சம் ஒரு 5th to 7th அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்மளுக்கு வாரத்துக்கு 2 times பிடி பீரியட்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம வந்து 9th 10th அந்த மாதிரி ஒரு குரூஷலான டைம் அப்போ இந்த மாதிரி ரொம்ப அகாடமிக்காக நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு அந்த டைம் அப்போ வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும், அகாடமிக் ப்ரெஷர், நம்ம நல்லா மார்க் எடுக்கணும், நம்ம ஃபியூச்சர் பற்றி யோசிச்சுட்டு இருப்போம், ஏற்கனவே 8 ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அந்த டைமில் தான் நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து நான் 11th நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு, புது குரூப்பு, ரொம்ப எல்லா சைட்லேருந்துமே ப்ரெஷர் இருக்கும் போது இந்த வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் பிடி பீரியட் வைப்பாங்க, அதுவுமே வந்து ரொம்ப ரேர் தான். அதை வேறு ஏதாச்சும் டீச்சர்ஸ் எடுத்துப்பாங்க ரிவிஷன் கொடுக்கறதுக்கோ, இல்லைனா வேறு எதுக்காச்சும் போர்ஷன்ஸ் முடிக்கணும், அப்போ தான் வந்து நல்லா அந்த பிடி பீரியட் எடுத்துப்பாங்க. ஆனால் எப்பயோ மாதத்தில் ஏதோ 3 times இல்லை 1 time நடக்கிற பிடி பீரியட் வந்து எனக்கு பேஸ்கெட் பால் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் விளையாடும் போது எனக்கு வந்து எல்லாமே மறந்துடும், ஒரு மாதிரி எங்கேயோ போயிட்டு ஸ்கூல்லே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அகாடமிக் ப்ரெஷர் நம்ம விளையாடும் போது எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம், அதுவே நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நான் நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஆங்கர் இஷ்யூஸ் எல்லாமே மறக்க வச்சிடும் நம்ம விளையாடுறது. ஸோ எனக்கு அபிராமி எப்படி பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி ஸ்கூல்ஸுமே கன்சிடர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த 11th 12th இருக்கவங்களுக்கு அஃப்கோர்ஸ் அகாடமிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் தான், ஆனால் அதே அளவுக்கு அவங்க மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன்.
4: எனக்கு வந்து மகத்தியும் அபிராமியும் பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் 12th படிக்கிறப்போ என்னோட ஸ்கூலில் வந்து டெய்லி மார்னிங் ப்ரேயர் 8 o'clock இருக்கும். ஸோ அப்போ அந்த மார்னிங் ப்ரேயருக்கு முன்னாடி வந்து எங்களை சூரிய நமஸ்காரம் பண்ண வைப்பாங்க, லைக் டெய்லி, ஆர் லைக் ஏதாவது ஒரு யோகா ஆர் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ். அப்போது எனக்கு வந்து அப்போ வந்து அது கொஞ்சம் என்னடா இது காலையிலே வந்து இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். பட் தென் இப்போ இவங்க பேசும்போது தான் எனக்கு தெரியுது எல்லாமே நம்ம வெல்பீயிங்காக தான், லைக் ஃபுல் டே நம்ம வந்து படிக்க போகிறோம், எப்படியும் வந்து பிடி பீரியட்ஸ்லாம் இருக்க போகிறது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மார்னிங் வந்து ஒரு 15-20 minutes ஒரு ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ இல்லை யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது வந்து நல்லதுன்னு நினச்சிருக்காங்கன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது.
2: எல்லாருமே சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபிசிக்கல் வெல்னஸ் வந்துட்டு ரொம்பவே முக்கியம்தான். பட் நான் வந்துட்டு காலையிலே நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்னிங் டியூஷன் போவேன், டெய்லியும் காலையிலேயும் வந்துட்டு 6:00 கம்பல்சரி டியூஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் 7:30 விட்டுருவாங்க, நான் 8:00 ஸ்கூலுக்கு போயிடுவேன், வீட்டுக்கு வரதுக்கு 4:00 ஆகிடும், மறுபடியும் 5:30 டியூஷன் போயிடுவேன். டியூஷன் விடுற டைமிங் வந்துட்டு 9:30 இருக்கும். அந்த மாதிரி என்னோட ஸ்கூல் ஸ்கெடியூல் அப்படி இருந்துச்சுன்னா காலேஜ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ஏதாவது ரிசர்ச் பேப்பர் ஒர்க் பண்ணுறதுக்காகவோ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காகவோ இல்லைனா ஸ்காலர்ஷிப் ஹாஸ்லாம் பண்ணுறதுக்காக மார்னிங் ஷிஃப்ட் வேன், அதாவது 7:45 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆரம்பிக்கிற வேன்லேயே நான் வந்துடுவேன். எனக்கு வந்துட்டு செகண்ட் ஷிஃப்ட் மார்னிங் ஷிஃப்ட் வந்துட்டு ஃபுல்லாக அந்த டைமுமே இங்கே ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1:30 என்னோட கிளாஸஸ்க்கு போயிட்டு 5:45 தான் எனக்கு கிளாஸஸ் விடுவாங்க, அது முடிச்சு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு 7:30 ஆகிடும். இது எல்லாமே பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் லைக் எக்ஸசைஸ் யோகாஸ் இதெல்லாமே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் காலையிலேருந்து இவ்வளோ நம்ம பாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பாடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறதுமே வந்துட்டு முக்கியம் தான் நான் நினைக்கிறேன். அதுவுமே வந்துட்டு ஃபிசிக்கல் வெல்னஸில் வரும் தான் நினைக்கிறேன். நம்ம பாடிக்கு தேவை லைக் அது ரிட்ரைவ் பண்ணணும், மறுபடியும் அதோட எனர்ஜி அது கெயின் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் காலையிலேயே 6 மணிக்கு ஏஞ்சி நம்ம ரெடியாக எல்லா இடத்துக்கும் போக தானே செய்கிறோம், அதுக்காக எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. வீக்கெண்ட் டைமில் வந்துட்டு என்னோட மீ டைம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணுவோம், காலையில ஏஞ்சதுலேருந்து நைட் வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி டைம் வீக்கெண்ட் டைமில் நம்ம எக்ஸசைசஸ்க்காகவும் இல்லைனா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பாடி வெல்னஸ்க்காக வந்துட்டு நம்ம ஏதாவது எக்ஸசைசஸ் யோகாஸ் டான்ஸ் கிளாஸஸ் போகலான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம பாடிக்கு தேவையான ரெஸ்டிங் பீரியடும் நம்ம கொடுக்கணும், அதுலேயுமே இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு நினைக்கிறேன்.
5: அண்ட் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அண்ட் இது வந்து என்னோட யங்கர் சிப்ளிங்ஸ் கிட்ட நான் நிறைய கேட்டிருக்கேன். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் ஏஜ் எல்லாம் வந்து நிறைய டிஜிட்டல் அடிக்ஷன் ஆகி கிளாஸ் ரூம்ல தூங்குறத நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். ஸோ நைட் ஃபுல்லாக அவங்க வந்து டிஜிட்டலாக அவங்க ஃபோன் யூஸ் பண்ணி சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணி அவங்க இருக்கிறதுனால அவங்களால நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிளாஸ் சரியாக அட்டன் பண்ண முடியாத மாதிரி இருக்க ஒரு சிச்சுவேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி நைட்டு வந்து நல்லா ஒரு புக்ஸ் ரீட் பண்ணி இல்லை கொஞ்சம் நேரம் நம்ம பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொடக்டிவாக நம்ம டைம் யூஸ் பண்ணோன்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஆக்சுவலாக பிரார்த்தனா சொன்னது வந்து உண்மைதான், ஆனால் வந்துட்டு இந்த ஸ்கூல் டைம்லாம் வந்து இல்லை கிளாஸ் எடுக்கிற டைமில் வந்துட்டு தூங்குறவங்க அவங்க வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி டூம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இல்லை ஃபோன் பார்த்துட்டு தான் தூங்குறாங்க அப்படின்னு நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ப்ரெஷர்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தூக்கம் வராமல் இல்லை அவங்க படித்து இது அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு தூக்கம் வராமல் காலையில் வந்து தூங்குறாங்க. ஏன்னா வந்துட்டு சில டைம் வந்துட்டு ஸ்கூல்ஸ்லே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்னிங் கிளாஸஸ்லாம் வைப்பாங்க, இந்த 7:00 6:00 கூட வைப்பாங்க சில ஸ்கூலில், அப்படி வச்சுட்டு 5:30 6:00 விடுவாங்க. இந்த போர்டு எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறவங்க இருக்காங்கள அவங்களுக்கெல்லாம் என் ஸ்கூல்லே அப்படிலாம் வச்சுருக்காங்க. அதனால அப்போது நம்மளுக்கு கண்டிப்பாக டயர்டாக தான் இருக்கும், அதனால ட்ரெயின் ஆகி தூங்குறவங்களும் இருக்காங்க. எல்லாருமே அப்படி கிடையாது, ஆனால் பிரார்த்தனா சொன்ன மாதிரி அதுவும் உண்மை தான். அந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு தூங்காம அதுக்கப்புறம் காலையில வந்துட்டு நம்மளுக்கு எனர்ஜியே இருக்காது அப்படின்னு சொல்றதும் உண்மைதான். இப்படியும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன்.
4: அபிராமி சொன்னதையும் சரி பிரார்த்தனா சொன்னதையும் சரி நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன், ஏன்னா ரெண்டுமே வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். லைக் வந்து அபிராமி சொன்னதை நான் ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்குமே 6:30 வரைக்கும் ஸ்கூல் இருக்கும், அண்ட் தென் மார்னிங் வந்து 8:00 இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இன்பிட்வீன் நீங்கள் டியூஷன் போவீங்க, அண்ட் தென் ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு படிப்பீங்க, அசைன்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக தூக்கம் வரும். தூங்கிடுவோன்றதை தாண்டி அந்த தூக்கம் வர அந்த ஒரு சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் பிரார்த்தனா சொன்ன மாதிரி நான் காலேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். லைக் மொபைல் வந்து லேட் நைட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி மார்னிங் வந்து எந்திரிக்கவே முடியாது, அப்படி நீங்கள் எந்திரிச்சு போனால் கூட கிளாஸில் தூக்கமாக வரும். ஸோ ரெண்டுமே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், பட் தென் ரெண்டுமே தப்பு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. லைக் ஸ்டடீஸ் இருக்குன்னா ஒரு நைட் ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறதும் கெட்டது தான், ஏன்னா நீங்கள் அப்படி படிக்கிறதுனால நீங்க படிச்ச விஷயத்த உங்களால ப்ரெசென்ட் பண்ணவும் முடியாது, அட் த சேம் டைம் பிசிக்கலி வந்து அவங்களுக்கு அது ஒரு பாதிப்பா இருக்கும். இதுக்கு பதில எல்லாரும் என்ன பண்ணலாம்னா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஒரே நாள்ல நீங்க செய்ய வேண்டிய அந்த வேலை வந்து மிச்சமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
5: அண்ட் இப்போ கீர்த்தி சொன்னதெல்லாம் ஒரு பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எஸ்பெஷலி நம்மள மாதிரி இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து டிஜிட்டலி தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து நாளைக்கு டெட்லைன் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல ரஷ் பண்ணி நம்ம பண்ணுற பசங்களும் இருக்காங்க, அண்ட் டைமுக்கு முடிக்கிற பசங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டே ஃபுல்லாக உட்காந்து நம்ம நைட் வரைக்கும் விடிய

0: காலேஜ் ஆர் ஸ்கூல் லைஃப்ல நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம்னா அது ஃப்ரெண்ட்ஸ் தானே. அசைன்மெண்ட்ஸ், அரே ஃபியர், லோ மார்க்ஸ், ஸ்ட்ரெஸ், எது வந்தாலும் நான் இருக்கேன்னு சொல்ற ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா லைஃப் கொஞ்சம் ஈஸியரா ஃபீல் ஆகும்ல. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை நீங்க எப்போ மீட் பண்ணீங்க? அண்ட் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபேஸ் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுல இருந்து எப்படி மூவ் அவுட் பண்றதுன்னு நீங்க சொல்லு.
1: திவ்யா கேட்டதும் எனக்கு ஒன்னே ஒன்னுதான் ஞாபகம் வந்துருச்சு. இப்போ என்னன்னா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நம்ம அப்ஸா இருந்தாலும் சரி டவுனா இருந்தாலும் சரி நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் வந்து நான் எப்போ மீட் பண்ணேன்னா என்னோட எல்கேஜில தான். எல்கேஜில இருந்து எனக்கு இப்ப வரைக்குமே அந்த ஃப்ரெண்ட் வந்து இப்ப வரைக்குமே எனக்கு கூட இருக்காங்க. இப்போ அவ எப்படி ஏதாச்சும் ஒரு மார்க், இப்ப மேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு மேக்ஸ் தான் வராது. மேக்ஸ்ல வந்து கம்மியா எடுத்து அவ கம்மியா எடுத்துட்டான்னா நான் சொல்லுவேன், சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இப்போ நானுமே ஏதாவது ஒன்று கம்மியாக எடுக்கிறேன், அகாடமிக்ஸ் வைஸ் ஏதாவது ஒன்று நான் வந்து லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, சரி பரவாயில்ல இதை விடு பார்த்துக்கலாம். லைக் அந்த பார்த்துக்கலான்ற வேர்ட் வந்து எனக்கு அவ சொன்னும்போது ஓகே நல்லா இருக்கு, இந்த வேர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பார்த்துக்கலாம் விடு அப்படின்றது. அண்ட் தென் இப்போ டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம அச்சீவ் பண்ணுறதை விட்டு அவங்க நம்ம ஒரு அச்சீவ் பண்ணுறோம் அதை கண்டு அவங்க வந்து ஓகே இல்லை நம்ம ஃப்ரெண்டு இப்படி வந்திருக்கா, நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணாலும் மனசில் ஃபீல் பண்ணால் ஓகே. அண்ட் தென் அவங்க என்னன்னா ஒரு மாதிரி ஜெலஸாக இருக்கிறது அந்த மாதிரி இருந்தாலே நம்ம ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு கொஞ்சம் வேல்யூ கொடுக்கறது டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நம்ம கொடுக்குற ஒரு ரெஸ்பாண்டாக இருக்கும்.
2: இல்லை, எனக்கு ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஆனால் அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடிச்சதில்லை. ஆனால் இப்போ காலேஜில் எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தான். ஆக்சுவலி எப்படின்னா, ஒரு ஒருத்தருமே நாங்கள் ஒரு கேங் மாதிரி, அதில் ஒரு ஒருத்தருக்குமே டிஃப்ரெண்ட்டான அகாடமிக் சக்ஸஸ் இருக்கும். ஆனால் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. நீ இப்படியா, நான் வந்து உனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன், நீ இந்த மாதிரி படிப்பியா, நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு. இப்போ யாருக்காச்சும் நோட்ஸ் வேணும்னா உடனே அனுப்புறது அந்த மாதிரி. அதுதான் எனக்கு என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் வந்து மோஸ்ட்டாக டாக்ஸிக்காக இருந்திருக்காங்க. ஏன்னா வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்கூலில் நல்லா படிப்பேன், எனக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் என்னோட கொஞ்சம் கம்மியாக படிப்பா. அப்போ வந்து என்னன்னா, இல்லை நீ வந்து இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டு போய் படித்து எழுதிடுற, நீ வந்து என்கிட்ட போய் மாட்டதான் சொல்கிற, நீ ஒழுங்காக நீ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேற அந்த மாதிரி. அப்போ வந்து எனக்கு தெரியாது இதெல்லாம் பற்றி. நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கடைசி வரையும் இருக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து படிக்கிறதே விட்டுட்டேன். அது வந்து எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. எப்படின்னா, நான் வந்து நல்லா படிச்சுட்டு இருப்பேனா, இப்போ வந்து நான் ஒரு மார்க் எடுக்கிறேன், அது அவங்க வந்து என்னோட கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டாங்கன்னா, நீ வந்து ஏன் படிக்கலன்னு சொல்லி ஏமாத்திட்டேன். நான் அப்படி சொன்னதே கிடையாது, மாதிரி படிக்கல அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்ததுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓ ஒரு வேளை வந்து நம்ம அவளோட ரேஞ்சுக்கு நம்ம வந்து மார்க் எடுத்தோன்னா ஒரு வேளை வந்து நம்மளை நம்புவா போல அப்படி சொல்லி நான் வந்து அகாடமிக்ஸு கோட்டை விட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபெயிலாக இருக்கேன். அது எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளோட அகாடமிக்ஸு அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்யூச்சர் டிசிஷன்ஸையும் பாதிக்கும். ஆனால் இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளை ப்ரொமோட் பண்ணும்.
1: மகதி சொன்னதுக்கு ஒரு ஃபாலோஅப்பாக நான் ஒன்று சொல்லணும். இப்போது எங்கள் கிளாஸில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னென்னா, நாங்கள் ஒரு 3 குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஆவரேஜாக படிப்பா, இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து கொஞ்சம் டீசெண்டாக மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மட்டும் எப்போ படிச்சிங்க, என்னை விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் படிச்சிங்கல்ல, எப்போ படிச்சிங்க, ஏன் படிச்சிங்கன்ற மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்பாள். நான் வந்து மோஸ்ட்லி இப்போ எக்ஸாம் போகிறேன், இப்ப நான் படிச்சுட்டு போறேன்னா படிச்சேன்டி அப்படி நான் சொல்லுவேன். இப்ப சப்போஸ் நான் வந்து படிக்கல, சும்மா லைக் டாபிக் சப் டாபிக் மட்டும் பார்த்துட்டு நான் சும்மா கதை எழுதுறேன் அப்படின்னா, இல்ல சும்மா பார்த்தேன் ஆனா தெரியல படிக்கலாம் இல்ல அப்படின்னும் போது, அவங்க கதை எழுதி அவன் மார்க் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீ படிக்கலன்னு தானே சொன்ன, எப்படி நீ மார்க் வாங்கின அப்படின்னு வந்து அவன் மட்டும் கேட்க மாட்டா, எல்லாருமே கேட்பாங்க. மேம் வந்து எங்க மேம் முன்னாடி அவ சொல்லுவான், இந்த மாதிரி நீ படிக்கலன்னு தானே சொன்ன, ஏன் மார்க் எடுத்த அப்படின்ற மாதிரி. எங்க மேம்ல இப்போ அவ எடுத்தா உனக்கு என்ன, இப்ப நீயும் அந்த மாதிரி பண்ணணும்ல, இப்ப நீ படிக்கிற மத்தவங்களுக்காக நீ டிபெண்ட் பண்ணிருக்காத, நீ படிக்கணும்னா உனக்காக நீ படிக்கணும், அவங்க படிக்கிறதால தான் நீ படிப்பியா அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் அங்க ரைஸ் ஆகும்.
3: இப்போ மகத்தி சொன்ன மாதிரி வந்துட்டு என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு பயாலஜி வராது. நான் வந்துட்டு 11th 12th வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தேன். அதனால இப்போ நான் சைக்காலஜி படிக்கிறதுனால அதில் நிறைய பயாலஜி வரும். எனக்கு சுத்தமாக பயாலஜி வராது. அதில் சிலர்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உனக்கு இது தெரியாதா, எனக்கு இது தெரியும் வா

0: உனக்கு சொல்லித்தரேன், உனக்கு பயாலஜி ஒழுங்காக வராதுல, நான் இந்த நோட்ஸ் அனுப்புகிறேன், அந்த நோட்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னா சொல்லிட்டு வந்து எனக்கு அழகாக சொல்லி கொடுக்கறது, அதுக்கப்புறம் நோட்ஸ் அனுப்புறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா. அவங்க நோட்ஸ் அனுப்பி அவங்க சொல்லி கொடுத்ததுனால தான் வந்துட்டு நான் பயாலஜிலலாம் ஒழுங்காக மார்க்கே வாங்குறேன், இல்லைனா மார்க்கு கூட நான் ஒழுங்காக வாங்க மாட்டேன்.
1: இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அபிராமி சொல்லும் போது எனக்கு ஒன்று தோணுது, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோட்ஸ் அனுப்புவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு காலேஜ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னன்னா, நான் நோட்ஸ் அவ்வளோவா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டேன். இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா ஒன் டே முன்னாடி நான் ஜெயந்திக்கா கால் பண்ணுவேன், இந்த மாதிரி ஏதாவது நோட்ஸ் அனுப்பிடி. அவளுமே சலிக்க கொஞ்சம் மாதிரி, ஓ அனுப்பணுமா, இவ்வளோ அனுப்பணுமா அப்படின்னு அவள் என்றைக்குமே அப்படி பண்ணதில்லை. நான் ஒரு ஒரு எக்ஸாமுக்குமே கேட்பேன் இந்த மாதிரி நோட்ஸுன்னு, ஆனால் சொன்னால் போதும் அவள் அனுப்பிடுவா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவள்.
2: இப்போ அபிராமி அண்ட் காயத்ரி ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்க குறைகளை அவங்க சொல்லும் போது நம்ம அக்செப்ட் பண்ணி அதை வந்து சாரி சொல்லிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து அவங்க கிட்ட ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணியிருப்போம், இல்லை ஏதாவது ஒன்று தோணியிருக்கோம், அது நம்ம சொல்லும் போது அதை அவங்க வந்து அதை எப்படி தடுத்து பேசலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர்த்து, ஓகே அதை பண்ணிட்டேன், நான் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன், சரி இதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு வேர்டே வந்து அவங்கள்ட்டேருந்து வராது. அதை நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து நானுமே சரி ஓகே அட் எனி பாயிண்ட் ஒரு ஒரு விதத்துல இருந்து அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு ரைட்டாக தான் தெரியுறாங்க. ஸோ அதனால நம்ம போய் சொல்லியும் எப்படி சொல்றது, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற சுச்சுவேஷன் வரப்போ ஓகே அப்போ நம்ம கொஞ்சம் செட் பேக், நம்ம கொஞ்சம் பவுண்டரி செட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை பார்க்கறது நல்லதோ அப்படின்னு சொல்லி நான் நிறையவே பின்னாடி வந்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு
3: இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்ஸையும் நான் என் கிளாஸ்ல நிறைய பார்த்துருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது. அதாவது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, ஒரு பொண்ணு மட்டும் மார்க் எடுத்துட்டா இன்னொரு பொண்ணு கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டானா அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துடும். பட் தேங்க்ஃபுல்லி எனக்கு அந்த மாதிரி நடந்ததில்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ எனக்கு ஏதாச்சும் நோட்ஸ் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் அவங்கக்கிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு அதை அமைச்சிருக்காங்க. நானும் அப்படிதான் பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் படிப்பு விஷயத்தில் டாக்ஸிக்காக என்றைக்குமே போனது கிடையாது. அந்த வகையில் நான் ரொம்ப இதுவாக தான் ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப தேங்க்ஃபுல்லாக தான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா பெட்டர் நீங்கள் பேசி அதிலிருந்து விலகிக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் எனக்கு தோன்றது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அதை ஒன்ஸ் டாக்ஸிக்காக போயிடுச்சுனா ரெண்டு பேருக்குமே பிரச்சனை. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா விலகிருங்க, அதான் என்னோட கருத்து.
4: எனக்குமே வந்துட்டு நானுமே ஒரு பயங்கரமான ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஷிப்பே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், பயங்கரமான டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்பே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் காயத்ரி பேசும்போது வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களோட எல்கேஜியிலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்கன்ட்டு. எனக்குமே அந்த மாதிரி தான், எல்கேஜியில் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு மீட் பண்ண ஒரு பொண்ணோட இன்னிய வரைக்குமே வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். சொல்ல போனால் நாங்கள் எல்கேஜிலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரே கிளாஸ்லேருந்து ஒரே பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த ஹவுசஸ்லாம் இருக்கும் இல்லையா, ரெட் ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ், க்ரீன் ஹவுஸ், அதில் கூட நாங்கள் ரெண்டு பேர் சின்ன வயசுலேருந்து ஒரே ஹவுஸில் தான் இருந்தோம். எங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி எங்கள் ரெண்டு பேர் ஃபேமிலிஸ் வந்துட்டு இப்போ பயங்கரமான க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எல்லாருமே அவங்க அப்பா எங்கள் அப்பா எல்லாருமே கோயிலுக்குலாம் போகிறது, எங்கள் அம்மா அம்மா அவங்க அம்மா எல்லாருமே மீட் பண்ணுறது, அந்த மாதிரி பயங்கரமான க்ளோஸ் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பே நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். சொல்ல போனால் இன்னி வரைக்குமே வந்துட்டு எனக்கு காலேஜில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸில் எது நான் ஃபேஸ் பண்ணாலுமே வீட்டுக்கு போயிட்டு என் அம்மா அப்பா அண்ணா யார்கிட்ட சொல்கிறனோ இல்லையா ஃபஸ்ட் அவளுக்கு கால் பண்ணி அவட்ட சொல்லிட்டு இருப்பேன். அவளுமே அதே மாதிரி தான் எனக்கு கால் பண்ணி சொல்லுவாள். ஆனால் அப்படியே வந்துட்டு நான் காலேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சின்ன ஜென்யூன் ஒரு கொஞ்சோண்டு ஜென்யூன்னஸ் இருக்க ஒரு ஃப்ரெண்டு கூட எனக்கு கிடைக்கல. டூ இயர்ஸ் ஆயிடுச்சு. டூ இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட வந்துட்டு நான் இப்போ ஒரு நாள் லீவ் போடணுனாலுமே நான் தயங்குவேன். ஆக்சுவலி லீவ் போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நோட்ஸ் அம்புங்கடியே சொன்னால் அம்புறேன்னு சொல்லிட்டு டூ டேஸ் அம்பவே மாட்டாங்க நோட்ஸ். அந்த ஒரு சின்ன நோட்ஸ் அம்புறதுல அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. கிளாஸ் முழுக்கவும் அந்த நோட்ஸ் தானே வச்சுட்டு இருக்க போகிறாங்க. இப்போ நான் அந்த ஒரு நாள் நோட்ஸ் மிஸ் பண்ணுறது அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்கூலில் இருந்த வரைக்குமே எல்லா கல்ச்சரல்ஸ்க்குமே போவேன், எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே போவேன். அதே மாதிரி ஏன்னா எனக்கு அந்த கேங் ஒன்று இருக்கும், நாங்கள் அஞ்சு பேர் இருக்கணும், அஞ்சு பேர் சேர்த்து எல்லாருமே போவோம், அந்த கல்ச்சரல்ஸ்க்கு போயிட்டு வந்துடுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் காலேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கு வாங்கடி, இதுக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதுக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணி, இல்லடி நான் ஸ்டேஜில் இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஸ்டேஜில் அதெல்லாம் பண்ண ஸ்டேஜில் எதுவும் பேசவே மாட்டேன் அப்படின்வா. எனக்கு அதுவுமே அமையல. அவங்களால நான் எந்த ஒரு ஈவெண்ட்டுக்குமே போகிறதே ஆக்சுவலி குறைஞ்சிடுச்சு காலேஜ்க்குள்ள வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் என்னோட ஜூனியர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஜூனியர்ஸும் நாங்களுமே ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அந்த டைமில் என்னோட ஜூனியர்ஸ்லாம் நான் போய் ஜங்கார்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். என் கூட டெய்லி உட்காந்துட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்குமே நான் அவங்க கூட பர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. டூ இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே எனக்கு வந்துட்டு அந்த டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே தான் நான் இருக்கேன். அதுலேருந்து வெளியும் வர முடியல, டெய்லியும் அவங்க கூட தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ரெண்டு பேர் மூணு பேர் கிட்டதான் நம்ம வெளியே வந்துட்டோம்னா கிளாஸ் மத்த பேர் ஜெனியூனா இருக்காங்களா அவங்க கூட போய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு அவங்களுமே அப்படி இல்லை. அந்த கேங்கு கூட போய் பேசினா தெரியும் அவங்களுக்குள்ளயுமே அப்படிதான் இருக்கும். நம்ம யாருக்குமே காலேஜ்ல வந்துட்டு ஒரு ஜெனியூன் ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸ்கூல்ல இருக்கும் போது வந்துட்டு அந்த அஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்னா அப்படி கிடையாது. மொத்த கிளாஸ்ல ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம். ஏன்னா எல்கேஜி டுவெல்த் வரைக்கும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சதுனால எங்க பார்த்தாலும் யார் பார்த்தாலுமே நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே பேசுவோம், எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. காலேஜ்ல கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இந்த த்ரீ இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மள அதுல இருந்து வெளியே வர முடியும் நான் நினைக்கிறேன்.
5: நான் என்னோட லைஃப்ல பார்த்தது அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சில விஷயங்கள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட கிளாஸ்ல வந்து நாங்க சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரே செட், ஆல்மோஸ்ட் ஒரே செட் ஆஃப் பீப்புள் தான் இருந்தோம். இவந்தோ டென்த் வரைக்கும் ஒன்னா இருந்துட்டு லெவன்த் டுவெல்த் வந்து குரூப் மாறணும் அப்படின்ற பட்சத்துல கூட என் கூட டென்த் படிச்ச நிறைய பேர் தான் வந்து அதே லெவன்த் டுவெல்த்தும் இருந்தாங்க. ஸோ அப்படி வந்து என் கிளாஸ்ல இருந்த ஒரு பையன் வந்து நான் பார்த்த வரைக்குமே சிக்ஸ்த்ல இருந்து லெவன்த் வரைக்குமே வந்து ரொம்பவே வந்து புவரான ஒரு மார்க்ஸ் வாங்குவோம். எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆவான். ஒரு கேங் இருக்கும், அந்த கேங்கா அவங்க வந்து ஃபெயில் ஆகுறது தான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரைடுன்ற மாதிரி இருந்தாங்க. அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் தென் டுவெல்த்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அவங்க எல்லாரையுமே வந்து மேம் வந்து பிரிச்சு உட்கார வச்சுட்டாங்க. லைக் பிரிச்சு உட்கார வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வேற மாதிரி மாத்தி விட்டுட்டாங்க. ஸோ இந்த பையனுக்கு வந்து லைக் ஒரு டாப்பர் ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரெண்டா கிடைச்சிட்டான். அதுக்கப்புறமா ஜஸ்ட் லைக் தட் லைக் ஒரு த்ரீ மந்த்ஸ்லயே அவனோட கிரேட்ஸ் எல்லாமே ரொம்பவே டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து இதை நான் வந்து நெகட்டிவாக சொல்ல விரும்பல. பட் தென் இப்போ வந்து எனக்கு இதில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தெரியுது. லைக் ஃப்ரெண்ட்ஷிப் கூட கிரேட்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து அவனோட லைஃப்லேருந்து நான் பார்த்தேன். ஏன்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் அந்த பர்சனை பார்த்துட்டு இருக்கேன். இப்படி கிரேட் வாங்கின ஒரு பையன் ஒரு ஃப்ரெண்டு மாறினதுனால அவனோட கிரேட்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, இப்படி கூட நடக்கும் போல இருக்கு. லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க கூட சேர்ந்ததுனால தான் எனக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சு அப்படி சொல்லி நான் பார்த்துருக்கேன். லைக் இவங்க கூட படித்ததுனால எனக்கு வந்து மார்க் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணெதிர்க்க பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் என்னோட லைஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு மேஜர் ரோல், எல்லாரோடைய லைஃப்லையுமே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க அவங்க மென்டல் ஹெல்த்தில். லைக் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். எனக்கு வந்து நெகட்டிவாக அந்த அளவுக்கு லக்கிலி ஆனதில்லை. பட் தென் பாசிட்டிவா ஒரு சில நேரங்கள்ல இருக்கும். லைக் நம்ம வந்து எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னா அந்த லாஸ்ட் மினிட் வந்து ஓகே இது படி இதை படி அப்படின்ற மாதிரி டிப்ஸ் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நோட்ஸ் அனுப்புறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் தென் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி இது டாக்ஸிக்ன்ற வேர்ட் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமா நான் சொல்ல மாட்டேன். பட் தென் ஓரளவுக்கு நெகட்டிவா நான் ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் டுவெல்த் படிக்கிறப்போ நாங்கள் வெறும் சிக்ஸ் கேர்ள்ஸ் தான் கிளாஸில், மீது எல்லாமே பாய்ஸ். ஸோ அப்படின்ற பட்சத்தில் எது ஒன்றுனாலுமே மோஸ்ட்லி எங்களுக்குள்ளே நாங்கள் கேட்டுப்போம். லைக் அந்த ஆறு பேருக்குள்ளே நாங்கள் கேட்டுப்போம். நான் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான், லைக் டாப்பர் அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கள் ஆறு பேர் அந்த குரூப்பில் வந்து ரெண்டு பேர் வந்து டாப்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க நோட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பக்காவாக வச்சுருப்பாங்க. லைக் அப் டு த டேட் வந்து அசைன்மெண்ட்ஸ் முடிக்கிறது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நான் வந்து அப்படி கிடையாது, நான் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால லாஸ்ட் மினிட்ல பண்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்பவே அந்த லைக் டாப்பரா இருக்க அந்த ரெண்டு பேர் வந்து எதுவுமே லைக் நாங்க படிக்கிறோம்னாலே நீ ஏன் படிக்கிற க்ளோஸ் பண்ணுவா பேசலாம் அப்படின்வாங்க. நானே வந்து ஒரு பீரியட் தான் படிக்கணும்னு நினைப்பேன். ஸோ அப்பவுமே வந்து வா நீ மட்டும் ஏன் படிக்கிற சொல்லிட்டு எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு அப்போ டாக்ஸிக்காக தெரியல. பட் இப்போ வந்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. லைக் நம்ம நோட்ஸ் இருக்கணும், என்ன நீ நோட்ஸ்லாம் எடுத்து படிப்பியா, அப்படிலாம் படிப்பியா, பாரு பாரு விட்டுட்டு பண்ணுற நீ இப்படி பண்ணுற. ஆனால் அவங்க டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் ஒட்டி பயங்கரமாக நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. லைக் எப்படின்னா ஸ்கூலில் வந்து ஃபன் பண்ணணும். நான் வந்து ஸ்கூலில் கொஞ்சம் படிக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா அந்த என்வாயன்மெண்ட் வந்து ஏதாவது டவுட்னா கூட அப்போவே டீச்சர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்றதுனால வீட்டுக்கு போயிட்டு ஃபன் பண்ணணும்னா எனக்கு தோணும். ஸோ நான் ஸ்கூல்லேயே படிக்கணும்னு நினைப்பேன். பட் தென் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலில் வந்து ஃபன் பண்ணணும், எல்லாரையும் ஃபன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் மிட் நைட்டில் உட்காந்து படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் நான் டீல் பண்ணியிருக்கேன். லைக் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு கால் பேசுவாங்க, ஒரு 9:00 அந்த மாதிரி கால் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து படிப்பாங்க, நம்மலாம் தூங்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து மேனிப்புலேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கூட இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து சம்டைம்ஸ் பாதகமாகவும் போய் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து என்னுடைய கருத்தாக இருக்குது.
6: கீர்த்தி சொல்றது ரொம்பவுமே கரெக்ட். என்னன்னா அந்த ஒரு பையனோட எக்ஸாம்பிள் சொன்னாங்களே, இந்த மாதிரி நல் அந்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க அகாடமிக்ஸ் வந்து நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அது என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட பொட்டென்ஷியலை பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ வந்து நல்லா பாட்டு பாடுறா, ஆனால் வந்து அவளுக்கு வந்து கொஞ்சம் ஷை டைப், அதனால அவ வந்து அந்த அவளோட கோல் நோக்கி ஓட மாட்டா. ஆனால் இந்த ட்ரூ ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருக்கவங்க வந்து அவளோட பொட்டென்ஷியலை பார்ப்பாங்க, அதனால அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லடி நீ போ அப்படின்னு சொல்லும் போது இவங்க அதை என்கரேஜ்மெண்ட்டாக மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு அது கூட போவாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தோம்னா, அவங்க வந்து நம்ம பொட்டென்ஷியலை பார்க்கறத விட்டுட்டு அவங்களோட இப்போ இவ இதனால் ஆறதுனால நான் என்ன எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஃபேமிலிக்கு அடுத்தோ இல்லை நம்ம சிப்ளிங்ஸ்க்கு அடுத்தோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இல்லை ஒரு சேஃப் பிளேஸாக நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை தான் பார்ப்போம். ஆனால் அது சேஃப் பிளேஸாக இல்லாமல் இருக்கும் போது வந்து நம்மளுக்கு இந்த டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அது மட்டும் இல்லை, டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்னா அது வந்து அவங்க மட்டும் கிடையாது காரணம், நம்மளுமே காரணம் தான். நம்மளுமே வந்து ரொம்ப டிபெண்ட் இருக்கக்கூடாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து நம்ம செல்ஃப் வர்த்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகுது, நம்மளோட சக்சஸ் பாதிக்கப்படுது, நம்மளோட கோல்ஸை நம்மளால கரெக்டா பார்க்க முடியல அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து விலகிறது வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நம்ம வந்து நம்மளதான் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல வைக்கணும். செல்ஃபிஷா இருக்க அந்த மாதிரி டைம்ல வந்து செல்ஃபிஷா இருக்கிறது தப்பே கிடையாது. நம்மளோட சக்சஸ் அது பாதிக்குது, இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்மளால பண்ண முடியல அப்படின்ற டைம் வந்து நம்ம விலகி போறது ரொம்பவுமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
7: அடுத்த க்வெஸ்சனுக்கு போயிடலாம். டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ரெஸ்பெக்ட் இருந்தாலும் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மோஸ்ட்லி எங்கே நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் தெம்செல்ஸ் பயம் ஹெசிடேஷன் ஆங்ஸைட்டினால ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருக்கிறதாலையா?
8: டாப்பர்ஸ் அச்சீவர்ஸ் அதுக்கப்புறம் ஆவரேஜ் அப்படின்னு பிரிக்கிறாங்க, அப்படி பிரிக்கிறதே வந்துட்டு ஒரு வகையில் தப்பு அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு டாப்பர்ஸ் சில ஸ்கூல்லலாம் வந்துட்டு தனித்தனி செக்ஷனில் போட்டு படிக்க வைப்பாங்க. ஏ செக்ஷன் பி செக்ஷன் சி செக்ஷன் அந்த மாதிரி. ஏ செக்ஷன்னா டாப்பர்ஸ், பி செக்ஷன்னா அதோட கொஞ்சம் கம்மி, அதுக்கப்புறம் சி செக்ஷனா ஆவரேஜ் அந்த மாதிரி படிக்க வைப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு கிளாஸ்ல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்ல கிரேட்ஸ் வாங்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு ஆவரேஜா வாங்குவாங்க, ஒரு சில பேர் அதோட கம்மியா வாங்குவாங்க, அதெல்லாம் இருக்கும் தான். அப்படிலாம் இருந்தாதானே அவங்க வந்துட்டு பசங்க எல்லாரும் ஒரே மாதிரி வந்துட்டு எப்படி கிரேட் வாங்க முடியும்? எல்லாருமே ஏ கிரேட் வாங்கினா சி கிரேட் டி கிரேட்லாம் யாரு வாங்குவா? அதனால வந்துட்டு இப்போ வந்து படிக்கிறது அந்த ஒரு விஷயத்துல மட்டும் எக்ஸல் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைக்காம மிச்ச எல்லா விஷயத்துலயும் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் படிக்கிறது, இது படிச்சு வந்துட்டு ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டா வந்துட்டு அவங்க வந்துட்டு சூப்பர், அதனால அவங்க கிட்ட அவங்களுக்கு நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன் அப்படின்னு இல்லாம இப்போ ஆர்வமா இருக்கு ஆனா பண்ண முடியல அப்படின்னு இருக்கவங்களுக்கும் வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சில ஸ்கூல்ல வந்துட்டு நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வந்துட்டு டாப்பர்ஸை மட்டும்தான் வந்துட்டு நல்ல, இப்போ நான் சொன்னல ஏ செக்ஷன், அதுல இருக்க ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டு இது மேடையில பேச வைப்பாங்க. எந்த ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு தான் தருவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா வந்துட்டு இப்போ ஏ செக்ஷன்ல இருக்கவங்க மட்டும்தான், ஐ மீன் டாப்பர் மட்டும்தான் நல்லா பேசுவாங்க அப்படின்னு கிடையாது. அவங்க நல்லா மார்க் எடுக்கிறதுனால அவங்க நல்லா பேசுவாங்க அப்படின்னு ஆகிடாது. டி செக்ஷன்ல இருக்கவங்க இல்ல இ செக்ஷன்ல இருக்கவங்க அவங்க ஒழுங்கா கிரேட்ஸ் வாங்காததுனால அவங்க ஒழுங்கா பேச மாட்டாங்கன்னு கிடையாது. அதனாலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தர மாட்டாங்களோ, அதனாலே நிறைய டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அவங்க கிட்ட போய் ஒழுங்கா பேச மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீ பண்ண மாட்ற அப்படின்னே வந்துட்டு ஒதுக்கி வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செக்ஷன் போட்டு இல்ல இந்த மாதிரி சொல்லி பேர் சொல்லி ஒதுக்கி வச்சிட்டு இருக்காங்க. ஒதுக்கி வச்சாங்கன்னா பசங்க வந்துட்டு ஸ்டாண்ட் அப் பண்ணி அவங்களுக்காக பேசவே மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது.
1: அபிராமி சொன்னாங்க லைக் சில ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேட் வைஸ் செக்ஷன் பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை நானே வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸ் எங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹாஃப் இயர்லியில வந்து நாங்கள் என்ன மார்க் எடுத்தோமோ அதுல லைக் ஃபர்ஸ்ட் வர அந்த இவ்வளோ ரேங்க்ல இருக்கவங்க, ஃபர்ஸ்ட் 40 ரேங்க்ஸ்ல இருக்கவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கணும், அடுத்த 40ல இருக்கவங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கணும், அந்த மாதிரி வந்து பிரிச்சுட்டாங்க. இது வந்து எந்த அளவுக்குன்னா நான் வந்து
4: ஏ செக்ஷன் தான் போனேன். பட் தென் எப்படின்னா லைக் அந்த 40 ரேங்க் இருக்கு அப்படின்னா அதுல 38-39 அந்த மாதிரி போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பை சான்ஸ் நான் அங்கே போயிட்டேன். எனக்கு லிட்ரலி சொல்லணும்னா எப்படி எங்கள் ஸ்கூலில் லைக் டீச் பண்ணாங்கன்னா, ஏ செக்ஷன்னா குவெஷன் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு டைரெக்டாக எழுதுங்கன்னு சொல்லிடுவாங்க. பி செக்ஷனுக்கு வந்து ரிவிஷன் மாதிரி பண்ணிட்டு எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. சி செக்ஷனுக்கு வந்து நல்லா ஒரு 1 day ரிவிஷன், அடுத்த நாள் டெஸ்ட் அப்படி பண்ணுவாங்க. அண்ட் தென் டிஇக்கு எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான், லைக் டெஸ்ட்ன்றதை தாண்டி எடுக்கிறது ஃபர்ஸ்ட்லேருந்து லெசன் எடுப்பாங்க. இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு வந்து நான் ஏ செக்ஷனில் இருக்கேன்றதுனால எனக்கு எல்லாமே தெரியும்னு கிடையாது. லைக் நான் அந்த எக்ஸாமில் வந்து தப்பி தவறி கொஞ்சம் அதிகமாக மார்க் எடுத்துருக்கலாம். எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. அந்த கிளாஸ்ல வந்து அவங்க க்வெஸ்சன் கொடுக்கறாங்க, அந்த க்வெஸ்சன் வந்து எந்த லெசன் கூட தெரியாது. அப்ப அந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேற வேற கிளாஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்களால எனக்கு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. இப்ப வேற கிளாஸ்ல இருக்கவங்க கிட்ட போய் எனக்கு ஹெல்ப் கேட்கவும் தயக்கமா இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி டீச்சர்ஸே அஸ்யூம் பண்ணிப்பாங்க லைக் ஓரளவுக்கு மார்க் எடுக்கிறாங்கன்னா தேனோ லைக் எல்லா க்வெஸ்சனும் அவங்களுக்கு தெரியும், எல்லா மாதிரி க்வெஸ்சன்ஸும் ஹேண்டில் பண்ண முடியும்னு அவங்களே அஸ்யூம் பண்ணிப்பாங்க. நம்ம இவங்களுக்கு தான் வந்து கோச்சிங் கிளாஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் தென் உண்மையாக சொல்லணும்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து சூப்பராக படிப்பாங்க. பட் தென் சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறதுனால அவங்க வந்து கோச்சிங் கிளாஸில் போட்டுருவாங்க. உண்மையாக சொல்லணும்னா அவங்களுக்கு தெரியும், எனக்கு அது தெரியாது. ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. லைக் அவங்களே அஸ்யூம் பண்ணிப்பாங்க, நீ டாப்பர்மா, நீ படிச்சிருவே, நீயே படிச்சிருவ. பட் தென் அந்த டைமில் எனக்கு தான் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. அப்போ போய் நான் கேட்டாலுமே எனக்கு ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ் ரெடியாக இல்லை. அவங்க முன்னாடியே வந்து லைக் ஸ்டீரியோடிப்பிக்கலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாமில் இவன் நல்லா ஸ்கோர் பண்ணுறானா, இவன் இப்படி தான், லைக் இவ ஸ்கோர் பண்ணலைன்னா இவ இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நான் வந்து நிறையவே வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். லைக் எனக்கு வந்து சத்தியமாக ஒன்றுமே தெரியாது. லைக் போய் யார்கிட்ட கேட்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணுமா, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூட இல்லை. அப்போ அந்த சமயத்தில் டீச்சர்ஸ் தான் இருந்திருக்கணும். பட் தென் இல்லைன்றப்போ எனக்கு ரொம்பவே அது அந்த மாதிரி பிரிச்சது ஆக்சுவலி வந்து ஸ்டூடெண்டோட வெல்ஃபேர் அப்படின்ற மாதிரி தான் ஸ்கூல் நினச்சாங்க, மேனேஜ்மெண்ட் நினச்சாங்க. ஸோ லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட விட்டுருந்தா கூட இன்னும் நான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பனும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்தாக இருக்குது. எல்லா டீச்சர்ஸும் இப்படி இருப்பாங்க, எல்லா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் இப்படி இருப்பாங்க. இல்லை லைக் இந்த பிரித்து உட்கார வைக்கிற சிஸ்டம் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு வந்து அது செட் ஆகலை. என்னோட லைஃப்பில் வந்து இதனால் நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன்றது வந்து என்னோட ஒப்பீனியன்.
6: எனக்கு வந்து ஒரு சின்ன நான் பேசினதுலேயே ஒரு ஃபாலோஅப் இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் அதிகமாக ஹெல்ப் தேவைப்படணும் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து கொஞ்சம் டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கம்மியாக தராங்கன்னு எனக்கு தோணும். அவங்க கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லாயிருக்கும்.
3: நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் எதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லைனா ஒரு ஒரு பிரிவோ அந்த இடைவெளியோ வருது அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறேன்னா, எல்லா டீச்சர்ஸும் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை. பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா அவங்களுக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதனால் சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து டீச்சர்ஸ் கிட்ட சும்மா பேசும்போதோ அவ வந்து இப்படி தான் அப்படி தான் அந்த மாதிரி சிலப்போ இப்போ தப்பாக சொல்கிறதுனால பாவம் சில டீச்சர்ஸ் வந்து அதை நம்பிடுறாங்க. ஒரு வேளை அப்படி தான் இருக்கும் போல் அப்படிதான்னு சில பேர் நம்புறதுனால அந்த தப்பே செய்யாத பொண்ணு மேலேயோ பையன் மேலேயோ ஒரு தப்பான இமேஜ் கிரியேட் ஆகுது. அவங்க நிஜமாகவே அந்த தப்பை செஞ்சுருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிறதுனால தான் மேபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் அந்த ஒரு கேப் ஏற்படுறதோ அப்படின்னு எனக்கு சம்டைம்ஸ் தோணும்.
9: எல்லாரும் ரொம்ப அழகாக ஷேர் பண்ணீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபியூச்சர் லைஃப்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த க்ரூஷியல் ஸ்டேஜில் ட்ரக்ஸ், ஆல்கஹால், சிகரெட்ஸ் மாதிரி பேட் ஹேபிட்ஸில் ஈஸியாக ட்ராப் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் லைஃப்லேருந்து இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ராங் இன்ஃப்ளூயன்ஸில் போகாமல் சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
8: கண்டிப்பாக வந்துட்டு இப்போது திவ்யா சொன்ன மாதிரி வந்துட்டு ஸ்கூல் பசங்க ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க ரொம்ப சின்ன வயசுலே வந்துட்டு இந்த ட்ரக்ஸ்க்கெலாம் ரொம்ப அடிக்ட் ஆகிடுறாங்களோ, இல்லை இந்த யூஸ் வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுலே வந்துட்டு அவங்களுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போது ஸ்கூல் எனக்கு தெரிஞ்சே நிறைய ஸ்கூல் பசங்க வந்துட்டு ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பார்த்துருப்போம். நம்மளே நிறைய நியூஸில் பார்த்துருப்போம், இல்லை ரியல் லைஃப்பில் பார்த்துருப்போம், நிறைய பார்த்துருப்போம். அதனால வந்துட்டு அவங்களோட ஸ்டடீஸும் சரி, அவங்க வீட்டில் இருக்கும் போதும் சரி, அவங்க கேரக்டரும் அவங்க பர்சனாலிட்டியும் வந்துட்டு டேமேஜ் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போது ஒருத்தவங்க வந்து மிச்சவங்க மூலியமா தான் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோ ஆர் அவங்க கூட இருக்கவங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க நெய்பர் ஆர் வேற யாராச்சும் அவங்க மூலியமா தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியுது. இது பண்ணி பருவம் ஒன்றும் இருக்காது, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அது வந்துட்டு ஒருத்தவங்க லைஃபே ரொம்ப பாதிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது சரி பண்றதுக்கு வந்துட்டு

0: நிறைய வழிகள் வழிகள் இருக்கு. ஆனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளே நம்ம வந்துட்டு எது தப்பு எது சரி அப்படின்னு பார்த்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தப்பு, இது பண்ணக்கூடாது, ட்ரக்ஸ் எடுத்தா, ரொம்ப ட்ரக்ஸ் எடுத்தா நம்ம அடிக்ட் ஆயிடும், ட்ரக்ஸ் பக்கம் போகக்கூடாது, இது அதுக்கான வயசு கிடையாது, எந்த வயசா இருந்தாலும் ட்ரக்ஸ் பக்கம் போகக்கூடாது, அடிக்ட் ஆகக்கூடாது, ரொம்ப சின்ன வயசுல அது பண்ணவே கூடாது அப்படின்னு வந்துட்டு நம்மளே வந்துட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி இல்லை வேற யாராச்சும் கூட இருக்கவங்க அவங்களே வந்து நம்ம மேலே ஃபோர்ஸ் பண்ணி திணிச்சு கொடுத்தாலும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம கண்ட்ரோலிங்காக இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்துட்டு இருக்கணும் கண்ட்ரோலிங்காக அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை டீச்சர்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேச வந்துட்டு ஒரு சேஃப் பிளேஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: இது வந்து இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே க்யூரியாசிட்டியில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுனா என்ன, இப்படி இது பண்ணால் என்ன ஆகும், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது செல்ஃப் கண்ட்ரோல் தான் ஃபஸ்ட்டு மெயின். அதுக்கப்புறம் பியர் ப்ரெஷர், நம்ம சுற்றி இருக்கிறவங்கள வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ இவங்க வந்து இப்படி கொஞ்சம் தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதுன்னா அது நம்ம தடுத்துக்கலாம். இந்த அடிக்ஷன் இப்போ இந்த ட்ரக்ஸ் எடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த பியர் ப்ரெஷர் கிட்டேருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த டைம்ஸ் வந்து நம்ம ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படின்னா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்க கூட நான் வந்து கடைசி வரையும் இருக்கணும்னா அவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் நம்ம மேலே வருது இல்லை. அதுக்கு வந்து நம்ம அவங்க கூட இல்லாமல் நம்ம தனியாக வேற என்ன பண்ணால் ப்ரொடக்டிவா இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணலாம், தனியாக என்னெல்லாம் பண்ண முடியும், அதனால அது எவ்வளோ நல்ல அவுட்கம் நம்மளுக்கு தரும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்ம கூட இருக்கவங்க வந்து என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து நம்ம எஸ் தான் சொல்லணும், அவங்க சொல்றதை நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு கட்டாயமே கிடையவே கிடையாது. நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செய்யணும். ஆனால் நம்மளுக்கு வந்து அது கெட்டதாக தோணாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன இருக்குன்னு எல்லாரும் வந்து நம்ம பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ வந்து பார்த்துட்டே இருக்க முடியாது. நம்மளுக்கு நம்ம யாருன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இது பிடிச்சிதான் செய்கிறோமா, நம்மளுக்கு நிஜமாவே இதனால நல்ல அவுட்கம் கிடைக்குமா, பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்லாம் நம்ம தான் யோசிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் வந்து அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு விஷயம் என்னன்னே நம்மளுக்கு தெரியலனா தான் நம்ம அது வந்து தப்பாக கரெக்டாக எதுன்னே தெரியாதனால தான் நம்ம வந்து நிறைய தப்புகள் பண்ணுறோம் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம்னா அதை பற்றின அவேர்னஸ் ஃபுல்லாக வரும்.
2: என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துல இருந்தோ எதுல இருந்தோ நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்துல வந்து நல்லதும் காட்டுவாங்க, அதே சமயத்துல பண்ணக்கூடாததும் காட்டுவாங்க. அவங்களுக்கு கதைக்கு என்ன தேவையா இருக்கோ அது அவங்க காட்டுவாங்க. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு நம்ம தான் பார்த்து அதை எடுத்துக்கணும். அவங்க இது வந்து இந்த படத்துல இதை காட்டிட்டாங்க, எனக்கு பிடிச்ச ஆக்டர் ஆக்ட்ரஸ் இதை பண்ணிட்டாங்க ஸோ நானும் இதான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தப்பான செயலுக்கு வந்து நம்ம போயிட்டு கூடாது. நம்மளுக்கு எது கரெக்ட் அப்படின்னு நம்ம யோசிச்சு ஓகே இது சரி இது தப்பு, இதை வந்து அவங்க சும்மா ஒரு படத்துக்கு ஒரு ஸ்டோரிக்காக காட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தை எந்த விஷயத்தையும் நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாமல் இருக்கிறது, அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தால் பரவாயில்ல, பட் ஒரு விவாதிக்கப்படக்கூடிய விஷயத்த வந்து நம்ம மேலே அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது நல்லது, அது நம்ம தான் தெரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: காயத்ரி சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தை படமா எடுத்துக்கிட்டு அதுல சொல்ற சில விஷயம் வந்துட்டு ரொம்ப நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்கன்னா அது நெகட்டிவ்னு அவங்களுக்கே தெரியுது, அப்புறம் அதை நம்ம வந்துட்டு உள்வாங்க வேண்டாம், அதில் இருக்க பாசிட்டிவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தாலே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது.
3: எனக்கு வந்து லைக் அபிராமி சொன்னதையும் சரி காயத்ரி சொன்னதையும் சரி கண்டிப்பாக நான் வந்து அக்ரி பண்ணிப்பேன். பட் தென் எனக்கு வந்து நிறைய மூவிஸ் வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. சில மூவிஸ் வந்து லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் வச்சிருப்பாங்க இல்லையா, லைக் அந்த மாதிரி மூவிஸ் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா நம்மளாலையும் வந்து நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். லைக் படிக்கிறது மட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க பேஷனாக இருக்கட்டும் அவங்க கோலாக இருக்கட்டும் அதை அச்சீவ் பண்ணிட்டு அவங்க லைக் அந்த மெயின் ப்ராடக்னிஸ்ட் வந்து அச்சீவ் பண்ணி சாதிக்கிற மாதிரி காட்டுற மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும், லைக் மோட்டிவேட்டிங்காக இருக்கணும், நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நம்மளால முடியும். லைக் நெகட்டிவாக என்னை வந்து நான் எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ அந்த மாதிரி மூவிஸ் பார்க்கும்போது ஓகே ட்ரை பண்ணால் விடாமுயற்சியோடு நம்ம ட்ரை பண்ணும் போதும் கண்டிப்பாக நம்ம அதை அதை நோக்கி போகும்போதும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வந்து பல நாளில் எனக்கு தந்திருக்கு. என் அம்மா தான் எனக்கு எப்போவுமே அட்வைஸ் பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருப்பாங்க. நான் நிறைய பாட்டி சொல்லிட்டேன். பட் தென் பல நேரங்களில் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க கொடுக்க முடியாத ஒரு மோட்டிவேஷன் வந்து மூவிஸ் எனக்கு கொடுத்துருக்கு. நான் ரொம்பவே வந்து டவுனாக ஃபீல் பண்ண நேரங்களில் வந்து சில மூவிஸ் பார்க்கும்போது நான் அந்த கேரக்டரோட என்னை வந்து இமேஜின் பண்ணிப்பேன். இதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. லைக் எப்போல்லாம் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்களோ மோட்டிவேட்டிங்காக ஒரு மூவி பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும். இது வந்து என்னுடைய ஒப்பீனியன்.
4: அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் டீனேஜ் ஃபேஸில் பேரண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹெல்த்தியாக ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜென்ரேஷன் கேப், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு கேர் பண்ணுறது எப்படி?
0: கண்டிப்பா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்துட்டு இப்போ டீனேஜர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ இருக்க அடலசன்ஸுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் அதிகமாக இருக்கும். அவங்க பிரெயின் ஆக்டிவிட்டியே வந்துட்டு இப்போது மாறும். ஸோ வந்துட்டு அவங்க அவங்களோட பிஹேவியரில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பாக வந்து அது பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களால நோட்டீஸ் பண்ண முடியும் அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸை. ஸோ அவன் அப்படி பண்ணுறான் இவன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில டைம் வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகும் அவங்க பண்ணுற பிஹேவியர்லாம். ஆனால் வந்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்க அவங்க ஃபீலிங்கை பார்க்கலாம், அவங்களோட எமோஷன்ஸை பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு புரியுது வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு நான் எப்படி சொல்ல வரேன்னா பசங்களும் புரிஞ்சுக்கணும், பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும், ரெண்டு சைட்லேயுமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பசங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ், பிரெயின் ஆக்டிவிட்டி இது எல்லாமே வந்துட்டு அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு பசங்க சைட்லேருந்து வந்துட்டு நம்ம வந்து என்னதான் சான்ஸ் கிடைக்குது அப்படின்றதுனால வந்துட்டு கோவத்தெல்லாம் அவங்க மேலே காட்டணும், அவங்க மேலே எல்லாத்தையும் வந்துட்டு காட்டணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது அப்படி காட்டக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம பேரண்ட்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பசங்க சைட்லேருந்தும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: அபிராமி சொன்ன மாதிரி இந்த அடாலசன்ஸ் வந்து நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட்ஹுட் போகிறதுக்கு நடுவில் நடக்கிற இந்த பீரியட் வந்து நம்மளுக்குமே அது ஃபஸ்ட் டைம் தான். நம்ம நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் நம்மளுக்கு, ஃபிசிக்கலாக மென்டலாக நம்மளுக்கே வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாது. நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும், அகாடமிக் ப்ரெஷர், நம்ம ஃப்யூச்சர் பற்றின ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே கரெக்ட் தான். ஆனால் இந்த ஃபேஸை வந்து நம்ம பேரண்ட்ஸுமே கடந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து ஓப்பன் அப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபீலிங்ஸை வந்து நம்ம எப்படின்னா நம்ம சோகமாக இருக்கோம், நம்ம வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இது எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு இந்த ஃபேஸில் வந்து நிறையா பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி அவங்க இப்போ இருக்கிறதுமே அவங்களுக்கு புது ஃபேஸ் தான். இப்போ அவங்க இருக்க இப்போ அவங்க 35-40 அந்த மாதிரி ஒரு வயசில் இருக்காங்கன்னா அவங்களுமே ஃபஸ்ட் டைம் அந்த வயசில் இருக்கவங்க தான். நம்ம எப்படி நம்மளோட இது பற்றி பேசுகிறோமோ அவங்களுமே அதே மாதிரி தான். நிறைய ப்ரெஷர்ஸ், புதுசாக அவங்க வந்து நிறைய ஃபேஸ் பண்ணலாம். அப்போ வந்து நம்மளோட இது பற்றி மட்டும் நம்ம பேசாமல் அவங்களோட ஃபீலிங்ஸுமே நம்ம புரிஞ்சுக்கணும். அதே டைம் நம்மளுக்கு இருக்க ஃபீலிங்ஸை நம்ம ஓப்பன் அப் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அவங்களால எல்லா டைமும் நம்ம கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்க முடியும், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் நம்மளே இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம ஃபீலிங்ஸை போய் சொல்லலாம், இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சைட்லேருந்து நிறையா இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் அப்படின்னு தோணுது.
4: அடுத்த கேள்விக்கு போயிடலாம். டீனேஜில் ஹார்மோனல் சேஞ்சஸ், மூவி இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பியர் ப்ரெஷர்னால ஸ்டூடெண்ட்ஸ் சம்டைம்ஸ் ஏர்லி ரிலேஷன்ஷிப்க்கு அட்ராக்ட் ஆகுறாங்க. ஆனால் அந்த ஏஜில் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி இல்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ரெஷரை எப்படி ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோக்கஸ், மென்டல் வெல்பீயிங் அண்ட் ஃபியூச்சர் டிசிஷன்ஸை அஃபெக்ட் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
3: ஸோ திவி கேட்டது ஒரு நல்ல க்வெஸ்சனாக இருக்குது. இப்போ நிறைய பேரை வந்து அந்த மாதிரி பார்க்க முடியுது. லைக் வந்து இது எதனால் அப்படின்றத தாண்டி இப்போ நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இது எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்குது அப்படின்றது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பியர் ப்ரெஷர் சொன்னோம், லைக் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த விஷயத்த வந்து பண்ணுறாங்க, லைக் அந்த அதே மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்ற மாதிரி. இப்போ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இன்டல்ஜ் ஆகிறது மூலயமா அதுவுமே வந்து அவங்க டிசிஷன்ஸை வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றது வந்து என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் லைக் அவங்களோட ஒப்பீனியன் கேட்பாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே சம்டைம்ஸ் அது மேனிப்புலேஷனாக போய் முடியறதுக்கான வாய்ப்பாக கூட இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்கு. அண்ட் தென் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்றப்போ அவங்க நிறைய சாட் பண்ணுவாங்க, நிறைய கால் பேசுவாங்க, லைக் நிறைய வந்து வெளியே போவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்களுக்கு நிறையவே டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி சொல்ல போகணுன்னா ஸ்டூடெண்ட் லைஃப்பில் வந்து நீங்கள் நிறையா படிக்க வேண்டியதாக இருக்கும், அசைன்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இன்டல்ஜ் ஆகும்போது உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இதே டைமில் தான் அதே இந்த விஷயத்தில் நீங்கள் இன்டல்ஜ் ஆகிற அதே டைமில் தான் உங்களுக்கு கடமைகள்னு நிறைய விஷயம் இருக்கும், லைக் படிக்கிறதா இருக்கட்டும், அசைன்மெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகிறதுனால உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே பாதிப்படையும், நிறையவே அடி வாங்கும்ன்றது வந்து என்னோட ஒப்பீனியனாக இருக்கு.
1: கீர்த்தி சொன்ன மாதிரி வந்துட்டு நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தப்பான அந்த ஏஜில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒழுங்காக டெசிஷன் எடுக்க தெரியாது, எதை ஒழுங்காக செலக்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும், நம்ம வந்துட்டு அதோட பின்விளைவுகளை பார்க்காம ஓ இந்த வயசில் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சில பேர்லாம் எல்லாருமே அப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் சில பேர் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு தப்பாக செலக்ட் பண்ணி ரொம்ப தப்பாக டெசிஷன் எடுத்து அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த சின்ன வயசுலே வந்துட்டு இந்தமாரி நிறைய பேர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஸ்டடீஸ் அதனால் ரொம்ப பாதிக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு நானே நிறைய பார்த்துருக்கேன்.
3: அபிராமி சொன்னது ரொம்பவே கரெக்ட். அண்ட் தென் திவி சொன்ன பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். லைக் வந்து மூவிஸ் வந்து இதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதோ அப்படின்றது வந்து என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஏன்னா நம்ம அதிக அளவில் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள்னால் மூவிஸாக இருக்கட்டும், சீரீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து மொபைல்லையாக இருக்கட்டும், டிவிலையாக இருக்கட்டும் பார்ப்போம். ஸோ சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுவே ட்ரிகர் ஆகி ஓகே இந்த மாதிரி பண்ணால் கூலாக இருக்கிறது, லைக் இந்த மாதிரி இருந்தால் நம்ம அப்போ தான் வந்து ட்ரெண்டிங்காக இருப்போம், நம்ம தான் வந்து அப்போது லைக் அந்த ஸ்கூல்லே வந்து கெத்தாக இருப்போம், இந்த மாதிரி மைண்ட் செட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதனால் கூட ரிலேஷன்ஷிப்பில் லைக் இருக்கிறது தான் அந்த கூலாக காட்டிக்கிறது, லைக் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது தான் வந்து ஒரு கூல் ஆட்டிடியூட், அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்களோ, மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்களோன்றது வந்து என்னுடைய இன்னொரு ஒரு ஒப்பீனியனாக இருக்குது.
1: கீர்த்தி சொன்ன மாதிரி எப்படி பியர் ப்ரெஷர் அஃபெக்ட் பண்ணுதோ இந்த மாதிரி ஏர்லி ரிலேஷன்ஷிப்ஸுமே அதை அஃபெக்ட் பண்ணுது நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, அப்போது நம்ம ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பில் அதாவது ஏர்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது வந்து அதுவுமே நம்மளோட பர்சனாலிட்டி, கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ், நம்ம சூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே அது வந்து அஃபெக்ட் பண்ணும், அதேமாதிரி ஷேப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மளை பற்றி புரிஞ்சிக்கவே ரொம்ப டைம் ஆகும், ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வந்துடும். இப்போ இந்த ஏர்லி ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் மற்றவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறது, இவங்களுக்கு என்ன பிடிக்கும், தி ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து என்ன ட்ரீமு, அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சு நம்மளை கொஞ்சம் வந்து மறந்துடுவோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கரியர் சூஸ் பண்ணுறதுலையுமே இது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு வேளை அவங்களுக்கு வந்து இந்த குரூப் எடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க, அவங்களோட ட்ரீம்க்கு நான் சப்போர்ட் பண்ணி இந்த குரூப் எடுக்க போகிறேன் அப்படின்ற இதுவெல்லாம் வரும். ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு என்ன வேணும்னு தெரியாது, நம்மளே ஏற்கனவே இது அகாடமிக் ப்ரெஷர்ஸில் இருப்போம், என்ன பண்ணணும் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சைடு இருக்கும். இது வந்து நம்ம மற்றவங்களை பற்றி ஓவராக யோசிக்க ஆரம்பித்து நம்மளே இந்த இடத்துல மறந்துடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதனால். அதுக்கப்புறம் மூவி இன்ஃப்ளூயன்ஸ், அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம எடுத்துக்கிறதுல தான் அது இருக்குது. ஆமாம், எப்படி நம்ம அகெயின் நான் போன க்வெஸ்சனுக்கு சொன்ன மாதிரி இந்த க்யூரியாசிட்டி இருக்குல்ல, அதை வேணால் வந்து இந்த மூவிஸ் வந்து ட்ரிகர் பண்ணலாம். ஆனால் இந்த மூவிஸ் தான் அல்டிமேட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது வேணால் இது என்ன அப்படின்ட்டு வந்து நம்மளை க்யூரியஸாக ஆக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம்னா அதை வந்து நம்ம இதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன் அப்படி சொல்லி ஒரேடியாக அதை பிளேம் பண்ணிட முடியாது. நம்ம மேலேயும் அந்த தப்பு வந்து நம்ம எடுத்துக்கணும், அப்போ தான் நம்ம வந்து மாறுவோம். இல்லைனா வந்து நம்ம தப்பே பண்ணல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ வந்து மூவிஸ் வந்து ஃபுல்லாக இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, மேபி அந்த க்யூரியாசிட்டியை வந்து ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
4: என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் இந்த கலந்துரையாடலில் எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் பற்றின கேள்விகளுக்கு ரொம்பவே அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் பதில் சொல்லியிருந்தாங்க. இதிலிருந்து கண்டிப்பாக நீங்களும் சஜஷன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் நிறைய எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னைக்கா இருந்தாலும் நீங்க உங்களுக்கே ஸ்டாண்ட் அப் பண்ணீங்கனாக்கா தான் நீங்க முன்னேற முடியும். மற்றவங்க பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க, பியர் ப்ரெஷர், மூவி இன்ஃப்ளூயன்ஸ்னால நீங்களும் அதை அண்டர் க்ரோ பண்ணணும்னு ஒரு ரீசனுமே கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தான், நீங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த கலந்துரையாடல் கேட்டுட்ருக்கும் நேர்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை கொடுத்துருக்குங்கிற நம்பிக்கையோட மீண்டும் இன்னொரு அருமையான சுவாரஸ்யமான கலந்துரையாடலோட உங்களை சந்திக்கும் வரை இது உங்கள் ஆர்ஜி திவ்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

Hi everybody, I'm singer Unnikrishnan and you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம்.

0: ஓரம் போ ஓரம் போ, உச்சிமேயில் லொங்கி வருது. ஓரம் போ ஓரம் போ, உச்சிமேயில் லொங்கி வருது. பாத்துக்கப்பா உடம்ப பாத்துக்கப்பா, வெயில உடம்ப பாத்துக்கப்பா. பாதுகாப்பா உடம்ப பாத்துக்கப்பா, வெயில உடம்ப பாத்துக்கப்பா.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: மீனுக்குட்டி, வா வா வா, எப்படி இருக்க கண்ணா? ரம்யா அத்தை, நான் நல்லா இருக்கேன். எப்படா நம்ம ஊருக்கு வருவோம், உங்களை பார்க்கலான்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன் தா. நானும் தான்மா காத்துட்டே இருந்தேன். இந்த சம்மரை உங்களோட ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குத்த. எனக்கும் தான், வா வா பேசிட்டே போகலாம். அத்தை, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. முதல்ல என்னுடைய ஃபேவரட் கூல்ட்ரிங்கை வாங்கி கொடுங்கத்த. அட தங்கமே, உனக்கு இல்லாததா? ஆனால் இந்த மாதிரி கடையில் பாட்டிலில் அடைச்சி வைக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்னால என்னென்ன கேடு வரும்னு தெரிஞ்சால் நீ கேட்டிருக்கே மாட்டேன். ஆனால் அதுதான் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் அடிக்கிற வெயிலில் அதை குடிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அப்பப்பா. ஆனால் மீனுக்குட்டி, இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்க நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை தொடர்ச்சியாக குடிக்கிறதுனால அதன் மூலமாக ஏற்படுற பக்க விளைவுகளை தெரிஞ்சுக்கிட்டா நீ அதை கேட்கவே மாட்டே. அப்படியா அத்த? ஆமாடா கண்ணா, நான் வீட்டில் உனக்காக என்னென்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு பாரு, அப்போ புரியும் உனக்கு. அப்பாடா, வீட்டுக்கு வந்துட்டோம். அத்தை, இப்பயாவது சொல்லுங்க, அப்படி எனக்கு என்னதான் நீங்க ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க?
1: அதோ முதல்ல அங்க பாரு.
0: அங்க என்ன இருக்கு? ரெண்டு மண்பானை இருக்கு, ஒன்னுத்துல ஏதோ வேறு போட்ட தண்ணி இருக்கு, இன்னொன்னுத்துல மோர் இருக்கு. அத்தை, என்னத்த இது?
1: அது வெறும் வேறுலமா வெட்டி வேறு. மண்பானை தண்ணியில வெட்டி வேற போட்டு குடிக்கும் போது சுவையா மட்டும் இருக்காது, அது நம்ம உடம்போட உஷ்ணத்தை நல்லாவே குறைக்கும். அதோ இன்னொரு பானையில மோர் இருக்குல்ல, அதுல உனக்கு பிடிச்ச மாங்காவை பொடி பொடியா கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கேரட், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாம் போட்டு அதோட ருசி அவ்வளோ அருமையா இருக்கும். வெயிலுக்கு ஏத்த உகந்த பானம்னா இத சொல்லலாம்.
0: பரவாயில்லையத்த, சூப்பரா இருக்கே கேக்கும் போது. அத்த, இது என்னது?
1: இதுவா? இது உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம்.
0: ஐஸ்கிரீமா? அத்தை, இப்போதானே வரும்போது சொன்னீங்க வெளியே கிடைக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு கெடுதல்னு.
1: ஆமாமா, இது நீ நினைக்கிற மாதிரி கடையில வாங்கின ஐஸ்கிரீம் இல்ல, நான் உனக்காக வீட்லயே செஞ்சேன். வாட்டர் மெலன் தான் நம்ம தர்பூசணியை வச்சு செஞ்சேன். டேஸ்ட் பண்ணி பாரு.
0: கொடுங்க. அத்தை, சூப்பரா இருக்குத்த, தர்பூசணியில செஞ்ச ஐஸ்கிரீமா இது?
1: ஆமா மீனுக்குட்டி, நீ இப்ப சாப்பிட்ட இந்த ஐஸ்கிரீம்ல எந்த ஒரு ரசாயனமும் இல்ல. அது

0: ஸ்பெஷல் கலர்ஸ் ஃபிளேவர்ஸ் எதுவுமே இல்ல. இயற்கையா நம்ம வீட்லயே சிம்பிளா தயாரிச்ச ஐஸ்கிரீம் உனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு பாத்தியா. வெயில் காலங்கள்ல உன்ன மாதிரி குட்டி பசங்க நிறைய பேர் ஐஸ்கிரீம் வேணும் அடம் பிடிக்கிறாங்க. கடையில நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஜங்க் பொருளை வச்சு பண்ற ஐஸ்கிரீமை விட இது மாதிரி இயற்கை பொருள்களை கொண்டு நம்ம செய்யற ஐஸ்கிரீம்ஸ் ரொம்ப நல்லது.
1: சூப்பர் த, அடிச்சு தள்ளிட்டீங்க போங்க.
0: இது மட்டும் இல்ல, இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல உனக்கு பிடிக்குமேனு நொங்கு பாயாசம், இளநீர் பாயாசம், பிரேக்ஃபாஸ்டுக்கு கம்பு கேழ்வரகு கூழ் இதெல்லாம் செஞ்சு தரலான்னு இருக்கேன்.
1: அத்தை, நொங்கு பாயாசம் இளநீர் பாயாசம் ஓகே, அது என்னத்த கம்பு கேழ்வரகு கூழ்?
0: அது ரொம்ப நல்லதுமா நம்ம உடம்புக்கு. நம்ம உடம்புல ஏற்படுற அதீத உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உணவுனே சொல்லலாம். இது கூட சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு மோர்ல அதை சாப்பிடுவாங்க பாரு, அத ருசியே தனி. இது கூட ஒரு அருமையான துவையல வச்சு சாப்பிட்டு பாரு, ருசி அவ்வளவு அருமையா இருக்கும். நாளைக்கு காலையிலே நான் இதை செஞ்சு தரேன், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
1: அத்தை, இந்த சம்மர் லீவ்ல வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க சொல்ற இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்தா வெயில் காலத்துல நம்ம உடல்நிலைய பாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு பொருட்கள் எல்லாம் சாப்பிடுறது அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா மீனு, உன்ன மாதிரி குட்டி பசங்க மட்டும் இல்லம்மா, பெரியவங்க கூட போதுமான விழிப்புணர்வு இல்லாதனால தாகம் எடுத்தா உடனே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறது, ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுன்னு தங்களோட உடம்ப கெடுத்துக்கிறாங்க. இது மாதிரி இயற்கை பொருட்களை கொண்டு வீட்லயே தயாரிக்கிற உணவுகளால நம்ம வெயில ஏற்படுற உஷ்ணத்தை பெரிதளவுல தணிக்கலாம். இந்த விஷயத்த நீ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது மீனும். நீ வீட்டுக்கு போனோன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை சொல்லணும், கட்டாயம் சொல்வியா?
1: கண்டிப்பா சொல்வேன். அது மட்டும் இல்லாம ருசிக்காக இல்லாம நம்ம ஆரோக்கியத்துக்காகவும் யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நீங்க சொன்னதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: வெயில் காலங்கள்ல நம்ம என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடலாம்னு இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம வெயில் காலங்கள்ல என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதுக்குதான் இப்ப நம்ம MOP சமுதாய வானொலியில ஒரு நேர்காணல் வரப்போகுது. அதுல மருத்துவர் சிறப்பா இத பத்தி சொல்ல போறாங்க, நம்ம அதை கேட்கலாமா? என்னென்ன விஷயங்கள் சொல்றான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வா.
1: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க RJ கீர்த்தி. சமீபத்துல நம்மள பல பேருக்கு தோன்றிய கருத்து, இப்போவே இவ்வளோ வெயில் அடிக்குது, கத்திரி வெயில் வந்தா எப்படி தாக்கு பிடிக்க போறோமோ அப்படிங்கிறது தான். உண்மைதாங்க, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மற்றும் வேலைக்கு போறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறது தெளிவா புரியும். வீட்டுக்கு வந்த உடனே அப்பாடா என்ன வெயில், என்னால சுத்தமா முடியல அப்படிங்கிற சோர்வான குரல்கள் அதிகரிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் வெயிலுக்கு பயந்து வீட்டிலே இருந்தாலும் வெப்ப அனலோட தாக்கத்துல இருந்து தப்பிக்க முடியவும் மாட்டேது. பொதுவா வெயில் காலம் வந்துட்டாலே ஐஸ்கிரீம், சில்லுன ஜூஸ், 24 hours AC அப்படின்னு லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கோல்டு வந்து டாக்டர் கிட்ட போறதை விட மாச கடைசியில கரண்ட் பில்ல பாத்துட்டு டாக்டர் கிட்ட போற மாதிரி இருக்கும். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டுமேங்கிறது போய் வெயில் கிட்ட இருந்து தலைமறைவா வாழ்றது எப்படி அப்படின்னு நிறைய பேர் ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேர்காணல்ல வெயில் காலம்ல நம்ம உடல்நிலைய எப்படி பாத்துக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது, என்ன மாதிரியான உணவு பொருட்களை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத பத்தி தெளிவா பேச நம்ம கூட டாக்டர் ஷாஹுல் இர்ஃபான் இணைஞ்சிருக்காங்க. இவர் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல MBBS முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில MD இன் இன்டர்னல் மெடிசனை முடிச்சுட்டு UKல போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் டிப்ளமாவும் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. தற்போது ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல ரெஜிஸ்ட்ராரா பணியாற்றிட்டு வராரு. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் கீர்த்தி, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்பவே நல்லா இருக்கேன் டாக்டர். வெயில் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. We are very happy to host you today sir at MOP Community Radio.
2: Thank you.
1: டாக்டர், இப்ப வந்து ஒவ்வொரு பருவநிலையிலும் என்ன மாதிரியான உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறது நமக்கு ஓரளவுக்கா தெரியும். ஆனா குறிப்பா இந்த வெயில் காலம்ல நம்ம உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறத எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா டாக்டர்?
2: நீங்க சொன்ன மாதிரி வெயில் காலத்துல சரி குளிர் காலத்துல சரி பாடி வந்து ஒவ்வொரு விதமா அடாப்டேஷன் ஆகும். ஸோ ப்ரைமரியாக நம்ம பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம பாடிக்கு உள்ள ஒரு ஃபிக்ஸட் டெம்பரேச்சர் இருக்குது, விச் இஸ் வி எவ்ரி ஒன் நோ 36.7 டிகிரி செல்சியஸோ இல்லை 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லுவோம். ஸோ இதை விட டெம்பரேச்சர் அதிகமானாலும் சரி, இதை விட டெம்பரேச்சர் கம்மியானாலும் சரி, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பாடியில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஸோ குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை விட ரூம் டெம்பரேச்சரோ நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற டெம்பரேச்சரோ அதிகமாகச்சுன்னா, ஸோ நம்ம பாடி அதை கூலாக வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்வெட்டிங். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு ஹியூமிட் கிளைமேட்டில் இல்லைன்னா ஒரு வெப்பம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு அதிகமாக வேக்குது. ஸோ வேக்கிறது எதனால் வேக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஸ்வெட் ஆகும் போது பாடியிலேருந்து வாட்டர் வெளியில் வரும். ஸோ அந்த வேர்வை எவாப்ரேட் ஆகும்போது நமக்கு பாடிக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். பை டூயிங் ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சரை நம்ம சொன்ன 98.4 டிகிரியில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைமில் பாடி நீட்ஸ் மோர் வாட்டர், பிகாஸ் மோர் வாட்டரை வச்சு தான் நிறைய எவாப்ரேஷன் ஆகி நம்ம பாடி கூல் ஆகுது. டு விச் பாடி வில் ஆல்சோ மேக் ஷுர் தட் இட் ரீடெயின்ஸ் வாட்டர், தண்ணியை அதிகமாக தன்னுடைய உடம்புக்குள்ளே சேகரித்து வைக்கிறதுக்கான முயற்சிகளை பாடி செய்யும். அதில் ஒன்று தான் நமக்கு அதிகமாக தண்ணி தாகம் எடுக்கிறது. வெயில் காலம் ஆச்சுனாலே நமக்கு நிறைய தண்ணி தாகம் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, நிறைய தண்ணி நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. செகண்ட்லி, நம்ம எல்லாரும் நோட் பண்ணுறது உண்டு, இந்த மாதிரி வெயில் காலத்தில் நமக்கு யூரின் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக போகிறதையும் நம்ம நோட் பண்ணலாம். கிட்னிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, சிறுநீரகம், ஸோ யூரினில் நிறைய வாட்டர் லாஸ் ஆகாமல் கான்சென்ட்ரேட்டடான யூரினை ப்ரொடியூஸ் பண்ணி வாட்டர் கன்சர்வ் பண்ணும். ஒவ்வொரு ஆர்கனும் வாட்டரை கன்சர்வ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி வாட்டரையும் கன்சர்வ் பண்ணும், நம்ம பாடி அதே டெம்பரேச்சர்லையும் மெயின்டைன் பண்ணிக்கும்.
1: இப்போ முன்னாடிலாம் வந்து பாடியில் வந்து வாட்டர் கண்டென்ட் இல்லை, எனக்கு டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கும். பட் சமீபத்தில் எல்லாரையுமே பயமுறுத்தின விஷயம் அப்படின்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிறது தான். நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். டாக்டர், இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ்னா என்ன அப்படிங்கறத எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அண்ட் அதே மாதிரி அதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் டாக்டர்?
2: ஓகே ஃபைன். ஸோ நான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றதை விட, ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல தண்ணி லெவல் கம்மியாச்சுனாலோ இல்லை வெப்பநிலை அதிகமாச்சுனாலோ என்ன ஆகுன்றதை நான் சொல்கிறேன். அது மூலமாக நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இனிஷியலாக இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் பாடி ட்ரை பண்ணும். ஸோ தண்ணியை கன்சர்வ் பண்ணுறதுக்கான வழிகளை ட்ரை பண்ணும். அதே மாதிரி நிறைய நமக்கு தண்ணி தாகம் எடுக்கும். இப்போ நம்ம நிறைய தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோ பெரிய வாட்டர் டெஃபிசிட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளை தவிர்ந்துக்கலாம். பட் நம்ம ஒர்க்னாலேயோ ஒர்க் பிஸினாலேயோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனால நம்ம ப்ராப்பராக நம்ம பாடியை ஹைட்ரேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் வாட்டர் கண்டென்ட் நம்ம பாடியில் குறையும். ஸோ இன்னொரு விஷயம், நான் முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நம்ம உடம்புல 70% ஆஃப் அவர் பாடிஸ் வெயிட் இஸ் பை வாட்டர் தான். ஸோ அந்த வாட்டர் லெவல்ஸ் இந்த வெப்பத்தினால குறையும் போது நம்ம உடம்புக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். வெரி இம்பார்ட்டன்ட்லி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட் ப்ரெஷர் குறையும். பிபின்னு சொல்லக்கூடிய இந்த பிபி வாட்டர்னால தான் மெயின்டைன் ஆகுது, வாட்டர்னாலையும் உப்புனாலையும். ஸோ உப்பும் வாட்டரும் ஸ்வெட் மூலமாக அதிகமாக நமக்கு வெளியில் போகும்போது நமக்கு பிபி குறையும். ஸோ பிபி குறையும் போது ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் வெளியில் போகும்போதெல்லாம் நமக்கு தலை சுற்றி மயக்கம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் சைமல்டேனியஸ்லி நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கூட ப்ரேயர்ஸில் வெயிலில் நிற்கும் போது மயங்கி மயங்கி விழுற சுச்சுவேஷனும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். த ரீசன் பீயிங் டீஹைட்ரேஷன், வாட்டர் லெவல் கம்மியாகுது. ஸோ வாட்டர் லெவல் கம்மியானோடனே டீஹைட்ரேட் ஆகுது, டீஹைட்ரேட் ஆனோன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிபி குறையுது. பிபி குறைஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகும். ஸோ கம்மியாகிறதுனால நமக்கு மயக்கமோ இந்த மாதிரி வரது உண்டு. இப்போ இந்த விஷயம் ரொம்ப சிவியர் ஆகும் போது, ஒரு லெவலுக்கு மேலே பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும் போது நம்ம பாடியில் நிறைய அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் பியாண்ட் திஸ் மயக்கம் இதெல்லாம் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ரொம்ப பர்சிஸ்டண்டாக வாட்டர் டெஃபிசிட் இருக்கிறதுனாலையும் பாடியுடைய டெம்பரேச்சர் ஒரு லெவலுக்கு மேலே பாடி கோப் அப் பண்ண முடியாத அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகிருச்சுன்னா நம்ம பிரெயின்லே ஒரு சில செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டேமேஜ் ஆகும் போது ஏற்படக்கூடிய ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம் தான் நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், ப்ரிடாமினன்ட்லி வயதானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. த ரீசன் பீயிங், யூஸ்வலாக குழந்தைங்களையும் சரி அடல்ட்ஸ்லேயும் சரி அந்த ஹீட் இருந்துச்சுன்னா அதை கோப்பப் பண்ணிக்கக்கூடிய மெக்கானிசம் நல்லாயிருக்கும். பட் வயசாக வயசாக அந்த ஹீட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய பாடிலி மெக்கானிசம், நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, அந்த மெக்கானிசம்ஸ்லாம் கொஞ்சம் ஃபெயில் ஆகும் போது, சரியாக இல்லாத போது, இந்த முதியோர்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி சரௌண்டிங்ஸ்லேயோ கம்யூனிட்டியில் ரொம்ப வெயிலில் அவங்க சுத்தும் போது இந்த மெக்கானிசம் ஃபெயில் ஆகி சிவியராக டீஹைட்ரேட் ஆகி பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு சில திசுக்கள் சம்டைம்ஸ் செயலிழந்து போய் வரக்கூடிய ஒரு பக்கவாதம் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். வி ஹாவ் நாங்கள் நிறைய இந்த வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால உயிரிழந்த பேஷண்ட்ஸையுமே நாங்கள் நிறையா பார்த்தது உண்டு. ஸோ நம்ம அதுக்கு ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் ஆர் எனி ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஒன்று, அவாய்டிங் ப்ரலாங்ட் ஹெவி டைரக்ட் சன்லைட், நம்பர் ஒன். நம்பர் டூ, ஹைட்ரேஷன். அதை பற்றி இன்னும் நம்ம நிறைய பேசலாம்.
1: ரொம்ப தெளிவா சொன்னீங்க டாக்டர். இன்ஃபேக்ட் இப்ப கேட்டு இருக்க நேயர்கள் எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக்ஸ்னா என்ன அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சிருக்கும், அண்ட் வாட்டர் குடிக்கிறதோடைய முக்கியத்துவம் ஆக்சுவலி தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் டாக்டர். பட் ஒரு கன்சர்ன் என்னன்னா, வெயில்ல வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்றது நம்ம பாடியை ரொம்ப நல்லது, பிகாஸ் ஸ்கூல் டைம்ல இருந்தே படிச்சிருக்கிறது என்னன்னா விட்டமின் டி கொடுக்கும் நமக்கு அப்படிங்கறதுதான். பட் இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் போதோ, இல்ல நிறைய பேர் எனக்கு மயக்கம் வருது, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படிங்கறத சொல்ல வச்சு பார்க்கும் போது என்னுடைய கன்சர்ன் என்னன்னா, எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய வெயில்ல நிக்கிறது ஹெல்தி டாக்டர்?
2: இப்போ ரொம்ப நல்ல க்வெஸ்டின் கீர்த்தி. இது வந்து ஏன்னா இது கண்டிப்பாக நேயர்களுக்கு தெரியணும். நம்ம ஸ்கூல்லெலாம் படித்தது உண்டு வைட்டமின் டி அப்படின்றது சன்ஷைன் வைட்டமின், அது வந்து நமக்கு சூரிய ஒளியில் தான் கிடைக்குதுன்றதும் படிச்சிருப்போம். அட் த சேம் டைம் சன்லைட்னால ஹெவி எக்ஸ்போஷர்னால ப்ராப்ளம்ஸும் வருதுன்றது நமக்கு தெரியுது. ஸோ வி ஆக்சுவலி ஹாவ் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். எந்த டைமில் சன்லைட் ஹெல்தினா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, 8:30 வரைக்கும் இட் இஸ் ஹெல்தி. காலையில் 8:30 வரைக்கும் சன்லைட் இஸ் ஹெல்தி. 5:30 மேலே சன்லைட் இஸ் ஹெல்தி. 9:00 மேலே, காலையில் 9 AM மேலே டு 4 PM வரைக்கும் சன்லைட் இருக்குது. பட் அதோடு சேர்ந்து நிறைய ஹார்ம்ஃபுல் ரேஸும் சன்லைட்டில் சேர்ந்து வருது. ஸ்பெசிஃபிக்காக நம்ம அல்ட்ரா வயலட் ரேஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேஸ் காலையில் நேரத்தில் சூரியன் கிராஸாக நம்ம பூமியை நோக்கி அடிக்கிறதுனால அட்மாஸ்ஃபியர் அதை நிறைய ஃபில்டர் பண்ணிடும். சாயந்தர நேரமும் கிராஸாக அடிக்கிறதுனால அட்மாஸ்ஃபியரில் இந்த ஹார்ம்ஃபுல் ரேஸை சன் ஃபில்டர் பண்ணி ஒரு ஃபில்டர்டு லைட்டாக நமக்கு அனுப்புவோம். அந்த லைட் இஸ் வெரி குட் ஃபார் அ பாடி. நம்ம உடம்புல இந்த வைட்டமின் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நிறைய யூசஸ் இருக்குது. சன்லைட் நம்ம உடம்புக்கு தேவை, நம்ம கண்ணுக்கு தேவை. இன்ஃபேக்ட் நம்ம உடம்புல சர்க்கேடியன் ரிதம்னு இருக்குது. சர்க்கேடியன் ரிதம்னா நம்ம பகல் ஃபுல்லாக முழிக்கிறோம், நைட்டெல்லாம் தூங்குறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் சன்லைட்டு தான். இதெல்லாம் நமக்கு தேவை. பட் அந்த 9:00 AM to 10:00 PM சாயந்தரம் 4 மணி வரை அந்த அல்ட்ரா வயலட் ரேஸும் சேர்ந்து வர்றதுனால அந்த ரேஸ் நம்ம ஹார்ம்ஃபுல், அதனால பல கெடுதிகள் இருக்குது. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, உங்களுக்கு சன்ஷைன் வேணும், சன்ஷைன் வேணும்னா காலையிலையும் சாயங்காலமும் பார்த்துக்கோங்க. உச்சி வெயிலில் முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
1: ஓகே டாக்டர். டாக்டர் இப்போ நீங்க சொல்ற இந்த டைம் பீரியட் இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் ஆஃப்டர் 8:30 அண்ட் பிஃபோர் 5:30, இது வந்து பீக் அவர்ஸ் கரெக்டுங்களா? நம்ம வந்து வேலைக்கு போறது, ஸ்கூல் காலேஜஸ் இந்த டைம்ல தான் அதிகமா வெயில்ல இருப்போம். அண்ட் அதே மாதிரி வீட்டுல இருந்து வெளியே போறவங்க எல்லாருமே மாஸ்க் போடுறது, கேர்ள்ஸ் தான் துப்பட்டா போட்டு உடம்ப கவர் பண்ணிருக்கிறது, சன்ஸ்கிரீன் போடுறது, நிறைய பேர் நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. பட் ஆஸ் அ டாக்டர், வீட்ல இருந்து வெளியே போற ஒவ்வொருத்தரும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் டாக்டர்?
2: கரெக்ட். இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தோம்னா, இட் இஸ் பிராக்டிகல் இம்பாசிபிள் 10:00 AM to 4:00 PM வரைக்கும் சன்லைட் எக்ஸ்போஷரே இல்லாமல் இருக்கிறது. இட் இஸ் ப்ராக்டிக்கல் இம்பாசிபிள். ஏன்னா நம்ம எல்லாருமே வேலைக்கு போறோம், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, சன்லைட்ன்ற ஒண்ணு நம்ம உடம்புல படதான் போகுது. நான் வந்து படவே கூடாதுன்னு சொல்லலை, எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப நேரம் சன்ல இருக்கிறது தான் வந்து தப்புன்றத சொல்லறேன். அதனால சூரிய ஒளி பட்டாலே வந்து நமக்கு அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்துடும் நினைக்கிற அளவுக்கு அது சன்லைட் வந்து டேஞ்சரஸ் கிடையாது. எனிவேஸ் நம்ம நிறைய ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஸோ வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து நம்ம ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்பர் ஒன், சன்லைட்டை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம க்ளோதிங் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம க்ளோதிங்கே நம்மளுடைய அல்ட்ரா வயலட் ரேஸை 2 max நமக்கு ப்ரிவென்ட் பண்ணும். So further, நம்ம சன் எக்ஸ்போஸ் ஏரியாஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர், நம்மளுடைய தலை அண்ட் நம்ம ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் தான் நமக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. அண்ட் நம்ம சென்னையில் இருக்கிறோம், சென்னையில் ஹெல்மெட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். இன் ஒன் வே நமக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணுது ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. இன்னொரு பெரிய லாபம் என்னென்னா, இட் ப்ரொடெக்ட்ஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ், குறிப்பாக நம்ம தலை உச்சியிலையும் நம்ம ஃபேஸ்லையும் டைரக்ட் சன்லைட் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு ஹெல்மெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஹெல்மெட் எப்போவுமே டிரைவிங் டைமில் வியர் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி ஸ்பெசிஃபிக்லி ரொம்ப நம்ம காஸ்மெட்டிக்காக கேர்ள்ஸ்க்கு குறிப்பாக வந்து அந்த ஃபேஸ் வந்து டேன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க துப்பாட்டா போட்டுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அந்த மாதிரி நம்ம ஃபேஸை நம்ம கவர் பண்ணிக்கிறது மாஸ்க் மூலமாகவோ துப்பாட்டா மூலமாகவோ கவர் பண்ணிக்கிறதுனால டைரக்ட் சன் எக்ஸ்போஷர், சன் ரிலேட்டட் ஏஜிங் ப்ராப்ளம்ஸ், இந்த டேனிங் ப்ராப்ளம்ஸ், இன்ஃபேக்ட் டஸ்ட் இதெல்லாம் கூட ப்ரிவென்ட் பண்ணலாம். முடிஞ்சால் நீங்கள் ஹேண்டையுமே உங்களுடைய கைகளையுமே நீங்கள் க்ளவுஸோ ஏதோ சம்திங் சம் ஆர்னமெண்ட்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கிறது நல்லது. திஸ் இஸ் ஒன் திங். நம்பர் டூ, நீங்கள் சன் எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படின்னா நமக்கு சன்ஸ்கிரீன்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த சன்ஸ்கிரீன் அப்படின்றது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இட் இஸ் இந்த க்ரீம் ஃபார்ம். நம்ம அதை முகத்தில் கையில் சன் எங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்கே தடவிக்கிறதுனால, நான் குறிப்பாக அந்த சொன்ன அல்ட்ரா வயலட் ரேஸ் ஏ அண்ட் பி இருக்குல்ல, யூவிஏ யூவிபியை வந்து அதை ஸ்பெசிஃபிக்காக ஃபில்டர் பண்ணிவிடும். ஸோ அது நம்ம ஸ்கின்னை அந்த லைட் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அல்ட்ரா வயலட்டை ஃபில்டர் பண்ணி ஹார்ம்லெஸ் சன்லைட்டை நம்ம ஸ்கின்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும். பை டூயிங் ஸோ அந்த சன் அந்த சன்ஸ்கிரீன் வந்து நமக்கு சன் ரிலேட்டட் ஸ்கின்

0: வெயில வேண்டாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் ஹைட்ரேஷன். நோ ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னா நோ இஷ்யூஸ், பட் அங்கே இல்லைன்னும் போது சஃபிஷியன்டான வாட்டர் பேக்ஸ் வாட்டர் கேன்ஸை நீங்கள் கேரி பண்ணிக்கிறது மூலமாக டீஹைட்ரேஷன் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம்.
1: நேர்களும் சரி, வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும் போது நான் ஃபோன் எடுத்துட்டேனா, நான் வண்டி சாவி எடுத்துட்டேனா அப்படிங்கிறத நோட் பண்ணுறதோட, வாட்டர் பாட்டில் எடுத்துட்டேனா, நான் சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேனா, என்ன வந்து ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்கேனா, கரெக்டான க்ளோதிங் போட்டிருக்கேனா அப்படிங்கிறத அவங்க கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. Doctor, I think you will be the right person to answer this question. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் சம்மர் சீசன் வந்தாலே ஏசியை ஆன் பண்ணியே வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் சில பேர் வீட்டில இருந்து ஒரு வெயில் டைம்ல உள்ள வரும்போதே உடனே ஏசி ஆன் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பாங்க. How healthy is this, doctor?
0: நான் வந்து ஏசியை இட் இஸ் டோட்டலி அன்ஹெல்தி அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதை ஒரு சில ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஏசி இஸ் ஆக்சுவலி குட் ஃபார் ஹெல்த் தான். எஸ்பெஷலி அந்த அதிக வெப்பம், ஹியூமிடிட்டி இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏசி ஒரு நல்ல டெக்னாலஜிக்கல் சோர்ஸ் தான். நமக்கு ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்னா, ஏசியில் ரொம்ப கூலிங் செட் பண்ணாதீங்க. ஐடியல் டெம்பரேச்சர் ஃபார் ஏசி வில் பி பிட்வீன் 24 to 27 degrees Celsius. 24 degrees Celsius கீழே போகும்போது நம்ம பாடி கொஞ்சம் அதை கோப்ப பண்ணிக்கிறது கஷ்டப்படும். நான் சொன்னல நம்ம பாடி டெம்பரேச்சர் அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி அதை கோப் அப் பண்றதுக்கு இட் வில் டூ சம்திங், பட் அதுக்கு பாடிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், எஸ்பெஷலி இஃப் இட் இஸ் பிலோ 24. ஓகே, ஸோ டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணிக்கோங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, ஏசியில் இருக்க ப்ராப்ளம்ஸ் நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்றேன், தென் ஐ வில் லெட் யூ நோ த சொல்யூஷன்ஸ் அதுக்கு என்ன பண்ணலாம். செகண்ட் ப்ராப்ளம் இன் ஏசி இஸ் ஹியூமிடிட்டி. நம்ம ஏசியை ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வெளியில் சொட்டு சொட்டாக ஏசி மிஷின்லேருந்து தண்ணி விழுறத நம்ம பார்ப்போம். என்னைக்காச்சும் நம்ம அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு நம்ம யோசிச்சுருக்கோமான்னு தெரியல. அதுக்கான பதில் என்னென்னா, நம்ம ரூம்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி ஈரப்பதத்தை தான் அந்த ஏசி ஃபில்டர் பண்ணி வெளியில் தண்ணியாக அனுப்பிடுது. ஏன்னா நம்ம கூலிங் வேணும்னா அது பண்ணால் தான் அது ஆக்சுவலாக கூல் ஆகும். விச் மீன்ஸ் அப்போது ஏசியில் இருக்க ரூம்குள்ளே இருக்கக்கூடிய ஏரில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறைஞ்சிட்டே வரும். அதை நம்ம இங்கிலீஷில் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா, ஏசி போட்டிருந்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். விச் பேசிக்கலி மீன்ஸ் ஏர் வில் பி வெரி ட்ரை. காற்றுல அந்த ஈரப்பதம் இல்லாமல் ரொம்ப ஒரு ட்ரையான ஒரு ஏராக இருக்கும். ஸோ இந்த ட்ரை ஏர்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் தோல் ஐ மீன் மியூக்கோசா ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும். மியூக்கோசானா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணில் நமக்கு மியூக்கோசா, அதாவது வழுவழுப்பான தோல்னு நம்ம சொல்லலாம். அதில் இருக்க ஈரப்பதம் குறைஞ்சி நமக்கு ட்ரை ஐஸ், கன்ஜங்டிவைட்டிஸ் போல், கண் இன்ஃபெக்ஷன் போன்ற ஒரு சில விஷயங்கள் நமக்கு வரலாம். நம்ம வாய் ரொம்ப காஞ்சி போயிடலாம். நம்ம ஸ்கின்னே ரொம்ப நேரம் ஏசியில் இருந்தால் ட்ரை ஆகலாம், பிகாஸ் ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரிகாஷன்ஸை நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கணும். ஸ்கின் ட்ரையை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம மாய்ஸ்சரைசர் இல்லை தேங்காய் எண்ணெய் இஸ் த பெஸ்ட் நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். அதை நீங்கள் தடவிக்கலாம். ஏசியை ரொம்ப கூலிங்காக இல்லாமல் வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஒன் சொல்யூஷன். ரெண்டாவது ப்ராப்ளம் ஏசியில் என்னென்னா, ஏசி ரொம்ப நாளாக நம்ம சர்வீஸ் பண்ணாமல் இருக்கும் போது அந்த ஏசி மிஷின்குள்ளே ஃபங்கஸ் மோல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கஸ் பாக்டீரியா டஸ்ட் பார்ட்டிகல் செட்டில் ஆகிறதுக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம திரும்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அதை சர்வீஸ் பண்ணாமல் ஏசியை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அந்த ஃபங்கஸ் வந்து நம்மளுடைய காற்றுல கலந்து அது மூக்கிலையோ இல்லைனா வந்து நம்ம சுவாச குழாயில் நமக்கு அந்த மாதிரி உள்ளே போகும்போது அது அலர்ஜி போன்ற சிம்டம்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது ரெண்டாவது ப்ராப்ளம். இதுக்கு நம்ம சொல்யூஷன் என்ன பண்ணலாம், ஏசியை சிம்பிளா நம்ம கரெக்டா டைம்லி ஒரு தடவை அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் கிளீன் பண்றது சேஞ்ச் பண்றது மூலமா இந்த மாதிரி ஃபங்கஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் செகண்ட் ப்ராப்ளம். தேர்டு, வேறு என்ன ஏசியில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸில் ஒரு சில பேருக்கு அந்த டெம்பரேச்சரே அலர்ஜிக்காக இருக்கும். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏசி காற்று பட்ட உடனே தும்பல் வருது, ஏசி காற்று பட்ட உடனே இரும்பல் அதிகமாக வருது, இந்த மாதிரி ஆஸ்மா வீசிங் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க ஏசி காற்றுக்கு உள்ளே வந்தோடனே அவங்களுக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம் அதிகமாகிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, அவங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த கோல்டு ஏர் செட் ஆகாதவங்களுக்கு அலர்ஜிக்காக இருக்கிறவங்க ஏசியை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா அவங்களுக்கு எந்த டெம்பரேச்சருக்கு மேலே அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்களோ அந்த டெம்பரேச்சர் வச்சுக்கிறது நல்லது. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் இந்த ட்ரை ஏரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹியூமிடிஃபையர்னு சொல்லிட்டு மிஷின்ஸே கூட வருது. ஸோ மேபி நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம்.
1: ஐ திங்க் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஏசி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 24 to 27 இதை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் குட்டீஸ் எல்லாம் 18 அம்மா 17 or 16 அப்படின்னு நிறைய சொல்றாங்க.
0: ஆமா கீர்த்தி, நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இனிஷியலா நம்ம வெளியில இருந்து நமக்கு 0 degrees வந்தா கூட, இப்போ நீங்க ஃப்ரீசரை திறந்தா ஃப்ரீசர்ல பேசிக்கா நம்ம ஃப்ரிட்ஜ்ல 0 degrees அது திறக்கும் நமக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். ஸோ இனிஷியலா நீங்க உள்ள வரும்போது யூ வில் ஃபீல் குட், பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம பாடிக்கு அது ஸ்ட்ரெஸ். ஸோ 24 to 27 ஐ திங்க் வுட் பி ஐடியல் ஃபார் எவ்ரி ஒன்.
1: ஓகே. ஸோ எல்லாருமே அதை ஞாபகம்

0: வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏசியை ஆன் பண்ணும்போது 24 to 27 இஸ் தி ஐடியல் டெம்பரேச்சர். டாக்டர், இப்போ நிறைய உழைக்கும் மக்கள் ரொம்ப நேரம் வெயிலில் வேலை பார்க்குற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். சாலையோர வியாபாரிகள், துப்புரவு பணியாளர்கள், ஓட்டுநர்கள், போக்குவரத்து காவலர்கள், இவங்கள மாதிரி அதிக நேரம் வெயில்ல வேலை பாக்குறவங்க அவங்க உடல்நிலையை பாத்துக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறது நல்லதா டாக்டர்?
1: ஒரு சில ப்ரொஃபஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில நிக்கிறதுன்றது கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ் தான் இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க, வேலை செய்யக்கூடிய மனிதர்கள். இவங்க வந்து சிம்பிள் ப்ரிகாஷன் சொல்றேன், ஏன்னா இவங்களால நம்ம சொல்ற மாதிரி சன்ஸ்கிரீன், ஹியூமிடிஃபயர்ஸ், ஏர் கண்டிஷனிங் இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் சிம்பிள் டெக்னிக்ஸ் மூலமாவே நம்ம உடம்ப தாராளமா பாதுகாத்துக்கலாம். ஒன்னு நான் சொன்ன மாதிரி எவ்வளவு வெயில் படாம நிக்க முடியுமோ வேலை செய்ய முடியுமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு இடத்துல நீங்க ரொம்ப நேரம் வெயில நிக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தா மட்டும் நில்லுங்க, இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு மற்ற டைம்ல பிரேக்ஸ்ல வந்து நிழல்ல கூலான பிளேஸ்ல மரத்துக்கடியிலயோ இல்ல ஏதோ ஒரு பில்டிங்லயோ நீங்க வந்து இருக்கலாம். This is number one. Number two, நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா தண்ணி நிறைய குடிக்கலாம். ஸோ நம்ம அதை ஹீட்டை காம்பேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாட்டர் நீங்கள் நிறைய குடிச்சிங்கனாலே அதுவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெஷர் டு என்ன சொல்கிறது, சூரியனுடைய அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு நமக்கு தண்ணியே ஒரு பெஸ்ட் சோர்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல நிறைய தண்ணி குடிக்கலாம். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் தி மெஷர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெய் நீங்கள் தலைக்கு தடவுறதும் சரி, உடம்புக்கு தடவிக்கிறதும் சரி, உங்களுடைய வாட்டர் கண்டென்ட் வெளியில் வேப்பரைஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்றது மூலமா உங்க ஸ்கின்னையும் உங்க உடம்பையும் நல்லா பாதுகாத்துக்கலாம் வெயில இருந்து.
0: வெல் செட் டாக்டர், கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். டாக்டர், என்னோட அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, சம்மர் சீசன்ல பொதுவா நம்ம உடல்நிலையில என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் காமனா அதிகமா ஸ்ப்ரெட் ஆகும், அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு தெளிவா சொல்ல முடியுமா டாக்டர்?
1: ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சரை நான் ரெண்டு விதமா பிரிக்கிறேன். ஸோ ஒன்னு வந்து இந்த சம்மர் சீசன்ல இன்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு சிலது அதிகமாகும், ஸ்கின் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ் என்னென்ன, உடம்புக்குள்ள என்னென்ன இன்ஃபெக்ஷன் சம்மர் சீசன்ல காமன்ன்றத நோட் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்னால், இந்த வாமிட்டிங், லூஸ் மோஷன், இந்த வயிறு ரிலேட்டட் ப்ராப்ளம், ஸ்டொமக் அப்செட், இதெல்லாம் சம்மர் சீசனில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும். த ரீசன் பீயிங், ஒரு சில வைரஸ் அண்ட் பாக்டீரியா சம்மர் சீசனில் நல்லா வளரும். எந்த வைரஸ் பாக்டீரியாவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் நல்லா வளருமோ அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து சம்மர் சீசனில் அதிகமாக வளரும். இப்போ நமக்கு சளி, இரும்பல், ஜொரோன்ற மாதிரி இப்போ அதை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ்லாம் வின்டர் சீசனில் அதிகமாக வளரும். ஸோ தட் இஸ் த ரீசன் நமக்கு வின்டர்ஸில் சளி அதிகமாக பிடிக்குது, சம்மர் சீசனில் இந்த வாமிட்டிங், ஸ்டொமக் ரிலேட்டட், ஸ்டொமக் அப்செட் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா வருது. ஸோ இது ஒரு காமனான ப்ராப்ளம் சம்மர் சீசனில் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறது. அதே மாதிரி ஃபுட் பாய்சனிங், ஏன்னா சீக்கிரம் சாப்பாடு கெட்டு போயிடும் வெயில் இருக்கிறதுனால, இல்லை டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சாப்பாடு சீக்கிரமாகவே பாய்சன் ஆகிடும். இந்த சென்ஸ் அதில் பாக்டீரியாஸ் வளர்ந்துடும், ஃபங்கஸ் வளர்ந்துடும். ஸோ நீங்கள் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும் போது ஹைஜீனாக ப்ராப்பராக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. தட் இஸ் ஒன் திங். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சம்மரில் வரக்கூடிய பாக்டீரியாஸ் எஸ்பெஷலி இந்த வாமிட்டிங், லூஸ் மோஷன் காஸ் பண்ணுற பாக்டீரியா ஸ்ப்ரெடாமினெண்ட்டாக நம்ம சாப்பிட்றது மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா கையிலிருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த டைமில் சம்மரில் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஈவன் மோர் ஆன் வாஷிங் ஹேண்ட்ஸ். ஸோ நீங்கள் வேலையை செஞ்சுட்டு வந்தாலும் சரி, இல்லைனா வேலைக்கு போகிறீங்கனாலும் சரி, அங்கே திடீர்னு லஞ்ச் சாப்பிட போகிறீங்கனாலும் சானிடைசர் ஆர் ஹேண்ட் வாஷ் வச்சு கையை கழுவிட்டு சாப்பிட்றது மூலமாக இதை 90% ப்ரிவெண்ட் பண்ணலான்னு சொல்லி நிறைய ஸ்டடிஸ் சொல்கிறாங்க. ஜஸ்ட் பை ஹேண்ட் வாஷிங் வி கேன் ப்ரிவெண்ட் 90% ஆஃப் தீஸ் கேஸ்ட்ரோ என்டரைட்டிஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஸ்டொமக் ரிலேட்டட் இஷ்யூஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். நவ் கம்மிங் டு தி செகண்ட் டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் இன்ஃபெக்ஷன். ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப காமன் இந்த மாதிரி சம்மர் சீசன்ஸில். ஸோ நம்ம என்னென்ன மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்போம்னா, ரேஷஸ் பார்ப்போம், வேர்க்கூறு பார்ப்போம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாகும், ஏன்னா நம்ம பாடியில் ஸ்வெட் அதிகமாக வரதுனால. அதே மாதிரி பருக்களுமே நமக்கு சம்மர் சீசனில் அதிகமாக வரதை நம்ம தாரா நோட் பண்ணலாம். நிறைய நமக்கு ஆக்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் வரும். இது எல்லாம் எதனால் வருதுன்னா, இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர், லெஸ்ஸர் ஹியூமிடிட்டி, இந்த மாதிரி இருக்கிற டைமில் ஃபங்கஸுமே நமக்கு அதிகமாக வளரும். நமக்கு அதிகமாக வேக்கும் போது அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த மாய்ஸ்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நமக்கு காமனாக வரதை நம்ம நோட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்லி நம்மளுடைய கைகளில், அக்கில் பகுதிகளில் மற்றும் இரண்டு கால்களுக்கு நடுவில்லாம் நம்ம அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அரிப்பு, தேம்பல் போன்ற ப்ராப்ளம்ஸ் நம்ம ரொம்ப காமனாக சம்மர் சீசனில் நோட் பண்ணலாம். ஏன்னா அங்கே தான் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலான்னா, ஸோ ஒன்று குளிக்கிறது மூலமாக, டெய்லி நீங்கள் யூஸ்வலாக எல்லாருமே டெய்லி குளிக்கிற பழக்கம் உண்டு, பட் யாருக்காச்சும் ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்குன்னா அவங்க ரெண்டு தடவை குளிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஈரப்பதம், அந்த பாக்டீரியா, ஃபங்கஸ் இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது மூலமாக இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு அந்த மாதிரி தேம்பல், ஏதாச்சும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக ஸ்கின் டாக்டரையோ ஏதோ ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான ஆன்டி ஃபங்கல் மெடிசன்ஸ், ஆயின்மெண்ட்ஸ் வாங்கி தடவிக்கிறது மூலமாகவும் அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ரொம்ப காமனாக நம்ம வேர்க்கூரை பார்க்குறோம். எல்லாருமே சஃபர் பண்ணியிருப்போம், நம்ம கழுத்து பகுதிகளில், தோல் பட்டையில், முகத்துலலாம் வந்து பொறி பொறியாக வேர்க்கூறு வரதை நம்ம நோட் பண்ணியிருப்போம். வேர்க்கூறு எதனால் வருது அப்படின்னா, நம்ம பாடியில் ஸ்வெட்டு ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்ம ஸ்வெட்டே வந்து அந்த ஸ்வெட் வரக்கூடிய பாதையை பிளாக் பண்ணிவிடும். ஸோ பிளாக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக ஸ்வெட்டு வரதுக்கு வழி இல்லாமல் அந்த ஸ்வெட்டு உள்ளேயே தேங்கி அது ஃபர்தராக இன்ஃபெக்ஷன் ஆகிறது தான் நம்ம வந்து வேர்க்கூறுன்னு சொல்கிறோம். மெடிக்கல் டேர்மில் அது மிலேரியான்னு சொல்லுவோம், ஸ்வெட் டெர்மடைட்டிஸ்னு கூட சொல்கிறோம். இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி அதுதான் ஹைஜீன் தான், டெய்லி நம்ம குளிக்கிறது மூலமாகவும் ப்ராப்பராக நம்மளை ரொம்ப வெப்பத்தில் நம்மளே நம்மளை போட்டுக்காமல் இருக்கிறது மூலமாகவும் நம்ம அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். அப்புறம் ஃப்ரிக்ஷன் டெர்மடைட்டிஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது குறிப்பாக ஒன்ஸ் அகைன் நம்மளோட அக்குள் பகுதிகளில் ரெண்டு தொடைகளுக்கு நடுவில் உராய்சி உராய்சி அந்த ஈரப்பதத்தினால சம்டைம்ஸ் தோலே பிஞ்சி புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மக்கள் ட்ரெஸ்ஸிங்கை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க, உங்களுடைய ரெண்டு ஈரப்பதமான பகுதிகள் உறையாமல் நீங்கள் பார்த்துக்கிறதுனா மூலமாகவும் நீங்கள் அதை தாராளமாக ப்ரிவெண்ட் பண்ணலாம். லைக் ப்ராப்பரான காட்டன் இன்னர்வியர்ஸ் போடுறது மூலமாக நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம்.
0: ஸோ நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து எனக்கு வேர்க்கூறு வந்துருச்சு, அம்மாலாம் சொல்லுவாங்க உடம்பு சூடாயிடுச்சு போது அதனால தான் கட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். பட் இன்றைக்கி தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் டாக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ ஃப்ரம் யுவர் குவெஸ்டன், நீங்கள் வந்து ஸ்வெட்டிங் அதிகமாகும் அண்ட் அதனால இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ குளிக்கிறது அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது தாண்டி வேற என்ன மாதிரியான ஹைஜீன் டிப்ஸை நம்ம எல்லாருமே மெயின்டைன் பண்ணணும் டாக்டர்?
1: ஸோ ஹைஜீன் டிப்ஸ் நான் சொன்னது வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மெயினாக ஹைஜீனில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பர்சனல் ஹைஜீன் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ பப்ளிக் வாஷ்ரூம்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா யூரின் இன்ஃபெக்ஷன்ஸுமே வந்து சம்மர் டைம்ஸில் ரொம்ப காமன். ஸோ அது ஒரு ஹைஜீன் மெஷர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண பாருங்கள், அது மூலமாக நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். ப்ராப்பர் ஹேண்ட் வாஷிங், டேக்கிங் பாத்ஸ் டெய்லி அண்ட் வியரிங் குட் க்ளோத்ஸ். குறிப்பாக வந்து நம்ம சம்மர் சீசனில் இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு காட்டன் லூஸ் அண்ட் தின் க்ளோத்ஸ் வியர் பண்ணுறது, மெலிசான ஆடை காட்டன் பருத்தி ஆடை வியர் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸை தாராளமாக ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் லிஸ்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், இப்போ உங்களுக்கு செட் ஆகிற ஒரு சோப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக 99% நீங்கள் ஸ்கின்னை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம்.
0: ஆமாம், ஸோ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்ம டெய்லி ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் குளிக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது.
1: அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ரீசன் பீயிங் நான் சொன்ன எல்லா இன்ஃபெக்ஷன்ஸுமே குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரவும். நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு, நம்மளுக்கு தேம்பல் வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேம்பல் வரும், நமக்கு லூஸ் மோஷன் வந்துச்சுன்னா இமீடியட்டாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் உங்களை மட்டும் பாதுகாத்துக்கல, உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிறீங்க.
0: கண்டிப்பாக டாக்டர், வில் கீப் திஸ் இன் மைண்ட். டாக்டர், இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா உணவே மருந்து அப்படிங்கற அந்த கான்செப்ட்டை அவங்க லைஃப் ஸ்டைல்ல இன்கார்பரேட் பண்ணி வாழ்ந்திருக்காங்க. சோ சம்மர் டைம் அப்படினாலே நமக்கு சில ஃபுட்லாம் ஞாபகத்துக்கு வரும். பட் நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட் பிராக்டீசஸ் நம்ம நிறைய காரணங்களால இழந்துட்டு வரோம். அஸ் எ டாக்டரா இந்த ட்ரெடிஷனல் பிராக்டீசஸ் ஃபுட் பிராக்டீசஸ் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படினா அது என்னவா இருக்கும் டாக்டர்?
1: உணவே மருந்து, நல்ல உணவு உடம்பிற்கு ஆரோக்கியம். ஸோ ஃபுட் ப்ராக்டிசஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு எதுவும் இல்லை. நீங்கள் ஜென்ரலாக சம்மருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஃபுட்ஸுன்னு கூட பெருசாக எதுவும் இல்லை. நீங்கள் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டாலே போதும். லைக் உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் ஆரோக்கியமான சாப்பாடு, எதெல்லாம் வந்து ஆரோக்கியம் இல்லாத சாப்பாடுன்னு ஒரு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜங்க்ஸு, கார்பனேட்டட் பிரிவரேஜ், அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் வந்து இஸ் நாட் ஹெல்தி. ஸோ நீங்கள் ப்ராப்பராக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, நேச்சுரல் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். குறிப்பாக சம்மர் சீசனில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள், காய்கள் மற்றும் ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நோட் பண்ணினோம்னா தெரியும், நமக்கு தெரியும் வாட்டர் மெலன், தர்பூசணி, குக்கும்பர், அதே மாதிரி மஸ்க் மெலன், இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் நீங்கள் குறிப்பாக சம்மர் சீசனில் வளர்கிறத பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு நேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் இதெல்லாம் நிறையா சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிற மாதிரியான ஒரு ஃப்ரூட்ஸ் தான் அதெல்லாம். ஸோ நீங்கள் வின்டரில் வாட்டர் மெலன் நீங்கள் வளர்ந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, சம்மர் சீசனில் தான் வருது. ஸோ கடவுளே வந்து உங்களுக்கு அதை ஒரு சோர்ஸாக கொடுத்துருக்காரன்னும்போது நிறைய கன்சியூம் பண்ணிக்கோங்க. சுகர் பேஷண்ட்ஸை தவிர வாட்டர் மெலனை எல்லாரும் சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். அதில் வந்து உங்களுக்கு கேலரிஸும் கம்மி தான், ஒன்றும் சுகர் அதில் அதிகமாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்து மாடரேட்டான அமௌண்ட்டில் சாப்பிட்டுங்க. மற்ற எல்லாருமே வாட்டர் மெலன் சாப்பிட்லாம், வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதே நீங்கள் ஃபுட்டாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஹைட்ரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. ரெண்டாவது, நீங்கள் இந்த நம்ம நாட்டு விதத்தில் நேட்டிவாக யோசிச்சோன்னா கூல் இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து நம்ம சம்மர் சீசன்ஸில் நிறைய கன்சியூம் பண்ணுறது மூலமாக நம்ம உடம்பில் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நம்ம வாட்டர் கண்டென்ட்டை அதிகம் பண்ணிக்கிறோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் இளநீர், இளநீருன்றது தண்ணி மட்டும் இல்லை, அதில் தேவையான சோடியம், பொட்டாசியம், எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லக்கூடிய உடம்பிற்கு தேவையான புரதச்சத்துக்களும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இளநீர் தாராளமாக நிறைய கன்சியூம் பண்ணலாம், எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குறிப்பாக நம்ம மோர், தயிர் இந்த மாதிரி விஷயங்களுமே நீங்கள் நிறைய கன்சியூம் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஹைட்ரேஷனையும் பார்த்துக்கலாம், அதாவது நீர்ப்பதம். செகண்ட்லி எலக்ட்ரோலைட்ஸ், நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ், சோடியம் பொட்டாசியம் சொல்லக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வாட்டர் பேஸ்ட் ஃபுட்டை நிறைய கன்சியூம் பண்ணுங்கள் டு ப்ரிவெண்ட் அண்ட் பீட் டிஹைட்ரேஷன். செகண்ட், எந்த ஃபுட்ஸை நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சம்மர் சீசனில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நமக்கு கடையில் பார்த்தோன்னே கூல்ட்ரிங்க்ஸ் தான் நம்ம கண்ணில் தெரியும். இன்ஃபேக்ட் அது ரொம்ப கூலிங்காக இருக்கும் கண்ணுக்கு, உடனே ஒரு சில்லுன்னு ஒரு கூல்ட்ரிங்க் வாங்கி நம்ம குடித்தா நம்ம தாகம் சரியாயிடுன்னு தோணும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கடைக்கு நம்ம தண்ணி தாகம் பயங்கரமாக எடுக்கும்போது போகணுன்னா தண்ணி ஆர்டர் பண்ணுறத விட, தண்ணி வாங்குறத விட கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம உடம்புக்கு ஒரு லிட்டர் தண்ணி தேவைன்னு வச்சுக்கோங்க, ஆனால் நீங்கள் கூலிங்காக ஒரு 100 ml ஒரு ஏதோ ஒரு சாஃப்ட் ட்ரிங்கை குடித்தாலே உங்களுக்கு ஃபுல்லாக ஏதோ நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஃபீலிங் வந்துடும், பிகாஸ் அது ரொம்ப சில்லுன்னு இருக்குது, உங்களை இமீடியட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால. ஆனால் நீங்கள் 100 ml தான் குடிச்சிருப்பீங்க, மீதி 900 ml உங்கள் வாடியில் வாட்டர் டெஃபிசிட் ஆகிடுது. ஆனால் நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக 600 ml 1 liter நீங்கள் தண்ணி குடிச்சிருப்பீங்க. நம்ம கூல்ட்ரிங்க் குடிக்கிறதுனால நம்ம தண்ணியே கம்மியாக குடிக்கிறோம், கூல்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப கம்மி, ஆனால் நம்ம தர்ஸ்ட் வந்து இமீடியட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அதனால தட் இஸ் ஒன் திங். ஸோ கூலிங்காக குடிக்கிறதுனால நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி நம்ம அதில் இருக்கக்கூடிய லிக்விட் கண்டென்ட் நம்ம உடம்புல ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோ. ரெண்டாவது, அதில் இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதி, எஸ்பெஷலி ரீஃபைன் சுகர். இப்போ நான் சொன்ன எல்லா பழங்களையும் சுகர் இருக்குது, அது வந்து நேச்சுரல் சுகர், தட் இஸ் நாட் தட் ஹார்ம்ஃபுல். பட் நம்மளுடைய ரீஃபைன் சுகர்ஸ் நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் இருக்கக்கூடியது உடம்புக்கு கெடுதி, அது சுகர் பேஷண்ட்டுக்கும் சரி சுகர் இல்லாமல் இருந்தாலும் சரி கெடுதி கெடுதி தான். ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸை குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி தண்ணி, இளநீர், மோர், கூல் இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய வாட்டர் ரிலேட்டட் ஃபுட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். செகண்ட்லி, ஜங்க்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சிக்கன், அது ஃப்ரைடு, டீப் ஃப்ரைடுலாம் வந்து உடம்புடைய வெப்பநிலையை அதிகம் பண்ணும், நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸை, ஜங்க் ஃபுட்ஸை சம்மர் சீசனில் குறிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறதும் நல்லது.
0: டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் பெரியவங்க ஃபாலோ பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், பிகாஸ் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் டு அவாய்ட் இன்க்ளூட். இந்த மாதிரியான டைமில் நியூ பார்ன் பேபிஸ் அண்ட் குட்டி பசங்க இருக்க பேரண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் தான் என்னவா இருக்கும் டாக்டர்?
1: ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு நியூ பார்ன் பேபிஸ் கேட்டிங்க, அப்புறம் குட்டி பசங்க கேட்டிங்க, நான் ரெண்டுத்தையும் தனித்தனியாக சொல்கிறேன், ஸோ தட் ஆடியன்ஸ் யாரும் குழம்பிக்கக்கூடாது. நியூ பார்ன் பேபின்னு நான் யாரை சொல்கிறேன்னா, 6 months இருக்கிற குழந்தைங்களை நான் நியூ பார்ன் இப்போ நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ 6 months வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பிரெஸ்ட் தாய்ப்பாலை தவிர வேற எதுவுமே கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, அது சம்மராக இருக்கட்டும் வின்டராக இருக்கட்டும். 6 months உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும். அது குழந்தையுடைய தாகத்தையும் தணிச்சிரும், பசியும் தணிக்கும், டீஹைட்ரேஷன் ஆகாமையும் ப்ரிவெண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய விஷயம், அம்மாக்கள் நிறையா தண்ணி குடிங்க, ஸோ தட் உங்களுடைய மில்க் ப்ரொடக்ஷனும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். குழந்தை வெக்கம் அதிகமாக இருக்குது, வெப்பம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு குறிப்பாக 6 months கீழே இருக்கக்கூடிய சின்ன பச்சிலம் குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்குற ஒரு பழக்கத்தை நம்ம ரொம்ப காமனாக பார்க்குறோம், அது மிகவும் பெரிய தவறு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, அதில் சின்ன குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மி, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிற பட்சத்தில் வெளியில் இருக்கக்கூடிய தண்ணிகள் நீங்கள் சூடு பண்ணியே கொடுத்தாலும், வெந்நீரே கொடுத்தாலுமே வந்து அது இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 6 months கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும். குழந்தை தாகம் எடுத்தாலும் சரி, பசி எடுத்தாலும் சரி, அழுக போது அழுதாக பால் கொடுங்க. மோர் தென் எனஃப் தண்ணி, ஆடட் ட்ரிங்க்ஸ் எதுவுமே 6 months கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வேண்டாம். தாய்ப்பால் ஒழுங்காக கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ 6 months மேலே நீங்கள் குழந்தைங்களுக்கு தண்ணியெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், மேக் ஷூர் அவங்க ஒழுங்காக தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்களா, ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா எடுத்துகிட்டு போனாலும் அதை அவங்க ஒழுங்காக குடிக்கிறாங்களா. ஏன்னா குழந்தைங்க விளையாடுற குழந்தைங்க விளையாட்டு போக்கில் தண்ணி குடிக்க மறந்துடுவாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த மயக்கம், இந்த ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ், கிட்னியில் ஸ்டோன் வர ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் ஈவன் சின்ன குழந்தைங்களே நாங்கள் இப்போ பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்கூல் அத்தாரிட்டிஸும் சரி, ஆஸ் அ பேரண்ட்ஸாக நம்மளும் சரி, வி ஷுட் மேக் ஷுர் குழந்தைங்க அடிக்குவேட்டான அமௌண்ட்டில் வாட்டர் அண்ட் வாட்டர் ரிலேட்டட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்றது என்ஷூர் பண்ணுறது பேரண்ட்ஸ் மேலேயும் அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் மேலேயும் ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிளான விஷயமா இருக்கிறது.
0: ஓகே டாக்டர், ஐ திங்க் போத் ஃபார் நியூ பார்ன் பேபிஸ் அண்ட் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு ரொம்ப தெளிவான அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ டாக்டர், திஸ் இஸ் அ வெரி பர்சனல் க்வெஸ்சன். உங்களுடைய இந்த அனுபவத்தில் நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸை மீட் பண்ணியிருப்பீங்க. இந்த சம்மர் டைமில் எல்லாருமே காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் நான் இதை அதிகமாக நோட் பண்ணியிருக்கேன், இது கண்டிப்பாக அவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அது என்னவா இருக்கும் டாக்டர்?
1: மெயினாக தண்ணி கம்மியாக குடிக்கிறது தான் காமனாக அவாய்ட் பண்ணுற மிஸ்டேக். இப்போது தண்ணி கம்மியாக குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் 2000 மேலே ரொம்ப அதிகமாக காணப்படுது. ரீசன் பீயிங் ஏசி. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நீங்கள் எவ்வளோ வேணால் தண்ணி தாகத்தில் இருங்க, வந்து 10 நிமிஷம் சில்லுன்னு ஏசியில் உட்காந்து பாருங்கள், உங்களுடைய தண்ணி தாகம் சுத்தமாக காணாமல் போயிடும். தட் டசன்ட் மீன் உங்கள் பாடிக்கு தேவையான தண்ணி கிடைக்கல, உங்கள் பாடிக்கு தேவையான தண்ணி கிடைக்கல, ஆனால் உங்கள் தாகம் தணிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஏசியிலே மெஜாரிட்டி டைம் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹைட்ரேஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. நீங்கள் நோட் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் ஏசியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தாகமே எடுக்காது பேசிக்கலி, ஆனால் உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ அந்த தேர்ஸ்ட் சென்டர் ஆக்டிவேட்டே ஆகாது, பிகாஸ் வி ஆர் ஆல்ரெடி கூலுன்ற மாதிரி பாடி நினச்சிக்கும், பட் ஆனால் பயங்கரமாக டிஹைட்ரேஷன் ஆகும். ஸோ நான் காமனாக ப்ரிவலண்ட்டாக பார்க்குற விஷயங்கள் இந்த கிட்னி ஸ்டோன்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ், ஹீட் கிராம்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கட்டும் சரி, தண்ணி கம்மியாக குடிக்காததுனால வர ப்ராப்ளம்ஸ் தான். நீங்கள் அல்டிமேட்டாக இந்த தண்ணின்றதை வச்சு தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம பாடிக்கு அடிக்க வச்சானா தண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போலாம் நிறைய வந்து உங்களுக்கு மெஷர்ட் வாட்டர் பாட்டில்ஸுமே கூட இருக்குது. இப்போ அது ஒரு டெக்னாலஜியாக ஃபார்ம் பண்ணி அது பண்ணிட்டுருங்க. அதை நாங்கள் ஆஸ் ஃப்ரம் அவர் மெடிக்கல் சைட் நாங்கள் அதை நல்லதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்கன்றது ஒரு செக் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது. ஸோ எவ்ரி பர்சன் ஷுட் அட்லீஸ்ட் ஹாவ் ஒரு 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ மினிமம் இஸ் 2 லிட்டர் தண்ணி, பட் 2 to 3-4 லிட்டர்ஸ் வரைக்கும் குடிக்கிறது ரொம்ப நல்லது.
0: ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர், பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் எவ்ரிபடி இஸ் பிஸி, எல்லாருமே எதையோ தேடி ஓடிட்டே இருக்கும். பட் நம்மளுடைய உடல்நிலையை பார்த்துக்கிறதுக்கு நம்ம டைம் எடுக்கிறோமானா அது ரொம்ப குறைவு தான். ஸோ நீங்கள் சொன்ன இந்த டிப்ஸ், இந்த அட்வைஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எஸ்பெஷலி சம்மர் டைமில் நாங்கள் இன்க்ளூட் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அண்ட் 70% ஆஃப் யுவர் பாடி கண்டென்ட் இஸ் வாட்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னதை நாங்கள் மறக்கவே மாட்டோம். ஸோ நேர்கள் கண்டிப்பாக இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க வாட்டர் பாட்டிலில் எடுத்து டக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டு டாக்டர் ஷாஹுல் இன்ஃபான்க்கு ஒரு தேங்க்யூ ஒன்று சொல்லணும். டாக்டர், இவ்வளோ நேரம் எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க.
1: நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்க, நீங்கள் பர்சனலான ஒரு க்வெஸ்டினும் கேட்டதுனால நான் ஒரு பர்சனலான ஒரு டிப் உங்களுக்கு கொடுக்கணும். பிகாஸ் திடீர்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு என்னன்னா, நம்ம இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் நம்ம ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுற விஷயம் ஒன்று ஃபுட் இன் த சென்ஸ் நம்ம சாப்பிட்றது குடிக்கிறது நம்ம சரியாக கவனத்தில் வைக்கிறதுல. ரெண்டாவது நம்ம டாய்லெட்டில் நம்மளுடைய கவனமே இருக்கிறதில்ல. டாய்லெட்டில் நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம், நம்மளுடைய கவனம் நம்ம வென் வி ஆர் இன் டாய்லெட் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் இட் இஸ் அ வெரி பர்சனல் டைம். ஸோ அந்த டைமில் நீங்கள் எல்லா இது ஒரு சென்சிட்டிவான விஷயம், பட் ஸ்டில் நான் ஆஸ் அ டாக்டரை நான் சொல்கிறேன், உங்களுடைய யூரினையும் உங்களுடைய மோஷனையும் கவனிங்க பாருங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் சைட். நம்ம உடம்புக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்குன்றது வெளியில் காமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளாக நான் அந்த யூரினையும் மோஷனையும் நான் பார்க்குறேன் ஆஸ் அ டாக்டர் ஒரு மருத்துவராக. ஒரு உங்களுடைய யூரினோடைய யூஸ்வலான கலர் தண்ணி மாதிரி தான் இருக்கணும், இல்லை லைட் எல்லோ இஸ் ஃபைன். பட் நீங்கள் நோட் பண்ணும் போதே ரொம்ப டார்க்காக உங்கள் யூரின் போகுது, ரொம்ப டார்க் எல்லோ இல்லை க்ரீன் கலர் வரைக்கும் உங்கள் யூரின் போகுது அப்படின்னா உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதோ இல்லையோ உங்கள் பாடி ரொம்ப ரொம்ப ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்குது, நீரே உங்கள் உடம்புல இல்லைன்னு அர்த்தம். ஸோ உங்கள் ஒரு யூரின் டார்க்காக போகிறது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஒரே ரீசன் பாடி இஸ் இன் டீஹைட்ரேஷன். ஸோ உடனே போயிட்டு நிறைய தண்ணி குடிங்க, தண்ணி குடிக்கிற பழக்கத்தையும் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நான் என்ன சொன்னேன், கிட்னி என்ன பண்ணும், தண்ணி உடம்புல கம்மியாக இருக்கும் போது யூரினை கான்சென்ட்ரேட் பண்ணும். அந்த மாதிரி நம்ம குடல் என்ன பண்ணுன்னா, நம்ம சரியாக தண்ணி குடிக்காத போது நமக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வந்து அட் லாஸ்ட் பெருங்குடலில் போயிட்டு ஸ்டூல்ஸாக ஸ்டோர் ஆகும். ஸோ நமக்கு ஆர்ஜ் வரும்போது நம்ம அவாய்ட் பண்ணுறோம். பட் அது ஸ்டோர் ஆகிற லெட் சே இப்போ நம்ம இன்னைக்கு மார்னிங் மோஷன் போயிருந்தோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம்டு ஸ்டூல்ஸ் வந்து யூஸ்வலாக செமிசாலிடாக இருக்கும். பட் நம்ம சரியாக தண்ணி குடிக்கலைன்னா குடல் அந்த ஸ்டூலில் இருந்து வாட்டர் எடுத்து பாடிக்கு யூஸ் பண்ணிக்கும். ஸோ ஸ்டூலில் இருக்க வாட்டர் கண்டென்ட் குறைய குறைய குறைய ஸ்டூல் அதாவது மலம் அது வந்து ஹார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் சம்மர் சீசனில் ரொம்ப காமனாக வரும். சரியாக தண்ணி குடிக்காதனால சரியாக மோஷன் போகாது. ஸோ அதனால உங்களுடைய யூரினையும் உங்கள் மோஷனையும் தயவு செய்து டெய்லி கவனிங்க, அது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் அதை மிஸ் பண்ணிடாதுங்க. ஏன்னா உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுன்றது அது தாராளமாக வெளியில் நமக்கு சிம்பிளான ஒரு மெத்தடில் காட்டுது. ஸோ உங்களுடைய பாடியுடைய ஃப்ளூயிட் ஸ்டேட்டஸை நீங்கள் சிம்பிளாக மானிட்டர் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டூலாக நான் யூரினை பார்க்குறேன். ஸோ யூரினுடைய கலர் டார்க் ஆகிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நீங்கள் பாடி டிஹைட்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம், தண்ணி நிறைய குடிக்கணும்னு அர்த்தம்.
0: வெரி இம்பார்ட்டன்ட் நோட் டாக்டர், பிகாஸ் இப்ப இருக்க நீங்க சொன்ன மாதிரி நிறைய டீனேஜர்ஸ் போத் எல்டர்ஸ் மொபைல் வந்து அவங்க ரெஸ்ட் ரூம்க்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த டைம் ஒரு டைம் பாஸ் மாதிரியும் நம்ம இன்னும் ரொம்ப பிஸியா இருக்கும் அந்த டைம் தான் நம்ம ஃபுல்லா ஆப்டிமலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுனால ரீல்ஸ் பாக்குறது மெசேஜ் பண்றது நிறைய விஷயங்கள் அங்க நடக்குது. பட் ஐ திங்க் ஒரு விழிப்புணர்வு தகவலா தான் நம்ம இது எல்லாருமே பார்க்கணும். ஸோ கண்டிப்பா நேர்கள் இதை கவனத்துல வச்சுக்கணும்னு நான் சொல்றேன். டாக்டர், எங்களுடைய சமுதாய மக்கள் கிட்ட சம்மர் டைம்ல அவங்க உடல்நிலையை பாத்துக்கிறது குறித்து ஏதேனும் சந்தேகம்

0: இருந்தா அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். அவங்கள சில சந்தேகங்களை அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க, உங்களோட பதில நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்கும் டாக்டர்.
1: ஷியோர் ஷியோர்.
2: வணக்கம் டாக்டர், என்னோட பேர் தேவி. நான் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன். நான் பிளாட்ஃபார்ம் கடையில் வச்சுருக்கேன். நான் இப்போது எனக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, ஜீரணம் ஆகலை அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நான் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம்? மற்ற ஹார்ட் பேஷண்ட்டுங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வெயில் டைமில் இந்த மாதிரி எடுத்துக்கலான்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: ஓகே, ஹாய் தேவி, நீங்கள் நல்லமாக இருப்பீங்கன்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போது ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் நீங்கள் இப்போ வெயிலில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளோ நேரம் நான் சொன்ன ஃபுட் ப்ராக்டிசஸ் நீங்கள் காமனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தண்ணி நிறையா குடிங்க, நீர் சத்து அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. ஒருவேளை நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் மட்டும் இந்த சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் லைக் வாட்டர் மெலன் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக மாடரேட்டான அமௌண்ட்டில் நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. தண்ணி நிறையா குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தெருவோர கடையில் வேலை செய்ய
3: வெயிலுக்கு சில்லுனு குடிக்கலாமான்னு தோணுது, ஆனா சில்லுனு குடிச்சா உடனே தலைநோவு வருது சார். அது என்ன, அதனால குடிக்கவும் முடியல, பேஜாரா இருக்கு. அதுக்கு என்ன சார் மாத்திரை சாப்பிட்டா நல்லா ஆகும் சார்?
1: ஹாய் உமா, உங்கள் கேள்வி வந்து எனக்கு புரியுது. ஸோ இதுக்கு இப்போதைக்கு மாத்திரைலாம் தேவையில்லைம்மா. நீங்கள் வந்து சில்லுன்னு குடித்தா உங்களுக்கு தலைவலி வந்துடுது இல்லை சளி பிடிச்சிருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு என்னென்னா, ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ஐஸ் வாட்டரோ இல்லை சில்லுன்ற பொருள் வந்து உங்களுக்கு செட் ஆகலை, உங்களுக்கு அது அலர்ஜிக்காக இருக்குன்னும் போது நீங்கள் பெட்டர் நீங்கள் சில்லுன்னு குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா கூலிங் எஃபெக்டை ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு தாராளமாக அது ப்ரிவெண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ரொம்ப கூலிங்காக குடிக்கும் போது தான் பாடி வந்து டக்குன்னு அதை ரியாக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சளி பிடிக்கிறதும் சரி தலைவலி வரதும் சரி. ஸோ ரொம்ப கூலிங்கான ஒரு பொருளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் நிறைய கூலிங்கான எவ்வளோ கூலிங்கான ஒரு விஷயத்தை நீங்கள் குடிக்கிறீங்களோ அவ்வளோ கம்மியாக நீங்கள் குடிப்பீங்க உங்கள் உடம்புக்கு. நான் அது முன்னாடியே நான் டிஸ்கஸ் பண்ணேன். இப்போ நம்ம உடம்புக்கு 500 ml தண்ணி தேவைப்படுதுன்னா நீங்கள் 100 ml கூலிங்கான வாட்டர் குடித்தாலே பாடி வந்து போதும்னு சொல்லிவிடும். ஆனால் 400 ml நமக்கு டெஃபிசிட்டாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கூலிங்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கூலிங்காகவே குடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா கூலிங்காக குடிக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாது. பட் யாருக்காச்சும் சளி பிடிக்குது இல்லை அது செட் ஆகலைன்னும் போது அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை கூலிங்கை கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்.
0: ஆக்சுவலி டாக்டர், இது வந்து நாங்கள் இவ்வளோ நாள் வந்து நிறைய குட்டீஸ் கூட சொல்லுவாங்க, அம்மா வெயில் டைம் தானம்மா, இப்போ சில்லுன்னு குடிச்சா ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு. ஆக்சுவலி லைஃப் விக்டம் நான் தான். அது மாதிரி சில்லுன்னு குடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டு வந்துருச்சு, விச் ஐ டிட் நாட் ஈவன் எக்ஸ்பெக்ட். பட் இப்போ இங்கே நீங்கள் சொன்ன இந்த பதிலேருந்து தான் தெரியுது, ஒவ்வொரு பாடி வந்து ரியாக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஸோ ஐ திங்க் வெயில் டைம் வந்துட்டால் கோல்டெலாம் வராது அப்படிங்கிறதுலாம் முற்றிலும் ஒரு மித், உண்மை கிடையாது அப்படிங்கிறது நாங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் டாக்டர்.
4: என் பேர் சங்கர் மேடம். வெயிலில் வண்டி ஓட்டுறதால இந்த ஒத்த தலைவலி மாதிரி எனக்கு வருது. அது வெயில் அதிகமாக போனால் அந்த நேரத்தில் அது வலி வலியுது.
1: ஹாய் ஐயா, உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது. இந்த ஒற்றை தலைவலி குறிப்பாக வெயிலில் போகும்போது வரதை பற்றியும் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இந்த ஒற்றை தலைவலியை நம்ம மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இது இருக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப திரும்ப இந்த ஒற்றை தலைவலி வந்துட்டே இருக்கும். இதை மைக்ரைன்னு சொல்லுவோம். இந்த மைக்ரைன்றக்கூடிய ஒற்றை தலைவலிக்கு வந்து குறிப்பாக ஒரு சில ட்ரிகர்ஸ்னால வரும். ஒரு சில பேருக்கு சாப்பிடலைன்னா வந்துடும், சரியாக தூங்கலைன்னா வந்துடும், ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப எமோஷன் ஆகிட்டா வந்துடும், சண்டை போடும் போது வரும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வெயிலில் பார்த்தாலோ வெயில் அதிகமாக போனாலும் அந்த ஒற்றை தலைவலி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு ஒற்றை தலைவலி வெயிலில் போனால் அதிகமாக வருது அப்படின்னா அதுக்கான ஒரே சொல்யூஷன், நீங்கள் வெயிலில் உங்களை அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது தான். நான் சொன்ன மாதிரி ஹெல்மெட் போட்டுக்குங்க, முடிஞ்ச அளவுக்கு வெயில் டைமில் ட்ராவல் பண்ணாமல் ஈவினிங் டைம்ஸில் ட்ராவல் பண்ண பாருங்கள். பட் உங்கள் ப்ரொஃபஷனே வந்து வேறு வழி இல்லை, நான் அதிகமாக வண்டி ஓட்டுன்னா நான் சொன்ன ப்ரிகாஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெல்மெட்டாக இருக்கட்டும், ப்ராப்பராக உங்களை கவர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், நீங்கள் ஒழுங்காக தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும். குறிப்பாக பைக்கிலலாம் போகும்போது பைக்லேயே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒற்றை தலைவலியை தாராளமாக தவிர்த்துக்கலாம். வந்து அதுக்கு வைத்தியம் பார்க்கறத விட தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
5: வணக்கம் சார், டாக்டர் சார். நான் என்னுடைய பேர் வந்து பாஸ்கர். நான் செக்யூரிட்டியாக டியூட்டி பார்க்குறேன். இங்கே வந்து 24 hours நாங்கள் இங்கே வெயில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு கண் எரிச்சல், கேர் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து உடம்பெல்லாம் பயங்கர எரிச்சல், நைட்டு இப்போ படுத்து குளிச்சுட்டு பார்த்தா கூட எரிச்சல் ஓவராக இருக்குது. நைட்டில் சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் வெயிலில் வந்து நாங்கள் 24 hours இருக்கிறோம் மேடம் சார். அதுக்காக ஒரு டவுட்டு நாங்கள் உங்களுக்கு.
1: ஐயா, உங்களுடைய வேலையை வந்து நான் முதல்ல ரொம்ப பாராட்டணும்னு விரும்புகிறேன். ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள் வெயிலில் கஷ்டப்பட்டு இந்த செக்யூரிட்டியாக இருக்கிறதுலால தான் நாங்கள் வந்து உள்ள சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ முதல்ல பெரிய விஷயம் நீங்கள் பார்க்குற வேலை. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இப்போ உங்களுடைய வேலையே வந்து அதிகமான நேரத்தில் வெயிலில் இருக்கணும், இதனால் எனக்கு கண்ணெரிச்சல்லாம் வருதுன்னும் போது, ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறது தான், முடிஞ்ச அளவுக்கு நிழலில் இருக்க ட்ரை பண்ணுங்கள், தண்ணி நிறையா குடிங்க. கண்ணெரிச்சல் வந்து உங்களுக்கு எதனால் வரும்னா, நீங்கள் சூரியனையே பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்ம கண்ணை சுருக்கிட்டே இருப்போம், ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய திசுக்கள்லாம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெமெடி என்னென்னா, சன்கிளாஸஸ் போட்டுக்கிறது. ஸோ நீங்கள் சன்கிளாஸஸ் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாலே நம்ம கண்ணை ஸ்ட்ரெயினை பாதி ப்ரிவென்ட் பண்ணலாம். அதையும் தாண்டி ட்ரைனஸ் வருது, கண்ணு ட்ரை ஆகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் டிஹைட்ரேஷன் தான். ஸோ தண்ணி நிறையா குடிங்க. அதையும் தாண்டி எனக்கு கேட்கல அப்படின்னா, நீங்கள் ஒரு கண் டாக்டரை பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. நம்ம கண்ணீரே வந்து ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு சின்ன சின்ன டியூப்ஸில் வைப்பாங்க, அதை நீங்கள் போட்டுக்கிறது மூலமாக உங்கள் கண்ணீரிச்சலை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்.
6: வணக்கம் டாக்டர், என் பேர் சதீஷ். அம்மா இது மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த உச்சி வெயில வெளியே போகக்கூடாது, நடு வெயில போகக்கூடாது அப்படின்ட்டு. அது மித்தா இல்லை உண்மையா? உண்மையாக இருந்தால் எந்த ரீசன்னால எதனாலலாம் போகக்கூடாது?
1: ஹாய், நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை முழுசாக கேட்டிருந்தீங்கன்னா நான் இதை ஃபஸ்ட்டே இதுக்கான ஆன்சரை நான் அட்ரஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நான் டைமிங் முத கொண்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ 8:30 மேலே முடிஞ்ச அளவுக்கு சன் எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிக்கோங்க. 5 வரைக்கும் சன் எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கிறதுனாலது, 5 மேலே இருக்கிற சன்லைட் இஸ் ஃபைன். ஸோ இந்த உங்களுடைய மூதாதையர்கள் அவர் அம்மாவோ பாட்டியோ சொன்னதுக்கான ரீசன் இது தான். உச்சி வெயில நிறைய அல்ட்ரா வயலட் ரேஸ் வரும், வெப்பம் அதிகமாக இருக்கும், அது ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸையும் கிரியேட் பண்ணும், நம்ம இன்டர்னல் பாடிக்கும் அது ஒரு தகுந்த ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அப்படின்னும் போது உச்சி வெயிலில் நீங்கள் உங்களுடைய சன் எக்ஸ்போஷரை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
0: தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம் சார். உங்களுடைய அனுபவம் பற்றி எங்களோட பகிர்ந்துக்கிறீங்களா சார்? எப்படி இருந்துச்சு இந்த இன்டர்வியூ? அண்ட் எம்ஓபி சமுதாய வானொலிக்கு நீங்கள் வந்திருக்கிறது எப்படி இருந்தது சார்?
1: ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீர்த்தி ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. 107.8 நான் வந்து ரொம்ப தேங்க் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இன் பீயிங் அ ரேடியோ ஸ்டேஷன், இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் நான் பண்ணுறது. அண்ட் செகண்ட்லி அதை வந்து ஒரு சமுதாய மக்களுக்காக பண்ணுறேன், என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணாமல் இதை ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹாவ் மெனி மோர் பாட்காஸ்ட் லைக் திஸ் இன் யுவர் எஃப்எம்.
0: Thank you so much, sir. And we also require you. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு சேவை செய்யணுங்கிற மனப்பான்மையுடைய டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுறாங்க. Thank you so much for spending your time with us today, sir. Thank you, sir.
1: Thank you, Kirti. மீண்டும் சந்திப்போம்.
0: என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் டாக்டர் ஷாஹுல் இர்ஃபான் வெயில் காலம்ல நம்ம உடல்நிலையை எப்படி பாத்துக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது, முக்கியமா என்ன மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத தெளிவா சொன்னாரு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். வெயில் காலம்ல பெரும்பாலான மக்கள் வெளியே போறப்போ அதிகமா தேடுற பல விஷயங்கள்ல முக்கியமான ஒண்ணு நிழல், அப்புறமா இளநீர் கடை தாங்க. வெயில் காலம்ல இளநீர் குடிக்கிறதுனால நம்ம உடலோட நீர் சத்து அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம நம்ம உடலுக்கு தேவையான தாது சத்துக்களும் நிறைய கிடைக்குது. இளநீர் குடிக்கும் போது நம்ம உடல் சூட்டு கம்மியாகி வயிறு புண்ணு வாய்ப்புண்ணு மாதிரியான பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய மருந்தாகவே இளநீர் விளங்குது. இப்படிப்பட்ட இவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்த இளநீரை வாங்குறதுக்கு நம்மள நிறைய பேர் இளநீர் வியாபாரிகளோட அவ்வளவு பேரம் பேசுவோம். அந்த வியாபாரிகளோட இன்னல்கள் என்னென்ன, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அந்த வியாபாரத்தை பண்றாங்கிறத வாங்க நம்ம இளநீர் வியாபாரி சரவணன் சொல்றத கேட்கலாம். ஆனா வணக்கம்னா உங்க பேர் என்ன, நீங்க என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க?
7: இளநீர் வியாபாரம் பண்றமா. நான் வந்து பேர் சரவணம்மா. என்ன,
0: எவ்வளவு வருஷமா அந்த வியாபாரம் பண்றீங்கண்ணா?
7: ஒரு 30 வருஷமா வியாபாரம் பண்றமா.
0: 30 வருஷமா இளநீ விக்கிறீங்க, கரெக்ட்டுங்களா? வெயில் காலம் வந்தாலே எங்களுக்கு எல்லாம் இளநீ குடிக்கணும், மோர் குடிக்கணும் அப்படின்னு தான் தோணும், கரெக்டா? சோ வெயில் காலம்ல உங்க வியாபாரம் எப்படி இருக்கும்?
7: வியாபாரம் வந்து இருக்கிற டைம்ல விலைவாசிங்க ரொம்ப அங்கிருந்து ரொம்ப, அதாவது வியாபாரம் பண்ற நேரத்துல விலைவாசி ஏத்திடுறானுங்க, அதனால நம்மளுக்கு மனம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, வர கஸ்டமருக்கு நம்ம வந்து எதுவும் என்னப்பா இந்த ரேட் ஆகுது இந்த ரேட் ஆகுதுன்னா அவங்களுக்கு விலைக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது மேடம். நம்ம வந்து இவ்வளோ அங்கேருந்து நாங்கள் வாங்கியாந்து உங்களுக்கு விற்கிறதுனால விலைவாசி இருக்குது, என்னப்பா 50ன்றீங்க 60ன்றீங்க என்னப்பான்னா, அந்த நேரத்தில் நீங்கள் கிளைமேட்டு கம்மியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் குடிக்க மாட்டீங்க, வெயில் நேரத்தில் விலைவாசி ஏறினால நீங்கள் வந்து விலை கேட்குறீங்க, ரேட்டு அதிகமாக இருக்குது சார், அதனால தான் நம்ம சொல்லி வியாபாரம் பண்ணுறோமா.
0: இப்போ ஒரு காய் எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறீங்கண்ணா?
7: நாங்க ஒரு காய் 50 ரூபா 60 ரூபா விக்கிறோம். பாண்டிச்சேரி காய் அப்ப பொள்ளாச்சி காய் வந்து 70 ரூபா 80 ரூபா விக்கிறோம்.
0: ஆனா உங்களோட இந்த 30 வருட வியாபாரத்துல நிறைய வியாபாரிகள் இல்லைன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, என்ன இந்த காயில தண்ணியே வரமாட்டேது அப்படிலாம் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது நகைச்சுவை நிகழ்வுகள் எங்க கூட சொல்லிக்கிறீங்களா?
7: அது வந்து நம்ம வந்து உள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது மேடம். இருந்தாலும் அது நம்ம சில தப்பு நடந்து போச்சுன்னா அதை வந்து சரிபடுத்தி நாங்கள் வேற காய் வெட்டி கொடுத்துருவோம்.
0: ஆமாம், சூப்பர்ண்ணா.
7: ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டால் கஸ்டமர் கொடுப்பாங்க, சில கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க. சரி, நாங்கள் அதை வந்து எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. சரி, இதுதான்ட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தொழில் பண்ணிக்கிறோமா.
0: சூப்பர். நான் கடந்த 30 வருடங்களா நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த இளநீர் வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. எம்ஓபி சமுதாய வானொலி மூலமா உங்களுடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அதே மாதிரி இந்த வெயில் காலத்துல உங்களோட உடல்நிலையை பார்த்துக்கிறதுக்கும் நீங்க அடிக்கடி ஒரு இளநீர் குடிக்கணும் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். தேங்க்யூ சோ மச்.
8: என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இளநீர் வியாபாரி சரவணன் ஐயா சொன்னதை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. கோடை காலத்துல விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் நம்மளால முடிஞ்ச ஆதரவை கண்டிப்பா தெரிவிக்கணும் அப்படிங்கறத நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம்.
9: என்ன மீனு, இவ்வளவு நேரம் எம்ஓபி சமுதாய வானொலியில இந்த சம்மர் ஸ்பெஷல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீல, என்னென்ன கத்துக்கிட்ட சொல்லு பாப்பா? அதைகிட்ட
0: அத்த நல்லாவே கேட்டேன். நம்ம எம்ஓபிசிஆர்எஸ் ஆப் மூலமா இப்ப கேட்டோம்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அவங்க வானொலி த்ரூவா கேட்டாங்களாம். ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சாந்த.
9: நீ என்னென்ன கத்துக்கிட்ட சொல்லு பாப்போம்.
0: டாக்டர் ஷாவுல் இர்ஃபானுடைய நேர்காணல ஃபுல்லா கேட்டேன். ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. முக்கியமா வெயில் காலம்ல தண்ணீர் நிறைய குடிக்கிறதுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம பருத்தி ஆடை அணியறது, சீசனல் ஃப்ரூட்ஸ் ஆன தர்பூசணி, கிர்னி, வெள்ளரிக்காய் சாப்பிடுறது, இளநீர் குடிக்கிறது, நீர் மோர், கூழ், இந்த மாதிரியான பொருட்களுடைய முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அத்த உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? டாக்டர் கிட்ட நம்ம சமுதாய மக்கள் நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்கல்ல, சம்மர் டைம்ல ஏன் தலைவலி வருது, வெயில் காலம்ல குளிர்பானம் குடிக்கும் போது கோல்டு வருமா வராதா? அதுக்கு டாக்டர் ஷாவுல் இர்ஃபான் கொடுத்த நிறைய பதில்கள் எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு.
9: ஆமா மீனு, நீ சொல்றது ரொம்ப நிஜம். நானும் அந்த நிகழ்ச்சியை ரொம்ப ரசிச்சு கேட்டேன். எவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுல. இந்த நிகழ்ச்சின்னு இல்ல, எம்ஓபி சமுதாய வானொலியில வர நிறைய நிகழ்ச்சிகள் இப்படிதான் இருக்கும். நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். நீங்களாம் சென்னையில அங்க வானொலியில கேப்பீங்க, நாங்க இங்க ஆப்ல கேட்டுருவோம். அருமையான நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. கோடை காலங்கள்ல என்ன பண்ணணும் பண்ண கூடாதுன்னு ரொம்ப அருமையா விளக்கிருக்காரு. சம்மர்ல இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் மீனும்.
0: அப்படிங்கிறத என்னென்ன?
9: கோடை காலங்கள்ல இப்ப மனிதர்களாகிய நமக்கு தாகம் எடுக்கும் போது தண்ணீர் போய் குடிக்கிறோம். ஆனா பறவைகள் விலங்குகள் என்ன பண்ணுவாங்க? நம்ம தான் நம்ம வீட்டு மொட்டை மாடிகள்ல காக்கா, குருவி, புறா, கிளின் பல பறவைகள் வருது இல்லையா, அவங்களுக்கு தண்ணி வைக்கிறோம். கூடவே நம்ம தெருக்கள்ல ஆடுகள், மாடுகள், கழுதைகள் இப்படி பல உயிரினங்கள் விலங்குகள் வருது. அவங்களுக்கும் நம்ம தண்ணி உணவு எல்லாம் கொடுக்க வேண்டியது நம்மளோட தலையாய கடமை.
0: அத்த இவ்வளவு நேரம் மனிதர்களாகிய நம்ம நமக்கு என்ன பண்றது, நம்ம என்ன சாப்பிடுறது, நம்ம என்ன ட்ரெஸ் போடுறதுங்கறத பத்தி தான் யோசிச்சோம். நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் வாயில்லாத விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர் வைக்கிறதோட முக்கியத்துவத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
9: இது மட்டும் இல்ல மீனும், நிழலோட அருமை வெயில தான் தெரியும். அது மாதிரி இந்த கோடை காலங்கள்ல மக்கள் தண்ணீரை மட்டும் தேடி அலையறது இல்ல, நிழலை தேடி ஓடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய மரங்கள் இல்ல. நம்ம மனிதர்களாகிய நம்மளோட முக்கியமான கடமை நிறைய மரங்கள் வளர்க்கறதுதான். இப்ப உதாரணத்துக்கு நீ ஒரு ரோட்ல பயணம் பண்ற, ரெண்டு பக்கமும் நிறைய மரங்கள் இருக்கு, அந்த ரோடு பயணம் உனக்கு எப்படி இருக்கும்?
0: நல்ல சில்லுன்னு குலுக்குலன்னு இருக்கும்.
9: அதே இப்ப யோசிச்சு பாரு, ரெண்டு பக்கமும் மரங்களே இல்ல, வெட்ட வெளியா இருக்கு, இப்ப அந்த பயணம் உனக்கு எப்படி இருக்கும்?
0: ரொம்ப அனலா இருக்கும், சூடான காத்து மேல வந்துட்டே இருக்கும்.
9: அது மட்டும் இல்ல, நீ டக்குன்னு போய் ஒரு நிழல் ஒதுங்கி உக்காரத்துக்கு ஒரு மரம் கூட இல்லைன்னா எப்படி மீனும்? யோசிச்சு பாரு, யோசிக்கவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த கோடை காலங்கள்ல நம்ம எல்லாரும் ஒரு உறுதிமொழியை எடுக்கணும்.
0: உறுதிமொழியா? என்ன உறுதிமொழி அத்த?
9: இதுவரைக்கும் இல்லைனாலும் வரும் காலங்கள்ல நம்ம வாழ்க்கையில நிறைய சுப காரியங்கள் நடக்குது இல்லையா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் ஒரு மரம் நடணும்னு ஒரு உறுதிமொழி எடுப்போம். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி உறுதிமொழி எடுத்தா நினைச்சு பாரு எவ்வளவு மரங்கள் பெருகும்.
0: ஆமா அந்த அநேகமா அத்த அத்த பெரிய எண்ணிக்கையா இருக்கும்.
9: பாத்தியா, மரங்கள் வளர்க்கறதுக்கு இது ஒரு நல்ல யுக்தி. அது மட்டும் இல்லாம சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நம்ம வந்து அவங்க மனசுல மரம் வளர்க்கறதோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய சொல்லி தரணும். இப்படி சொல்லி தரது மூலமா மரங்களோட எண்ணிக்கைய நம்ம அதிக அளவுல பெருக்க முடியும்.
0: கரெக்டா சொன்னீங்க.
9: மீனு, இத நீ மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது. ஊர்ல போனோன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லணும். விழிப்புணர்வு அதிகம் இல்லாதனால்தான் மக்களுக்கு இத பத்தி தெரியல. நீ கண்டிப்பா அதை பரப்புவியா?
0: கண்டிப்பா. அத ஊருக்கு போன உடனே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா ஆளுக்கு ஒரு மரம் நடுவோம். அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு மொட்டை மாடியில பறவைகளுக்கு, கீழே தெருக்கள்ல விலங்குகளுக்கு தண்ணீரும் வைப்போம். கரெக்டா?
9: கரெக்ட் தான். ஆனா மரங்கள் ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு சுப காரியங்களுக்கும் ஒரு மரம் எனப்பிருக்கட்டும்.
0: அந்த சேரித்தை கண்டிப்பா நடுறோம். அத்த, அந்த இளநீர் பாயசத்தை கொண்டு வாங்க, ரொம்ப நேரமா குடிக்கணும் குடிக்கணும்னு இருக்கேன்.
9: இதோ இதோ உனக்காக எடுத்துட்டு வரேன்டா கண்ணு.
0: இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே கீர்த்தி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

என்னென்ன இதுல இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.